0: சூரியன் உதித்தவுடன் மாற்றாந்தாய் குழந்தைகளை எழுப்பினாள்.
1: ஏய், ரெண்டு பேரும் எழுந்திருங்க
0: என்று கத்திய அவள் மீண்டும்.
1: நாம எல்லாரும் மரவெட்ட காட்டுக்கு போறோம்
0: என்றாள். வீட்டை விட்டு கிளம்பும் முன் குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தாள்.
1: இத ராத்திரி சாப்பாட்டுக்கு பத்திரமா வச்சுக்கோங்க
0: என்று சொன்ன அவள் மேலும்,
1: ஏன்னா இனிமே உங்களுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்காது
0: என்றாள். அவர்கள் காட்டில் நுழைய தொடங்கிய பொழுது பின்னால் வந்து கொண்டிருந்த ஹான்சல் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் ஒரு கூழாங்கல்லை போட்டபடியே வந்தான்.
2: ஹான்சல்
0: என்று கூப்பிட்ட தந்தை அவனை பார்த்து,
2: நீ ஏன் இவ்வளவு மெதுவா நடந்து வர்ற?
3: அதுவா, நம்ம வீட்டு மாடியில ஒரு சின்ன வெள்ளை பூனை உட்கார்ந்துட்டு இருந்தது, அத பாத்துக்கிட்டே வந்தேன். அது என்ன பார்த்து தாட்டா காட்டுச்சு. அதானா,
1: சீக்கிரமா நடந்து வா
0: என கோபமாக கத்திய மாற்றான் தாய்.
1: அது ஒன்னும் பூனைக்குட்டி இல்ல, அது சூரிய ஒளி உச்சியில பட்டு மின்னுது
0: என்றாள். இறுதியில் அவர்கள் காட்டின் அடர்த்தியான பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். குழந்தைகள் இருவருக்கும் மரத்தினால் தீ மூட்ட அவர்களின் தந்தை கற்றுக் கொடுத்தார். தீ நன்கு எரிய தொடங்கியதும் தீயின் அருகில் அமர்ந்து குளிர்காயுமாறு கூறினார்.
1: சரி வாங்க, நாம மரத்தை வெட்ட போகலாம்
0: என்று கூறிய மாற்றான் தாய்.
1: நாங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க.
0: குழந்தைகள் தீயின் அருகில் அமர்ந்து குளிர்காய்ந்தபடியே அவர்களுக்கு பிடித்த பாடலை பாடத் தொடங்குகின்றனர்.
3: சோசி அன்பே சோசி, வந்து உண்மையை என்னிடம் சொல் சோசி. பார்த்து அண்ணாவுக்கு சில காலணிகள் வேண்டுமாம். இப்போது வெறுங்காலுடன் கஷ்டப்படுகின்றனர். காலணி தைப்பவரிடம் போதுமான தோள்கள் உள்ளன. இந்த ஏழை வாத்துக்கும் காலணி தைப்பவரிடம் போதுமான தோள்கள் உள்ளன. இந்த ஏழை வாத்துக்கும் காலணி செய்து தர கேட்டுக்கொள்கிறேன் சோசி.
0: அவர்கள் தங்கள் ரொட்டி துண்டை சாப்பிட்டவுடன் வேகமாக தூங்கிவிட்டனர். காரிருள் சூழ்ந்ததும் குழந்தைகள் விழித்தனர்.
3: கவலைப்படாத கிட்டல்
0: என்ற ஹான்சல் தங்கைக்கு மேலும் ஆறுதல் கூறினார்.
3: நிலா வந்ததும் நம்ம வீட்டுக்கு போக எளிதான் வழிய கண்டுபிடிச்சிடலாம்
0: என்று சொல்லியபடியே கூழாங்கற்களின் உதவியால் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்களை பார்த்ததும் அவர்களின் தந்தை மிகவும் மகிழ்ந்தார்.
2: இன்னைக்கு நம்ம வீட்டுல கொஞ்சம் அதிகமாவே உணவு இருக்குது
0: என்று கூறினார். அவர்களுக்கு நல்ல காலை உணவையும் கொடுத்தார். ஆனால் மாற்றான் தாய் அவர்களை மீண்டும் காட்டில் விட்டுவிட்டு வர நினைத்தாள். குழந்தைகள் உணவை சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தாள். உடனே அவள் தன் கணவரிடம் குழந்தைகளை இன்னும் அடர்த்தியான காட்டில் விட்டுவிட்டு வர கட்டளையிட்டாள்.
1: இந்தாங்க உங்களோட ராத்திரி சாப்பாடு
0: என்று கூறிய அவள் ஆளுக்கு ஒரு காய்ந்து போன ரொட்டி துண்டை கொடுத்தாள். இம்முறை ஹான்சலால் எந்த கூழாங்கற்களையும் எடுத்துக்கொள்ள நேரமில்லை. எனவே அவன் தன்னிடமிருந்த ரொட்டி துண்டினை சிறு சிறு துண்டாக கிள்ளி வழிநெடுகிலும் போட்டுக்கொண்டே வந்தான். ரொட்டி துணுக்குகளை பின்தொடர்வதன் மூலம் நாம் வீட்டிற்கு திரும்ப முடியும் என தன் தங்கையின் காதில் கிசுகிசுத்தான். ஆனால் சோதனை மேல் சோதனை. காலை பொழுது புலர்ந்ததும் எந்த ரொட்டி துணுக்குகளையும் காணவில்லை. பறவைகள் அத்தனை துணுக்குகளையும் தின்றுவிட்டனர். குழந்தைகள் காட்டின் வழியாக நடக்க தொடங்கினர். அவர்கள் நாள் முழுவதும் நடந்தனர். இறுதியில் ஓய்வுக்காக ஒரு மரத்தின் அடியில் நின்றனர். அந்த மரத்தின் கிளையில் அமர்ந்திருந்த ஒரு வெள்ளை பறவை மிக இனிமையாக பாடுவதை கண்டனர். திடீரென அந்த பறவை பறந்தபோது அவர்கள் அதை பின்தொடர்ந்தனர். அப்போது ஹான்சலும் கிரேட்டலும் ஒரு வீட்டினை கண்டனர். அந்த வீடு முழுவதும் இஞ்சிபன் கொண்டு கட்டப்பட்டிருந்தது. வீட்டின் ஜன்னல் சர்க்கரையினால் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் பிஸ்கட்டுகளும் கேக்குகளும் இனிப்பு மிட்டாய்களும் வீட்டை சுற்றி காணப்பட்டன. அதோடு அந்த வீட்டின் கூரை முழுவதுமே வெண்ணிலா ஐஸ்கிரீமால் மூடப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த வீட்டை நோக்கி ஆவலுடன் ஓடினார்கள். ஹான்சல் ஒரு சாக்லேட் பிஸ்கட்டை உடைத்து சாப்பிட கிரேட்டல் மிக ஆவலுடன் சர்க்கரை ஜன்னலை சுவைத்தாள். என்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் சொல்லும் பொழுது ஒரு கரகரத்த குரல் கேட்டது.
4: எலி வரட்டு வரட்டுன்னு மாதிரி என் வீட்டுக்கு வெளியில இருந்து ஏதோ சத்தம் வருதே, யார் அது?
3: அது

0: வெறும் காத்து காத்துதான்.
1: அப்போது ஒரு கிழவி கதவை திறந்து இனிப்பு கம்பை ஊன்றியபடி வெளியே வந்தாள். கிழவியை பார்த்த சிறுவர்கள் அஞ்சு நடுங்கினார்.
2: பயப்படாதீங்க
1: என்று குழந்தைகளிடம் கூறிய கிழவி,
2: வாங்க, நீங்க பசியில களைச்சி போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தேவையான உணவு என் வீட்டுல இருக்குது. ரெண்டு பேரும் பயப்படாம உள்ள வாங்க.
1: கிழவி குழந்தைகளை வீட்டின் உள் அழைத்து சென்று அவர்களுக்கு மென் கேக்கும் முழு டம்ளர் பாலும் கொடுத்து உபசரித்தாள்.
2: நான் மட்டும் இங்க தனியாதான் இருக்கிறேன்
1: என்று தேனொழுக பேசிய கிழவி குழந்தைகளிடம் மேலும்,
2: இன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: குழந்தைகள் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்களுக்கு படுக்கைகளை தயார் செய்து கொடுத்தாள். அவர்கள் விரைவில் ஆழ்ந்து தூங்கினர். இப்பொழுது பார்வைக்கும் கிழவியிடம் அன்பும் கனிவும் தோன்றினாலும் உண்மையில் அவள் ஒரு சூனியக்காரி ஆவள். அந்த குழந்தைகளை இஞ்சிபன் வீட்டிலேயே சிறை வைத்து பின் அவர்கள் மெல்ல மெல்ல கொன்று தின்ன திட்டம் தீட்டினாள். ஹான்சலும் கிரேட்டலும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சூனியக்கார கிழவி அடுப்பில் இருக்கும் பானை முன் அமர்ந்து பாட்டு பாடினாள்.
2: அருமையான விருந்து எனக்கு கிடைச்சி இருக்கு. முதலில் பானையில் தண்ணீரை கொதிக்க வைப்பேன். அதுக்கு பிறகு நான் அந்த பையனை சூப்பு வச்சு குடிப்பேன். அதுக்கு அடுத்தபடியா அந்த பொண்ணை எண்ணெயில போட்டு பொறிப்பேன்.
1: அந்த கணம் முதல் அந்த சூனியக்காரி குழந்தைகளை கண்குட்டி பாம்பு போல கண்காணிக்க தொடங்கினாள். அடுத்த நாள் அந்த சூனியக்காரி ஹான்சலின் கையை பிடித்து எடுத்துக்கொண்டு எதிரே இருந்த ஓரளவுக்கு சென்றாள். அங்கே போனதும் அவனுக்கு என்ன ஏது என்று அறியும் முன்னே கழுத்தை பிடித்து தள்ளி அவன் உள்ளே போய் விழுந்ததும் அறையின் கதவை சாத்தி விட்டாள்.
2: இனிமே நீதான் எனக்கு வேலைக்காரி. முதல்ல உன் அண்ணனுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து அவனை புஷ்டியாக்கணும். அவன் புஷ்டியா இருந்தாதான் எனக்கு சாப்பிட சுவையா இருக்கும். எனக்கு எலும்பு தோலுமா இருந்தா சுத்தமா பிடிக்காது.
1: கிரேட்டல் மனம் கசந்து அழுதபடியே அந்த சூனியக்காரி சொன்னதையெல்லாம் செய்தான். ஒவ்வொரு நாளும் அவள் ஹான்சலுக்கு அருமையான உணவை கொடுத்தாள். தினம் தினம் சூனியக்கார கிழவி அறையின் ஜன்னலில் போய் ஹான்சல் உடல் போதுமான தேறி வருகிறதா என்று
2: கண்காணித்தாள். கொண்டு வந்து ஜன்னல் பக்கம் காட்டு, அப்பதான் நீ எனக்கு தேவையான அளவுக்கு புஷ்டியா மாறியிருக்கியான்னு எனக்கு தெரியும்.
1: சூனியக்காரியின் கண் பார்வை மிகவும் மோசமாக இருந்தது. ஹான்சல் தனது விரலுக்கு பதிலாக ஒரு கோழியின் எலும்பை காட்டினான். அதை தொட்டு பார்த்த சூனியக்காரிக்கு ஹான்சலின் உடம்பில் எந்தவித முன்னேற்றமும் தெரியவில்லை. ஆனால் ஒரு சில வாரங்கள் கடந்த பிறகு சூனியக்காரிக்கு
2: பானையில தண்ணிய கொதிக்கவை. அவன் குஷ்டியா ஆனாலும் சரி, இல்ல ஒல்லியாவே இருந்தாலும் சரி, நான் அவனை சாப்பிட போறேன்.
1: தன் அண்ணனுக்காக அழுதாள். கண்ணீர் விட்டு கதறினாள். ஆனால் சூனியக்காரியிடம் இரக்கம் ஏற்படவில்லை.
2: பானையில தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ள நாம பண்ண நெருப்புல வாட்டுவோம். அதுக்காக வெப்பத்தை இன்னும் அதிகரிக்கணும்
1: என்றவள் கிரெட்டலின் கையை பிடித்து சென்று
2: மேல ஏறி பண்ணு வேகற அளவுக்கு வெப்பம் சரியா இருக்கான்னு பாரு
1: என்று சூரியக்காரி சொன்னார். அப்போது கிரெட்டலின் மனதில் சூரியக்காரியை ஒழிக்க திட்டம்
3: தோன்றியது
1: என்று சொல்லிய சூனியக்காரி,
2: நானே ஏறிட்டேனா, அதுக்கப்புறம் நீ எதுக்காக ஏறி பார்க்கணும்
1: என்று சொல்லியபடியே சூனியக்காரி அடுப்பின் மேல் ஏறினாள். உடனே கட்டம் மேலே ஏறி சூனியக்காரி அடுப்பின் உள்ளே தள்ளி

0: கிரெட்டல் ஓடிச் சென்று கதவின் தாழ்பாடை நீக்கி ஹான்சலை விடுவித்தாள். இருவரும் மகிழ்ச்சியில் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். சூனியக்காரி வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது அங்கே குவித்து வைக்கப்பட்டிருந்த தங்க நாணயங்கள் மற்றும் நகைகளை கண்டனர். அப்போது வந்த அவர்களின் தந்தை,
1: என் செல்லங்களா, நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை பல இடங்கள்ல தேடி அலைஞ்சேன், நான் உங்களை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்
0: என்ற அவர், அவர்களின் மாற்றான் தாய் வேறு எங்கோ ஓடி போய்விட்டாள் என்று கூறினார்.
1: ஒருவேளை அவளுக்கு பெரிய பணக்காரன் யாராவது கிடைச்சிருப்பான், அவன் கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவ போனா போகட்டும்பா, எனக்கு நீங்க கிடைச்சதே போதும், வாங்க போலாம்
0: என்றார். ஹான்சலும் கிரெட்டலும் ஏராளமான தங்கத்துடன் தந்தையின் வீட்டிற்கு சென்றனர். அதன் பின்னர் அவர்கள் மூவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அதன் பின்னர் அவர்கள் வீட்டில் வறுமை என்பதே இல்லாமல் போயிற்று. சுட்டிப்பெண் சிகப்பழகி. ஒரு காலத்தில் ஓர் அழகான சிறிய பெண் வசித்து வந்தாள். அவள் ஓர் அழகிய சிவப்பு குல்லாயை தன் தலையில் அணிந்திருந்தாள். அத்துடன் அவள் எப்போதும் ஒரு சிவப்பு நிற துணியையும் தன் பின்னந்தலையில் அணிந்திருப்பாள். அதனாலேயே எல்லோரும் அவளை சுட்டிப்பெண் சிவப்பழகி என்று அழைத்தனர். ஒரு நாள் அவளது தாயார் ஒரு கூடையுடன் வந்து அவளிடம்,
2: உன் பாட்டி உடம்பு சரியில்லாம இருக்காங்க, அவங்களுக்காக இந்த கூடையில பிஸ்கெட்டும் கொஞ்சம் பழங்களும் வச்சிருக்கேன், இத கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்கள பாத்துட்டு வாமா.
3: சரிம்மா
0: என்று சொல்கிறாள். சுட்டிப்பெண் சிவப்பழகி உடனே தன் சிவப்பு குல்லாயை சரி செய்து கொண்டு பாட்டி வீட்டிற்கு கிளம்புகிறாள். அவள் காடுகளின் வழியாக போகும் போது வழியில் ஓநாய் எதிர்பட்டது. அந்த ஓநாய் அவளிடம் கரகரத்த முரட்டு குரலில் பேசியது.
4: வணக்கம், வணக்கம் சின்ன பொண்ணே. பிஸ்கட்டுங்களும் பழங்களும் நிறைஞ்ச இந்த கூடைய வச்சுக்கிட்டு நீ தன்னந்தனியா எங்க போய்கிட்டு இருக்க சொல்லு.
3: நான் பாட்டியை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கேன் சரியா
0: என்று கூறிய சுட்டிப்பெண் சிவப்பழகி மேலும் சொல்கிறாள்.
3: அவங்க காட்டுக்கு அந்த பக்கமா தனியா வாழ்ந்துட்டு இருக்காங்க.
4: நல்லது, ரொம்ப நல்லது
0: என்ற ஓநாய் அமைதியாக,
4: எனக்கு கூட உன் பாட்டிய பாக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு இப்போ இந்த புல்வெளி பாதைக்கு அந்த பக்கம் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு நான் கண்டிப்பா போயாகணும். நான் அப்புறமா வந்து உன் பாட்டிய பாக்கணும், பாய்.
0: அந்த புல்வெளி பாதையை தாண்டினால் குறுக்கு பாதையில் பாட்டி வீட்டை அடைய ஒரு சுலப வழி இருப்பதை அந்த சூழ்ச்சிக்கார கிழட்டு ஓனாய் அறிந்திருந்தது. அந்த சுட்டிப்பெண் சிவப்பழகி செல்லும் வழியில் பளிச்சென்று பூத்திருந்த மலர்களையும் சிறகடித்து பறக்கும் வண்ணத்து பூச்சிகளின் அழகினையும் பார்த்து வியந்து நின்றாள். அதனால் அந்த சூழ்ச்சி ஓனாய் சிவப்பழகிக்கு முன்பாகவே வெகு சீக்கிரம் பாட்டியின் வீட்டிற்கு சென்று சேர்ந்தது. பாட்டியின் வீட்டை சத்தமில்லாமல் நெருங்கியது. ஜன்னலில் மெதுவாக தலையை நுழைத்து பார்த்தது. ஒரு சாய்வு நாற்காலியில் அமர்ந்து தன் பேத்தி சிவப்பழகிக்காக ஒரு ஸ்வெட்டரை பின்னிக் கொண்டிருந்த பாட்டியை பார்த்தது. ஆனால் ஓநாயை பார்த்த பாட்டி அலறி நாற்காலியிலிருந்து பதறி எழுந்தாள். உடனடியாக பின்புறம் இருந்த அறையினுள் நுழைந்து கதவை சாத்தி தாளிட்டாள். பாட்டி விரைந்து செயல்பட்டதால் ஓநாய்க்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. அந்த கெட்ட ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. வீட்டிற்குள் நுழைந்தது, மெதுவாக கதவை சாத்தியது. அதன் பின்னர் சட்டை மாட்டையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பாட்டியின் இரவு குல்லாயையும் மேலங்கியையும் எடுத்துக்கொண்டு,
4: ஆஹா, இந்த பாட்டியோட குல்லாவையும் மேலங்கியும் நான் உடுத்திக்கிட்டு இந்த படுக்கையில காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த சிவப்பழகி என்ன அவளோட பாட்டின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட வருவா
0: என கொக்கரித்த ஓநாய். சிறிது நேரத்திற்கு பின் அந்த சிவப்பழகி கதவை தட்டினாள்.
5: யார் அது?
0: ஓநாய் பாட்டியின் குரலில்,
3: பாட்டி கதவை திறங்க, நான் தான் உங்க பேத்தி வந்திருக்கேன்,
5: உள்ள வாடா என் செல்லம்
0: என்று மென்மையாக கூறிய ஓநாய் தன்னுடைய உடலின் பெரும்பகுதியை மேலங்கியால் மறைத்துக் கொண்டது.
3: என்னோட பாட்டி
0: என்று அழைத்த சிவப்பழகி படுக்கையின் அருகில் வந்து நின்றாள்.
3: பாட்டி, உங்களோட கண்ணு ரொம்ப பிரகாசமா இருக்கு.
5: எல்லாம் என் பேத்திய பார்த்து ரசிக்கிறதுக்காகத்தான் செல்லும்
0: என்று ஓநாய் மெதுவாக கூறியது. சிவப்பழகி இன்னும் நெருக்கமாக வந்து,
3: ஓ பாட்டி, உங்களோட காதுகள் கூட ரொம்ப பெருசா இருக்கு.
5: என் தங்கத்தோட தேன் குரலை கேட்டு ரசிக்கிறதுக்காகத்தாம்மா
0: என்று ஓநாய்

இதுவரை நேரமும் நீங்கள் கேட்டது கதை நேரம். கதை நேரத்தில் கதை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு சொல்லவா.

இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலாவதாக இந்த பாடல்களை கேட்கலாம். நாலு சொர்க்கத்தை நாமும் காணலாமா? சொர்க்கம் என்றால் ஒன்றுதானே என்று நினைக்கலாம். ஆனால் சொர்க்கத்தை முழுமையாக அடைய நான்கு கட்டங்களை மனிதன் தாண்ட வேண்டும். இஷ்ட தெய்வத்தின் மோட்சத்தை அடைந்து அதன் வாசலில் நுழைவது சாலோக்ய மோட்சம். அந்த தெய்வத்தின் வீட்டுக்குள் சென்று அதன் அருகில் போய் நிற்பது சாமீப்ய மோட்சம். அந்த தெய்வத்தை கண்கொட்டாமல் பார்த்து அப்படியே உருகி அந்த உருவமாகவே மாறிவிடுவது சாரூப்ய மோட்சம். அந்த தெய்வத்துடன் ஒன்றி கலந்து விடுவது சாயுஜ்ய மோட்சம். ஆக கேட்கவே சுகமாக இருக்கும் இந்த மோட்சங்கள் நமக்கு கிடைக்க வேண்டுமா? இதோ பாடலை கேளுங்கள்.

ராம கிருஷ்ண அவதாரங்கள் ராவணனையும் துரியோதனனையும் தண்டிக்க ஏற்பட்டவை. ஒருவன் இன்ப நுகர்ச்சிக்காகவும் மற்றொருவன் காரணமே இல்லாமலும் சீதை திரௌபதியை துன்புறுத்தினர். ராமகிருஷ்ணர்கள் இவர்களை காப்பாற்றினர். திரௌபதியை தங்கையாகவும் சீதையை மனைவியாகவும் கொள்கிறார் திருமால். இந்த இரண்டு நிலையிலும் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பளிப்பது மனிதனின் கடமை என்பதை அறிவுறுத்தும் வகையில் இந்த லீலைகள் நிகழ்த்தப்பட்டன. பெண்களுக்கு பாதுகாப்பு குறைந்த இந்த நேரத்தில் இந்த தெய்வங்களை வணங்கி ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை தினமும் சொன்னால் ராமருக்கு அனுமன் உதவி வந்தது போல தக்க உதவி கிடைக்கும். அழகாயிருக்க மந்திரம் இருக்கு. தெய்வங்களில் மூவருக்கு சுந்தரர் என்ற பெயர் வருகிறது. சிவனுக்கு கல்யாண சுந்தரர், சுந்தரேஸ்வரர் என்ற பெயர்கள் உண்டு. திருமாலுக்கு சுந்தர்ராஜ பெருமாள் என்ற பெயர் பெறுகிறார். ராமதூதனான அனுமான் இளமையில் மிக அழகாக இருப்பார். இதனால் இவரது தாய் அஞ்சனை தன் மகனை சுந்தரா என்று அழைத்து மகிழ்வாள். இந்த மூன்று சுந்தரர்களுக்கு உரிய மந்திரங்களான ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஸ்ரீ ராமதாச ஆஞ்சநேய ஆகியவற்றை தினமும் சொல்லி வருபவர்களின் முகம் பொலிவாகவே இருக்குமாம்.

0: இனி கேட்கலாம் கிறிஸ்தவ பாடல்கள்.
1: எந்த செயலில் இறங்கும் முன்பும் யோசித்து இறங்க வேண்டும். இறங்கிய பிறகு எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை முறியடித்து வெற்றி பெற்றே தீர வேண்டும். ஒரு மன்னன் தன் படைகளை எதிரி நாட்டுக்கு அனுப்பினான். அந்த இரு நாடுகளையும் ஒரு பாலம் பிரித்தது. பாலத்தை கடந்து சென்ற படைகள் எதிரிப்படையுடன் மோதின. எதிரிப்படை பலமாக இருந்ததினால் மன்னனின் படை திணறியது. பாலத்தின் வழியே புறம் முதுகிட்டு ஓடி வந்தது. மன்னனுக்கு அவமானம் தாங்கவில்லை. படைத்தலைவனை கண்டித்து கொண்டான். என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ எனக்கு தெரியாது. நீ மீண்டும் படைகளுடன் போ. எனக்கு தேவை என் எதிரி மன்னனின் தலை என சொல்லி அனுப்பினான். படைத்தலைவன் மீண்டும் சண்டைக்கு போனான். அப்பொழுதும் எதிரிகளை அசைக்க முடியவில்லை. படைகள் மீண்டும் பாலம் வழியே திரும்பி ஓடி வந்துவிட்டன. மன்னன் கோபத்தின் உச்சிக்கே போய்விட்டான். வாருங்கள், மீண்டும் போவோம். இந்த படைத்தலைவன் எனக்கு தேவையில்லை. நானே தலைமையேற்று வருகிறேன் என்றான் மன்னன். படைகள் மன்னன் தலைமையில் புறப்பட்டு எதிரி நாட்டுக்குள் நுழைந்தன. எதிரிகளின் கை ஓங்கியது. மன்னனின் படைகள் பாலத்தை நோக்கி ஓடின. அவன் யோசித்தான், இந்த பாலத்தை குண்டு வைத்து தகர்த்து விட்டான். படைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் படுவேகமாக ஆவேசமாக போராடினர். எதிரிகள் தோற்க எதிரி மன்னனை சிறைப்பிடித்தான். அவனது நாட்டை கைப்பற்றி தன்னுடையதாக்கி கொண்டான். பார்த்தீர்களா, உயிருக்கு ஆபத்து வரும்பொழுதுதான் உத்வேகம் வருகிறது. நாம் எதை சார்ந்தும் இருக்கக்கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி வெற்றி பெற வேண்டும். கலைப்பையின் மேல் தன் கைகளை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல.

இருந்தது. தண்ணீரில் பனிக்கட்டிகள் மிதந்தன. ஆற்றை கடக்கும் பாலத்தை ரஷ்யர்கள் நொறுக்கிவிட்டனர். தண்ணீருக்குள் இறங்கினால் விரைத்து செத்துப்போவார்கள் வீரர்கள். என்ன செய்வதென யோசித்த வேளையில் நெப்போலியன் தன் வீரர்களிடம், இந்த உலகிலேயே சிறந்தது எது என்று கேட்டார். பல வீரர்கள் முன்வந்து தியாகம் என்றனர். சரி, இந்த ஆற்றை கடக்க வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய முன் வருபவர்கள் யார் என்றார் நெப்போலியன். பல வீரர்கள் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். நீங்கள் தண்ணீரில் இறங்கி வரிசையாக குனிந்து நில்லுங்கள். உங்கள் மூக்கில் தண்ணீர் ஏறாத அளவுக்கு மூச்சடக்கி நிற்க வேண்டும். குளிர் உங்களை வாட்டும், அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அவர்களும் சம்மதித்தனர். ஆற்றில் இறங்கி முதுகை காட்டி வரிசையாய் நின்றனர். நெப்போலியனின் படைகள், குதிரைகள் எல்லாம் அவர்களின் முதுகின் மேலே ஆற்றை கடந்தன. மறுகரை சென்ற நெப்போலியன் திரும்பி பார்த்தார். கடக்க உதவிய எந்த வீரனுமே உயிருடன் இல்லை. எல்லோரும் பனியோடி பனியாக உறைந்து கிடந்தார்கள். நாட்டிற்காக அந்த வீரர்கள் தியாகம் செய்தது போல மனிதர்களின் பாவத்தை ஏற்று உயிரை கொடுத்தார் இயேசு. தியாகம் ஒவ்வொரு மனித இரத்தத்திலும் ஊறியிருக்க வேண்டும்.

இனி வருவது இஸ்லாமிய பாடல்கள். கூட்டு பிரார்த்தனை மூலம் ஒற்றுமை வளர்கிறது என்பதால் நபிகள் நாயகம் கூட்டு தொழுகையை ஆதரிக்கிறார். ஒருவன் தனித்து நிறைவேற்றும் தொழுகையை விட மற்றவர்களுடன் சேர்ந்து நிறைவேற்றும் தொழுகை ரொம்ப ஏற்றமானது. ஒருவருடன் சேர்ந்து அவர் நிறைவேற்றும் தொழுகையை விட இருவருடன் இணைந்து நிறைவேற்றும் தொழுகை சிறப்பானது. எந்த அளவு அதிக நபர்களுடன் மனிதர்கள் தொழுகையை நிறைவேற்றுகின்றனரோ அது அல்லாஹ்வின் அதிக கூலியை பெற்றுத்தரும். ஒரு பெண் கெடுக்கப்படுவதற்கு துணை போகிறவன், கொலைகாரனை தப்பிக்க உதவுபவன் ஆவான். பொய் சாட்சி சொல்பவன் ஆகியோர் அக்கிரமங்களை விட கொடியவர்கள். எந்த மனிதன் ஒரு அக்கிரமத்திற்கு துணை போகிறானோ அந்த மனிதன் இறைவனின் மற்றும் இறை தூதரின் பாதுகாப்பில் இருந்து விலகிவிட்டான் என்கிறார் நபிகள் நாயகம். இறைவனால் கைவிடப்பட்டவனை எவராலும் காப்பாற்ற இயலாது. அவனுக்கு நோய் வந்தால் எந்த மருந்தும் குணமாக்காது. மரணம் வரும் வரை வேதனை தீயில் மூழ்குவான். மரணத்திற்கு பின்னும் நரகத்தில் அவதிப்படுவான்.

ரமலான் சிந்தனைகள். உங்கள் வீட்டில் தொடர்ந்து சந்தோஷமான சம்பவங்களே நடக்கிறது, அதை பிறருடன் பெருமையுடன் பகிர்ந்து கொள்கிறீர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக ஒரு இடி காத்திருக்கும். சந்தோஷ சம்பவங்கள் நடக்க நடக்க பிறரை சீண்டி பார்க்கும் எண்ணம் உருவாகும். பணம் இருப்பவன் அடுத்தவனை கொடுமை செய்து பார்ப்பதில் மகிழ்வான். வலிமையுள்ளவன் இன்னொருவனை அடித்து மகிழ்வான். அழகுள்ளவன் அழகில்லாத மற்ற பெண்களை கேலி செய்து சந்தோஷப்படுவாள். உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களை இம்சைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது என்கிறார் நாயகம். என் உயிர் எவன் வசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் அறிந்தவற்றை நீங்கள் அறிந்து கொண்டால் அதிகமாக கண்ணீர் வடிப்பீர்கள், குறைவாகவே சிரிப்பீர் என்கிறார் அவர். ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போவதாக வைத்துக் கொள்ளுங்கள். பையன் நல்லவன்தானா? தொழுகையை சரியாக கடைபிடிப்பவனா? படித்தவன் என்றாலும் படித்தவன் போல நடந்து கொள்கிறவனா? படிக்காவிட்டாலும் நல்ல குணம் உடையவனா? கெட்ட பழக்கங்கள் கொண்டவனா என்றெல்லாம் விசாரிப்பது வழக்கம். இந்த விஷயத்தில் பையனை பற்றி விசாரிக்கும் முன் அவனது நண்பனை பற்றியும் விசாரியுங்கள் என்கிறார் நபிகள் நாயகம். ஏனெனில் நண்பன் குடிகாரனாக இருந்தால் உடன் சேர்ந்தவனையும் கெடுத்து விடுவான். ஒரு மனிதனை பற்றி விசாரிக்காதீர்கள், அவனுடைய நண்பனை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒவ்வொருவனும் தனது நண்பனைத்தான் பின்பற்றுவான் என்பது நபிகள் நாயகத்தின் அறிவுரை.

அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது MTR FM. உங்களுடன் நான் காற்றலையில் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. இப்பொழுது MTR நேரம். முதலாவதாக நமது சிந்தனைக்கு எண்ணம், சொல், செயல் மூன்றாலும் நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுப்பவனே உயர்ந்த மனிதன். உன்னை பற்றி உயர்வாக எண்ணுவதை போல பிறரை பற்றியும் உயர்வாகவே கருது. தன்னை பற்றி எப்பொழுதும் தாழ்வாக கருதுபவன் வாழ்வில் தாழ்ந்த நிலையை அடைய நேரிடும். காய்ச்சலில் கிடப்பவனுக்கு கற்கண்டு கூட கசக்கும். அதுபோல தீயவர்களுக்கு கடவுளின் நாமம் கூட கசக்கவே செய்யும். பிறந்த மண்ணை நேசியுங்கள். நாட்டிற்காக தியாகம் செய்யவும் தயாராக இருங்கள். வாழ்வில் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உருவாகிவிட்டால் அது சமுதாயம் முழுவதும் பிரதிபலிக்கும். தர்ம பலமே நிஜ பலம், சத்திய பலமே சரீர பலம் என்று சொல்வார்கள். தர்மத்தையும் சத்தியத்தையும் வாழ்வில் பின்பற்றுங்கள். உணவிலும் உடையிலும் எளிமை கடைபிடியுங்கள். பேச்சில் இனிமையும் மென்மையும் கலந்திருக்கட்டும். பக்தி என்பது தனது ஆக்கிக் கொள்வது அல்ல, தன்னையே உலகிற்கு பொதுநலத்துடன் அர்ப்பணிப்பதாகும். ஒருபொழுதும் தற்புகழ்ச்சி கொள்ள வேண்டாம். அதனால் மனதின் பேராற்றல் சிறிது சிறிதாக வீணாகிவிடும். தவறை உணர்ந்து திருத்திக் கொள்வது ஒன்றே வாழ்வில் அவை தவிர்ப்பதற்கான ஒரே வழியாகும். பிறரது குறையை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

இது தகவல் அறியும் நேரம். மூதாதையர்களை தேடி. இன்றைய நவீன தொழில்நுட்ப உலகில் அத்தனை செய்திகளையும் கணினி முன் அமர்ந்தபடி இணையத்தில் பார்த்துவிடலாம். ஆனால் உண்மையான அனுபவத்தை நேரில் கண்டும் கேட்டும் தொட்டும் தான் உணர முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தை தருபவை அருங்காட்சியகங்கள். மனிதன் தன் வரலாற்றை ஆவணப்படுத்த தொடங்கியதன் நவீன வடிவம்தான் அருங்காட்சியகம், அதாவது மியூசியம். நாகரீகங்கள், வரலாறு, அறிவியல் ஆகியவற்றின் வளர்ச்சி நிலைகளை, அவை தொடர்பான பொருட்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் நம் ஏட்டறிவை விசாலமாக்குகின்றன இந்த அருங்காட்சியகங்கள். சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள இந்தியாவின் இரண்டாவது பழமையான அருங்காட்சியகம், நாம் இன்று அதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இது 1851 ஆண்டு நிறுவப்பட்டது. அந்த காலத்திலிருந்தே இங்கு பதப்படுத்தப்பட்டு பாடம் செய்யப்பட்ட விலங்குகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த வளாகத்திற்குள் தான் கன்னிமாரா பொது நூலகமும் தொல்லியல் துறை அலுவலகமும் உள்ளன. தொல்லியல், மானிடவியல், விலங்கியல், புவியியல், தாவரவியல், படிமக்கூடம், சிறுவர் அருங்காட்சியகம், தேசிய கலைக்கூடம், வளர்கலைக்கூடம் உட்பட பல பிரிவுகள் எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ளது. இது 16.25 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கட்டிடங்களை ஒட்டி 100 ஆண்டுகள் பழமையான பீரங்கிகள் இடைவெளி விட்டு அணிவகுக்கின்றன. வளாகம் முழுவதும் பசுமை போர்த்தியுள்ளது. சேரர், சோழர், பல்லவர் காலத்து கலைநயம் மிக்க சிற்பங்களும் சிந்து சமவெளி நாகரீகம் செழித்திருந்த இடங்களில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட மிக அரிய பொருட்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நம் முன்னோரின் முதுமக்கள் தாழியையும் இங்கு பார்க்கலாம். இந்தியாவில் பழமையான லிபியான பிராமி எழுத்துக்கள் பொறித்த கல்வெட்டுக்கள் உள்ளிட்ட 2000 ஆண்டுகள் வரலாறை சொல்லும் கல்வெட்டுக்கள், சிற்பங்கள் இங்கு உண்டு. விலங்கியல் பகுதியில் யானையின் முழுமையான எலும்புக்கூடு வரவேற்கின்றது. அந்த கூடத்தின் கூரையை ஒட்டி நம் தலைக்கு மேலாக சுமார் 60 அடி நீளம் கொண்ட ராட்சத திமிங்கில எலும்புக்கூடு தொங்கவிடப்பட்டுள்ளது. அற்புதமாக பாடம் செய்யப்பட்ட பறவைகள், பாம்புகள், ஆமைகள், முதலைகள் இங்கு காணலாம். டைனோசர் காட்சி கூடமும் உண்டு. சிங்கம், புலி, கரடி, குரங்குகள், குதிரை என பல்வேறு விலங்குகள் பாடம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தாலும் காண்பதற்கு உயிர்ப்புடன் இருக்கின்றன. மானிடவியல் பகுதியில் தமிழரின் படைக்கலங்கள், பழங்கால இசைக்கருவிகள், நாட்டார்கலைகளுக்கான காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. படிமக்கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள வெண்கல சிற்பங்கள் நம் சிற்பிகளின் திறமைகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. பழங்கால நாணயங்களையும் காணலாம். சிறுவர் அருங்காட்சியகத்தில் பண்டைய கலாச்சாரங்கள், நாகரீகங்கள், அறிவியல் துறைகள் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளன. தேசிய ஓவிய காட்சி கூடத்தில் இந்திய சிற்றோவியங்கள், பிற இந்திய மரபு ஓவியங்கள், பிரிட்டிஷ் கால ஓவியங்கள் என ரசிக்க வைக்கும் அணிவகுப்பு நம் கண்ணை கவர்கின்றன. மொத்தம் 47 கூடங்கள், 12,000 காட்சிப்பொருட்களுடன் இருக்கும் எழும்பூர் அருங்காட்சியகத்தை காண ஒரு நாளைக்கு சராசரியாக 1000 பேர் வரை வருகின்றார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள். காலை 9 மணி முதல் மாலை 5:30 வரை இது இயங்குகிறது. வெள்ளிதோறும் இதற்கு விடுமுறை. நிச்சயமாக ஒரு முறை அனைவரும் சென்று பார்க்க வேண்டிய இடமாகவும் இது கருதப்படுகிறது. இணைந்திருங்கள், இது MTR FM.

எம்டிஆர் நேரத்தில் ஆரோக்கிய சமையல் பகுதி. ஆலு சப்பாத்தி செய்யலாமா? சப்பாத்தி உடலுக்கு மிகவும் நல்லது, எளிதில் ஜீரணமாகும். சப்பாத்திகளிலும் பல்வேறு வகைகள் உள்ளன. கோதுமை மாவு 200 கிராம், வெண்ணெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிறிய உருளைக்கிழங்கு 3, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். உருளைக்கிழங்கை நன்றாக வேக வைத்து தோல் உரித்து நன்றாக மசித்து வைத்துக் கொள்ளவும். இதில் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, வெண்ணெய், மிளகாய்த்தூள் சேர்த்து தண்ணீர் சேர்த்து கெட்டியாக பிசையவும். இதை சப்பாத்திகளாக இட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்கவும். இதற்கு சைடு டிஷ்ஷாக கொத்தமல்லி சட்னி வைத்து சாப்பிடலாம். இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்

நீதி நூல்களில் நிர்வாகம் காணலாம். அவ்வியம் பேசுதல் ஆக்கத்திற்கு அழகு, அதாவது பொறாமையை அகற்று. இப்பொழுது வழக்கத்தில் இல்லாத சொல் அவ்வியம் என்பது. அகர வரிசையில் சொல்ல வந்ததை சொல்லும் முறையில் அவ்வியம் என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் ஔவையார். அவ்வியம் என்றால் பொறாமை என்று பொருள். அழிவுக்கு வழிவகுக்கும் குணங்களில் ஒன்று பொறாமை. பொறாமையை தூண்டும்படியும் பொறாமையால் தூண்டப்பட்டும் பேசுவது செல்வத்தை அழித்துவிடும் என்று நம்மை எச்சரிக்கிறார் அவர். மற்றவர்கள் நம்மை விட உயர்வான நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பற்றி பொறாமைப்படுவதற்கு முன்பு அவர்கள் எப்படி அந்த நிலைக்கு உயர்ந்தார்கள் என்று யோசித்து பார்ப்பது நல்லது. அவர்கள் உயர்ந்த நல்ல வழியினால் என்றால் அதை பின்பற்றலாம். நல்லன அல்லாத வழிகள் என்றால் அந்த உயர்வு பெருமைக்கு உரியது அல்ல, பொறாமைக்கும் உரியது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பொறாமை என்பது எந்த விதத்திலும் நம்மை திசை திருப்பாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அது நம்மை இருக்கும் நிலையிலிருந்து கீழே தள்ளிவிடக்கூடும். எனவே நம்மிலும் கீழாக உள்ளவர்களை விட நாம் மேலாக இருக்கின்றோமே என்று மனமகிழ வேண்டும். இதைத்தான் குமரகுருபர சுவாமிகள் நீதிநெறி விளக்கத்தில் தம்மின் மெலியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ்க என்கிறார். மற்ற துறைகளில் நிலைமை எப்படியோ வியாபாரத்தில் பொறாமை என்பது தீயை விட கொடுமையானது. பொறாமை காரணமாக கடன்பட்டு அகலக்கால் வைத்து இருந்ததை எல்லாம் இழந்தவர்கள் பலர் உண்டு. பிறரை பற்றி கவலைப்படாமல் சிறுகக் கட்டி பெருக வாழ் என்றபடி பொறாமைக்கு இடம் கொடாமல் வாழ்ந்தவர்களும் உண்டு. நினைப்பிலும் பேச்சிலும் செயலிலும் பொறாமை கூடாது. காலத்தே தேடல், அகமும் காசும் சிக்கன தேடு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதன் இன்னொரு முகம்தான் அகமும் காசும் சிக்கன தேடு. அகம் என்பது தானியம். உணவுப் பொருளான தானியத்தை காலாகாலத்தில் தேடிப்பெற்று பயனடைய வேண்டும் என்று பொருள் கொள்ளலாம். அகம் என்பதன் பொருளை சற்றே விரித்து பார்த்தால் தானியத்தை விளைவிக்கக்கூடிய நிலமென்றும் பொருள் கொள்ளலாம். அதில் தவறொன்றும் இல்லை. ஆக தானியங்களை அல்லது தானியங்களை தரக்கூடிய நிலபுலன்களையும் அத்துடன் காசையும் பணத்தையும் சிக்கன தேட வேண்டும் என்கிறார் ஔவையார். சிக் என்றால் காலாகாலத்தில் என்ற பொருள் கொள்ள வேண்டும். நழுவ விட்டுவிடாமல் என்றும் பொருள் கொள்ளலாம். பால் நிலைந்தோட்டும் தாயினும் சால பறிந்து என்ற பாடலில் மாணிக்க வாசகர் புறம் புறம் தெரிந்த சிவபெருமானே நான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்கிறாரே, அந்த சிக் என்ற பொருள் இங்கும் பொருத்தமானது. உரிய காலத்தில் எதையும் தேடி பிடிக்க வேண்டும். அதை கை நழுவ விட்டு விடாமல் இருக பிடித்து கொள்ள வேண்டும். நிலம் பணம் இரண்டிற்கும் இந்த மனப்பாங்கு கொண்ட நடத்தை தேவை. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்று பைபிளில் சொல்வதும் இதைத்தான். தேட வேண்டும், முயற்சியுடன் தேட வேண்டும், தேடியது கிடைக்கும், கிடைத்ததை விட்டுவிடாமல் பிடித்து கொள்ள வேண்டும். எல்லா மனிதர்களுக்குமான அறிவுரை இது என்றாலும் வர்த்தகத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது என்று கூறலாம். உரிய காலத்தில் நிலம் மனை வாங்கி போட்டு உரிய காலத்தில் வியாபாரத்தில் லாபம் சம்பாதித்த செல்வந்தர்களை பற்றி அறிந்து கொண்டால் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். உரிய நேரத்தை தவறவிட்டவர்கள் எவ்வளவு வருந்தினாலும் இழந்தனவற்றை பெற்றுவிட முடியாது. இணைந்திருங்கள். இது MTRFM.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது திருத்தலம் உலாவரும் நேரம். மூன்றாம் எண்ணு கூறிய குரு உச்சிப்பிள்ளையார். தமிழகத்தில் மிகவும் பிரபலமான உச்சிப்பிள்ளையார் கோவிலுக்கு பல முறை நாம் சென்று வந்திருப்போம். குருவிற்குரிய மூன்றாம் எண்ணுக்கும் இந்த விநாயகருக்கும் தொடர்பு உண்டு என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? தல வரலாறு. சீதையை மீட்டு அயோத்தி திரும்பிய ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. இதில் பங்கேற்ற இலங்கை மன்னர் விபீஷணருக்கு ராமர் ஸ்ரீ ரங்கநாதர் விமானத்தை பரிசாக வழங்கினார். இடையில் அதை எங்கும் கீழே வைக்கக்கூடாது என்பது நிபந்தனை. வரும் வழியில் காவிரியில் வெள்ளம் பெருகி ஓடவே நீச்சலில் ஆர்வம் கொண்ட விபீஷணர் தன் கையில் இருந்த விமானத்தை ஒரு சிறுவனிடம் கொடுத்து, கீழே வைத்து விடாதே, குளித்து விட்டு வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்றார். பையனோ கீழே வைத்துவிட்டான். கோபம் கொண்ட விபீஷணர் அந்த சிறுவனின் தலையை குட்டினார். அச்சிறுவன் விநாயகராக காட்சி கொடுத்தார். ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பது விநாயக பெருமான் திருவுளம் என அறிந்தார் விபீஷணர். இந்த விநாயகர் திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையில் உச்சிப்பிள்ளையார் என்னும் திருநாமத்துடன் உள்ளார். உச்சிப்பிள்ளையாரை மலைப்படிகளில் ஏறி தரிசிக்க முடியாதவர்கள் மலையடிவாரத்தில் மாணிக்க விநாயகரை தரிசித்து பலனடைகிறார்கள். குழந்தை இல்லாதவர்கள் மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையாரை வணங்கி தாயுமான சுவாமி மற்றும் மட்டுவார் குழலம்மை சந்நிதிக்கு சென்று, ஹே சங்கர ஸ்மரஹர பிரமாதிநாதக மன்னாதக சாம்பக சசிச்சூட்டக ஹரக திரிசூலின் சம்போ சுகப்பிரசவக்ருத் பவமே தயாளோகோ ஸ்ரீமாத்ருபூதக சிவபாலயமாம் நமஸ்தே என்ற மந்திரத்தை மூன்று முறை சொன்னால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கர்ப்பமான பின் தினமும் வீட்டில் இதே மந்திரத்தை 11 முறை ஜபித்து வந்தால் பிரசவம் சிரமம் இல்லாமல் இருக்கும். கோவில் சிறப்பு. மலையின் கீழ்ப்புறம் விபீஷணர் பாதம் 2 பாறையின் மீது உள்ளது. உச்சி விநாயகர் சந்நிதியும் படிகளின் தோற்றமும் யானையின் துதிக்கை போலவே உள்ளதாக சொல்வர். உச்சி பிள்ளையார் கிழக்கு நோக்கி கருணையே வடிவமாக காட்சி தருகிறார். உலகத்தவரால் உச்சி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். திருச்சியில் எங்கிருந்து நோக்கினாலும் இவரது சந்நிதி தெரியும் என்பதால் மானசீகமாக இவரை வணங்கினாலே 1000 கோடி பலன்கள் கிடைக்கும் என்பார்கள். 273 அடி உயரத்தில் இருக்கிறது இவரது சந்நிதி. 417 படிகளை கடந்து சென்றால் இவரை தரிசிக்கலாம். இந்த எண்களை கூட்டினால் 3 என்ற எண் வரும். இந்த எண் குருவிற்கு உரியது. குரு பார்வை இருந்தால்தான் திருமண பிராப்தி புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பர். இந்த குருவருள் இல்லாதவர்களுக்கு குருவாய் இருந்து அருள் தருவதால்தான் குருவிற்குரிய எண் வரும்படியாக உச்சி விநாயகர் சந்நிதி அமைக்கப்பட்டிருப்பதாக கருத இடம் இருக்கிறது. இங்கிருந்து பார்த்தால் ஸ்ரீரங்கத்தையும் திருச்சியை பிரிக்கும் காவிரி நதியையும் காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடையில் குடிகொண்டுள்ள ரங்கநாத பெருமாளின் கோவில் கோபுரமும் திருவானைக்காவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் சமேத அகிலாண்டேஸ்வரி கோவில் கோபுரமும் எடுப்பாகவும் மிடுக்காகவும் தோன்றும். விநாயகர் சதுர்த்தி அன்று உச்சிப்பிள்ளையாருக்கும் மாணிக்க விநாயகருக்கும் அரிசியால் ஆன 2 பெரிய கொழுக்கட்டைகள் நெய்வேத்தியம் செய்யப்படும். இவற்றின் எடை 150 கிலோ. மலைக்கோட்டையில் இருக்கும் இந்த மாமன்னரை ஆண்டில் எந்த நாளிலும் சென்று நாம் தரிசித்து வரலாம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

0: ஆமா.
1: குட்டி கதை காணலாமா? கண்ணன் கதைகள். ஒருமுறை பிரம்மாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் போட்டி வந்தது. கோகுலத்தில் உள்ள பசுக்களையும் கோபாலர்களையும், ஏன் கிருஷ்ணனையும் சேர்த்து ஒரு குகையில் அடைத்து விட்டார் பிரம்மா. அப்பொழுது கிருஷ்ணனே பல பசுக்களையும் கோபாலர்களையும் சிருஷ்டி செய்து பிரம்மனைப் போல தன்னாலும் படைக்க முடியும் என்று காட்டி பிரம்மனின் கர்வத்தை அடக்கினான். பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான் இது. என்றாலும் சில கேள்விகள் நம்முள் எழும். கிருஷ்ணன் விஷ்ணுவின் அவதாரம் என்பது பிரம்மாவுக்கே தெரியாதா? அவர் ஏன் கிருஷ்ணனுடன் மோத வேண்டும்? அப்படியே பிரம்மா மோதினாலும் சிருஷ்டி தொழிலை கண்ணன் கையில் எடுக்கலாமா? பிரம்மனையே தன் நாபியில் படைத்த நாராயணன் பிரம்மனோடு போட்டி போட்டது ஏன்? இப்படியெல்லாம் வாத விவாதங்களும் எழலாம். ஆனால் சூட்சுமமான தத்துவ உண்மை ஒன்று இந்த லீலையில் உண்டு. கண்ணனின் லீலைகள் எதுவும் காரண காரியம் இன்றி அமைவது இல்லை. இந்த கதையின் உண்மை சம்பவத்தையும் உட்பொதிந்த தத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம். கோகுலத்தில் யசோதையின் மைந்தனாக வாழ்ந்தான் கண்ணன். நல்ல அழகு, துருதுருப்பான விழிகள், எப்பொழுதும் குறும்பு, எத்தனையோ சாகச செயல்கள், பாசத்தாலும் பக்தியாலும் கட்டுண்டுவிடும் நிலை. இப்படி இருக்கும் கண்ணனை காணும் போது நம் வீட்டு குழந்தை கண்ணன் மாதிரி இருக்கக்கூடாதா என்று யாருக்குத்தான் தோன்றாது? கோகுலத்தில் வாழ்ந்த பெண்கள் ஒவ்வொருவரும் அவ்வாறே ஆசை கொண்டனர். இன்னும் சிலர் கண்ணனை என் வீட்டு குழந்தையாக இருக்கக்கூடாதா என ஏங்கினார்களாம். இந்த ஜென்மத்தில்தான் அந்த கொடுப்பினை இல்லை, அடுத்த ஜென்மத்திலாவது கண்ணனை மகனாக பெற வேண்டும் என்று சிலர் பிரார்த்தித்து கொண்டார்களாம். அது மட்டுமா, கண்ணன் கைப்பட்ட பசுவும் கன்றும் தெய்வீக பொலிவுடன் திகழ்ந்ததைக் கண்டு நம் வீட்டு பசுவும் கன்றும் கூட கண்ணனை மேய்க்கும் பசுக்களாக இருக்கக்கூடாதா என்று எண்ணினார்களாம். அனுதினமும் இப்படி கண்ணனையே நினைத்துக் கொண்டிருந்ததால் அவர்களின் விருப்பங்கள் ஏறக்குறைய ஒரு தவமாகவே ஆகிவிட்டதாம். பார்த்தான் கண்ணன் அவர்களது ஆசைகளை நிறைவேற்ற தான் ஆசைப்பட்டான். பிரம்மதேவனை அழைத்தான். கோகுலத்தின் பசுக்களையும் கோபாலர்களையும் படைத்தவனிடமே ஒப்படைத்தான். மீண்டும் தான் சொல்லும் வரையிலும் அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் பிரம்மாவிற்கு பணித்தான். பிறகு தன்னையே பல பசுக்களாகவும் கன்றுகளாகவும் கோபாலர்களாகவும் படைத்து கொண்டான். திடீரென கோகுலத்தில் புது பொலிவு. கோகுலத்தின் அன்னையர் ஒவ்வொருவரும் தத்தமது புதல்வர்களிடம் புதிய அழகையும் பொலிவையும் கண்டு பூரித்தனர். பசு கூட்டங்களும் செழித்து கோகுலத்தை மேலும் அழகுபடுத்தின. வீட்டுக்கொரு கிருஷ்ணனாக வந்து சில காலம் தன் பக்தர்களை மகிழ்விக்கவே கண்ணன் புரிந்த லீலைதான் இது. இணைந்திருங்கள். இது MTR FM.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் படம் நிழல் நிஜமாகிறது. பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் தூண்டில் மீன் என்ற படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தேன்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கண்ணன் என் காதலன் என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன்.

காலை வேளை வரும் அடுத்த பாடல் படம் அனுபவி ராஜா அனுபவி. பாடியவர்கள் பி. சுசீலா, எல்.ஆர். ஈஸ்வரி.

இனி அடுத்து வரும் பாடல் டி எம் சௌந்தரராஜன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், படம் நாளை நமதே.

வைத்தான் அந்த சோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ரிக்ஷாக்காரன் என்ற படத்தில் TM சௌந்தரராஜன் P சுசீலா பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய இனிமையான இந்த பாடல்.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜீத். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் ஒன்றேதமிழ் எம்டிஆர் வானலையில் இசைத்திடும் இன்ப கானங்களுடன் இந்த இனிய வேலைதனில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து. இன்று எமது நிகழ்ச்சியில் இன்னிசை பாடல்கள் இசைச்சாரலாய் இனிதாய் இசைத்திட இன்னிசையில் துள்ளிசை இணைந்தே இருங்கள் மதியத்தமிழ் எம்டிஆர் வானலையில்.

நிகழ்ச்சியின் துவக்கமாக காப்பான் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கவிருக்கின்றோம். பாடலுக்கு குரல்கள் செந்தில் கணேஷ், ரமணி அம்மாள், இசை ஹரிஷ் ஜெயராஜ். பாடல் இதோ

காற்றோடு இன்னிசை பாடல்கள் தாளமிட்டுக் கொண்டிருப்பது. இன்னிசையில் தொல்லிசை நிகழ்ச்சியில் அடுத்து தேவராட்டம் திரையிலிருந்து சாய் கிஷோர் இசை அமைப்பில் நிவாஸ் பிரசன்னா மற்றும் குழுவினர் பாடிய பாடல் இது.

பக்கத்துக்கு சவுண்ட் வந்தாலாம்.

மனிதமில் எம்டிஆர் வானதி வழங்கி கொண்டிருப்பது இந்திசையில் துள்ளிசை. இனி ஹிப்ஹாப் தமிழா இசையில் கோமாளி திரைப்பட பாடல். குரல்கள் சஸ்வின், ஹர்ஷினி, அபிஷேக். இதோ காற்றலையில் பாடல் தவழ்ந்து அறிவலா வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

0: யாருக்கெல்லாம் மறுபடியும் ஏரியில குளிக்கணும்னு அவங்க வீடு ஏரியில இருக்க கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களோ இதை லைக் பண்ணுங்க. என்ன ரொம்ப லைக் பண்ணா ஷேர் பண்ணுங்க.
1: இசையோடு இன்ப ராகங்கள் இசைத்துக் கொண்டிருக்கும் வேலைதனில் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாற்றான். இசை ஹரிஷ் ஜெயராஜ், குரல்கள் ஹிரீஷ், எம் கே பாலாஜி மற்றும் மிக்ஸில் பாடிய பாடல் இது ஒலிக்கவிருக்கிறது.

இனிமையான இன்னிசை கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். மல்லிதமிழ் எம்டிஆர் வானலையில் இன்னிசையில் துள்ளிசை நிகழ்ச்சியில் இனி வலிக்கவிருக்கிறது அடுத்தடுத்து இரு ஆல்பம் பாடல்கள். முதலில் சந்தோஷ் நாராயணன், கார்த்திக், சுபாஷ், அனிருத் இவர்கள் கூட்டணியில் ஒரு பாடலை கேட்டுவிட்டு வருவோமா?

இசை வண்ணம் தீட்டிக் கொண்டிருப்பது காற்றலையில் இன்னிசையில் தொல்லிசை. மீண்டும் சென்ற பாடலில் கூட்டணியே இப்பாடலையும் இசைக்க வருகிறார்கள். பாடல் இதோ.

0: மனிதமில் எம்டிஆர் வானலையில் இசை மீட்டுக் கொண்டிருக்கிறது காற்றலை. இனி தாராள பிரபு, இது ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம். இப்பாடலுக்கு இசை அமைத்து பாடலை பாட வருகிறார் அனிருத். மேலும் இணைகிறார் பாடலுக்கு ஹரிஷ் கல்யாண். இவர்கள் குரலில் பாடல் இதோ காற்றலையில் ஒலிக்கிறது.
1: காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காத

இசை தோரணமாய் காற்றலையில் இன்னிசையில் துள்ளிசை. இனி கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைக்காக அனிருத் இசையமைப்பில் மீண்டும் பாடலை பாட வருகிறார்கள். ஹரிஸ் ராகவேந்தர், ரிட்டு, நிரஞ்சனி இவர்கள் குரல் வண்ணத்தில் பாடல் காற்றலையில் கலந்து இசை இலையாக.

காற்றோடு இசையலை இசை வர்ணத்தோடு இசைத்துக் கொண்டிருப்பது மத்திய தமிழ் MTR வானொலி. இனி நம்ம வீட்டு பிள்ளை பட பாடல். இசை டி இமான், குரல்கள் ஆண்டக்குடி இளையராஜா மற்றும் ஜெயமூர்த்தி.

0: இன்னிசையில் துணிசை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இனி ஒரு தெலுங்கு பாடல் ஒன்று, கண்ணு கோட்டவா திரையில் இடம்பெற்ற பாடல். இப்பாடலுக்கு இசை டி இமான், குரல்கள் வினித், ரசிதா. குரல்களில் பாடல் இதோ ஒலிக்கிறது.
1: கண்ணே பாப்பா, கள்ளல்ல கள்ளு பெட்டு மாட்டலாம்.

இசை வானில் சிறகடித்துக் கொண்டிருப்பது மதிய தமிழ் MTR வானொலி. இனி சந்தோஷ் பாலாஜி, அகிலேஷ், பூர்ணிமா இவர்கள் கூட்டணியில் நான் சிரித்தால் படவாடல் அளிக்கவிருக்கிறது. இணைந்தே இருங்கள் மதிய தமிழ் MTR வானொலியோடு.

இன்னிசையில் தொலிசை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சியின் நிறைவிலே மீசியை முறுக்கு திரையில் இருந்து பாடல், ஹிப்ஹாப் தமிழன் இசையில் விக்கி அமிபிதா குரல்களில் பாடல், இதோ

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இதுவரை இசையோடு இனிமை சேர்த்து சென்றது மனிதமில் எம்டிஆர் வானலையில் எண்ணிசையில் துள்ளிசை. மீண்டும் காற்றோடு கவிப்பாடும் நிகழ்ச்சிகளோடு சந்திக்கும் வரை இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் என்றும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. மீண்டும் சந்திப்பும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

இனிய வணக்கம் எனது அருமை உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது இசைமலை. ஆமாவினர்களே, இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். வானுக்கு வசந்தம் வண்ண நிலவு, வான் அலைகளுக்கு வசந்தம் நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகள். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வான் அலைகளில் ஒரு வசந்த அலை நமது MTR FM வழங்கும் இசை மலை நிகழ்ச்சியில் முதலாவதாக மெல்ல திறந்தது கதவு என்ற படத்திலிருந்து வா வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் கோயில் கிழக்காலே என்ற படத்திலிருந்து பூவை எடுத்து ஒரு மாலை தொழுத்து வச்சேனே என் சின்ன ராசா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சின்ன தம்பி என்ற படத்திலிருந்து போவோமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுர்ணலதா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடலோர கவிதைகள் என்ற பழத்திலிருந்து குழியிலே மல்லிகைப்பூ மணக்கிலே மானே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலைஞன் என்ற படத்திலிருந்து எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே. நமது MTRFM இணையதள வானொலியோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்க ஒரு பாட்டுக்காரன் என்ற படத்திலிருந்து மதுரை மறிக்கொழுந்து வாசோ ஏ ராசாத்தி உன்னுடைய நேசம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோஜ் சித்ரா.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்டிச்சோலை சின்னராசு என்ற படத்தில் இருந்து செந்தமிழ் நாட்டு தமிழச்சியே சேலை உளுத்த தயங்கிறிய என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஷாகுல் ஹமீது மற்றும் குழுவினர்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக சார்லி சாப்ளின் என்ற படத்திலிருந்து முதலாம் சந்திப்பில் நான் அடைக்கலம் ஆனேனே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன் சொல்லுனதா?

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காசி என்ற படத்திலிருந்து நான் காணும் உலகங்கள் யார் காண கூடும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கு வாசல் என்ற படத்திலிருந்து பச்சை மல பூவு நீ உச்சி மல தேனு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

இசைமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிதா மகன் என்ற படத்திலிருந்து இளங்காற்று வீசியது இசை போல பாடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஸ்ரீராம் பார்த்தசாரதி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கும் இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் நிறைவாக செல்லக்கண்ணு என்ற படத்திலிருந்து வண்டியில மாமம் பொண்ணு ஓட்டுறவன் செல்லக்கண்ணு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம், சொல்லலதா?

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTR FM வழங்கிய இசைமலை நிகழ்ச்சி. இன்றைய இசைமலை நிகழ்ச்சியில் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளை வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

0: மொன்றியல் தமிழ் வானொலியில் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
1: திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது, நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை, அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன், அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க, ஒருத்த மட்டும்தான் வருவான், அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழிமறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தால் உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும், ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசு நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசா நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. அவர், உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர்.
0: இதுவரை நேரமும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. மோன்ட்ரியல் தமிழ் வானொலியில் அடுத்து வருவது குரலும் பொருளும். இன்றைய குரல் அரண் வலியுறுத்தல் அதிகாரத்திலிருந்து குரல் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். சாலமன் பாப்பையா அவர்கள் தரும் உரை. இடைவிடாமல் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் அறச்செயல்களை செய்க. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இனிய நேயர்கள், இதுவரை கேட்டது குரலும் பொருளும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே. மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல நீங்கள் அனைவரும் விரும்பும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகின்றன.

முதலில் சங்கமம் என்ற திரைப்படுத்த பாடலோடு ஆரம்பிக்கின்றது இந்த வாரத்தில் இன்று ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்தில் முதல் பாடல். அந்த பாடலை சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். பாட இருக்கும் அந்த பாடல் தன்னம் தனியாக நான் வந்த போது என்ற முதல் வரி முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை பாட்டுக்கு யாரடி பல்லவி என்று ஆரம்பிக்கும் வரியோடு வரும் பாடல் பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை ஈழமணி திருநாட்டில் மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மாநகரில் இருந்து டிராஞ்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் எங்கம்மா சபதம் திரைப்படத்திலிருந்து. மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்ற பாடல். அன்பு மேகமே இங்கு ஓடிவா என்று மிக மிக இனிமையாக பாடும் ஒரு காவிய பாடல்.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை கனடா மண்ணிலிருந்து தனுஷன் தந்திருக்கின்றார். மொன்றியல் மாநகரத்தில் இருந்து கோண கொண்ட காரி என்று ஆரம்பிக்கும் மத யானை கூட்டம் திரைப்படுத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். ஒலிக்க கேட்போம்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனி ஒரு பாடல் நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே என்ற சுந்தர பாண்டியன் திரைப்படத்து பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடலை தருவது கனடா வன்கூவர் மாநிலத்து இளவரசி தந்த பாடல். தையத்தக்க தையத்தக்க என்று வரியெடுத்து அண்ணாத்தே திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் இளவரசி.

இளவரசி தொடர்ந்து வரும் பாடல் வான்கூவர் மாநிலம் வசந்தியின் பாடல். ஜிகிரு ஜிகிரு ஜிகிரே என்ற ஒரு பாடல் ரஜினி முருகன் திரைப்படத்து பாடலாக இன்று ஒலிக்கின்றது. காற்றலையில் கேட்போம்.

அத்தோடு நில்லாமல் மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து காஞ்சனா ஒரு பாடல் தந்திருக்கின்றார். புது மெட்ரோ ரெகிலு என்ற பாடலை சாமி 2 திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

வணக்கம். உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் காதுக்கினிய கீதங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே

ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து மெல்போர்ன் மாநகரத்து பாஸ்கரன் மாலா இருவரும் தந்த பாடலை கேட்போமா? பூத்தது பூந்தோப்பு என்ற பாடலை அவர்கள் இன்று கேட்கின்றார்கள். தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல்.

எங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தருகின்றார். நீண்ட கால உறவு, இசைப்பணம் எங்களோடு இணைந்து கொண்டு செல்லும் கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து. ஆத்தோரம் பூத்தோப்பு என்று கூறும் வரிகொண்ட பல்லவி அதிகாரி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடலை தொடர்ந்து மீண்டும் சிட்னி மாநகரத்து ரமணியும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். நெஞ்சிருக்கும் வரை என்ற திரைப்படம், புதிய திரைப்படம். ஒரு முறை பார்த்தேன் என்ற வரியை முதல் வரியாக கொண்டு பாடுகின்றது.

மற்ற வேளையிலேதான் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் எங்கள் காதோரம் திக்கும் திக்கட்டும் இசை பரப்பி வந்து இனிய இனிமையான நினைவுகளை தட்டிச் செல்கின்றது.

பிளாட்டினம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். அசத்தும் அழகே என்று பாடுகின்றது. அன்புடன் தருகின்றார் அருள்மோகன், ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் இருந்து. சுவிட்ச்

கண்டத்திலிருந்து அன்புடன். நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து ஒரு பாடல் தருகின்றார். யூத் என்ற திரைப்படத்து பாடல் ஆள்தோட்ட பூபதி என்று வரியெடுத்து முழுமையாக பாடுகின்றது.

ஐரோப்பா கண்டம் என்று விட்டால் என்னவள் வர வேண்டுமே என்று எண்ணும் வேளை, நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என்ற வரி கொண்ட குமரி கோட்டம் திரைப்படத்து பாடலை இன்று ஈழமணி திரு நாட்டிலிருந்து தருகின்றார் என்னவள் உங்கள் பாடல் காற்றலையில்.

குறிப்பிட்டாக ஒரு பாடல் வந்து என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம், தனிமையிலே ஒரு ராகம் என்று பாடுகின்றது சட்டம் ஒரு இருட்டறை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இறுதி பாடலாக தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் அவர்கள்.

சென்ற அத்தனை பாடல்களும் தித்திக்கும் தேனான பாடல்கள் என்று நாங்கள் மாறுதட்டிக் கொள்ளலாம். அந்த வகையில் நல்ல பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உறவுகளே, உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையில் உலகளாவ இருந்து சர்வதேச நேயர் விருப்பத்துக்காக காத்திருந்து இதயம் நிறைந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட என் அன்பு உறவுகளை, உங்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். இந்த காட்டளையில் இப்பொழுது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்பும் தமிழும் கொண்டு வளமாக.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்கள்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

உறவுகளே வளமிப்போரே என்றும் நாங்கள் நீயர் நேரத்தை கேட்க இருக்கும் வேளையே முதல் பாடலை தருகின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். மௌனமி பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்ற பல்லவியோடு சரணத்தையும் அந்த பாடல் கொடிமலர் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருந்த வேளை பாடும் பாடலை வளமை போல இன்றும் கேட்க வருகின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், சாஹில் உலகத் தமிழர்களோடு.

அடுத்து வரும் பாடல்கள் அற்புதமான ஒரு பாடல். அந்த இந்திர லோகமே இங்கு வந்தது என்று பாடுகின்றது பொண்ணு பிடிச்சிருக்கு திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அன்புடன் கேட்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலே அன்பு மகள் ஷியாமலா பிரபா அவர்களும், வளமை போல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரை, சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள்.

இன்னமொரு பாடல் என்றும் பாரதி ராஜாவின் இயக்கத்திலே வந்த 12வது திரைப்படமாக மண் வாசனை திரைப்படுத்தும் பாடல் கேட்கின்றோம். பொத்தி வச்ச மல்லிகை முட்டு என்று வரி எடுத்து பாடும் இந்த பாடலுக்கு அன்புடன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகமன் அவர்கள் கேட்க விரும்புகிறார் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே என்னுடைய பாடலும் வர வேண்டும் என்று ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என்று பாட வைக்கின்றார். ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திலிருந்து நெய்வேலி அரசடி குப்பம் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி சோலை கிராமத்தில் இருந்து.

வளமை போல என்றும் ஒரே பாடல் இரு தடவை ஒரே திரைப்படத்தில் பாட இருக்கின்றது. முதலில் பெரிய இடத்து பெண் என்ற திரைப்படம் 1963 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே இசை அரசரும் இசை அரசியரும் மகிழ்ச்சியோடும் இசை அரசரும் இசை அரசியும் இணைந்து மகிழ்ச்சியோடு பாடிய பாடல். அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா என்ற பாடல். அந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தோடு வளமை போல இன்றும் கேட்கின்றார்.

அடுத்து இருக்கும் பாடலும் பெரிய இடத்து பெண் என்ற அதே திரைப்படத்திலே அதே பாடகர்கள் இசை அரசி இவர்கள் அன்று வந்ததும் அதே நிலா, இன்று வந்ததும் இதே நிலா என்று சோகத்தோடு பாடுவதையும் கேட்க வைக்கின்றார் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டு மயிலாப்பூரிலிருந்து கேட்கின்றார். வளமை போல இன்றைய வாழ்த்துக்களை தந்து கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார், ஜனனி இவர்களை இணைத்து அவர் கேட்டது அந்த பாடல் கடன் வாங்கி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. ராம ராம சரணம் என்று பக்தியோடு.

உறவுகளோடு உறவுகளாக எனது பாடலையும் கேட்போமே என்று தமிழ்நாடு சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் கண்ணால் பேசவா திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் சின்ன புறாவே சின்ன புறாவே என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அந்த வழியிலே கேரள மாநிலத்திலிருந்து எங்கள் அன்பு ரதீஷ் அவர்களும் ஒரு பாடலை பாலக்காட்டிலிருந்து தருகின்றார். யாருக்கும் சொல்லாம என்று ஆரம்பிக்கும் ஆல் இன் ஆல் அழகு ராஜா என்ற திரைப்படத்திலிருந்து.

இறுதியாக ஒரு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறது. சொல்லித்தரவா என்ற பாடலை பாடி மாஜா திரைப்படத்தில் இருந்து நீண்டகால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோர்ஜ் அவர்களின் பாடலாக

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், NTRFM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர் விருப்பம். கனடா கலையகத்திலிருந்து இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றலையில் ஒலிக்க வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்போம். நான் வரைந்து வைத்த ஓவியத்தை என்ற வரி கொண்ட பாடல் ஜெயம் கொண்டான் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று முனியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்தில் கேட்க விரும்பும் அன்பு உறவு இங்கிலாந்து நாட்டில் இருந்து அருள் மோகன்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நில்லடி என்றது உள் மனது. காலமெல்லாம் காத்திருப்பேன் திரைப்படுத்து பாடல் அல்லவா. இந்த பாடலை ஈழமணி திரு நாட்டில் இருந்து மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மாநகர் திரு ராஞ்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

0: மேலடி.
1: உங்கள் பாடலை கேட்கும் இந்த வேளையில் மீண்டும் ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டி மாநகரத்திலிருந்து விஜயராணி ஒரு பாடலை தருகின்றார்கள். மங்கையரில் மகாராணி என்று வரியெடுத்து பாடுகின்றது அவளுக்கு என்று ஓர் மனம் திரைப்படத்தில் இருந்து.

இந்த வழியிலே கனடா. மொன்றியல் மாநகரத்து தனுஷன் ஒரு பாடலை தந்தார், தேவதையை கண்டேன் என்ற ஒரு பாடல், காதல் கொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலும் கனடா. அல்பர்டா நகரத்தில் இருந்து தினமும் வந்து பாடலை கேட்கும் சாந்தினி, நீங்கள் தந்த பாடல் நட்பு என்ற திரைப்படத்து பாடல். அதிகாலை புது வேளை என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றால் எழுத்தி திக்கும் தீனான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்திலே. தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல்கள் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி அனுப்பி வைத்த பாடலோடு ஆரம்பிக்கின்றது. ஒரு புறம் வேடன் ஒரு புறம் நாகம் அற்புதமான வரி கொண்ட இந்த பாடல் மயங்குகிறாள் ஒரு மாது திரைப்படத்திலிருந்து என்று கேட்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

இவர்களோடு இணைந்து வரும் அன்பு தோழியாக காஞ்சனா அவர்களும் வன்கூவர் நாட்டிலிருந்து டம் டம் என்று ஆரம்பிக்கும் எனிமி திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். எங்கே எப்படி பாடுகின்றது அந்த பாடல், செவி மடுப்போம்.

தெற்றுக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்களோடு ஆரம்பிக்கின்றது. சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டம் ரமணி தந்த பாடலை முதலில் கேட்போம். ஜல்சா ஜல்சா என்ற வரியெடுத்து வில்லு என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தொடர்ந்து பாட இருக்கும் இனிமையான ஒரு பாடல் மாதமோ ஆவணி என்று கூறும் பாடல் உத்தரவின்றி உள்ளே வாத்திரை படுத்து பாடல். இன்று இந்த பாடலை கேட்டு மகளவிருப்பவர் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து கேதீஸ் அவர்கள். நீண்டகால இசைப்பயணம் புரியும் அவர் காதூரம் செல்லும் அந்த பாடல் எங்களையும் இணைக்கின்றது.

இவர்களோடுதான் மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல ஜோடியாக வந்து ஜோடி குரலிலே பாடலை கேட்பார்கள். வசூல் ராஜா திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்புகிறார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல், பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு என்று கூறும் பாடலாகும்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

சிங்காரப்பூமி என்று நான் அழைக்கும் சிங்கப்பூரிலிருந்து நீண்ட காலமாக இணைந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து எங்கள் அன்பு மகாலிங்கம். அவர் இன்று ஒரு பாடலை தருகின்றார், எங்களையும் கேட்டு மகிழ வேண்டும் என்று இணைந்து கொண்டு. நான் ஒரு கோயில் என்று ஆரம்பிக்கும் நெல்லிக்கனி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு நட்பான பாடல் கேட்டு மகிழ்வோம்.

இந்த வழியில ஐரோப்பா கண்டத்து சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து ஒரு பாடல் ஜெனீவா நகரிலிருந்து நிரேஷன் தருகின்றார். உன் தங்க நிறத்துக்கு என்று ஆரம்பிக்கும் வரி நெஞ்சினிலே என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

திவ்ய மண்ணென்றால் என்னவள் வர வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளையில் கோகுலத்து கண்ணா கண்ணா என்ற ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்த பாடல் கோகுலத்தில் சீதை திரைப்படத்தில் இருந்து ஒலிக்க இருக்கின்றது. என்னவள் அவருக்காக கேட்போம் அந்த பாடலை.

இறுதியாக ஒரு பாடல் தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அந்த பாடல் அவள் ஒரு மீனகை என்று பாடுகின்றது நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நிகழ்ச்சியை அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா. வை. சேனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து.

நேயர்களே, இதுவரை நேரம் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயமும் நிரப்பி செல்கின்றது என்றுதான் கூற வேண்டும். மீண்டும் ஒரு நிகழ்வை இப்படியான நிகழ்வாக நான் எடுத்து உங்களோடு கலந்து கொள்ளுகிறேன் என்று கூறி விடைபெற்று செல்கின்றேன். காற்றலையில் இருந்து இப்பொழுது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் அன்பும் தமிழும் கொண்டு மகிழ்வோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நீர் நிலத்திற்கான முதல் பாடல் நீண்ட கால உறவு. தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தரும் பாடல். வெள்ளி மணி ஓசையிலே உள்ளமெனும் கோவிலிலே என்ற பாடல். இரு மலர்கள் திரைப்படுத்தும் பாடல். அந்த பாடலை இன்று தன்னோடு இணைந்து கேட்கின்றார்கள் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிபாக, இம்ரான், ஷாகில். உலகத் தமிழர்களோடு இன்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உன்னால் முடியும் தம்பி என்ற பாடல், உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் பாடுகின்றது. அந்த பாடலை வளமை போல இன்று வாழ்த்துக்கள் கூறி எழுதியிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் கேட்கும் அந்த பாடலை அவரோடு இணைந்து செவி மடுக்கின்றார்கள் என்றும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேசுதா மற்றும் அருணா குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும்

தர்மயுத்தம் என்ற திரைப்படத்து பாடல் கேட்போமா? ஒரு தங்க ரதத்திற்கு ஒரு மஞ்சள் நிலவு என்ற இனிமையான அந்த பாடல் தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் ஒலிக்க வைக்கின்றார்.

எத்தனையோ பிறவி பெற்று என்ற ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவம் கொண்ட பாடல் அருணகிரிநாதர் திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல் இன்று ஒலிக்க இருக்கின்றது தமிழ்நாடு இஞ்சிக்குடி அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் தந்த பாடலாக. உங்கள் பாடலை வளமை போல இன்றும் ஜெயவீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ மற்றும் சிவசங்கரன், நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்கள் கேட்கும் வழி நாங்களும் இணைகின்றோம் உங்களோடு.

அன்புடன் தருகின்றார். நீண்டகால உறவு எஸ்ஏபு விஜயராகவன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து. இப்பொழுது அவர் வரிசையாக இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் திரைப்படத்து பாடலை தரும் வேளையில் அவருடைய 11வது திரைப்படம் ராம் லக்ஷ்மன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்போம் என்று

வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா தேனிசையே வா வா நேவிய பானம் யாரோ பாடிய காலம் போகும் நாமிடு மூச்செல்லாம் ராகமே வாலிபமே வா வா தேனிசையே வா வா வாலிபமே வா வா

0: சந்தோஷம் கவிதையில் சந்தோஷம் கலைகளில் உல்லாசம் கவிதையில் சந்தோஷம் வீடு காதலுக்கு நேரமில்லையே இளம் ஜாதி முல்லையே நேபியமானம் யாவோ பாடிய கானம் போகும்
1: புன்னகை மேனகை வாலிபமே

0: யவானம் யாவோ பாடிய கானம் போகும் நான் விடும் உச்சல் நான் ராகமே வாலிபமே தேனிசையே வாலிபமே தேனிசையே.
1: அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள்.

இன்றைய நேர் நிறத்தை அலங்கரித்து வரும் பாடல்களுள் அடுத்து ஒலிக்க இருக்க வரும் பாடல் 1984 ஆண்டு திரைக்கு வந்த உன்னை நான் சந்தித்தேன் என்ற திரைப்படத்து பாடல். பிரபல பின்னணி பாடகர் பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களோடு எஸ் ஜானகி அம்மாவும் பாடிய அந்த பாடல் தேவன் தந்த வீணை அதில் தேவி செய்த காணம். இனிமையான அந்த பாடல் விரும்பி கேட்கும் அன்பு உறவாக தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அன்பு உறவு அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தோடு நண்பர்களை மனைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

மகிழ்ச்சும் பாடல்களோடு மீண்டும் ஒரு பாடல். அதே திரைப்படம் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலே டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களோடு இசை கோயில் எஸ் ஜானகியம்மாவும் இணைந்து பாடியதாக தேவன் தந்த வீணை அதில் தேவி செய்த கானம் என்று ஒலிக்கின்றது. இந்த பாடலை விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பர்கள் உலக தமிழர்களோடு. இந்த இரண்டு பாடலும் பலவிதமான வித்தியாசமான குரல்கள், கேட்போம் என்று எண்ணிக்கொண்டோம்.

உறவுகளோடு உறவுகளாக இன்னுமோர் பாடலை தருகின்றார். ஈழமணி திருநாட்டின் தமிழ் யாழ்ப்பாணத்திலிருந்து அன்பு அருள் அவர்கள், அவர் தந்த அந்த பாடலை அவரோடு இணைந்து சீலன் மங்களம் சுதா இவர்களும் கேட்கின்றார்கள். பாடல் தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு என்று கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலிலே, மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் இசையிலே, கவிஞர் கண்ணதாசன் ஐயாவின் வரியிலே இன்று அவருடைய நினைவு நாளையொட்டி அவள் ஒரு தொடர்கதை என்று 1974 ஆண்டு திரைக்கு வந்த திரைப்படம் அந்த படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடலை தருவது வேறு யாருமல்ல, நீண்ட கால உறவு, தமிழ்நாடு, வண்டிகேட் சிலுவை, சந்தனராஜ் அவர்கள். அவர் நேர் நேரம் நிகழ்ச்சியில் எனது பாடலை தருகின்றேன் தாருங்கள் என்று என் தங்கை என்ற திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார். பாடல் பூவுக்குள்ளே ஒரு தாகம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்கள் கேட்ட இந்த பாடல்களோடுதான் அன்புடன் தருகின்றார் பாலக்காடு கேரள மாநிலம் ரதீஸ், யார் அழைப்பது என்ற வரியை மாறா என்ற திரைப்படத்திலிருந்து தரும் வேளை ரதீஸ் உங்கள் பாடலும் ஒலிக்கின்றது.

அமைதியாக ஒரு இனிய பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறார். ஒல்லி குச்சி உடம்பழகி, ஒல்லி குச்சி உடம்புக்காரி என்று வரியெடுத்து ரேட் என்ற திரைப்படத்து பாடலை கேட்போம் என்று வளைகுடாமன் நீண்டகால உறவு குவைத் நாட்டு ஜோர்ஜ் நீங்கள் தந்த பாடல் ஒலிக்கின்றது. நாங்கள் முனைகின்றோம்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பவர்களுக்கு. நேரம் சரியாக 9:49. இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 11:16. நேற்று கொஞ்சம் முன்பே வந்ததுனால கண்ணூர் பட்டுருச்சு, அதனால இன்றைக்கு சரியான லேட்டா போச்சா? இன்னும் 15 இருக்கு உங்களுக்கு 10 மணிக்கு. நலம் தானே என் அன்பு உறவுகளை, முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நேர்ந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீரா. எப்படி இருக்கிறீங்க எல்லோரும், நலமா இருக்கிறீங்களா? சரி, இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வருவதற்கு முன்பாக யார் யார் இருக்கிறாங்க எப்படின்னு பாக்கலாம். ஜெயவர் சாதிக்கண்ணா வணக்கம், நலமா நீங்கள் வணக்கம். எங்களுடைய சந்தனராஜ் மாமா வணக்கம். சரி, எல்லாரும் எங்க லேட்டா வருவனு தூங்கிட்டீங்களாக்கும். சரி, இப்பொழுது ஒரு கண்ணன் பாடல் காட்டலைக்கு வருகிறது, கேட்போம் இந்த பாடலை. மணிகோணும் அன்று போல நிலா காயுது வந்துட்டு தான், நிலவு என்ற சொல்லு உங்களுக்கு தரமாட்டேன், பயப்படாதீங்க, உண்டைக்கு வேற சொல்லு தான் தரப்போறேன், சரியா? அங்கே பார்க்கலாம் ஒரு பாடல்.

வணக்கம் விமலா ராஜவேல். வணக்கம் ராஜவேல், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு ஒரு ஒரு கேள்விக்குறி ஒரு ஒரு கேள்வி என்று மனசில் எழுந்து விட்டது. அன்றைக்கு எங்களோடு பேசிய சுந்தரி என்ற அவர் யார்? இப்ப நீங்க வந்து விமலா ராஜவேல் என்று சொல்லியிருக்கிறீங்க, மனைவியின் பேர் விமலா என்று நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு கொஞ்சம் அது என்ன என்று புரியாமல் இருக்கிறது. ராஜவேல், இந்த உலகத்தை ஒருக்க எனக்கு ஒரு விளக்கம் ஒன்று தந்துடணும். எங்களோடு பேசியவர் யார்? அது சுந்தரி என்று சொல்லியிருந்தார். அப்ப அவர் யார் என்றது அந்த கேள்வி. அவருக்கு அல்லாட்டி அதோடு சேர்த்து இருக்கிறதா, அல்லது அது கேள்வி அதுதான், யார் அவர் சுந்தரி என்று எங்களோடு பேசியவர் யார் என்றது. நான் பேசியிருக்கிறேன் அவரோட முன்பு, ஆனால் நீங்க விமலா ராஜவேல் என்று உங்களோட மனைவிய பெயர் தான் நான் நினைக்கிறேன். எங்க அதுக்கு விளக்கத்தை தாருங்கள். இது என்ன, வந்தோடனே இப்படி விளக்கம் கேட்கிற அம்மான்னு கேட்க கூடாது. நாங்க எதுவும் தவறா பேசிடக்கூடாது இல்ல, அதுக்காகத்தான். சரிங்களா?

ஆர்வி பாஸ்கரன், வணக்கம். வணக்கம், உங்களுக்கு வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த பாடல் எனக்கு மிகவும் ஒரு பிடித்த பாடல். உங்களெல்லாம் பிடிக்குமா? இது கர்ணன் திரைப்பட பாடல். இதுல பாருங்க, அந்த வரிகளை பாருங்க, எவ்வளவு அழகான வரிகளை அமைத்திருக்கிறார்கள். பாலினியில் இருந்து நெய் பிறக்கும், அதற்கு நாங்கள் அந்த பாடலை கேட்கும் போது கேட்டு பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடல். இன்னைக்கு சொல்லு கொடுக்கல, நீங்க காட்டிலேக்கு வந்த பிறகுதான் நான் கொடுக்கும் நினைக்கிறேன். எங்க பார்க்கலாம்?

0: காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மஜித். மஜித் எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கிறேன். எனக்கு என்ன குறை? நீங்க என்ன பாக்குறீங்க தானே? நான் எப்படி இருக்கிறேன்?
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
0: உங்களை எல்லாரோடையும் பேசுறேன்.
1: சொல்லுங்க அம்மா.
0: உங்களை எல்லாரோடையும் பேசுறேன், சிரிக்கிறேன்.
1: அதான் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்,
0: ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன சொல்லு கொடுக்கலாம்? நிறைய பாடல்கள் இருக்கிற ஒரு சொல்லுச்சு, நீங்க சொல்லுங்க பாக்கலாம்.
1: இன்னைக்கு நீங்க கொடுத்த கண்ணுக்கே கொடுத்துடலாமே.
0: கண்ணுக்கு கண்ணன் குடுக்க இல்லையா?
1: கண்ணன் குடுக்கலாம், கண்ணுக்கு கூட குடுக்கலாம்.
0: கண்ணுக்கு கண்ணுக்கு அண்டு நிறைய பாடல் இருக்கா?
1: இருக்கு இருக்கு இருக்கு இருக்கு.
0: ஆஹ், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். ஒரு கண்ணுக்கு
1: ஒரு கண்ணு சொல்லுவா, ரெண்டு கண்ணு சொல்லுவா?
0: சரி, ரெண்டு கண்ணு, ரெண்டு ரெண்டு இந்த
1: சரி, ஒரு கண்ணுக்கே சொல்றேன் நான். கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம், நெஞ்சுக்கு தெரிகின்ற இன்ப சுகம், ஒரு முறையா இருமுறையா உன்னை கேட்க சொல்லும் என் அண்ணன்.
0: அப்ப இடையில கண்ணுக்கு வர்ற மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்கம்மா, கட்டிக்காண்டா.
1: இடையில ஒரு கண்ணுக்கு, அது கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்குது.
0: கண்ணுக்கு அண்டு கண்ணுக்கு கண்ணுக்கு என்ற சொல்லு நிறைய எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.
1: நிறைய எடுக்க முடியாது. கண் எடுத்துடலாம்.
0: கண் கண் கண்ண கொடுக்கலாம்.
1: கண் எடுக்கலாம், கண்கள் எடுக்கலாம்.
0: கண்கள்
1: கண்ணு கூட எடுக்கலாம். கண்ணு பட போகுதையா, சின்ன கவுண்டரு, கண்ணுக்கு தெரியாதா,
0: கண்ணுக்கு
1: பெண்ணுக்கு புரியாத, கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு,
0: கண்ணும் கண்ணும்
1: நேர்கள் எவ்வளவு யோசனை பண்ணுவாங்க இப்போ.
0: கண்ணும் கண்ணும் பேசியது உன்னால என்றோ இல்லையா?
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: நல்லது.
1: கண் மூடும் வேளையிலும் சொல்லுங்க
0: என்ன பாட்டு நீங்க சொன்னீங்க? கண்ணுக்கு தெரியாத அந்த,
1: கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம்.
0: அது என்ன சுகம்?
1: என்ன
0: கண்ணுக்கு தெரியாத? எதற்கு ஆராயலாம்? நான் ஆராயலாம் இல்ல, உண்மை ஆராய். என்ன சிரிக்க? நீங்க சின்ன பிள்ளை தெரியாம ஒரு கேள்விய கேட்டா நீங்க சிரிக்கிறீங்க. எனக்கு கேள்வி கேட்க எனக்கு பயமா இருக்கும். எனக்கு
1: அது முத்துராமனுக்கும் விஜய் நிர்மலாவும் கேட்கணும்.
0: இது எங்களுடைய செல்வகுமார் சொன்னது போல இருக்கே, அன்றைக்கு தேனில வேண்டா என்னண்டா, தேவிகாவும் எங்களுடைய ஜெமினி கணேசனும் நடிச்ச படம் தேர்நிலவு, அது மட்டும் எங்களுக்கு தெரியும். சூப்பர் சூப்பர். கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் கேட்கலாம் எல்லார்கிட்ட. இந்த கேள்வி இன்றைக்குதான் கேள்வி என்னண்டு
1: நீங்க சொல்லுவாங்க
0: இல்ல இல்ல, முதல் நீங்க குழந்த வடிவா நீங்க தான் நீங்க சொல்லியிருக்கணும்.
1: கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் அது சொல்ல முடியலையே, எனக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு, பயமா இருக்கு.
0: அது உங்களுக்கு நீங்க நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? அதான் அந்த கேள்வி. அனுபவிச்சிருக்கீங்க
1: சொல்றதுக்கு அச்சமா இருக்கு.
0: இல்ல, அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா, இதுதான் கேள்வி. நீங்க வேற ஒன்று
1: கண்ணுக்கு தெரியாத அந்த சுகத்தை, கண்ணுக்கு தெரியாத அந்த சுகத்தை எல்லாருமே அனுபவிச்சிருப்பாங்க.
0: பாக்கலாம், சில பேர் பாவம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். இல்ல
1: தெரியாம இந்த காலத்துல இல்ல அந்த காலத்துல யாருமே இருக்க முடியாது.
0: அது பாக்கலாம். நீங்க ஏதாவது சொல்றீங்க இப்ப பாருங்க. இப்ப ஒரு இப்ப ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, அந்த மயிர்கொட்டி என்று சொல்லுவார்கள் இல்ல, இந்த பட்டாம்பூச்சி வருது

0: என்றதால அது கொட்டும். அது கொட்டி கொட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த புழுவுல இருந்து அந்த பட்டர்ஃபிளை வரும் இல்லையா. அது உங்களோட மேல பட்டா என்ன நடக்கும் தெரியாம அந்த அந்த முடி பட்டா என்ன நடக்கும்?
1: என்ன நடக்கும்? அரிப்பு இருக்கும்.
0: அந்த இடம் எல்லாம் வீங்கு. அதுவும் ஒரு சுகம் தானே தெரியாம பட்டா?
1: அது ஒரு சுகம்.
0: கண்ணுக்கு தெரியாம, கண்ணுக்கு தெரியாம இருக்குல்ல என்ன இது என்னன்னா கடிக்குது கடிக்குது இதெல்லாம் என்ன நீங்க உடனே சொறையுவீங்க இல்ல?
1: உண்மையிலே
0: அதுவும் ஒரு சுகம் தானே.
1: இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சுகம்
0: சுகம் தானே. இது என்னன்னு தெரியாம ஐயோ கடிக்குது இது என்ன. சில சில பேர் சொல்லுவாங்க ஒரு இடத்துல கடிக்கும் போது நல்லா இப்படி சொரிஞ்சு கொண்டு சொல்லுவாங்க நல்ல சுகமா இருக்கு இதுல சொரியாண்டு சொல்லுவாங்கல்ல.
1: சொரிய சொரிய சுகமா இருக்கும் சொரிஞ்சு இருக்கும்.
0: அதுக்கு மேல ஏதாவது எரியற மாதிரி ஒரு மருந்து போட்டா இன்னும் சுகமா இருக்கும். தீக்காயம் வந்தா எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை தீக்காயம்.
1: நிச்சயமா நிச்சயமா.
0: மற்றது ஒரு வெப்பமான இடத்துல நாங்க நல்ல வெப்பமான இடத்துல நிக்கும் போது உடல் எல்லாம் சரியா முடியாம மாதிரி எங்களுக்கு இருக்கும். அது அதெல்லாம் தாங்க முடியாது. இதெல்லாம் ஒருவித சோகத்தோடு சேர்ந்த சுகம். நீங்க சொல்லி சிரிச்சதும் அது எனக்கு தெரியாது. அது சிரிச்சு கொண்டு சொன்ன முடியுமோ அது ஒரு நல்ல சுகமா இருக்கு.
1: அதுதான் சொன்னேன், சுகமான வேதனை. சுகமான வேதனை
0: நல்லா. நான் வர்றவங்கிட்ட கேட்டு பாப்போம் உங்களோட கண்ணுக்கு தெரியாத சுகம் என்னன்னு கேட்கலாம். யாருமே வரமாட்டாங்க இன்றைக்கு. அம்மா இந்த கேள்விய கேட்க போறா நாங்க போகாம இருப்போம்.
1: யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க.
0: நல்ல நல்ல மஜித் நன்றி. நீங்க மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க.
1: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. எங்க அன்பு உறவுகளை நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். பட்டாபி அண்ணா நீங்க அழைச்சு கொண்டிருந்தீங்க, காற்றலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுகிறேன். தயவு செய்து ஒரு பாடலை கேட்கலாம்.

0: காற்றிலிருந்து கொண்டு உங்களுடைய பட்டாபி அண்ணா. வணக்கம் அண்ணா. அண்ணா அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி எப்படி அண்ணா? அண்ணா எப்படி அண்ணா இருக்கீங்க? அண்ணா எப்பவும் நீங்க சிரிச்சு கொண்டே இருக்கிறீங்க. கண்ணூர் படக்கூடாது அண்ணா இல்லையா? இல்லையா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன். தங்கச்சிக்கு தப்பாம இருக்கிறார் அண்ணா. எந்த நேரம் சிரிச்சவண்ண?
1: ஆமா.
0: இன்னைக்கு கண் கண் அண்ட சொல்லல. கண் கண்ணுக்கு கண்ணும் கண்ணும் இப்படி வருகிற சொல்லல. நீங்க பாடல் எடுத்து வரணும்.
1: கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு, அப்படிதான் சொல்லி போக வேண்டியதுதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத சுகம்னு ஒண்ணு சொன்னார் இல்லையா,
0: அத சொல்லுங்க.
1: அது வந்து காற்று. நம்ம வந்து அது நம்ம காற்றுல வந்து நேரம் பார்க்க மாட்டோம், ஆனா இந்த வெயில போயிட்டு அந்த நிழல்ல ஒதுங்கும் போது அந்த அடிக்கிற காற்று

0: பாத்தீங்களா, அது கண்ணுக்கு தெரியாது ஆனாலும் சுகம்.
1: உண்மை உண்மை, நீங்க சரி உண்மை உண்மையான
0: அதுதான். இன்னைக்கு காலையில கூட பஸ்ல போயிட்டே இருந்தேன், பஸ்ல போயிட்டு மவுண்ட் ரோட்ல போயிட்டே இருக்க கண்டக்டர் சொல்றாரு சாந்தி தேவி இறங்குங்கன்றாரு. அப்போ அம்மா வந்து கேக்குது என் பேர் உமா நான் இறங்கலாமான்னு கேக்குறாங்க. என் பேர் உமா நான் இறங்கலாமா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தாண்டி போயிட்டு வந்தது, ரொம்ப ஸ்பீடா போக ஆரம்பிச்சாரு டிரைவரு. உடனே கண்டக்டர் சொல்றாரு எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சா அப்படின்றாரு. எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சான்றாரு. அப்ப ஒருத்தர் எழுந்து சொல்றாரு வண்டி போற வேகம் பார்த்தா அவன் சீக்கிரத்துல வாங்கிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அதுல ஒருத்தர் தண்டல்காரர் பயணம் செய்யறாரு, சீட்டு நடத்துறவரு பயணம் செய்யறாரு. அப்போ கண்டக்டர் சொல்றாரு எல்லாரும் சீட்டு எடுத்தாச்சா சீட்டு எடுத்தாச்சான்றாரு. இவரு சும்மா இல்லாம இருந்து ரொம்ப தள்ளி போகுது அடுத்த மாசம் எடுக்கிறான் அப்படின்னு.
1: கழிவு சரியா போதும், அதனால அடுத்த மாசம் பாக்கலாம்.
0: ஆமா ஆமா, அடுத்த மாசம் எடுக்கலாம். நன்றி, நான் மீண்டும் சந்திக்கிறேன்.
1: நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி அண்ணா,
0: நன்றி நன்றி நன்றி.

0: அப்படி என்ன சொன்ன சுகம், கண்ணுக்கு தெரியாத சுகம், சூப்பர் உண்மை. அது உண்மையான ஒரு சுகம், எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சுகம். அது கண்ணுக்கு தெரியாத சுகம் பாக்கலாம். உங்களும் கூட கருத்துல என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். மஜித் மட்டும் சொல்லவே முடியாதுன்னு சிரிச்சிட்டு போயிட்டேன். இப்ப அவர் அப்படி போனதால இப்ப எல்லாரும் மனசுலயும் கேள்வி இருக்கு, அது என்ன அவர் சிரிச்சு கொண்டு சொல்ல முடியாதுன்னு போன சுகம் என்னன்னு. எல்லாரும் நான் மஜித்ரா போன் நம்பர் தாரன், அவருடைய தொலைபேசி இலக்கத்தை தாரன், தயவு செய்து நீங்க அழைச்சு அங்க கேட்டுருங்க சரியா. அது என்னண்டு எல்லாரும் நீங்க தார என்னண்டு அவர் சிரிச்சிட்டு போ. எனக்கே இப்ப கேள்வியா இருக்குது இல்ல. வரதராசு வணக்கம். வரதராசு நீண்ட நாட்களுக்கு பின்பாக நீங்க இணையறீங்க காட்டிலைக்கு வாங்கோ அழைப்புக்கு. கண்ணிலே என்ன உண்டு கண்கள் தான் அறியும் என்று அந்த பாடல சொல்லுகிற வரதராசு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி இப்ப வரதராசு நாங்க சந்திச்செல்லாம். வணக்கம் வரதராசு. இது பொய்யோடு சேர்ந்த ஒரு சுகம். நீங்க போய் சொல்லுவீங்க நான் ஆஹா நான் பேசுறது அழகா இருக்குன்னு நான் எந்த மனசுக்குள்ள ஒரு சுகத்தை அனுபவிச்சு கொள்ளுவேன். ஒரு சின்ன பிள்ளைய பாத்து பாப்பா பாப்பா ஒரு ஒரு சின்ன பிள்ளை இந்த பேச்ச பாட்ட கேக்குறதுக்கு பாப்பா பாப்பா நீ அழகா இருக்கிற சொல்லுங்க சொல்லுங்க.
1: தமிழ் அந்தந்த அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் தமிழ் பேசுவாங்க. அந்த தமிழ் எல்லாருக்கும் அழகுதான். அது வந்து இனிமே சேர்க்கக்கூடியதான் இருக்குது.
0: இனிமே சேர்க்கக்கூடிய அது உண்மை. தமிழ்ண்டா தமிழ் என்ற மொழியே இனிமை தானுங்க. அது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு விதமா பேசுவாங்க. அந்த நேரம் அது அழகுதான்.
1: தமிழுக்கு தமிழுக்கு அமுது என்று பெயர்.
0: அமுது என்று பெயர் தமிழுக்கு இல்லையா?
1: அது அது ஆமா ஆமா ஆமா. ஒரு கண்ணி கலைமானி அந்த பாட்டு கண்ணுன்னு சொன்னீங்களே கண்ணி கலைமானி கண்ணி மயிலேன்னு அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: வரதராசு
1: சொல்லுங்க.
0: இந்த கண்ணே என்று கூப்பிடுறது இந்த கண்களை தான் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ற கண்ணே
1: ஆமா
0: நீங்க மனைவி அப்படி கூப்பிடுறீங்க.
1: கண்ணே
0: கண்ணே கண்ணே
1: என்ன
0: தேடி தேடி நான் அலைந்தேன். ஏ என்ன பாடுறது பாரு சும்மா போம்மா கண்ணு கெட்டுற தூரத்துல
1: இருக்கு. அழகா சொல்லுவாரு அதே மாதிரி நம்ம கண்ணுங்கிறது இன்னைக்கு நல்ல சொல்லு. இன்னைக்கு
0: கண்ணே கண்ணே கலை
1: அந்த பாட்டு கண்ணதாசன் கடைசி பாட்டு.
0: சரி அப்ப
1: மூன்றாம் திரைப்படத்துல
0: அழகான நல்ல படமும் நல்ல பாடலும். சரி வரதராசன் சொல்லுங்க
1: அந்த படத்து
0: உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் என்ன?
1: கண்ணுக்கு தெரியாத சுகம் வந்து வசந்த கால நினைவலைகள் தான். அதாவது நம்ம கடந்த காலத்துல இருந்து வந்த காலத்தை நினைச்சு பார்த்து சுகமான நம்ம அந்த காலத்துல எப்படி இருந்தோம்
0: இளமையில.
1: நம்ம இளமையில இப்ப வந்து நீங்க எல்லாம் ஒரு உறவுன்னு சொல்லி எங்களை
0: அழைக்கிறீங்களே
1: நேர்னு சொல்லாம உறவுன்னு சொல்றீங்கள அதுவே ஒரு சுகம் தான். ஹலோ
0: ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க வரதராசு
1: சொல்லுங்க. அப்பாவுக்கு பர்த்டே வருது போல இருக்கு.
0: இந்த பிறந்த நாள் வருதுன்றாலே எல்லாரும் சின்ன பிள்ளைகளாயிராங்கல்ல.
1: ஆமா ஆமா. அந்த நம்ம இப்ப தாயின் கருவறையில இருக்கிறோம் அப்படி நாளைக்கு பிறக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு புதுசா உலகத்தை பார்க்க போறோங்கிற மாதிரி சந்தோஷம்
0: சந்தோஷம். அதனால அந்த பிறந்த நாள் வரைக்க பிறந்த நாள் வரும்போது எல்லாரும் கவனமாக இருக்கணும். முதல்ல நான் மிக ஆழமாக நான் எத்தனையோ விடயங்களை நான் பார்த்திருக்கிறேன் எல்லாரிடம். நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். கூடுதலாக கெட்டது நடந்தது நான் பார்த்திருக்கிறேன். கெட்டது நடந்த உடனே அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, அவருக்கு பிறந்த நாள் இப்பதான் முடிஞ்சது, ரெண்டு நாளைக்கு முதல் அல்லது அப்பதான் வருகுது. அப்படி பல அப்படித்தான் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த பிறந்த நாள் வருகிற நாட்கள்ல எல்லாரும் உங்களுடைய பயணங்கள் இவற்றை எல்லாம் தவிர்த்து கொள்ள வேணும், தேவையற்ற விடயங்களை. அது முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்க தாராளமாக
1: சகஜமான நிலைமைக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம மறுபடியும் பழைய வாழ்க்கையை தொடங்கிடலாம்.
0: நிச்சயம், உண்மை.
1: அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆரவாரம் பண்ணாம நம்ம
0: அது உண்மை. உண்மையா என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நிறைய விடயங்களை பார்த்திருக்கிறேன். அதனால எல்லாவற்றுக்கும் நான் அந்த பிறந்த நாள் வரும்போது ரொம்ப யோசனையாத்தான் இருப்பேன். எனக்கு அல்ல, யாருக்காவது என்னை சுற்றி இருப்பவர்.
1: அதனால கொஞ்சம் அவதானமா இருக்கணும்.
0: உண்மை, உண்மை. சரி, இப்ப
1: இன்னைக்கு ரொம்ப ரொம்ப
0: ரொம்ப நாளைக்கு
1: இணைஞ்சிருங்க.
0: இந்த எங்கட வரதராஜன் வாரார், வரதராஜன் அவ்வளவு அடி வாங்கின, அடி விழுகிறது இல்ல அவருக்கு. உங்களுக்கு அடி இல்லாத குறை, அடி அடி இருந்தா நீங்க வருவீங்க. அடி அடி ஸ்கூல்ல வாத்தியார் அடிப்பா ரெண்டா போக விருப்பம் இல்லாத பிள்ளைகள் இருக்கு, விருப்பமே இருக்கா?
1: ஆமா ஆமா, பயந்துகிட்டு போகவே மாட்டாங்க ஸ்கூல் பக்கமே.
0: பயந்து கொண்டு போக மாட்டாங்க, பயத்திலையும் போவாங்க, போவாட்ட
1: அடிப்பாருனாலும் பிரச்சனை, போகட்டாலும்
0: ரெண்டு பக்கம் இருக்கு, அதுவும் ஒரு சுகம்தான்.
1: ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் தப்பிக்கலாம், மறுநாள் போய்தானே அவனுமே கண்டிஷன் வந்துடும்
0: இருக்கு. அதனால ரெண்டுக்கே போயிடலாம், போகாவிட்டாலும் அவர் அடிப்பார். ஆனா அந்த காலத்துல தாங்க அடிச்சாங்க, இந்த காலத்துல அடிக்க முடியாது பிள்ளைங்க.
1: ஆமா,
0: உடனே கேஸ் போட்டோம்,
1: அடிக்காம
0: உள்ளே கேஸ் போட்டுறாங்க. மரியாதையா பேச தெரியாதான்னு கேக்குறாங்க. அப்படி பசங்க எல்லாம் இப்ப அட்வான்ஸ் லெவல்ல இருக்கிறாங்க எல்லாரும்.
1: நல்லா வெளி உலகம் நல்லா தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும்.
0: நிச்சயமா பரதராஜன், நீங்க அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. இடையில இப்படி டக்கண்டு நீங்க எங்கட வீட்டை விட்டு பாருங்க, இந்த வீட்டை விட்டு பிள்ளைங்கள ஓடி போயிட்டு வரும் இல்ல?
1: ஆமா,
0: அத மாதிரிதான் நீங்க போயிட்டு
1: வந்துருதான். நான் ஒரு அவங்க லட்சுமி அவங்கள பேச சொல்றேன், என் டைம் ஆயிட்டு, அவங்க இப்ப பேச முடியாது. நான் ஒரு நாளைக்கு
0: பேச, இன்னொரு நாளைக்கு பேச சொல்லுங்க. என்ன இப்ப நீங்க சொல்ல போறீங்க, எல்லாச்சும் வந்து சொல்லுவா நான் வீட்டை விட்டு ஓடலையாண்டு என்று சொல்ல போறீங்க என்ன? நீங்க உங்களோட வீட்டை விட்டு போயலைங்க, நீங்க இந்த எம்டிஆர் வீட்டை விட்டு.
1: நீ எங்க வீட்டு? நீ நான் போல, நீங்க எங்க வீட்டுல இருக்கீங்க. நாங்க உங்க வீட்டுல இருக்கோமோ இல்லையா, நீங்க எங்க வீட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கீங்க, நாங்க உங்களை விடாம வச்சிருக்கோம்.
0: நல்ல சந்தோஷம், நல்ல சந்தோஷம். பரதராசு, நன்றி. உண்மையா
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
0: உங்களுக்கு
1: ரொம்ப சந்தோஷம்.
0: பிள்ளைகளை
1: ரொம்ப சொல்றேன், உங்களை நேரடியா பேச சொல்றேன்.
0: நிச்சயம், நிச்சயம். நன்றி, நன்றி, நன்றிங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி.
0: நேரம் சரியாக இப்பொழுது 11:45, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 10:15. நீங்க எல்லாம் நலமா இருக்கிறீங்களா? இப்ப அந்த சுகம் என்னன்னு கேட்டதுக்கு யாரும் கண்ணுக்குள்ளே ஒரு சுருக்கி, யாருங்க அது? ஜெயபர் சாதிக்கண்ணா, நீங்க இதெல்லாம் கண்டுபிடிக்க, கண்ணுக்குள்ள ஒரு சுருக்கி, இது என்னங்க? இதோ ஒரு எனக்கு விளக்கம் தாங்க பாக்கலாம். கண்ணுக்குள்ள சுருக்கி, சும்மா ஒரு தூசி விழுந்தாலே எங்களுக்கு தாங்க முடியாது கண்ணுக்குள்ள. நீங்க என்னடா கண்ணுக்குள்ள ஒரு சுருக்கி சொல்லி இருக்கிறீங்க. இன்னும் அடுத்த பாட்டு பாருங்க. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, எவ்வளவு பரிதாபம் பாருங்க. கண்ணாளனே அதுவும் வேற, காணையில ஆனா கண்ணாளன் சொல்ற. அவர் என்ன இப்ப இருக்கிற நிலையில பார்த்தா கண்ணாளன் மேலாம் நினைப்பாங்க, நல்லதப்பா இதுக்கு கண் தெரியாம இருக்கிறது என்று யோசிப்பாங்க. சரி, கண்ணும் கண்ணும் தான் கலந்து என்ற ஒரு பாட்டு இருக்கு. கண்ணும் கண்ணும் தான் கலந்து என்ற ஒரு பாட்டு இருக்குது, நல்ல ஒரு பாடல் அந்த பாடல். இந்த பாடல் இப்படியா, இந்த பாடல்கள் எல்லாம் காட்டலையில் வராதது, எடுத்து அதை யாரும் எடுத்து வராமல் கேட்காம இருப்பாங்க. நித்தமும் எடுத்துக்கொண்டு வர பாடலைத்தான் பாடலாத்தான் இருக்கும். சரி, காட்டிலையில பாருங்க, மற்ற வரதராஜன் வர பாருங்க. அவர் அவருக்கு கேட்டுட்டு அவர் அடி வாங்காம இருக்கிறார். வணக்கம் வரதராஜன்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கிறீங்க? நாங்க எல்லாம் நல்ல சுகத்தோட, கண்ணுக்கு தெரியாத சுகத்தோட இருக்கிறேன். நீங்க?
2: நாங்களும் சுகமா இருக்க மேடம்.
0: சுகமா இருக்கிறீங்க? சரி, அந்த கண்ணுக்கு தெரியாத சுகம் முதல்ல பாட்டை சொல்லுங்க. பாட்டை சொல்லுங்க வரதராஜன்.
2: பாட்டு வந்துங்க பழத்து போக தெரியுதுங்க. பாட்டு வந்து ரெண்டு வரி என்ன தெரியுங்க?
0: கண்ணுல வரணு
2: சுகம் சுகம்.
0: கண்ணு
2: மேடம்,
0: கண் கண்ணுன்ற சொல்லல வரணும். நீங்க சுகத்தை சொல்லிருவீங்க.
2: ஓ அப்படிங்களா.
0: கண்ணே, நீங்க மனைவிய பாருங்க, அடிக்கேக்க கூட அப்படி நடுங்கிக் கொண்டு கண்ணே
2: கண்ணே கண்ணே கண்ணே முத்து
0: நீங்க என்ன, நீங்க என்ன கணியக்கு போயிட்டீங்க உடனே கண்ணே சொல்லிட்டு? இல்ல, கண்ணைக்கும் கண்ணைக்கும் கணிக்கும் நடுவுல இன்னொன்று இருக்கு.
2: அப்படிங்களா?
0: கண்ணே மணியே முத்தே கனியே இல்லங்க, கண்ணே மணியே என்னங்க
2: வரதராஜன்?
0: எனக்கும் தெரியாது, நான் கேக்குறேன், எனக்கு அப்படித்தான் தெரியுது. கண்ணே மணியே முத்தே அழகே அருகே வா, அப்படி வருமோ? அல்லது உங்களோட கனியா முத் எனக்கு மாறி போச்சு. கண்ணே மணியா அல்ல, கண்ணே கனியா? இது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கப்பா, அல்லது நாங்க பாட்டு எடுத்து போட்டு பாக்க வேண்டி வர போகுது. என்னக்கா நீங்க பாடி பாருங்க, சரியா வருதுன்னு எங்க
2: பாக்கலாம்.
0: இது நீங்க சொன்ன சொல்லு சரியா, கண்ணே கண்ணே கனியே என்று வருமா அல்ல மணியே என்று வருமா? அதான் சொல்லுங்க.
2: கண்ணே கனியே என்று வரும் மேடம்.
0: அப்ப அத போட்டு பாத்துடலாமா?
2: போட்டு பாத்துடலாங்க மேடம்.
0: கண்ணே, அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க?
2: கனியே கண்ணே கனியே முத்தே மணியே அருகேவான் சொல்லி வருங்க.
0: கண்ணே கனியே, கண்ணே கனியே.
2: ஆமாங்க மேடம்.
0: கண்ணே
2: முத்தே மணியே அப்படி.
0: கண்ணே கனியே முத்தேன்னு வருமா அடுத்தது?
2: ஆமாங்க மேடம். ரகசிய போலீஸ் அடுத்த பேருங்க.
0: முத்தே முத்தே அருகே வா.
2: ஆமாங்க மேடம், ஆமாங்க.
0: ஆஹா, நீங்க தான் சரியான்னு நினைக்கிறேன். நான் பிள்ளை இல்ல. நீங்க அந்த மணிய சொல்ல மறந்துட்டீங்க பாருங்க.
2: கண்ணே
0: கண்ணே கனியே முத்தே மணியே சொல்லுங்க. நீங்க எங்க மணியே சொல்லு?
2: இல்லைங்க இல்லைங்க, சொன்ன சொன்னுங்க சொன்னுங்க.
0: எங்க பாருங்க,
2: மணியே அருகே வாங்க. கண்ணே கண்ணே முத்தே மணியே அருகே வாங்க. அப்படிதான் வரும் மேடம், அப்படிதான் பாடுனாச்சுங்களே.
0: கண்ணே கனியே முத்தே மணியே இல்லையா?
2: ஆமாங்க, மணியே அருகே வா அப்படின்னு சொல்லி வருங்க.
0: இப்ப பாருங்க, கண்ணே கனியே முத்தே மணியே, இந்த நாள்ல எதுக்கு உயிர் இருக்கு?
2: கண்ணே
0: கண்ணேக்கு கெட்டிக்காரன். கண்ணே கனியே முத்தே மணியே, நீங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சொன்னேன், இந்த ஸ்கூல்ல படிக்க வரவங்க எல்லாரும் கெட்டிக்காரங்க. நீங்க ஆனா நீங்க அந்த பாடல் உண்மையிலேயே பாடல் சொற்களை எல்லாம் ஞாபகம் வைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த காலத்து பாடல்கள்லாம் உங்களுக்கு சொற்கள் எல்லாம் அந்த பாட தொடங்கணும்னே சரியா வரும் இல்லையா? இந்த காலத்து பாட்டு ஏதாவது கண்ணேன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்ணே, கண், கண்ணுக்குள்ளே.
2: இல்லைங்க மேடம், இந்த காலத்து பாட்டு வராதுங்க மேடம்.
0: என்னங்க நீங்க கண்ணுல பால பாத்து வச்ச கண்ணம்மா, இந்த பாட்டு எல்லாம் ஞாபகம் இல்லையாங்களே? சும்மாவே இல்ல, சும்மாவே ஒரு தூசி போனா இருக்காது. ஆனா கண்ணுல பால் விடுறவங்க அந்த கண் உருட்டும் போது பால், ஆனா பால குடங்கணத்துல வாழ்த்தா எப்படி இருக்கும் கண்ணுக்குள்ள? நல்லா எழுதி இருக்காங்கல்ல, கண்ணுல பால வார்த்து வச்ச கண்ணம்மா என்று, அவ்வளவு சுகமா
2: இருக்கு.
0: சரி, நீங்க
2: பால்
0: விடுவாங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப கண்ணுக்கு தெரியாத சுகம் என்ன அத சொல்லுங்க. அடி என்று சொல்ல போறீங்க.
2: கண்ணுக்கு தெரியாத சுகம்,
0: அந்த அடி
2: கண்ணுக்கு தெரியாத சுகம் தெரியுறீங்களே.
0: ஏங்க வாங்குற அடியில அது அடி வாங்கினா அப்புறம் உங்களுக்கு அந்த நோ வந்து ஒரு சுகம் தானே, அது கண்ணுக்கு தெரியுதா?
2: இல்லைங்க மேடம், கண்ணுக்கு தெரியுது இல்லைங்க, சுகம் தானுங்க. அடி வாங்குற சுகம் தானுங்க, ஆனா அடிக்கிறது கண்ணுக்கு தெரியுதுங்களே. வலி வந்து கண்ணுக்கு தெரியுது இல்லைங்க, அடிக்கிறது கண்ணுக்கு,
0: அடிக்கிறது வாங்குறது எல்லாம் தெரியுது இல்ல. இப்படி
2: தெரியுதுங்க,
0: வரும்போதே தெரியுது இல்ல. அப்ப அது சுகமா இல்ல?
2: தெரியுதுங்க, அது சுகம் இல்லைங்க மேடம்.
0: அப்ப சரி, கண்ணுக்கு தெரியாம சொல்லுங்க பாக்கலாம். காற்று என்று சொன்னாங்க, தழுவி போகும்போது நல்லா இருக்கும். இளமை என்று சொன்னாங்க, அந்த நாட்களை நினைக்கும் போது இளமை சுகம் நல்லா இருக்கும் என்று சொன்னாங்க.
2: ஆமாங்க மேடம், வந்து காத்து காத்து வந்து இப்ப என்னதான் வெயில் அடிச்சாலும் காத்து வந்து கண்ணுக்கு தெரியாதுங்க, ஆனா காத்து பேசும்போது அப்படியே இதமா இருக்குங்க, அதே ஒரு சுகம் தானுங்க.
0: ஆனா காலை நேர காத்து இன்னும் இதமா இருக்கும் இல்ல காலையில?
2: ஆமாங்க மேடம், காலையில் நேர காத்து அது ஒரு டைப்பா இருக்கும், இப்ப வீசுற காத்து அது ஒரு டைப்பா இருக்கும் மேடம்.
0: நிச்சயம் நிச்சயம், நல்லது. வரதராசன் உங்களுடைய பாடலை எடுத்து வர்றேன் நான்.
2: நன்றிங்க மேடம், நன்றி
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றிங்க மேடம்,
0: நன்றி.

0: அடுத்து எங்களுடைய ராஜவேல் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம்.
1: வணக்கம், எங்கள் மீரா அம்மா நலமாக உள்ளீர்களா? இந்த கதம்பு நிகழ்ச்சியை கண் என்ற ஒரு பாடலை நான் கொண்டு வந்துள்ளேன் அம்மா. படம் இணைத்ததை முடிப்பவன் பாடல். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் போது உண்மை இல்லாதது. இவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில்
0: மீண்டும் எடுத்து வருகிறேன் நான் உங்களுடைய அந்த பதிவை. இங்கே வணக்கம் ஆண்டாள் அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஆண்டாள் அம்மா. ஆண்டாள் அம்மா. ஆண்டாள். ஆண்டாள் எப்படி இருக்கிறீங்க ஆண்டாள்? என்ன ஆண்டாளுடைய அந்த தொலைபேசியை தான் நான் செய்து கொடுக்கணும். சரி, மீதியை கேட்கலாம் ராஜவேல்.
1: விரும்பி கேட்கும் அன்பு நேயர்கள், காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு, விமலா ராஜவேலு, இந்த அருமையான பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்க ஆசைப்படுகிறோம் அம்மா. இந்த பாடலை கதம்பம் காற்றலைகளில் தவழவிடுங்கள் அம்மா. நன்றி அம்மா. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி ராஜவேல். உங்களுடைய பாடல் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு எங்கே அழைத்தவர்கள் ஆண்டாளம்மா நீங்க அழைப்புக்கு வாங்கோ. சரி, இப்பொழுது யார் யார்? கண்ணும் நோக்கியா? ஆஹா, அண்ணா நீங்க என்னண்ணா, நீங்க எல்லா பாடலையும் கண்டுபிடிச்சிடுறீங்க. நீங்க இங்க பாக்கலாம். எங்க எல்லாரையும் காணல, எல்லாரும் எங்க போயிட்டீங்க? சரி பாக்கலாம். எங்க ஆண்டாளம்மா வணக்கம். அம்மா வணக்கம். ஆண்டாளம்மா
2: வணக்கம்மா. நல்லா இருக்கமா?
0: நல்ல சோமா இருக்கிறேன்.
2: ஹலோ
0: ஆண்டாள், நான் நல்ல சோமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப கேக்குதா ஆண்டாளம்மா? ஆண்டாளம்மா இப்ப கேக்குதா? ஐயோ, உங்களோட போன்ல ஏதோ சம்திங் ரோங் அம்மா. நீங்க ஒரு பாத்துட்டு வாங்க. சரி, இப்பொழுது நாங்க கலைவாணன் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மெர்சி ராணி அல்லது கலைவாணன், ரெண்டு பேர்ல ஒரு டொஸ் போட்டு பாக்கலாம் யாருண்டு. வணக்கம்.
3: வணக்கம்மா, மெர்சி பேசுறேன்.
0: மெர்சி எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு?
3: நல்லா இருக்கேமா. நல்லமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். எங்க உங்களுடைய ரமேஷ காண இல்ல? எங்க ஓடிட்டாங்க அவங்க? அவங்கள காண இல்ல, மருமகனையும் மகளையும்.
3: வெளியூர் வேலைக்கு போயிருக்காங்கம்மா, நான் கொஞ்சம் பிஸியா
0: இருக்கேன்.
3: வெளியூர் போயிருக்காங்களா?
0: போயிட்டாங்க போயிட்டாங்க வெளியூர். சரி, இப்ப உங்கள்ட்ட கேக்கலாம். முதல்ல பாட்டை சொல்லுங்க, பேர் சுகத்தை கேக்கலாம். எங்க பாட்டு என்ன உங்களுக்கு மெர்சி ராணிக்கு?
3: என்ன எழுத்துலங்கம்மா?
0: கண், கண்ணுக்கு, கண்ணுல, கண், கண், கண்,
3: கருப்பு நிலா கண்ணீ கலங்குவதே, துளி துளியா கண்ணீர் சின்னமானே மாங்குயிலே, உன் மனசுல என்ன குறை, தெத்தாத்தா போலிருப்பே, இந்த பூமியில் வாழ்ந்தற இந்த அரசாங்கம்.
0: நல்ல சூப்பர் சூப்பர், நல்லா பாடுறீங்க. அந்த பாட்டு நல்ல அருமையான ஒரு பாடல் இல்லையா? நீங்க பாடம் கருப்பு நீலா கண்ணீர் விடுவதுமே, அப்ப கண்ணீரைத்தான் சொல்ல இருக்கிறீங்க நீங்க. அத நீங்க அதுல கண்ணீர் இருக்கிற நீரைத்தான் சொல்லிருக்க. அப்ப நாங்க ரெண்டையும் பிரிக்க முடியாது இல்ல அந்த சொல்ல?
3: ஆமாங்கம்மா.
0: என்னங்க நீங்க இப்ப மற்ற எல்லாரையும் பாக்கணும். கண்ணுக்கு, கண்ணுக்குண்டா கண்ணுக்கு, கண்ணுக்கு மையழகு, அதுவும் கண், கண்ணே கண்ணே கண்ணே என்று சொல்றது அது சரி, அதுவும் கண்ணே என்று கண்ணு தான் சொல்றாங்க. கண்ணே கனி அமுதே, அதுவும் அதுதான். கண்ணை நம்பாதே, நீங்க கருப்பு நிலா கண்ணீர் சொல்லி இருக்கிறீங்க, கண்ணில இருக்கிற நீரை சொல்லி இருக்கிறீங்க. அப்ப வேற பாட்டு மாத்துவோமா நாங்க? ஆனா அந்த பாட்டு நல்ல பாட்டு, நல்ல ஒரு பாடல், அது உங்களுக்கு பிடிக்குமா? அந்த பாடல் அது எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்க, நல்ல வெள்ள நிலாவ கருப்பாக்கிட்டீங்க, அதுதாங்க யோசிக்கிறேன். என்னங்க இது? நீங்க ஆனா நீங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம், கெட்டிக்காரங்க என்ன சொல்லுங்க பாப்பா. நான் இப்ப சொன்னதுக்கு என்னங்க? வெள்ள நிலாவ கருப்பாக்கிட்டீங்க நான் சொல்றேன், அதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லலாம், சொல்லுங்க பாக்கலாம்.
2: பதில் அந்த பாட்டுக்கு அர்த்தங்களா?
0: இல்ல இல்ல, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஒரு பதில் சொல்லலாம். என்னங்க வெள்ள நிலாவ கருப்பாக்கிட்டீங்களே நான் கேட்டேன், அப்ப அதுக்கு நீங்க ஒரு பதில், நல்ல ஒரு பதில் எனக்கு கொடுக்கலாம். உங்களுக்கு அந்த அதுக்கு பதில் இருக்கு. வெள்ள நிலாவை, வெள்ள நிலாவை நீங்க கருப்பாக்கிட்டீங்களே நான் அந்த இந்த வார்த்தையை கேக்குறேன், அதுக்கு நீங்க ஒரு பதில் கொடுக்கலாம். அதுக்கு பதில் இருக்கு. ஏன் அப்படி நீங்க கருப்பு நிலா சொன்னீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா கருப்பு நிலா இருக்கா? நீங்க பாத்துருக்கீங்களா கருப்பு நிலா? என் பக்கத்துல இருக்கா? இல்லதான். அது வெள்ள, அது வெள்ள நிலா இல்ல, அது வெள்ள நிலா இல்ல. அது மெர்சராணி, உங்களோட பக்கத்துல இருக்க வெள்ள நிலாவா கருத்த நிலாவா? அது சொல்லுங்க.
2: வெள்ள நிலா.
0: வெள்ள நிலா. அப்ப அப்ப எதுக்கு நீங்க கருத்த நிலா முதல்ல எனக்கு அதை சொல்லுங்க. நான் தமாசா பேசுறது நீங்க தவறா நினைச்சிட கூடாது, இப்ப கோபம் வரக்கூடாது, சரியா?
2: இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்ல.
0: அது வெள்ள நிலாக்கு மீச கருப்புல இருக்குல்ல உங்களோட வீட்டுல? பாட்டு சொல்லுங்க பாப்பலாம். கண்ணு கண் கண்ணு வர்ற மாதிரி கண், கண் வரக்கூடியதா நிறைய பாடல் இருக்குது, பழைய பாடல்கள் எல்லாம்.
2: கண்ணே
0: கலைமானே பாடிட்டாங்க அவங்க. கண்ணே மணி கண்டே நுனை நானே பாடிட்டாங்க. கண்ணுக்கு மையழகு பாடிட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத சுகம் பாடிட்டாங்க. அங்க கண்ணே கனியே முத்தே மணியே என்றதையும் பாடிட்டாங்க. யோசிங்க யோசிங்க, அந்த கருப்பு நிலா ஞாபகத்துல இருந்தது, இந்த கண்ணு ஞாபகத்துல இல்லாம போச்சே. நீங்க பாருங்க, கண்ணு கண்ணு கண்ணு கண்ணுக்கு கண்ணு கண்ணே கண்மணியே கண்மணியே கண்மணியே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கே,
2: கண்மணி.
0: உங்களை கண்மணி என்று கூப்பிடுவார் இல்ல கலைவாணன்?
2: கண்ணம்மா கண்ணம்மா அந்த பாட்டு, அந்த பாட்டு வரும் இல்லைங்கம்மா.
0: கண்ணம்மா கண்ணம்மா போஞ்சோலை
2: அழகு பூங்குயில்,
0: அது கண்ணம்மா. கண்ணம்மா பாரதியாரோட கண்ணம்மாவை நீங்க கூப்பிட்டீங்க. கண்ணையும் அம்மாவையும் பிரிக்க சொல்றீங்க, அது ஒரு சொல்ல இல்ல கண்ணு. ரெண்டைக்கும் உங்களை விடுறது இல்லண்ணா, கருப்பு இல்லாவோட தெரியாம வந்துட்டீங்க நீங்க. கண்ணு கண்ணு கண்ணு ஒரு பழைய பாடம் இருக்கு, கண்ணும் கண்ணு
2: கண்ணும் கண்ணும் கொள்ளையடி காதல் என்று அர்த்தம்.
0: இது யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க.
2: இல்லைங்களா, நானே
0: சொன்னேன் இது. சூப்பர் சூப்பர்,
2: நானே சொன்னேன்.
0: கண்ணும் கண்ணும் கொள்ளை அடித்தால் காதல் என்று அர்த்தம். பாருங்க, நானும் பழசுல சொல்லி கொண்டிருக்கேன், நீங்க இந்த காலத்துல கொள்ளை அடிக்கிறத கொண்டு வந்துட்டீங்க. உங்களோட ரெண்டு பேர்ட்ட கண்ணு எப்ப கொள்ளை அடிச்சது அத சொல்லுங்க. உங்களோட ரெண்டு பேர்ட்ட கண்ணு எப்ப கொள்ளை அடிச்சது?
2: அது பல வருஷம்.
0: Ha ha ha ha! இது நீங்க நீங்க காணிச்சிருமாமா நீங்க இல்ல அப்ப குழந்தை நிறைய அடிச்சிருப்பீங்க நீங்க உங்களை கொண்டு ஜெயில வச்சிருக்கோம் விட்டுட்டா நாங்க அடிச்ச கொண்டு நிறைய நிறைய அடிச்சிருப்பீங்க கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் அது என்னன்னு சொல்லுங்க. மஜித் வந்து சொல்லி போட்டு போனதுல நாங்க எல்லார்ட்டையும் கேட்க வேண்டி வந்துருச்சு. கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம் செல்வகுமார் அப்படியே இணைப்புல இருந்து கொள்ளுங்க. எங்கே
2: கண்ணுக்கு தெரியாத
0: அந்த சுகம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். அப்படி ஒரு சுகம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா எதண்டாலும்
2: கண்ணுக்கு தெரியாத சுகம்
0: அந்த சுகம் சொல்லுங்க பாப்போம்.
2: கண்ணுக்கு
0: அந்த சுகம் செல்வகுமார் நீங்க பேசக்கூடாது சொல்லி கொடுக்க கூடாது பக்கத்துல நீங்க பேச அவ இல்ல ஃபெயில் விட்டுருவா. நீங்க நல்லா இருக்கு கண்ணுக்கு தெரியாத சுகத்தை சொல்லி கொடுக்க நிக்கிறீங்க நீங்க சொல்லக்கூடாது.
2: கண்ணுக்கு தெரியாத சுகம் நிறையமா
0: என்ன சொல்லுங்க பாக்கலாம்
2: உண்டு
0: என்ன சொல்லுங்க.
2: அதை எப்படி சொல்றேன்னு
0: தெரியல. எல்லாரும் காற்று தழுவி போயிக்க சுகமா இருக்கும் இல்ல காற்று கண்ணுக்கு தெரியாத அது காத்து தழுவும் போது சுகமா இருக்கு. நினைவுகள் இல்லையா நீங்க அந்த காலத்துல கண்ணும் கண்ணு கொள்ளை அடிச்சிருக்கு அந்த நேரம் எவ்வளவு சுகமா இருந்துருக்கு கண்ணுக்கு தெரியாம.
2: ஆமா
0: கொள்ளை அடிச்சாமலும் சுகமா இருந்திருக்கும் இல்ல கண்ணுக்கு தெரியாம உங்களுக்கு கற்பனையில இருந்திருப்பீங்க இல்ல நீங்க இல்லையா
2: கண்டிப்பா
0: கண்டிப்பா. சரி அப்ப கலைவாணன் வெளியில போயிட்ட அப்படித்தானே
2: அம்மா இருக்காங்க பக்கத்துல இருக்காங்க பேசுங்க
0: என்னோட பேச பயம் கலைவாணனுக்கு. வணக்கம் வாங்க
4: அன்பு சகோதரி வணக்கம.
0: வணக்கம் கலைவாணன் உங்களை சொல்றாரு வெள்ள நிலாக்கு உங்களோட மனைவி சொல்றா மெர்சி ராணி சொல்றா வெள்ள நிலாக்கு கருப்பு மீசை இருக்கான் பாருங்க.
4: விளக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க நான் வந்து கொஞ்சம் ஓய்வு பெற்று
0: இருந்தேன்.
4: உங்கள் கேள்விக்கு நான் விடை கூறுகின்றேன்
0: சொல்லுங்க. கண்ணுக்கு தெரியாத சுகம் சொல்லுங்க.
4: கண்ணுக்கு தெரியாத சுகம் கண்ணுக்கு தெரியாத சுகம் வந்து அனைத்து நேரங்களும் சொல்றேன் அது ஒரு அற்புதமான இன்ப சுகம்.
0: சூப்பர் நீங்க நீங்க கட்டவுளே இதுக்கு மேல செல்வகுமார் செல்வகுமார் உங்களுக்கு விளக்கம் தேவையா செல்வகுமார் இருக்கிறீங்களா பாருங்க. அவர் அவர் ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டேன் கண்ணுக்கு தெரியாத கேட்டா எங்க நீங்க அதை கொஞ்சம் தாங்க அவர்கிட்ட கேட்டானு நான் கேட்க விடல. இப்ப என்ன கட்டணுங்க உங்களோட உங்களோட கம்பீரமான குரல்ல சொல்லுங்க கலைவாணனுங்க கண்ணுக்கு தெரியாத சுகம் என்ன அவர் கேட்கட்டும்.
4: அன்பு சகோதரி என்னுடைய அன்பு
0: செல்வகுமார் செல்வகுமார் புதுக்கோட்டை செல்வகுமார்
4: புதுக்கோட்டை செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது வணக்கம் வணக்கம் செல்வகுமார் ஐயா
0: செல்வகுமார் செல்வகுமார் உங்களோட ஐயா ஐயா என்று அவரை கூப்பிடுறாருல்ல அது நான் உங்களை பார்க்காத வடிவா அவரை பார்த்த வடிவா நான் சொல்றேன் அவர் கூப்பிடலாம் அவர் சின்ன பையன் அவர் ஷார்ட்ஸ் ஓடையிலேயோ இல்லையா ஆனா அவர் சின்ன பையன் அவர்
5: அதனால தப்பு இல்ல ஐயா சொல்லுங்க.
0: இனி நீங்க கதையை மாத்த போறீங்க இல்ல இல்ல நானும் சின்ன பையன் தான் ஆனா ஐயா அந்த அவன் அன்போட கூப்பிடுறாரு அப்படித்தான் சொல்ல போறீங்க நீங்க
5: ஐயான்றது ஐயா அம்மாலாம் வந்து காமன் வார்த்தையா வச்சாச்சு.
0: சரி சின்ன சின்ன பையன் கண்ணுங்கண்ணு நோக்கி அடிச்சா சின்ன அந்த பொண்ணோட பெயர் என்ன அதை எப்படி கூப்பிடலாம்
5: மெர்சி ராணியா.
0: என்ன எப்படி கூப்பிடலாம்னு கேட்டனா சின்ன பையனுக்கு வர்ற பொண்ணு என்ன எப்படி கூப்பிடலாம் பேர் தெரியாது
5: சின்ன பொண்ணா
0: கெட்டி காரன் நீங்க பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு சின்ன பையனுக்கு. அந்த அவரு கண்ணுக்கு சின்ன பையனுக்கு உங்களுக்கு தெரியாது தெரியுது பாருங்க கண்ணுக்கு தெரியாத சுகம் சொல்ல போற சொல்லுங்க நீங்க சின்ன பையன் எங்க சொல்லுங்க கலைவாணன் சொல்லுங்க
4: அன்பு செல்வகுமார் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம்
5: வணக்கம் சொல்லுங்க ஐயா
4: ஐயா உங்களுடைய கேள்விக்கு நான் விடைய சொல்லிட்டேன் அம்மாட்ட.
0: இல்ல இல்ல இப்ப அவருக்கு நேரம் சொல்லுங்க, அவர் இல்ல கேள்வி கேட்டது. இந்த கேள்விய கேட்டது மஜித் என்றாலும் பரவாயில்ல, எங்க அவருக்கு சொல்லுங்க, அவருக்கு தெரியாம தான் வந்திருக்காரு, கண்ணுக்கு தெரியாத சுகம் ஏதாண்டு சொல்லுங்க.
4: ஐயா செல்வகுமார் ஐயா, கண்ணுக்கு தெரியாத ஒரே ஒரு சுகம் இன்ப சுகம்
0: தான். அதை என்னன்னு கேட்க கூடாது செல்வகுமார். இல்ல இப்ப பிளாக் போர்ட்ல அதாவது கரும்பலகை என்று சொல்லுவார்கள், அதுல இப்ப வாத்தியார் எழுதுவார் கண்ணுக்கு தெரியாத சுகம் இது இன்ப சுகம், இதை நீ விரிவுபடுத்து என்று கூப்பிட்டு அது நீங்க அப்படி அவர்கிட்ட கேட்க கூடாது சரியா,
5: அவ்வளவுதான்
0: அவ்வளவுதான் இன்ப சுகம். நீங்க போனா டேஷ போட்டு வந்துருங்க சொல்ல முடியாது. கதவான நீங்க சொல்லுங்க, கண் என்ற பாட்டு பாக்கலாம், கட்டிக்காரன் என்ன பாக்கலாம், கண் கண் என்று சொல்லி வரணும் பாபம் கட்டிக்காரன். செல்வகுமார் கலைவாணன் குரல் கம்பீரமா இருக்குல்ல அந்த கேக்கும் போது, அவர் கண் என்ற என்னுடைய காதுக்குள்ள கண் என்றது கும் என்றது அந்த அந்த கம்பீரம் சொல்லுங்க.
5: மணி ஓசைக்கு மாதிரி
0: இப்ப பாக்குற படத்துல எல்லாம் கலைவாணன் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கற்பனையா இருக்குது. எனக்கு இவர் நடிச்சேன்னு சொன்னார்ல அந்த படங்கள்ல பேரை சொல்ல சொல்லி இருந்தேன் மரிசிராணி எனக்கு தரையில, அது பாத்தீங்கன்னா நாங்க பாப்போம். ஆனா அதுல ஒரு இன்ஸ்பெக்டர் வரண்டா மீசியோட வரண்டா ஓ கலைவாணன் மாதிரி இருக்கு என்ற அந்த சிந்தனை வருது எனக்கு அது பாக்குறதெல்லாம் பேர்ந்து அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க.
4: மகிழ்ச்சி சகோதரி, அதாவது உங்களுடைய திரைப்படத்தை பாத்துட்டு நீங்க சொல்லணும்.
0: பாத்துட்டு சொல்லணும் இல்ல ஒரு கற்பனை நீங்க சொன்ன பண்ணியா, அந்த திரைப்படத்துல பேர்களை சொல்லுங்க நாங்க பாக்குறதுக்கு
5: சொல்லுங்க.
0: என்னன்னா நாங்க பாக்குறோம்
4: பதவி பிரமாணம்.
0: பதவி பிரமாணம் படம் அது நான் பாத்துருக்கேனே,
4: அதுலதான் வந்து இது இன்ஸ்பெக்டரா வந்திருப்பேன்.
0: நல்ல இன்ஸ்பெக்டரா வந்தீங்களா, நல்லவரா வந்தீங்களா, இல்லாட்டி லஞ்சம் வாங்கி இல்லையா இல்லையா
4: அப்படிலாம் இல்ல, கைது பண்ற மாதிரி வருவேன் நானு.
0: கைது பண்ற மாதிரி யாரு நல்ல ஹீரோவா கைது பண்ணுவீங்க அப்படியா?
4: ஆமா ஆமா ஹீரோவா கைது பண்ற மாதிரி வருவேன். கிராம அலுவலர் அதாவது பிஓன்னு சொல்லுவாங்கல்ல,
0: பிஓ பிஓவா வந்திருக்கீங்க. என்னது 49
4: ஓ ஓ ஆமா. அப்புறம் இப்படியும் வருமடா காதல்
0: இப்ப ஆட்டே அப்பா வந்துருச்சு போங்க
4: பூக்கள்
0: கதாநாயகி அடிப்பீங்களா நீங்க?
4: இல்ல இல்ல அது கதாநாயகி எப்படி அடிக்க முடியும்?
0: இல்ல நீங்க அண்ணனா வந்தா நீங்க விரட்டி அடிச்செல்லாம் செய்வாங்கல்ல காதலிக்காது என்று?
4: இல்ல சில சில வந்து தவறு செய்யும் போது அடிக்கலாம், ஆனா என்னுடைய கதாநாயகி வந்து ஒரு அன்பு காதலர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது நம்ம வந்து அடிக்க முடியாது
0: அடிக்க முடியாது அந்த ஒரு கட்டம். நல்ல அண்ணன் நல்ல அண்ணனா வந்திருக்கீங்க இல்ல பாசமலர் சிவாஜி மாதிரி.
4: அப்புறம் வந்து தெருவோர தெருவோர பூக்கள்
0: தெருவோர பூக்கள் அதுவும் நான் பாத்துருக்கேன் தெருவோர பூக்கள்.
4: அதுல வந்து சிறப்பான ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தாங்க, நல்லா நடிச்சேன். எனக்கு என்ன சகோதரி, நான் அரசு துறையில வேலையில இருக்கத்தால அதிக படத்துல வந்து நடிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் சனி ஞாயிறு மற்ற விடுமுறை நாட்கள்ல வந்து கூப்பிடுவாங்க,
0: ஆனா இன்னொரு விடயம், இன்னொரு விடயம் பாருங்க, அரசு துறையில வேலையா இருக்கிறவங்க சில நேரத்துல இப்ப மீடியா இப்ப வானொலி சேவை எல்லாம் கொஞ்சம் அந்த பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க செய்யறதுக்கு. ஆனா உங்களுக்கு அப்படி தடங்கள்
4: இருக்கு? சென்னையில இருக்கக்கூடிய பல்வேறு தொலைக்காட்சிகள் வந்து என்னுடைய ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். அசத்த போவது யாரு
0: அதுல வந்திருக்கீங்களா?
4: என்ன? ஆமா,
0: அதுல அந்த மேஜிக் கொண்டு வந்துருங்களா நீங்க?
4: மேஜிக் வந்திருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா வந்து பட்டிமன்றத்துல கலந்துக்கிற மாதிரி ஒஸ்தி அப்படிங்கிற நிகழ்ச்சியில நான் கலந்துருக்கிறேன். பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துருக்கிறேன் சகோதரி.
0: அதுல கலைவாணன் ரெண்டு தான் சொல்லுவாங்கல்ல உங்களோட பேர?
4: ஆமா கலைவாணன். ஆமா,
0: உண்மையிலேயே உங்களுக்கு நாங்க சிரம் தாழ்த்தி நல்ல ஒரு கலைஞன். இப்ப அது என்ன என்ன உங்களில் இருக்கிற அந்த பெருமை ஏண்டா அவ்வளவு? நீங்க பாருங்க, இப்ப எத்தனை படங்கள் நடிச்சிருக்கீங்க, எவ்வளவு கலையில எத்தனையோ இடங்களுக்கு எல்லாம் போய் நீங்க ஒரு நல்ல கலைஞன். இன்னும் உங்களுக்கு அந்த தலக்கணம் வரையில பாருங்க, சாதாரண ஒரு எம்டிஆர்ல வந்திருந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க.
4: இல்ல உண்மையிலே சகோதரி, ஒரே ஒரு விஷயம், என்ன இந்த அளவுக்கு வளர்த்து விட்டது வந்து ஊடகத்துறையில வந்து வானொலி மட்டுமே.
0: வானொலி?
4: ஆமா. அதாவது வந்து காரைக்கால் வானொலி, திருச்சி வானொலி, சென்னை வானொலி, அது மட்டுமல்லாமல் வேரிதாஸ்
0: வானொலி,
4: ஆமா சீனா வானொலி, அதே போல வந்து பல்வேறு வானொலியில நான் வந்து கலந்துகிட்டேன். எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரே ஒரு வானொலி சீன வானொலி. சிஆர்ஐ அப்படி, சிஆர்ஐ அப்படிம்பாங்க.
0: நிச்சயம் நிச்சயம் சீன வானொலி.
4: அதுல வந்து என்ன வந்து அந்த அளவுக்கு நான் லெட்டர்
0: எழுதியிருக்கேன்,
4: லெட்டர் எழுதியிருக்கிறேன். இங்க வந்து மிகப்பெரிய மாநாடு போட்டு இங்க வந்து சைனாவில இருந்து மூணு பேர் அறிவிப்பாளர்கள் வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கிலோமீட்டர்ல இருந்து அவங்களை வந்து வரவேற்பு கொடுத்து பல்வேறு நாட்டு கலைகளை அறிவிச்சு அவங்களை கொண்டு வந்து மண்டபத்துல அமைத்து மிக சிறப்பா பண்ண அந்த சிறப்பு தான் 2011 வந்து என்ன வந்து சிறப்பு அழைப்பாளராக என்னை கூப்பிட்டு 11 நாள் சைனாவில் வந்து என்ன சுற்றுப்பயணம் செஞ்சு சீன பிரதமர் ஜாங் யுவாங் அப்படிங்கிறவரு எனக்கு வந்து பட்டம் கொடுத்து என்னை வந்து வழி அனுப்பி வச்சாரு. அது வந்து மறக்க முடியாத ஒரு நாள்
0: பாத்தீங்களா. அதாவது இந்த ஊடகம் என்பது ஒரு கலையை வளர்க்கறதுக்கு மிக மிக சுலபமாக, ஒரு கலைஞனை உயர்த்தி விடுவதற்கு, வளர்த்து விடுவதற்கு, கலைஞனை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு இந்த வானொலி ஊடகம் முதல் ஊடகம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி,
0: அது எல்லாராலும் மறக்க முடியாத ஒன்று. இப்ப சாதாரண ஒரு மனிதனையும் கலைஞனாக ஆக்கிவிடும். ஏனென்றால் நீங்க ஒரு நேரா போய் பேசும்போது அவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் ஒரு அவருடைய பேச்சிலேயே எத்தனையோ பேருடைய ஈர்ப்பு, அவரை அவரிடம் அவர் வந்து பேச மாட்டாரா என்று அந்த ஈர்ப்பு வரும். அந்த இடத்துல அவர் கலைஞன் ஆகிற அந்த நேயர் அது வானொலி. நிச்சயமா இப்ப நீங்க பேசிக்கொண்டிருக்கிறத எவ்வளவோ பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப முதல்ல இப்ப எங்களைய நீங்கள் எல்லாரும் உங்களை தெரியாம இருந்த எங்களுக்கு இப்பொழுது உங்களை தெரிஞ்ச உடனே பாருங்க, இப்ப எல்லாரும் இன்றைக்கு இந்த படங்கள் எல்லாம் பாப்பாங்க. அது உண்மை கலைவாணி. ஆனா எனக்கு அந்த படத்தை பார்க்க முதல் உங்களோட மெர்சி ராணி படத்தை அனுப்பிட்டா உங்களை பார்க்க சொல்லி பாருங்க
4: சகோதரி. இன்னொரு ஒரே ஒரு செய்தியை வந்து உங்கள்ட்ட பகிர்ந்துள்ள நேரிட்டையும்
0: சொல்லுங்க.
4: நான் சீனா போகும்பொழுது எனக்கு வந்து இங்க சொன்னாங்களே ஒழிய எனக்கு வந்து அதை பத்தி எனக்கு தெரியாது. அதாவது அங்க வந்து உணவு வந்து சரியா இருக்காது அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் போன பிறகு 2 நாள் கழிச்சு தான் நான் சாப்பிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா வந்து அங்க அந்த சீனாவில வந்து பாம்பு கறி பேமஸ்.
0: உண்மை
4: சாப்பிட முடியல. நம்ம வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் அப்படிதான போயிட்டு இருந்தோம். திடீர்னு திடீர்னு கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது திடீர் பாஸ்போர்ட் எடுத்து திடீர் விசா வந்துச்சு. அதன் பிறகு போன பிறகு ரெண்டு நாள் சாப்பிட முடியல. ஆனா இருந்தாலும் சரி, வேற வழி இல்ல, இன்னும் பத்து நாள் தங்கி ஆகணுமே அப்படிங்கறதால அப்புறம் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது. ஆனா வந்து
0: உறப்பு
4: பாம்பு கறி.
0: செல்வகுமார், செல்வகுமார்
2: என்னவா
0: என்னங்க என்னங்க இது இவர் இப்படி சொல்லிட்டாருங்க?
4: பக்கத்துல வந்து மெர்சி ராணி சாப்பிட்டு இருக்கு பாம்பு கறி சாப்பாடு.
0: செல்வகுமார் நீங்க பேசுறது வந்து கொஞ்சம் தெளிவில்லாம, எப்படி எப்படி எப்படி நீங்க
3: தெளிவில்லாம? புது
0: யார் அது நினைச்சது? நீங்களா?
3: புது நினைச்சிருக்கேன்.
0: நீங்க ரெட்டி பாக்குறாருல்ல, வெக்கமா இருக்கு. செல்வகுமார் சொல்லாம கொள்ளாம சொல்லாம கொள்ளாம நீங்க இணைச்சிருக்கீங்க பாருங்க. முதல்ல பாம்பு கறி கேட்கலாம், புதுசா வந்திருக்க அன்பு உறவு நீங்க வணக்கம் வணக்கம். அவருடைய நீங்க அப்படி இணைப்புல இருந்துருங்க, உங்களோட பேசணும். நீங்க எட்டி பாத்து கொண்டிருக்கீங்க, அப்படியே இருங்க, உங்களோட பேசணும். இப்ப பாம்பு கறிய பாக்கலாம். சரி, எப்படி செய்திருந்தாங்க? சின்ன சின்ன துண்டா வட்டி இருந்ததா?
4: பெரிய பெரிய துண்டா,
0: பெரிய பெரிய துண்டா எப்படி செய்திருந்தாங்க? நல்ல
4: அற்புதமா இருந்தது. நம்ம இந்தியாவில தமிழ்நாட்டுல வந்து கையால சாப்பிட முடியல, அது கையால அங்க சாப்பிட முடியல,
0: தனியால சாப்பிடணும். அந்த ஸ்டிக்
4: ரெண்டு குச்சி வந்து குடுக்கறாங்க, அந்த ரெண்டு குச்சியால புடிச்சுதான் சாப்பிடணும்.
0: எங்களுக்கு சும்மாவே ஒரு குச்சியே பிடிக்க முடியாது.
4: நானே அப்படிதான் நினைச்சேன். ரெண்டு மூணு நாள் வந்து குச்சி இல்லாம பார்த்த சாப்பிட்டோம்னா வந்து சீனியர்கள் வந்து நம்மள வந்து வித்தியாசமா பார்த்தாங்க. அதன் பிறகு அது அதுக்கு ஒரு ரெண்டு நாள் பயிற்சி எடுத்து வந்து அப்படியே சாப்பிட்டேன் சகோதரி. உண்மையிலே அற்புதமான ஒரு நாடு வந்து சீனா.
0: அதாவது எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்து அன்பும் பாசமும் அந்த மதிப்பு ஒரு சாதாரண மனிதனுக்கும் அந்த மதிப்பை கொடுப்பாங்க அவங்க.
4: உழைப்பு அப்படின்னா வந்து சீனா. என்ன எதுக்காக சொல்றேன்னா, ஒரு எந்த ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, 99% பெண்கள்,
0: பெண்கள் நிச்சயம்,
4: 1% தான் ஆண்கள்
0: நிச்சயம்.
4: அவங்களுக்கு வந்து நான் வந்து அந்த பாம்பு கறி சாப்பிட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் போட்டு அனுப்பிடுறேன்.
0: அனுப்புங்க அனுப்புங்க, நானும் பாக்குறேன். சாப்பிடாட்டிங்க பாக்கலாம் இல்ல.
4: அந்த சகோதரி ஒரு ஒரு வேண்டுகோள்,
0: நீங்க பாட்ட மறந்துடாங்க இந்த கண்ணே சொல்ற பாட்டு.
4: அதுல ஒண்ணு இல்ல, நிறைய நம்ம வந்து நம்ம வந்து நிறைய நேர்களை வந்து எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சில பேர் வந்து நம்பர் இல்ல, என்னுடைய தொலைபேசி நம்பர் சொல்லலாமா?
0: உங்களோட தொலைபேசி இலக்க நீங்க எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்க, நாங்க தனிப்பட்ட முறையா கேக்குறவங்களுக்கு கொடுக்கறேன். என்னட்ட வந்து கேக்குறவங்க அதுதான் முறை. அதாவது யாருடைய தொலைபேசி இலக்கமும் நீங்க
4: தெரியும்.
0: நிச்சயம் நீங்க எனக்கு கொடுங்க. என்னட்ட வந்து யார் யார் கேக்குறாங்களோ எல்லாருக்கும் நான், இப்ப நீங்க அனுமதி கொடுத்துட்டீங்கல்ல, நான் எல்லாருக்கும் நான் போட்டேன். கேக்குறவங்களுக்கு நான் எழுதி அனுப்பிடுவேன். கலைவாணோட
4: பேசுறேன். ரொம்ப நன்றி சகோதரி. கடைசியாக எங்களுடைய மெர்சி ராணி,
0: மெர்சி ராணி, மெர்சி ராணி, மெர்சி ராணி, பாம்பு கறி எப்படி இருந்தது? சாப்பிட்டீங்கல்ல? ஐயோ ஐயா, சரி ஒரு பாட்டு சொல்லாம போயிட்டாருங்க உங்களோட வெள்ள நிலா. பாட்டு சொல்லிட்டு போங்க, நீ நல்ல ஆளு, நீங்க தப்பி ஓகே கெட்டிக்காரு. கண்ணன் சொல்ற பாட்டு சொல்லுங்க உடனே. கலைவாணன் கண்ணன் கண் ரெண்டு வருகிற பாட்டு சொல்லுங்க. முதல்ல வரணும் மட்டும் இல்ல, இடையில வரலாம். கண்
4: கண் கலைமானே
0: சொன்ன பாட்டே நீங்க சொல்லிட்டீங்க. கண்ணு கண்ணு எத்தனை கண்ணுங்க இருக்குது. பழைய காலத்து கண்ணை யோசிச்சு பாருங்க, நீங்க தேவியாட கண்ணை யோசிச்சு பாருங்க. சரி, இந்த காலத்துல ரம்பாட கண்ணை யோசிங்க நீங்க.
4: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கு நாங்க ஒரு கண்ணில் ஒரு பாட்டு போட்டுறோம், சரியா?
4: இல்ல, நான் ஒரு இன்னொரு பாட்டு சொல்லிடுறேன்.
0: சொல்லுங்க, கட்டிக்காரன் நீங்க சொல்லுங்க.
4: கண்மணி அன்போடு காதல் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சவுக்கியமா.
0: நீங்க கெட்டிக்காரன், இப்படித்தான் இருக்கானு. உடனே நீங்க அன்பே பொன்னே மணியே தேனே என்று போட்டுக்குங்க.
4: மணியே
0: எல்லாம் போட்டுக்குங்க. பாருங்க, நல்ல தமிழ அவர் மாத்தி கொடுக்கிறார். கடிதம் இல்ல, லெட்டர். நன்றி நன்றி
4: நன்றி. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி.
0: நீங்க பேசினது எனக்கு மகிழ்ச்சி. உங்களை ஒரு நாளைக்கு அது சந்திப்பு என்ற தலைப்புல உங்களை நாங்க உங்களுடைய கலைத்துறைய பற்றி, உங்களுடைய கலைய பற்றி, உங்களை பற்றி நாங்க ஒரு பேட்டியோட எடுத்துடலாம், சரியா?
4: நன்றி சகோதரி, ரொம்ப ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி.
0: நன்றி நன்றி. தனிப்பட்ட முறையில் இது
4: நன்றி.
0: நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி.
4: நன்றி.
0: இப்ப நாங்க புது நேர் அதாவது எட்டி பாத்து கொண்டிருக்கிறாரு, அவரோட பேரை சொல்லுங்க முதல்ல.
6: ஹலோ,
0: செல்வகுமார் அண்ணே. உங்களுக்கு அண்ணே, அவரோட பேரை சொல்லுங்க. கணேசன். கணேசன்,
6: ஹலோ.
0: ஹலோ கணேசன், கணேசன் அண்ணே, என்னென்ன தூங்கிட்டீங்களா அண்ணே? நீங்க முதல் நாளே ஸ்கூலுக்கு வந்து தூங்கிட்டீங்களே அண்ணே, இப்படி செய்யலாமா நீங்க? முதல் நாள் வந்த உடனே நீங்க ஸ்கூல்ல
6: தூங்கிட்டீங்க
0: அண்ணே.
6: என்ன
0: அண்ணே? அண்ணே அண்ணே கணேஷ் அண்ணே
6: போட்டுருக்கீங்களா
0: அண்ணே?
6: ஹலோ
0: அண்ணே. அண்ணன் நல்லா பேசுவாரா செல்வகுமார் அண்ணே?
6: நல்லா பாடுவார்.
0: என்னங்க அப்ப அண்ணே
6: பாடுவாருமா?
0: ஐயோ அண்ணே பேசுங்க அண்ணே. அண்ணே
6: என்ன,
0: நீங்க தான் எதுவும் செய்வீங்க செல்வகுமார்? முதல்ல உங்களோட பாட்ட சொல்லுங்க, நீங்க முதல்ல பாட்ட சொல்லுங்க உங்களோட.
6: என்னுடைய பாட்டு வந்து இது
0: உங்கள்ட்ட பாட்டு சொல்லுங்க.
6: இந்த கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம்,
0: கண்ணுக்கு
6: சொல்லிட்டாங்களா?
0: சொல்லிட்டாங்களா? அதுதானே இப்ப அந்த சுகம் என்னன்னு கேக்குறேன். இல்ல அது வேற நீங்க சொல்றீங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த சுகம். அண்ணன் அண்ணன் தூங்கிட்டார். நீங்க என்னங்க தூங்குற நேரத்துல கூட்டிட்டு வந்தா அவர் தூங்குவார்ல?
6: இமையா வேணுமா?
0: என்னக்கு கண்ணுக்கு
6: கண்ணானால் நான் இமையாவும்.
0: நல்ல பாட்டு. கண்ணானால் நான்
6: இமையாவும்,
0: நான் இமையாவேன். அங்கேயும் நீங்க காவல்காரன் தான்.
6: என்னமா?
0: அங்கேயும் நீங்க காவல்காரனா தான் இருக்கிறீங்க. அங்கேயும் காவல் தான் காக்குறீங்க. கணேசன் இருக்கிறீங்களா? கணேசன் வணக்கம். கணேசன் உங்க பாட்டு கேட்கலான்னு ஓடி வந்த ரேவதி அம்மா. வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா
7: வணக்கம. வணக்கம் வணக்கம்.
0: மீண்டும் அழைச்சு கொண்டு வாங்க, சரியா? கணேசன் அழைச்சு கொண்டு வாங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா எப்படி இருக்கிறீங்க?
7: மீராமா
0: எப்படி?
7: வணக்கம், சுகமா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்ல சுகமா, அதாவது கண்ணுக்கு தெரியாத சுகத்தோட இருக்கேன்.
7: அப்படின்னா என்ன அர்த்தம்?
0: நீங்க என்னதே கேக்குறீங்க? நானே அந்த அந்த கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கிறேன். முதல் ஆரம்பிச்சாருங்க மஜித். எல்லாரும் வந்து சொல்றாங்க கண்ணுக்கு தெரியாத
7: சொல்லிட்டாரே சகோதரர் கலையரசன் தான் சொல்லிட்டாரே.
0: இன்ப சுகம் உண்டு. அவரும் பாருங்க, கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சுகம் இருக்குது. அதாவது துன்பத்திலும் சுகம் இருக்குது கண்ணுக்கு தெரியாம. இப்ப நான் உங்களுக்கு இறுக்கி இந்த அந்த நுள்ளி விடுறேன்னு சொல்லுவாங்கல்ல, இப்படி இறுக்கி பிடிச்சு நான் உங்களை இப்ப உங்களை கிட்ட வந்தா ரேவதி அம்மாண்ட ஆசையோட உங்களோட கண்ணத்தை பிடிச்சு இறுக்கி அப்படி கிள்ளி விட்டேன். அது கிள்ளி என்று சொல்றேன், நீங்க நாங்க நுள்ளி என்றுவேன். அது கிள்ளி கிள்ளி கிள்ளி விட்டுட்டேன், கிள்ளி விட்டுட்டு நான் போயிருவேன் அம்மா இறுக்கி. நான் அங்க நானும் 1 கிலோமீட்டர் போயிருவேன். அந்த அந்த நோய் இருக்கல்ல.

0: கிளீனும், அன்பு இல்லாத ஒரு கிளீனும்.
1: அம்மா இங்க சின்ன பிள்ளையெல்லாம் படிக்குதம்மா, நீங்க இப்படி சொல்லி கொடுத்தா உடனே சின்ன பிள்ளைகளுக்கு என்ன சொல்லுவாங்க, யார் அடிச்சாலும் நீ திருப்பி அடிக்க கூடாது. என்ன பேர் அது,
0: பேர் ஒரு கண்ணத்துல அடிச்சா மறு கண்ணத்தை காமிக்கணும்னா,
1: அது இயேசுநாதர் சொன்னது போல.
0: சரி,
1: அது இயேசுநாதர், இயேசுநாதர் அப்படி சொன்னார். இயேசுநாதன் அப்படி சொல்லிட்டு போறேன், நீங்க பாருங்க. ஒருத்தர் வந்து எனக்கு அடிக்கும் போது சரி இந்த ஆண்டு கொடுத்தா இன்னும் இதான் சாட்டன் அவர் நல்லா அடிச்சிருவாருல்ல. அவர் சொன்னது
0: மறு கண்ணத்தை காமிக்க மாட்டாங்களான்னு பாத்துட்டு இருப்பாங்க அடிக்க.
1: அவர் சொன்னது பொறுமையே அம்மா, காட்டன் சொல்லல, அவ்வளவு பொறுமையா இரு என்று சொல்லி இருக்கிறார். அந்த பொறுமையாண்டா அது எப்படி என்ன, நாங்க திருப்பி அடிக்காம ஓடணும் விட்டுட்டு பின்னால் முட்டை.
0: செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்மையும் செய்துங்க, அந்த மாதிரி சொன்னார். பொறுமைய பொறுமைய கிடைக்கும், பின்னாடி அவர் கிடைக்கும்,
1: கிடைக்கும்.
0: நீ பொறுமையா இரு
1: என்றதான் அவர் சொன்ன. அதுக்காண்டி
0: வன்முறைக்கு எதிர்ப்பு வன்முறை கிடையாது, ஒரு வன்முறைக்கு எதிர்ப்பு வன்முறை
1: கிடையாது என்றதுதான். அது நாங்க எத்தனையோ பேருட்ட இப்ப இப்ப கணவன்மாருக்கெல்லாம் இப்ப இங்க வார எங்களுடைய பாவப்பட்ட கணவன்மாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கறோம், அடிச்சா திருப்பி அடிக்காதீங்க, முறைச்சு பாக்காதீங்க, கீழே தலைய குனிஞ்சிருங்க, சரியா? அவங்க பேசுனா
0: எதுக்கு மேடம் காலை, மேடம் காலை வர்றதுக்கா கீழே தலை? அது மாதிரி செய்யாம கீழே காலை வாரி விட்டுருக்கா.
1: இது நல்லா இருக்கு, அவங்க பேசி கொண்டு இருப்பாங்க, அடிக்க வந்தாலும் கீழே பாக்கல, எந்த காலை பிடிச்சு இழுத்தாங்க இழுத்தா எப்படி தொம்மண்டு விடுவான், சாரி விழுந்துடட்டும். அண்டு பாருங்க நல்ல மூளை அம்மா, நல்லதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறீங்க அம்மா, கெட்டிக்காரி நீங்க. எல்லாரும் படிச்சுக்குங்க சரியா? முதல் என்ன சொன்னீங்க அம்மா, என்ன சொன்னீங்க முதல் நீங்க சொன்னீங்க, ஒரு
0: விடயத்தை
1: அடிச்ச மறு கண்ணத்தை காட்டுங்க சொன்னா, மற்றது காலை வாடுறது டக்குனு கீழே பாத்துட்டு அடிக்க வாறான்னு. அந்த நேரம் நீங்க காலை வாழ, நீங்களும் இருக்கு கெட்ட எண்ணத்தோடுதான் காலை வாழி விடலாம்னு நீங்க குனிவோம், ஆனா அவங்க நினைப்பாங்க பாவம் பயத்துல இவர் தலை
0: குனிவாரு
1: போறாரு போல இருக்கு
0: மனம் போகலாமா?
1: அங்கேயும் கண் காலம் தான் அம்மா.
0: பாண்டி மனசுல இருக்கிறதா வெளில வருது
1: இல்ல,
0: மனசுல என்ன இருக்கும்?
1: நீங்க நீங்க உண்மையா ஏதோ ஒரு உடையத்தோடதான்
0: வந்திருக்கீங்க,
1: திட்டம் கண்ணையும் காலையும் கொண்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுங்க. செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார்
2: வணக்கம். அவர் இணைக்க முடியல, நாளைக்கு வேணா
0: இணைக்க.
1: அவர்
2: பயந்துட்டோம்.
0: வணக்கம். ஏன் போறீங்க? நான் வந்தோடனே நீங்க ஏன் போறீங்க?
1: இல்ல இல்ல, அவர் போகல, அவர் கணேஷ் என்று ஒரு தடவை நினைச்சிருந்தார், அவர் பாடுவாருண்டு, நாங்களும் பாட போறாருண்டு. அவர் எட்டி பாக்குற மாதிரி சொல்லுங்க. உங்களோட இணைப்பு சரியில்லை செல்வம், விட்டு விட்டு வருது. சரியா? கொஞ்சம் துள்ளி துள்ளி அப்படி எக்ஸசைஸ் செய்யுங்க, சில நேரம் நெட்வொர்க் வேலை
0: செய்யும்.
1: நீங்க சின்ன பிள்ளைங்க, நீங்க என்ன பொல்லாத ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க, காலை வர சொல்றீங்க பல்டி அடிக்க சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் கொஞ்சம் துள்ளி துள்ளி, அதாவது அந்த ஆமை ட்ரைனிங் இருக்குல்ல, ஸ்கிப்பிங் வந்து நீங்க சந்தோஷமா விளையாடுறது, இது ஆமை ட்ரைனிங். மேல மேல அப்படியே கண்ணை மேல புடிச்சுக்கொண்டு கைரண்டையும் அப்படியே நீங்க அப்படி துள்ளுங்க, காலை மேல மேல தூக்கி அப்படி துள்ளி துள்ளி இடத்த மாத்துங்க.

0: சிலவன வேலை செய்யலாம். எங்க இப்ப கேக்குதான் பாக்கணும். கிழக்கு பக்கமே பாத்துக்கொண்டு நின்று பேசுங்க. பின்னால யார் வந்தாலும் திரும்பி பாக்காதீங்க, கிழக்கே பாருங்க. எனங்க இவ்வளவு நாளும் வந்து பெய்ய விடவா, இனி வரப்போது நீங்க எங்க பயப்படுறீங்க? முளமும் போயிருச்சு. இதுக்கு
1: ரேவதி அம்மாவ நீண்ட நாள் காணாமே?
0: இல்ல ரெண்டு நாள் காணாம.
2: நேற்று
0: ஒரு நாள், ஒரு நாள் கெஸ்ட், ஒரு நாள் அவங்க
1: ஒரு நாள் பாக்காதே, நம்ம நாள் பாக்காத மாதிரி தெரியுது.
0: நீண்ட நாள் ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம். சொல்லி வரக்கூடியதா?
1: யாரம்மா சொல்றீங்க?
0: யாரேண்டான நீங்க? ரேவதி அம்மா தானே. நீண்ட நாள்
1: ரேவதி அம்மா பாடுங்க. நீங்க அவங்க பாடுறதுக்காண்டியா நான் ஓடி ஓடி வந்தேன்.
0: நீண்ட நாள்,
2: ஐயோ நீண்ட நாள் எனக்கு நீண்ட நாட்கள் எதுவும் தோன்றியே.
0: எனக்கு தோணையில சும்மா சொல்ல குடுத்துட்டேன், அதுக்காண்டி என்னைய கேட்கப்படாது.
2: நானே நீங்க சொன்னீங்கல்ல கண் போன போக்கில கால்
0: இல்லாம
2: பாடுறாரா? அவர்
0: பாடுறாரா?
2: அதுக்கு வந்து நான் வந்து கண்ணா இமையாவே தான் கேட்கலாம்னு நம்ப. அத முன்னாடி ஒருத்தர் கேட்டாங்கல்ல,
0: எங்களுடைய செல்வகுமார் தான் கேட்ட, அவருக்கு
2: தெரியும். அதனாலதான் நானே கால் பாடல் சொன்னேன், கண் போன போக்கிலே கால் போகலாமு.
0: சரி
2: என்னடா காலை விட்டு விடுறதுலயே இருக்கேன்றீங்க.
0: இருக்கிறீங்க. இப்ப கண் தெரியாதவங்க எந்த போக்குல போவாங்க?
2: மனம் போன போக்குல
1: போவாங்க.
2: அவங்கிட்டதான் ஒரு ஸ்டிக் இருக்குல்ல,
0: ஸ்டிக் இருக்கு
1: நிச்சயம்.
2: கை போன போக்குல போவாங்க,
0: கால் போவாங்க, கையால தட்டி தட்டி போவாங்க.
2: அவங்க எல்லாம் பாராட்டணும் மேடம்.
0: பாராட்டணும், பாராட்டணும் நிச்சயம்.
2: ஆமா,
0: சும்மா கண் தெரிஞ்சே பாருங்க நான் எத்தனை தரம் தடக்கி
2: வந்துருப்பேன். கண்டிப்பா நான் ரோக கிராஸ் பண்ணதுல இருந்து வீட்டை விட்டு இறங்குதுல இருந்து எல்லாம் தன்னம்பிக்கையில செய்யறாங்க.
0: எனக்கு ஒரு ராசி இருக்குது, நான் போகும்போது அந்த இடத்துல பேர சொல்லி, சரி அந்த இடத்துல எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியாது சொல்லுவாங்க.
1: ஆனா
0: இங்க எல்லாம்
1: யாரையும் சொல்றது இல்ல.
0: ஆனா இங்க எல்லாம் ட்ரைனிங் கொடுத்து நாய் இருக்கும், நாய் அந்த நாய புடிச்சிட்டு போவாங்க. அந்த நாய்க்கு தெரியுங்க சரியா, அந்த சிக்னல் அப்படியே இருப்பிக்னல் அந்த சத்தம் கொண்டு கேட்கும் போதுதான் நாய்க்கு தெரியறது. உடனே கடத்தி அப்படியே நடத்திய சிக்னல்ல நடத்தி கூட்டிட்டு போகும். நல்ல மெட்ரோக்குள்ள எல்லாம் படிகள் எல்லாம் வடிவா இறக்கி கூட்டி கொண்டு போகும். நல்ல
2: ஆறறிவு அஞ்சறிவு உள்ள மிருகம் எவ்வளவு நன்றி உள்ளதா, வழிகாட்டியா இருக்கு.
0: சரியா அந்த மெட்ரோக்குள்ள கொண்டு போய் அந்த சீட் இருக்கிற இடத்துல அவர் அப்படியே இருக்கிற மாதிரி அந்த இடத்துல விட தொட்டு பார்த்து அவர் இருப்போம். மற்ற அமைதியா யார கண்டாலும் யார என்ன செய்யா சும்மாவே இருக்கு அந்த நாய், அப்படி அவரு பக்கத்திலேயே பேசாம இருக்கும். சரியா அங்க அந்த மெட்ரோ அந்த ஸ்டேஷன் வந்த உடனே சரியா எழும்பும். அது எப்படி என்று எங்களுக்கே தெரியும், பழக்கிருக்கும்
2: பாருங்க மேடம், ஆச்சரியமா இருக்கு.
1: பரவாயில்ல,
0: எல்லாம் அதுதான் அவருக்கு. அவர் அப்படியே கையில பிடிக்கும் வந்து எல்லாம் அதனுடைய தான் எங்க எல்லாம் போவார். சரியா
1: இறைவா
0: பள்ளங்கள் அதெல்லாம் பார்த்து கூட்டிட்டு போவோம்.
1: நான் பேசுறது எனக்கே கேக்குதேங்கம்மா.
0: அது நீங்க எப்ப திருமணம் கேட்டீங்க?
1: நான் பேசுறது எனக்கே கேக்குது.
0: இல்ல நீங்க எப்ப திருமணம் செய்தீங்களோ அந்த நாள்ல இருந்து நீங்க பேசுறதுன்னா உங்களுக்கு கேட்க அது தெரியுமா உங்களுக்கு
1: கேக்கு.
0: இத போய்
1: ரேவதி அம்மாட்ட கேளுங்க, இது கண்ணுக்கு தெரியாத சுகம்.
0: அவ சொல்லிட்டா என்ன
1: கேட்டீங்களே?
0: அவ சொன்ன என்ன சுகம் சொன்னீங்க?
1: என்ன சொன்னாங்க
0: ரேவதி அம்மா?
2: நீங்க சொன்னீங்களே கண்ணத்துல யாராவது ரெண்டு கிள்ளி போனாக்கா வழியில சுகமான சுகம் அப்படின்னு. கண்ணுக்கு தெரியாத
0: நல்லா கிள்ளிட்டு போனா நாங்க ஒரு கிலோமீட்டர் போயிருவோம், அதுக்கு பிறகுதான் அவருக்கு அங்க சுகம் தெரியும்.
1: இறைநிலையில தியானம், ஆழ்ந்த தியானம் பண்ணினாலும் இறைநிலையில அது ஒரு சுகமா?
0: அது ஒரு சுகம்
1: இறைநிலையில. ஆமா அதுதான் உண்மையிலே, அதாவது நல்ல இந்த மெய்பொருள் சுகம்.
0: சுகம் நிச்சயம்,
2: மெய் மறந்து போதல், மெய் மறந்து உடம்பை மறந்து போதல்
1: இறைநிலையிலே இருக்கிறோம். அது
0: உண்மை உண்மை
2: அதுக்கு ஈடு இல்லாத சுகம், அது நிகர் இல்லாத சுகம்.
0: ஒவ்வொரு வயசுக்கான
2: பழக்கம் தேவை, பழக்கம் தேவை
0: தேவை தேவை. அது ஆனா எல்லாராலும் முடியாது. நீங்க தியானம் என்பது
2: தியானம் உட்கார்ந்து இருப்போம், மீராமா வந்துருவாங்களே போன்ல பேச, பாட்டு வருமா அந்த பாட்டு வருமா? இப்ப யாரோட பேசுறாங்க
0: உங்களையெல்லாம் தியானம் பண்ண விடாம?
1: யாருமே கேட்காத ஒரு பாட்டு பாடவாமா?
0: அங்க
2: பாடுங்களேன்.
0: யாருக்குமே நான் ஒன்று மணி சொல்றேன் செல்வகுமார், யாருமே கேட்காத பாட்டு, கேட்காத பாட்டு பாருங்க. ஆனா யாருக்குமே கேட்காத பாட்டு பாடுறாங்க சரியா?
1: யாருமே கேட்காத பாடல் தான் பாடுவேன்.
0: நீங்க யாருமே கேட்காத பாட்டு நீங்க பாடுங்க. நான்
1: யாருக்குமே கேட்காத பாடல், யாருக்குமே கேட்காத
0: நீங்க பாடி முடிஞ்சோன்னா யாருக்குமே கேட்காத பாட்டு நான் பாடுறேன் சரி?
2: நீங்க மௌனமா இருக்க போறீங்களா? அதான் யாருக்குமே கேட்காத பாடலா, மௌனமா இருக்க போறீங்க?
1: அதத்தான் நான் செய்ய போறேன்.
0: இல்ல இல்ல அது உங்களோட சொன்ன பிள்ளை இருக்குல்ல, யாருக்குமே கேட்காத பாட்டு தான் நீங்க
1: சொன்னீங்க
0: சரியா?
1: யாருக்குமே கேட்காத பாடல்
0: தான்,
1: யாருமே கேட்காத பாடல் நான் சொல்லல, யாருக்குமே கேட்காத பாடல் சொன்னேன்.
0: யாருக்குமே கேட்காத பாட்டு பாட போற, சரி பாருங்க பாருங்க. எப்படி பாடுறா ரெண்டு பாப்போம் என்ன ரேவதி அம்மா? சரி பாருங்க. இந்த ரெண்டு நிமிஷம் அநியாயம்,
2: மௌனமா இருக்காரு, மௌனமா இருக்காரு மேடம்.
1: என்ன கேட்டுச்சுங்களா எல்லாம் பாட்டெல்லாம்?
0: சூப்பர் சூப்பர் சார், நல்லா இருந்த ரேவதி அம்மா, நல்லா.
2: ஆமா ஆமா, அப்புறம் கேட்கலன்னா நம்மள முட்டாள் சொல்லுவாரு.
0: அண்ட் சொல்லுவாரு
2: நாங்க வேலைன்னு சொன்னோம்னா நம்மள முட்டாள் சொல்லுவாரு. அதனால கேட்டு
0: இல்ல, உண்மையே நல்லா இருந்தது, சூப்பர் நல்லா இருந்தாங்கம்மா.
2: உங்களுக்கு எவ்வளவு கேட்டதோ அந்த அளவுதான் எனக்கு கேட்டது
0: பாத்தீங்களா? எங்க ரெண்டு பேரும்
1: அந்த நகைச்சுவையை நீங்க ஒண்ணு வச்சீங்க பாருங்கம்மா, அதுல ஒரு ஜோக் வந்தது,
0: அத பாத்துட்டு நீங்க சொல்லிட்டீங்க,
1: அத பாத்துட்டு காப்பி
0: அடிச்சிட்டேன். ரேவதி அம்மா ஒரு பாட்டு பாருங்க பாக்கலாம். நேற்று வராததுக்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட், இப்ப ஸ்கூல்ல அப்படி
2: தான்
0: எதண்டான ஒரு பாட்டு. எங்க உங்களுக்கு குரல்ல பாடுங்க.
2: சரி ஒரு டியூட் பாட்டு பாடலாம். தங்கி மாலை மயக்கம் யாருக்க, இங்கே மயங்கும் இரண்டு பேருக்கோ, இது மாலை வரும் என்று காத்திருந்தால் ஒரு நாள் அல்லோ வீணாகும். அங்கே மாலை மயக்கம் யாருக்காதோ, இங்கே மயங்கும் இரண்டு பேருக்காதோ, ஆட சொல்லாதுக்கோ மனுக்கோ அருந்து சொன்னது தீங்கனி சாரு, கூட சொன்னது காவிரி யாரு, கொடுப்பார் கொடுத்தால் மறுப்பவர் யாரு, கூட சொன்னது காவிரி யாரு, கொடுப்பார் கொடுத்தால் மறுப்பவர் யாரு, அங்கே மாலை மயக்கம் மயக்கம் இரண்டு பேருக்காக முடிச்சோம் மேடம்.
0: சூப்பர். இடையில அவர் ஒரு நல்லா இருந்தது, அவர் மூழ்கிட்டார் அதுல.
1: ஹம்மிங் ஒண்ணு கொடுத்தீங்க,
0: ஹம்மிங் ஒண்ணு கொடுத்தீங்க. ஆமா, அது அது அதுல வரக்கூடிய ஹம்மிங் தான் அது. சரி, உங்களுக்கு ரெண்டு பேட்டி ஒரு சின்ன கேள்வி. சச்சச்சா ரெண்டு வர ஒரு பாட்டு படிங்க பாக்கலாம், சொல்லுங்க பாக்கலாம்.
2: அந்த காதல் வந்தாச்சா
0: எனக்கும் வருதுல்ல சச்ச பப்பா வர்றாரு அவரு.
1: சிக்கு மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா
2: மேடம், மேடம்
1: மங்கு சிக்கு மங்கு சச்ச பப்பா
2: சச்ச மம்மா
0: பப்பா
1: கண்மணியாய் கொண்டவளே என்னிடமே வந்தாள்,
2: வந்தால் உன் அம்மை உன் தந்தை, வந்தால் உன் அம்மை உன்னை
0: உன்னை சச்சா குழந்தைகளுக்கு பாருங்க பாத்தீங்களா, ரெண்டு குழந்தைக்கு எவ்வளவு அழகா நான் சச்சா பாப்பா சொல்லி. சூப்பர். உண்மையா நீங்க ரெண்டு பேரும் கட்டிக்கார, நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க, அடுத்த கிளாஸுக்கு போகலாம். ஆனா ஒரு விடயம், இந்த ஸ்கூல்ல ஒன்றே ஒன்றுதான் மாறாம இருக்கு, என்ன தெரியுமா? நீங்க எத்தனை கிளாஸ் எத்தனை வகுப்பு நீங்க மாறி மாறி போனாலும் டீச்சர்
1: ஒன்றுதான்.
0: நீங்க உங்க லெவலும் இதுவும் சேஞ்ச் ஆகி கொண்டு போகும், ஆனா டீச்சர் ஒன்று.
2: ஆமா
1: இல்ல ஏங்கம்மா, ரேவதி அம்மா, ரேவதி அம்மா, ஒரு நாள் ஃபுல்லா மீரா அம்மாவ இன்டர்வியூ எடுக்கணுமா.
0: என்ன
1: எப்படி அவங்க எப்படி பிரிஸ்கா இருக்காங்க, என்ன செய்யறாங்கன்னு எல்லா டீடைலும் கேட்கணும் ஒரு நாள் ஃபுல்லா. மைக்கு முன்னாடி உட்கார்ந்த உடனே எப்படி ஆயிடுறாங்களா, என்ன டீடைல்னு தெரிஞ்சுக்கணும்.
0: அது அது அது நான் எப்படி இருக்கிறேன்னு அப்பாட்டதான் நீங்க கேட்கணும். இந்த மைக், அதாவது இந்த ரூமுக்குள்ள வந்தா நான் என்ன செய்யறேன், இந்த ஒளிவாங்கிக்கு முன்பாக இருந்த அப்புறம் நான் எப்படி இருக்கிறேன், இதை விட்டு இந்த ரூம் விட்டு வெளியில போனோம்னா நான் எப்படி இருக்கிறேன் என்றதை எல்லாம் மற்றவங்க இங்க வீட்டுக்கு இருக்கிறவங்க தான் சொல்லணும்.
1: அதான்
0: சொல்லுங்க ரேவதி அம்மா.
2: அப்பான்னு சொன்ன உடனே சொல்றேன், ஐயாக்கு வந்து நாளைக்கு பர்த்டேக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே
0: விஷஸ். இன்னும் ஒரு 30 நிமிஷம் 35 நிமிஷம் இருக்கு, அவர்
2: சொல்லிடலாமே.
0: சரி,
2: சொல்லிடலாம்,
1: பாடிடலாமே.
0: முதல் வாழ்த்து ரேவதி அம்மாட்ட இருந்து வந்துருச்சு. முதல் வாழ்த்து,
1: நான் அடுத்த வாழ்த்து விடுறேன்.
0: அடுத்த வாழ்த்து பின்னால விடுறாரு பாருங்க, உங்களோட அம்மாக்கு பின்னால.
1: உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்த மாலை மயக்கம் வந்துச்சா
0: வந்துச்சா.
1: என்ன என்ன ஆசை மச்சா, இந்த என் ராசா
0: என்ன
1: என்ன படமா?
2: எனக்கு
0: அது மாமாவை தான் கேக்கணும். செல்வகுமார், இந்த கேள்வியை அடிக்கடி கேட்டங்களை பயமுறுத்த கூடாது நீங்க. மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன், அப்படித்தானே இல்லையா? அதெல்லாம் தெரியாது, அது இனி மாமா தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அது என்ன படம் வந்து. நாங்க தூத விட்டு விடுவோம்.
1: எங்க சின்ன ராசா
0: பாத்தீங்க கண்டுபிடிச்சிட்டாருங்க இன்றைய நாள் முடிந்து நாளைய நாள் ஆரம்பமாகிறது. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி. உண்மையிலேயே ஒவ்வொரு வருடமும் எப்படி எங்களுடைய அப்பாவை பற்றி, சிந்தனை செல்வன் அப்பாவை பற்றி சொல்வது கண்டா நிறைய இருக்கு. நான் மட்டும் இல்ல ரேவதி அம்மா, நான் மட்டும் இல்ல, அவர் பெற்ற பிள்ளைகள் 6 சரியா. அந்த பிள்ளைகளோடு என்னையும் 7வதாக இணைத்துக் கொண்டார். யாரு கேட்டாலும் சொல்றாங்க என்னுடைய மகள், என்னுடைய மகள். அதன் காரணம் என்னவென்றால், எனது தாயார் இறக்கும் போது ஐயா உங்களுக்கு இவளும் ஒரு மகள் என்று சொல்லி இருந்தார். அந்த நாள்ல இருந்து முன்பே சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தெரியும், எங்களோட குடும்பங்களோட எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த நாள்ல இருந்து இவர் ஒரு பெண்ணை போலதான். நான் எனது தாய் தந்தையரிடம் நான் என்னத்தை எல்லாம் இப்ப எதிர்பார்ப்பேன், இப்ப சொந்த அம்மா அப்பாவிடம் பிள்ளைகளை எது எல்லாம் எதிர்பார்த்து நாண்டு பிடிக்கும், அல்லது கேட்காமலே மனசுக்கு வச்சுக்கொண்டு இப்படி பேசாம இருக்கும், அதை அறிஞ்சு தாய் தந்தையர் என்ன ஒன்றையும் வாங்கி கொடுப்பார்களோ அதே மாதிரிதான் எங்களுடைய அப்பா. எனக்கு மட்டுமல்ல, தன்னுடைய குழந்தைகளுக்கும் அப்படித்தான். தான் இப்ப வருகிறவரிடம் படிக்கிற, அதாவது சாரதி பயிற்சி எடுக்கிற அத்தனை குழந்தைகளையும் ஒவ்வொரு மொழியிலேயும் மகளுக்கு மகனுக்கு என்ன பேர் என்று கேட்டுக்கொண்டு அவர்களையும் அப்படித்தான் அழைப்பார், அப்படித்தான் அரவணைப்பார். அந்த பழக்கம்
1: கொண்டவர்.
0: எல்லா சாதி, அதாவது எல்லா இனத்து மக்களுக்கும் இவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இவரிடம் வந்து பழகினால் அவர்கள் பாஸ் பண்ணாம போக மாட்டார்கள்.
1: டிரைவிங் ஸ்கூல்,
0: ஆமா.
1: செல்வான்னு சொல்றீங்களா, அது யாருமா?
0: செல்வா என்பது எங்க அப்பா, செல்வராஜா அவருடைய பெயர், முழு பெயர் செல்வராஜா வைரமுத்து. அவருடைய புனைப்பெயர், அவருக்கு கொடுக்கப்பட்ட அவருடைய கலை வாழ்க்கையிலேயே கொடுக்கப்பட்டதுதான் சிந்தனை செல்வன்.
1: சிந்தனை செல்வன், சரி சரி. டிரைவிங் ஸ்கூல் வாத்தியார் செல்வா அப்படின்னு சொல்றாங்க விளம்பரத்துல, நான் கேக்குறேன், ஃபுல்லா கேக்குறவங்களுக்கு தான் இது தெரியும்.
0: மற்றது அவர் ஒரு முழு நீள எங்களுடைய தாயகத்தை.
1: நீங்க கேட்டிருக்கீங்களாமா ரேவதி அம்மா?
2: ரேவதி அம்மா இப்போ நான் மேடம் சொல்லிதான் கேக்குறீங்களா?
0: என்னன்னா எல்லா இனத்தவர்களும் இவரே செல்வா என்று கூப்பிடுவார்கள். மாஸ்டர் என்று கூப்பிடுவார்கள். இப்ப எங்களுடைய தமிழ் இனத்தவர்கள் எல்லாம் மாஸ்டர் என்று கூப்பிடுவாரு, மற்ற ஹிந்தி. ஆனா இன்னும் ஒரு அப்பாவிடம் இருக்கிற சிறப்பு, பாசையே தெரியாம இருக்கும் வந்து பழகிறவர்கள். பாசத்தை பங்களாதேஷ்காரர் தனியா பங்களாதேஷ் பாசத்துல தான் பேசுவார்கள், ஹிந்தி பேசுவார்கள், ஹிந்தி தான் பேசுவார்கள். இங்கிலீஷ் தெரியாதவர்கள் இருப்பார்கள். இப்ப இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிந்தாலும் அது பழக்கிறது சுகமா இருக்கும். அவர்களுக்கே இவர் முதல் ஸ்டீரிங்க பிடித்திருக்க மாட்டார்கள். ஆனா அப்பா பழக்குவார், அவர்களை வெட்டி அறியப்படுவார், பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதை எப்படி அவர் பழக்கிறார் இப்பவும் நான் அந்த கேள்வியை கேட்பேன். அதை இன்னும் ஒரு விடையா, சாரதி பாடசாலையில் எந்த ஊர்ல என்றாலும் எக்ஸ்ட்ரா பிரேக் இருக்கும் அவர்கள்
1: நாட்டு
0: மக்களுக்கு இவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரண்டா, அது அப்பாவுடைய சிறப்பு.
1: பெரிய திறமமா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க், அதெல்லாம் வந்து
0: நிச்சயம்.
1: எங்க அப்பா உண்மையிலே திறமசாலி. ஏன்னா வந்து இல்லங்கம்மா,
0: சொல்லுங்க.
1: அதாவது இப்ப இந்த ரேவதி அம்மாவுக்கு கூட அந்த புல் டீடைலுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லன்னா, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து கார் ஓட்டிக்க மாட்டாங்க, தெரியாது. ஏன் அப்படின்னா, இப்ப எனக்கு நான் கார் ஓட்டுவேன், அந்த காரோட கண்ட்ரோல் எந்த இடத்துல இருக்கும், அது இல்லாம கத்து கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பெரிய சாதனைங்கிறது எனக்கு தெரியும். பெரிய விஷயம், இறங்கி வண்டியை பிடிக்க முடியாது.
0: சரியான பயமா இருக்கும். அது எப்படியா, எனது தாயார் இருந்த காலத்துல வீட்டுல இப்படியே ஒரு இடமா இருந்து கொண்டு அழுது கொண்டிருப்பேன், பேச மாட்டேன். அப்ப அப்பா என்ன செய்வார், தனியை விட்டுட்டு போக மாட்டார், சொல்லுவார் வாமா வந்து பின்னுக்கிருங்கம்மா. அப்படி யாருமே ஏத்தி கொண்டு போறதில்லை, அவர் போகக்கூடாதுன்னு தான் சொல்றேன், வாங்கம்மா வந்து பின்னுக்கிருங்க, இப்படி இருக்க வேணாம்ட்டு ஏத்தி கொண்டு போவார். நான் இப்படித்தான் அது ஒரு தடவை ஒரு ஒரு பெண் பழக வந்தார் முதல் தடவை. அப்ப முதல் நாள் அவர் ஏத்தி கொண்டு போகும் போதே சரி அப்பா கூப்பிடுறார் போகலாம், இதுல இருந்து மனமாட்ட சும்மா ஏதாவது பாத்து கொண்டு போகலாம். ஆனா அந்த பழக்கம் பழக்கும் போது அந்த பெண் ஓடின ஓட்டம் அங்கால காணுக்க விடுற மாதிரி இருக்கு, இங்கால போறமா இருக்கு, இப்படி காரோட அடிப்பா. அந்த பயத்திலேயே எனக்கு உண்மையா வேர்த்துடு. நான் சொன்னேன் வீட்டை விடுங்கப்பா, நான் அங்க போய்
1: இருக்கிறேன்.
0: வந்தோடனே முதல் போனது வாஷ்ரூமுக்கு தானுங்க, அவ்வளவு தூரம் வைரல்லாம் ஏதோ செய்துருச்சு. உண்மை எனக்கு பயம் வந்துருச்சு, எனக்கு வேர்த்து பயந்துட்டேன். ஆனா அது அப்பாவுக்கு அது பழகுன உண்டு, அது ஒன்றும் இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு சரியா சொல்லி கொடுப்பார் அது அந்த திறமை.
1: நீங்க கார் ஓட்ட கத்துக்கிட்டீங்களா?
0: அதுதான் உண்டு. அப்பாட்ட நான் பழக இல்ல, எல்லாரும் பழகி அப்ப நான் சில நேரம் ஓடிக்கொண்டு போகும் போது அப்பா ஏதாவது பிளவிட்டா மற்றவருக்கு சொல்லுவாரு, என்னட்ட பழகாதான் இவ பிளவுடுறா இதண்டு. நான் எல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு ரெட் லைட் இல்லையா, கொஞ்சம் எலோ முழுகுதண்டைக்கு ரெட்ல கெதியன் எடுத்துடலாம்னு ஓடுவேன் இல்ல, அதெல்லாம் பிள்ளை அப்படி எடுத்துருவேன். அப்ப அப்பா சொல்லுவார், இது என்னட்ட பழகாத குணம் இந்த பிள்ளைக்கண்டு அப்படி சொல்லுவார். அப்படி அப்படி மற்ற இன்னும் ஒரு இல்லை என்ற சொல்லுக்கு இடம் இல்லை என்னுடைய அப்பா கிட்ட. யாருக்கு இல்லை என்ற சொல்லுக்கு இடம் இல்லை. மற்றது படிக்க வர்ற பிள்ளைகளுக்கு கூட ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு பிள்ளை கஷ்டத்துல வந்து படிக்கிறது என்று சொன்னா கிளாஸஸ் ஃப்ரீயா கொடுத்திருப்பார். இதெல்லாம் அது என்ன, இது புடுவோணும் என்று சொல்ல, அதாவது உங்களுக்கு எல்லாம் பொய் சொல்லணும் இல்ல, இது நீங்க யாருகிட்ட
2: கேட்டாலும்
0: நீங்க இந்த கனடா நாட்டுல எல்லா சிட்டில இருந்து வந்து அப்பாட்ட படிப்பார்கள். அதாவது இன்னொரு ஸ்கூல்ல ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருப்பார்கள், ஓடி இருப்பார்கள், வந்து அப்பாட்ட பழகும் போது சொல்லுவார்கள், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தரையிலேயே, இவ்வளவு ஈஸியா நீங்க சொல்லித்தர நாங்க பாஸ் பண்ணிட்டோமே, அங்க நாங்க உணவு காசு கட்டணுமே, எங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தரையிலேன்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் இந்த காது ஊடாகுகிற மற்றது எல்லாம் பாஸ் பண்ண உடனேயே இந்திய மக்களுடைய பண்பாடு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க, அது எந்த இடமா இருந்தாலும் சரி. அப்பாட்ட நான் அதை பாத்திருக்கிறேன், எங்க கண்டாலும் எல்லாரும் சொல்றது அந்த ஸ்டியரிங் அது கண் பார்த்த உடனேயே சார் உங்களோட ஞாபகம் தான் எங்களுக்கு வருகிறதுண்டு, எல்லா பாசையிலும் அது தொட்டு கும்பிட்டு தான் நாங்க போவோம் எங்களுக்கு. மற்றது பிழையான வழியில வந்து யாராவது லைசன்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டா சொல்லுவாரு, இல்லை நீங்கள் ஓடித்தான் எடுக்கணும், அதுக்கு நான் உங்களுக்கு பரீட்சை தந்து நான் செய்வேன், அந்த பிழையான வழியெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி
1: டிரைவிங் பழகாமையே லைசன்ஸ் எடுத்து குடுக்கறது இல்ல,
0: அது செய்யவே
1: மாட்டேன்,
0: கடைசி மட்டும் செய்ய மாட்டேன். எல்லாரும் சொல்லுவாங்க இது இவ்வளவு காலம் செய்யலாமா, அந்த அதுக்கு வழி இல்ல எனக்கு. அது உடனே அவருக்கு அப்பாவுக்கு கோபம் வர்றது அதே ஒன்றுதான், உடனே போனை கட் பண்ணிடுவேன், எனக்கு தெரியாது நீங்க வெறுமனே நான் அப்படியான ஒரு ஆளும் இல்லை என்று உடனே கோபிச்சு பேசிடுவார். அது கொண்டுதான் பேசுவேன் பொய்யானதுக்கு. மற்றது
1: அவரு ஏங்க மேம் அவரு ப்ரொஃபைல்ல வச்சிருக்காருல்ல மேம், அந்த போட்டோ தானே மேம்?
0: அப்ப அது அதுதான் தோட்டம். இப்ப இப்ப கொஞ்சம் என்னோட சேர்ந்து அந்த வைத்தியங்கள் நாங்கள் செய்தோம் இல்லை, வர்மக்கலை சாப்பாடு, அதுல கொஞ்சம் பாபா மெலிஞ்சு விட்டார். மற்றது இருந்தாலும் இன்னமும் யாரும் பார்த்தா என்ன, எல்லாரும் கேக்குறது இப்படித்தான், எப்படி எப்படி அப்பா இப்படி இருக்கிறீங்க ரெண்டு அந்த கேள்வி
1: கூடிதான். இறைவன் இன்னும் மேலும் மேலும் அவரை நல்லா வச்சிருக்கணும், நூறு வருஷம் வாழணும்.
0: ஆனா யாருக்கும் தீங்கு செய்யணும் என்று எண்ணியது இல்லை என்னுடைய அப்பா. நான் கூட கொஞ்சமண்டாலும் யோசிச்சிருப்பேன் இருந்து மனசுல, தனக்கு தீங்கு செய்யறவர்கள் கூட திட்டியது இல்லை, எனக்கே சொல்லி கொடுப்பார், யாரையும் நீங்க மனசுல திட்டிக் கொள்ள வேணாம், யாரையும் பேசிக்கணும். நான் கூடுதலாக
1: பண்புமா
0: கூடுதலாக
1: பண்புகள் அவரு நான் வந்து அவரு இந்த நேரலையா இப்ப பேசுற கதம்பை நிகழ்ச்சிய உரையாடி வப்பாரு பாத்தீங்களா, டெய்லி ஃபுல்லா நான் கேட்டிருக்கேன். அதுலயே அவருடைய நம்ம கேரக்டர் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க அப்பா நடந்ததெல்லாம் சொல்லுவாரு கதை மாதிரி, எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு, அது இந்த வந்துருச்சுன்ட்டு. அது கேக்கும் போதே அப்பாவுடைய இதுதான் கேரக்டர், ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு அப்பா அப்படின்னு நல்லா ஃபிட் பண்ணிட்டேன்.
0: மற்றது
1: அவருடைய இது
0: இன்னமும்
1: அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிதா ஆயிடுச்சு. அந்த
0: இன்னமொரு விடயம், இப்ப அப்பா யாரு கேட்டாலும் யாருடைய வாயிலும் அப்பா தான், அப்பா ரெண்டு தாங்க, எந்த எந்த எந்த பெரிய ஆக்களா இருந்தாலும் அப்பா ரெண்டு கூப்பிடுவாரு. அந்த குழந்தை எல்லாரும் இவர ஒரு தந்தையை போலதான் கூப்பிடுவார்கள். அவ்வளவு விருப்பம்.
1: அது அவருடைய என்னங்கன்னா, அவருடைய ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை என்னன்னா, இப்ப நான் ஒரு தடவை குரூப்ல போடும் போது ஒரு தவறு விட்டுட்டேன், ஒரு லெட்டர்ஸ், அந்த லெட்டர்ஸ் வந்து தப்பு விட்டது, அந்த குரூப்லயே அவரு அதுலயே போட்டு நீங்க தப்பு விட்டுட்டீங்கன்னு காட்டலாம். அது இல்லாம என்னுடைய இதுக்கு அனுப்பிச்சு விட்டாருமா, அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு அந்த என்ன அந்த அது போட்டாரு பாத்தீங்களா, தனியா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு. அப்பதான் யோசனை பண்ணேன், பாரு ஒரு சின்ன விஷயத்தையும் டைரக்டா நம்மளுக்கு சுட்டி காட்டுறாரு, நம்ம எல்லாத்தையும் அந்த சின்ன ஒரு எழுத்து விட்டதுல அப்பே அப்பாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப இது வச்சிருக்கேன்.
0: மற்றது அவர் வந்து என்னோட எங்களுடைய தாயகத்துல இலங்கையில ஒரு முழு நீள கதாநாயகன், மூன்று படங்கள்
1: நடித்திருக்காங்க.
0: காத்திருப்பேன் உனக்காக என்ற படம் நீங்கள் இப்பவும் யூடியூப்ல பாக்கலாம். அது அவருடைய பெண்கள் நேற்று வந்திருந்தார், ஒரு சின்ன பொண்ணு, கடைசி பொண்ணு நேற்று. அப்ப அவர் அடுத்த சிட்டியில இருப்பவர், அப்ப நாளைக்கு வர முடியாது தங்களுக்கு என்றுட்டு ஓடி வந்து முதலே அப்பாவுடைய பிரசண்ட கொடுத்துட்டு போயிட்டா உடைக்க. அவ உடனே அப்பா உடனே நீங்க அந்த நாளைக்கு தான் உடைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருந்து தந்தையாரோட இருந்து சாப்பிட்டு எல்லாம் செய்துட்டு போயிருக்கிற. அப்படி பிள்ளைகள் எல்லாரும் பெண் பிள்ளைகளும், ஐந்து பெண் பிள்ளைகளும், ஒரு ஆண் பிள்ளையும் அப்பாக்கு. இன்னொரு அஞ்சுல ஆறாவது பெண் பிள்ளை நான், எப்பவும் நிச்சயமா அது எனக்கு. நான் நேற்று கூட அப்பா தூங்கிட்டார், ஆனா நான் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கும் போது ரொம்ப மனசுல ரொம்ப கவலையா இருந்தது. என்னண்டா, எனது தாய் தந்தையரிடம் நான் எப்படி எல்லாம், இப்ப நான் வாய் பேசாமலே என்ன அப்பா அம்மாவுக்கு தெரியும், இவ ஏதோ ஒன்றுக்கு யோசிக்கிறா என்னன்னு அறிந்து நான் கேட்காமலே வாங்கி கொடுப்பேன்.
1: கண்ணுல பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அந்த குழந்தைய.
0: நிச்சயமா சின்ன அடம் பிடித்துக் கொண்டு ஏதோ ஒன்று தேவை என்றால் ஒரு தடவை கேட்பேன் பேர்ந்து நான். ஆனா ஆனா மோத்தை ஒரு மாதிரி வைத்துக்கோ, அந்த தன்மை இப்பவும் இருக்கிறது எங்கட அப்பா. இந்த அப்பாவுக்கும் அது புரியும், உடனே நான் சொல்லாமலே இதுக்குத்தானே இவ்வளவு நேரம் பேசாம இருந்த அம்மா கண்டுட்டு. அப்ப அந்த தன்மையை பார்க்கும் போது எனது தாய தந்தையார் இல்லாத அந்த குறை எனக்கு இருக்கவே இல்லை. எனக்கு உண்மையா இதெல்லாம் பொய்யல்ல, நான் வணங்கும் என்ன கண்ணன் மேல சத்தியம், உண்மையிலே எந்த குறையுமே எனக்கு இல்லை. எனது குடும்பம் என்னை சார்ந்த குடும்பத்துக்கு எல்லாம் இவர் தந்தையாகவும் ஏதோ ஒரு பாசத்தோடு தான் அவர்களுக்கும் எல்லோருக்கும் ஓடி செல்வார். எல்லோருக்கும், எனக்கு மட்டுமில்ல, எங்களுக்கு இல்ல, இன்னொரு யாரா இருந்தாலும் இந்த கோன்வால் சிட்டியில எல்லாம் என்ன நன்மை தீமையோ.
1: அவர் இந்தியாவில இல்லாம போயிட்டாருன்னு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குமா.
0: நிச்சயமா
1: அவர் இந்தியாவுக்கு வர இல்லாம போயிட்டாரே, அந்த ஊருக்கு போயிட்டாரேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்க ஊர் தமிழ்நாட்டுல இருந்திருந்தாருன்னா நாங்க எங்களுக்கும் பல அறிவுரைகள் சொல்லுவாரு.
0: இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு கவிதை ஒன்று எழுதி வாசிக்கலாம் நானும் எழுத பாக்குறேன். எனக்கு வார்த்தைகள் இல்ல, என்னத்தை எழுத அப்பாவை பற்றி, என்னத்தை எழுத இவற்றை எல்லாம் சொல்லத்தான் முடியுமையுடைய கவிதையில கலைஞன் அது இது என்று எழுதுறதுல ஒன்றும் இல்ல. ஆனா இவரை பற்றி சொல்லத்தான் தெரியும், மனம் நிறைஞ்சிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, நாளைக்கு அவருடைய தொலைபேசி நீங்க பாக்கலாம், ஒரே பிஸியா தான் இருக்கு. அடித்த வண்ணம். எல்லோரும் அந்த நாட்களை ஞாபகம் வைத்திருப்பார்கள். ஒரு பெருமையாகவே இவ்வளவு தூரம் இந்த காட்டிலையில நான் இவ்வளவு அறிவிப்பு செய்து இத்தனை மக்களோட வளர்கிறேன், எனக்கு கூட அப்படி ஒரு வாழ்த்து வரவாது. எனக்கு அப்பாக்கு எல்லா இனத்தவர்களும் எல்லாரும் அழைத்த வண்ணமே தான் இருப்பார்கள். அது மற்றது யாரையும் நோகடிக்க மாட்டார். ஒரு விடயம், நீங்க தவறு செய்தாலும் அடுத்த தடவை உங்களை சந்தோஷமாகத்தான் பேசுவார். ஏனென்று எப்படி அப்பாவால மட்டும் இது முடிகிறது என்று எனக்கு தெரியாது. அது ஒரு சந்தோஷமான
2: உயர்ந்த பண்பு.
0: அப்பா இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு தான்
1: உண்மையிலேயே. சுட்டாலும் வெண்மை தரும். என்னமா சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள். எவ்வளவு சூழ்நிலையிலையும் நம்மளால முடியலைனாலும் அந்த சூழ்நிலைய மாத்திக்காம ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க.
0: மற்றது அப்பா இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் எல்லாம் தாத்தாண்டு கூப்பிடுவார்கள். தங்களுடைய உண்மையான தாத்தாவே விட்டுட்டு அவர்கள் சொல்லுவாங்க, இதுதான் உங்களோட அம்மா தாத்தாண்டா, இல்ல இல்ல எங்கட தாத்தா இந்த இருக்கிற ரெண்டு ஓடி வந்து பெரிய சபையிலே எல்லாம் வந்து கட்டிபிடிச்சு நிப்பார்கள். இவர் அப்பாவை தான் தாத்தா அண்ணுவார்கள். உண்மையான தாத்தா வந்து சிரிப்பார், என்ன நான் எல்லாம் தாத்தால இவர் தான் தாத்தாண்டு சொல்றாங்க இவங்க. அவர்களும் சின்ன இப்ப வளர மட்டும் அவர்கள் அதை விடாமல் வளர்ந்த பின்புதான் அவர்களுக்கு அந்த அறிவு வந்து அதுதான் எங்களுடைய தாத்தா இவரும் தாத்தா
1: அப்பாவை பத்தி சொல்ல சொல்ல கன்னடாவுக்கு நாங்களே கிளம்பி இங்க வந்துடலாம்னு இப்ப தோணிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு வந்து நேர்லயே வந்து பாத்துட்டு வந்துடலாம்னு பக்கத்துல இருந்தா ட்ரெயின் ஏரியா வந்துருவோம்.
2: நிச்சயமா அது சொல்றத நானும் வழிமொழிகிறேன்.
0: நிச்சயம் அது நீங்க யாரும் நினைக்கலாம் மனசுல, அட இவ இப்படி பொய் சொல்றான், நான் அப்பாவுக்கு பிறக்காத ஒரு பிள்ளை, ஆனா என்ன அப்பா அம்மாவுக்கு பிறவு, இவர் தான் எனக்கு அப்பா.
1: இல்ல பொய் சொல்ல வேண்டிய அவசியம்
0: அப்பா. இப்ப அப்பா இல்லாவிட்டால் இந்த வானொலி சேவை இப்ப இதுல நான் இருந்து பேசிக் கொண்டிருக்க மாட்டேன் என்று சொல்லலாம். எல்லா தலைமையான இந்த வானொலி சேவையே இல்லாமல் இருந்திருக்கும். அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அதனால உங்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் அவர் அப்பா தான் என்று சொல்லிக் கொள்ளலாம்.
1: அது அவருக்கு ஒரு வாழ்த்து ஒன்று சொல்லுங்க. உடல் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழட்டும். ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: உங்களுடைய வாழ்த்து அவருக்கு சென்று அடைந்திருக்கும் உண்மையிலேயே. அந்த நாள் இன்னும் 12 மணி ஆக முதலே வாழ்த்து தொடங்கி விட்டார்கள். நேற்றே வந்து நேற்றே சொல்லிட்டார்கள் எல்லாரும். நேரடியாகவே மகளோடு இன்னும் 2-3 பேர் வந்து விட்டார்கள். அப்படி ஆரம்பித்து விட்டது. இனி நான் ஒரு 2-3 நாளைக்கு இது கண்டினியூவா போகும் சொல்லி சொல்லி.
1: ஏங்கம்மா அப்பா ஐயா வந்து முன்னாடி இருந்தே இந்த டிரைவிங் ஸ்கூல் தான் பாக்குறாரா, இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேலை?
0: அவர் வந்து எங்களுடைய தாயகத்துல ஒரு ஸ்கூல் மாஸ்டராக இருந்தார், வாத்தியாராக இருந்தார்.
1: கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்தார்.
0: அந்த குழப்பத்தினால் தான்
1: இந்த அளவுக்கு மன வலிமை இருக்கணும்னா ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன், ஒரு போலீஸ் ஆபீசர், இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்கனாலதான் இவ்வளவு மனசையும் கட்டுப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வரவே முடியும். டீச்சர் சொல்றீங்களா, அது மாதிரி இருக்கலாம்.
0: எல்லா சிறப்பு
1: இல்லைன்னா வேற எந்த தொழில் செஞ்சாலுமே இந்த இது கொண்டு வரவே முடியாது. மனசையும் உடலையும் எல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு பாருங்க.
0: இப்ப எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு விடயம் தான் நல்லதா இருக்கும். ஒரு விடயத்துலதான் நாங்க சிறப்பா இருப்போம். ஆனா அப்பா எல்லாம் அவருடைய ரைட்டிங் இருக்குல்ல, அவர் எழுதும் அதே பாக்கலாம். அவ்வளவு அழகு அவருடைய செய்கை, அவருடைய நடை, அவருடைய உடை, உடுக்கும் உடை எல்லாம் அந்த அந்த மாதிரியத்தான் அவருக்கு இருக்க வேணும். எப்பொழுதும் இந்த வயதுலயும் சொல்லுவார்கள்
1: பஞ்சுவாலிட்டி.
0: ஒரு கூட்டத்துக்குள்ள போனா புரிம்பா அப்பாவை தெரியும், அவருடைய உடை நடை பாவனை. அதுல இதெல்லாம் நான் பொய்யுக்கு சொல்லவும் இல்ல, புழுங்கி சொல்லவும் இல்ல, ஆனா உண்மை. யார கேட்டாலும் அந்த ஒரு எந்த ஒரு பெரிய சபையிலையும் அப்பாவை புரிம்பாக தெரியும். வித்தியாசமா தான் அது அவருக்கு அவருடைய தாய் தந்தையர் கடவுள் கொடுத்த வரம் என்றுதான் சொல்லலாம். சிரித்த முகம், சிரித்த முகம், அரவணைத்து பேசும் தன்மை, சொல்லிக் கொடுக்கும், எல்லாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் தன்னிடம் இல்லாவிட்டாலும் யோசித்து தானம் செய்யும் அந்த தன்மை, இதெல்லாம் நாங்க கதைகள்ல படிச்சிருக்கிறோம், சில பேர் செய்யறத பாத்திருக்கிறோம். என்ற அப்பாட்ட நான் நேரடியாகவே தான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
1: இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் இருக்கிறாரு. இந்த பாடல் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதுல வர வரிகளையும் அவர் என்ன சொல்றாரு, இந்த வரிகளையும் நமக்கு வாழ்க்கைக்கு உபயோகமாகும்
2: அப்படிங்கிறாரு.
1: சொல்லும் போது ஆச்சரியமா இருக்கு. அவர் ஏற்கனவே ஆல்ரெடி பெர்ஃபெக்டா 24 கேரட் மாதிரி இருக்காரு, 24 கேரட் தங்க மாதிரி.
0: என்னோட தாய் தந்தையர் கூட எனக்கு கண்டிப்பாக நடந்து கொள்ளவில்லை, அன்பைத்தான் கூட. ஆனா அந்த அன்போடு கலந்த கண்டிப்பு இருக்கிறது எங்களுடைய இந்த அப்பாவிடம். அவர் கண்டிப்பார், அதெல்லாம் கேட்டுக்கொண்டு நான் இருப்பேன். ஆனா நான் என் மனம் வந்து துன்பப்பட்டதில்லை, சோகப்பட்டதில்லை, துன்பப்பட்டதில்லை. இப்படி செய்கிறேன் ஏனென்றால் அந்த கண்டிப்புல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவனுடைய கண்டிப்பானே தான் சில சில விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே மாறி நான் நல்லதா இருக்கிறேன் என்று சொல்லலாம். உண்மை இதெல்லாம். அதனால சொல்லுவதற்கு, வாழ்த்துவதற்கு, எனது என் அப்பாக்கு வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் எனக்கு இல்லை, எனக்கு மட்டுமில்லை, என்னை சார்ந்தவர்கள் எனது குடும்பத்தார் யாருக்குமே இல்லை. கடைசியாக எனது தாயார் அப்பாட்ட தான் சொன்னார், எனது குழந்தை யார் இருந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும் ஐயா, மகனை போலதான் கூப்பிடுவாருங்கட அம்மா ஐயா என்று சொன்னார். கண் மூடும் போதும் எல்லாரும் சுற்றி இருந்தார்கள், என்னை சார்ந்தவர்கள் எல்லோரும் சுற்றி இருந்தார்கள். எல்லோரும் அம்மாவுடைய ஈமக்கிரிகைகள் கூட முன்னின்று அவ்வளவும் ஒரு மகனை போல, ஒரு தந்தையை போல, ஒரு சகோதரனை போல செய்து முடித்தவர் அவர். கடைசியிலேயே என்னுடைய எங்கட அம்மா இப்பொழுது தானே 2007 தானே போன, என்னுடைய மகன அப்பாவை வந்து கட்டி பிடித்து அழுது சொன்ன, நீங்க செய்த அத்தனையும் நாங்கள் மறக்க மாட்டோம் அந்த இழப்பில். ஏன்னா எல்லாரும் சோர்ந்திருக்கும் நேரத்தில் அத்தனையும் செய்து முடித்து தானும் வேதனையோடு அவ்வளவும் செய்திருந்தார், அதெல்லாம் மறக்க முடியாத ஒன்று எங்களுக்கு. அந்த இழப்புகள் எல்லாம் நான் மறந்திருக்கிறோம், நாங்கள் மறந்திருக்கிறோம் என்று அப்பாவாலதான். எல்லாம் இருக்கு என்ற தன்மையில இருக்கிறோம், அல்லாவிட்டால எதுவுமே இல்லை என்ற ஒரு தன்மை இருக்கும். தாய் தந்தையர் போன அப்புறம் எங்களுக்கு இருக்கிற உறவு அம்மா அப்பா தான் அந்த நிலையாக எங்களை சீர்படுத்திக் கொண்டு போகும். அந்த உறவு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த இரண்டு உறவும் எங்களை விட்டு போய்விட்டால் எங்களுக்கு எதுவும் இல்லை என்ற தன்மை. ஏழை நிலை ஒரு குழந்தைக்கு வருகிறதா, தாய் தந்தையர் இல்லாத நிலை, அது அந்த நிலை எனக்கு இல்லை இப்போ என்று சொல்லிக்கொள்கிறேன்.
2: இன்னொரு 15-20 நிமிடத்துல வந்துரும், நானும் சொல்றேன் வாழ்க வளமுடன் அவர்.
0: நான்
2: சார எனக்கும் கவிதைகள்லாம் தெரியாது, தெரியாது, இருந்தாலும் வாழ்க வளமுடன், நல்லா இருக்கணும், நிறைய நாள் நாங்க அவரோட இதெல்லாம் கேட்கணும்.
0: நன்றி நன்றி.
2: நிகழ்ச்சிகளை கேட்கணும், அவரோட தொகுப்புகளை கேட்கணும், கருத்துக்களை கேட்கணும், எல்லாம் உங்களை மாதிரி நாங்களும் கேட்கணும்.
0: நிச்சயம். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சி, இப்ப நான் இப்ப உங்கள்ட்ட இவ்வளவு பாட்டும் எடுத்துட்டு போறேன் இல்ல, நான் இப்ப 20 பாட்டு எடுத்துட்டு போறேன், அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில கிறுக்கி எழுதி போட்டு நான் அப்படி வச்சுட்டு எனக்கு ஏறாம இருக்கும். நான் அதுக்கப்புறம் தான் 3 மணி பிறகு சாப்பிடுவேன், பேந்து இருப்பேன், பேந்து எனக்கு உரிய வேலைகள் இருக்கும், பேந்து கொஞ்சம் தூங்குவேன். ஆனா அப்பா இருக்கிறாரு, அந்த அந்த விட்டுட்டு போன இதுல இருந்து போன உடனே அந்த துண்டை கையில எடுத்துருவேன், எடுத்து அதை தொகுத்து வழங்குறதுலயே தான் இருப்பார். அதை பற்றி அது என்ன விளங்காத எழுத்துல இருந்தாலும் என்னட்ட வந்து தன்மை, அம்மா என்னம்மா இதுல எழுதி இருக்கிறீங்க, என்ன பாட்டம்மா, நான் இப்ப கண்ணிட்டு போயிரு அதுல எழுதிட்டு விட்டுருவேன். அப்ப அவர் வந்து என்ன பாட்டம்மா, அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கும் சொல்லுவேன். அப்படி அந்த அந்த நிகழ்ச்சி அப்படியே
2: தொழில் பக்தி.
0: ஆமா, அதை பதிவு செய்த
2: சூழலே நேர்த்தியா இருக்கணும்.
0: நிச்சயமா பதிவு செய்து
2: கொடுக்கிறேன்.
0: உங்களுடைய நேரம் வந்து இரவு நேரம் என்பதனால் அவர் பதிவு செய்து கொடுக்கிறார். அவர் பதிவு செய்வது அவ்வளவு பொறுமையாக, நேர நேரம் 2 மணித்தியாலம், இது 2 மணித்தியாலம், அவருடைய நிகழ்ச்சி ஒவ்வொரு 1 மணித்தியாலமா இருக்கு, 8 மணித்தியாலம் சில நேரம் ஒரே இடத்திலே இருந்து செய்வார். அவ்வளவு தொகுத்து வழங்கி முடித்து தான் மிச்சது. அது எங்களால முடியாது. அப்படி அது மற்றது சீராக நிகழ்ச்சி சீராக அதை கவனித்திருப்ப. எனக்கு வந்து இதுல வந்து உங்களோட பேச சிரிக்க மட்டும்தான் தெரியும் எனக்கு. அவருக்கு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து எப்பொழுது எடுத்து வருவது என்பது அப்பாவுக்கு தெரியும். அதே மாதிரி என்னுடைய அறிவிப்பாளருக்கும் தெரியும். நேற்று நான் இளவரசுக்கு சொல்லியிருந்தேன், இளவரசுக்கு ஐயா எனக்கு இந்த தொகுத்து இப்படி ரெக்கார்ட் பண்ணி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து தர எனக்கு தெரியும். ஆனா என்னட்ட வந்து இணைகிற என் அன்பு உறவு இந்த அறிவிப்பாளர்கள் எல்லோரும் செய்கிறார்கள், எல்லாராலையும் முடிகிறது. நான் இதுகான வரையும் ரெக்கார்ட் பண்ணது இல்ல ரேவதி அம்மா, ரெக்கார்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை போட்டது. அப்படி நேரடியில வந்து இந்த மைக்கு முன்னால இருந்தா தான் பேசுறேன், அல்லாட்டி ஒரு நிகழ்ச்சி இல்ல. இப்படி பேசும்போது பதிவு செய்ததுதான் திருப்பி பிளே பண்றேன் நான். மற்றபடி நான் அதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து பேசுற தன்மை அந்த அழகும் அந்த அந்த
2: வராது,
0: அந்த திறமை அது எல்லாருக்கும் வராது. ஆனா என்னுடைய அறிவிப்பாளர் இந்த காட்டிலேயே வர அறிவிப்பாளர் எல்லாருக்கும் இருக்குது. அதே போல அப்பாக்கும் இருக்குது, எல்லாருக்கும் அந்த திறமை இருக்குது. உங்களையும் தான் சேர்த்து சொல்றேன். அந்த சொல்லிக் கொடுத்த மாதிரி அப்படியே தத்ரூபமாக அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்க கொடுக்கறீங்க. அது ஒரு நிகழ்ச்சி. அது நீங்க பாத்துருக்கீங்க, ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டது நீங்க பாத்துருக்கீங்க? இல்ல, நான் இதை நேரடியா வந்து பேசுறேன். ஏதோ ஒன்று அடுத்த மறு ஒளிபரப்பு தான் வரும், இதுல பதிவு செய்ததை அப்படியே எடுத்து
2: போட்டுப்பேன்.
0: அந்த தன்மை இல்ல,
2: நீங்க சொல்லி தரதை செய்யறோம், இல்லன்னா எங்களுக்கும் தெரியாது. எங்களுக்கு நீங்க கொஞ்சம் என்ன பண்ணணும்னு சொல்றதுனால ஒரு ஐடியா வருது.
0: அது உங்கள்ட்ட இருக்கிற திறமை. நான் சும்மா ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டுக்கு இடையில ஆனா எழுதுங்கன்னா நீங்க எழுதிடுறீங்க, நான் சொல்லி கொடுக்கறது இல்ல. அந்த ரெண்டு கோட்டை மட்டும் காட்டுறேன், அவ்வளவுதான். அந்த திறமை நேற்று நான் இளவரசர் திருப்பி திருப்பி சொல்லியிருந்தேன் ஐயா இதுதான். அப்ப அதனால அந்த திறமை உங்கள்ட்ட தான் இருக்குன்றது நான் சொல்லி இருந்தேன் அவர்கிட்ட. எனக்கு இல்ல அந்த திறமை. அண்டு நல்லது
2: எதுவா சொல்லிக்கிறீங்க. சரி மேடம், நீங்க தன்னடக்கத்தோடு சொல்லிக்கிறீங்க.
0: இல்ல உண்மையும் அதுதான், உண்மையிலேயே நீங்க உண்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்து தாங்க உண்ட கட்டசி மட்டும் என்னால முடியாது, எனக்கு கொடுக்க தெரியாது, செய்ய தெரியாது எனக்கு. ஒரு ரெண்டு சொல்லி சொல்லுவேன். கதை நேரம் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கதை நேரம், கதை எல்லாம் கேட்டீங்களா, நல்லா இருந்ததா, அது முடியும். அந்த ரெண்டு சொல்ல எடுக்க முடியும். தொடர்ச்சியா ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து அவ்வளவு முழுமைப்படுத்த என்னால தெரியாது. நீங்க வந்து பேசுறீங்க, அதுக்கு பதிலா நான் பேசுறேன், நீங்க தான் சொல்லி கொடுக்கறீங்க அங்க. அதுதான் வழி நடத்தல் உங்களிடம் தான் இருக்கிறது, நேர்களிடம் வந்து சொல்லலாம்.
2: நீங்க
0: சொன்னே அந்த காலை மேல தூக்கிட்டேன்னா
2: இல்ல, டீச்சர் சொன்னீங்கல்ல பணிவா பாத்தேன்.
0: நன்றி நன்றிங்க, நன்றி எல்லாருக்கும், நன்றி நன்றி நன்றி,
2: வணக்கம்,
0: நன்றி
2: நன்றி, வணக்கம்,
0: நன்றி வணக்கம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த உங்களை இரண்டு பேருக்கும் நன்றி. இந்த சந்தர் இந்த விடயத்தை நீங்க அழகாக கேட்டுக்கொண்டிருந்த, அதாவது சலிப்பில்லாம நீங்க எல்லாரும் இந்த இதை கேட்டிருப்பீங்க. இந்த இரண்டு இன்றைய நாளும் நாளைய நாளும் தான் இதை பற்றி நாங்க பேசுவோம். ஆனா பேசக்கூடிய நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது. இந்த இந்த சந்தோஷமான இந்த இரண்டு நாட்களும் நிறைய இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு பாடல் ஒன்றை கேட்கலாம். மீண்டும் மீண்டும் இன்னும் 15 நிமிஷம் இருக்கிறது அப்பாவுடைய பிறந்த நாளுக்கு. வயசை மட்டும் யாரும் கேட்டுறாங்க என்னட்ட, எனக்கே தெரியாது என்ன வயசுண்டு, தயவு செய்து கேட்டுறாங்க.

நான் நினைக்கிறேன் எல்லாம் ஆறுதலா இருக்கிறீங்க. 12 மணி வந்த அப்புறம் போவோம், போய் அப்பா வாழ்த்தலாம் அதோட சேர்ந்து ரெண்டு சொல்றீங்க. என்ன கண்ணன் சின்ன ராசாவோட தூங்கிட்டார் அவரு. சரி, வணக்கம் முத்துவேல், நீங்க அழைச்சிருக்கிறீங்க, மன்னிச்சுக்கொள்ளுங்க. முடிஞ்சா நீங்க தூக்கத்துல இருந்தா நாளைக்கு நீங்க அழைப்புக்கு வரலாம். மற்ற மயிலே பட்டாபி அண்ணா வந்து இணைஞ்சு சென்று விட்டார். ஆண்டாள் அம்மா இணைஞ்சிருந்தீங்களாக்கம், நான் உங்களோட பேசணும்னா மன்னிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டாளம்மா நீங்க விழிச்சிருந்தா காட்டிலைக்கு வாங்க. மற்றும் எங்களுடைய சிந்தனை செல்வன் அப்பாக்கு வாழ்த்து இப்பவே போட்டார் கண்ணன், என்ன தூங்க போறார் பாருங்க, அவர் உடனே வாழ்த்திட்டு அவர் தூங்க போயிட்டார். சரியா, அன்பு வணக்கம் தமிழன் பாரதி, வணக்கம் சொல்லியிருக்கீங்க ஐயா, வணக்கம், நலமா இருக்கிறீங்களா? இங்கே மணிகண்டன், வணக்கம் இனாமா, இன்று கண் என்ற திரைப்படத்தில் என்ன பாட்டு நீங்க சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல, பாக்கலாம் என்ன பாட்டுன்னு பாக்கலாம். கண்ணுல பால் ஊத்த வந்த கண்ணம்மா, நான் அந்த பாட்டு கண்ணுல பால வார்க்க வந்த வார்க்கன்னு தானே கேட்டிருக்கேன், ஊத்த வந்தன்னு சொன்னீங்க, எழுதி இருக்கிறீங்க. வாஜவேல் கண்ணும் கண்ணும் பேசியது முன்னால் அன்றோ, இந்த பொய்யெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது பிளவிலையா. மணிபா கேட்டு பாருங்க, கண்ணும் கண்ணும் பேசியது முன்னால், முன்னாலா உன்னாலா, எனக்கு முதல்ல சரியா நீங்க சொல்லி தரணும். இப்படி சின்ன பிள்ளைக்கு பொய் பொய் எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தா நான் முன்னாலன்னு தான் பாடும். சரி, இப்பொழுது வாழ்த்துக்கள் பதிவில் தந்திருக்கிறீங்க, அதெல்லாம் நான் நாளைய தினம் உங்களுக்கு எடுத்து வருகிறேன். கண் பாடல் பட்டியல் என்று மயிலை பட்டாவியன்னா உடனே ஒரு பட்டியலை போட்டுடுறாரு. ஒரு பாடலை கேட்கலாம் அன்பு உறவுகள், நீங்க இணைந்து கொள்ளுங்க. இவ்வளவு நேரம் நான் பேசியதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன், சிலவற்றை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லிடணும், அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்வதற்கு எங்களுக்கு செந்தர்ப்பம் சில கிடைக்காம போயிடும்லாமா என்பதற்காக நாங்கள் அவற்றை பேசியிருந்தோம். எவ்வளவு பேசினாலும் அப்பாவை பற்றிய விடயங்கள் இன்று இல்லை, நாள் இல்லை, எத்தனை நாட்கள் என்றாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம், அதுக்கு முடிவே இல்லை என்று சொல்லிக்கொண்டு கண்ணே மணியே முத்தே அந்த பாட்டை, கண்ணே கனியே முத்தே பாடலை எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக இன்றைக்கு பாடல் 10 பேரோட நிக்குது, இன்னும் எத்தனை பேர் வந்தா 20 பாடல் வரும்னு பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக 11:54 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம். சரியாக 1:23 இங்கே என்ன ஒரு 6 நிமிஷம் இருக்குது. அதுக்குள்ள ஒரு அன்பு உறவு இணைகிறார். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் ரதீஷ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ரதீஷ்? நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.
0: என்ன அடிக்கடி காணாம போறீங்க? நேற்று முந்தின நாள் எல்லாம் அடிக்கடி ஒன்றை விட்ட நாள் ஸ்கூலுக்கு வரீங்க நீங்க. என்ன டப்பா படிக்கிறது?
1: அது இரவு நேரத்துல சில டைம்ல ஆவியா போயிடும்.
0: ஆள் ஆவியா போகுதா? ஆள்ல இருக்கிற ஆவி வெளியில போகுதா? நித்திரையில
1: ஆவியும்
0: பாவம் இல்லை. அங்க பக்கத்து வீடு அங்க இங்க எல்லாம் போய் பகல் முழுக்க உங்க நீங்க நினைச்சு கொண்டிருக்க ஆவி உள்ளுக்கே நினைச்சு கொண்டிருக்கத பாக்க போயிடும் உங்களை விட்டுட்டு. நீங்க எழும்புற நேரம் உள்ளுக்குல வந்துடும் ஆவி. ஆவிய பத்தி சொன்னோன்னு இன்னொரு வாரம் பாருங்க. இவரும் ஆவி மாயித்தான். இவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. இவரை யாரன்னு கண்டுபிடிங்க ரதீஷ் பாக்கலாம். எங்க நீங்க நீங்க உங்களோட இனிமையான குரல்ல இரண்டு தடவை தான் இணைந்திருக்கிறாங்க இவங்க. இனிமையா பேசுவாங்க. நல்ல மெல்லிய குரல். நான் பேசுறத விட இனிமையா பேசுவாங்க. பேசுங்க ரதீஷ், கண்டுபிடிக்கட்டும். நீங்க பேசுங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். பேசுங்க உங்களோட குரல்ல.
2: சொல்லுங்க அப்பா, எப்படி இருக்கீங்க? பாத்தீங்களா
1: என்னது அரபியா?
0: இந்த பையன் நீங்க சும்மா எல்லாம் சொல்லப்படாது. பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு வந்து அவர் நீங்க
2: அரபியான
0: அவர் பேசுறது உங்களுக்கு கேட்க இல்லையா? அவர் பேசுறது
1: போயிட்டு இருக்கிற ஆவி
0: குவைத்துல இருக்கிற ஆவியா?
2: என்ன
0: என்ன இது எங்க படத்துல கேட்ட குரமா? எங்க பேசுங்க.
2: என்ன சொல்லுது?
0: என்னண்டு இது யாரும் பேசுமா?
2: என்ன சொல்லுது?
0: பேராண்டி என்ன சொல்லுது? பேராண்டி பேராண்டி
1: பேராண்டியா?
0: என்ன பேராண்டி சொல்றீங்க நீங்க? பேராண்டி
1: யாரு? பேராண்டி
0: நீங்க பேராண்டியா? அவங்க வயசானவங்க. புரியல பாட்டி, நீங்க வடிவ பேசுங்க. பாட்டி நீங்க பள்ளி சென்று போட மறந்துட்டீங்க பாட்டி. பள்ளி சென்று போடுங்க பாட்டி. நீங்க நீங்க சொல்ற சொல்ல எனக்கே விளங்க இல்ல. பேராண்டிக்கு எப்படி புரியும்?
2: தூக்கிட்டு
0: போயிட்டு பாட்டி. ஐயோ ரதீஷ், பாட்டிக்கு நீங்க நீங்க தங்கத்துல பள்ளி
1: செய்து வீடு கட்டுறதுக்கு கொண்டு வருது பள்ளி.
0: பாட்டியில பள்ளி எப்படி இங்க காணு? காக்காக்கு வீடு கட்ட
2: என்ன
0: வேணும் உங்களுக்கு?
2: தங்கட்டி தங்கட்டி
0: எனக்கு
1: தங்கச்சி
2: தங்கட்டி.
0: என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? தங்கச்சி வேணும்.
2: தங்கட்டி சாங்க பாத்துக்கோ. தங்கட்டி
0: காதல போட்டிருக்க தொங்கட்டி வேணுமா? நீங்க தங்கத்துல செய்து கொடுங்க பாட்டிக்கு தொங்கட்டி.
1: ரெண்டு கிலோ கொடுக்கறேன். அதோட கூட அதோட எல்லாம் தெரியாது.
0: ஒரு பக்கம் ஒரு கிலோ, மற்ற பக்கம் ஒரு கிலோ. பாட்டி அப்படி குனிஞ்சு கொண்டேதான் பேசுவா அப்படிங்க. பேராண்டி
1: ஏற்கனவே குனிஞ்சிட்டுதான்
2: இருக்குது.
0: என்ன பேராண்டி? பேராண்டி கல்யாணம் கழிச்சா நீங்க?
1: ஒண்ணு முடிஞ்சாச்சு,
0: ஒண்ணு முடிஞ்சாச்சு. இனி இனி ரெண்டு மூணுக்கு பாத்து கொண்டிருக்காரு. பாட்டி கெட்ட பிள்ளையா மாறிடுவாங்க பாட்டி. நீங்க தனிமையா சொல்லிக் கொடுங்க.

0: அது வேற பாட்டி.
1: இல்ல இல்ல அது மாமா, நான் நினைக்கிறேன் சந்தன்ராஜ் மாமா இப்ப அப்பாண்ட பிறந்த நாளை வாழ்த்துறதுக்கு இணைகிறார் நினைக்கிறேன். சரியா, பன்னெண்டு மணிக்கு எங்க ஒரு நிமிஷம் இருந்தோம். அப்படியே பாட்டி இப்ப ஒரு பேராண்டி வரார் பாருங்க அவரு.
0: பாட்டிகளுக்கு வணக்கம்.
1: வணக்கம் மாமா, வணக்கம்.
0: நேரம் இரவு 12 மணியில்
1: என்னை
0: தந்து
1: பாட்டி இவர் யாரு?
2: புதாளு. அத்தாடி
1: அத்தாடி கண்ணு கலகா இருக்காரு, கண்ணு கலகா இருக்காரு.
0: ரெண்டு பேரோட இருக்கும்ல
3: ஆத்தாவோட பல்லுகள் எல்லாம் அவங்களதான் எடுத்து காக்கா கொடுத்துருக்கு.
1: அதெல்லாம் நீங்க பவுன்ல செய்து போட்டுட்டு
4: உங்கள்டி நாளை பிறந்த நாளை கொண்டாடிய இருக்கும். இல்ல எந்த பிறந்த நாளை கொண்டாடி இந்த எங்களுக்கு பண்ணல, எனக்கு கொய்த்துல பிறக்கல, இந்தியாவில பிறந்துச்சு. இந்த பிறந்த நாளை கொண்டாட காத்திருக்கும் நமது வானொலியில் அன்பு
0: சூப்பர் ஸ்டார்.
4: அன்பு சூப்பர் ஸ்டாரா? சரி, அன்பு சூப்பர் ஸ்டார், அன்பு சூப்பர் ஸ்டார், ஆபை சூப்பர் ஸ்டார், குரல்வேந்தன், குரல் இனிமை, குரல் இனிமை ததும்பாத நிகழ்ச்சிகளை தரும் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு என்னுடைய குடும்பம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மற்ற நேயர்கள் அனைவரும் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: ஆனா ஒன்று சொல்லாம விட்டுட்டீங்களே மாமா, இது நான் சண்டைக்கு வருவேன் சொல்லிட்டேன் சரியா மாமா? நான் சண்டைக்கு வருவேன், ஒன்று எல்லாத்தையும் சொல்லி சொன்னார், ஒன்று சொல்லாம சொல்லிட்டேன் மாமா, சொல்லவே இல்லை மாமா, இது சரியில்லை மாமா, இது சரியா? இன்னொருக்கா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க மாமா, இது சொல்ல சொல்லுங்க மாமா, இது சரியில்லை மாமா, இது நல்லா இல்ல மாமா, நல்லா இல்ல பாருங்க. இல்ல இல்ல நீங்க பாருங்க, இப்ப இத சொல்லலையே, அழகான ஒரு அழகு குட்டின் அப்பான்னு சொல்லல நீங்க.
0: அழகு குட்டி
4: அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒன்னு அனுப்பிச்சு
1: வச்சிருந்தீங்க.
0: நான் என்ன லாரி விட்டு எப்படி பையன் போட்டான்னு பாக்க போனா, நான் வந்து வீடியோ பாக்கல, வீடியோ டவுன்லோட் பண்ணல, ஃபர்ஸ்ட் வந்து நான் மெசேஜ் மட்டும்
1: பண்ணேன். இல்லங்க, நான் அந்த கண்ணனை நினைச்சிடுறேன், கண்ணன் ஓடி வராரு, அவரே நினைச்சிடுறேன். என்ன எல்லாரும் அப்பா வாழ்த்துக்கு வாரீங்க கண்ணன், நீங்க
0: நினைச்சுமா மிக்க சரியா? 12 மணி ஆயிடுச்சு இல்லையா?
1: ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் அப்படியே இருந்துருங்க மாமா, நான் கண்ணனை இணைச்சிடுறேன். சரி இணைச்சிடலாம். எங்க எங்க ஏதோ பேசிக்கொண்டிருக்கீங்க கண்ணன். வணக்கம்.
5: வணக்கம்.
1: அதுக்கே
0: நான் சொல்றேன்,
5: நான் நல்லா இருக்கேன் மாமா, நான் சாப்பிட்டு நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: வர ரெண்டு மச்சான் கண்ணன், ரெண்டு மச்சான்னு ஒரு மாமாவும் இருக்கார், ரெண்டு மச்சானுக்கு நீங்க வணக்கம் சொல்லுங்க.
5: வணக்கம் அனைவருக்கும், இனிய இரவு வணக்கம். இன்று நம்ம பிறந்த நாள் கொண்டாடும் நமது அப்பா அவர்களுக்கு என்னது உள்ளம் கனிந்த இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதற்கண்
1: முதல்
0: நன்றி நன்றி.
1: முதல் இவரும் போட விட்டுட்டார், முதல் மகனுக்கு மகளுக்கு சொல்லி இருக்கேன். சரி பரவாயில்ல, அதுக்கு
0: சரி நானும் வாழ்த்து சொல்லிடுறேன்.
1: சொல்லுங்க.
5: சொல்லிடுறேன்.

0: இன்று தனது இனிய பிறந்தநாளை கொண்டாடும் நமது எம்டிஆர் எஃப்எம்மின் உயிர் நாடியான சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். சிந்தனைக்கு செல்வர் நீர். ஆம், எல்லோருடைய சிந்தையிலும் சிகரமாய் சிம்மாசனம் இட்டு வீட்டிருக்கும் சிந்தனை செல்வர் நீர். கலைத்துறையின் தவப்புதல்வனாய் பல்துறை வித்தகனாய் காலமெல்லாம் பணியாற்றி பயனளித்து காவியம் படைத்திட வேண்டி வாழ்த்த வயதில்லாததால் வணங்கி மகிழ்கிறோம். கவி சிற்பியே, கலை சிற்பியே, வாழ்க வளர்க, நலமோடும் வளமோடும். நன்றி, வணக்கம்.
1: அருமை அருமை மாமா, உங்களுடைய அந்த வாழ்த்து அப்பா கேட்டுக்கொண்டிருக்கோம்.
2: உங்கள் கவிதை, ஒரு கவிதையில பொருள் குற்றம் இருக்கு.
1: சொல்லுங்க, அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சிட்டார். சொல்லுங்க
0: சொல்லுங்க
1: சொல்லுங்க.
2: யாராவது மண்டபத்துல எழுதி கொடுத்த எடுத்துருவீங்களா?
1: அது கொஞ்சத்தை
2: இருக்கே, சில வரிகள்
1: எவ்வளவு குற்றம் இருக்கோ அதை கழிச்சு கொண்டு மிச்சத்தை கொடுத்துருங்க. நீங்க
2: 24 லட்சம் 2 லட்சம் இல்ல உங்களுக்கு ஒரு காலையில ஒரு அனுப்பிச்சு வச்சிருந்தேன், பாத்தீங்களா நீங்க? அது
1: அது வந்து
2: பாகிஸ்தான்ல இருந்து வருது. அது
1: என்ன மாதிரி இருக்கு?
2: அது அது வந்து அதோட விலை வந்து 7000 ரூபாய் நம்ம இந்திய காசுக்கு. அது
1: முந்திரி
2: பருப்பு, திராட்சை, முந்திரி பருப்பு அந்த வகையில சார்ந்தது.
1: அது என்னத்துல
0: பழமா இல்லாட்டி?
2: ஆமா, அது நானும் இங்க வந்துதான் பாத்துருக்கேன். அது நம்ம ஊர்ல பாத்தது கிடையாது. நீங்க வந்து நான் உங்களுக்கு சந்தனராஜ் அனுப்பிச்சிருக்கிறேன். அது பேரு மறந்துட்டேன்.
1: அத நீங்க கிள்ளி போட்டு பாருங்க, புழுவ காய
0: வச்சு.
1: மாமா, அவங்க புழுவ காய வச்சிட்டு வச்சிருக்காங்க. இவர் நல்ல டேஸ்ட் இருந்து இவர் அடிக்கிறார். அதுதான்
0: காராசேவங்கிறாரு.
1: இல்ல, அரிசியில தண்ணிய தெளிச்சிட்டு, அரிசி இருக்குல்ல அதுல நல்ல தண்ணிய தெளிச்சு கொஞ்ச நாளைக்கு தண்ணியில தெளிச்சிட்டு இப்படி வச்சோன்னா புழுக்கும். அதுதான் அவங்க காய வச்சிட்டு வச்சுக்காங்க. இவர் நல்ல டேஸ்டா இருக்கு, அதுக்கு ஒரு பேரும் சொல்றாரு பாருங்க.
0: நினைக்கிறேன்.
2: இப்போ இன்னைக்கு எப்படி தெரியுமா, இங்க விலை கிலோ 600 ரூபாய், நேத்திக்கு இன்னைக்கு விலை அதிகம்.
1: 4000 ரூபாய்க்கு. நீங்க பேசிக்கொண்டிருக்க இங்க பேராணி நித்ரியா போயிருவேன். ரதீஷ், நீங்க அப்பாக்கு வாழ்த்து சொல்லுங்க பாக்கலாம். உங்களோட குழல்ல
3: பிறந்தநாளை கொண்டாடும் சிந்தன செல்வன் அப்பாவுக்கு என்னுடைய குடும்பத்தோடைய சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: மாமா மாமா பாருங்க, மலையாள பையனுக்கு, கேரளா குட்டி, கேரளா குட்டனுக்கு எப்படி தமிழ் எப்படி
0: வருதண்டே?
1: வானொலியில நாங்க குட்டி குட்டி சொல்லி கொடுத்தோடய குட்டன் நல்லா பேசுறல்ல.
0: அச்சன் எப்படி இருக்காரு?
1: அச்சன் தூங்கிட்டு, அச்சனுக்கு அப்பா வேற ஒரு பேர் வச்சிருக்கேன். அச்சனுக்கு அப்பா அவன் அவன் விளையாடுறது இது அந்த குறும்பை எல்லாம் பாத்துட்டு அது வேற மாவீரன் என்று வச்சிருக்கேன்.
2: கண்ணோடு கண்ணான என் கண்ணா, இந்த பாடல் கேட்டிருக்காங்களா?
0: இல்ல இல்ல, யாரும் கேக்கல.
2: கண்ணோடு கண்ணான என் கண்ணா, புனையவரடுத்தார் கண்ணா.
1: மாமா என்ன மாமா இன்னைக்கு எலி என்ன தோடி ஓடுதுன்ற மாதிரி காதல் பாட்டு இல்லாம வந்திருக்காரு. எலி ஏண்டா இப்படி ஓடுதுன்னு பார்த்தேன் என்று சொல்றது போல இன்னைக்கு காதல் பாட்டு இல்லாம கண்ணோடு கண்ணாட வந்திருக்கிறாரு பாருங்க.
0: நல்ல பாட்டு தான்.
1: சரி கண்ணோடு
3: கண்ணோட பாட்டு
0: கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு அந்த பாடு போடுங்க.
3: சாதகம் மீது ஃபர்ஸ்ட் வந்ததும் கண்ணும் கண்ணு கொள்ளையடிச்ச பாட்டு கேட்ட மறுபடியும் கண்ணுக்கு வந்துருச்சு.
1: இல்ல இல்ல சொல்ல இல்ல அது உங்களுக்கு சொன்னது. அவ அவ சாவலாமி சொல்ல அது ஆத்தா சொன்னது. சாவலாமி உங்களுக்கு
2: பேரு அது கரெக்டா ஞாபகம் வச்சிருக்காரு அவரு.
1: பாருங்க ஆத்தாலும் விருப்பம்
2: ஆத்தா தங்கத்தி கேட்டுக்கா தங்கத்தி தங்கத்தி
1: தங்கத்தி கேட்டிருக்கல்ல பேரும் தங்கத்தோடதான் இருக்கிறாரு தங்கட்டி. தங்கட்டி பேரன் நீங்க சொல்லுங்க உங்களோட பாட்ட எங்க ஆத்தாவ நினைச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க பாக்கல.
3: எனக்கு இன்னைக்கு நம்ம அப்பாவுக்காக ஒரு பாட்டு.
1: ஆனா கண்ணு வரணும் அப்பாக்காக இருக்கட்டும். அப்பாக்காக சொல்றதை சொல்லுங்க அதை எடுத்து வரலாம்னா நான் நாளைக்கு எடுத்து வருவேன் நடிப்பா எடுத்து வருவேன். இந்த பாட்டு சொல்லுங்க அப்பாட பாட்டு சொல்லுங்க அப்பாக்கு.
3: அப்பாட பாட்டு வந்து ஏனென்றால் இன்று பிறந்த நாள்.
1: ஏனென்றால் இன்று பிறந்த நாள்.
3: ஆமா இது வந்து கண்ணு இல்ல
1: இன்று பிறந்த நாள் சொல்லுங்க.
3: கண்ணனுக்கு அது கண்ணன் கண்ணுதான் வேணும்ல
1: கண்ணன் வேணாம் கண் கண்
3: கண்ணு கண்ணு கொள்ளையடிச்ச
1: அது கேட்டாச்சு அங்க பாப்போம். கண்ணும் கண்ணும்
3: அன்னியன் ஒரு பாட்டு இருக்கு அப்படி அன்னியன் திரைப்படத்துல
1: என்ன பாட்டு
3: அன்னியன்
1: அன்னியன் அன்னியன்ல என்ன பாட்டு மெர்சிராணி கேட்டது கண்ணும் கண்ணும் கொள்ளையடிச்சா காதல் அது இது கண்ணும் கண்ணும் நோக்கியாவா
3: சாம்சங்
1: உங்களுக்கு
3: சாம்சங் இருக்கு நோக்கியா இருக்கு
1: கண் கண்ணும் கண்ணும் கண்ணும் நோக்கியா இப்ப கண்ணன் சொல்லுங்க கண்ணன் சொல்லுங்க கண்ணன்
0: கண் போன போக்கிலே கால் போகலாமா
1: அது சொல்லியாங்க களவெடுத்து கொண்டு வரீங்க நீங்க
0: அது யாரும் கேக்கல
1: அம்மா கத்தி கத்தி அம்மா கத்தி கத்தி சொல்லிட்டு போறா ரேவதி அம்மா இவ்வளவு நேரமா நீண்டு கண்ணு பட போகுது ஐயா இல்ல உங்களுக்கு கண்ணு கண்ணு நோக்கியா போட்டுட்டா இனி நீங்க சின்ன கண்ற கொண்டு
3: அவருக்கு கண்ணு பட அவருக்கு கண்ணு பட போகுது
1: இல்ல இல்ல அவர் அவர் காதல் காதலோடதான் சொல்றாரு பாருங்க அவர் காதல் சரியா பாட்டு சரியா இல்ல எல்லாரும் பிள எல்லாரும் பிள அந்த பாட்டை நீங்க சரியா பாடணும் சரியா பாடும் வரையும் நான் உங்களை விட மாட்டேன் சரியா. இப்ப மாமா மாமா மாமா மாமா முதல்ல பாட்டு கொஞ்சம் பாருங்க கண்ணில் மாமா பாடுங்க முதல்ல சரியா பாடணும் யாரு சரியா பாடுறாங்கன்னு பாருங்க அங்க பாடுங்க மாமா பாடுங்க
0: கண்ணில் கண்முகத்தை காட்டினான்
1: நேற்று
0: ஏமாற்றினால்
1: என்றாலும் நீங்க இல்ல நீங்க சரியா பாடல மாமா அந்த அதாவது அந்த வேர்ட குறைச்சிட்டீங்க நீங்க சரி இப்ப ஷாவல் பாடுங்க பாக்கலாம் ஷாவல் பாடுங்க
3: பெண்ணை கொலை மாறி
1: மாமா சரியா நீங்க மாத்த கூடாது. ராதேஷ்
0: நீங்க
1: ராதேஷ் இது ஸ்கூல்ல நீங்க சும்மா பாடு இல்ல பிள்ளைகள் நாங்க படிப்பிச்சு கொண்டு இருக்க நீங்க பாடுங்க எங்க ஷாவல் பாடுங்க சரி அந்த வரிகளை சொல்லிக் கொடுங்க யாராவது கண்ணீரே
3: தோன்றினான்

0: பாடுங்க மாமா பிள மாமா பாடினது பிள எங்க ஷாவுல் பாடுங்க ஷாவுல் இருக்கீங்களா நீங்க ஷாவுல் ஸ்கூல்ல இருந்து ஓடிட்டாரோ மாமா
1: கனிமுகத்தை காட்டினார் மாற்றினார் கண்ணெதிரே
0: தோன்றினாள் என்ன மாமா ஆமா கடையில பிஸி ஆயிடும் மாமா இவர் கலவுல வர இல்ல பாட்டு தெரியா பதீசுக்கு இந்த பாட்டு தெரியுமா இந்த தூக்கம் மாமா தூக்கம் கண்ணெதிரே தோணினா தெரியுமா உங்களுக்கு
2: இல்ல எல்லாரும் பாடு பாடு கேட்டு நான் கடைசியில பாடுறேன்
0: சரி பாடுங்க நாங்க சொல்லி தரோம் அது ஷாவுல காண இல்ல அது கலவுல ஓடிட்டார் சரி எங்க நீங்க பாடுங்க யார் பாடுனா சரின்னு நான் சொல்றேன் எங்க நீங்க பாடுங்க கண்ணெதிரே தோன்றினால் பாடுங்க ரதீஷ் எங்க இல்ல நாங்க சொல்லித்தான நீங்க பாடுங்க கண்ணெதிரே தோன்றினால் சொல்லுங்களேன் நீங்க
2: பாடுங்களேன்
0: கனிமுகத்தை காட்டினால் நேர்வழியில் மாட்டினால் நேற்று வரை
1: மாற்றினால்
2: அப்படி சொல்லணும் பழைய பாடுற
0: அடுத்த கிளாஸுக்கு போடலாம் இந்த கண்ணெதிரில போடலாம் இவருக்கு நோக்கியாவோட விட்டாதான் சரி சரி நோக்கியாவை
1: பாடுங்க நல்ல வரிகள் இருக்கும் பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூதல் என்று உண்டு கண்ணெதிரே தோன்றின கனிமுகத்தை காட்டின என்று மவள் எங்கள் வீட்டு திருமவளாவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளாவாள் கண்ணெதிரே தோன்றினாள்
0: அது சரி பாடினதெல்லாம் சரி அந்த கடைசியில தான் அவர் மாட்டினது அந்த சொன்ன ரெண்டு அதோட சரி சரி இனி பாட போறா பாடுங்க
2: தோன்றினார் தனிமுகத்தை காட்டினார் நேர்வழியில் மாற்றினார் நேற்று வரை ஏமாத்தினார் அவ்வளவுதான் தெரியும்
0: மாமா மாமா இந்த இந்த இந்த பையன் சிறப்பு மாமா கேட்டுட்டு பாடுறான்னு பாருங்களேன் சிறப்பு சரி சரி சூப்பர் இந்த திறமை எல்லாம் யாருல இருந்து வருது சொல்லுங்க பாக்கலாம் மாமா அதை சொல்லிருங்க ஆனா கண்ணன் பாடினாதான் சரி, மாமா புல ரதீஷ் புல ஷாவுல் ஓடிய போயிட்டார் நீங்க எல்லாரும் புல, ஆனா கண்ணன் பாடினா சரி. அந்த கடைசியில பாருங்க அந்த நாய கூப்பிடுற மாய் கூப்பிட்டார். மாமா இவ்வளவு காலம் நீங்க நாய கூப்பிடுறீங்க, இதுல உங்களுக்கு அந்த சவுண்ட் வரையில பாருங்க. அப்படித்தானே மாமா கூப்பிடுங்க நாய, எப்படி மாமா கூப்பிடுங்க பாக்கலாம். நீங்க கட்டிக்கார யாருன்னு பாக்கலாம். நாய எப்படி முதல்ல உதவி சொல்லுங்க, நாய எப்படி கூப்பிடுவீங்க நீங்க? மாமா இது பள்ளி சொன்ன மாதிரி இருக்குமா? பள்ளி பள்ளி சத்தம் போடும் அப்படிதான் இருந்தது. கண்ணன் செய்தது இது மாமா செய்ததா? மாமா செய்யுங்க
2: மாமா,
0: செய்யுங்க மாமா. என்னது எங்க செய்யுங்க அது என்ன
1: அண்ணன் வீட்டு நாய் பேர் ஜூலி தான். ஜூலி
0: பாருங்க மாமா எங்களுக்கு என்ன மாமா என்ன நாய் பேர் தெரியும்
1: சொல்லுங்க.
0: உங்களுக்கு தெரிஞ்ச நாய் பேர் சொல்லுங்க. மாமா நாய பார்க்க
2: போயிட்டாரு
0: மாமா. பட்டி பேர் பட்டி பேரை கேட்டுக்கொண்டு வருவது போயிட்டாரு மாமா. அம்மாமா இப்ப சரி ஷாவுலேன் மாமா ஓடி போயிட்டாரு. நாங்க இவ்வளவு நல்ல விஷயம், நல்ல விஷயம் நாங்க நல்ல விஷயம் உணவு பேசியும் அவர் விடுபட்டு போயிட்டாரு பாருங்க. நல்லது மாமா, நன்றி ரதீஷ், நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி நன்றி ரதீஷ் நன்றி நன்றி
1: நன்றி மாமா
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே வீரமணி வணக்கம், வீரமணி வணக்கம் வணக்கம். வீமணி வீரமணி வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ஐயா சொல்லுங்க. சோமா இருக்கணும் சரி. வீரமணி சொல்லுங்க நீங்க.
3: இன்றைய பொழுது சிந்தனை சென்ற ஐயாவுக்கு பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள்.
0: இந்த வாழ்த்தை அப்பா கேட்டுக்கொண்டிருப்பார், நீங்க வாழ்த்துற வாழ்த்தை. அப்படியே ஒரு நிமிஷம் இல்லங்க வீரமணி. வணக்கம் கலைவாணன், வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் கலைவாணன் சொல்லுங்க.
3: அம்மா
0: கலைவாணன் சொல்லுங்க சொல்லுங்க.
3: அம்மா எனது அப்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: சந்தோஷம் சந்தோஷம். குறுகிய நாள்ல நீங்க இணைஞ்சு கொண்டாலும் அப்பாவை நீங்க அப்பா அண்டே நீங்க அழைக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது. அவர் இப்ப கேட்டுக்கொண்டிருக்கார்.
3: அதாவது ஆசிரியருக்கு ஆசிரியருக்கு ஆசிரியராய் நடைமுறை பாவனையில் எனது அப்பாவாக, சிறிய குழந்தைகளுக்கு தாத்தாவாக, பன்முகம் சிரித்த முகத்தோடு பலருக்கு உதவி செய்வதோடு அதைவிட முக்கியமாக அனைவருக்கும் கண்டிப்பு என்கிற உதவி செய்வதோடு எனது அப்பா அவர்களுக்கு என்னுடைய மீண்டும் மீண்டும் என்னது குடும்பத்தின் சார்பாக, மெர்சிராணி என்னுடைய மனைவியின் சார்பாக, எங்களுடைய குழந்தைகளின் சார்பாக, அனைவருக்கும் அனைவரின் சார்பாக எனது அப்பாவுக்கு மீண்டும் மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அன்பு சகோதரி நன்றி வணக்கம். இன்னும் சொல்ல போனா சில்வை சந்திரநாதன் மாமாவாக நடித்துக் கொண்டிருக்கின்றார்.
0: அவர் எங்களுக்கு எனக்கு மாமா அவர்
3: உங்களுக்கு மாமா. எங்களுக்கு சகோதரர்.
0: உங்களுக்கு சகோதரர், உங்களுக்கு சகோதரர் அப்ப நீங்களும் எனக்கு மாமா இல்ல? இது என்னங்க நீங்க?
3: ஆமா,
0: நீங்க நீங்க முறையெல்லாம் நீங்க பிள்ளையாட்டு சொல்ல கூடாது. அது எனக்கு எனக்கு அவர் அவர் எனக்கு தாய் மாமன்.
3: தாய் மாமன், சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலே. நாளைக்கு நன்றி சொல்லலான்ட்டு இருந்தேன். அது அதை விட நாளைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கவிதையாக எழுதி உங்கள் மத்தியிலே நான் வாசிக்கின்றேன் சகோதரி.
0: நிச்சயமா எடுத்து வாங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி
3: நன்றி சகோதரி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: எங்கே வீரமணி? வீரமணி வணக்கம். வீரமணி வணக்கம். வீரமணி
4: வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நீங்க முதல்ல உங்களோட கண் பாட்டை சொல்லுங்க. கண் இல்ல தொடங்குற பாட்டு.
4: கண்ணுடா கண்படுமே
0: கண்படுமே வெளியே செல்லலாமா? அட்டையாப்பா,
4: அந்த பாடல் வந்து ஐயாவுக்காக நம்மளுக்கு கொடுக்கல ஒரு ஆசனம் இருந்துச்சுமா? அந்த பாடல வரலாம். இல்ல கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா என்ற பாடலும் இருக்குது.
0: நான் கண்ணை மூட மாட்டேன் அடி செல்லம்மா அப்படி சொல்ல போறீங்க நீங்க?
4: வராது அந்த சொன்ன பாட்டு உள்ளாக
0: மாட்டேங்குது. கலைவாணன், கலைவாணன் போயிட்டார் மாமா. மாமா கலைவாணன் விடுபட்டுட்டார். அவரோட பேசணுமா உங்களுக்கு? அவரோட பேச
1: போறீங்களா?
0: நிச்சயம் நிச்சயம் அவர் விழிச்சிருக்கிறார். அவரை நான் அழைப்புக்கு எடுத்து கலைவாணனே உங்களோட. வீரமணி வணக்கம். வீரமணி உங்களுடைய உங்களுடைய வாழ்த்து அப்பாக்கு சென்றடையும் அப்பா கேட்டுக்கொண்டிருப்ப.
4: சிறப்பானதொரு நிகழ்ச்சியில் கொண்டு வரும் என்னது அப்பாவாகவே அவருக்கு என்னோட மனமார்ந்த
3: நல்வாழ்த்துக்கள்.
4: இணைய வாழ்ந்து அனைத்து பேரும் எழுந்து கொள்வதுக்கு எனக்கு நன்றிமா. நிறைய பேரு நம்ம இருக்காங்க, அவங்க பேர் தான் சொன்ன அனைத்து பேரும் சொன்னதான் நல்லா இருக்கும்.
0: நல்லது
4: இந்த வாயிலாக.
0: மாமா ஒரு நிமிஷம். நன்றி நன்றி வீரமணி. நன்றி வீரமணி.
4: நன்றி நன்றி
0: நன்றி. எங்க மாமா இப்பொழுது பேசுங்க. கலைவாணன்
3: உண்டுதான் உண்டுதான்.
0: கலைவாணன் மாமாவோட பேசுங்க.
3: ஹலோ.
0: நீங்க பேசிட்டு
3: இருக்கீங்க.
0: என்ன சாப்பிட்டீங்க முதல்ல கேளுங்க?
1: சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க. அப்புறம் எப்படி இருக்காங்க?
3: எல்லாம் நலமா இருக்காங்க ஐயா.
1: நிச்சயமா உங்களுடைய சீன பயணத்தெல்லாம் சொன்னீங்க. உண்மையிலே அந்த வானொலி என்னுடைய வானொலி தருணங்கள் என்பது உண்மையிலே பெரிய விஷயம் இல்ல.
3: நண்பர்கள்
1: நம்மளுடைய நண்பர் கே எஸ் கோபால் திருநெல்வேலியில் இருக்காரு, அவருதான் காரணம். அப்படி ஒரு மனசுல உள்ளது
3: அறிமுகப்படுத்தணும். ஜோதிலட்சுமி எல்லாம் சொல்லிட்டுதான்
0: இருக்காங்க.
3: இப்ப உங்களுக்கு பூர்வீகம் வந்து புதுக்கோட்டையா?
0: யாருக்கு?
3: இவங்க மீனாம்பாள் புரியல பேசுறாங்கல்ல. மீனாம்பாள்
0: மீரம்மாவா? என்னையா சொல்றீங்க? என்னையா?
3: ஹலோ,
0: என்ன கேக்குறீங்களா? கலைவாணன்.
3: ஹலோ
0: கலைவாணன்.
3: ஆமாயா,
1: அவங்களுக்கு வந்து நேற்று வந்து இலங்கை
0: இலங்கை
3: சிறப்பான ஒரு பெயர் தானே சிந்தனை செல்வங்கிறது. சிறப்பான ஒரு பெயர், தமிழ் பெயர்.
1: அது வந்து பட்டம்
0: அவருக்கு கொடுக்கப்பட்ட.
1: உங்களுக்கு எப்படி
3: நிறைய பட்டங்களை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி கலைத்துறைக்காக
0: உண்மையான பேர்
3: சரி சரி சரி சரி
0: வைரமுத்து அப்பாட அப்பா பேர் வைரமுத்து அப்பாட அப்பாட பேர் வைரமுத்து இந்த அப்பாவுக்கு பேர் செல்வராஜா செல்வராஜா
3: செல்வராஜா செல்வராஜா ஆமா அங்க இலங்கையில அப்படிதான் வரும் நிறைய பேருக்கு ஆமா அதுதான் அதுதான் உண்மையிலே நிறைய விஷயங்கள் அம்மாவும் சொன்னாங்க, நிறைய தெரியாத விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அவங்க வந்து இந்த மொழி தெரியாதவங்களுக்குலாம் அந்த வாத்தியாராக இருந்து அந்த என்ன ஓட்டுநர் பயிற்சி தொழில வந்து அவங்கள வந்து தேர்ச்சி பெற வைக்கிறது வந்து பெரிய விஷயம்.
5: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஐயா
0: பணிகள் தொடரணும். பக்கத்துல பிரேக் இல்லாம முதலாவது
5: அடிக்கடி கொஞ்சம் லைனுக்கு வாங்க ஐயா.
3: நாங்களும் பிஸியா இருக்கிறோம், நீங்களும் பணியில இருக்கீங்க, அந்த நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண
0: கூடாது.
3: 25ஆம் ஆண்டு தூக்க விழா வருது போட்டிருக்கு.
5: ஆமா ஆமா
3: உங்களுக்கு
5: என்னங்கய்யா
3: கதிரியை வந்துச்சு உங்களுக்கு
5: இன்னும் வரல ஐயா, கட்டுரை அனுப்பிருக்கீங்களா?
3: இல்ல அனுப்புலங்க, பூம்புகார்ல ஏதாவது நடத்துறாங்க போட்டுருக்கு இந்த வாட்டி.
5: இன்னோட முடிஞ்சு 20ஆம் தேதி விட முடிஞ்சு நான் 2 கட்டுரை அனுப்பிருக்கிறேன், என் பேர்லயும் பாப்பா பேர்லயும் அனுப்பிருக்கிறேன்.
3: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்டிப்பா இடம்பெறும். வாழ்த்துக்கள்
5: நன்றிங்க நன்றிங்க. சரி நாளை பேசுறேன் உங்களுக்கு காலைல பேசுறேன்.
0: நாளைக்கு உங்களோட பேசலாம்
3: பாருங்க.
0: நன்றி மாமா. நேரம் சரியாக 12:34. அட ராணியம்மா வரையல, நான் மறந்து போவேல, நான் ராணியம்மா அன்னைக்கு நான் தூங்குறா திருப்பி வருவான். சரி 12:34 அது இந்திய எழுங்க நேரம். என் அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பலர் இணைந்து கொண்டிருந்தீர்கள், எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். நாளைய தினமும் உங்களுடைய பகல் நேரத்துக்கு நான் நிகழ்ச்சி ஒன்று எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன், இந்த வாழ்த்து நிகழ்ச்சி. அதுக்கு முன்பாக எங்க தமிழன் பாரதி ஒரு தொகுப்பு வைத்திருக்கிறார், என்னண்டு பார்க்கலாம்.
6: அன்பே ஆறுயிரே இன்பமே ஈகையே உவகையே ஊருணியே எங்கள் தமிழ் தாய்க்கு பேரணியே ஏகலைவன் நீர் ஐம்பெரும் காப்பியங்களும் நீர் ஒருவரே நீர் ஓதியாரும் நீர் எங்கள் அவுடதமும் நீர் ஆயுதமாம் எங்கள் தமிழும் நீரே என எங்கள் இதயம் கனிந்த பிறந்த நாள் நலம் வளம் சுகம் பெருக என இறை வேறருள் பொழியவே தமிழ் தலைக்கு நீவிர் வாழிய வாழிய வாழியவே என வாழ்த்தும் உங்கள் கொடையூரான் தகடூர் தமிழன் குடும்பம் தர்மபுரியிலிருந்து வாழ்த்துக்களை.
0: நன்றி தமிழன் பாரதி, உங்களுடைய வாழ்த்து அப்பா கேட்டிருப்பார் என்று நினைக்கிறேன். எல்லாரும் இந்த நேரம் விழித்திருந்து அப்பாவை வாழ்த்தோணும் என்று இணைந்திருந்தீர்கள், உங்களுக்கு அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் எங்களுடைய அன்பு அப்பா சிந்தனை செல்வன் செல்வராஜா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்தை நாங்கள் எல்லோரும் ஒன்றிய தமிழ் வானொலி நேர்கள் கலைஞர்கள் உறவுகள் அவருடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரும் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து அவரை எல்லா நலனும் சுகமும் செல்வமும் பெற்று எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும், சுகமான வாழ்வு பெற்று வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ வேண்டும் என்று எனது அப்பாவுக்கு வாழ்த்தி கொண்டு மேலும் மேலும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. உங்களுக்காக நான் தெரிவு செய்த ஒரு பாடல், இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் கேட்கலாம்.

பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய அப்பா சிந்தனை செல்வன் செல்வராஜா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு பிறந்த நாள் வாழ்த்து உமர் பானு தன்னுடைய வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறார். இப்பொழுது ராஜவேல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்களது சிந்தனை செல்வன் அப்பா இன்று போல் என்றும் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறோம். அன்பு உறவுகள் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேல் விமலா ராஜவேல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எங்கள் சிந்தனை செல்வன் அப்பாவுக்கு, அது அவருடைய வாழ்த்து தான். அடுத்து வாழ்த்து தெரிவித்து இருப்பவர்கள் தமிழன் பாரதி சொல்லியிருக்கிறார், ராஜவேல் சொல்லியிருக்கிறீங்க, எங்களுடைய எழுதியும் அந்த வாழ்த்தை நாங்கள் பதிவு செய்து எடுத்து வருகிறோம். தமிழ்வன் பாரதி அருமையான வரிகளை பொருந்தி நீங்கள் எழுதியிருக்கிறீங்க, அது உங்களோட குரல்லையும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்றும் ஐயா தங்களுக்கு பிறந்த நாள் ராஜவேல் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். கண்ணன் ஏதோ சொல்லியிருக்கிறீங்க.

அன்பு அப்பாவுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாட்கள், வாரங்கள், மாதங்கள் மற்றும் வருடங்கள் என அனைத்தும் கரைந்து ஓடினாலும் என்றுமே கரையாமல் தனது நிலை மாறாமல் நிலைத்து நிற்கும் எங்கள் நேசமிகு அப்பாவுக்கு என் கனிவான இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் என அனைத்தும் கரைந்து ஓடினாலும் என்றுமே கரையாமல் தனது நிலை மாறாமல் நிற்கும் என் நேசமிகு அப்பாவுக்கு என் கனிவான பிறந்த நாள்.

0: உங்கள் பிறந்த நாளுக்கு பரிசு தேடி தோற்றுவிட்டேன். அப்பா, உங்கள் பிறந்த நாளுக்கு பரிசு தேடி தோற்றுவிட்டேன். விலை மதிப்பானது ஏதும் இல்லை உங்களை விட. அப்பா, உங்கள் பிறந்த நாளுக்கு பரிசு தேடி தோற்றுவிட்டேன். விலை மதிப்பானது எதுவும் இல்லை உங்களை விட.
1: பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப ஒச

0: ஹேப்பி பர்த்டே அப்பா.
1: சூப்பர் கண்ணன், நல்லா நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர், உண்மையிலேயே சந்தோஷம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பாவுக்கு மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்தை பலர் இப்படி பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இப்ப அடுத்தது எங்களுடைய காளிதாசன் ஒரு கவிதை வைத்திருக்கிறார், எடுத்து வரலாம் அந்த கவிதையை.
2: வணக்கம். காற்றலைகள் உங்களோடு கருடாச்சேரி காளிதாஸ். இன்றைய தினம் ஒரு ஒப்பற்ற மனிதரின் பிறந்த நாள். ஆமாம், நம்முடைய எம்டி ரத்தமின் இயக்குனர் அம்மா மீரா அவர்களால் அப்பா என்று அன்போடு அழைக்கப்படும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். காற்றலையில் உங்களோடு நான் நலம், நலமா நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று இறைவன் துணையோடு என்று நம்புகிறேன் என்று ஒரு காந்த குரல். அது அவருக்கே சொந்தமானது. இலங்கை தமிழின் இனிய உச்சரிப்பில் இதயம் கவர்ந்த அப்பா குறுந்தாடியும் கையில் நூல் வைத்து பிடித்திருக்கும் பழத்தில் உங்களை கண்டிருக்கிறோம் ஐயா. ஆங்கிலம் 90% கலக்காத தூய தமிழ், எம் நெஞ்சங்களை கரங்க வைக்கும் குரல், கவிதை நடையாய் உரையாடல், சிந்தனையில் வரும் கருத்தை உள்வாங்கி ஒளிவாங்கி முன் சமயீதமாக பேசும் ஆற்றல் கண்டு வேந்துள்ளோம் ஐயா. இன்று பிறந்த நாள் காணும் சிந்தனை செல்வன் என்பதை விட சிந்தனை செல்வர் ஐயாவே வாழ்க. அழகான உயிரெழுத்துக்களால் உங்களை வாழ்த்துகிறேன். அழகான தமிழ் பேசும் சிந்தனை செல்வர் ஐயா வாழ்க. அன்புடன் உறவு கூறும் சிந்தனை செல்வன் ஐயா வாழ்க. ஆழமான சிந்தனை தோன்றும் சிந்தனை செல்வன் ஐயா வாழ்க. இனிமையாக மொழி பேசும் நீர் சிந்தனை செல்வன் ஐயா வாழ்க. ஈரமான நெஞ்சங்கள் கொண்ட ஐயா சிந்தனை செல்வன் ஐயா வாழ்க. உலகம் பற்றிய சிந்தனை சிறப்பாய் கொண்ட ஐயா சிந்தனை செல்வர் வாழ்க. ஊரார் யாருக்கும் வாழ்த்தா நான் தான் முதலில் வாழ்த்துவேன் பிறந்த நாள் என் வாழ்த்து என்று கூறி வாழ்த்துகின்ற எங்கள் சிந்தனை செல்வர் ஐயா வாழ்க. எண்ணம் உயர்ந்து வாழ்த்துகிறேன் சிந்தனை செல்வம் ஐயா வாழ்க. ஏற்றம் என்றும் புகழில் ஒன்று சிந்தனை செல்வர் ஐயா வாழ்க. ஐயம் என்று உரைக்கின்றோம் சிந்தனை செல்வர் ஐயா வாழ்க. ஒற்றுமை தமிழர் வாழ்த்துக்களால் உரைக்கின்றோம் சிந்தனை செல்வன் ஐயா வாழ்க. ஓராயிரம் பாடல் பாடலும் பாடுவோம், ஓராயிரம் பாடல் மூலமும் உங்களை வாழ்த்துகிறோம் சிந்தனை செல்வன் ஐயா வாழ்க. சிந்தனை செல்வன் ஐயா வாழ்க, வாழ்க என்று வாழ்த்தி அவருக்காக இந்த வாழ்த்து பாடல் வழங்குவது உங்கள் குரடாச்சேரி காளிதாஸ்.
1: ஒரு அன்பு உறவு இணைகிறாங்க, பாக்கலாம் இவங்க யாருண்டு அப்பாட பேத்தி என்று சொல்ல போறாங்க போல இருக்காங்க. வாங்க வாங்க வாங்க வாங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லவா இருக்கிறீங்களா, பிறந்த நாளுக்கு வந்திருக்கிறீங்க. நாங்க இதுல உங்களுக்கு அதாவது பலகாரம் எல்லாம் என்னங்க தெளிச்சாச்சு நான் உங்களுக்கு பொட்டு வச்சிருக்குது, உங்களுக்கு குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு நாங்க ஸ்டைல் மாத்திட்டோம். பன்னீருக்கு பதிலா நாங்க பெர்ஃப்யூம் அடிச்சு விடுவோம் உங்களுக்கு. என்ன சிரிப்பு பண்ணிருக்க, என்ன இது, என்ன இது, நீங்க இப்படி நீங்க நீங்க என்ன நீங்க நீங்களும் மாமாவும் சேர்ந்து மாமா
3: பழைய பண்பாடு முறையெல்லாம் மாத்தக்கூடாது.
1: நான் பழைய பண்பாடு சரி சரி நான் மாற இல்ல சரி பன்னீரே தெளிச்சிடலாம் சரி. என்ன ரோஸ் வாட்டர், ரோசா என்ன பன்னீர் எப்படி மணக்கணும் உங்களுக்கு, என்ன வாசத்துல
3: மீராக்கா பன்னீர் நினைச்சு வெந்நீர் தெளிச்சிடாதீங்க.
1: ஐயோ அப்படி செய்வீங்க, ஏங்க போ நீங்க சில நேரத்துல சின்ன
3: பிள்ளை அரியா பிள்ளை
1: அரியா பிள்ளையா நீங்க
3: அரியா பிள்ளை
1: ஆயிர நீங்க நாங்க எங்கெல்ல ஊத்தி பாத்துட்டு தானே உங்களுக்கு தெளிப்போம் முதல்ல. சரி அந்த கண்ணுல ஒரு பாட்டு சொல்லுங்க ராணியம்மா பாக்கலாம். முதல்ல
3: அனுப்பியிருக்காங்க பாருங்க,
1: அனுப்பியாச்சா?

0: அப்படின்னு ஆரம்பிச்சோம்.
1: மாமா வேற ஒரு பாட்டு சொன்னாரு,
0: என்ன பாட்டு?
2: மாமா பாட்டு
1: கண்ணோடு காண்பதெல்லாம் எல்லாத்தையும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க உங்களோட அந்த செல்ல குரல்ல.
0: இன்று 11வது பிறந்த நாளை கொண்டாடும் குமணச் செல்வன் அவர்களை பெண்களாய் திரும்பி திக்கட்டும் மனம் வரப்ப வாழ்த்தும் அன்பு நெஞ்சம்
1: எனக்கு ராணி அம்மால பிடிச்சது இதுதான். அப்பாவுக்கு 11 வயதுண்டா, எனக்கு எத்தனை வயது? சூப்பர், இதுதான் வேணும்.
0: நீங்க கண்டுபிடிச்சிருங்க
2: என்னன்னு,
0: நீங்க கண்டுபிடிங்க. 11 எப்படி திருப்பினாலும் அதே 11 தான் வரும்,
1: அதே 11 தான் வரும். அப்ப அதனால எனக்கு சந்தோஷம் ரெண்டா, அப்பாவுக்கு 11 எனக்கு எத்தனை? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
0: நீ பிறக்கவே இல்ல.
1: நான்
0: பிறக்கவே இல்ல.
1: பிறக்கவே இல்ல. ஐயோ, அப்ப எப்படி பேசுறது?
0: ஐயோ, முதலுக்கு மோசம்
1: மோசம் வந்துருச்சே, பேச முடியாம ஆக்கிட்டீங்களே.
2: என்னமா
1: அதெல்லாம் பாக்க
0: முடியும்?
1: பிரசன்ட் எல்லாம் பாக்க முடியாது. பொதி பொதி மாமா பொதி வச்சிருக்காரு பாருங்க. மாமா இப்ப என்ன நேர்ந்து பாத்தனிமா, கடவுளை இந்த பொண்ணு மட்டும் நீ அந்த பக்கம் வந்துடக்கூடாதப்பா. வந்தா இப்ப கேட்டு சுத்து முட்டாய், அதை மறக்கவே இல்லண்ணா. நான் அப்பாட்டும்
0: சொல்லிட்டேன்,
1: இல்ல இல்ல இல்ல எனக்கு அனுப்பவே இல்ல மாமா. இருந்தாலும் ஒரு கற்பனையில இருக்கிறேன் நான், சுத்து முட்டாய். நூல்ல கட்டின எதுவுமே நான் ஒரு முட்டாய பாக்கவே இல்ல. நீங்க ஒரு
2: பக்கத்துல
0: நீங்க தான் இந்த நூற்றாண்டு பிறக்கவே இல்லையே, எங்கிட்ட பாக்குறது
1: இல்ல. இல்ல கொஞ்சம் பாருங்க, இவ கதைய மாத்திரா மாமா, எங்க அந்த முட்டாய குடுக்க வண்டி வந்துட மாட்டேன். சுத்து முட்டாய் நீங்க பணம் எடுத்து வைங்க மாமா, அங்க கடையில போனோம்னு அதை எடுத்து அந்த சுத்து முட்டாய். சரியா? சொல்லப்படாது நீங்க, சொல்லப்படாது. சரியா? உண்மையிலே ராணியம்மாட பாட்டு இப்ப மாமா அனுப்புனதால உடனே உங்களோட பாட்டு நான் காட்டலுக்கு எடுத்து வர்றேன். சரியா? நாளைய தினம் நீங்க இந்த நேரத்துக்கு தான் நீங்க வருவீங்க. பகல் நேரத்துல ஒரு கொஞ்ச நேரம் நிகழ்ச்சி எடுத்து வரலாம் இருக்கேன். நீ என்னுடைய உடல் நலத்தை பொறுத்து இருக்கிறது எப்படி என்று பாக்கலாம். சிறிது நேரம்
0: எடுத்து வருங்க
1: அப்பாடா, இந்த நேரம் எடுத்து வருவேன். நான் இப்ப லேட்டா லேட்டா வர்றது ராணி அம்மாக்காக தானே, அது உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு இவங்க எல்லாம் சொன்னாங்க 8 மணிக்கு வாங்க.
0: 8 மணிக்கு
1: மாமா இல்ல, மாமா எல்லாம் சொன்னாரு 8 மணிக்கு வாமா, வந்துட்டு நீ சரியா ஒரு 11 மணி 12 மணிக்கு முடிச்சுரண்டு. நான் அப்படி முடிக்கிறது இல்ல. நான் என்ன செய்யறேன், 10 மணிக்கு வந்து நான் 12:30 மட்டும் இருக்கு. அது எதுக்கு சொல்லுங்க ராணியம்மா? ஆஹா, பாருங்க
0: அவங்க எதுக்கு சொல்லிருக்காங்க தெரியுமா? 8 மணிக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய நேர்கள் வருவாங்கன்னு.
1: அது இல்ல மாமா, நாளைக்கு சாப்பாடு கிடைக்காம போயிருமன்ட்டு தான் இப்ப சொன்னார். எதுக்கு சொல்லிருக்கேன்டா, நேர்கள் வருவாங்க என்னமெண்டு. ஆனா மாமா உண்மையா சொன்னது 10 மணிக்கு வாங்க, நீங்க 8 மணிக்கு வாங்கம்மா, வந்துட்டு சரியா 11 மணிக்கு வாணியம்மா பேச.
0: மாமா அப்படிதான் சொல்ல மாட்டாங்க.
1: மாமாக்கு தெரியும் என்ன இந்த காற்றலையோடு எத்தனை வானொலிகளை பாத்திருப்பாரு மாமா காற்றலையோடு பேசுறாரு அது எல்லார்ட்டையும் இருக்குங்க இப்ப எங்கள்கிட்ட வர எல்லா கணவர்மாரும் தங்களுடைய மனைவியை பேசுங்க அவங்கதான் கொஞ்சம் வெக்கப்படுறாங்க உங்களை மாய் கலகலன்னு பேசுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படுறாங்க அவங்கள பல இப்ப மெர்சி ராணிய பாருங்க சூப்பர் வந்து அவ என்ன
0: கண்ணுங்கண்ணு பேசிட்டு இருக்கான் அப்ப யார சொல்றீங்க
1: நான் சொன்னது மெர்சி ராணிய
0: என்னோட
1: பேசிக்கொண்டிருக்கிறது வந்து அன்சியா ராணி அவங்க நீங்க என்னைய மாத்த கூடாது நான் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு நீங்க கடைசி எனக்கு படிப்பறிவு இல்ல பேசவும் தெரியாது இது சரியா நீங்க என்னோட மக்கா நீங்க என்ன நீங்க மக்கா ஆக கூடாது நான் இவ்வளவு தான் சின்ன பிள்ளையா இருந்தானு அவங்க மர்சி ராணி நீங்க அன்சியா ராணி நீங்க இப்படி எல்லாம்
0: சொல்லுங்க காரம் குறையாது
1: காரம் பெருசு கிடையாது இல்ல பெருசு
0: கிடையாது சொல்லல காரம் குறையாது
1: குறையாது சூப்பர் சூப்பர் கடுகாக்கிட்டீங்களே அதுதான் கவலையா
0: சொன்னீங்கல்ல
1: ஒரு பெருசா சொல்லக்கூடாதா ஒரு பெருசா சொல்லிருக்கலாமே
0: மிளகு போல போல
1: வேற என்ன
0: ஓகேவா
1: வேற என்ன சரி அன்சியா ராணியம்மா ராணியம்மா எனக்கு ஒரு சின்ன ஆசை எனக்கு ஒரு சின்ன ஆசை அது யாரு நிறைவேற்றுறாங்களோ அல்ல உங்களால முடியுமோ எனக்கு தெரியாது நான் ஒரு குட்டி பிள்ளை உங்களுக்கு புரியுதுல்ல
0: நீங்க இப்படி சொல்லிட்டே இருந்து யாராவது ஸ்கூல்ல கொண்டு சேர்த்து
1: விடுங்க ஆசைய கேட்காம
0: இந்த ஏற்கனவே முடிஞ்ச உடனே ஜூன் மாசம் ஒரு கையில ஒரு தோல் பைய தூக்கி மாட்டிட்டு ஸ்கூல்ல கொண்டு கூட போறாங்க
1: இந்த ஜூன் மாசம் கயிற கட்டி பின்னால இழுத்து பிடிச்சு கொண்டு போவானு என்ற கூனீர் அந்த வயதுக்கு வந்துட்டான்
0: சொல்லுங்க
1: சரி என் ஆசை அந்த குட்டி குட்டி மீறான ஆசையை யாரு நிறைவேற்றுவாங்க ஒரு சின்ன கதை
0: சொல்லுங்க சொல்லுங்க
1: இப்ப உங்களுக்கு உங்களுக்கு பாட்டு எடுத்து வரேன் சின்ன கதை ஒன்று சொல்லுங்க பாக்கலாம் நான் ரசிக்க கூடியதா நான் ஆ ஆ என்று கேட்கக்கூடியதா கதை சொல்லணும் ஆ சொல்லுங்க
0: ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல
1: இது
2: வேணும்யா
1: கேக்கு
0: ஒரு ஊர்ல
1: என்ன
0: ஏதோ வழியில கத்துற மாதிரி இருக்கு
1: இல்ல சரி உண்மை சொல்றேன் சொல்லுங்க
0: வீரகா நல்லா கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல
1: கடைசியா உங்களுக்கு பாட்டு இல்லாம போகாது அது மட்டும் நிச்சயம் இப்ப கடைசியா சொல்லுங்க

0: பொங்கல் நேரத்தை.
1: இதுதான் எனக்கு தெரியுமே, அந்த கதையை கேட்டு கேட்டு எல்லாம் பாடம் ஆகி போச்சிருக்கீங்க.
0: போட்டு கதையை போட்டுட்டு இருக்கீங்க.
1: அது சொல்லாம சொல்றோம் இல்ல, அது இப்ப எனக்கு நல்ல
0: பாடம்.
1: ஏமாத்தல நாங்க இன்றைக்கு போட்டா 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த கதை திருப்பி வருது. நீங்க அது தெரியுமா உங்களுக்கு?
0: கண்டு நான் கேட்க மாட்டேங்கிறதுனால எனக்கு தெரியல. கண்டனையும் கேக்குறவங்க பாவம். மாமா விட்டு குடுக்கல, அதெல்லாம் நல்ல கதையா?
1: நல்ல கதை, நல்ல கதை. எங்க நல்ல கதை. நீங்க இப்ப எனக்கு ஒரு கதை சொல்லணும், அல்லாட்டி நான் பாட்டு தர மாட்டேன். நான் இதோட நிகழ்ச்சி முடிக்கிறேன்.
0: ஒரு பாட்டியோட சொல்லாங்களா?
1: சம்பளம் செய்தாங்களா வாணியம்மா? சம்பளம் செய்தாங்களா சட்னி பக்கத்துல தொட்டு தின்றதுக்கு?
0: சட்னி
1: செய்யல, வடை மட்டும் சுட்டாங்க.
0: சொல்லுங்க,
1: வடை என்னத்துல சுட்டாங்க?
0: கண்ணு வச்சு சுடல.
1: அப்ப
0: என்ன
1: வாட்டி சொல்லுவாங்க? ஆனா நடுவுல ஓட்டு வருதே அந்த வடைக்கு, அப்ப அது எப்படி
0: ஓட்ட போட்டு சுத்த ஓட்டம் வரும்?
1: ஓட்டம் வரும். சரி சரி,
0: நீங்க நினைச்சிருக்கீங்க சுட்டதுனால ஓட்டம் வந்துட்டு நினைச்சீங்களா?
1: பாட்டி எத்தனை வடை சுட்டா வாணியம்மா? பாட்டி எத்தனை வடை சுட்டா? எத்தனை வடை சுட்டா?
0: பாட்டி நமக்கு தான் சுட்டு வச்சாங்க. உங்களுக்கு இருக்கு தீந்து போகல?
1: தீந்து போகல. சொல்லுங்க. அப்புறம்
0: இப்ப காக்கா என்ன பண்ணிச்சா மரத்துல வந்து நின்னுட்டு?
1: என்ன நேரம் காக்கா?
0: அழகான வெள்ளை நிறம்.
1: வெள்ளை நிற காக்கா? வெள்ளை காக்கா இருக்கா?
0: இருக்கு.
1: வெள்ளை காக்கா
0: அதான் உருவாக்குறான். அந்த காக்கா வெள்ளைய உருவாக்க முடியாதா? க்ளோனிங் முறையில உருவாக்கிடுவோம்.
1: உருவாக்கிறான் வெள்ளை காக்கா. சரி,
0: காக்கா வெள்ளை இருந்தா அழகு கிடையாது, காக்கா கருப்பா இருந்தாதான் அழகு.
1: சரி, காக்காக்கு எத்தனை காலு அனியம்மா? காக்காக்கு எத்தனை கால்? எத்தனை கால் காக்காக்கு?
0: காக்காக்கா இதுல ஏதோ ஊக்குத்து இருக்கிற மாதிரி இருக்கு.
1: காக்கா மீச வச்ச காக்காவா?
0: காக்கா வரமால ஆசை வச்ச காக்கா?
1: ஆசை வச்ச காக்கா. கொத்திட்டு போயிடுச்சா? அது
0: கொத்திட்டு மரத்துக்கு மேல நின்னுச்சான்.
1: பாட்டி என்ன செஞ்சா?
0: பாட்டி தான் ஏமாந்து போய் உட்காந்துருக்குது. அது எங்க செய்ய? அங்க இருந்து ஒரு நரி வந்திருக்கு.
1: எப்படி வந்தது?
0: காக்கா காக்கா நடந்து.
1: அது அதுக்கு மியூசிக் போடணும். வந்து நீங்க நரி வரைய கேட்டம் டங்
0: டங் மியூசிக் போடணும்னா நான் போட்டது கேக்கலையோ?
1: சரியா போட்டுட்டீங்க. வந்து என்ன கேக்குது? நரி எங்க? பாட்டிய பாக்குதா காக்காவை பாக்குதா?
0: நரி பாட்டிய பாக்கல, காக்காவை பாக்குது.
1: காக்காவை பாக்குது. பாத்து என்ன கேக்குது?
0: காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடன்னுதான்.
1: உடனே காக்கா என்ன சொல்லிச்சு?
0: காக்கா எப்படி காக்கா? காக்கா நிறைய விட தந்திரமானதுல முட்டிச்சாலி இல்ல,
1: என்ன செய்திச்சு?
0: வடையை கால்ல வச்சுட்டு காக்கான்னு சொல்லிச்சான்.
1: அப்புறம்
0: அப்ப என்ன ஆகும்? வடை கால்ல தான் இருக்குது, நிறைய ஏமாந்து போயிடுச்சான்.
1: ஐயோ, காக்கா வடைய கொண்டு போயிருச்சு.
0: காக்கா வடைய எடுத்துட்டு போயிருச்சு.
1: நரி ஏமாற இல்ல, பக்கத்துல பாட்டி வச்சிருந்த சுட்டு வச்சிருந்த மற்றவர்கள் வடையை.
0: மீராக்கா மீராக்கா, இந்த கதையில ஒரு கருத்து இருக்கு. என்ன தெரியுமா?
1: என்ன சொல்லுங்க.
0: புத்திசாலியா இருந்தா எந்த ஏமாற்றுக்காரர்கள் வந்தாலும் நம்ம பொழிச்சுக்கலாம்.

0: உழைச்சிருக்கலாம். இந்த காக்கா காக்கா கதை இப்ப மாத்திட்டாங்க, அது தெரியுமா உங்களுக்கு?
1: எப்படி மாத்தினாங்க?
0: அதான் நிறைய வந்து சொல்லும், காக்கா காக்கா நீ அழகான பறவை, ஒரு பாட்டு பாடு, சரியா? காக்கா புத்திசாலித்தனமா, அதுலயே மாத்திட்டாங்க, புத்திசாலித்தனமா காலுக்குள்ள அப்படியே பிடிச்சு வச்சுட்டு காக்கான்னு பாடிச்சு. அப்ப நரி இப்படியே பாத்து கொண்டிருக்கும் போது பாட்டி என்ன செய்தா, காக்கா பாடுதன்ட்டு மீன பார்த்தா, பாட்ட கேட்டா. உடனே நரி என்ன செய்துச்சு, பக்கத்துல இருந்த பாட்டி சுட்டி வச்சிருந்த மற்ற ரெண்டு வடைய தூக்கி கொண்டு அது ஓடிடுச்சு. இது எப்படி இருக்கு கதை மாத்திட்டமில்ல?
1: அது மாத்தினீங்க, கருத்து வராதுல்ல,
0: கருத்து எதுக்குங்க, படைய வச்சுட்டு.
1: ஒரு கதை கேட்டா இங்க ஒரு சின்ன பிள்ளைக்கு சொன்னா நம்ம சின்ன பிள்ளை நினைக்கும், ஆஹா இந்த கதையில என்ன கருத்து இருக்குதுன்னா நம்ம அதை வாழ்க்கையில பின்பற்றணும்.
0: நாங்க பின்பற்றோம், யார் ஏமாத்த வந்தாலும் நாங்க எதையும் குடுக்காம நாங்க ஒளிச்சு
1: ஏமாளிகள் இருக்கும் வரை ஏமாற்றுக்காரர்கள் இருப்பார்கள்
0: இருப்பார்கள். அது உண்மை, அது நீங்க சொன்னது உண்மை, நல்ல கருத்து,
1: அது
0: உண்மை உண்மை. அப்ப ராணி அம்மாவுக்கு இப்ப நான் பாட்டு தர போறேன், சரியா?
1: சரிம்மா,
0: சரி
1: எடுத்து. நன்றிம்மா, நன்றி, நன்றி.
0: இப்ப உடனே நீங்க இப்படி அப்படி கட் பண்ணி வைக்கே உங்களோட பாட்டு ஆரம்பிக்க போகுது, சரியா?
1: நன்றிம்மா, நன்றி
0: நன்றி நன்றி.
1: நிறைய கேக்கலாம், சாப்பிடுங்க.
0: நன்றி நன்றி, நான் உங்களுக்கு அனுப்புறேன்.
1: சரி.

என்ன ராணியம்மா அவர் பாடுறாரு இல்லையே? மாமா இது நல்லா இருக்கா? சாட்டி பாட்டு கேட்கறதுக்கு இவ்வளவு நேரமா இருக்கிறேன். அவர் ஆண்டு கொண்டே இருக்கார். இப்படி செய்யலாமா? அவர் இன்னும் கொஞ்ச நேரம் கேட்டு பாக்கலாம், ஏதாவது பாடுறாராண்டு.

நேரம் சரியாக 2:43, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:13. காளிதாசன் ஒரு கவிதை எடுத்து வந்திருந்தீங்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாளையும் அந்த கவிதையை மீண்டும் நாங்கள் எடுத்து வரலாம். ஒரு பாடல் கேட்கலாம், இது அப்பாவுக்காக.

0: நேரம் சரியாக 1:18. நல்லது என் அன்புறவர்களே, இன்றைய தினம் நாங்கள் கதம்ப நிகழ்ச்சியில் கண் என்ற சொற்கள் வந்தது. அதில் பலர் இணைந்து சிறப்பித்திருந்தீர்கள். இன்னும் பலர் இணைந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். நாளைய தினம் சிறப்பு நிகழ்ச்சியாக நான் உங்களுக்கு பகல் நேரத்திலேயும் நிகழ்ச்சி எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த ஒரு பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வரப்போகிறேன். இப்ப நாங்கள் நிறைவான ஒரு பாடல், தந்தை பாடல் ஒன்றை எடுத்து வருவதற்கு முன்பாக இன்று இணைந்தவர்கள் மஜித், பட்டாபி அண்ணா, வரதராசு, வரதராஜன், ராஜவேல், ஆண்டாளம்மா, மெர்சி ராணி, கலைவாணன், செல்வகுமார், ரேவதி, ரதீஷ், சந்தனராஜ் மாமா, ஷாகுல் ஹமீத், கண்ணன், வீரமணி, ராணியம்மா மற்றும் ராஜவேல், தமிழன் பாரதி, ஜெயபர்சாதி கண்ணா மற்றும் எங்களுடைய காளிதாசன், இன்னும் பலர். அதில் நான் நினைக்கிறேன் அதுக்குள்ள அன்பு உறவுகள் உமர் பானு மற்றும் மணிகண்டன் எங்களுடைய பொன்சேகர். அதுக்கு முன்பாக காட்டில இணைந்து கொள்ளும் வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா, நிறைவு பெறும் நேரம் இருந்தாலும் சொல்லுங்க. கிருஷ்ணா, நலமா இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீரா. வணக்கம், நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: அப்பாவுக்கு பிறந்த நாளா?
0: 21ஆம் தேதி. இப்ப அங்க 1:20 ஆச்சு தானே? அப்ப அவர்கள் வாழ்த்துகிறார்கள்.
1: நாளைக்கு நாளைக்கு
0: நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு எங்களுக்கு நாளைக்கு அவர்களுக்கு இப்ப 1 ஆச்சு, 1:21. அப்ப அவர்கள் வாழ்த்து தொடங்கி
1: விட்டார்கள். அப்பா பிறந்த நாள் தானே?
0: அப்பா பிறந்த நாள். ஆமா ஆமா.
1: வாழ்த்துக்கள். நாளைக்கும் திருவிழா தானே?
0: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி.
1: சரிங்க, அப்ப உங்களுக்கு நேரம் முடியுதானே? நாளைக்கு திருப்பம் பாட்டு
0: எடுத்து வாங்க. இல்ல, ஒரு பாட்டு சொல்லுங்க உங்களுக்கு நாளைக்கு அந்த பதிவுல வரும் தானே? என்ன பாட்டு? கண் அண்டு பாடல் வரணும். கண்
1: கண்ணுக்கு போயிட்டீங்க?
0: நாங்க கண்ணுக்கு வந்துட்டோம். என்ன காலுக்கு போயல? என்ன காலுக்கு போயில? கண்ணுக்கு கண்ணுல நிக்கிறான்.
1: பேசியது முன்னாள் அன்றோன்ற பாட்டு.
0: அது சோகத்தை கொண்டு வந்துட்டீங்க. கண்ணும்
1: எங்க பாட்ட பொறுக்க? அப்படி என்றால் எம் குமரன் என்ற பாடம் இருக்குல்ல, எம்
0: குமரன்.
1: அதுலே சென்னை செந்தமிழை மறந்தேன் அந்த பாட்டு இருக்கு. அதுல கண் வருது கிடையில.
0: அதுதான் உங்களோட ஒரு ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு பியூட்டி. எங்கேயோ நேற்று ஒரு மலர் தான் அங்க வந்தது அந்த பாட்டுல.
1: இது வந்து கதலிக்க அந்த பொம்பளை என்ன சிந்து உடுப்பு போட்டு கேரளா பொம்பளை நல்ல சிவத்தை வெள்ள ஜாரி நல்ல கூட விட்டு ஆடுகிறோம். நல்லா இருக்கும் படத்துல.
0: என்னென்று தொடங்குது அந்த பாட்டு எம் குமரன்ல?
1: சென்னை செந்தமிழை மறந்தேன்
0: உன்னாலே. சென்னை செந்தமிழை
1: மறந்தேன் உன்னாலே. இது கேரளால கொச்சியில் எடுத்த பாட்டு.
0: இந்த பாட்டு நான் கேட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கதகளி டான்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல? அந்த பாடலை எடுத்து வர்றேன். சரியா?
1: சரிங்க. நன்றி நன்றி. அப்பாக்கு நாளைக்கு சொல்றேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். அதுக்கு முன்பாக கிருஷ்ணா இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறாரண்ட, அவருக்கு அந்த எம் குமரனை எடுத்து வரலாம் ஆண்டு பார்க்கலாம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அதுல கேக்குறீங்களா? இல்ல எம் குமரன் சாங் இங்க பாக்கலாம். அதுல நீங்க கேட்ட பாடல் சென்னை தமிழ். சென்னை தமிழ் எங்க அந்த பாடல்? இதோ உங்களுக்காக அந்த பாடல் வருகிறது. கிருஷ்ணா அந்த பாடலை கேட்டுருங்க.

அழகான பாடல் கிருஷ்ணா. அதுல கண்கள் வந்துட்டுது, ரெண்டு தரம் மூணு தரம் வந்துடுச்சு. சூப்பர், நல்ல பாடல். சரி, இன்றைய பொழுது அங்கு இரவு பொழுது நல்ல பொழுதாக அமையட்டும். அங்கு இருக்கும் பொழுதும் இங்கு இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாளை உங்களை எல்லோரையும் சந்திக்கலாம் ஒரு பிறந்த நாளோடு என்று உங்களை சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. ஒரு பாடல் இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது கதம்ப நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம், என் அன்பு உறவுகளுக்கு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு நலம்தானே. எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள்? முதற்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா நீண்ட நாட்களுக்கு பின்பாக உங்களோடு இப்பொழுது காற்றலையில் இணைய வந்திருக்கிறேன். எல்லோரும் நலமா இருக்கிறீர்கள் என்று மட்டும் தெரிகிறது, நலமா இருப்பீர்கள் என்றும் தெரிகிறது. சில அன்பு உறவுகளை காணவில்லை என்றால் நாங்கள் ஏதோ நலக்குறைவோ ஒன்று நினைச்சு விடுவோம், அடிக்கடி தேடுகிறோம். அப்படி நாங்கள் தேடும் போது அழைக்கும் போது ஒரு சிம்பிள் போடுங்க, ஹாய் நலம் அல்லாட்டி ஏதாவது ஒரு பூ, அப்ப சரி அப்ப நீங்க இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். சரி, ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாமா?

0: காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்க போறேன். சற்று வித்தியாசமாக இருக்கிறது எனக்கு காதுக்கு. நான் நினைக்கிறேன் இந்த ஏதோ ஒன்று வித்தியாசமாக படுகிறது, பார்க்கலாம் என்ன. எனக்கும் தெரியவில்லை. வணக்கம் லெனின். வணக்கம் லெனின். வணக்கம்.
1: வணக்கம். இனிய நள்ளிரவு. வணக்கம் அம்மாவுக்கு, எப்படி இருக்கீங்க?
0: உங்களுக்கு நல்ல, எனக்கு நள்ளிரவு, உங்களுக்கு பகல் இல்லையா? நேரம் சரியாக 10:16, அது காலை நேரம். இன்றைக்கு 3rd month, 25th day, 2022 என்று அல்லாட்டி நான் இது லைவ் இல்லையன்னு நினைச்சு கொள்ளுவார்கள், அதனால தான் சொன்னேன். சரி, நான் பேசும் போது உங்களுக்கு எதுவும் வித்தியாசமாக தெரிகிறதா? இப்படித்தான் அப்பா. எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிகிறது போல தெரிகிறது, காதுக்களை எல்லாம் அப்படிதான் கேக்குது. ஒருவேளை
1: ரொம்ப நாள் வந்து வராதனால
0: அப்படி தெரிகிறது. நீங்க உடல் நல குறைவா இருக்கிறீங்க போல இருக்கிறது.
1: ஆமாமா, எனக்கு கொஞ்சம் ஆமாமா.
0: கவனமா இருக்க வேண்டும். உடனே வைத்தியம் செய்து கொள்ளுங்கோ, மருந்து எடுத்துக் கொள்ளுங்கோ. இது கதம்பத்துல நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க, கதம்பத்துல இணைஞ்சிருக்கிறீங்க. நான் கேக்குற கேள்விகளுக்கு நீங்க பதில் அடுத்தடுத்து வந்து இணைந்து, இது பாட்டு கேக்குற மாதிரி அல்ல. கேட்டுட்டு அப்பா பாட்டை போடுவார், நீங்க கேட்டுட்டு கையெழுத்தி சூப்பர் அப்பாண்டு கைதட்டுற மாதிரி இல்ல. இது நேர் நேரம் இல்ல, இப்பொழுது கதம்பமாக மாறிவிட்டது. நான் கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதிலை டாங் டாங் டாங்னு அடுத்தடுத்து வந்து சொல்லலாம். யாருக்கு புள்ளி கூடுதல் பாப்போம். சில நேரம் முடிந்தால் நாங்கள் பரிசும் அளிப்போம். சரியா?
1: சரிமா.
0: சரி,
1: இப்ப இன்னொரு விண்ணப்பம். முதல் நேருக்கு ஒரு பாட்டு குடிக்கிறாங்க,
0: அது கிடைக்காது. அது இதுல பழக்கம் இல்ல. நான் என்ன எல்லாத்துலயும் நாங்க பாட்டு தானே கேக்குறீங்க. முதல்ல இப்ப பாட்டு காட்டி நீங்க என்ன, நாளையில இருந்து வர மாட்டீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. சரி, பாவம் தானே மற்ற நேர்கள். எல்லாரும் முதல்ல வர்றவங்க டக்கு டக்குன்னு பாட்டு கேட்டு போனா மற்றவே பாவம் தானே. அப்பாதான் தாராளமா உங்களுக்கு பாட்டு தருகிறார். இனி குரல் முரசு வரப்போகிறது, அதுல நீங்க பாட்டு கேட்கலாம், எல்லாம் செய்யலாம். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட கேட்பது கேட்கும் கேள்வி, அதாவது உங்கள்ட்ட தான் முதல்ல ஆரம்பிக்க போறேன். உயிர் இல்லாதது வாழ், வாழ் உள்ளது. வாழ்ண்டா தெரியும் தானே, பின்னுக்கு இருக்கு ஆற்று, அந்த வாழ் உள்ளது. உயிர் இல்லாதது அது எது? உயிர் இல்லாதது வாழ் உள்ளது அது எது? அதுல எத்தனையோ இருக்கிறது. இப்ப நான் ஒன்றுக்கு கொடுத்த மற்றவங்கள பொருந்தாது, எத்தனையோ இருக்கிறது. உயிர் இல்லாதது வாழ் உள்ளது, வாழ் இருக்கு. வாழ் லெனின், லெனின் எழுதிடும் உனக்கு, நான் மறந்துடும். லெனின் ஒரு ரெண்டு வரி பாட்டு பாடி காட்டுங்க பாப்போம். ரெண்டு வரி டக்குனு பாடணும், டக்குனு
1: பாட. இல்லம்மா பாட முடியாதுமா, தொண்டு சரியில்லம்மா.
0: சரி சரி. சரியா, சொல்லுங்க. நல்ல காலம், நீங்க வேலை ஒரு பாடகரா வந்தா என்ன திடீர்னு பாட சொன்னா. உயிர்
1: க்ளூ சொல்லுங்கம்மா.
0: உயிர் இல்லாதது வாழ் இருக்கும், வாழ் இருக்கும். அதுல நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அதுக்கு என்ன? சரி, உயிர் இல்லை, கால், கால்கள் இருக்கு, கால் இருக்கு, அது என்ன?
1: உயிர்கள் இல்லை, கால் உள்ளது.
0: உயிர் இல்லை, கால்கள் இருக்கிறது, அல்லது கால் இருக்கிறது, அது என்ன? அது என்ன? எங்களுடைய விஜய ராகவன். வணக்கம் விஜய ராகவன், எப்படி இருக்கிறீங்க ஐயா?
2: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
0: அம்மா இல்ல, ஐயா இல்ல.
2: வணக்கம். வணக்கம்மா.
0: இந்த குரல் அவ்வளவு அப்படி வந்துருச்சா இப்ப? சேஞ்சா?
2: ஆமாமா
0: ஐயா மாதிரி.
2: ஆமாமா,
0: உண்மையா ஐயா மாதிரி கேக்குதா?
2: இல்லம்மா இல்லம்மா, 16 பொண்ணு தெரிஞ்சிச்சு குரல் கேட்கும்போது. 16 பொண்ணு தெரிஞ்சு வாசிக்கிறது, அதான் ஐயா. இந்த
0: இது 16 பொண்ணு மாதிரி தெரிஞ்சு ஐயாண்டுவீங்களா நீங்க? என்ன நீங்க இது என்ன சொல்ற பொய்ய? சரியா போய் சொல்லணும், புடிவிட சொல்றீங்களே.
2: அந்த இது குளோல வந்துச்சு அப்படியே.
0: வந்துருச்சு வந்துருச்சு. சரி, நலமா இருக்கீங்க தானே? எப்பவும் நலமா இருக்க வேண்டும்.
2: நலமா இருக்குமா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கு
2: ஐயா. நான் லைவ்ல சொல்லிட்டு நாங்க வந்துருவாங்க வருவாங்க வருவாங்க.
0: பல் போனால் சொல் போயிரும் சொன்னாங்கல்ல?
2: ஆமாமா,
0: ஒன்றுதான் போயிருக்கு பல். அதான் இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த உடம்புல இருந்து ஒரு உறுப்பு போச்சு. போங்க.
2: ஆமா,
0: கவலையா இருக்குது. போனாலும் பரவாயில்ல, வேதனைய வேதனைய தந்துருச்சு.
2: அது வந்து கிரகம் பெயரும் போது இந்த சுக்கிரன் சுக்குரு சுக்குரு மாறும் போது அந்த பல்வழி வருமாமா? அது அதான் சொல்றாங்க.
0: கிரகம் மாறும் போது பல்லு வலி வரும்.
2: உடல் உறுப்புகள் வந்து சில உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்படும் போது இந்த கிரக நிலை மாறும் போது பல்லு வலி எல்லாம் வரும்னு சொல்றாங்க. அது ஜோசியா சொல்றாங்க.
0: ஓ, பல்லு வலி வந்தா பல்லு எடுக்க வேண்டி வந்துருச்சேன்.
2: காலையில போயிட்டு விழுந்து மறுநாள் நைட்டு வந்துட்டு அப்புறம் பகல் மாத்தி மாதிரி அது மட்டும் வந்துட்டு இருக்கு.
0: நடக்கிறது நடந்து கொண்டுதானே இருக்கு. நடக்கிற நேரம் எது நடக்கணுமோ அது நடந்து கொண்டுதானே இருக்கு.
2: காலையில சாப்பிடுறோம், மத்தியான சாப்பிடும், நைட்டு சாப்பிடும், தூங்கி போறோம். அதான் போய் விட்டா சரியா போச்சு. அப்புறம் தான் ஜோசியம் இருக்கு.
0: அதுல ஜோசியம் இல்லையா? அப்ப அதுக்கு இடையில அப்ப இப்ப நீங்க சொன்னீங்களே,
2: நம்ம சிக்கன் சாப்பிடுவோம், மட்டன் சாப்பிடுவோம், ஜோசியம் சொல்றேன் சொல்ல முடியானே. இது சாப்பிடாங்க, அதை சாப்பிடாங்க, அதை சாப்பிடாங்க, இதுல எடுத்தீங்கன்னா சொல்றாங்க டாக்டர் வந்துடுறாங்க.
0: தந்தாச்சு. சரி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உயிர் இல்லாதது வாழ்வு.
2: நீங்க சொல்லிட்டீங்க என்ன பட்டு பண்ணு சொல்லிட்டீங்க, பட்டன்னு சொல்லிட்டீங்க.
0: எப்ப சொன்ன? இப்ப
2: சொல்ல பட்டு பட்டு பேசுனீங்க. சரி, பட்டமா தான் இருக்கும் நான் பட்டம்னு சொல்லிட்டேன்.
0: நான் சொல்லவே இல்லை, நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு புள்ளி. ராஜேந்திரன், இப்ப உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க பாப்போம். நீங்க பேசுறது வருதான்னு பாப்போம். ராஜேந்திரன் ஒரு நிமிஷம் தாங்க ஐயா. எங்க இப்ப பேசுங்க ராஜேந்திரன், பேசுங்க. ராஜேந்திரன் வார, இப்ப பேசுங்க ராஜேந்திரன். இருக்கா பாப்போம். ஒரு நிமிஷம். இப்ப இப்ப இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. இல்ல, என்னிடம் தான் பிள்ளை இருக்கிறது, ஒரு நிமிடம் தாங்கும், சரி செய்திடலாம். இப்ப பேசுங்க. எங்க இப்ப வருதான்னு பாப்போம். வணக்கம் சொல்லுங்க அம்மாக்கு. வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம். இப்ப பேசுங்க. இல்ல, ஒரு நிமிஷம் தாங்க ராஜேந்திரன், ஒரு நிமிஷம். உங்களை வச்சுதான் இதை சரி செய்யலாம். என்ற நீண்ட நாட்களுக்கு பின்பாக அந்த இணைப்பு நாங்கள் உபயோகிக்கவில்லை இல்லவா. எங்க இப்ப பேசுங்க ராஜேந்திரன். இப்ப ஒரு தடவை, இன்னொரு தடவை பேசுங்க. குறை நினைக்க வேண்டாம், இப்ப பேசுங்க. சரி, அடுத்த இணைப்புக்கு வாங்க. நீங்க இருக்கா? அப்ப அடுத்த இணைப்புக்கு. நேரம் சரியாக இப்பொழுது 12:54 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:25 காற்றலை இணைந்து கொள்ளும் ராஜேந்திரனை சந்திக்கலாம். வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
3: நலமாக இருக்கிறம்மா.
0: நல்ல சுகமா இருக்கணும். நல்ல சுகமா நலமா இருக்கணும். நோயற்ற வாழ்வு இருந்தாலே போதும், அதுதான் முக்கியம் இல்லையா மனிதனுக்கு?
3: நல்லா இருக்கணும்.
0: சரி சரி, இப்ப ராஜேந்திரன் நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம். எங்க
3: பட்டம்?
0: ஒன்று பட்டம், வேற என்ன உங்களுக்கு தோணுகிறது? வேற ஏதாவது?
3: வேற எதுன்னா வேற
0: வாழ் இருக்கும், உயிர் இருக்காது.
3: வாழ் இருக்கும், உயிர்
0: உயிர் இருக்காது.
3: ஒண்ணுதாமா உயிர் இருக்காதுன்னா அது ஒண்ணுதான், வாழோட இருக்கு, பறக்கும். ஆனா உயிர் இல்ல.
0: வேற ஒன்றுக்கு உயிர் இல்லையா? வேற ஒன்றும் இல்லையா? வாழ் இருக்கும், உயிர் இருக்காது. சரி, கால் இருக்கும், உயிர் இருக்காது. அது என்ன? கால் இருக்கும், உயிர் இருக்காது.
3: கால் இருக்கும் உயிர் நாற்காலி
0: நாற்காலி கட்டிக்காரன் ஒன்று ஒன்று
3: முக்காலி மாதிரி
0: சரி சரி கட்டிக்காரன் ஓ ஓ நான் லெனின் கொண்ட போட்டுட்டேன் ராஜேந்திரன் போடுறதுக்கு லெனின் நீங்க ஒரு மா இது எடுக்க பாத்தீங்க பாருங்க தெரியாம ராஜேந்திரனுக்கு உண்டு ஒரு புள்ளி நன்றி நன்றி ராஜேந்திரன் மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம் நன்றி நன்றி நன்றி நேரம் சரியாக இப்பொழுது 10:26 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRF ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இது இந்திய இலங்கை நேரம் கனடிய நேரம் செய்ய 12:56. அன்பு உறவுகள் நீங்கள் அழைப்புக்கு வர வேண்டும். என்னுடைய தொலைப்பு அதாவது 514-519-2379 அதுக்கும் வந்து நீங்கள் ஒரு தடவை பாருங்க அது சத்தம் வராமல் இருக்கிறது என்னன்னு பார்ப்போம் தயார் பண்ணி பார்ப்போம் சரி நீங்க இணைஞ்சு கொள்ளலாம்

தளத்திலே லெனின் வணக்கம், விஜயராகவன் உங்களுக்கு வணக்கம், அடுத்தது யார் ஜார்ஜ் உங்களுக்கு வணக்கம், ராஜேந்திரன் கரூர் உங்களுக்கு வணக்கம், ஃபாரூக் குட்டிப்பையனுக்கு வணக்கம், வடலூர் ஆனந்தனுக்கு வணக்கம், எங்களுடைய சந்தன ராஜ் மாமாவுக்கு வணக்கம்.

0: ஆற்றலை இழந்து கொள்ளும் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
1: அம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாமா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறம்மா. ஐயா நல்லா இருக்காரா?
0: அப்பா நல்லா இருக்கா? அது என்ன சோகமா அப்பாட நிகழ்ச்சி இந்த நேரம் வரையில நின்னு சோகமா போச்சு.
1: எப்படி எப்படிமா உள்ளுணர்வு எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க?
0: அந்த உணர்வு தெரியல. பிள்ளைகள் இருந்தா எப்படி எங்களுக்கு
1: அடிச்சு புடிச்சு வருவாங்க? அடிச்சு புடிச்சு ஏறி செவரி
0: பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப யாரையும் காண இல்ல. மற்ற நாள் அடிச்சு புடிச்சு வாரங்க, இன்னைக்கு வரையில
1: நடக்கிறது வேற. எனக்கு
0: நேரடிய
1: முதல் நேரா பேசுறதுக்கு தான்.
0: மாளிகையா கலத்துக்களை போட்டிருக்க. வணக்கம். சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? நான்
1: கேளுங்கம்மா.
0: ஒவ்வொரு நாளும் சரியா 24 மணித்தியாலத்துக்குள்ள சரியா இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒரு தடவை இணைந்து பின்பு பிரிந்து விடும், அது என்ன?
1: ஒவ்வொரு நாளும் இணைந்து பிரிந்து விடும். உயிர் இருக்கா இல்லையாமா?
0: உயிர் இல்ல.
1: உயிர் இல்லைன்னா லவ்வர் சொல்லலாம் பார்த்தேன்.
0: இரண்டு தடவை இணைந்து பிரிந்து விடும் ஒரு நாள்ல 24 மணி நேரத்துல.
1: எனக்கு எனக்கு நேரம் சரியில்லைம்மா. எனக்கு நேரம்
0: சரியில்லை.
1: கடிகாரம்
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. கட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி. விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 1 மணி, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:31. எங்கே அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம்.

வட்ட வளருவது எது? கதம்பத்துல இங்க பாக்கலாம், பலதும் நாங்கள் கலந்து எடுத்து வருகிறோம். வெட்ட வட்ட வளருவது எது?

0: வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க எந்த கேள்விக்கு?
1: வணக்கம்மா.
0: எதுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க? வெட்ட வெட்ட வளருவது.
1: வெட்ட வெட்ட வளருவது காதல்.
0: பாருங்க, தண்ணி குடிச்சிட்டு வேண்டாம்.
1: அந்த பக்கமும் எதிர்ப்பு, இந்த பக்கமும் எதிர்ப்பு, அதே மீறி தான காதல் நடக்குது.
0: என்ன எங்க வெட்டுறோம் நாங்க? வெட்ட இல்லையே. அத
1: சரிமா, வெட்ட வெட்ட விளையாடுவது நகம்.
0: நகம் அது சரியான ஒன்று. சரி சரி சரி, மற்றவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம். நன்றி நன்றி. இன்னொன்று கேட்டேனே, கண் இருக்கிறது, கண் இருக்கிறது, மணி இல்லை, அது என்ன?
1: கண் இருப்பது
0: மணி இல்லை, மணி இல்லாத கண் இருக்கு.
1: சரிமா, தெரிஞ்சிட்டு வரேன்.
0: அடுத்து ராஜேந்திரன் இணைஞ்சு கொள்ளுங்க. எங்க வணக்கம் எங்களுடைய விஜயராகவன், சொல்லுங்க எது கண்டுபிடிச்சிட்டீங்க?
2: வெட்ட வெட்ட வளர்வது நகம், தலைமுடி.
0: தலைமுடி உங்களுக்கு ஒரு புள்ளி, அவருக்கு ஒரு புள்ளி, விஜயராகவனுக்கு. சரி, கண் இருக்கிறது மணி இல்லை, மணி இல்லாத கண் இருக்கிறது.
2: நன்றிமா நன்றிமா
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே இணைஞ்சு கொள்ளுங்க பாக்க. கண் இருக்கிறது மணி இல்லை,

0: வணக்கம். எங்கே? வணக்கம் ராஜேந்திரன்.
1: வணக்கம். வணக்கம்.
0: என்னத்த கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: ஒன்னு வந்து முடி நகம்.
0: முடி நகம் ரெண்டு பேர் ரெண்டும் சொல்லிட்டார்கள். வட்ட வட்ட வளர்வது. நன்றி. அப்ப உங்கள்ட்ட இன்னும் முடி உள்ளது, அது என்ன? முடி உள்ளது என்ன?
1: தேங்காய். அம்மா
0: தேங்காய் கட்டிக்காரன் ராஜேந்திரனுக்கு. ராஜேந்திரன் ரெண்டு புள்ளி எடுத்துட்டீங்க.
1: கண்ணு இருக்கு, முடி இருக்குமா? அதுல தேங்காய்க்கு.
0: அப்ப உங்களுக்கு இன்னொரு புள்ளி, அந்த கண் இருக்கு மணி இல்லை என்றதுக்கு அது தேங்காய், கண் இருக்கு அதுக்கு கட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் விஜயராகவன், சொல்லுங்க.
1: வணக்கம்மா. அது வந்து ஒண்ணு தேங்காய், ஒண்ணு நிழல்மா.
0: நிழல் என்பது சரி, அது அந்த அதாவது கூட வரும் உயிர் இல்லை, கூட வருவது நிழல். சரி சரி, உயிர் இல்லை, மூக்கு இருக்கு, எங்க அதை கண்டுபிடிங்க பாப்பா. மூக்கு மூக்கு
1: மூக்கு இருக்கு,
0: மூக்கு இருக்கு. சரி, அப்ப யோசிச்சு கொண்டு வாங்க. வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, வணக்கம். எப்படி இருக்கும்மா?
0: நல்லா இருக்கிறேன் ஜார்ஜ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நன்றி, நல்லா இருக்கிறேன்.
0: அதாவது அப்பாட நேரத்தை மாத்திட்டோம், அதுக்காக யாரும் குறை விளங்க வேண்டாம். என்னண்டா அப்பா வந்து இந்த நேரத்துல
2: நல்லது அம்மா, இனிமேல் நோன்பு வேற தொடங்க போகுது. அப்ப காலையில அதாவது கூப்பிடுறவங்களும் கம்மியாகும். அப்ப சாயந்தரத்துலன்னா அப்ப கண் நிறைய பேர் வருவாங்க நேயர்கள்.
0: அது மட்டுமில்ல அப்பாக்க, இது இப்ப வந்து ஒரு மணி பாருங்க, அப்ப இப்ப இவ்வளவு ஒரு மணித்தியாலம் மாறுபட்டு தொட்டது இல்லமா, அப்ப அவருக்கு கொஞ்சம் பாவம் சிரமமா, அதனால அவர் 8 மணிக்கு வேண்டா, இங்க எங்களுக்கு வந்து 10:30 அப்ப காலையில, அப்ப கொஞ்சம் உற்சாகமா பார்த்து வருவார். இது இது ஒரு 2 மணித்தியாலம் தானே, அது கடகடன்னு நான் ஏதாவது ஒரு கதம்ப நிகழ்ச்சி, இப்ப பாடுவோர் பாடலாம், அல்லாட்டி இப்படி சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை எடுத்து வந்து முடிச்சு கொள்ளலாம். சரி, மூக்கிருக்கு உயிர் இல்லை, மூக்கிருக்கு அது என்ன?
2: மூக்கிருக்கு உயிர் இல்லை,
0: மூக்கிருக்கு
2: சென்று வருகிறேன்.
0: நன்றி நன்றி ஐயா, நன்றி. நேரம் சரியா 1:09 கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:39.

0: நேரம் சரியாக இப்பொழுது 1:10 அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 10:40 நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இங்கே பார்ப்போம் கெட்டிக்காரர் யார் என்று பார்ப்போம். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மாக்கு வணக்கம். அம்மா
1: நீரம்மா
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? நலமா
1: இருக்கு? மாங்காவா? நலமா இருக்கு?
0: கிளி மூக்கு மாங்கா இது கடிக்கும்.
1: நீரம்மா
0: சரி சரி
1: நீரம்மா வர இருங்க.
0: சரி நிப்பாட்டிட்டு வாங்க.
1: கிளிமூக்கு
0: மாங்காய் மூக்கு இருக்கா? அதுல
1: அத மூக்கு மாதிரி ஷேப் இருக்கும். மூக்கே இருக்குமா?
0: ஷேப் இருக்கு. இது மூக்கு மாதிரி இதுல ஷேப் இருக்கு. சரி உங்களுக்கு ஒன்று போட்டுறேன். கிளிமூக்கு மாங்காய் எல்லாரும் பயமுறுத்துறாங்கம்மா. அந்த பல்லு எடுத்த உடனே குழி விழ போது, கன்னத்துல குழி விழுது, கழிவு விழு உங்களுக்கு என்று சொன்னாங்க.
1: அது வந்து ஒண்ணு இல்ல மீராமா, சிரிச்சா குழி விழுந்தாதான் அழகா இருக்கும்.
0: சிரிச்சா குழி
1: சிரிச்சா
2: வணக்கம்
1: வணக்கம் கண்ணன் சகோதரர்.
0: கொஞ்சம் மெதுவாக கேக்குது.

0: நல்லா கேக்குது.
1: இப்ப இப்ப கேக்குது, இப்ப மெல்லியா கொஞ்சம் அதிகமா கேக்குது, கொஞ்சம் அதிகமா.
0: இப்ப
1: பரவாயில்ல, இப்ப
2: எப்பவுமே அப்படிதான் கேக்குது மேடம்.
0: எப்பவுமே
1: இல்ல, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம்
2: ராதம்மா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன மைல் வித்தியாசத்தோட கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க.
1: அம்மா
0: இப்ப என்கிட்ட குரல் கேக்குதா? நல்லா
2: அம்மா குரல் நல்லா
1: இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல மீரா,
0: கொஞ்சம் பரவாயில்ல
1: மீராமா,
0: எனக்கு நல்லா கேக்குது. அது சரி அம்மா. இப்ப கண்ணன் சொல்ல போறாரு வாங்க, மூக்கு இருக்கும் உயிர் இல்ல, சொல்லுங்க கண்ணன்.
2: மேடம் அது நம்ம மகாலிங்கமா இருக்குமா?
1: ஒருவேளை
0: அவருக்கு உயிர் இருக்கு இல்லையா?
2: உயிர் இருக்குதா? ஓகே ஓகே,
0: இது உயிர் இல்ல,
2: உயிர் இல்லாததா?
0: வெட்ட வெட்ட தலையறது
2: வந்து அந்த ஒரு பாட்டு இருக்குது, வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா, கட்டளகி கேளம்மா காதல் கொடி தானம்மா. ராஜகுமாரன் சொன்னா கரெக்டா,
0: அவர் அந்த அவருக்கும் உங்களுக்கும் ஒரே மைண்ட். எல்லாரும் ஒரு அந்த ரெண்டு பேரும் ஒரே வட்டத்துக்கு இருங்க, இவரும் ராஜ்குமாரும் ஒரே வட்டத்துக்கு இருக்கிறாங்க, மாலிங்க ஐயாவும் ஃபாரூக்கும் ஒரே வட்டத்துக்கு
2: இருக்காங்க,
0: ஒரே வட்டத்துக்கு இருக்கிறாங்க.
1: மீராமா
0: செட் செட்டா இருக்கிறாங்க, நாங்க மட்டும் தான் தனியா தனியா இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறது சரியா, காட்டில் இருக்கும் வீட்டில் இருக்கும், காற்று வந்தால் பறந்து செல்லும், அது என்ன?
2: காற்று வந்தா பறந்து செல்லும்.
0: காட்டிலும் இருக்கிறது வீட்டிலும் இருக்கிறது, காற்றடித்தால் பறந்து செல்லும், அது என்ன?
1: காற்றடித்தால் பறந்து செல்லும்
0: என்னையா? காற்றடிச்சாதான் கிளி பறக்குமா? கிளி சும்மாவே பறக்குமே.
2: என்னம்மா
0: காட்டிலும் இருக்கும், காட்டிலும் இருக்கும் வீட்டிலும் இருக்கும், காற்றடித்தால் பறந்து செல்லும். அம்மா கட்டிக்காரி உண்டு, பஞ்சு
2: என்ன சொன்னாங்க?
0: பஞ்சு பஞ்சு பஞ்சு
1: பஞ்சு
0: வீட்டுல தலகாணி இருக்குது, இதுல காட்டுல
1: பருத்தி
0: மரமா இருக்கு, பருத்தி மரம்
2: காட்டுல பஞ்சு இருக்காது,
0: காட்டு அடிச்சா பறக்கும் தானே சொன்ன, காட்டுல இருக்கு தானே பருத்தி இல்லையா? இருக்கு
2: பருத்தி வயக்காட்டுல, வயல்ல தான்
0: அது காட்டுலயும் இருக்கு. நீங்க நிஜமா நீங்க
1: அடுத்தது மூக்க கண்டுபிடிக்கணுமா?
0: மூக்கு மூக்கு உயிர் இல்லை, மூக்கு இருக்கு, உயிர் இல்லை
2: மூக்கு இல்லைன்னா கண்ணாடி, மூக்கு கண்ணாடி
0: உயிர் இல்லை, மூக்கு கண்ணாடிக்கு எங்க இருக்கு மூக்கு? அது மூக்கு
2: மூக்குல உட்காருது,
0: இந்த மூக்கு கடைசி மட்டும்
1: இருக்கு, வார்த்தைகள்ல மூக்கு இருக்கு, வார்த்தைகள்ல சொல்லுல
2: மூக்கு இருக்கு. அப்படியா? சொல்லுல மூக்கு இருக்கு,
0: என்னதுல இருக்கு? ஆமா ஆமா, சொல்லு
1: இல்ல மூக்கு கண்ணாடி, அந்த சொல்லுல
0: சொல்லுல மூக்கு இருக்கு, உண்மையா மூக்கு இருக்கு, மூக்கு மாதிரி ஷேப் இருக்கு. அம்மா
2: வந்து மூக்கு இருக்கு,
0: அம்மா சொல்றா இல்ல, அம்மா இப்ப கிளிமாங்க
2: மூக்கு இருக்கு, ஆனா உயிர் இல்ல,
0: உயிர் இல்ல அதுக்கு.
2: அப்ப மாங்காதான் கிளிமாங்கான்னு சொல்லுவாங்க, அதுல மூக்கு இருக்குல்ல,
0: அது மூக்கு. சரி அது ஒன்று சொல்லியாச்சு,
1: இன்னொன்று
0: சாப்பிட முடியாது.
2: சரி இன்னொரு மேடம், இன்னொரு இன்னொன்னு வந்து இன்னொரு மாங்கா
0: இல்ல, சாப்பிட முடியாது, அதனாலதான் நான் அதை சொல்லிட்டேன். இப்ப சாப்பிட முடியாது.

0: சாப்பிட முடியாதா? சாப்பிட முடியாதா இல்ல ஏதாவது புளிப்பா இருக்கு ரொம்ப, அதனால சாப்பிடாம இருப்பாங்க?
1: இல்ல இல்ல ஐயா, எங்க பாக்கலாம் கட்டிக்காரன், கட்டிக்காரன் தான் பாப்போம். சரி, ஞாபகப்படுத்திக்கொண்டு ஓடியாம். சரியா? அம்மா நன்றி, அம்மா நன்றி நன்றி. சரி, எங்க விஜயராமன் நீங்க வந்தீங்க, ஓடி வாங்க பாக்கலாம். எங்க பாக்கணும், மூக்கு தான் இப்ப கடைசி மட்டும் நிக்க போகுதுன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இத கடைசி மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போலாம். இங்க கட்டிக்காரர் யார் அத கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாப்போம். எங்க நேரம் சரியாக 1:18. அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 10:49. கதம்பம், கதம்பத்தில் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம்.

நாலெழுத்துச்சொல். இது நாலெழுத்துச்சொல். இது நல்லது கெட்டது, அதாவது நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிப்பார்கள். இது ஒரு திரவம், நாலெழுத்துச்சொல். எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நாலெழுத்துச்சொல் நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிக்கப்படும் ஒரு திரவம். இது நாலெழுத்துச்சொல்.

0: ஒரு சொல் கொடுக்கறேன். நான் இப்ப ஒரு சொல் கொடுத்திருந்தேன் உங்களுக்கு, நல்ல விடயங்களுக்கும் கெட்ட விடயங்களுக்கும் பாவிக்க கூடியது. அதாவது கல்யாண வீடு அப்படி நல்ல நல்ல விடயங்களுக்கும் சற்று இறந்த வீடு அதுகளுக்கெல்லாம் பாவிக்க கூடியது. ஒரு திரவம், ஒரு திரவம் நான்கெழுத்து சொல், நான்கெழுத்து சொல் அது. வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: நான்கெழுத்து சொல் கேட்டீங்க, நல்லதுக்கும் பயன்படும் அமங்கலத்துக்கும் பயன்படும். பன்னீர்
0: கட்டிக்காரன். ராஜ்குமார் கட்டிக்காரன். அடுத்தது
1: நன்றி.
0: உங்களிடமே கேட்கிறேன், நீங்க கேட்டுட்டு நீங்க விடைபெறலாம், சொல்ல முடியாது. சரியா? அடுத்தது
1: சரி சரி சரி.
0: வெயிலுக்கு இது உதவும். வெயிலுக்கு ஒதுங்கி நிக்க அல்ல, வெயிலுக்கு வெயில் சுடாமல் நீங்க நிற்பதற்கு உதவும் நான்கெழுத்து சொல் இது. இது நல்ல விடயங்களுக்கும் பாவிப்பார்கள், கெட்ட விடயங்களுக்கும் பாவிப்பார்கள். ஆனா வெயிலுக்கு வெப்பத்தையும், வெப்பத்துக்கு நீங்க ஓடி போய் அது நிக்கலாம். நாலு எடுத்து சொல். சரியா?
1: வர வர.
0: நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பன்னீர் மா, பன்னீர்.
0: பன்னீர் பன்னீர் அவர் சொல்லிட்டார். பன்னீர் சரியான விடை. நீங்களும் சரியா சொல்லிருக்கீங்க. பன்னீர். இன்னொன்று கேட்டு
2: கிடையாது. பன்னீர் பேர்ல சொல்லுங்க.
0: பன்னீர் பன்னீர் பன்னீர் என்றது திரவம். நேரம் சரியாக 1:24. இங்கே காற்றலை இணைந்து கொள்ளும் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா அம்மா ரேவதி அம்மாக்கு வணக்கம். ரேவதி அம்மா அம்மா வணக்கம்.
3: மீரம்மா
0: வணக்கம். வணக்கம்.
3: நான் மீரம்மா, இப்ப ரெண்டாவது சொன்னது கேக்கல. கோமியம்மா அது? கோமியம்
0: இல்லையம்மா.
3: நல்லதுக்கு கெட்டு, சாரி, இப்ப ரெண்டாவது ஒண்ணு சொன்னீங்க, அது கேக்கல. என்னமோ
0: கோமியம் என்றது இல்ல, கோமியம் இல்ல, அது பன்னீர் அம்மா சொல்லி.
3: சரி ஓகே.
0: ரெண்டாவது ரெண்டாவது ரெண்டாவது நான் இப்ப சொன்னது அதுவும் நாலெழுத்து சொல் அது.
3: சரி.
0: வெயிலுக்கு, அதாவது வெயில் நாட்கள்ல நீங்க இங்க போய் நிக்கலாம்.
3: சரி
0: சரியா? நல்லது கெட்டது விடயங்களுக்கு இதை பாவிப்பார்கள். இது இந்த இந்த இடம் தேவைப்படும். இது இது தேவைப்படும். தேவைப்படும் நாலு எழுத்து.
3: வெயில் நாளுக்கு வெயில் நாளுக்கு பாவிப்பாங்க. நல்லது கெட்டதுக்கு
0: நிழல், நிழலுக்காக பாவிப்பார்கள். நல்லது கெட்டதுக்கும் பாவிப்பார்கள். இது நாலு எழுத்து சொல்.
3: சரி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே ஃபாருக் ஓடி வாங்க பாக்கலாம், ஓடி வர்றீங்க.
4: வணக்கம் ராஜேந்திரன்.
0: வணக்கம் ராஜேந்திரன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். சத்தமா பேசுங்க ராசா. எங்க ராஜேந்திரன்? இளநியா? இளநீர். அது நீங்க குடிக்கிறதுக்கு சொல்றீங்க, பரவாயில்லையா? அதுவும் பரவாயில்ல. இளநீர் நல்லது கெட்டது பாவிக்கலாம், திரவம். ஆனா இது குடிக்க கூடியது என்று நான் சொல்லல. இது இத சரியா? பன்னீர் அவர்கள் சொல்லிட்டாங்க. பன்னீர் நல்லது கெட்டதுக்கு
5: பாவிப்போம். மறுபடி சொன்னீங்களா?
0: அந்த நிழலுக்கு, நிழலுக்கு பாவிப்போம், நிழலுக்கு பாவிப்போம், நல்லது கெட்டதுக்கும் பாவிப்போம். நான்கெழுத்து சொல். சரியா?
5: தென்னை மரம் இல்லை.
0: நிழல், நிழல். சென்ன மரத்தில் நிழல் இருக்காது ஐயா.
5: அங்கனி மட்டும் இருக்கும்.
0: இத அவ்வப்போது நல்லது கெட்டதுக்கு உருவாக்குவார்கள். இதை உருவாக்குவார்கள். நீங்க நிழலுக்கு இப்படி உருவாக்கி சொல்லுங்க ஐயா. பந்தல். என்ன சொன்னீங்க? என்ன இல்ல மடிவா சொல்லுங்க. என்னண்டு என்ன சொல்லுங்க? பந்தல் கட்டிக்காரன். உங்களுக்கு ஒரு இன்னொரு பிள்ளை. பந்தல், பந்தல் போடுவது. நல்ல விடயம் கெட்ட விடயத்துக்கும் போடுவது, நிழலுக்கு வெயிலை குறைப்பதற்கு பந்தல் கட்டிக்காரன். கட்டிக்காரன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாட்டம் தானே. ஆனா அந்த உயிரில்லை மூக்கு இருக்கு, அதை மட்டும் கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க.

0: அடுத்து இன்னும் ஒரு விடயம் இன்னொன்று கேட்க போறேன். உருவம் இருக்கும் உயிர் இருக்காது, உருவம் இருக்கும் உயிர் இருக்காது. வணக்கம், எங்களுடைய வடலூர் ஆனந்தன், ஆனந்தமான ஆனந்தன். எப்படி எப்படி இருக்கிறீங்க ஆனந்தன்? வரவு நல்லா இருக்கும், பல்லு போன வரவு இருக்காது. அப்படி நீங்க சொல்லி நீங்க ஆறுதலுக்கு சொல்றீங்க, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சொல்றதா? நீ பரவாயில்லடா சாட்டி, ஐஸ்கிரீம் கீழே விழுந்துட்டா சொல்றது. இன்னொண்டு வாங்கி வாங்கிக்கலாமா, பொட்டியோடு வாங்கிக்கலாம், நீ பரவாயில்லையான்னு சொல்ற மாதிரி. இது ஐஸ்கிரீம் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கலாம். இது போனா போன
1: கஷ்டப்பட்டு
0: பல்ல பல்ல எடுத்துட்டு டாக்டர் கேட்டா, அது அப்பயும் அப்படி பிளட் எல்லாம் வருது, நோவுது, உள்ள பஞ்சு வச்சுக்கொண்டு மட்டுதான் இருக்கிறேன். அவ கேட்டா உனக்கு பல்லு வேணுமாண்டு புடுங்கி கொண்டே கேட்டா. அப்பா சிரிச்சிரு சொன்னாரு, எதுக்கம்மா போய் நம்மளுடைய கைய சையால காட்டினார். இல்ல இல்ல, அவ புடுங்கும் போதே கேக்குறான், அதான் எனக்கு நான் யோசிச்சேன். அப்ப நான் உடனே
1: முடியாது,
0: அது நான் படுத்திருக்கும் போது சும்மா இருக்கும் போது அதை யோசிச்சு எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. பாருங்க, அவ புடுங்குறான், அதே விட மனம் இல்ல இந்த பல்லு.
1: நான் கூட கொஞ்ச நேரம் பல்லு கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன், என்னப்போ எனக்கு ரொம்ப உழைச்ச தேஞ்சிட்டேன்.
0: சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், மூக்கிற்கு உயிர் இல்லை, மூக்கிற்கு உயிர் இல்லை, மற்றது உருவம் இருக்கு உயிர் இல்லை, அது என்ன? உருவம் இருக்கும் உயிர் இல்லை, அது என்ன? உருவம் இருக்கும் உயிர் இல்லை, மூக்கிற்கு உயிர் இல்லை, அது என்ன?
1: மூக்கிற்கு உயிர் இல்லை,
0: உருவம் இருக்கு உயிர் இல்லை,
1: ஸ்பூனா மூக்கிற்கு உயிர் இல்லைங்கிறது இல்ல.
0: மூக்கு ஸ்பூன்ல மூக்கு இருக்கா? இல்லையே,
1: இல்ல.
0: மூக்கிற்கு
1: சரி வரமா,
0: நன்றி நன்றி நன்றி. வடலூர் ஆனந்தனும் வந்துட்டு போயிட்டார்.

0: அம்மா வணக்கம்.
1: அம்மா
2: மீரம்மா.
0: ஆ சொல்லுங்க.
2: உருவம் இருக்கும், உருவம் இருக்கும் சொன்னீங்க இல்லையா?
0: உயிர் இருக்காது.
2: அது கண்ணாடி, கண்ணாடியில பிம்பம் சொல்லலாம், நிழல் சொல்லலாம், ரைட்டா? சரியா?
0: சரி, அது ரெண்டும் இன்னொன்று இருக்கிறது. உருவமா இருக்கும்,
2: இன்னொன்று இருக்கா?
0: இன்னும் ஒன்று. உருவமா இருக்கும்,
2: ஒன்று
0: ரெண்டு எழுத்து சொல். இது
2: ரெண்டு சொல்ல, உருவமா இருக்கும் ஆனா உயிர் இருக்காது. புகை, புகை.
0: தொட்டு பார்க்கலாம், உருவம் இருக்கும், உயிர் இருக்காது.
2: ரெண்டு
0: இன்னும் ஒரு இரண்டு எழுத்து சொல்லு. இன்னும் ஒன்று தருகிறேன், இரண்டு எழுத்து சொல்லு. எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். ரெண்டு எழுத்து சொல்லு. எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும். ரெண்டு எழுத்து சொல்லு. எங்க நான் இப்ப நீங்க சொல்லாம இருக்கிறது வந்து உயிர் இல்லை, உருவம் இருக்கும். மற்றது மூக்கு இருக்கிறது, உயிர் இல்லை. அடுத்து எந்த ஒன்றையும் இரண்டாக பிரித்தால் இது வரும், அது என்ன?

0: வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க.
1: அம்மா வணக்கம்மா.
0: சொல்லுங்க.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்.
1: ரெண்டு எழுத்து சொல்லு. நீங்க ரெண்டு எழுத்து சொல்ல சொன்னீங்க. உருவம் இருக்கு, உயிர் இருக்காது. நீங்க சிலை
0: கட்டிக்காரன். கட்டிக்காரன் நீங்க
1: சொல்லிட்டாங்களா? யாராவது
0: சொல்லிட்டாங்களா? சொல்லல சொல்லல. சிலை சிலை தொட்டு பார்க்கலாம் சொன்னேன். தொட்டு சரி.
1: நன்றி.
0: எந்த ஒரு எந்த ஒன்றையும் ரெண்டாங்க பிரித்தால் இது வரும். இது ரெண்டு எழுத்து. எந்த ஒன்றையும் ரெண்டாக பிரித்தால் இது வரும். இது ரெண்டு எழுத்து.
1: பாதி
0: கட்டிக்காரன் ராஜ்குமார்.
1: நன்றி.
0: கட்டிக்காரன். இந்த மூக்கிற்கு உயிர் இல்லை, அதை மட்டும் கண்டுபிடிக்கல யாரும் இல்ல.
1: அது மூக்கிற்கும்
0: உயிர் இல்லை. உயிர் இல்லை. கண்டுபிடிச்சிடுவாங்க.
1: ஈபி கோபுரம் சொல்லலாமா?
0: இல்ல.
1: ஈபி டவர்.
0: இல்ல இல்ல. வணக்கம் மாமாக்கு. வணக்கம் மாமா. வணக்கம்
2: வணக்கம்மா.
0: வணக்கம் மாமா. எப்படி இருக்கிறீங்க?
2: எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்குமா? நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிற மாமா. நலமா
2: இருக்கிறேன். சரி நலமா இருக்குமா?
0: நீங்க நலமா இருக்கணுமா?
2: ஏதா கண்டு எடுத்துருக்கீங்க
0: மாமா? அதேமா சொல்லி சொல்லி எல்லாரும் இப்ப அந்த குரூப் போட்டு பேசுக கூட எல்லாரும் அதத்தாம அடிக்கடி சொல்றாங்க. அதனால இந்த குரூப்புக்கு போகவே மனம் இல்லாம இருக்கு எனக்கு.
2: எல்லாருக்கும் ஒரு பயமா இருக்குல்லம்மா. பல் போனாலும் சொல் போகுன்றாங்களா? அது பயமா போச்சு எங்களுக்கு.
0: இப்ப சொல் போன மாதிரியா மாமா இருக்கு இப்ப?
2: இல்ல இல்ல, கரெக்டா தான்
0: இருக்கு. இல்ல இல்ல. சரி அப்ப சரி. அப்ப சரி. சொல் போனாலும் பரவாயில்ல, குழி விழுமன்றாங்கல்ல மாமா. இப்ப இருக்கிறவங்க அம்மா உங்களுக்கு குழி விழும். அம்மா உங்களுக்கு குழி விழ போதாண்டு.
2: குழி அழகா இருக்குங்க எல்லாரும்.
0: அது மனதில் ஒரு சாந்தி காண்டி சொல்றேன் மாமா. ஒரு அக்க தூக்கப்படாம இருக்கட்டும், குழி இருந்தா தான் அழகா இருக்கும் சொல்லுவாங்க. மாமா எதை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? அங்க என்ன காலநிலை மாமா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன காலநிலை?
2: இங்க என்ன வெயில் இல்ல, அப்படியே இருக்கு, மந்தாரமா இருக்கு.
0: எங்களுக்கு பகல் முழுக்க நல்ல வெயில். நல்ல வெயில்.
2: அது ரெண்டு எழுத்து. அது ரெண்டு எழுத்து. சிலையா?
0: சிலை. அது யார் சொன்னாரன்னா எங்களுக்கு ராஜ்குமார் சொல்லிட்டார். அந்த எதையும்
2: சொல்லிட்டாரா? பாருங்க,
0: எதையும் ரெண்டாக பிரித்தால் இது வரும் சொன்னேன். அதையும் சொல்லிட்டார். பாதி
2: பாதி
0: பாதி பாதி பாதி வரும் என்று சொல்லிட்டார்.
2: தலைவர் முந்திட்டாரு போட்டு பாருங்க.
0: இந்த மூக்கு உள்ளத மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க இல்ல மாமா?
2: மூக்குள்ள எத்தனை எழுத்துமா? அது
0: மூக்குள்ளது. பொருங்க மூக்குள்ளது. அது எழுத்து வந்து பொருங்க.
2: ஒரு எழுத்தா சொல்லுங்க, கண்டுபிடிச்சிரும். நாங்க கூட்டி சொல்லிரும். ஒரு எழுத்தா சொன்னீங்க, நாங்க கூட்டி சொல்லிரும்.
0: மூக்கிற்கு உயிர் இல்லை. கண்ணன் சொல்ற மாலிங்கய்யாவா?
1: இல்ல ஊக்குமா. ஊக்கு ஊக்கு.
0: என்னது
1: ஊக்கு? ஊக்கு
2: என்ன
0: பின்னும்
1: ஊக்கு ஊக்கு
2: அத சொல்றாரு போட்டுக்காரு.
1: ஆமா மூக்கு இருக்கும்ல, அதுக்கு குத்துனா வலிக்கும்.
0: எங்க இருக்குது
1: சேஃப்டி பின்? சேஃப்டி பின்.
0: எங்க இருக்கு அதுக்கு மூக்கு சொல்லுங்க.
2: அதுதான் சொல்றாரு.
1: ஏங்க அது கூறுதான், அந்த கூறுதான் மூக்கு.
0: அவர் வியாபாரம் பாக்கட்டும். நீங்க சொல்ற பிள்ளைய இல்ல, அது ஊசிய போய் நீங்க
1: அதுதான் நறுக்குன்னு குத்துமேன்னு பார்த்தேன்.
0: இல்ல இல்ல
1: இல்ல.
0: அது ஊசி நறுக்குன்னு குத்துனா மூக்கா? அப்ப
1: நறுக்குன குத்துனா ஒரு ஆள் இருக்கு திருவாளூர்ல.
0: மாமா
1: உயிர் இருக்காதுக்கு
2: சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. கேக்குதா?
0: எட்டு எட்டு எழுத்த கொண்டது.
2: அது எட்டு எழுத்த கொண்டிருக்காது. சரி சரி சரி.
1: எட்டு எழுத்து கொண்டது அது. மூக்கு மூக்கு இருக்கும் உயிர் இருக்காது. எட்டு எழுத்தா?
0: எட்டு எழுத்து. எட்டெழுத்து சரியா? எட்டெழுத்துல இருக்குது, மற்றது இன்னொன்று இருக்குது பாக்கலாம். அதை நான் சரியா அந்த எழுத்தை கண்டுபிடிச்சிட்டு சொல்றேன்.
2: சொல்லுங்க சொல்லுங்க. சரி, எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கம்மா, நான் அதுக்கு சொல்றேன்.
0: உங்களுக்கு சரி மாமா என்ன சொல்லுங்க சொல்லுங்க. மாளிகைக்கு ஏதாவது ஒன்று தர சொன்னீங்களா உங்களுக்கு?
2: வேற கேள்வி,
0: ஒன்று தாரம் போறங்க.
3: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம். எங்களுடைய கலை வாணன்,
2: தமிழ் வாணன்,
0: தமிழ் வாணன்,
2: தமிழ் வாணன், கலைவாணன் மேல எவ்வளவு அன்பு.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்.
3: ரொம்ப சந்தோஷம்.
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: அதுமே நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கும். ஒரு சிறு சிறு இது அதுல முடிச்சு நல்லா ஆயிட்டோம், ஜம்முன்னு ஆயிட்டோம், நல்லா இருக்கும்.
0: என்ன நடந்தது? உடல்நல குறைவு வந்ததா உங்களுக்கு?
3: அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு மூணு நாள் இன்சிடென்ட். நான் கீழே விழுந்துட்டேன், நான் வண்டிய ஸ்டாண்ட் போடுறேன்னு போடாம நிப்பாட்டினா கீழே விழுந்துட்டேன் வண்டியில இருந்து. வீட்டுல படிக்கட்டுல இருந்து தடுக்கி விழுந்துட்டாங்க. என் பொண்ணு வண்டி பிரேக் பிடிக்காம எடுத்த வண்டியில கொண்டு விட்டுருச்சு. ஒரு மூணு நாலு
2: நாளா
3: இது அதே பேர்ல. ஆனா சும்மா சின்ன சின்ன விஷயம், சரியாச்சு, நல்லா இருக்கும்.
2: ஆமா, ஸ்டாண்ட் போடாமயே நம்ம இறங்குறது வந்து ரொம்ப கீழே விழுற மாதிரி இருக்கும், ரொம்ப இதா இருக்கும்.
0: எதுக்கும் நீங்க இது இது கன்சிஸ்டி சுத்தி போடுங்க குடும்பத்துக்கு.
2: மூக்கு
3: இருக்கும், உருவம் இருக்கு, உயிர் இருக்காதுன்னு
0: சொல்லுங்க. அது என்ன
3: உப்பு கொட்டையா இருக்கும் மாமா?
0: என்னது என்னது
3: பாதி பாதியாக்கா இது வரும். அவரு வந்து பாதின்னு சொன்னாரு, நான் வந்து அரைன்னு நினைச்சேன்.
0: இல்ல ரெண்டாவது நான் அரையன்னு தான் சொல்ல பார்த்தேன். அரை அதாவது அரையா பிரிச்சா சொல்ல பார்த்தா அது டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எதையும் ரெண்டா பிரித்தால் இது வரும் சொன்னது. அதுக்கு
3: நான் வந்து அது வந்து அவரு பாதின்னு சொன்னாங்க, நான் வந்து அது அரை அரை அப்படின்னு
0: சொல்லணும்னு நினைச்சேன். அதே ரெண்டு எழுத்து தான், அது உண்மை. அப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒன்று கொடுக்கலாம். அரையும் சரி.
3: அப்ப சில தந்தவர் அதிகம் வந்துருவா, நாங்க எல்லாரும் அது
0: ஒன்னாங்க. நிச்சயம் நிச்சயம். நல்லது நல்லது ஐயா. நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
0: எங்கே மாலிங்க ஐயாக்கு ஒரு இது கொடுக்கலாம், ஒரு சுலபமா ஒன்று கொடுக்கலாம். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன். வணக்கம் விஜயராகவன் வந்தார், ஓடி விட்டார். சரி வரட்டும். மீண்டும் உங்களுக்கு சுலபமா கேக்குறீங்க என்ன? உங்களோடு உங்களோடு உங்களுக்கு கொஞ்சம் கிட்டமா தெரிஞ்ச மாதிரி கேட்கணும். வணக்கம் விஜயராகவன், கண்டுபிடிச்சிட்டீங்களா மூக்க? மூக்க
1: கண்டுபிடிச்சிருக்கா? அறிவால் கத்தி,
0: அறிவால் கத்திக்கு மூக்கு இருக்கா?
1: இருக்க
0: மூக்கு கத்தி என்ன சொல்றதா? அது எங்க
1: அருவாள் கத்திக்கிட்டு மூக்கு சொல்லுவாங்க.
0: என்னன்னா மாளிகையா மூக்கு இருக்கா அருவாள் கத்தி?
2: ஆமா, மொனை இருக்கிறது அது மூக்கு.
0: நீங்க வந்து அந்த கூரை பார்த்து சொல்றீங்க இல்ல, அதனாலதான் இவர் ஊசியும் சொன்னீங்க இல்ல, அதான் சொல்ல. இது மூக்கு மாதிரி இருக்குங்க, மூக்கு மாதிரி இருக்கு, மூக்கு
2: மூக்கு மாதிரி.
0: சொல்லுங்க.
1: கனடாவில பனி பொழியுது, காரைக்கால மழை பெய்யுது, எப்படி இருக்கு பாருங்க?
0: இங்க பனி இல்ல, இங்க நல்ல வெயில் அடிச்சு பனி எல்லாம் கலைஞ்சு போச்சு.
1: இங்க வந்து மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, காரைக்கால லேசா மழை தூரிட்டு.
0: நேற்றெல்லாம் சொன்ன அட மழை அப்பா நிகழ்ச்சி செய்யும் போதெல்லாம் காட்டு மழையும் இங்க நல்ல
1: கனடாவிலயா?
0: அது பனி கலைஞ்சு போச்சு எல்லாம், அது மழை
1: பெஞ்சா எடுத்து வைக்க முடியாதுமா கையில?
0: அதெல்லாம் எடுத்து வைக்க முடியாது, அதை எடுத்து வைக்க முடியும் எல்லாரும் எடுத்து சேர்த்து வச்சிருவாங்களே, வித்து போடுவாங்களே முதல்ல, இந்த மணல் வித்த மாதிரி.
1: ஆமா, ஐஸ் வாட்டரா வித்துருவாங்க,
0: வித்துருவாங்கல்ல, அதெல்லாம் சேகரிக்க முடியாது. அது அது
1: சூப்பரா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்குமா?
0: அப்படி சும்மா தண்ணி மாதிரி தான் இருக்கும், அதை எடுத்து உருக்கி பார்த்தாலும் சும்மா.
2: ஆமா, மூக்கு இருக்கும் உயிர் இருக்காதா?
1: செடி மரங்கள்லாம் வளருதுல கேட்டேன்.
2: பாவை விளக்கு, பாவை விளக்கு,
0: பாவை விளக்குல எங்க இருக்கு மூக்கு?
2: மூக்கு இருக்கு, பாவை விளக்குல சிலை, அது ஒரு சிலை,
0: சிலையில மூக்கு,
2: அதுக்கு பொம்மை மூக்கு இருக்கும். பாவை விளக்கு மூணு,
0: அது இல்ல அது இல்ல, அப்படி வராது. அப்படி அப்படி என்னதான் சிலை எல்லாத்துக்கும் மூக்கு இருக்கு இல்லையா?
2: இல்ல அது ரெண்டு எழுத்து எல்லாம் வந்துருது சிலை. இது வந்து எட்டு
0: குத்து விளக்கு இல்ல இல்ல ஐயா,
2: மூக்காவே இருக்குமா?
0: மூக்கு இருக்கு. மூக்கு மூக்கு
2: உயிர் இருக்காது.
0: யோசிச்சு வாங்க ரெண்டு பேரும் சரியா?
2: எனக்கு ஏதோ ஒரு கேள்வி சொல்றேன், சொல்லவே இல்லையா?
0: நான் நினைச்சு போட்டு சொல்றேன், நீங்க ஓடி வாங்க. இப்ப எனக்கு டக்குன்னு வரையல, நானே தான் எழுதி வச்சு கொண்டு வரதில்ல. உடனே உடனே நினைச்சு
2: கொஞ்சம் வெளில போறேன், வெளில போறேம்மா. நான் கொஞ்சம்
0: சாரி சாரி சாரி எங்கே நேரம் சரியாக இப்பொழுது 11:16 மன்னிக்க வேண்டும், சரியா 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வந்துவிடும். கதம்பம் நிகழ்ச்சி கனடிய நேரம் சரியா 1:46.

0: வணக்கம் ராஜேந்திரன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா மூக்கு இருக்கும்?
1: அகல் விளக்கு.
0: அகல் விளக்கு இல்லை ஐயா, இல்ல. அகல் விளக்குக்கு மூக்கு, நீங்க அந்த திரி போற இடத்த சொல்றீங்கல்ல?
1: ஆமாமா.
0: இல்ல இல்ல இல்ல, தூண்டாமணி விளக்கு அதெல்லாம் அதுல மூக்கு மாதிரி இருக்கு, அது திரி போடுறது இல்லையா? அது இல்ல, அது இல்ல. நன்றி நன்றி ஐயா, நன்றி. எங்கே நேரம் சரியாக இப்பொழுது 11 மணி 17 நிமிடங்கள்.

நீ அந்த மூக்கு இருக்கு உயிர் இல்லையன்னு சொன்ன அல்லவா, அது வந்து மூன்று எழுத்துல இருக்கு உண்டு, சரியா? மூன்று எழுத்துல இருக்கு, மூன்று எழுத்துல இருக்குது, ஒன்று இருக்கிறது, எல்லோருக்கும் தெரிந்தது, பார்க்கலாம்.

கொண்டு இருக்கிறது ஏழு எழுத்தில் இருக்குது, ஏழு எழுத்தில் இருக்கிறது, மூன்று எழுத்தில் இருக்கிறது, அடுத்து ஆறு எழுத்தில் இருக்கிறது. எல்லோருக்கும் தெரிந்த பொருள் தான் அது, தெரிந்த பொருள் தான். பார்க்கலாம். ஒரு பொருள் குழந்தைகளுக்கு உதவும். சரி, நான் சுலபப்படுத்தி இருக்கிறேன். குழந்தைகளுக்கு உதவும் ஒரு பொருள், குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கும் உதவும், ஆனா குழந்தைகளுக்கு தான் முக்கியமா உதவும். மூன்று எழுத்து, அது மூக்கிற்கு உயிர் இல்லை. பெரியவர்களுக்கு உதவுவது, பெரியவருக்கு உதவுவது ஆறு எழுத்து சொல். அது இன்னொரு விதமாயும் சொல்லலாம். அது ஒரு ஒரு பொருள் தான். நீங்க எப்படி சொல்றீங்களோ தெரியாது. நான் ஆறளத்திலையும் வைத்திருக்கிறேன். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏழு எழுத்திலையும் வைத்திருக்கிறேன். பார்ப்போம்.

0: ராஜ்குமார் சொல்லுங்க.
1: அம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். அம்மா சொல்லிட்டாங்களாம்மா?
0: இல்ல சொல்ல இல்ல.
1: மூக்கு
0: இல்ல.
1: வான் விமானம். வான் விமானம்.
0: வான் விமானமா? இல்ல, இது குழந்தைகளுக்கு உதவும் சொல்லிக்கிறேன். மூன்றெழுத்து சொல் குழந்தைகளுக்கு உதவும். இது குழந்தை பருவத்துல நீங்க கண்ணு நீங்க அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மற்றது அடுத்தது பெரியவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு ஆரணத்துல இருக்குது. மற்றது உங்களோட இடத்துல இப்படித்தான் மட்டமாயி சொல்லுவாங்க போல இருக்குது. அது ஏழு எழுத்துல சொல்லி இருக்கிறேன். ஏழு எழுத்து.
1: குழந்தைகளுக்கு உதவுமா? குழந்தைகளுக்கு
0: குழந்தைகளுக்கு உதவும். வணக்கம் மாமா. மாமா வணக்கம்.
2: வணக்கம்மா. அது என்னமா பொம்மையா?
0: குழந்தைகளுக்கு உதவும். குழந்தைகளுக்கு உதவும். இது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு பெரியாக்களுக்கும் உதவும். இன்னொரு விதமா இருக்கிறது அது. பெருசாக சின்னவர்களுக்கு சின்ன வயதுல தேவைப்படும் மாமா. உங்களோட கடையில எல்லாம் இப்ப இருக்குமென்னு நினைக்கிறேன். அது
2: அப்படியா?
0: சரி, லோகத்தால் ஆனது. சரி சொல்லி இருக்கு. ரெண்டும் லோகத்தால் ஆனது. பெரியவர்களுக்கும் சின்னவர்களுக்கும் ஒரு லோகத்தால் ஆனது.
2: கைத்தடி மாதிரி இருக்கும்.
0: ரேவதியம்மா கெட்டிக்காரி. அடுத்தது பெரியவர்களுக்கு பாவிக்கிறது என்ன ஒன்று இருக்குது மூக்குள்ளது, அது என்னது? அது சரி, அது சரி. நீங்க சொன்னது ஒன்று சரி. ரெண்டாவது மூக்கு இருக்கு, உயிர் இல்ல. இன்னொன்னு சொல்லுங்க. பெரியவர்கள் பாவிப்பார்கள், அதுவும் லோகத்தால் ஆனது.
3: பெரியவர்கள்
0: பழமை வாய்ந்தது. இப்ப இருக்கா தெரியல, இப்ப இருக்கும் அங்கேயும். லோகத்தால் ஆனது
3: இல்லையே. உலோகத்தால் மூக்கு பொடி டப்பாவா?
0: இல்ல, அது இல்ல
3: இல்ல இல்ல
0: இல்ல இல்ல இல்ல.
3: உலோகத்தால்
0: தேநீர். தேநீர்
3: குடிக்கிற
0: தண்ணீர், தேநீர் எல்லாம் குடிக்கலாம்.
3: சரி சரி சரி. தண்ணீர் அது ஜாடி மூடியா? ஜாடியா? இருங்க இருங்க. லோட்டாவா? லோட்டா
0: அது எப்படி சொல்லுவாங்க? தண்ணீர் தேநீர் குடிக்கிறது மூக்கு இருக்கும்.
3: மூக்கு இருக்கும் அதுக்கு கரெக்ட். அதே மாதிரி ஒரு என்ன குடிப்பாங்க அதுல? ஒரு பானை சொல்லுவாங்க, டீ பாட்டுன்னே சொல்லுவாங்க. இதுல என்ன தெரியல, குடிப்பாங்க தண்ணி குடிப்பாங்க இல்லையா? ஜக் சொல்லுவாங்க. ஜக்
0: இல்ல இல்ல, அதுக்கு மூக்கு இருக்குதான். ஜக்கு எல்லாம் ஊத்துற மூக்கு இருக்கு. அந்த நீங்க தண்ணி எடுத்து ஊத்துற இதுக்கெல்லாம் மூக்கு இருக்குது.
3: ஆமா ஆமா,
0: அந்த மூக்கு இல்ல. இதுக்கு இதுக்கு அந்த பேரைத்தான் சொல்லுவாங்க. அது தேநீர் அதை குடிக்கும் போது அதை எடுத்துட்டு வர சொல்லி சொல்லும் போது அதோட பேர அப்படித்தான் சொல்லுவோம். இப்ப ஜக்குக்கு நாங்க அப்படி சொல்ல மாட்டோம்ல. ஜக்குக்கு மூக்கு சொல்லி சொல்ல மாட்டோம். இது இந்த மூக்க சொல்லி சொல்லுவாங்க இந்த பொருளை. நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன் சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. மூக்கு கண்ணாடி இல்ல. மூக்கு கண்ணாடிக்கு மூக்கு இல்ல, அது மூக்குல போடுற வடிவா மூக்கு. நீங்க தேநீர் குடிப்பீங்க, தண்ணி குடிப்பீங்க.
1: பழங்காலத்துல
0: நீங்க கண்டிருப்பீங்க.
1: ஜக்கா
0: இல்ல, உங்களோட ஊர்ல இல்லையோ தெரியல எனக்கு.
1: மடக்கு. மடக்கு மடக்கு மடக்குன்னு சொல்லுவாங்க.
0: மடக்கு இல்ல. மடக்குன்னு மூக்கு இருக்குமா அதுக்கு?
1: இருக்குமா.
0: அது எப்படி இருக்கு ஷேப்?
1: குடுவையில இருக்கும். குடுவையில இருக்கும். குடுவைன்னு சொல்லுவாங்களா?
0: குடுவை. தேநீர் ஊத்தி குடுப்பாங்களா? புடிச்சு ஆத்துவாங்களா அந்த மூக்குல புடிச்சு?
1: ஆமா
0: மூக்குல புடிச்சு அந்த தேநீர் ஆத்துவாங்களா?
1: ஆமா. இப்படி இப்படி அடி அடி குடிப்பாங்க. சூடு ஆறுறாங்க.
0: அண்ணாந்து குடிக்கும் போது மூக்கால குடிப்பாங்களா அந்த மூக்காலே?
1: அது மூக்கு கோவலை. நீங்க சொல்றது
0: அதத்தான் கேக்குறேன். அதுக்கு என்ன பெயர் அதுக்கு? நீங்க உங்களோட ஊர்ல
1: பிடிக்கோவலை. பிடிக்கோவலை
0: மூக்கு கோப்பை என்று சொல்லுவாங்களா? அல்லாட்டி முன்னுக்கு மூக்கு மாதிரி இருக்கு. மூக்கு பேணி என்று நாங்க சொல்லுவோம். அங்க மூக்கு பயணி.
4: உங்க நாட்டுல ஒரு மாதிரி எங்க நாட்டுல ஒரு மாதிரி.
0: அந்த தேநீர் வாத்து கொடுப்பாங்க, மூக்கு பயணி என்று சொல்லுவோம். தேநீர் கப் மாதிரி இருக்கு, முன்னுக்கு மூக்கு இருக்கும். கப்புல அந்த புடி இருக்காது, புடி இருக்காது கப்புல. நீங்க புடி இருக்கல இருக்காது, மூக்கு தான் இருக்கும். நீட்டா இருக்கும், அது பெருசா இருக்கும் மூக்கு. அதுக்கு அத மூக்கு பேணி, நீங்க மூக்கு குவளை அல்லாட்டி மூக்கு கோப்பை என்று சொல்றீங்களோ தெரியாது. நீங்க ஒரு உங்களோட ஊர்ல நீங்க கண்டு இருக்கிறீங்களா? இருக்கா, லோகத்தால் ஆனது அது. அது செப்புல இருக்கும், அது அல்லாட்டி பித்தளையில இருக்கும் அந்த கோப்பை. அது சரி. நல்லம் நல்லம் நல்லம் விஜயராகவன், நன்றி நன்றி
4: நன்றி.
0: அப்பா மூக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா.

சரியாக இப்பொழுது 11:30 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:00. சரி, அடுத்த சொல் ஒன்று தருகிறேன் நான். அடுத்த சொல் மூன்றெழுத்து சொல். வாழுவதற்கு உகந்த இடம் இது. வாழக்கூடிய ஒரு இடம். அதாவது மனிதர்களுக்கு இது தேவை. வாழுவதற்கு உகந்த இடம் இது. மூன்றெழுத்து சொல் வாழுவதற்கு உகந்த இடம் இது. எங்கே?

0: வணக்கம், எங்கேயே விஜயராகவன் சொல்லுங்க. வாழுவதற்கு
1: வணக்கம்,
0: உகந்த இடம் இது. இது வாழக்கூடிய ஒரு இடம், அதாவது குடும்பங்கள் வாழக்கூடிய ஒரு இடம், பணம் உள்ளவனும் பணம் இல்லாதவனும் வாழக்கூடிய ஒரு இடம், தேவையான ஒரு இடம். மூன்று எழுத்து சொல். வாழுவதற்கு அதாவது வாழ்க்கை வாழுவதற்கு. நீங்க இப்ப வாழ்றதுக்கு என்ன, உடை, உணவு, உறையுள், இந்த மூன்று முக்கியம் தானே? அதுல உண்டு, அதுல உண்டு.
1: இருப்பிடம், இருப்பிடம் சொல்றீங்க.
0: மூன்றெழுத்து இது. பணக்காரன், ஏழை, இருவர் எல்லோரும் இதை அமைச்சு கொள்ளலாம்.
1: ஓஹோ, அப்படியா? சொல்றமா, இன்னொரு சற்று நேரத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து நாகப்பன் தொடர் போயிட்டு வருவாருமா?
0: ஆனந்த
1: வேல, ஆனந்த வேல இருக்காரு, வந்துகிட்டே இருக்கார் கோயம்புத்தூர்ல இருந்து.
0: அரமணித்தியாலும்
1: வரமா, தொடர்ந்து வரமா.
0: நன்றி நன்றி நன்றி. எங்க ஃபாரக் நீங்க இணைஞ்சிங்க, ஓடி வாங்க பாக்கலாம். வாழ்றதுக்கு உகந்த இடம் சொல்ல வரீங்க, என்னன்னு பாப்போம். எங்கே எங்கே வணக்கம் ராஜேந்திரன், நீங்க சொல்லுங்க. எங்க மூன்று எழுத்து சொல். ராஜேந்திரன்,
2: வயல். வயல்,
0: வயல், அது வாழ்றதுக்கு உதவுமா? அது உணவுக்கு உதவும், உணவுக்கு உதவும். இது இந்த மூன்றுல உண்டு. எங்க பாக்கலாம், அது இல்ல, வயல் அல்ல, வயல் அல்ல. கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. எங்கே ஃபாரக் வந்து இங்க ஓடி வாங்க. மூன்றெழுத்து சொல். மனிதர்கள் வாழ்வதற்கு உகந்த இடம், பணக்காரன், ஏழை, யாராக இருந்தாலும் இதை அமைச்சு கொள்ளலாம், இதனுள் வாழலாம். இப்ப நாங்க பணம் இல்லாட்டி அமைக்க முடியாதல்ல, சில நேரம் சில விஷயங்கள். இது வந்து பணம் இருந்தானே இல்லாட்டியான அமைச்சு கொண்டு வாழலாம். எங்கே பாக்கலாம். ஃபாரூக் வாங்க. வணக்கம், வணக்கம் ஃபாரூக் வாங்க. சின்ன
3: பையன்,
0: குளப்படி சிங்கம் வாங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நேற்றையில இருந்து கொஞ்சம் நல்லா குறைவனு சொல்லுங்க ஐயா, எப்படி இருக்கிறீங்க நீங்க? எப்படி
3: இருக்கீங்களா?
0: குடிசை கட்டிக்காரன் அட்டே அப்பா, என்னன்னு கண்டுபிடிச்சீங்க? கட்டிக்காரன் நேரம் சரியாக இப்பொழுது 2:05, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:35. நீங்க கதம்பம் சரியா 12 மணிக்கு நிறைவு பெறும். கதம்பத்தை தொடர்ந்து காட்டிலைக்கு வருகிறது எங்களுடைய ஜெகவசாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து நீங்க இன்றைய நேரம் வந்து சரியாக 8:00 அப்ப அடுத்து
3: வருவாங்க.
0: சொல்லுங்க.
3: மூன்று எழுத்து சொல் சொல்லிட்டாங்களா? குடிசை,
0: குடிசை.
3: சரியா தவறாமா?
0: சரியானது. இன்னொன்று சொல்லுங்க பாப்போம், அப்படி வாழக்கூடிய ஒன்று
3: எதுங்க?
0: மூன்றெழுத்து.
3: ஆமா,
0: இன்னொன்று சொல்லுங்க.
3: மாளிகை, மாளிகை.
0: சரி, மாளிகை, அது வசதி படைத்தவர்கள். இது இன்னொன்று சொல்லுங்க பாப்போம், வசதி இல்லாதவர்களும் இதை அமைச்சுக் கொள்ளலாம், குடிசை மாதிரி உண்டு.
3: சரி, தெரிஞ்சிட்டு வரமா, அடுத்த நேர் கொலை விடுறது.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இன்னொரு சொல்லி இருக்கிறது இந்த குடிசைக்கு, அதே மாதிரி தான் வாழக்கூடியது. எங்க பாப்போம், கட்டிக்காவை யாராவது வாழ்ந்து சொல்லுங்க பாப்போம்.

இடம் இந்த குணம் இருக்கிறது. ரெண்டு எழுத்து. கழுத இடம் இந்த குணம் இருக்கிறது, இந்த செயல்பாடு இருக்கிறது. ரெண்டு எழுத்து. எங்க பாப்பா கெட்டிக்காரையா? ரெண்டு. உடனே யாரும் வந்த கழுதைய நல்லா பார்த்தவங்கதான் ஓடி வருவீங்க. எங்க பாப்போம். கழுத இடம் இந்த செயல்பாடு இருக்கிறது. ரெண்டு எழுத்து.

0: வணக்கம் ராஜேந்திரன், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜேந்திரன், ராஜேந்திரன் வணக்கம், கண்டுபிடிச்சிட்டீங்களா? ராஜேந்திரன், ராஜேந்திரன், ஐயா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உதய் கட்டிக்காரன், ராஜேந்திரன் கட்டிக்காரன், உதய், உதய் கலதையிடம். நீங்க கலதை கலதை எவ்வளவு பாத்துருக்கீங்க போல இருக்குது. குடில் கட்டிக்காரன், கட்டிக்காரனா இருக்கிறீங்க ஐயா. அட்டே நாகப்பனுக்கு அடுத்தவரா இருக்கிறீங்க நீங்க. குடில், குடில் என்றது சரி, உதய் என்றதும் சரி. கொட்டில், கொட்டில் என்றும் சொல்லுவார்கள். கொட்டில் அப்படி சொல்ல, அதை எடுத்து வர நினைச்சு அதுக்கு மேல நீங்க சொல்லிட்டீங்க. கொட்டில் அப்படி என்ன சொல்லுவாங்க? கொட்டில் ஒன்று போட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் இல்ல.
1: இலங்கை தமிழ் அப்படி
0: இருக்கிற. நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி. எங்கே வணக்கம் ராஜ்குமார், எங்க என்ன என்ன
2: கண்டுபிடிச்சீங்களா? கழுதை குணம் என்ன?
0: அதுல கட்டிக்காரன் ராஜேந்திரனா? எங்க நீங்க சொல்லுங்க பாப்பா. எங்க
2: சொல்லிட்டாரா?
0: நீங்க இல்ல சொல்லுங்க பாக்க.
2: கழுதைக்கு வந்து உதயா, உதய்,
0: உதய், உதய், உதய், கட்டிக்காரன், கட்டிக்காரன், கட்டிக்காரன், உதய், உதய். நன்றி
2: நன்றி நன்றி.
0: எங்க விஜயராகவன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோ? எங்க விஜயராகவன்?
3: வணக்கம். சுவை இருக்கு, பொதி இருக்கு, எல்லாமே அதுக்கிட்ட உள்ள குணம். சுமக்கம், சுமக்கம்,
0: சுமை, சுமை இல்ல, இது உதய் தான் அதுல உண்மையான.
3: அது ஒரு பழக்கம்,
0: செயல்பாடு எப்படியும் உதைக்கும். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி நன்றி.

பொருளையோ சொத்தையோ, சொத்து அல்லது பொருள் எந்த எதுவா இருந்தாலும், பத்து பேர் இருந்தாலும் இருபது பேர் இருந்தாலும், அதை பிரித்து கொடுப்பதை இப்படி சொல்லுவார். பிரித்து கொடுக்கும் போது இப்படி சொல்லுவார், பிரித்து கொடுப்பதுக்கு இப்படி சொல்லுவார். இப்ப ஒரு பொருளையோ அல்லாட்டி சொத்தையோ அல்லாட்டி எதுவா இருந்தாலும், இப்ப பத்து பேருக்கோ ரெண்டு பேருக்கோ மூன்று பேருக்கோ எத்தனை பேருக்கு இருந்தாலும் பிரித்து சரி சமனாக பிரித்து கொடுப்பதை இப்படி சொல்லுவார். மூன்றெழுத்து சொல் எங்க.

0: ராகவன், வணக்கம். விஜய ராகவன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? விஜய ராகவன் எங்க?
1: பாகம். பாகம் பாகம்
0: பாகம் பாகம் நீங்க சொல்றதும் சரி, உங்களுக்கு கொண்டு கொடுக்கறேன். பாகமா பிரிச்சு கொடுக்கறது சரி. உங்களுக்கு உங்களுக்கு ஒன்று விஜய ராகவனுக்கு கொடுக்கறேன். ஆனா இன்னொன்று இருக்கிறது எங்கே, இன்னொன்று மூன்றடுத்து. சரியா? நன்றி நன்றி. எங்கே ராஜ்குமார் நீங்க வந்து இங்க ஓடி வாங்க பாக்கலாம். இங்கே வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், வணக்கம்
2: வணக்கம்மா. சொல்லிட்டாங்களா பிரிச்சு குடுக்கறது?
0: நீங்க சொல்லுங்க. அவர் சொன்னது ரெண்டு மூன்று சொல்லி இருக்கு, நீங்க இதை சொல்றீங்கன்னு பாப்பா. இங்க சொல்லுங்க.
2: மூன்று எழுத்து தானம்மா?
0: மூன்று எழுத்து.
2: பாகம்
0: பாகம்ன்றது அவர் சொல்லிட்டார். பாகம் சொல்லிட்டார். பாகம் சரி. இன்னொன்று இருக்கிறது. இப்ப என்னட்டு ஒரு குவியலாக உறையஞ்சிருக்குது சாத்துக்குடி. அத நான் ஒரு 10 பேருக்கு இப்படி செய்து கொடுக்கறேன்.
2: 10 பேருக்கு?
0: 10 பேருக்கு இல்ல 3 பேருக்கு, 2 பேருக்கு, எனக்கு உங்களுக்கும் நான் பிடிக்கிறேன். அத என்ன சொல்லுவாங்க?
2: மூன்று எழுத்தம்மா? அதோ
0: மூன்று எழுத்தா?
2: சமம் சமம்
0: சமனாக பிரிக்கிறது. அது சமனாக பிரிக்க சொல்லி சொல்லுவேன். இப்ப நான் இப்படி குவிச்சு வைக்கிறத காட்டி சொல்லுவேன். இவருக்கு இதை
2: கொடுத்துருக்கிறேன்.
0: இதுல இது
2: சரிமான வர வர வர வர அடுத்த
0: விஜயராகவன், வணக்கம்.
1: விஜயராகவன்
0: சமமாக அது அது அல்ல, அது அல்ல. சமமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது என்ற அல்ல. இப்படி இப்படி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றோம் நாங்க. அதை காட்டி ஒரு குவியல இல்லாட்டி ஏதாவது ஒன்று உங்களுக்கு சரி சமனாக பிரிச்சு பாகம் பிரிக்கிறது. பாகத்துக்கு எங்க பாக்கலாம். எங்களுடைய தமிழ்வாணன் வருகிறார், பாப்போம். வணக்கம் தமிழ்வாணன். எங்க
3: பங்கு பிரிச்சுக்கிறது?
0: பங்கு கெட்டிக்கார். பங்கு உங்களுக்கு உண்டு தமிழ்வாணனுக்கு. ரெண்டு புள்ளி எடுத்துட்டீங்க நீங்க பாருங்க. அப்படியாப்பா பங்கு பிரிக்கிறது, பங்கு பிரிக்கிறது. அது வந்து நாங்க மட்டுன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் இல்ல, மட்டுன் பங்கு போடுறது.
3: பங்கு நாங்க பாக பிரிவினை என்ன அப்படின்னாக்கா அடுத்த பங்குதான்.
0: பங்கு பங்கு பங்கு பிரிக்கிறது.
3: ரெண்டாவது நீங்க வேற அந்த இது சொன்னீங்களா, காய்கறிகள் அந்த பழம்
0: கூறும் அப்படி சொல்லுவாருங்க. அது மீன் தான் கூறும், கூறு கூறு கட்டி வைக்கிறது மீன் இல்ல.
3: இல்லமா இப்ப நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, நம்ம மீன் அதே பொருள் வந்து சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கொய்யா பழம் இந்த பழம் வகைகளை பார்த்தா ஒரு ஒரு 20 பழத்தை ஒன்னா அப்படி வச்சு கூறு கட்டி வச்சிருப்பாங்க.
0: கூறு கட்டி வச்சிருப்பாங்க. சரி சரி.
3: அத குடுப்பாங்க. அத வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் அந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதம் சாப்பிடுறது.
0: சரி சரி. நன்றி நன்றி நன்றி நன்றி ஐயா. எங்கே ராஜேந்திரன் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ராஜேந்திரன் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்க ராஜேந்திரன்? பங்கு பிரிச்சு. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி.

எந்த ஒரு பொருளையும், அதாவது உணவிலும் சரி உணர்விலும் சரி உணவிலும் சரி, எங்களுக்கு ரசிக்கக்கூடியதாக அனுபவிக்கக்கூடியதாக இருந்தால், இப்படி சொல்லுவோம் மூன்று எழுத்து சொல்.

உணவிலும் சரி உணர்விலும் சரி, உணர்விலும் அதாவது காட்டு வீசும் போது அல்லாட்டி நல்ல குழு குழந்து இருக்கும் போது எல்லாம் உங்களுடைய நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள் அல்லவா. உணர்விலும் சரி உணவிலும் சரி நல்ல சுவையாக இருந்தால் அதை அனுபவிச்சா நீங்கள் இப்படி சொல்லலாம், இப்படி சொல்வார் மூன்று எழுத்து, இப்படி சொல்லலாம் மூன்று எழுத்து, மூன்று எழுத்து எங்கே கூடுதலாக சரி உங்களை உங்களை சுற்றி நல்ல இதமா ஆஹா காட்டு வீசும் போது உணர்வு உடலிலே உணர்வு ஏற்படும் போது அல்லாட்டி நல்ல குளிர்மையாக இருக்கும் போது அல்ல உணவு சமைச்சு சாப்பிடும் போது இந்த சொல்லு மூன்று எழுத்து சொல்லு எங்கே கண்டுபிடிச்சோன்னு வாங்கும் எண்ணம் சரியா பத்து நிமிடங்கள் தான் இருக்கிறது.

0: அதாவது உணர்விலும் உணவிலும் இது இருக்கக்கூடியது. அதாவது நன்றாக இருந்தாலும் இப்ப உங்களுக்கு ஒரு காட்டு வீசும் போது, அல்லாட்டி ஒரு குளிர்மையாக இருக்கும் போது, அல்லாட்டி சரி ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது இந்த சொல்லு வரும். அதே மாதிரி உணவிலும், உணவு நீங்க சுவையாக இருக்கும் போது அதை நல்ல ரசித்து நீங்க சாப்பிடும் போது. வணக்கம் விஜயராகவன், சொல்லுங்க இந்த மூன்றெழுத்து சொல்லு, அது என்ன?
1: சுகமாமா, சுகம்.
0: சுகம், சுகமா இருக்கிறது. சரி, அப்ப சாப்பாட்டுல எப்படி சொல்லுவீங்க?
1: பிப்ரவரி 19 கான்ஃபரன்ஸ்ல பேசணுமா? நம்ம பேசி 36 நாட்கள் ஆகுதுமா.
0: நேயர்கள்
1: பங்கு பெற்ற நிகழ்ச்சி பிப்ரவரி 19 அந்த இரவு பேசணும்.
0: பேசணும், அதுக்கு பிறகு பேசல, அதுக்கு பிறகுதான் பல்ல புடிங்க.
1: 36 நாள் ஆகுது,
0: அதுக்கு பிறகுதான் இந்த பல்ல புடுங்கிட்டாங்களே ஐயா. இந்த பல்ல புடுங்க பாம்பா.
1: நாங்க இல்லம்மா, டாக்டர் குடிக்கிட்டு போயிருக்கு. டாக்டர்
0: குடிக்கிட்டு பல்லு பல்லு புடுங்க பாம்பா. என்னண்டு
1: பேசக்கூடாதுண்ணா?
0: இல்ல பேசக்கூடாது, இல்ல அதுல வலி வந்துடுச்சு. நன்றி. எங்க ராஜேந்திரன் நீங்க இணைஞ்சு கொண்டீங்க, எங்க பாக்கலாம் எங்கே?

0: ராஜேந்திரன் வணக்கம். ராஜேந்திரன்
1: வணக்கம். வணக்கம். வாசனை,
0: வாசனை அது வந்து காட்டு உங்களை காட்டு மோதி செல்லும் போது வாசனையா இருக்குமா இல்லையா?
1: ஆமாம்மா, ஆமாம்மா.
0: சரி, காட்டு வாசனை இருக்கும் சொல்றீங்களா? இல்ல அது இல்ல. உணவு உணவும் வாசனையா இருக்கும் சொல்றீங்களா? இல்ல. இப்ப அதாவது உணர்வு அது ஒரு சுகமாக இருக்கும்போது அது இப்ப நல்ல பட்டு மெத்தையில நீங்க படுக்கிறீங்க, அப்ப இந்த சொல்ல இதம் என்ற சொல்லி நாங்கள் சாப்பிடும் போதும் சொல்லுவோம். இதமா இருக்கு, இதம் பதம், அந்த பதமும் வரும் அதுல இல்ல, பதமாக சொல்லி செய்திருக்கிறார்கள். இதம் கட்டிக்காரன், கட்டிக்காரன். நன்றி, நன்றி. ஒரு உங்களுக்கு ஒரு புள்ளி. நன்றி. வணக்கம் தமிழ்வாணன். வணக்கம் தமிழ்வாணன். தமிழ்வாணன் வணக்கம். கேக்குதா நான் பேசுறது? தமிழ்வாணன் உங்களுக்கு வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம். மகிழ்ச்சி
0: நினைக்கிறேன். காட்டிவேஷனா இதமா இருக்க வேண்டுவீங்க, சாப்பிடும் போது நல்ல இதபதமா இருக்க வேண்டுவீங்க. இதம் நல்ல சமைச்சு மனைவி போடைக்கு அப்படி இருந்து ஒரு வட்டு வட்டி இதமா
2: இருக்கப்பா.
0: அல்லது உப்பு காணையில எங்க இன்னைக்கு என்ன சமைச்சிருக்கு? நன்றி ஐயா. நன்றி. நேரம் சரியாக 11:55. இன்றைய கதம்பம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றி கொண்டவர்கள் லெனின். அவர் புள்ளி எடுக்கவில்லை, இருந்தாலும் அன்போடு ஓடி வந்து விட்டார். முதல் புள்ளியாக ஓடி வருவார் அவர். சரி, லெனின், விஜயராகவன், ராஜேந்திரன், ராஜ்குமார், ஜார்ஜ், எங்களுடைய ரேவதி அம்மா, கண்ணன், ஆனந்தன், சந்தனராஜ் மாமா, மற்றது மகாலிங்கம் ஐயா, தமிழ்வாணன், ஃபாரூக், இவ்வளவு பேரும் இணைந்திருக்கிறீங்க. அதுல வந்து அதுல விஜயராகவன் 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். அடுத்து ராஜ்குமார் 4 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். ரேவதி அம்மா 3 புள்ளிகள் எடுத்திருக்கிறீங்க. தமிழ்வாணன் 2 புள்ளிகள் எடுத்திருக்கிறார். ஃபாரூக் 1 புள்ளி எடுத்திருக்கிறார். எங்களுடைய ராஜேந்திரன் 7 புள்ளிகளை எடுத்திருக்கிறார். கட்டிக்காரர் ராஜேந்திரன் உங்களுக்கு 7 புள்ளிகளை நீங்க எடுத்திருக்கிறீங்க. ராஜேந்திரன் கெட்டிக்காரன் நீங்க உண்மையிலேயே. இன்றைக்குதான் நான் இப்படி கொடுக்கும்போது கடை கடண்டு நாகப்பனுக்கு அடுத்தபடியாக நீங்க இருக்கிறீங்க கெட்டிக்காரன். எல்லாரும் கெட்டிக்காரர்கள் தான் இணைந்து கொண்டவர்கள். சரியாக 12 பேர். உண்மையிலேயே கதம்பம் நிகழ்ச்சி நாளைய தினம் வேறொரு நிகழ்ச்சி வரும் உங்களுக்கு. இதில் பாடுவோர் பாடலாம் வர இருக்கிறது. மற்றது கவிதை நிகழ்ச்சி மகளிர் மட்டும் உன் என் விருப்ப பாடல் ஒரு அன்பு உறவை எடுத்து அவரும் அவருடைய விருப்ப பாடலோடு இணைஞ்சு அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது. அப்படி பல நிகழ்வுகள் இந்த நேரம் வரும். நல்லது என் அன்பு உறவுகளே அடுத்த நிகழ்வாக எங்களுடைய ஜெகவர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காட்டலைக்கு வருகிறது. கதம்ப நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நாளைய தினம் உங்களை சந்திக்கும் வரை, இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுதும் நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, சரியா உங்களுக்கு 8 நேயர் விருப்பம் காற்றலைக்கு வரும். நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

0: வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். கனடாவில் பகலும் இந்தியாவில் இரவு நேரமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இரவும் பகலும் என்ற வணக்கத்தை மகிழ்வோடு கூறிக்கொண்டு காற்றாலையில் இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று காற்றலையில் கூறிக்கொள்ளுகின்றேன். உறவுகளுக்கு வணக்கம் கூறிய நான் இன்று காற்றலையில் கலந்திருந்து உங்களுடைய 12 மணி வரை காற்றலையில் இருப்பேன். அதுவரை நீங்கள் இந்த நிகழ்வில் பங்கு கொள்ளலாம். இது கதம்பம் நேரலையில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது கனடாவில் நண்பகல் 11:35 நிமிடங்களை எட்டிப்பிடிக்க இருக்கும் வேளையிலே இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் 9:05 நிமிடங்களை காட்டிக்கொண்டிருக்கின்றது. ஏனைய நாடுகளிலும் அவ்வப்போது அங்கங்கு நிலவும் கால நேரங்களை காட்டிக்கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியும். இன்றைய தினம் நாங்கள் காற்றலையில் சந்தித்து என்ன பேசப்போகின்றோம் என்பதை எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு ஆரம்பிக்கும் விடயத்திலிருந்து தொடங்கலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைய காலநிலை மாற்றங்கள், நேரங்கள் மாற்றங்கள், இன்று என்ன நாள் என்ன தேதி என்று தெரியாத தடுமாற்றங்கள் எங்களுக்கெல்லாம் இருக்கும் வேளையிலே முதல் முதலாக அன்பு உறவு ஒருவர் இணைகின்றார், அவரோடு பேசிவிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். ஜேவர் சாதிக். ஜேவர் சாதிக் நாகூர்.
0: வணக்கம் நாகூர். ஜேவர் சாதிக் அவர்களே, நலமாக உள்ளீர்களா?
1: அனைவரும் நலமா இருக்கிறோம். தாங்கள் நலமா ஐயா?
0: நலமாக இருக்கின்றோம், வளமாக இருக்கின்றோம். காற்றலையில் கலையகம் சிறப்பாக இருக்கின்றது.
1: ரொம்ப நன்றி.
0: நாங்களும் சுகமாக இருக்கின்றோம். அதிலும் நேயர்களாகிய உறவுகளாகிய அன்பு நீ நெஞ்சங்களை சந்திக்கும் வரை மேலும் மகிழ்வாக இருக்கின்றோம்.
1: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.
0: இது பொழுது எப்படி போனது உங்களுக்கு?
1: பொழுது போகிறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. இருந்தாலும் அரசுடைய அவங்களுடைய எதிரியை நம்ம கட்டுப்படுத்தினாகணும். நாம் நோயிலிருந்து பிழைக்கின்றால் நிச்சயமாக அரசுடைய செயல்பாடுகள் அனைத்துக்கும் நம்ம கட்டுப்படுத்தலாக வேண்டும். என்ன தற்போது என்ன ஒரு குறை என்றால், 14 நாளுக்கு பிறகு மீண்டும் ஒரு 14 நாள் நீடிச்சிட்டாங்க அந்த ஒரு பாட்டி போற. கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏதாவது மே மாசம் 3 வரை நீடிப்புச்சிருக்காங்க.
0: மே மாசம் 3 வரை நீடித்திருக்கிறது என்றால் இந்த ஆபத்தான நிலையை இன்னும் நாங்கள் கடக்கவில்லை என்றுதான் அதனுடைய அர்த்தம். இன்னும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றோம்.
1: நிச்சயமா, நிச்சயமா, அதுதான் உண்மை.
0: கடினமான ஒரு காலம் இந்த காலம். இது சாதாரணமான விடயம் அல்ல. நாங்கள் ஆரம்பத்தில் சாதாரணமா நினைத்தாலும் இப்பொழுது நாங்கள் கடுமையாக மனதில் கொள்ள வேண்டிய ஒரு காலம் இல்லையா ஜெகபர் சாதிக் அவர்களே?
1: நிச்சயமா.
0: ஏனென்றால் இது என்ன நோய் என்று இன்னும் யாராலும் கண்டுபிடிக்க, ஒரு கொரோனா வைரஸ் என்ற ஒரு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். சரியான மருந்து என்ன தொற்று, இதுக்கு எப்படி இந்த தொற்று நீக்கி நாங்கள் வெளியே வருவதென்று தெரியாமல் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளை திண்டாடுகின்றது.
1: நிச்சயமா.
0: அப்ப எங்களுடைய நாடுகள் குறைந்ததல்ல. பாரத நாடு பெரும் நாடு, புண்ணிய பூமி. ஆனா அங்கேயும் இது வந்து காலத்தின் கூலமான ஒரு விளையாடல் என்றுதான் எண்ண வேண்டியதா இருக்கிறே தவிர, இதை
1: நிச்சயமா
0: ஆக்கிவிட்டவன் எப்படியும் அழியா, அதை அடக்குவதற்கு ஒரு சக்தியை வைத்தவர்கள்தான் ஆக்கிவிட்டிருக்க வேண்டும்.
1: நிச்சயமா. எல்லாம் அவன் செயல்.
0: இறைவன் அணு அவன் அன்றி அணுவும் அசையாது என்ற ஒரு கோட்பாட்டுக்குள் நாங்கள் இருக்கின்றோம். இந்த கட்டுப்பாட்டுடன் வீட்டுக்குள் இருப்பதும் அவனுடைய கிருபை என்றுதான் எண்ணிக்கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: மகிழ்வான இந்த வேளையில சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் வீட்டின் உள்ளே. வெளியே சென்றால் இப்படி ஒருவர் ஒருவர் பார்த்து கைகுலுக்கி கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து அல்லது சிரித்து விளையாட முடியாத ஒரு நிலை.
1: நிச்சயமா.
0: ஆனால் உள்ளூர நாங்கள் உறவுகளுடன் உறவாடி உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டிய காலத்தில் கட்டாயமாக
1: காலகட்டாயம் நிச்சயமா காலகட்டாயம்.
0: இப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன பாடலை விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு வந்து முகராசி அப்படிங்கிற படத்துல இருந்து உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேரு, அதை கொண்டு வந்து போட்டவர்கள் நான்கு பேரு என்ற இனிய பாடல். அந்த பாடல்
0: டி எம் சவுந்தரராயன் ஐயா அவருடைய குரல்ல வரும்.
1: ஆமா ஆமா, அவர் பாடலாம்.
0: உண்டாக்கி விட்டவர்கள் இரண்டு பேர்,
1: ரெண்டு பேர், அதை கொண்டு வந்து போட்டவர்கள் நான்கு பேரு என்ற பாடல்.
0: இந்த எங்களுடைய இந்த உடம்பு உயிரோடு அந்த உடம்பை கொண்டு வந்து போட்டவர்கள் இந்த உலகத்திலே இருவர்கள், தாய் தந்தையர் இருவரும். உறுதியிலே அந்த உயிர் போனவின் வரும் உடலாக இருப்பதை கொண்டு வந்து சுடுகாட்டிலே போட்டவர்கள் நாலு பேர்,
1: அப்படித்தானே?
0: அந்த கருத்துக்கு அமையா அந்த பாடல் முகராசி திரைப்படத்தில் வந்திருந்தது.
1: நிதர்சனமான உண்மை. இந்த நிலை தெரியாமல் சில பேர் தலையில் தெரியாமல் ஆடுறாங்க பாத்தீங்களா?
0: ஆமா,
1: அதுவும் நடந்து கொடுத்துதான் இருக்கு. இந்த சூழ்நிலை, நாடு இருக்க சூழ்நிலையில இப்ப கூட வந்து தலைவர் தெரியாம சில பேர் ஆளிட்டுதான் இருக்காங்க. அவங்களுடைய பணம் அறியாமை மட்டும் இல்ல, அவங்களுடைய பணம் இருக்கு, நம்ம வீட்டுல எவ்வளவு நாளைக்கு எல்லாம் சாப்பிடலாம். ஆனா எங்களை மாதிரி தினசரி வருமானங்கள் உள்ளவங்க எவ்வளவு செலவு பண்ணுவாங்க, அதை நினைச்சு பார்க்க யாருமே நினைச்சு பார்க்கல.
0: அந்த
1: உள்ளவங்க எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கவங்க ஊர்ல இருந்தாலும் ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க இல்லையா?
0: நிச்சயமாக அவங்க என்னவென்றால் அந்த பரோபகார சிந்தனையும் மனித நேயமும் செத்துவிட்டது.
1: செத்துவிட்டது, அதான்
0: அது எப்பவோ செத்துவிட்டது. இல்லைன்னா இவ்வளவு தூரம் வராது.

0: வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து 11:31 கண்ட காலை வேளையாக முற்பகல் என்று கூறும் அளவுக்கு மொன்றியல் தமிழ் வானொலியில் இருக்கும் வேளையில் உங்களுக்கும் இளமணி திரு நாட்டினருக்கும் தென்னகத்துக்கும் இரவு நேரம் 9:01 என்று காட்டும் பகலும் இரவும் இணைந்திருக்கும் 2026 ஆண்டு 6 மாதம் 26 நாள் எல்லாம் 6/6/6 என்று வருகின்றது. இந்த இனிய நன்னாள் என்று வெள்ளிக்கிழமையாக காட்டப்படும் வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு நான் வந்து உங்களுக்கு வணக்கம் என்று கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கனடா கலையகத்திலிருந்து கேட்டு இணைந்து கொண்ட நான், அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்கள் தந்த எல்லாவற்றையும் பிறவித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தோடு இவர்களுக்கு வணக்கம் கூறி உங்களுக்கும் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளையும் வரவேற்று வணக்கம் தந்து இணைந்து கொள்வோம் என்று கதம்பத்திலே. பத்தொன்பது பாகை வெப்பநிலையில் நாங்கள் இருக்கும் வேளை இது படிப்படியாக உயர்ந்து 23 பாகையை அடைய இருக்கின்றது. 23 பாகையை கிட்டத்தட்ட மாலை 3 வரையில் அடையும் என்று இங்கு கணக்கிடப்பட்டு கூடிய வேளையில் 4:23 பாகையாக இருக்கும் பொழுது இடியுடன் மின்னலும் கூடிய மழையாக வர இருக்கின்றது என்று பயமுறுத்தி இருக்கின்றார்கள். கலைந்து போகும் என்று எண்ணும் வேளையில் அவர் 90% உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதனால் அதை எதிர்பார்க்கின்றோம். நேற்றைய தினம் வந்த செய்தி எல்லோரையும் உலக நாடுகளை முழுக்கியது. வெனிசூலா நாட்டிலே 37 வினாடிக்குள் 2 தடவைகள் பூமி நடுக்கம் ஏற்பட்டு பல மக்கள் இறந்தும் மறைந்தும் இருக்கின்றார்கள். கட்டிடங்கள், உயர்ந்த மாடி கட்டிடம் எல்லாம் நொறுங்கி ஒரு வினாடிக்குள் நிலத்தில் விழுந்து மூழ்கிவிட்டது. அப்படியான பேரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இயற்கை தானே. ஏன் இந்த இயற்கையின் சீற்றம் என்று நாங்கள் எண்ணும் இந்த வேளையிலே இன்று வெள்ளிக்கிழமை மொன்றியல் தமிழ் வானொலியிலே வளமை போல நாங்கள் என்ன செய்வோம் என்று இந்த பாடல் கூறும் அல்லவா? பக்தி கொண்டாடுவோம் என்ற பாடலோடு இசையுடன் ஆரம்பித்து எங்களை இயங்க வைக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய பக்தி வேளையை.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: மனித நேயம், ஜீவகாருண்யம், அறம் எங்கே சென்று விட்டது என்று எண்ணும் அளவில் இன்று அந்த எங்கோ இருக்கும் நாடு அவர்கள் இருந்தால் எங்களுக்கு என்ன என்று எண்ணாமல் எங்கள் உள்ளம் ஏங்குகிறது, இறங்குகின்றது, இறைவனை நாடுகின்றது. ஏனிந்த அவலங்கள், இதற்கு அமைதி கிடையாதா என்றெல்லாம் கேட்டு வணங்குகின்றது. காரணம், ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அந்த ஈரம் இருக்கின்றது, மனித நேயம் என்ற ஈரம். அது வறண்டு கொண்டு போக வைக்கும் சில சக்திகளும் செயல்களும் அதை வறட்சி அடைய செய்யும் வேளையிலே எல்லாவற்றையும் 5 அடக்கி ஆளும் இறைவனுக்கு தெரியும் எதை எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்று அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார். அனர்த்தங்கள் மூலம் இந்த உலக அழிவுக்கு படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் என்று கீதோபதேசம் கூறுகின்றது. இன்றைய பக்தி வேளையிலே எங்களை எல்லாம் ஒரு இரக்க நிலையில், கருண நிலையில், அன்பு நிலையில், ஆதரவு நிலைக்கு கொண்டு வந்திருப்பது இந்த பூகம்பம். அந்த பூகம்பத்திலே நல்லவர்கள் மட்டுமல்ல, தீயவர்கள் மட்டுமல்ல, நல்லவர்களும் தானே வெந்து போயிடுவார்கள். ஆதலால் ஆன்மா என்பது நல்லவனாகவும் தீயவனாகவும் வருவது அவரவர்களின் கர்ம வினையை பொறுத்தது. கர்மம் என்பது முன் செய்த வினையில் இப்பொழுது நாங்கள் செய்கிற கர்மங்களும் தான் அதனால் தான் எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, இது இப்பொழுது எது நடக்கின்றதோ நன்றாகவே நடக்கின்றது. துடைப்பம், அந்த அவலங்களை போக்குவதற்காக படிப்படியாக துடைத்து கொண்டு வந்து முற்றாக காட்சிகளின் மூலமும் அனுபவத்தால் எங்களை அனுபவித்து உணரும் வண்ணமும் வேதனைப்படுத்தி அழிய வைக்க இருக்கின்றது போல் தெரிகின்றது. எவனொருதன் துன்பப்படுகின்றானோ அவன் தன்னுடைய கர்ம வினையை அனுபவிக்கின்றான் என்று நாங்கள் கூறுகின்றோம். அதற்கு விதி என்றும் ஒரு பதிலை கூறிக்கொள்ளுகின்றோம். உறவுகளை வாருங்கள். 6487 4641 5 என்ற இலக்கத்தோடு என்னோடு இணையுங்கள். பக்தி மார்க்கமாக நாங்கள் இணைந்து பேசிக்கொள்ளலாம். உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நீங்கள் பெற்ற அனுபவங்கள், பக்தியினால் உங்களுக்கு கிடைத்த நன்மைகள், பக்தியினால் சிலருக்கு ஏற்பட்ட தீமைகளையும் கூறுவதற்கு இருக்கின்றார்கள். நேர்மறையாக எதிர்மறையான கருத்துக்கள் பக்தியை பற்றி உலகளாக இருக்கின்றன எல்லா மதங்களிலேயும். நாங்களும் அதை எடுத்தாள்வோம் என்ற பக்தி வேளையிலே என்று கூறி அந்த வேளையிலே நீங்கள் விரும்பும் பக்தி பாடலை கேட்டு மகிழ்ந்து விடுவதற்காக என்ன பாடல் உங்களுக்கு வேண்டுமோ அந்த பாடலை கொண்டு வாருங்கள் என்று கூறிக்கொண்டு இணைவோம். 6478 7464 1 5 என்ற இலக்கத்தோடு என்று கூறும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியிலே இன்று நாங்கள் பக்தி வேளை என்று கூறியவுடன் இங்கே வந்து அன்புடன் எங்களுக்கு பதிலை தந்திருக்கின்றார்கள் ஜெகவர் சாதிக் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா, இங்கே மகாலிங்கம் அவர்களும் தந்திருக்கின்றார். மகாலிங்கம் நேற்றைய தினம் கேட்டார், அன்பு உறவுகள் பகுதியிலே எனது இணைப்பு அழிந்து விட்டது, ஒரு தடவை இணைத்து விடுங்கள் என்று. நாங்கள் அங்கே சென்று பார்த்தால் அது இணைத்துத்தான் இருக்கிறது, அங்கு எதுவும் அழியப்படவில்லை. மகாலிங்கம் தவறுதலாக உணர்ந்து விட்டாரோ புரியவில்லை. ஆனால் இப்பொழுது அவர் இந்த அந்த பகுதியிலே தானே எழுதியிருக்கின்றார், பக்தி வேளைக்கு வரையதரும் ஐயா அவர்களை வருகிறேன் வருக வருக என்று வரவேற்கின்ற. அதனால் அவர் பக்தி எங்களுடைய தளத்திலே இருக்கின்றார் என்பதை மகிழ்ச்சியோடு புரிய வைத்துக் கொண்டு இன்றைய நிலைக்கு நிகழ்ச்சிக்கு முதலில் வருகின்றார். அவர்தான் வணக்கம் மல்லியம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம். வணக்கம் மகாலிங்கம். மகாலிங்கம் உங்களுக்கு இணைத்து விட்டேன். முதல் நேராக வந்தீர்கள். உங்களுடைய இணையதளம் எங்களோட இணைய மறக்கின்றது. காரணம் என்ன? ஓம் நம சிவாய. அங்கே வாருங்கள். வந்துவிட்டீங்க. ஓம் நம சிவாய சொன்னவுடன் தான் உங்களுக்கு இணைப்பு கிடைத்திருக்கின்றது. என்ன நடந்தது?
2: வணக்கம்யா. வணக்கம்யா.
0: அதை நான் முதலே கூறிவிட்டு நீங்கள் எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
2: நலமா இருக்கையா
0: மகாலிங்கம். இங்கே தளத்தில் நீங்கள் உங்களுடைய அன்பு உறவுகள் தளத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். அது அழைக்கப்படவில்லை. எப்படி?
2: இல்லை இல்லையா, நான் போட்டு பார்த்தேன். அதில் வந்து டெலீட்டாக இருந்தது. நாகப்பன் ஐயா தான், நாகப்பன் கிட்ட கேட்டிருந்தேன், அவர் போட்டாரு நாகப்பன் எனக்கு இணைத்திருந்தார்.
0: இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இங்கே அழைக்கப்படவில்லை, இணைக்கப்படவில்லை. எங்களுக்கு அப்படி காட்டப்படவில்லையே.
2: ஓ,
0: நீங்கள் தெரியாமல், நீங்கள் புரியாமல் கூறியிருக்கின்றீர்கள். அங்கு இணைத்து தான் இருக்கின்றார்கள், இணைப்பில் இருக்கின்றீர்கள் ஐயா. நாங்கள் அதிபரோடும் பேசி அங்கே நாங்கள் பரீட்சித்து பார்த்தபொழுது அப்படி எதுவும் அழிக்கப்படவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் இணைந்தபடி தான் இருக்கின்றீர்கள். நீங்கள் தவறுதலாக புரிந்து விட்டீர்கள். கூடிய மழையை எதிர்பார்க்கிறோம்.
2: ஆமாயா, ஆனா கருங்கருன்னு வந்ததுயா, ஆனா மழை வரலையா. வெப்பமா தான் இருக்கு. இரவும் வெப்பமா தான் இருக்கு, குளிர்ச்சி இல்ல. ஏசிங்கிற ஏசி போடுற அளவுக்கு தான் ஏன் வெப்பமா இருக்கு.
0: அது இது காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கணித்து அதற்கேற்ற உபகரணங்களை உபயோகித்து அனுபவிக்க வேண்டியதான். ஆனால் எது எப்படி வந்தாலும் இயற்கையை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்றது எல்லோருக்கும் தெரிந்தபடியும். இன்று அங்கே என்ன ஆன்மீகத்திலே என்ன தொழிற்பாடு உண்டு உங்களுக்கு இருந்தது? ஆன்மீகத்தில் என்ன தொடர்பு இருந்தது?
2: இந்த ஒரு வாரமா நான் எந்த கோயிலுக்கும் போக முடியல. காரணம், எங்களுடைய பங்காளி வகையறால ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதுனால சுபத்தீட்டுன்னு சொல்லுவாங்க, அதனால கோயிலுக்கு போக கூடாது 16 நாள் வரைக்கும். அதனால நான் எங்கேயும் போல. நாளை கூட சனி பிரதோஷம் வருதியா, சனி மகா பிரதோஷம். வருடத்துல 3 சனி பிரதோஷம் தான் வரும். அது நாளைக்கு வருதியா, ஒரு பிரதோஷம் நாளைக்கு வருது. மிக இது போக முடியலங்கிற வருத்தம் இருக்கு. ஆனா போனா தவறுங்கிற மாதிரி சொல்றாங்க.
0: ஆனா வீட்டில இருந்து நீங்க அதை அனுபவிக்கலாம் தானே, வீட்டில இருந்து செய்யலாம். அந்த 3 சனி பிரதோஷம் எவை என்று கூற முடியுமா மாலிங்க? நாங்கள் அறிந்து கொள்வோம்.
2: ஆணியில ஒண்ணு வரும் யா, அது மாதிரி எந்த மாசத்துல வருதுன்னு தெரியல. ஆனா 3 மாசம் தான் சனி பிரதோஷம்.
0: முதல் ஒன்று சென்று விட்டது, இப்பொழுது வருகின்றது, இன்னும் ஒன்று வர இருக்கின்றது. சரி, 3 இப்பொழுது வருவது ஆணி சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷம், சனி பிரதோஷங்களுக்கு இதற்கு முன்பு நீங்கள் எப்படி அதை கடைபிடித்தீர்கள்?
2: மாலை நேரத்துல கரெக்டா 4:30 எல்லாம் கோயிலுக்கு போடுவேன். கோயிலுக்கு போய் பால் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போவேன். பசுமாட்டுக்கு வந்து வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்கறது. அந்த சிவன் கோயிலுக்கு சென்றாதான் அந்த பிரதோஷத்து ஒரு மன நிறைவா இருக்கும்.
0: ஏனைய ஆலயங்களிலும் அதை அனுஷ்டிக்கிறார்கள் தான். அது குறிப்பாக சிவன் ஆலயத்தில் அனுபவித்ததுல தான் பூரணத்துவம்
2: பெறும். இன்னைக்கு நந்திக்கு தானே செய்யறாங்க. அது சிவன் நஞ்சு உண்டதுனால வந்த அந்த வேலை தான் பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்றது. அந்த நந்தி, அந்த நந்தி தான் அதுக்கு இது பண்ணதுனால நந்திக்கு வந்து அன்னைக்கு சிறப்பு.
0: என்ன செய்தார் நந்தி அந்த வேலையிலே, நாங்கள் அறிந்து கொள்வோம்.
2: அந்த அது கொஞ்சம் அவ்வளவா தெரியலையா. நந்தி வந்து இதுமாரி செய்தி சொல்லிட்டாங்க, இதுமாரி பெருமான் வந்து விஷம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட போய் சொல்லி, அந்த பார்வதி வந்து தொண்டைய அந்த தொண்டைக்குழியை பிடிச்சதுனால அந்த தொண்டைக்குழியிலே அந்த விஷம் நின்னதுனால தான் ஆண்களுக்கெல்லாம் தொண்டைய வந்து ஒரு வீக்கமா அந்த ஒரு கட்டி மாதிரி எல்லாம் வரும். அது வந்து எல்லா ஆண்களுக்கும் இருக்கும்.
0: அதுக்கு என்ன பேருன்னு தெரியுமா ஐயா? தமிழிலே அதற்கு எப்படி கூறுவார்கள்?
2: அது தொண்டைக்குழின்னு சொல்லுவாங்க.
0: தமிழ்ல தொண்டைக்குழி என்பது இந்த இதிலே கழுத்துக்கும் தொண்டைக்கும் இடையிலே ஒரு பள்ளம் இருக்கின்றது, தொட்டு பார்த்தால் குழியாக இருக்கு, அதுதான் தொண்டைக்குழி. ஆனால் நீங்கள் சொன்ன விடயம், நீங்கள் சொன்ன அந்த பேசப்படுங்கள், நீங்கள் சொன்ன விடயம், நீங்கள் சொன்னது அந்த தங்கி நின்ற இடம் ஆண்களுக்கு நீட்டிக்கிட்டு இருக்கும் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அது நீட்டினது மட்டுமல்ல, நாங்கள் ஒரு தண்ணீர் அருந்தும் பொழுது பாருங்கள், மேலெழுந்து கீழே இறங்கும், கவனித்து பார்த்தால் தெரியும். அதுக்கு அதற்கு பெயர் முடாறு என்று கூறுவார்கள். துவாரங்களிலும் இருக்கின்றது அந்த பெயர் முடாறு என்று கூறு. மூனா டானா ரூனா முடாறு என்றது. தொண்டைக்குழி அது கீழே உள்ளதுதான், தொண்டைக்குழி அதற்கு மேலே இருக்கும். அதனால் தான் இரகசியங்களை காப்பாற்ற முடியாதவர்கள் பெண்கள் என்று கூறப்படுகின்றது. காரணம், அவர்களுக்கு அந்த முடறு இல்லை. ஆண்கள் காப்பாற்றிக்க பாதுகாப்பாக வைத்திருக்க அவர்கள் முடறு இருக்கு என்று ஒரு நாட்டு இதுல பேசிக் கொள்வார்கள் ஐயா. முடறு என்பது
2: வாயடக்கம் கூட, வாயடக்கம் கூட இருக்குன்னு சொல்றதுக்கு ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு அந்த வாய்
0: அதுக்கு முடறுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப நாங்கள் முடறு பற்றி பேசுகிறோம், நீங்கள் பேசப்பட மாட்டேன். ஏதோ ஒன்றை வச்சுக்கொண்டு ஏதோ உங்களுக்கு தெரிந்தாலும் கொண்டு போறீங்க. முடறு என்பதற்கு நாங்கள் இப்ப கூறுகிறோம், வாயடக்கத்துக்கு முடறுக்கும் சம்பந்தம் இல்லை. இரகசியத்தை இவர் வந்து அதை அவர் சென்று அந்த கழுத்திலே பிடித்தவுடன் அதிலே நின்று விட்டது அந்த விஷம். அது அப்படியே இருக்கின்ற அவர் அடக்கி வைத்துக் கொண்டு ஆபத்தையும் அடக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். அது முடறு என்று சொல்ற. சரி, அந்த வகையிலே நந்தி பெருமானை வணங்குவதற்கு அந்த வேளை பிரதோஷ வேளையாக நினைத்துக் கொண்டு குறிப்பிட்ட காலங்களில் அந்த திதி பந்து கூடும் வேளை பிரதோஷ வேளை என்று அந்த பிரதோஷத்திலே எங்களுக்கு ஏற்படுகின்ற கெட்டபடியங்கள் தீயபடியங்கள் தீங்கள் எல்லாம் நீங்கி போகும். அதற்காக சிவன் ஆலயத்தில் விசேஷமாக செய்வார்கள். ஏனென்றால் நந்தியம்பெருமான் நீங்கள் கூறிய போது, நீங்கள் கூறியபடி நந்தியம்பெருமான் அதுக்களையாக சம்பந்தப்பட்டிருக்கின்றார். ஆதலால் அங்குதான் நந்தியினுடைய பீடம் இருக்கின்றது. ஏனைய ஆலயங்களில் அந்தந்த மூலமூர்த்திக்கு ஏற்ற மாதிரி மயில் இருக்கும், அன்னம் இருக்கும், தாமரை இருக்கும், இப்படி இருக்கும். இதுக்கு எலி இருக்கும், ஆனால் இங்கே நந்தி இருப்பது அவருடைய வாகனம். நந்தியம் பெருமானுக்கு தெரியாமல் இறைவன் எதுவும் செய்ய மாட்டார். அவர் கால் தூக்கி ஆடுவதற்கு கூட நந்தியம் பெருமானுடைய தாளம் வேண்டும், மத்தளம். நந்தியம் பெருமான் மத்தளத்தோடு இருப்பார். அந்த வேளை நல்ல வேளை, அது கூடி வரும் காலம் வருடத்திலே 12 மாதங்களே 3-4 மாதத்துக்கு ஒரு தடவை வருகின்றது. அதனால் தான் அதை அந்த வேளை, ஏனே நேரத்திலும் பிரதோஷம் உண்டு, ஆனால் இந்த பிரதோஷம் மிக மிக பிரதோஷம் என்று கூறுவார்கள். சரி, வாழ்த்துக்கள், நல்ல விடம். அதான் நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டாடலாம் தானே, வீட்டில இருந்து அந்த அதை அனுஷ்டிக்கலாம் தானே மகாலிங்கம். செய்யலாம், எங்களுக்கு அது சுபதோஷங்கள் இருக்கின்றது. அயலிலே எந்த ஆலயம், சிவன் ஆலயம் உண்டா உங்களுக்கு அயலிலே?
2: ஏன் இருக்கியா, பக்கத்துல 2 கிலோமீட்டர்ல இருக்கு. அதான் எங்களுடைய பெரிய கோவில்னு சொல்லுவோம்.
0: அங்கு எழுப்பப்படும் ஆலயமணி ஓசை உங்கள் வீட்டுக்கு கேட்குமா?
2: சற்று கொஞ்சம் தொலைவில் இருக்கிறதுனால அது
0: இல்லை. உற்று கேட்டால் அமைதியான சூழல்ல, உற்று கேட்டால் அமைதியான நேரத்தில் அது கேட்கும்
2: கேட்கும் கேட்கும் கேட்கும்.
0: அந்த ஓசை வந்து
2: சொல்லுங்க,
0: அந்த ஓசை வந்து பாலிக்கும் இடம் அத்தனையும் இறைவனுடைய கருணை நீடிக்கும். அந்த பலிக்கும் என்று கூறுவார், இறைவனுடைய பார்வை இருக்கும் என்று. ஆனால் இறைவனுக்கு உலகம் முழுக்க தெரியும் அவருக்கு. அந்த ஓசை வரும் பொழுது அந்த சிந்தனை எங்களுக்கு எழுப்பக்கூடும். அதனால் தான் அந்த மணியோசை உள்ள மணியோசை வருகின்ற திக்கு அத்தனையும் அவ்வளவு நீளத்துக்கு அவர்கள் அங்கே சென்று குழுமி கண்ணாலே பார்த்து ரசிப்பார்களாம் அந்த அபிஷேகங்களை எல்லாம்.
2: ஆமாங்க.
0: அப்போ இன்று நீங்கள் விரதம் இருப்பீர்களா நாளை? இன்று உங்களுக்கு சனிக்கிழமை, எங்களுக்கு வெள்ளிக்கிழமை. சரி, விரதம் இருப்பீர்களா?
2: நாளைக்கு தான் சனிக்கிழமை.
0: ஆமா, இப்பொழுது உங்களுக்கு இரவு நேரம் இல்லவா, முடிய வேணும்.
2: ஆமா,
0: விரதம் இருப்பீர்களா?
2: அதெல்லாம் இருக்கிறது இல்லையா நானு.
0: சரி, அந்த வேளையில பசு மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுப்பீர்கள் கூறுகிறேன், என்ன காரணம்?
2: ஆமா, அந்த மாடு நந்திக்கு பதில அந்த பசுக்கு வந்து பூஜை செய்வாங்கயா, அதுக்கு வந்து ஒரு உணவா அப்ப கொடுக்கறதுல அது ஒரு மகிழ்ச்சி.
0: வாழைப்பழம்
2: சீப்பா வாங்கிட்டு போவேன், ஒரு சீப்பா வாங்கிட்டு போய் வர்றவங்களுக்கும் அதை கொடுத்து கொடுங்க, எல்லாரும் கொடுங்கன்னு ஒன்று ஒன்றா கொடுப்பேன். நான் ஒரு 2 பழம் கொடுப்பேன், பாக்கி எல்லாம் வர்றவங்களுக்கு 20 பழம் வரைக்கும் இருக்கும், அதை எல்லாருக்கும் கிட்ட கொடுத்து எல்லாரும் அந்த உணவாக கொடுக்க சொல்றது அது ஒரு இதாக
0: இருக்கும். வாழ்த்துக்கள்.
2: அந்த அந்த சுப அந்த சுப அந்த நந்தியம்பெருமாளுக்கு கொடுக்குற மாதிரி மாடு தானே, அதனால பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க அந்த
0: சார். நல்லது,
2: பசுக்கும் பூஜை செய்வாங்க.
0: வாழ்த்துக்கள். சிறப்பு. என்ன பாடலை என்று பக்தியோடு கேட்போம் மாலிங்கம்?
2: திருவிளையாடலேருந்து ஒரு பாடல் பண்ணலாம், அந்த ருத்ர தாண்டவமா ஆடுற பாடல்.
0: திருவிளையாடல் என்ன பாடல் அது?
2: ஆமா, தக்க தக்க தக்க தக்க ஓடிவா அந்த பாட்டு.
0: அது வந்து காரைக்காலம்
2: இதுல. ஆமா, ஆஹா, இது வந்து அபயார் பாடுவாங்க அந்த பாட்டு.
0: ஓ, தக தக தக ஆடிவா திருவிளையாடல பாடுறோம். அவன் பாடுகிறாரு
2: திருவிளையாடல். பார்வதி வந்து சொன்ன, நீ யாக தட்சன் வந்து யாகம் வளர்க்கறது, அந்த தட்சன் யாகத்துக்கு அவன் வந்து தரல, அதனால போகாதன்னு சொல்லுவாங்க. மீறியும் போய் அங்க அவமானப்படுவாங்க.
0: தாண்டவம், அவருடைய தாண்டவம்.
2: அப்ப வந்து தாண்டவம் அந்த பாடல் நல்லா இனிமையாவும் இருக்கும்.
0: சுந்தரம் படம் இல்லையா?
2: ஆமா,
0: வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பாடல் முதல் பாடலாக தருகின்றீர்கள், பக்தியோடு கேட்டு மகிழ்வோம். இன்று நீங்கள் சனிப்பிரதோஷத்தை பற்றி எங்களோடு கலந்து பல விடயங்களை நாங்கள் அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தியதுக்கு இறைவனுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி
0: நன்றி நன்றி மகாலிங்கம் அவர்களே, நன்றி. இங்கே எங்களோடு இப்பொழுது இணைந்திருப்பவர்கள் நாகப்பன் அவர்கள், சியாமலா அவர்கள் மற்றும் விஜயராகவன் அவர்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். வாருங்கள், பக்தியோடு தலைப்போம். இங்கே அடுத்த உரமாக யார், விஜயராகவன் அவர்கள் வர இருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அழைத்திருக்கின்றார், இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. அடுத்து வரும் உறவு அழைத்து கொண்டிருக்கின்றார், அவரை இணைக்கலாம் என்று எண்ணுகின்றேன். அவர் யாராக இருக்கலாம்? அவர் வேறு யாருமல்ல, எங்களுடன் வந்து இணைந்து எப்பொழுதும் ஓம் நம சிவாய என்று கூறுவார். இங்கே போட்டியாக இணைகிறார். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்கள். வணக்கம் விஜயராகவன் அவர்களே. சரி விஜயராகவன், உங்களோட இணைப்பு சரியாக இல்லை. வணக்கம். வணக்கம் விஜயராகவன். தொலைபேசியாக இருக்கின்றது. வணக்கம் வணக்கம், வாருங்கள், நலமாக இருக்கின்றீர்களா விஜயராகவன்?
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம், ரெண்டு தடவை இல்லை நான்கு தடவை கூறுவோம், வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
3: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நாங்கள் அனைவரும் நலம், எல்லோரும் நலமா இருக்கும். இந்த வேளையில இன்றைய பக்தி வேளையில இன்று எங்க உங்களுடைய ஆலய தரிசனங்கள் எப்படி சென்றது? வலைத்தளம் தடையா இருக்கின்றதா விஜயராவர்? சத்தம் கேட்கின்றது, உங்களோட குரல் தான் வரவில்லை விஜயராவர். இணைப்பில் இருக்கின்றீர்கள், பேசுவது கேட்கின்றதா?
3: இல்லையா? இல்ல, சுத்தமா கேட்கவில்லை.
0: நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கின்றதே. உங்களோட இன்கமிங் பக்கத்திலே ஏதோ பிழை இருக்கின்றது. சரியா விஜயராவன், நீங்கள் பேசுங்கள். விஜயராவன் பேச
3: கேக்குதையா?
0: நான் பேசுவது உங்களுக்கு, நீங்கள் பேசுவது எனக்கு, நீங்கள் பேசுவது எனக்கு கேட்கின்றது விஜயராகவன். தொலைபேசியை சீராக்கிக் கொள்ளுங்கள். கூறுங்கள், என்ன பாடல் வேண்டும்? எந்த திரைப்படம்?
3: என்ன
0: காரணம்?
3: வந்து எல்லாருமே வேண்டிக்கிட்டு குழந்தை வேண்டும், மற்ற சொல்ல செழிப்புகள் வேண்டும் என்பதற்காக வேண்டிக்கொண்டு இந்த மாங்கனிகளை இறைப்பார்கள். வீடு வீடாக மாடி விழுந்தும்
0: மாம்பழத்துக்குரிய புராண வரலாறு ஏதும் உங்களுக்கு தெரியுமா? எதற்காக மாம்பழத்தை அப்படி செய்யறாங்க?
3: அனுப்பி வைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, அனுப்பி வைக்க தேவையில்லை, நாங்கள் பேசுவோம். அனுப்பி வைக்க தேவையில்லை, பேசுவோம். உங்களுக்கு தெரிகிறது, மாம்பழம் மாங்கனியை வைத்து இறைவன் அவருக்கு முத்தி கொடுத்திருந்தார், அவருக்கு அருள் கொடுத்திருந்தார். அதற்குரிய பெரிய புராண வரலாறு இருக்கின்றது. அதனால் எல்லோரும் அந்த மாம்பழத்தை முன் மூலப்பொருளாக வைத்து இந்த விழாவிலே கொண்டாடுகிறார், அந்த நினைவை கொண்டாடுவார். காரைக்கால் அம்மையாருக்கு அவர் மாங்கனியை கொடுத்து சோதித்தார். அதான் அந்த திருவிளையாடலிருந்து சிறப்பு அங்கே சிறப்பாக கொண்டாடுவார். உங்களுக்கு அருகிலே சிவன் ஆலயம் இருக்கின்றதா, காரைக்கால் அம்மையார் ஆலயம் இருக்கின்றதா? நீங்களாம் காரைக்கால் மேல ஓடுதுறையில இருப்பவர்களாச்சு, உங்களுக்குரியவர்கள் தான் இவர்கள். சிறப்பு சிறப்பு. அங்கே காலநிலை எப்படி? அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி? குரங்கள்
3: மழை வரும்,
0: ஆனால் வரும், கவலைப்படாது. எப்பொழுது ஆரம்பிக்கின்றது காரைக்கால் அம்மையாருடைய அந்த மாம்பழ திருவிழா? சரி, அவர் சென்று விட்டார் போல் தெரியாது. நன்றி. இருக்குதுங்களா? எப்பொழுது ஆரம்பிக்கின்றது உங்களுடைய திருவிழா?
3: 28
0: திங்கட்கிழமை.
3: திங்கட்கிழமை.
0: சுமார் எத்தனை நாட்கள் அந்த விழா நடைபெறும்?
3: ஒரு மாத காலம் கடைத்தெரு இருக்குங்க, ஒரு மாத காலம் கடைத்தெரு ஃபுல்லா இருக்கும். கோவில் திருவிழா ஒரு ஒரு 5 நாட்கள் தான், பாக்கி எல்லாம்
0: மாம்பழத்தை வைத்து திருவிளையாடல், அவருடைய திருவிளையாடல்களே மாம்பழத்தை வைத்து காரைக்கால் அம்மையாருக்கு முத்தி கொடுத்து ஆட்கொண்ட படலத்திலே மாம்பழத்தால் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தியவர் இறைவன். அதற்கு காரணம் முழுமையான நம்பிக்கை, விசுவாசம், பக்தி. நம்பிக்கையும் விசுவாசம் பக்தி கொண்டு அந்த பெண் காரைக்காலே பிறந்த புனிதபதி என்ற பெயரிலே பிறந்தவர். அவர் இறுதியிலே காரைக்கால் அம்மையார் என்று பெயர் பெறும் அளவுக்கு பக்தி முத்தி அவர் நேரடியாக சென்று இறைவனுடைய திருநடனத்தை கண்ணார கண்டு முத்தி நிலை பெற்றவர். அதற்கு ஒரு வரலாறு புராணமாக
3: தனது கணவருக்கு சமையல் சாப்பிடுவதற்கு வைத்திருந்த மாங்கனியை ஒரு ஒரு தெய்வமாக வந்து கேட்கும்போது அவங்க அம்மையை எடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாம்பழத்தை எங்கே காணவில்லை என்று கேட்கும்போது அவங்க அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த அம்மையே தெய்வமாக வந்து காட்சி கொடுக்கும்போது தான் அது ஒரு மாங்கனி திருவிழா விழாவே மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க.
0: ஆமாம், பரமதத்தன் என்ற அந்த கணவர் ஒரு வியாபாரி, அவர்
3: நாகப்பட்டினம் வியாபாரி.
0: என்ன வியாபாரி ஐயா? நாகப்பட்டினத்திலிருந்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு யாசகம் செய்வர் வந்து உணவு கேட்ட பொழுது உணவு இல்லை, ஒரு மாங்கனியை கொடுத்திருக்கின்றார். மிகவும் சுவையாக இருந்தது. கணவன் வந்து கேட்டவுடன் இவர் ஒரு மாங்கனி தான் இருக்கின்றது என்று சொல்லவில்லை, அவருக்கு கொடுத்ததும் கூறவில்லை, இருந்த ஒரு மாங்கனியை கொடுத்தார். கணவர் அதை சுவைத்தார், அது மேலும் சுவையாக இருந்தவுடன் இரண்டு மாங்கனி இருந்ததெல்லாம் இது இவ்வளவு சுவையாக இருக்கும், மற்ற மாங்கனி எங்கே என்று கேட்டவுடன் அவர் பதைத்து விட்டார். உடனே சென்று இறைவனுடன் உள்ளே சென்று வருந்தினார். அங்கு ஒரு மாங்கனி தோன்றியது, அதை கொண்டு வந்து அவரிடம் கொடுத்தபோதுதான் அவர் உணர்ந்து கொண்டார், இவள் சாதாரணமான பெண்ணல்ல, தெய்வீகம் நிறைந்த பெண், இவருடன் நான் குடும்பம் நடத்துவதே தகாதது என்று கூட விட்டு சென்றார். அதன் பின்பு இறைவன் மீது அளவிறந்த பக்தி வைத்திருந்தவர் இறைவனுடைய சோதனையை எல்லோரும் உணர்ந்தார்கள். அவ இறைவனிடம் கேட்டது, எனக்கு இந்த உடலே வேண்டாம், அழகான உடல் வேண்டாம், என் கணவனே என்னை விட்டு சென்று விட்டார், எனக்கு இந்த அழகான உடல் வேண்டாம் என்று எலும்புருவோடு தலைகீழாக அந்த
3: தலைகீழாக
0: நடந்து அங்கு சென்றார் என்றும், இறைவனுடைய நடனத்தை அவர் நேரே ஆடி காட்டி அவரை ஆட்கொண்டார் என்றும் அந்த புராணத்தில் கூறப்படுகின்றது. அந்த காட்சியையும் அந்த புராணத்தையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் வகையாக ஆண்டுதோறும் அந்த திதியிலே வருகின்றதை மாங்கனி திருவிழாவாக காரைக்கால் அம்மையார் கோவிலில் இப்பொழுதும் நடைபெறுகின்றது என்பதை அன்பு விஜயராகவன் இந்த வருடம் இல்லை, கடந்த வருடம் அதுக்கு முன்பின வருடம் உங்களை கூறிக்கொண்டிருந்தவர் இப்படி மாம்பழ திருவிழா அனுப்புவார்.
3: பௌர்ணமி என்று அதிகாலை காட்சி கொடுப்பார்கள். அப்பொழுது வந்து தெருக்களில் உள்ள மின்விளக்குகள் எல்லாமே அணைக்கப்பட்டு அந்த காட்சியை வந்து தீபம் ஏற்றி காட்டுவார்கள்.
0: அஞ்சரை மணிக்கு
3: எல்லா வீதிகளும் கரண்டில் நிறுத்திடுவார்கள், மின்விளக்குகள்
0: நிறுத்திடுவார்கள்,
3: கண்கொள்ள காண கண்கோடி வேணும் என்று சொல்றார்களே, காண கண்கோடி வேண்டும் என்று
0: நோக்கி
3: அதை போல உலகெங்கும் உள்ள தமிழர்கள் எல்லாம் இங்கே வருவாங்க, உலகெங்கத்திலிருந்து வருவாங்க, வெளிநாட்டிலிருந்து எல்லாம் அவங்க உறவினர்கள்லாம் வருவாங்க.
0: சிறப்பு, அதை காண்பதற்கு கண்கோடி வேண்டும் என்று கூறுவது போன்று அது கண்கொள்ளா காட்சி. நான் அதை கூறும் பொழுதே தேகம் புல்லரிப்பது போல் ஒரு உணர்வு இருக்கின்றது ஐயா. இறைவன் வந்து காட்சி கொடுப்பது என்பது அவருடைய ஆட்சி கிடைக்கின்றது, அருள் கிடைக்கின்றது, அற்புதங்கள் அறிகின்றோம், தெரிகின்றோம், உணர்கின்றோம், அவரை காண வேண்டும் என்று எல்லோராலும் காண முடியாது. ஆனால் எல்லோராலும் காண முடியும் எப்பொழுது என்றால் உண்மை விசுவாசம் மன தூய்மையாக இருக்கும் பொழுது. கண்ணை மூடி நாங்கள் தியானிக்கும்
3: போது
0: அந்த நாளிலே வந்த தென்னகத்து திரைப்பட உலகம் இந்த சமய சேவையை செய்த எல்லா விதமான மதத்துக்குரிய திரைப்படங்களையும் கதையோடு உருவாக்கி மக்களுக்கு பக்தியை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இன்று அது கேளிக்கையான பக்தியாக வந்துவிட்டது. முருகன் பாடல், காவடி பாடல் எல்லாம் கேளிக்கையாக பாடல், குடித்து விட்டு ஆடுவது போல பாடுகிறார்கள், திரைப்படத்தில் காட்டுகிறார்கள். குப்பாடி விட்டு கூட்டாளித்தனம் குத்தாட்டம் போட்டு பக்தி பாடலை பாடுவது போன்று தான் காட்சிகள். அன்று அப்படி அல்ல, மெய் சிலிர்க்கும் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது பார்வையாளர் எத்தனையோ பேர் கையை உயர்த்தி அரோகரா என்று கோஷம் போட்டதை நான் கேட்டிருக்கிறேன். எங்கள் ஊரிலே ஒரு தியேட்டரில் திருவிளையாடல் திரைப்படம் ஓடும்பொழுது அங்கு வந்த ஒரு அம்மை மட்டுமல்ல 7-8 பேர் அப்படி இருந்து சிவருமான தலையில கையை வைத்து அரோகரான்னு காத்துகிறார்கள் ஐயா. அப்படி மெய்மறக்கும் வண்ணம் தந்தார்கள் திரைப்படத்தையும் திரைப்பட பாடல்களையும். அந்த நடிகர்களும் அந்த இசையும் எங்களை கவர்ந்தது. இன்று அப்படி இல்லை, இன்று வருகின்ற தெய்வமும் திரும்பி ஓடிவிடுவது போன்றதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் குறையாக கூறவில்லை. எங்கள் உலகம் சமூகம் எங்கோ போகின்றது. வாழ்த்துக்கள், நல்ல கருத்தை தந்தீர்கள், பாடலையும் கேட்டீர்கள். நாங்கள் ஒலிக்கும் போது கேட்டு பக்தியோடு மகிழ்வோம். விஜயராகவன் அவர்களே, அன்னை கரைக்கால் அம்மையாரின் அருள் என்றென்றும் பாலிக்கட்டு உங்களுக்கும் உங்களால் எங்களுக்கும். நன்றி நன்றி. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்த வாழ்த்துக்கள் அவருக்கு கூறிக்கொண்டு அடுத்த உறவை எதிர்பார்க்கின்றேன். மகள் சியாமலா வந்து விட்டார். வணக்கம் சியாமலா. வணக்கம் சியாமலா.
4: வணக்கம் வணக்கம்.
0: எப்படி வணக்கம் வணக்கம் மகளாக கூறுபடியால் மழை பொழிந்ததா?
4: மழை வர மாதிரி இருக்குப்பா.
0: அப்படியா? சரி சரி. என்ன பேச போகிறார்கள்? வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் தொலைபேசி தொலைபேசியா இருக்கிறதோ? வணக்கம். குரல் வரவில்லை சியாமலா. நீங்கள் இருக்கின்றீர்களா? உங்களுடைய தொலைபேசி தடைப்படுகிறது மகனே. வணக்கம்.

0: தேவா, வாழ்த்துக்கள் தேவா. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமூடும் வளமூடும் மகிழ்ச்சியுடன் குதூகலமா ஐயா ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன்.
0: எல்லாவற்றையும் விட ஆண்டவனின் அருளால் நாங்கள் எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றோம். சிறப்பு. இந்த நமச்சிவாய என்று கூறும்பொழுது எங்களை அறியாத ஒரு ஒரு ஒரு ஒரு என்னவோ ஒன்று ஏற்படுகிறது இல்லையா? அந்த உண்மை பேச வேண்டும், அன்போடு பேச வேண்டும்,
1: உண்மை
0: அன்போடு பேச வேண்டும்,
1: அன்பு எல்லாம்
0: எல்லாம் விதத்திலே. ஓம் நமச்சிவாய என்றவுடன் கோபம் எல்லாம் அடங்கிவிடும்,
1: அடங்கிவிடும்.
0: இப்ப நாங்கள் ஒருவர் ஒரு ஆபத்து ஒரு கொஞ்சம் வேகமாக விவேகமாக ஆபாசத்தோடு இருந்தால் கூட ஓம் நமசிவாய என்றவுடன் அடங்கிவிடும். அதிகாலையில் எழுந்து ஓம் நமசிவாய என்று கூறுவதனால் அதனுடைய அந்த அந்த எழுத்திலே இருக்கின்ற வல்லமை, அந்த அதிர்வு எங்களை எங்கோ கொண்டு சென்று விடும், எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். எது இல்லாது விட்டாலும் ஓம் நமசிவாய என்று வாய் நிறைய உரைத்து விட்டாலே மகிழ்ச்சி தானாக வரும்.
1: ஆமாயா, உடம்புல இருக்கிற காற்று தானே அது.
0: ஆமா,
1: அவரு தானே ஐயா நம்மளை இயக்கிட்டு இருக்காரு. போயிட்டுனா அவ்வளவுதான் பிரேதம்.
0: அதனாலே காற்றிலே இருப்பவர், நெருப்பிலே இருப்பவர், எங்கும் இருப்பவர் அல்லவா? காற்றானவன், தீயானவன்,
1: நீரானவன்,
0: நெருப்பானவன், நீரானவன் என்றெல்லாம் அவருக்கு இருக்கிற காற்று. அதுல ஓம் நமசிவாய என்று உள்ளத்திலிருந்து அடிநாதம் வந்து அடித்தளத்திலிருந்து அது நாதமாக வெளியே வருகிறது. ஓம் நமசிவாய என்ற அந்த அந்த எழுத்து, அதை இன்று நாங்கள் கண்டதல்ல, இதற்கு முன் விஞ்ஞானிகள் கண்டதல்ல, அதற்கு முன்ன விஞ்ஞானிகள் ஞானத்தால் உணர்ந்து சொன்னப்பட்ட வார்த்தை. ஓம் நம
1: சிவாய நம என்பவனுக்கு அபாயம் ஒருபோதும் இல்லையா?
0: ஒருபோதும் இல்லை. நம சிவாய சிவாய நம என்று கூறப்படுவது அந்த மந்திரம் தான். அங்கே உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கின்ற சிவன் ஆலயத்துக்கு ஏதாவது பெயர் உண்டா?
1: உண்டியா?
0: என்ன பெயர்?
1: ராமநாதன் ஒரு சிவன் கோயில் இருக்கு.
0: ஓ,
1: அது வந்து நல்ல, அங்க சனீஸ்வரர் கோயிலும் இருக்கு, அது நல்ல ஃபேமஸ் ஆயிட்டு.
0: சரி, இந்த சனி பிரதோஷத்துக்காக, அங்க சனி பிரதோஷத்துக்கு அங்கே பூஜை நடக்குமா?
1: கண்டிப்பா, பெரிய விசேஷமா நடக்கும். பெரியவங்க எல்லாம், எல்லா பெரியவங்களும் வந்து விருந்தாயிருந்து போவாங்க.
0: சிவன் ஆலயம் இல்ல, இந்த இந்த பிரதோஷத்தினாலே,
1: பிரதோஷனாலே விரதம் இருப்பாங்க. கலந்து சாப்பிடாம இருந்து நந்திக்கு அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அங்கேயே சாப்பாடு நிறைய வைப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க.
0: எங்கள் எங்கள் அருகில் இருக்கின்ற ஆலயம் கோன்வால் பகுதியிலே ஒரு சிவன் ஆலயம் இருக்கின்றது. கனடாவிலே இதுதான் ஒரு சிவன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு அந்த பூஜைகள் நடைபெறும். இந்த பிரதோஷத்தை தேடி சென்று செய்வார்கள். எல்லோரும் நாடி அங்கு போவார்கள், அருள் வேண்டுவார்கள். செல்ல முடியாதவர்கள் வீட்டில் நினைந்து கொள்வார்கள்.
1: எல்லாம் பாட்டுலாம் பாடுவாங்க, கூட்டமா உட்காந்து பாட்டுலாம் பாடுவாங்க. நல்லா இருக்கும்,
0: நல்லா இருக்கும்.
1: இந்த வயசானதுலாம் வெறுத்து போனதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த விரதம் இருந்து ஐயா என்ன இழுத்துங்க,
0: என்னை அர்ப்பணிப்பு தானே.
1: ஆமா,
0: என்ன, அவரால் படைக்கப்பட்ட உலகத்தில் உள்ள அத்தனையும் அவருக்கே சொந்தம், அவரே படைத்து அவரே எடுத்துக்கொள்வார். ஒவ்வொன்றாயும் எடுப்பார், தொகையாகவும் எடுப்பார், அவரவருடைய விதி பயன்படி. விதியை நிர்ணயிக்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஏகன் அவர் ஒருவர், அநேகராக இருந்து இந்த செயலை ஒவ்வொரு திருவுருவங்களே வந்து செய்து கொண்டிருக்கிறார். அதான் திருவிளையாடல். திருவிளையாடல் பிராணத்தை நாங்கள் எடுத்து புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு திருவிளையாடல்களும் மனித ஆன்மீக ஈடேற்றத்துக்காகவும், மனித வர்க்கத்தை முன்னேற்றுவதற்காகவும், அதற்கு மோட்சம் கொடுப்பதற்காகத்தான் அந்த கைங்கரியங்களை அவர் செய்திருக்கின்றார்.
1: ஆமா, புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி இதெல்லாம் வந்து நம்ம எல்லா பிறவியும் எடுத்து மனித பிறவி எடுத்திருக்கோம்.
0: அந்த பிறவி எடுப்பதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் ஒரு புண்ணியம் இருந்தபடியால் தான் மனித பிறவி எடுத்தது. ஏனென்றால் அனுபவிப்பதை உணர்கின்றோம்.
1: ஆமா,
0: அனுபவத்தை உணர்கின்றோம். பசுமாடு புல்லை உண்டு ஆற்றங்கரையில தண்ணீர் குடித்து ஒரு மரநிலையிலே படுத்திருந்து எவ்வளவு ஆறுதல் அடைகிறது, அது அதுக்கு கிடைத்த ஆறுதல் அமைதி நிம்மதி. அதே போன்று எங்களுக்கும் ஆறுதல் அமைதி இருக்கின்றதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஆறாவது அறிவை கொண்டு அதான் மனித பிரவியில் உள்ள,
1: அதான் இப்ப பேசிக்கிட்டு இருந்தீங்களையா, பேசிக்கிட்டு இருக்க சொன்னீங்க சார். இது ஒரு பிடி சோறு, ஒரு பிடி, ஒரு கையால ஒரு அவுத்திக்கிற ஒரு கட்டு கொடுத்தாலே பசுமாட்டுக்கு, சிவனுக்கே சாப்பாடு போட்டதா அர்த்தமா?
0: அறம், அறம் என்பதாதான். ஓம் நமசிவாய என்று நாங்கள் கூறும் பொழுது அது இறைவனுக்கு எவ்வளவு பிடிப்பு, இறைவனை நாங்கள் எவ்வளவு நம்பிக்கையோடு அர்ப்பணிக்கின்றோம். அதே போன்று ஒரு ஒருபடி புல் எடுத்து ஒரு

0: பசுமாட்டுக்கு கொடுக்கும் பொழுது அது அழகாக வாங்கி உண்ணும் பொழுது அதிலே உள்ள நிம்மதி வேறு ஒன்றே இல்லை ஐயா. அதிலும் அந்த சின்ன பிள்ளைகளை பாருங்கள், நாங்கள் காட்டி கொடுக்கும்போது சின்ன பிள்ளைகள் அதை கொடுக்கும்போது பயப்படுவார்கள், ஆனால் அது அப்படியே வாங்கி உண்ணும் போது பார்த்து மகிழ்வார்கள் ஐயா. அந்த மகிழ்ச்சி பெருமகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் அதிலே வச்சு எங்கள் பாவங்கள் தீர வேண்டும், நாங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும், அதன் நோக்கங்கள் அது
1: வேண்டும்.
0: சிறப்பு.
1: ஆமாயா,
0: என்ன பாடலை கேட்போம் தேவா என்று உங்களோடு.
1: பக்தியா ஓம் நமச்சிவாய என சொல்வோமே, நால்வகை இன்பத்தை வெல்வோமே அப்படிங்கிற பாடல்.
0: ஓ, எல்லா இன்பத்தையும் ஓம் நமச்சிவாய என சொல்வோமே. இது திருவிழ ஆடலே தானே?
1: இல்ல இல்லையா,
0: அகத்தியர்.
1: அகத்தியர், அகத்தியர், அகத்தியர்
0: எல்லாம் பக்தி பாடுது. எங்களுடைய சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களோடு டி ஆர் மகாலிங்கம் ஐயா அவர்கள் இணைந்து இது பெரிது என்று பார்த்தால் இறுதியிலே ரெண்டும் ஒன்றுதான் ரெண்டு பேர் இருந்தது.
1: ரெண்டும் ஒன்றுதான், ஒன்றுதாயா, எல்லாம் ஒன்றுதாயா.
0: அவருக்குள்ளே இருந்து பிறந்தது ஐயா.
1: சிவனை கும்பிடுறவங்களுக்கு எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை.
0: வாழ்த்துக்கள் ஐயா. ஏனென்றால் எமனை கூட காலால் உதைத்தவர் அல்லவா, மரளி தன்னை உதைத்த காலால் என்று பெறும் அல்லவா ஒரு பாடல். மரளி என்பது யமன், அவரை கூட அவர் காலால் உதைத்திருக்கின்றார். ஒரு இடத்தில்
1: நம்ம இதயத்துக்கும் உடல் காற்று உள்ள போறதுக்கும் அந்த நமச்சிவாயங்கிற நாமத்தை சொன்னாலே போதும்.
0: நல்லது, ஒரு பிரணாமயம் அது, நாம அது அந்த நாமம் அதை. அதனால் தான் ஞானிகள் யோகிகள் வகுத்திருந்தார்கள். பூசைகள் அபிஷேகங்கள் நடக்கும் பொழுது 108 தடவை, 1000 தடவை, 1008 தடவை என்றெல்லாம் கூறுகின்றார்கள் இல்லையா. நாங்கள் ஒரு தடையாவது வேணும், ஓய்வு நாளிலே ஒரு தரமாவது ஓம் நமசிவாய என்று கூறி வேண்டும்.
1: அது சொல்லிக்கிட்டே இருந்தா தானாவே நம்ம மனசு தானா சொல்லிக்கிட்டே இருக்கும்.
0: அது நீங்கள் கூறியது போன்று நம்ம சிவாய நம என்பவருக்கு அபாயம் இல்லை கண்டீர்.
1: இல்லை,
0: வாழ்த்துக்கள்.
1: சிறப்போதும் அபாயம் இல்லை.
0: நன்றி, நன்றி தேவா. மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி.
0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அதிக மகிழ்ச்சியோடு வந்து இணைந்து கொண்ட மகள் ஷியாமலா மீண்டும் அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. அவருடைய இணைப்பு முதல் துண்டிக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது அழைக்கின்றார். பார்ப்போம் வந்து விட்டாரா என்று சொல்லி. வணக்கம், வணக்கம், வணக்கம். இல்லை, இன்னும் வரவில்லை. எங்கே பார்ப்போம். அவருடைய இணைப்பு வருவதற்கு கடினமாக இருக்கின்றது. இப்பொழுது இன்னும் ஒருவர் வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம், மீண்டும்
2: வணக்கம்,
0: வணக்கம்,
2: வணக்கம்,
0: வணக்கம் கூறும் நீங்கள் யாரென்று உங்கள் திருவாயால் மலர்ந்தருளுங்கள் உங்கள் பெயரை.
2: அரசடிக்கும் சரவணங்க,
0: நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். உங்கள் வாயால் தரும் பொழுது உங்கள் நாமத்து எவ்வளவு அழகாக இருக்கின்றது, சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரவணன், நலமாக இருக்கின்றீர்களா ஐயா?
2: நலமாக இருக்கின்றோம், மகிழ்வாக இருக்கின்றோம், சுகமாக இருக்கின்றோம் உங்களைப் போலவே.
0: சரி, எங்களைப் போல நீங்கள் சுகமாக இருப்பதற்கு உங்களுக்கு என்ன காலநிலை இருக்கின்றது?
2: காலநிலை பகல் நிலையிலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 36 பாகை 2 பாகை குறைவாக இருந்தது வெப்பம்.
0: ஆனால் நேற்று வெப்பம் எப்படி இருந்தது?
2: வெப்பம் அதிக அளவு, வெப்பம் அதிக அதே அளவு தான், வெப்பம் குறையவில்லை.
0: ஓ, நாங்கள் உங்கள் கூறியிருந்தேன் இப்பொழுது நாங்கள் 19 பாகையில் இருக்கின்றன. உணர்வும் 19 பாகையாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இன்று 23 பாகையை தொடும் பொழுது இடி மின்னல் காற்று அவற்றோடு மழை பொழியும் என்று 90% கூறியிருக்கின்றார்கள். 90% நம்பி இருக்கலாம் என்று. 15 மணித்தியாலம் 37 நிமிடத்தை நாங்கள் இன்று பகலாக காணும் இந்த வேளையிலே இப்பொழுது சூரியனுடைய ஒளி நன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மேகம் வித்தியாசமாகத்தான் காட்டப்படுகின்றது. 4 மணிக்கு இந்த மழை ஆரம்பிக்கும். மாலை 4 மணி, அப்பொழுது உங்களுக்கு நள்ளிரவு 2.5 மணியாக இருக்கு, 1.5 மணியாக 2.5 மணியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சிறப்பு. பார்ப்போம், வருவதெல்லாம் அவருடைய கடாட்சத்திலாக நடக்கும். இப்பொழுது பாருங்கள், எங்களுக்கு இடிமலை என்றவுடன் பயப்படுகிறோம். வெனின்சூலாவிலே பூகம்பம் ஏற்பட்டு தத்தளிக்கின்றார்கள். அறிந்தீர்களா செய்தி? வெனின்சூலா நகரத்திலே அமெரிக்காவை அண்டிய இடம் வெனின்சூலாவில் 37 ஒரு 7.2 ரிட்டர்லே ஒரு பூகம்பம் வந்து 37 வினாடிகள்ல 7.5 ரெண்டாவது வந்து விட்டது. பெரிய பெரிய 7-8 மாடி கட்டடங்கள் எல்லாம் அப்படியே டொம்மன் நிலத்திலே விழுகின்றது. எத்தனையோ மக்கள் அழிந்து விட்டார்கள், மக்களை காணவில்லை, தேடுகின்றார்கள், புனரமைப்பு பணி முடுக்கிவிட்டு இருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் அழிவு அழிவுதான், அது நிமிர்ந்து வருவதற்கு அந்த நகரமே அழிந்து விட்டது. ஓ, அப்படி மோசமாக வந்து விட்டது. எங்கே எப்பொழுது யாருக்கு அது ஒரு மாலை நேரத்தில் வந்திருக்கின்றது, விடுமுறை நாளிலே வந்திருக்கின்றது. எல்லோரும் வீடுகளில் இருந்திருக்கின்றார்கள். கடை பெரியெல்லாம் பெரிய அமளிது மொழியாக இருக்கிற நேரத்திலே தான் இது நடந்திருக்கின்றதாம் என்ற செய்திகளிலே பார்க்கக்கூடிய இருக்கின்றது. அவர்களுக்களால் எங்களால் வருந்தத்தான் முடியும். இறைவனுடன் கேட்போம், வேறே என்ன செய்கிறது. இன்று அவர்களுக்கு நாளை எங்களுக்கு என்ன வேண்டும்? இது எண்ணாமல் தான் எத்தனை பேர் உழவு செய்கிறார்கள். சரி, உங்களுக்கு இன்று சனிப்பிரதோஷம் எப்படி இருக்கின்றது? நாளைய தினம் சனிப்பிரதோஷத்துக்கு
2: கண்டிப்பாக ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். எந்த ஒரு ஆலயத்துக்கு? சிவனாலயத்துக்கு செல்ல வேண்டும்.
0: எந்த ஆலயம்? சிவனாலயம் இருக்கின்றது தானே?
2: இருக்கு
0: சிவனாலயத்துக்கு செல்ல இருக்கின்றது. சரி, எப்படி அந்த சனிப்பிரதோஷத்தை பற்றி நீங்கள் கூற முடியும்? சனிப்பிரதோஷத்தை அனுபவிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் என்னவென்று அறிந்திருக்கின்றீர்களா?
2: நன்மை நாங்கள் எப்படின்னு கேட்டதுன்னா, ஒரு பிரதோஷத்துக்கு போயிட்டே இருந்து போகாவிட்டாலும் ஒரு சனி பிரதோஷத்துக்கு போயிட்டு வந்தால் அதனோட போகாத பிரதோஷோட அந்த அதனோட பலனெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
0: அதாவது தீய கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் எங்களை அணுகாது. நாங்கள் செய்கிற எங்களை அறியாமல் செய்கின்ற பாவங்கள் தொலையும். அது மட்டுமில்லாமல் மனதில் ஒரு நிம்மதி, நான் சென்று வந்து விட்டேனப்பா, நான் செய்த தீங்குகள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கும் என்ற எண்ணம் வருகின்றது. அடுத்தது அங்கு சென்று நாங்கள் ஒப்படைக்கின்றோம் எங்களை. நான் பஞ்சமா பாதகங்கள் செய்ய மாட்டேன், மனித நேயம் அறம் காத்து நாங்கள் வாழ்வோம் என்றெல்லாம் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். அது வேண்டுதல். ஓம் நமசிவாய என்ற அந்த எழுத்துக்களே அவை எல்லாம் அடங்குகின்றது. அந்த சனிப்பிரதோஷம் இறைவனான இறைவனுக்கே இப்படி ஆபத்து சூழல் நேரத்தில் காக்கப்பட்டிருக்கிறார். அந்த நாளிகையிலே அதே போன்ற நாளிகையை நாங்கள் அவ்வப்போது சந்திக்கும்போது எங்களுக்கும் அதனால் தீங்கு வராமல் இருக்க வேண்டும். இறைவா காத்துக்கொள்ள வேண்டும் என்று வணங்கி வருகின்றோம். அப்படி சென்று வந்தவர்கள் பலரை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களுடைய விமோசனங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன். அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் நல்லவையே நடக்கும். அதனால் தான் நம்மவர்கள் பெரும்பாலவர்கள் அதை கடைபிடிக்கின்றார்கள்.
2: நேற்று இணையதளத்தில் இந்த செய்தியை பார்த்தேன். இங்கே பண்ருட்டி பகுதியில் வீரட்டேஸ்வரர் ஆலயத்தில் நாளை சனி பிரதோஷம் மிக விமர்சையாக நடைபெற உள்ளதுன்னு ஒரு செய்தி வந்தது. அதை பார்த்த பிறகுதான் சரி போயிட்டு வரணும்ன்ட்டு ஒரு.
0: ஆமாம் ஆமாம், அது ஒரு நன்மை. இந்த ஊடகங்கள்லேயே அப்படி செய்திகள் வரும் பொழுது மறந்திருப்பதை நினைவு ஊட்டுகிறது, ஒரு நல்லபடியும் தான்.
2: நினைவுட்டது. ஆமாம்,
0: வாழ்த்துக்கள். அதையெல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல் தான். மறந்திருக்கா வேண்டாம், பல வழியாலும் தரப்படும். தெரிந்தும் மறைமுகமாக சில பேர் அதை பரமுகமாக இதை என்ன இருப்பவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை தண்டிப்பதில்லை இறைவன், வேறு விதமாக அவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பார் இல்லையா? நல்லது. இன்று என்ன பாடலை கேட்போம்?
2: இன்றைக்கு பாடல் பார்த்தீங்கன்னா, வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. ஆமா, கந்தன் தீரு நீரணிந்தால் கண்டபிணி ஓடிவிடும்.
0: அதான் ஆரம்ப வரியா
2: பாடல் வந்து இது, கந்தன் தீரு நீரணிந்தால்.
0: ஓ, அந்த பாடல்ல இந்த வரி வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்லால் கடந்து விடுமா?
2: அந்த பாடலுக்காக இந்த சொன்னா வேற ஒண்ணு இல்ல.
0: கந்தன் திருநீர் அணிந்தால் என்ற பாடல் நீங்கள்
2: வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேக வராத வினைங்கிறதால அந்த கந்தன் திருநீர் அணிந்தால் அந்த பாடல்
0: சிறப்பான ஒரு பாடல். டிஎம்எஸ் ஐயா அவர்களின் குரலில் தான் அந்த பாடல் வரும் என்று எண்ணுகின்றேன். சிறப்பான கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேற்பட்டு விட்டது இந்த பாடல் வந்து. நான் சிறுபிள்ளையாக இருக்கின்ற காலத்தில் நான் படித்த கல்லூரியிலே இது ஒலிக்கப்படும் இந்த பாடலை.
2: ஆமா, போன வாரமே இந்த பாடல் அடுத்த வாரம் கேட்கணும்னு சொல்லிட்டு
0: முடிவு பண்ணிட்டீங்க. அதனால் கந்தன் திருநூறு அணிந்தால் என்ற பாடலை உங்களுக்காக தரும் பொழுது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் வாராதிருக்கும், தீராத நோயெல்லாம் தீர்ந்து போகும், வினைகளெல்லாம் தீர்க்கும் வேலமன் என்றெல்லாம் கூறப்படுகின்ற கருத்து அங்கே பொதியப்பட்டிருக்கு. இதெல்லாம் சாதாரணமாக ஒரு எழுத்து வடிவத்துக்காக, கவிதைக்காக, இல்லை பணத்துக்காக வரையப்பட்ட பாடல்கள் அல்ல. உண்மையான அருள் பெற்றவர்கள், அருள் ஞானத்தோடு வார்த்தைகள், பக்தியோடு புனையப்பட்ட கவிதைகள் இந்த கவிதைகள் எல்லாம். உண்மை சம்பவங்களை அப்படியே எடுத்து புராண இதிகாசத்திலே வருகின்ற உண்மைகளை பாடலாக எங்களுக்கு புகுத்துகிறார்கள். அதை கேட்கும் பொழுது எங்கள் மனமும் குலைந்து அவரை வணங்கி அவர் அருள் பெறும், இல்லையா சரவணா?
2: ஆமாங்க, ஆமாங்க, உண்மைதான்.
0: சிறப்பு. வாழ்த்துக்கள் சரவணன், இணைந்தமைக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.
0: நன்றி.
2: நன்றி.

0: தந்துயிரை கவரமும் பிணமாய் சுடலை எண்டினம்.
1: இனிமையான இந்த பாடலில் கூட எங்கள் வாழ்க்கையின் தத்துவங்கள் அழகாக புகுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் விமோசனத்தை கொடுக்கக்கூடியது பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்திலே இறை நம்பிக்கை கண்டிப்பாக வேண்டும் என்று கூறும் வகையிலே வந்து சனி பிரதோஷத்தை பற்றியெல்லாம் நேரம் பேசிவிட்டு மகாலிங்கம் ஒரு பாடல் திருவிளையாடல் திரைப்படத்தில் தக தக என்று கூறுவன் இடைவெறியோ நடுவறியோ ஏதோ ஒன்றோ குறிப்பிட்டு போகின்றார். ஆனால் அது ஆரம்பத்தில் வருகிற ஓம் நமசிவாய என்று ஆரம்பிக்கும் பாடலாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. அந்த கணங்களெல்லாம் நின்று வார்த்தியங்கள் எல்லாம் ஒலிக்கும் பாடலாகத்தான் அவர் கேட்டிருக்கின்றார். இறைவனை நோக்கி பாடும் பாடல் அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் கேட்டு பார்ப்போமா? நான் மகாலிங்கம், உங்கள் பாடல் இதோ காற்றலையில், இதுதான் என்று எண்ணுகின்றேன், இந்த பாடல்தான் என்று பார்ப்போம்.

0: பாடலுக்கு முன்பு இப்பொழுது வந்தவரை ஒரு தடவை நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ஷியாமலா, என்ன நடந்தது என்ன நடந்தது? வணக்கம்.
1: ஹலோ தாத்தா, நான் சிவசங்கர் பேசுறேன்.
0: ஓ வணக்கம் வணக்கம் பேராண்டி, எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்லா இருக்கிறேன் தாத்தா.
0: நல்லா இருக்கிறீங்களா? எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
1: வேதாரண்யம்.
0: வேதாரண்யத்திலிருந்து பேசுகிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாடசாலை எப்படி செல்கின்றது? இப்பொழுது என்ன ஆண்டில் படிக்கின்றீர்கள்? என்ன வகுப்பு படிக்கின்றீர்கள்?
1: ஏழாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ஏழாம் வகுப்புக்கு வந்து விட்டீர்களா? ஆரம்பத்திலே ஒரு காலத்தில் என்னோட பேசும்பொழுது சின்ன வகுப்பில் இருந்த நீங்கள் இப்பொழுது பெரிய வகுப்புக்கு வந்து விட்டீர்கள். மேலும் நன்றாக படித்து மேலும் உயர்கல்வி பெற்று உயர்ந்தவராக வர வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி தாத்தா.
0: நன்றி அம்மா. அங்கே எப்படி மழை எப்படி இருக்கு? மழை பெய்ததா வேதாரண்யத்திலே?
1: இல்லை தாத்தா,
0: பெறவில்லையா மழை? என்ன காரணம்? வெப்பமாக இருந்தது. உங்களுக்கு பாடசாலை விடுமுறை விட்டு விட்டதா இப்பொழுது?
1: ஆமாம் தாத்தா.
0: ஆஹா, சரி. விடுமுறை நாள் எப்படி செல்கின்றது?
1: மிக நன்றாக சென்றது தாத்தா.
0: மிக நன்றாக செல்கின்றதா? அழகு தமிழ் சா. வாழ்த்துக்கள். சரி, இன்றைய நாள் நீங்கள் தாத்தாவுடன் என்ன பேச போகின்றீர்கள்? எதை பற்றி பேச போகின்றீர்கள்? பாட்டு கேட்க போகின்றீர்களா? என்ன பாடல் வேண்டுமான பேராண்டிக்கு?

0: காக்கும் கொடியானோ, எண்ணி எண்ணி பாடும் என் கந்தனறிவானோ. தொழிலில் பால் காவடி சுமந்து ஓடினே பல
1: சிறப்பு சிறப்பு. வண்ணமயிலேறும் தங்க வடிவேலன், அருமையான பாடல், இனிமையான பாடல். இந்த பாடல் உங்களுக்கு நன்றாக பிடிக்குமா?
0: ஆமாம் தாத்தா,
1: அடிக்கடி கேட்பீர்களா?
0: கேட்பேன் தாத்தா.
1: சரி, இந்த பாடலை உங்களுக்காக நான் ஒலிபரப்பும் வேளை அம்மா, உங்களுடைய அம்மா அவர்களோடு நாங்களும் இணைந்து, எங்கள் உறவுகளும் இணைந்து, நீங்கள் கேட்ட பாடலாக கேட்டு நாங்களும் மகிழ்ந்து வடிவேலனுடைய, முருகனுடைய அருளை பெறுவோம், இல்லையா?
0: ஆமாம் தாத்தா.
1: சரி, நீங்கள் நன்றி என் அன்பு பேராண்டி, நீங்கள் வந்து இணைந்தது இவ்வளவு சிரமம் இருந்தும், சிரமத்தின் மத்தியிலே சிரமங்களை எல்லாம் களைந்து அம்மா உங்களை எங்களோடு இணைய வைத்து விட்டார். அவருக்கு நன்றி, எல்லோருக்கும் நன்றி. எல்லாம் வல்ல வேலவனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும், உயர்கல்வி பெற வேண்டும், உயர்ந்தவனாக பெற வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ஓகே,
1: நன்றி நன்றி. மகளே சியாமலா,
2: அப்பா வந்துட்டேன்ப்பா.
1: எப்படியாவது மகனை கொண்டு வந்து பேச வைத்து விட்டீர்களா? கட்டி காரை கட்டி காரை.
2: அவங்க அம்மா மாதிரிப்பா, 8 மணிக்கே தூங்கிடுவான்ப்பா.
1: ஆஹா, இப்பொழுது 8 மணிக்கு மேல ஆகிவிட்டதே.
2: முடிச்சிருந்தே இல்ல. ஆமாப்பா.
1: ஐயோப்பா, அம்மா சரி. இந்த வேலை அவர்
2: எனவும் உங்ககிட்ட இங்க நான் வரும்போது எல்லாம் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு முதல்ல தூங்குறதா வந்து
1: தூங்குவான். தூக்கம் வர நேரம் இந்த வயது அப்படித்தானே அம்மா? அது அதாவது நேரத்தோடு தூங்கிவிட்டால் காலையிலே எளியாகாது, அது வெள்ளம் நிரம்பி விடுவார்கள், எழுந்து விடுவார்கள். சில குழந்தைகள் காலையில் சூரியன் உதித்து எவ்வளவு நெறிஞ்சால் நாங்கள் போட்டு உருட்டி உருட்டி அசைத்தாத்தான் நிரம்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் தாமதித்து சென்று தூக்கத்துக்கு போவார்கள். போதிய அளவு தூக்கம் அவர்களுக்கு குறைந்தது 8 மணிக்கு நித்திரை அவர்களுக்கு வேண்டும்.
2: சீக்கிரம் அவங்க அம்மா அப்படிதான், சின்ன வயசுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் தூங்கிடுவான்.
1: அப்படியா? அது பெயர் என்ன கூறினீர்கள்? அவருடைய பெயர் என்ன கூறினீர்கள்?
2: சிவசங்கரன் தான்.
1: ஓ, சிவசங்கரனா ஜெயசங்கரனா?
2: சிவசங்கரன்
1: அவரா? சரி சரி, சிவசங்கரன். அவர் நல்ல சிவசங்கரனா இருந்தோடு முருகன் பாடலை பாடியே காட்டி விட்டார், சிறப்பாக இருந்தது. எல்லோரும் பாடக்கூடிய வாய்ப்பு இரவினரும் கிடைக்க
2: வேண்டும். தமிழ்ல பேசணும்னு சொன்னப்பா. அதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு
1: நன்றாக பேசினார். நான் சொன்ன தமிழை நன்றாக புரிந்து பேசினார். சிறப்பு.
2: எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு.
1: பேச வேண்டும், வந்து வந்து பேசுவது நல்லது. ஏன்னா அந்த கூச்சங்கள் தெளிந்து அவர்கள் இன்னும் இன்னும் வார்த்தை பிரயோகங்கள் பெருக்கும் கூட வரும். கல்விக்கு நிகழ்வுகள் எதுவும் இல்லை. கல்வி செல்வம் சிறந்த செல்வம், கடவுளின் அருளால் எல்லோருக்கும் நடந்து கிடைக்க வேண்டும். இன்று சியாமலா பக்தி வேளையில வேறு என்ன கூற போகின்றீர்கள்?
2: பாட்டு தப்பா கேட்பேன், எனக்கு எல்லா கதையும் தெரியாது. நீங்க சொல்றது கேட்டுட்டு தான் பாருப்பா.
1: சரி, உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்றதை கேட்க. என்ன பாடல் வேண்டும் கூறுங்க? என்ன பாடல்?
2: ஜிஎன் சௌந்தரராஜன் ஐயா பாடின கற்பக வள்ளி நின் அந்த பாட்டுப்பா. கற்பக வள்ளி நின் பொற்பதங்கள் பிடித்தே நற்கதி அருள்வாயம்மா, அந்த பாட்டுப்பா.
1: சிறந்த அந்த பாடல். அந்த பாடலோட வரலாறு தெரியுமா? அந்த பாடலுக்கு அவர் தான் இசையமைத்தார், அவர் தான் பாடுற. அந்த பாடல் எழுதியவர் அந்த பாடலை எழுதியவர் ஈழத்து நாட்டில் இருக்கின்றார். எங்களுடைய நான் ஆசிரியர் கலாசாலையில் இருக்கும் பொழுது அவரிடம் கல்வி கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருக்கு பேர் வீரமணி. அவர் இந்திய நாட்டின் வம்சாவளி தான், ஆனால் இலங்கை பிரஜை. நீண்ட காலத்துக்கு முன் அங்கு வந்திருந்து அவர் பரத நாட்டியத்தில் இலக்கண இலக்கியம் நன்றாக வகுத்தவர் அவர், வீரமணி அவர்கள். அவர் தான் இந்த பாடல்களை, அவர் இந்தியாவிலே அந்த அந்த இந்த பாடல் அமைந்த ஆலய அவர் ஆலயத்தோடு இணைந்து அந்த பாடல் தந்திருக்கிற அந்த அந்த இடத்தை சேர்ந்தவர் அவர். அந்த அன்னையை நினைத்து, சக்தியை நினைத்து ஒரு ராக மாளிகாவிலே அமைத்து இசையமைத்து விட்டார். ஆமாம், ராக மாளிகையில சி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் இசையமைத்து பாடியவர் அந்த பாடல். அழியாத ஒரு காவிய பாடல், இனிமையான பக்தி பாடல், குலைவான பாடல், குலைவான பாடல். அஞ்சன மையிடும் வஞ்சியே உன்னிடம் கெஞ்சுகிறேன் உன்னை என்று ரஞ்சனியிலே பாடுவார்.
2: தஞ்சம்
1: என உன்னை அடைந்தேன், வஞ்சியே உன்னை தஞ்சம் என அடைந்தேன் ரஞ்சனியில பாடு. பல ராகங்கள் உண்டு. இப்பொழுது உங்களோட அந்த பாடலை கேட்டு மாள்வோம். உன்னுடைய பக்தி பாடலே அதுல முழு வரலாறும் இருக்கின்றது, சக்தியின் வரலாறு முழுக்க அதுக்குள்ள இருக்கின்றது. அவர் ஒரு விரிவுரையாளர் அம்மா, அதாவது வந்து ஆசிரியர்கள் கல்வி பெறும் கலா வித்வம் பெறும் நாங்கள் பட்டம் பெறும் அந்த பாடசாலையின் விரிவுரையாளர் அவர் வீரமணி ஐயா இருக்கின்றார். இப்பொழுது வயசாகிவிட்டது. எங்களுக்கு மிகவும் மதிப்புக்கும் அன்புக்கும் உரியவர். எங்களுடைய மிகவும் அன்பும் பண்பும் அவரிடம் படித்த அவர் மற்றது நடனத்திலே செயன்முறையிலே நிபுணத்துவம் பெற்ற வேல் ஆனந்தன் ஐயா அவர்கள் ஆசிரியர். இருவரையும் நான் குருநாதராக பெற்றிருக்கின்றேன். ஆசிரிய கலாசாலையிலே ஆசிரியராகி அதன் பின்பு ஆசிரியர் கலாசாலையில் பட்டம் பெறுவதற்கு அந்த படிப்பு காலத்திலே இவர்கள் இருவரிடமிருந்து நுண்கலை பகுதியிலே எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் இருவரிடம் பெற்ற நடன முத்திரைகள் நடன இந்த காலத்தில் கிடைத்த அனுபவத்தால் எனக்கு திரைப்படத்துக்கு நல்லாக என்னோட நடிப்பு துறைக்கு மிகவும் உதவியாக இருந்தது. அவர்களிடம் கற்ற நுணுக்கங்கள் சிறப்பு. நன்றி அம்மா, நினைவூட்ட வைத்தது. உங்களோடு இணைந்து கற்பக வழி அடுத்தது. இந்த பாடலின் முதல் பெயரே என் தாயாரின் பெயர் கற்பகம். அங்கே வைரமுத்து என் தந்தையார், அங்கே பைரவி. நல்ல பாடல். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்புகள் கேட்டு மகிழ்வோம். நன்றி மகளே. நன்றி அம்மாவுக்கும் மகனுக்கும் நன்றி. இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ஓம் நமசிவாய என்ற பாடலை ஆரம்பித்த வேளையில் ஓம் நமசிவாயுடன் ஆரம்பித்தோம். மகாலிங்கம் கேட்டபடி இந்த பிரதோஷ காலத்தில் இந்த பாடல் மிகவும் பொருத்தமான பாடலாக இருக்கும். கேட்டு மகிழ்வோமே.

உண்மையான இந்த பாடலை முதல் பாடலாக தந்தேன். நாதத்திலே தான் ஜீவன் இருக்கின்றது, அந்த ஜீவனிலே தான் நாங்கள் இருக்கின்றோம், இறைவனும் இருக்கின்றார். ஜீவனாக நாதத்தின் ஜீவனாக என்றும் இருப்பார். அதனால்தான் அவருக்கு திருநடனங்கள். நீங்கள் கேட்ட தக தக என்ற பாடலை கேட்பதற்கும் காரணம் அதுதான். இது நீங்கள் கேட்ட பாடலல்ல. இன்று ஓம் நம சிவாய என்று ஆரம்பித்து இந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் வேளையிலே இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும். நீங்கள் கேட்ட என்றவுடன் இந்த பாடல் எனக்கு திருவிளையாடலில் தேடும்பளை கிடைத்தவுடன் தந்துவிட்டேன். நீங்கள் கேட்ட பாடலை மீண்டும் தரலாம் என்று எண்ணிக்கொண்டு, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் எங்களுக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம் இறை சிந்தரை. அந்த பக்தி வேளை, அந்த பக்தி வேளையிலே எப்படியாவது இறைவனை போற்றி நாங்கள் தொடுதல வேண்டும் என்று கல்விக்கு அதிபதி சரஸ்வதி அவர்களுக்கும் கூட வீணையைத்தான் வைத்திருக்கின்றார். அந்த நாதத்திலே தான் இருக்கின்றது எல்லாம். இறைவன் அந்த நாதம் என்ற ஜீவனிலே தான் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் தான் அவர்களுடைய இங்கே மரபு கலை வார்த்தியங்களை அப்படியாக இறைவனுக்கு உகந்த வார்த்தியங்களை இவைதான் என்று அப்படியே அச்சொட்டாக சிறப்பாக இந்த திருவிளையாடல் திரைப்படம் தந்திருந்தது. அதை தந்த ஏபி நாகராஜன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் தலை சாய்ந்து வணக்கம் கூற வேண்டும். ஏனென்றால் பக்தியை உலகளாவக் கொண்டு வந்தவர், அவரோடு அது சென்று விட்டது என்றுதான் கூற வேண்டும். பக்தியை எங்கே காணவில்லை. இத்தனை விதமான பிராணங்க திருவிளையாடல்களெல்லாம் இத்தனை விதமாக கொண்டு வந்து பக்தி ஊட்டினார் எங்களுக்கு. பொருத்தமான கலைஞர்கள், பொருத்தமான இசை, பொருத்தமான பாடகர்கள், நடிகைகள் என்று அவர்களை தேர்ந்தெடுத்து இவ்வளவோ சிரமத்தின் மத்தியிலே அப்படியே தத்ரூபமாக தந்து சென்றவர் என்றுதான் கூற வேண்டும். ஈசன் அடி போற்றி இந்த அடி போற்றி என்று நாங்கள் கூறக்கூடிய வகையில் வந்த பாடலை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பக்தி வேளையிலே என்பதை இந்த மாதிரி

0: மண்ணில் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்கும் பாடல்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தேடிக்கொண்டிருக்கும் வேளையிலே தான் நீங்கள் கேட்ட பாடல்கள் கிடைத்த வேளை இந்த பாடலை தருகிறேன். இது வந்து பக்தி மயமாக இருக்க வேண்டும், வாழ்க்கை துணையாக இருப்பதற்காக. இந்த வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையின் இது நிரந்தரம் என்பதை உணரும் வகையும், ஆன்மா என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கை பாதை என்றால் என்ன, பயணம் என்றால் என்ன, நாங்கள் கண்டது என்ன, கண்டு கொண்டிருப்பது என்ன, கொண்டு செல்வது என்ன என்பதையெல்லாம் அழகாக கூறும் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்புடன் வந்து விஜயகுமார் எங்கள் விஜயராகவன் அவர்களும் வந்து ஒரு பாடலை காரைக்கால் பற்றியும், காரைக்கால் மாம்பழ திருவிழா என்றால் என்னவென்றும் அந்த சரித்திரத்தை நாங்கள் அந்த புராணத்தை கலந்துரையாடக்கூடிய வாய்ப்பினை தந்த வேளையிலே அவர் அந்த காரைக்கால் அம்மையார் திரைப்படத்து பாடல் ஒன்று தக தகவன ஆடவா என்ற பாடலை கேட்டார். அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.
1: பாடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே.

பெண்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்

சிறப்பான அந்த பாடல் காரைக்கால் அன்னைக்கு முத்தி கொடுத்த வேளையிலும் அதை நேரடியாக காண வேண்டும் அந்த திருநடனத்தை என்று வரம் விரும்பி கேட்ட வேளை அவர் ஆடி காட்டி திருநடனத்தை புகுத்தி சிவமும் சக்தியும் ஒன்றுதான் திருவிளையாடல் இதுதான் என்று அவர் காட்டிய அந்த பாடல் மிகவும் சிறப்பான ஒரு பாடல். அவர் திருநடனம் என்று கூறும்பொழுது நாட்டியம் மட்டுமில்லை, இந்த உலகத்தை கட்டி ஆளுவதும் நன்மை தீமைகளை காண்பிப்பதும் எங்களுக்கு இன்ப துன்பங்களை பெருக்கி சுருக்கி அதை நிறைவேற்றுவதை எல்லாம் நாடகமாகத்தான் அவர் செய்து கொண்டிருப்பார். அதனால்தான் அவருக்கு இப்படி பெயர் திருநடனம் புரிய நடன வித்வான் என்றெல்லாம் ஒரு நடனக்காரன் என்று. கூத்து ஆடுவது குந்தி எழுந்து ஆடுவது எல்லாம் எங்களால் ஆத்தாது, அது அவன் செயல் என்று கூட கூறுகிறார்கள். இந்த இடத்திலே தான் இந்த பாடலைத்தான் உள் நினைத்து கொண்டு அன்பு மகாலிங்கம் அவர்களும் பேசும்பொழுது நான் கேட்டேன், ஆனால் அவருக்கு திருவிளையாடல் எண்ணம் வந்துவிட்டது, அதிலே தான் இருக்கின்றது, அங்கேயும் ஒரு இடத்தில் இருக்கின்றது, இவ்வளவு தொகையாக சிறப்பாக நீட்டாக வராது, அதனால் இந்த பாடல்தான் அவர் விரும்பிய பாடலன்று இப்பொழுது நான் அவரோடு உரையாடி நான் நேரடியாக கேட்டபோது இதுதான் பாடல் ஐயா என்று கூறினார். தவறுதல் ஏற்படுவது வழக்கு. அவர் அந்த பாடல் இந்த பாடலை நினைத்து கொண்டு அந்த திரைப்படத்தை நினைத்து விட்டார் போலும். நானும் சிறிது தேடி பார்த்துவிட்டு தான் கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் தெரியும் இதுதான் பாடல் என்று. விஜய ராகவன் அவர்கள் இந்த பாடலை தந்தது எங்களுடைய மகாலிங்கமும் கேட்டு மகிழக்கூடியதாக இருந்தது. சிறப்பாக கேட்டு மகிழ்ந்தோம் அந்த பாடலை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையிலே பக்தி கொண்டாடுவோம்.

பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம் பணிவோடு.

0: நீங்கிடாமல் ஒழுகிட வகையில்லாது சேகளோடு மனைவியும் கதறி வீழ நாடி வேத கணமதி.
1: வாழ்க்கையின் பாதையில் எத்தனை விடயத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டும், அத்தனையும் விமோசனத்திற்காக, மோட்சத்திற்காக வாழ்க்கையின் இந்த பிறவியை பக்தியோடு நிறைவேற்றி முக்தியை பெறுவதற்காகத்தான். அடுத்து வரும் பாடல் அன்பு பேராண்டி சிவ ரஞ்சன் சிவசங்கரன் அவர்கள் சியாமலாவின் மகனார் வீர வேதாரண்யத்திலிருந்து நீண்ட நாள் பேச வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே தூங்கி விடுவார் என்று சியாமலா கூறி எப்படியும் இணைத்து அவரை எழுப்பி கேட்க வேண்டும் என்று பக்தி வேளில் இணைத்து விட்டார். சிறுவர் பொங்கால் சிறுவனாக வந்து பேசியவர் என்று 7ஆம் ஆண்டு படிக்கும் மாணவனாக வந்து வண்ண மயில் ஏறும் என்று முருகன் பாடலை பாடியும் காட்டி தனக்கு விருப்பமானது என்று கேட்டவளை சிவசங்கரன் தூங்க வேண்டாம், இதோ உங்கள் பாடல்.

0: சிவசங்கரன் அவர்கள் தந்த பாடல் விறுவிறுப்பாக அறுத்து உறுத்து இறுக்கி கூறினாலும் அருள் அருள்தான். முருகனுடைய வார்த்தைகள் அத்தனையையும் நடந்த புராண கதைகளை அழகாக புதிய முறையிலே தந்திருந்தார்கள். அதை பாடியும் காட்டியிருந்தார் சிவசங்கரன். வாழ்த்துக்களை குறிக்கொண்டு முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். இது பக்தி வேளை.
1: நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமது

நம சிவாய என்பதன் சிறப்பை கூறும் பாடலாக இன்னும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது அன்பு உறவுகளே. எப்பொழுதும் வந்து எங்களோடு இணையும் பொழுது ஓம் நம சிவாய என்று அற்புதமாக மகிழ்வாக பதமாக பண்போடு கூறிக்கொண்டிருக்கும் நாச்சியார் கோயில் நண்பர் தேவா அவர்கள் இன்று அகத்தியர் திரைப்படத்தில் வரும் ஒரு பாடல் இசை ஞானி என்றுதான் கூற வேண்டும், இசையிலே வல்லுநர் என்றுதான் கூற வேண்டும். டி ஆர் மகாலிங்கன் ஐயா அவர்கள் அன்று அவருடைய அழகை அந்த சிறப்பான குரலில் எங்களையெல்லாம் எப்படி உள்வாங்கினாரோ தெரியவில்லை. அதுக்கு ஈடு இணையாக டாக்டர் சீராளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவர்களும் பக்தி குலைவோடு தருவதில் வல்லவர்களான பாடகர்களாக இருந்தார்கள். அவர்களை வைத்து அகத்திய திரைப்படத்தில் நம்மசிவாயம் என்பதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய சிறப்பையும் அதனுடைய தத்துவத்தையும் அது எங்களுக்கு கிடைக்கின்ற அருளையும் பற்றி பாடுவதாக இருவர் பாடுவதாக வந்த ஒரு பாடல் நமச்சி வாயம் என சொல்வோமே என்று ஆரம்பிக்கும் பாடல். தேவா உங்கள் பாடல்.

ஓம் நமோ என்று வந்துவிட்டது. நமோ நாராயண, ஓம் நமோ நம சிவாய, இரண்டும் ஒன்றுதான் என்பதை கூறும் வகையில் வேறு பாடல்களும் இருக்கின்றது. இறைவன் இரு உருவங்களாக வந்து இரண்டு இதாக காட்சி கொடுப்பது போன்ற ஒரு பாடல். அந்த பாடல் வந்ததின் நோக்கம் அந்த சிவனை அறிவதற்கு ஏனைய கடவுள்களின் பெருமையை கூறினால்தான் சிவனுடைய மேன்மையை அறிய முடியும். அற்புதமான ஒரு பாடல். தேவா, நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள், நாங்களும் மகிழ்ந்தோம். இன்றைய நாள் இந்த பக்தி வேளையிலே நாங்கள் எங்களுக்கு தெரிந்ததை கலந்து அறிந்ததை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் பக்தி பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வாழ்வு நாங்கள் நினைக்கின்றோம் நிலையானது பேரின்பம் தரக்கூடியது என்று அல்ல. பேரின்பம் என்பது இந்த வாழ்வை முடித்து செல்லும் வேளையில் கிடைக்கின்ற முடிவு. எங்கு செல்கின்றோம், எப்படி செல்கின்றோம், ஏன் செல்கின்றோம், யாரிடம் செல்கின்றோம், எல்லோரும் இறுதியிலே நாங்கள் கூறுவோம். நல்லவனோ கெட்டவனோ சென்ற பின்பு ஒரு குறிப்பு கூறும்போது இறைவன் அடி சேர்ந்து விட்டார் என்று தான் கூறுகின்றோம். அவர் நல்லவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார், தீயவரையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். நன்மை தீமையை இந்த உலகுக்கு காட்டி இதையெல்லாம் மாயை, இங்கே வருவதுதான் உண்மை என்பதை காட்டும் வகையில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் ஆண்டவர். இது மொன்றியல் தமிழ் வானொலி பக்தி வேளை. நேரம் சரியாக 1 மணியை கடந்து 5 நிமிடத்தை தொட்டுவிட்டோம். நீங்களும் 10:35 ஈழமணி திருநாட்டிலும் தென்னகத்திலும் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். பாடல்களை கேட்டுவிட்டு நாங்கள் பாடலை கேட்டோம் என்று அன்போடு எழுதி எங்களை என்று நீங்கள் எழுதி கொண்டிருப்பதை நான் அறிந்தோடு உற்சாகமாகத்தான் இருக்கின்றேன். கவலை இல்லை, கேட்போம், தொடர்வோம் அடுத்த பாடல்களுக்கும்.

0: அவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பரிவு கொண்டு புகழ்துதி.
1: அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல், ஆண்டுகள் பல கடந்தாலும் அன்று தொட்டு இன்று வரை கந்தன் முருகன் வேலன் அவனுடைய அருளை எங்களுக்கு அழகாக உள்வாங்க செய்யும் ஒரு பாடல். அந்த பாடலில் வரும் வரிகளை நாங்கள் கூறும் பொழுது பக்தி தானாக எங்களுக்கு வரும். அது மட்டுமல்லாமல் கந்தன் அருள் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கும். வேலெடுத்து வீசி வினைகளை வேறறுத்து செல்லும் அந்த வேலவனை பற்றிய ஒரு பாடல். இன்றைக்கு 70 வருடங்கொண்டு நான் கூறினேன். காரணம், என்னுடைய குறிப்பால் உணர்ந்து கூறினேன். நான் சிறுவனாக இருந்த காலத்தில் இந்த பாடலை நான் கேட்டிருக்கின்றேன் அன்பு உறவுகளே. அப்படியான ஒரு பாடல். இந்த பாடலை வந்து இன்று கேட்கும் பொழுது அவர் எப்பொழுது வந்து கேட்டாலும் எங்களுடைய அரசடி குப்பம் சரவணன் அவர்கள் வரிகளை சரியாகவும் பாடல்களின் முழுமையையும் கூறி அதனுடைய கருத்துக்களையும் அழகாக தந்து செல்வார். அது மட்டுமில்லாமல் வரும்போது என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நன்றாக சிந்தித்து சரியான வரியை தெரிந்து வந்து கேட்பார். அந்த வகையிலே அவர் வல்லவர். அது மட்டுமல்ல, பாடல்களை தளத்தில் எழுதும் வேளைகளிலும் பாடல் வரியை சரியாகவும் படத்தின் பெயரையும் சரியாக குறிப்பிட்டு செல்வார். மிகவும் சுலபமாக இருந்தது. இப்பொழுதும் வந்து அவர் பாடலின் சரணங்களில் உள்ள கருத்துக்களை அழகாக குறிப்பிட்டு கந்தன் திருநிறணிந்தால் என்ற பாடலை கேட்கின்றார். அவருக்காக இசை அரசர் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே, MP சிவன் அவர்களுடைய வரிகளிலே வந்த அந்த பாடலுக்கு அவரே இசையமைத்திருக்கின்றார். ஏழுசை மன்னர் அவர்கள் எங்கே சரவணா, உங்களோடு நாங்கள் முனைகின்றோம். அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமா? இதோ அந்த பாடல்.

0: சிறப்பான அந்த பாடல் சூறுவது வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனுடைய திருநீறு அணிந்தால். திருநீர் என்று சிலர் உச்சரிப்பதுண்டு, அது பிழையான கருத்து. திருநீறு, அந்த திருநீறு நாங்கள் எல்லா ஆலயத்திலும் அணிகின்றோம் தான், எடுத்து நெற்றியிலே உடம்பிலே எல்லாம் அணிகின்றோம். அந்த திருநீறு கந்தனுடைய ஆலயத்தில் எடுக்கும் பொழுது அதுக்கு வித்தியாசமான விமோசனம் கிடைக்கும் என்றபடி இந்த பாடல் கூறுகின்றது. கந்தன் திருநீர் அணிந்தால் என்றுதான் கூறப்படுகின்றது. மிகவும் சிறப்பான அந்த கருத்து. இறைவன் ஏகன், அவன் அநேகன் என்று கூறப்பட்ட பொழுது வித்தியா அவர் ஒவ்வொருவர் திருவிளையாடல்களையும் எங்கள் மக்களுக்காக ஆன்மாக்களுக்காக செய்யும் பொழுது ஒவ்வொரு உருவத்திலே திருவுருவத்திலே வருகின்றார் என்று கற்பனையால் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மை எல்லாம் இறைவனுடைய திருவிளையாடல்கள் அடங்குகின்றது. அதிலே கந்தன் என்ற அவதாரம் எடுத்து எங்களுக்கு வந்த வினைகளை எல்லாம் அழித்து வருகின்ற வினைகளையும் காத்து கொண்டிருக்கின்ற கருத்தின்படி அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த திருநீரை அணியும் பொழுது அது கிடைக்கும் என்று நாங்கள் திருநீற்றின் மகிமையை எடுத்து அழகாக கூறுகின்றது. அது சாம்பல் தான், அது எப்படி செய்வது என்பதை இன்னொரு பக்தி வேளையில் நீங்களும் வந்து கூறலாம், நானும் கூறுவேன். திருநீறு, அது சாதாரண நீரல்ல. நீறு என்பது எரிந்து முடிந்துவிட்ட சாம்பல், அதை நீறு என்று கூறுவார்கள். திரு என்ற பெயரை, அங்கே மேன்மதங்கிய பெயரையும் வைத்து திருநீறு வணக்கத்துக்குரியது, மகிமைக்குரியது, மேன்மைக்குரியது, சக்தி வாய்ந்தது, பக்தி நிறைந்தது என்ற கருத்தை அந்த திரு என்ற பதம் கூறி அந்த நீறு என்பது திருநீறு என்பதை எங்களுக்கு, அதனால்தான் திருநீறு என்று நாங்கள் அழைக்கின்றோம். அந்த திருநீரின் மகிமை கந்தனுடைய ஆலயத்தில் பெற்றாலும் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று அங்கே கந்தனிடம் வந்து முழுமனதாக நாங்கள் வேண்டும் பொழுது கந்தன் மூலமாக இறைவனுக்குத்தான் அது சென்றடைகின்றது அந்த கோரிக்கை. அதனால் அவருடைய அருள்தான் கந்தன் மூலமாக எங்களுக்கு பாலிக்கின்றது. படைத்தவர் அவர் தானே. சிறப்பான ஒரு பாடல் எம்பி சிவன் அவர்கள் அன்று எழுதிய பாடல், டி எம் சவுந்தரராஜன் ஐயா ஏழிசை வேந்தர் அவருடைய குரலிலே அவருடைய இசையிலே மலர்ந்த இந்த பாடலை கேட்க நாங்கள் பக்தி வேளைக்கு நன்றி கூறியே ஆக வேண்டும். அதனால் திருநீறு அணிவது மிக மிக முக்கியம். சிவ சின்னங்களுக்குள்ளே தான் அடங்குகின்றது அதுவும் ஒன்று, அந்த திருநீறு. திருநீறு என்ற பதம் மிகவும் அற்புதமானது. அந்த கந்தனுடைய திருநீறு பற்றி மகிமையை அன்பு சரவணா நீங்கள் கேட்டவளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம்.
1: புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி உண்டாகுவோம். பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்து

சிவனை பற்றி, நாராயணனை பற்றி, கந்தனை பற்றி எல்லாம் அருளோடு கேட்ட அருள்பாடல்கள் பக்தி பாடலாக இன்று பக்தி வேளையிலே மலர்ந்த வேளையிலே இப்பொழுது சக்தியை பற்றி, அம்மனை பற்றி ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் எங்கள் ஈழமணி திருநாட்டின் ஆசிரிய கலாசாலையிலே விரிவுரையாளராக இருக்கும் திரு வீரமணி ஐயா ஆசான் அவர்களினால் எழுதப்பட்ட அந்த பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு உதவியோடு அவருடைய இசையிலே அவரது குரலால் ராக மாளிகாவில் பாடப்பட்ட பாடல்னு முதல் நான் பேசும்பொழுது கூறியிருந்தேன். அந்த பாடல் இணுவில் வீரமணி என்று இங்கே குறிக்கப்பட்டிருந்தது. எங்கள் நாட்டில் இணுவில் என்ற பகுதியிலே அவர் வாழ்பவர். யாழ்ப்பாண மாவட்டம் வடமாகாணத்திலே இவர் பலாலி ஆசிரியர் கலாசாலையின் நடன பகுதி நுண்கலை விரிவுரையாளராக இருந்தார். அவரிடம் நாங்கள் கலாசாலையில் கற்கும் காலத்தில் பட்டப்படிப்புக்கு முதல் அவருடைய மாணவனாக பாக்கியம் கிடைத்திருந்தது எனக்கு. அவரை நினைந்து கொண்டு அற்புதமான அந்த பாடலை கேட்கும் பொழுது எங்களை அறியாத பக்தி அன்னையிடம் ஏற்படும். இது அவர் பிறந்த ஊர், அவருடைய சொந்த ஊர் மயிலாப்பூர் என்று தான் எண்ணுகிறேன். அங்கே உள்ள ஒரு அம்பாள் அவருடைய குலதெய்வமாக இருக்கின்றார் என்றும் அதை நினைத்து இலங்கையிலிருந்து அந்த பாடலை எழுதி அங்கு கொண்டு சென்று இசையரசரை கொண்டு இசை அமைப்பித்து அவருடைய குரலிலே பாடிய அற்புதமான ஒரு பாடல். கற்பக வல்லி நின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாய் அம்மா என்று பக்தியோடு கெஞ்சி கேட்கும் ஒரு பாடல். நாங்கள் இறங்கி கேட்கும் வண்ணம் ஏழிசை வேந்தர் குலைவோடு பாடுகின்றார். ஷியாமலா, நீங்கள் கேட்ட பாடல் சக்தியின் பாடல், அம்பாளை பற்றிய பாடல்.

அற்புதமான அந்த பாடலை கேட்கும் பொழுது கூட எங்கள் மனம் குலைந்து செல்கின்றது. அங்கே வரும் இறைவனுடைய பெயரை விட அன்னையின் பெயர் தான் அதிகமாக கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் 4-5 ராகங்கள் அங்கே புகுத்தப்பட்டிருக்கின்றனவெல்லாம் ஆனந்த பைரவி, கல்யாணி, பாகேஸ்வரி, ரஞ்சி ராகங்கள் என்றெல்லாம் கெஞ்சி கெஞ்சி அந்த அன்னையிடம் மீண்டுவது போன்ற ஒரு பாடலை உற்று நோக்கி அந்த வரிகளை கேட்டால் எங்களை அறியாமல் உள்ளம் குலைந்துவிடும். அதிலும் அவர் புரிந்த அந்த எழுத்துக்கள் மாறாமல், ஓசைகள் மாறாமல், எல்லா அகர உகர லகர லகர ரகர நகர அத்தனையும் அதற்கு வரக்கூடிய வகையிலும், குரில் நெடில் எவ்வளவு தூரம் அதிலே எங்களுக்கு இணையக்கூடிய வகையிலும் அழகாக சொற்தொழிவோடு சிறப்பாக சவுந்தரராஜன் ஐயா அவர்கள், TM சவுந்தரராஜன் ஐயா இசையரசர் அவர்கள் தந்திருந்தார். அந்த பாடலை ஒரு கவிஞர் கொடுத்து விட்டால் அந்த கவியிலே வரும் வரியை, அந்த கவியிலே வரும் எழுத்துக்குள்ள உச்சரத்தை சரியாக உச்சரித்து அந்த அதிலே வருகின்ற அக்ஷரத்தினால் எங்களுக்கு ஆசை கிடைக்கக்கூடிய வண்ணம் சிறப்பான ஒரு பாடல். இலங்கையிலே எந்த ஆலயங்களிலும் இந்த பாடல் அநேகமாக ஒலிக்கின்றது கூட. அதிலும் சரஸ்வதி பூஜை நவராத்திரி காலத்தில் தினமும் இந்த பாடல் எங்கும் ஒலித்து கொண்டுதான் இருக்கும். அந்த வகையிலே அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வந்து சர்வதேச பரதநாட்டிய சான்றிதழ் பெற்றவர். இரண்டு வகையிலும், செயல்முறையிலும் இலக்கண முறையிலும் அப்படிப்பட்டவர். நீண்ட கால விரிவுரையாளராக பலாலி ஆசிரியர் கலாசாலையிலே இருந்திருந்தார். அவரிடம் மாணவனாக எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அன்னையின் அருள் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அந்த பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் எங்களை அறியாமல் அன்னை பராசக்தியிடம் எங்களை ஒன்றித்துவிடும். எந்த குறை வந்தாலும் நாங்கள் அன்னையிடம்தானே முறையிடுவோம். அதே போன்று தாயுமானவரான இறைவனிடம் கேட்டு பெற வேண்டியதை தாய்க்கு தாயாக இருக்கின்ற அன்னையிடம் வேண்டிக் கொள்ளலாம் என்று. அவருடைய குலதெய்வங்கள் அவருடைய ஊரிலே மயிலாப்பூரை சேர்ந்தவர்தான். ஆனால் அவர் நீண்ட காலத்துக்கு முன்பே இலங்கையில் வந்து இலங்கை பிரஜையாக இருந்தவர். இலங்கையிலே அவர் புகழ் பெற்றவர். வானொலியிலும் ஏனைய நிகழ்ச்சிகளிலும் அவருடைய பாடலை ஒலிபரப்புவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததைட்டு அன்னை அபிராமியை வேண்டிக் கொள்ளுகின்றேன். சிறப்பான பாடல் மகளை இறுதி பாடலாக நாங்கள் முன்றியில் தமிழ் வானொலியில் கேட்டு மகிழ்ந்தோம். அந்த பாடலை தெரிவு செய்து என்று நீங்கள் கேட்டமைக்கு என்னுடைய நன்றி. இது முன்பு ஒருமுறை எங்களுடைய கிருஷ்ணன் அவர்களும் கேட்டிருந்தார். நானும் இடையிலே ஒளிபரப்பி இருக்கின்றேன். இந்த பாடலை இன்றைய பக்தி வழியிலே கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்ததற்கு நன்றி. இறைவன் சிவனை பற்றி, கிருஷ்ணரை பற்றி, முருகனை பற்றி எல்லாம் கேட்ட வேளையிலே அம்மனை பற்றியும் ஒரு பாடல், அம்மன் என்று கூறுவோம் நாங்கள், அம்பாளை அம்மன் என்றும் கூறுவோம், அம்மா என்றும் கூறுவோம். அற்புதமாக இருக்கு. இந்த ஆலயத்தை நீங்கள் சென்று தரிசித்திருக்கலாம். உங்கள் ஊரிலே தான் இருக்கின்றது. அது மயிலாப்பூர் என்று கூறணுன்றால் எங்கள் மயிலை பட்டாபி, எங்களுடைய யோகா ராஜி எல்லோரும் அந்த நாட்டை அந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் தானே, அங்கு சென்று பார்ப்பார்கள். இந்த பாடல் TM சவுந்தரராஜன் ஐயா அவர்களினால் பாடப்பட்டது, அவரினால் இசையமைக்கப்பட்டது. அவருக்கு இந்த பாடலை வகுத்து கொடுத்த எத்தனையோ சிரமத்தின் மத்தியில் இதை பாடலாக்கி ஒரு நாடாவாக்கி வெளியிட பண்ணி இன்று எத்தனையோ ஆண்டுகளாக ஒலித்து கொண்டிருக்கிறது. ஒரு அழியாத காவிய பாடலாக இந்த கற்பக வள்ளி நின் பொற்பதங்கள் பிடித்தும். அதிலும் அம்மாவின் பெயர் கற்பனை, என்னுடைய பாடசாலை தோழியின் பெயர் உமா, என் மகளின் பெயர் ரஞ்சனி, எல்லாம் அமைந்திருக்கின்றது அந்த பாடல்களே. அதை அன்பு மகள் ஜாமடா கேட்டதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். இன்றைய நிகழ்ச்சியிலே வந்திணைந்த மகாலிங்கம், விஜயராகவன், சிவசங்கரன், தேவா, சரவணன், ஜாமடா, உங்கள் அனைவருடைய பாடலையும் நான் தந்த திருப்தியோடு, இறை வணக்கத்தோடு, இன்றைய பக்தி நிறைவோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நான் சிரமப்பட்டு இருந்தாலும் இந்த வேலையை தவறு நான் விடுவதில்லை. முன்பு வெள்ளிக்கிழமையிலே சிறுவர் பூங்கா வென்றால் ஓடி வந்து விடுவேன். அன்பு செல்வங்களோடு நான் விழாவதற்கு அதன் பின்பு அது குறுகி அந்த நிகழ்ச்சி நிறுத்தி மீண்டும் அந்த நேரத்தை நான் எடுத்து அதை 2 மணி நேரமாக தர செய்து அதை பக்தி வேலையாக தருங்கள் என்று. முன்பு இருந்த பக்தி வேலைகள் வித்தியாசமான வகையில் இருந்தாலும் இது ஒரு நாங்கள் கலந்துரையாடல் மூலம் பக்தியை பற்றி, எங்கள் அனுபவத்தை பற்றி பகிர்ந்து கொண்டு, இறை என்றால் என்ன, இறை சக்தி என்றால் என்ன, தனியே இந்து மதம் அல்ல, எல்லா மதங்களையும் மதம் என்பது, சமயம் என்பது மக்களை ஈடேற்ற வந்த ஒரு வழி. அந்த வழியை தங்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி சிலர் மாற்றியமைத்து கொண்டு போகின்றார்கள். அதுக்கு நாங்கள் போக தேவையில்லை. நேர்மறையான கருத்துக்களையும் நேர்மறையான உண்மைகளையும்
நேர்மறையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், எதிர்மறை எங்களுக்கு தேவையில்லை. அந்த எதிர்மறை என்ற மாயை அழித்து நேர்மறையை நிலைத்து வைக்கத்தான் பக்தி மார்க்கங்கள் உண்டு. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே. நேரம் சரியாக 1:29 நாங்களும் 10:59 நீங்களும் பெற்று இன்று சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருந்த இறைவு சக்திக்கு வணக்கம் கூறி மீண்டும் சந்திக்கும் வரை 2026 ஆறாவது மாதத்தின் 26 நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையை இனிது நிறைவுக்கு கொண்டு வரும் இந்த வேளையிலே அண்மையிலே நாங்கள் கேட்ட அந்த பூகம்பம் மிகவும் மனதுக்கு உருக்கமான வருத்தமானதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட நிலை இனி வேண்டாம், இறைவா கருணை காட்ட வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு நான் இணைந்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களுக்கு வணக்கத்தை கூறும் இந்த வேளையில் மீண்டும் அடிபணிந்து எல்லாம் வல்ல இறைவா அன்பு கருணை சாந்தம் மனித நேயம் அறம் காத்து நாங்கள் வாழ்வோம், எங்களுக்கு வழிசமைக்க வேண்டும், சமாதானம் கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கரன் குப்பி சிரம் தாழ்த்தி தாழ் படிந்து உங்களோடு நான் முனைந்து வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். 2026 26 நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளை இனிது இங்கே எதுவும் எங்களோடு இணைந்து வருவதில் சேர்ந்து வருவதில் நாங்கள் தனித்துத்தான் வந்தோம், தனித்துத்தான் போக இருக்கின்றோம். கடந்த வாரம் பாட்டும் பதமும் அதைத்தான் கூறி சென்றது. எங்கே மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் பக்தியோடு வளமாக.

0: என்றால் இவ்வளவு தூரம் வராது. இப்ப மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் ஆசிய நாடுகளில் மனிதநேய புரிந்துணர்வு, பரோபகாரம், தர்ம சிந்தை அத்தனை இழந்து இப்பொழுதுதான் அந்த கலியுகம் என்பது என்ன வேண்டியதாக இருக்கின்றது. பெரியவர்களை கடந்து செல்ல மதிப்பு கொடுப்பதில்லை, எங்களுக்கு எல்லாம் தெரியும், இவர் என்ன சொல்லுவது என்ற எண்ணத்தில் எல்லாம் போகின்றார்கள். அதை ஆணவ போக்கு, ஆணவம் தன்மம் மாயை மூன்றுலையும் இந்த ஆணவம் தலைதூக்கி இருக்கின்றது. அதை சற்று உணரும்படிதான் என்னுடைய இந்த நுண்ணிய கிருமி வந்து ஆட்டி எங்களை, அதாவது மனிதனை மீள ஆய்வு செய்து கொள் என்று கூறுகின்ற உன்னை நீ மீள ஆய்வு செய்து கொள், நீ செய்தது சரியா, உலக நீதியின்படி நடந்தியா என்பதை கேட்டுக்கொண்டு சரி செய்யும்படி தான் வந்திருக்கின்றது. இன்னும் எத்தனை லட்சம் மக்களை நாங்கள் இழக்கப் போகின்றோமோ தெரியாது, யார் போகின்றார் என்பது தெரியாமல் இருக்கின்றது. அதற்காக வளமையான காலகட்டங்களில் ஒவ்வொருத்தரும் பிறப்பவரும் எல்லாரும் இறந்ததுதான், ஆனால் இப்படி கொள்ளை போவது போல இறந்து போகவில்லை. ஒரு நாளையில இத்தனை அனர்த்தங்கள் வந்திருக்கின்றதுதான். இது ஒருவருக்கொருவர் தொட்டு தூக்க முடியாது. இப்ப இந்த பணத்தினர் கொண்டவர்கள் கூட, பணங்கள் இருக்கிறது எங்களுக்கு என்ன குறை, நாங்கள் இருந்த வேலையில் சாப்பிடுவோம் என்றவர்கள் கூட பொருளாதார நெருக்கடி வந்து இறக்குமதியில் நின்றவுடன் ஒரு பணத்தை சாப்பிட முடியாது,
1: முடியாது, நிச்சயமா முடியாது, நிச்சயமா முடியாது.
0: பகிர்ந்துள்ளதை அவர்கள் மறந்து விட்டார்கள். முன்பொரு காலம் இருந்து மறந்து
1: விட்டார்கள். நிச்சயம் நிச்சயம் உண்மைதான். கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு செல்ல போவதும் எதுவும் இல்லை.
0: ஆமா,
1: அதை உணர்ந்தாக்க அவங்க எல்லாம் மத்தவங்களுடைய கஷ்டங்களையும் தோழங்களையும் கழுவுவாங்க. அதெல்லாம் மறந்துட்டாங்க, அதெல்லாம் மறந்துட்டாங்க.
0: எல்லாம் அப்படி இருந்தா என்ன கேட்பாங்க?
1: நிச்சயமா நிச்சயமா.
0: அதனால தானே பட்டணத்தார் சொன்னார், காவற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கு. தையல் ஊசியில காது அந்த ஓட்டை இருக்கும் வரைக்கும் தான் நூல் கோர்த்து தைக்கலாம்.
1: மதிப்பு
0: அந்த ஊசியில காது உடம்பு விட்டால் அது யாருக்கும் பிரியாணி கூட, அது கூட எங்களோட கூட வராது.
1: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
0: முன்னோர்கள் சொல்லி வைத்த அனுபவமாக கண்ட உண்மைகளை சொல்லி வைத்தார்கள். அது முதுமொழிகளாக பொன்மொழிகளாக இருந்தது. யார் என்று அதை மதிக்கின்றார்கள். உங்களுடைய நாகப்பட்டினம் பகுதியிலே என்ன மாதிரியான நிலை இருக்கின்றது?
1: நாகப்பட்டினம் பகுதியில் வந்து தற்போது இன்றைய வரை பாதிக்கப்பட்டவங்க 29 பேர் சொல்றாங்க, அதிகார போமா. ஆனா நாகை மாவட்டத்தில் ஒரு உயிரிழப்பு கூட இல்லை. அழைத்து செல்லப்பட்ட இல்லாம மருத்துவ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இல்லாம யாருமே நாகை மாவட்டத்தில் ஒரு உயிரிழப்புகளும் இல்ல. அப்படி இருந்தாலும் இந்த நாகை மாவட்டத்தை 2 அலர்ட் பகுதியை அறிவிச்சிருக்காங்க. நாகை மாவட்டத்தை மட்டும் 2 அலர்ட் அறிவிச்சிருக்காங்க. வெளியே செல்வதற்கு ஒரு கட்டுப்பாடு, சாமான் சென்று வாங்குவதற்கு ஒரு கட்டுப்பாடு இப்படி வந்து வச்சிருக்காங்க. இரண்டாவது தினசரி போய் சாமான்லாம் வாங்கிட்டு போல அதுலயே மாற்றி நாளையில இருந்து ஒரு 3 பகுதியை பிரிச்சு 3 மாத விதமான காடு கொடுக்குறாங்க. அதாவது திங்கள், வெள்ளி, சனி, செவ்வாய் இப்படி சொல்லிட்டு ஒரு 3 காடு கொடுக்குறாங்க. அந்த வாரத்துல 2 நாள் மட்டும்தான் போய் வெளியே போய் சாமான் வாங்குறேன். மற்ற நேரத்துல வந்து அந்த காடு வாங்கி வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கொடுத்துருக்காங்க. இந்த 2 விட்டதுனால
0: ஏனென்றால் மக்கள் ஜனம் நடமாட்டத்தை சற்று குறைத்தால் இந்த கொரோனாவிலிருந்து விடுபடலாம் என்ற ஒரு எண்ணம் எல்லா நாட்டினருக்கும் இருக்குது. உலக நாடுகளிலே
1: இருக்கலாம்.
0: அதைத்தான் இவர்கள் கண்ட மருந்து. இப்போ தனிமைப்படுத்தல், வெளியே வர வேண்டாம், வெளியே வர வேண்டாம் என்று கூறுகிறார்கள். அது இப்படி நாளுக்கு நாள், வாரத்துக்கு வாரம் பல்ல கடிச்சு கொண்டு இருக்கு பெரும் நீடிக்கிறார்கள் என்றால் கொரோனா இன்னும் அந்த கிருமி, அந்த நோய் தொற்று இன்னும் அடக்கத்துக்கு வரவில்லை. அதை அடக்க முடியவில்லை என்றால் தீவு பகுதி, காற்றுள்ள பகுதி எல்லா இடம் பிறகு நடுக்கடலே நங்கூரமிட்டு நிற்கின்ற பெரும் கப்பல்கள் கூட அதனுடைய இருப்பவர்கள் மரணத்தை சந்திக்கின்றார்கள். அவர்கள் வெளியே நடமாட செல்லவில்லை, வெளியே யாரும் அங்கே உள்ளே போவதில்லை. ஆனால் அங்கேயும் இந்த வைரஸ் தொற்று காற்றிலே பரவிக்கொண்டு திரிகிறது என்று கூறுகின்றார்கள். காலத்தின் கட்டாயம், நாங்கள் வீட்டிலே இருக்கிறோம், நாளைக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் என்னும் தெரியவில்லை எல்லோருக்கும் ஒரு. ஆனால் கஷ்டத்திலும் ஒரு நன்மை. இந்த தொலைபேசி, இந்த நெட்வொர்க், அந்த அந்த இணைப்புகள் இப்பதான் சற்று பொழுதுபோக்காக மாறி மாறி ஏதோ இப்பொழுது ஒரு ஆய்வு அதாவது சேட்டலைட் ஆலையும் அந்த அலை வந்து தாக்குகின்றது. அதுதான் இந்த வைரஸ் அது உண்டு பண்ண வேண்டும் ஒரு கதை வருகின்றது. இந்த அளவுக்கு உண்மை என்று தெரியும்
1: தெரியல தெரியல தெரியும்.
0: நல்லது ஜெயபர் சாதிக்கு உங்களோடு பேசியதற்கு மகிழ்வடைகின்றேன். எங்களுக்கு இங்க காலம் நேரம் இந்த கலையகத்துக்குள் வருவதற்காகத்தான் நேரங்களை வந்து நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவதில் ஓரளவுக்கு நேரத்தை கணக்கிட்டு நாட்களை எண்ணுகிறோம். மற்றபடி அயல்ல உள்ளவர்களுக்கு இரவு எது பகல் எது காலை மாலை மதியம் திங்கள் செவ்வாய் புதன் தெரியவில்லை தெரியவில்லை கலண்டர கைபேசி நேரத்தை காட்டுகிறது, கைபேசியில் நாளை காட்டுகின்றது புரிகின்றது. இதுல நன்மை எது தீமை எது என்று நாங்கள் எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்கிறோம். நல்ல நாள் கொண்டாட்ட நாள் இதெல்லாம் பார்க்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். நல்லது ஜெகபர் ஷாரிக் உங்களோடு பேசியது. எவ்வளவு தூரம் எங்களாலும் நட்பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள முடியுமோ, எங்கள் குடும்பங்களை காத்துக்கொள்ள முடியுமோ, அவ்வளவு வல்லமையை இறைவன் தர வேண்டும் என்று
1: மன்றாடிக்கொண்டார்.
0: இணைந்து சிறப்பித்து நன்றி ஜெயவர், வணக்கம்.
1: நன்றி.
0: இப்பொழுது ஜெகவர் சாதிக் அவர்கள் எங்கள் அன்பு உறவு நீண்ட நாள் உறவு உரையாடி சென்றார். அவர் சென்ற வகையிலும் இந்த மாற்றமும் எங்களுக்கு இல்லை, கிடைக்கவில்லை என்பது தெரிகின்றது. இந்திய பெருநாட்டிலே மீண்டும் மாநிலங்களுக்குள்ளே அவசரகால நிலைமையை நீடித்து வெளியே வர வேண்டாம், குறிப்பிட்ட திகதிகளில் குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் வாருங்கள் என்று கூறியதாக அவர் கூறுகிறார். இந்த நாளும் காலை 6 மணியிலிருந்து 11 மணி மட்டும், 2 மணி மட்டும், 11 மணி என்று குறைத்தார்கள். இப்பொழுது கிழமையில் 2 நாள் 3 நாள் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். மேலும் வாரம் முழுவதும் 1 நிமிட நேரம் கூட வெளியேறக்கூடாது என்ற சட்டம் வந்தாலும் வரலாம். இந்த வேளையில நாங்கள் எங்கள் கையில் எதுவும் இல்லை, இறைவா உன் கருணைதான் என்று இங்கே புது வருட வாழ்த்துக்களை அன்பு உறவுகள் அனுப்பியிருந்தீர்கள், நன்றி என்று கூறத்தான் எங்களால் முடியவே தவிர திரும்ப உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்களை சொல்லக்கூடிய நிலையில் யாரும் இல்லை என்று. அயல் வீட்டில் யார் இருக்கின்றார்கள், எவர் சென்று விட்டார்கள் என்று தெரியாத நிலையில் இருக்கும் எங்களுக்கு. எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமையா திங்கட்கிழமையா ஞாயிற்றுக்கிழமையா என்ற விவரம் தெரியாத நிலையிலே இப்பொழுது தை மாதமா மாசி மாதமா பங்குனியா சித்திரை ஆண்டு கூட தெரியாத நிலையில் இருக்கும் பொழுது சித்திரை வருட பிறப்பை நாங்கள் எப்படி மகிழ்வோடு கொண்டாடுவது, புத்தாடையை எப்படி உடுப்பது, கோலங்கள் போட்டு வீட்டிலே தோரணங்கள் கட்டி விளையாடி மாவிளையாளோடு குழந்தைகள் எல்லாம் முற்றத்திலே நின்று விளையாடி பெரியோர்களும் கேளிக்கை விளையாட்டுகளை செய்து ஊர்வலம் சென்று உறவினர்களை சந்தித்து வர முடியாது. ஆலயங்களுக்கு சென்று புதிய வருடம் ஒன்று வருகிறது, அதிலே கால் வைக்கப் போகின்றேன், புதிய வருடத்து பலன்கள் எங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வணங்கி எல்லாம் வல்ல இறைவா நீ இருப்பதனால் இந்த உலகம் உருள்கின்றது என்று இத்தனை வருடங்களை கழிந்து இத்தனை மாதங்களை கழிந்து இன்று இத்தனையாவது வருடத்தில் இன்று கால் வைக்கின்றோம். இந்த புது வருடம் மேலும் சுமூகமாக செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு வருடமும் சென்று வணங்கியது போல் இந்த முறை வணங்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். இந்த நிலையில் புது வருடம் வாழ்த்துக்களை எப்படி தெரிவிப்பது, புத்தாண்டு நிகழ்வுகளை எப்படி நடத்துவது என்ற கேள்வியில் இருக்கின்றோம். ஆலயங்களில் கூட அவரவர் சமயங்களை அழிந்துவிடக்கூடாது, சமய அனுஷ்டானங்கள் நிறைவேறப்பெற வேண்டும், இறைவனை துதிப்பதில் யாரும் பின்னிக்கக்கூடாது என்பதற்கணக்க அந்தந்த சமய குருமார்கள் மத குருமார்கள் கண்டிப்பாக அந்த நல்ல நாள் பெருநாட்களில் சென்று புண்ணியங்களை அபிஷேகங்களாக கொடுத்து அந்த புண்ணியமான இறைவன் தரும் புண்ணியத்தை எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் அங்கே கேட்கின்றார்கள். ஏனென்றால் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பாடல் உரியவராகத்தான் அந்த குருமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து இறைவனை வேண்டி அவருக்கு செய்ய வேண்டிய நிவேதனங்களை கொடுத்து பூசைகளை நடத்தி மந்திரங்களை செய்து செபங்களை செவித்து ஆராதனைகளை செய்து பிரார்த்தனைகளை செய்து இறைவா கடைக்கண் திறந்து கருணை காட்டி இங்குள்ள வேலைப்பாளை மக்களை காத்துக்கொள். மக்களுக்கு எல்லாரும் உனக்கு ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களை துன்புறாமல் இந்த கொடிய விஷயத்திலிருந்து காப்பாற்று, சுபிட்சத்தை கொடு என்று கேட்கின்றார்கள். அதை நாங்கள் சென்று பார்க்க முடியாது. ஆனால் உன்னுடைய இறைவனுடைய கருணையினால், இறை சக்தியினால் அறிவியல் வளம் பெற்ற மக்கள் கண்டுகொண்ட நவீன உபகரணங்கள் மூலம், அதாவது நாங்கள் தொலைக்காட்சி அதிலே நீரலையாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கின்றது. இதுவரை அங்கும் சென்று சிலையாகத்தான் வணங்கினோம் இறைவனை. இப்பொழுது நாங்கள் அதை ஓவியமாக பார்த்து, காட்சியாக பார்த்து வணங்குவோம் என்றால், மெய்ப்பொருள் என்ற அந்த இறைவனை நேரடியாக கண்டவர்கள் இன்று இல்லை. இருந்தார்கள் ஒரு காலத்தில், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் போன்றவர்கள், சமய தலைவர்கள் போன்ற சித்தர்கள் ஞானத்தினால் உணர்ந்து கண்டார்கள் அந்த மெய்ப்பொருளை. அந்த மெய்ப்பொருள் என்பது ஒன்று உண்டு. அதை எங்களால் கண்ணால் காணக்கூடிய, நேரடியாக காணக்கூடிய பக்குவ நிலை இப்பொழுது உள்ள ஆன்மாக்களுக்கு இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதனால் தான் அவர் காட்சி பொருளாக எங்களுக்கு இருந்து காட்சியை கொடுக்கின்றால். இருப்பினும் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் எங்களை விட்டு பிரியவில்லை. இறைவா, நீ இருக்கின்றார், எதற்கெடுத்தாலும் இறைவனை அழைக்கின்றோம், எங்களோடு இருக்கின்றார், எங்கும் இருக்கின்றார் என்று படித்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். அந்த வகையில் அவருடைய துணைதான் எங்களுக்கு என்று நாள் முழுக்க ஓடி இரவு தூக்கத்துக்கு செல்லும் பொழுது கூட ஒரு நற்சிந்தனையோடு நாங்கள் உறங்கிவிட்டு அதிகாலை எழுந்து எங்கள் உள்ளங்கையை பார்த்து, ரேகைகள் எல்லாம் இருக்கின்றதா, எனக்கு காட்சி தெரிகின்றது, காது கேட்கின்றது, நான் எழுந்து விட்டேன், உயிர்ப்பித்து விட்டேன் என்று இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எழுந்து கடமைகளை ஆற்றுகின்றோம். இப்பொழுது நெருக்கடி, வீட்டினுள்ளே மக்களோடு மக்கள் உறவாடிக்கொண்டு பரிமாறிக்கொண்டு இருப்பதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. அந்த வருவாய் என்ற ஒன்று இருந்தால், பொருளாதாரம் தான் எங்களை இப்ப தாக்க இருக்கின்றது. என்னுடைய அறிவு கட்டிய வகையில் இப்பொழுது இந்த அடக்குமுறை சட்டத்தில் நோயால் வருத்தப்படாமல் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றோம். இருந்தாலும் பட்டினி என்ற ஒன்று இருக்கு, அந்த நோய்க்கு யாரும் வீடு கொடுக்க முடியாது, அது நிச்சயமாக பேரழிவை கொடுக்கும் என்று சில ஆய்வுகளிலே அறிய கிடக்கின்றது. பட்டினி அதாவது வந்து பொருளாதார தடை, பொருளாதார இல்லாமை என்றது ஒன்று வரப்போகுது. விவசாயிகள் கூட சுதந்திரமாக இறங்கி விவசாயத்தை செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் இந்த கட்டுப்பாட்டினால். விவசாயிகள் இல்லை என்றால் உலகமே இல்லை என்றது என்னுடைய முழுமையான கருத்து. விஞ்ஞானிகள் இருக்கலாம், விஞ்ஞானத்தால் ஆயிரம் உணவுகளில் அவங்க கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தோம், பிளாஸ்டிக்ல கூட அரிசி முட்டை சாலட் என்று செய்தார்கள் தான். அது விஞ்ஞானம், அது எங்கள் உடலுக்கு போஷாக்காக இருக்காது, அழிவைத்தான் தரும். அந்த வகையில் விவசாயிகள் சென்று தங்களுடைய விவசாயத்தை பெருக்காது விட்டால் எங்களுக்கு எப்படி உணவு உடைக்கப் போகின்ற கேள்வி இன்னொரு பக்கம். மருத்துவம் இரண்டாவது. மருத்துவம் என்றால் வீட்டில் இருக்கும்போது தலையடி, காய்ச்சல், துன்பம், சிறு சிறு வருத்தங்கள் ஏற்பட்டால் கூட நாங்கள் வெளியே சென்று வைத்தியசாலையை நாட முடியாத நிலை இருக்கின்றது. வைத்தியசாலையில் இப்பொழுதுள்ள அனர்த்தத்தினால் நோயாளிகள் நிரம்பி வழிகின்றார்கள். அது மட்டுமல்ல, அங்கு சென்று வர வேண்டாம் என்று வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் என்றால், அங்கு தடை இருந்தாலும் கொரோனாவை தடுக்க முடியாது, நீங்கள் வந்து மேலும் நோயைத்தான் தேடிக்கொண்டு போகணும், வீட்டிலே இருங்கள் என்று. இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்கள் அடுத்த மூளை சலவை செய்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள், உயர்த்தி பேசுகிறார்கள், தாழ்த்தி பேசுகிறார்கள். ஒரு ஆரோக்கியமாக ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விடயத்தில் எந்த பதிவுகளையும் செய்கிறார்கள் இல்லை. லட்சக்கணக்கான மக்கள் அழிகிறார்கள் என்று கூறியவர்கள் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியை பதிய மறக்கின்றார்கள். எத்தனை பேர் வீடு திரும்பி இருக்கின்றார்கள், இறந்த எண்ணிக்கையை தான் கூறுகின்றார்கள். எத்தனை நோயாளிகள் குணப்பட்டு வீடு வந்திருக்கின்றார்கள் கூறுகிறார்கள் இல்லை. இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு மன அமைதி சாந்தி இல்லாத இந்த நேரத்திலே நாங்கள் புது வருடம், தீபாவளி, பொங்கல், கார்த்திகை என்று எங்கே கொண்டாட முடியும்? என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இருப்பினும் நாங்கள் தமிழ் கலாச்சாரத்தில் வாழ்ந்தவன், தமிழர் பரம்பரையில் பிறந்து வந்த நாம் ஆண்டாண்டு வரும் ஒவ்வொரு பண்டிகையையும் நாங்கள் குதூகலமாக கொண்டாடித்தான் இருக்கின்றோம். இந்த வருடம் அது எப்ப வந்தது எப்ப போகுது என்று தெரியாத நிலையில் இருக்கும்பொழுது எப்படி கொண்டாட முடியும் என்ற கேள்வி பிறந்திருக்கும் வேளையில் தொடர்ந்து நான் பேசிக் கொண்டிருக்காமல் ஒரு பாடல் ஒன்றை தருகின்றேன். அந்த பாடலோடு வந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகளே.

இனிமையான அந்த பாடல் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் நான் கதம்பம் நிகழ்வை ஆரம்பித்ததும் அன்பு நெய நெஞ்சம் புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்கள் வருக வருக வணக்கம் என்று எங்களோடு இணைகின்றார். அதை தொடர்ந்து ஷாதிக் அவர்கள் கூட இணைந்து செய்தி பகுதியிலே குரலும் பதிவு வைத்து நீரலையிலும் வந்து பேசிச் சென்றார். ஆண்டாள், நீங்களும் வணக்கம் கூறியிருக்கின்றீர்கள். அருள், நீங்கள் வணக்கம் கூறியிருக்கின்றீர்கள், நீங்கள் வரலாம், காற்றலைக்கு வாருங்கள். மகாலிங்கம் அவர்களும் வணக்கம் கூறி வருகை என்று வரவேற்ற உங்களுக்கு வணக்கம் என்று நானும் கூறி வாழ்த்துக்களும் கூறி வாருங்கள் என்று அழைக்கின்றேன். வாருங்கள், காற்றலையில் பேசுவோம்.

0: இனிமையான பாடல் வந்து காத்தலில் மலர்கள் நனைந்தது பனியாலே என்று கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் வெளியே சென்றால்தானே அந்த பனியை உணர்ந்து கொள்ள முடியும். அதுவும் ஒரு கடினமான விடயம்தான். ஆனாலும் இறைவன் எங்களுக்கு உள்ளே இருந்து உறவுகளோடு வாழும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த வேளையில் அப்படி ஒரு நிலைமை இல்லாதவர்களுக்கு அப்படி இருக்கும் என்று எண்ணும் வேளையில் ஒரு அன்பு உறவு வருகின்றார். அழைத்து விடுவோமே. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஷாகுல் ஹமீத், எப்படி இருக்கின்றீர்கள்? நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள், உங்கள் நண்பர்கள், துபாய், குவைத் நாட்டில் வசிக்கும் எங்கள் ஆசிய நாட்டு உறவுகள் என்று பல விடயங்களும் நீங்கள் தாங்கி இருக்கின்ற அவர்களது பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கிறது. அவருடைய நலம் பலம் இல்லாம என்ன நலமா இருக்கின்றீர்கள்? எல்லோரும் நலம். ஆனால் என்னவென்றால் நிலைமை நீடித்துக் கொண்டுதான் போகின்றது இல்லையா?
1: ஆமா, இன்னைக்கு இல்ல, அப்படியும் இன்னைக்கு கொஞ்சம் 56, அதுதான் 29
0: இந்தியன் மரணங்களோடும் இல்லையா?
1: இல்ல, மரணம் நேற்று குவைத் நாட்டவர் ஒருத்தர் மரணம் அடைந்திருந்தார். இப்போ அந்த மரணம் 2 அடைஞ்சு
0: அதான் கூடிக்கொண்டு போகிறதே தவிர எண்ணிக்கையில் இலக்கங்கள் கூடுவதை விட ஒன்றிலிருந்து இரண்டென்றால் கூட அது கூடினது தானே. ஒரு மரணம், இரண்டு மரணம், இரட்டிப்பு. அதனால் இதில்
1: இருந்தாலும் எங்க பார்த்தா எந்த எல்லா நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்க வந்து மரணம் குறைவாகத்தான்.
0: அதே மாதிரி தான் இலங்கையிலும் வந்து அவ்வளவு அதிகம் இல்லை, மரணங்களும் குறைவு. ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் கூட வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அது கொஞ்சம் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியும், அங்கே இயற்கை உணவு உள்ள நாடோ என்னவோ தெரியவில்லை. இந்தியாவிலும் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குறைவான அந்த விகிதாசாரத்தின்படி குறைவுதான். ஆனால் இழப்புகளும் நோய் தொற்றும் கூடிக்கொண்டுதான், நாலு நாள் நாளெண்ணம் கூடிக்கொண்டுதான் போகின்றது, 1, 2, 3, 4 என்று. ஆனால் எவ்வளவு கட்டுப்பாடு என்று இவ்வளவு தூரம் நாங்கள் கடைபிடித்து வந்து இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த பெரிய வல்லரசுகளுக்கு கூட இல்லையே என்பது கேள்விக்குறியாக இருக்குது ஷாகுல் ஹமீத்.
1: கண்டிப்பா இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இருந்தாலும் இது இப்போ இந்த நாட்டுல இருந்து இப்போ இங்க வந்து இந்த இந்தியன்ஸ் அந்த மாதிரிதான் அதிகமா வருது. இவங்க வந்து இந்த வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு இது தள்ளி இது பண்ணிட்டாம இவர்கள் இருக்கிறவங்க இவரும் என்ன எங்க நாட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதே மாதிரி சவுதி அரசு நேற்று அறிவிச்சிருக்கு, இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க பாக்கலாம், அவங்களுக்கு பைசா எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்க போயிட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வேணாலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பாத்துக்கலாம், எங்களை நம்பி இங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து எங்க நாட்டுக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசுகள் வந்து அறிவிச்சிருக்கு. ஆனா இதை வந்து இந்தியா வந்து இந்த மாதிரிலாம் ஒரு அறிவிப்பே கொடுக்க மாட்டாங்க. அதுலயும் கேரள முதலமைச்சர் வந்து இந்த நேரத்துல பாராட்டுகளை சொல்லணும். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இங்க இப்போ வளைகுடா நாடுகள்ல இருக்கிற எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வேணும், அதுக்கு வந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, நீங்க வந்து ரைட்டை விட்டு அவங்க எல்லாம் அழைச்சிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க வந்து அவங்க வந்து தனிமைப்படுத்துறதுலாம் நாங்க வந்து அதெல்லாம் பாத்துக்கிறோம், எங்கள் மக்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனா பக்கத்துல இருக்க தமிழ்நாடு அந்த மாதிரி அந்த முதலமைச்சர்கள் இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல.
0: அந்த முதலமைச்சர்கள் என்ன செய்வார் என்றால், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அதுல ஒரு கொன்ட்ராக்ட போட்டு இத்தனை கோடி அதுக்கு தேவை என்று பணங்களை மட்டும் கேட்பார்கள். அதுல எத்தனை ரூபாய்கள் மக்கள் மத்தியில் என்பது தெரியாது.
1: இல்ல, இவர் என்ன சொன்னது, என்னுடைய அவங்க எப்படி எப்படி பார்த்தாங்கன்னு வச்சுங்க, என்ன அவங்களுடைய மொழி பேசுற மக்களை வந்து அவங்க அப்படி எங்களுடைய மலையாளி மக்கள் எங்களுக்கு எங்க நாட்டு மக்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க.
0: ஆனால் அவர் வாருங்கள் என்று அழைக்கலாம், போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையே?
1: இல்ல, போகக்கூடிய வாய்ப்பு இல்ல, போகக்கூடிய வாய்ப்பு இவங்க வந்து இப்போ இங்க இந்த பொது மன்னிப்பு கொடுத்திருக்காங்க, அதுக்கு எகிப்தியர்கள் போயிட்டாங்க. அந்த பொது மன்னிப்புல இங்க இந்த நாட்டு இங்க வந்து இந்த இது இல்லாம இருந்தாங்க, ஒரு அவங்க மேல வழக்குகள் இருந்து பல 1000 பேர் இருந்தாங்க. அதுல பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்க போயிட்டாங்க, இந்தியன் எகிப்து நாட்டுக்காரங்க 1000 பேர் போயிட்டாங்க. இப்ப அடுத்தது இந்தியனுக்கு வந்து 11ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி இவங்க ஃப்ரீயா இது பிளேட் டிக்கெட் எல்லாம் இவங்க கொடுத்து கொண்டு போய் அங்க விடுற மாதிரி இருந்தது. அப்ப 11 இப்ப முடியாதுன்றாங்க. அப்புறம் 11 வந்து 16 இருந்து 20 மாத்துறாங்க. இப்ப அதுக்கும் இந்திய கவர்மெண்ட் அண்ட் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் மற்றும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் இந்த இப்போ இருக்கிற சூழ்நிலை எங்களுக்கு இந்த அவங்க எல்லாம் எங்களுக்கு வேண்டியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப எங்களால சேவை செய்ய முடியாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க.
0: அப்ப தாய்மண் தாய்ப்பற்று என்பதெல்லாம் புரியும்.
1: பொதுமன்னிப்பு பொதுமன்னிப்பு போட்டிருக்க காலத்துல அவங்களுக்கு சரி அந்த இது அவங்களுக்கு எந்த வழக்குகளும் இல்லாம அவங்க போயிட்டு திருப்பி வேற விசாலும் இந்த நாட்டுக்கு திரும்பி வரலாம். இப்போ இது இதனால இப்போ இவங்க வந்து அந்த வழக்குல இருந்து இப்போ இந்த மாசம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த இது முடிஞ்சிடும்.
0: அவர்கள் பயப்படுகிறார்கள் எப்படி பராமரிப்பதென்றா இல்லையே. எல்லா நாடுகளும் அப்படித்தான். கனடா அரசாங்கம் நாடுகளில் இருப்பவர் கொண்டு வந்து அவர்களுக்கு தடுப்பு முகாம்களை வைத்து அங்கு பரிசோதனை செய்து நல்ல நோய் இல்லாத விடுகிறார்கள்.
1: இல்ல, இந்த குவைத்தோட நாட்டு மக்கள் வந்து 50,000 பேர் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க. அந்த இந்த ஒரு மாசத்துல அவங்க 50,000 பேரையும் இந்த அடுத்த மாசம் மே இந்த மாசம் 15 அனைவரையும் கொண்டு வந்து சேர்க்கணும்னு உத்தரவு. எல்லாரும் இந்த நாட்டு மக்கள் வந்து வெளிநாட்டுல போய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
0: மற்ற நாட்டுக்கு துன்பம் கொடுக்க வேண்டாம்,
1: கொடுக்க கூடாது, நம்ம நாட்டுக்காரங்க நம்மள்கிட்டதான் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமதான் ஆரம்பத்துக்குள்ளே எல்லாரும் ஃபுல்லாங்க வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: எப்பொழுது ரமதான் ஆரம்பிக்கிறது?
1: இந்த மாசம் 24
0: ஓ மை காட். ஆனால் அப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு குவைத் நாட்டவர் கனடாவிலே வந்து அவர் இங்கே சிட்டிசன் பெற்றுவிட்டார் என்றால் அவர் திரும்பி வரப்படுமா? இல்லை தானே? வியாபார நோக்கங்கள், வேலை பணி நோக்கங்கள், சுற்றுலா பயணங்கள் சென்றவர்கள் கண்டிப்பாக ஆனால் அவர்கள் வருவதற்கேற்ற போக்குவரத்து என்ன மாதிரி?
1: அவங்களுக்கு தனி விமானம் கொடுத்து அனுப்புறாங்கல்ல நிறைய பேர். அதுதான் வந்துட்டு அவங்க வந்து தனியா இதுல வச்சிருக்காங்கல்ல
0: 14 என்பது அதுதான். ஏனென்றால் வெளிநாடுகளில்
1: இல்ல இல்ல இப்போ எங்களுக்கெல்லாம் வேணாம். இப்ப நாங்கெல்லாம் இப்போ இந்தியா இப்ப சரி வேணாம் எங்களுக்கு எல்லாம் விட்டுறோம். இந்த இப்போ 170 பேரு சிறையில வந்து இருந்தாங்க. ஒரு நல்லெண்ண அடிப்படையில் குவைத்து கவர்மெண்ட் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் அவங்கள 170 பேரை விடுவிச்சு நீங்க நாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு ஏத்திட்டாங்க. ஏத்தனா இந்தியா அரசு என்ன சொல்லிடுச்சு, எங்களுக்கு இப்ப அந்த 170 பேர் இப்ப எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுச்சு.
0: மனித நியமற்ற செய்தியா இருக்கின்றது. என்ன காரணத்தை அவர் அதுக்கு கூறுகின்றார்?
1: எங்களுக்கு வந்து இப்ப பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆனால் ஒரு தடவை துபாயோ இங்கே இருந்து ஒரு 163 பேர் வந்ததாகவும் இவர்களை கொண்டே தனி இடத்துல வைத்திருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகினது முன்பு. ஒரு பிளைட்
1: அது பிளைட் அது வந்து ஆரம்பத்துல அது ஆரம்ப கட்டத்துல அந்த மாதிரி வந்து இருந்தது அந்த துபாயில இருந்ததுதான். இப்போ இவங்க எல்லாம் பல காலமா இப்ப இந்த 170 பேர் முன்னாடி சொன்ன 170 பேர் பல காலங்களா வந்து சிறையில இருக்கிறவங்க அவங்க ஒரு நல்லெண்ண அடிப்படையில அந்த 170 பேர் இந்தியாவில உள்ள 170 பேர் வேற நாடுகளுக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. இந்தியாவில 170 பேர் இது பண்ணிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வேண்டாம் இப்ப வேணாம் அப்படின்னு. அப்புறம் இது இப்போ அது சென்ற மாதம் இப்ப இந்த மாதம் தான் இந்த பொது மன்னிப்பு போட்டது. பொது மன்னிப்புல நாங்க இருக்கிற ஏரியாலதான் இந்த பொது மன்னிப்புக்கான எல்லாம் இங்கதான் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு போறாங்க. போகும்போது காலையில பார்த்தா அவ்வளவு கூட்டம், ஏன்னா ஒரு ஆயிரத்துக்கு மேல ஒரு இப்போ இந்த எகிப்தியர்கள் ஒரு 4-5,000 பேராவது போயிருப்பாங்க இந்த இதை வந்து பயன்படுத்திட்டு.
0: ஓ, அவ்வளவு தொகையில அங்க குற்றப்பிரிப்பு குற்றம் செய்திருக்கிறார்கள்.
1: குற்றம் செய்தல இவங்களுடைய இந்த இங்க
0: விசா முடிவடைந்து
1: விசா முடிஞ்சு இங்க அந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க அதை புதுப்பிக்காம அப்படி இருந்தவங்க
0: களவாக நாட்டுக்குள்ளே கால் வைத்திருப்பவர்கள் பதிவில்லாமல் சில கம்பெனிகள் வந்து பதிவில்லாமல் சில தொழிலாளர் கொண்டு வச்சு குறைந்த சம்பளத்திலே அடிமை மாதிரி வேலை வாங்குவார்கள். அப்படிப்பட்டவர்கள் அரசாங்க சட்டத்துக்கு
1: அரசாங்கம் அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்து பொதுமன்னிப்பு கொடுத்து அவங்க இங்கிருந்து வெளியா கருத்து இது பண்ணிருந்தாங்க. அதுல நிறைய பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்க நிறைய பேர் போயிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க போயிருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து 11-15 தேதி வரைக்கும் இந்தியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருந்தாங்க. அதை வந்து இந்திய கவர்மெண்ட் தான் மாத்திச்சு, இல்ல அப்ப வேணா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 16-20 ஆனிச்சு, இப்ப அதையும் மாத்திட்டாங்க, எங்களுக்கு இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அப்ப இந்த நிலையில இந்த 170 நிலை என்னவாகும் குவைத்திலே? அவர்களும் இவர்கள்
1: அந்த 170 இல்ல அந்த இது பொது மன்னிப்புக்கு அவங்க இல்ல, அந்த 170 பேர் போன மாசம் அது ஒரு நல்ல அடிப்படையில வந்து அந்த பிப்ரவரி 25 இங்க இந்த சுதந்திர தினம் வந்தது, அதற்காக அந்த 170 பேர் விடுதலை செஞ்சாங்க. இது இப்ப இது வந்து இந்த பொது மன்னிப்புங்கிறது இந்தியக்காரங்க எப்படியும் 10,000 பேராவது இருப்பாங்க, அதுல எப்படி போறவங்க ஒரு 4-5,000 பேராவது அதுல போயிடுவாங்க போவாங்க. ஏன்னா இது எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளா பாத்துக்கிட்டு இருந்தவங்க இதுக்காக இந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு வழக்கு இல்லாம போயிடலாம், வழக்கம் வேணாம் அப்படி போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. பல காலங்கள் பல வருடம் காத்துட்டு இருந்தாங்க.
0: சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து இருந்தவங்க அவங்களுக்கு முடியாது. அப்ப இப்ப அது என்ன நிலை என்னவாக போகின்றது?
1: அது நிலை இந்த மாசம் முடிஞ்சிச்சுன்னா அதை அவங்க அதை கேன்சல் பண்ணிடுவாங்க.
0: திரும்ப அந்த குற்றப்பதிவோட இருக்க வேண்டியதான்
1: இருக்கும், பதிவு இருக்கும் அப்படி.
0: ஐயோ,
1: அது அப்புறம் இன்னொன்னு நேற்று கவர்மெண்ட் இது சொல்லி இருந்தது, இது கோர்ட் சொல்லியிருந்தது நேற்று எப்படின்னா, நீங்க எல்லாம் இப்ப வந்து இந்தியாவில இப்ப யாரும் வரத்திற்கான இல்ல, வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் வெளிநாட்டுல இப்ப இருந்துங்க, இப்ப சூழ்நிலை சரியில்லை, இல்ல வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
0: இறைவா, ஒரு எண்ணத்தை நாங்கள் கூற முடியும், அரசாங்கம் சட்டம் எங்கள் கையில் இல்லை, அதை வேறொருவரை நாங்கள் அனுப்பி அவர்கள் வைத்திருக்கிறார்கள், காலநிலை இப்படி செய்கின்றது, மருந்தாளர்கள் கூட இந்த என்ன இப்பொழுது இது என்ன நோய் என்று அவர்கள் கூறியது அவர்கள் தாங்கள் கண்ட ஒரு அனுபவத்தில் சொன்னவர்களை தவிர சரியான ஆதாரபூர்வமாக இதுதான் என்று கூறவில்லை. தீவிலே
1: இன்னைக்கு ஒரு நியூஸ் நான் பாத்திருந்தேன், தமிழ்நாடு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருந்தாங்க, அந்த வவ்வால்களுக்கு கூட அந்த இந்த கொரோனா தொற்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாக்டர்
0: சொல்லியிருந்தான். வவ்வால் அழிக்க
1: வவ்வால்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அது அதிகாரப்பூர்வமா

0: பிழைகளை எல்லாம் மறைத்து தங்களுடைய வீக்னஸை எல்லாம் மறைத்துக் கொண்டிருந்த பெரு நாடுகளான, நான் பகிரங்கமாக கூறுகின்றேன், அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து போன்ற நாடுகள் எல்லாம் பெரிய அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன.
1: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அது அவங்க எத்தனையோ ஆயிரம் மக்களை அழிச்சாங்க.
0: அவங்க உலகளாவோ இவ்வளவு துன்பங்களை ஏற்படுத்தி, சண்டைகளை மூட்டி, தங்களுடைய ஆயுதங்களை விட்டு, தங்களுடைய பணங்களை உபயோகிக்க பண்ணி தங்களை வளர்க்க பார்த்தார்கள். அவர்கள் தான் இந்த பேராபத்துக்குள்ளாகி இருக்கின்றார்கள். அதிலும் இங்கிலாந்து நாட்டை போனால் அந்த பிரதமரையே தாக்கி இருக்கின்றது இந்த நோய். அதை கட்டுப்படுத்த முடியாது. அவர் தற்பாதுகாப்பில் இருந்து அவரை பீடித்துக் கொண்டோம்னா சாதாரண மக்கள் அப்படி எந்த நிலைக்கு இருப்பார்கள். அவருக்கு எல்லா வலிமைகளுக்கு எடுபடியாக்கள், ஆள், அம்பு, சேனை, அதோ எத்தனையோ இருக்க வைக்கி அப்படி இருந்தும் அவர் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைவர் நேற்று ஒரு செய்தி, ஒரு பெரிய பணக்காரர், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் ட்ரம்ப் அவருடைய நண்பர் காலமாகி இருக்கிறார். அந்த பணங்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை.
1: அப்படி இல்ல, இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இந்த நடந்ததுல அவரு அமெரிக்காவின் பிரசிடன்ட் வந்து ஒரு பாடம் படிக்கவில்லை. இப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியா மருந்து கொடுக்கலன்னா இந்தியா வச்சு நாங்க பாத்துப்போம் அப்படி. இந்த காலகட்டத்திலையும் அவர் இப்படி சொல்றாரு.
0: அதுதான் இந்த போர் முறை பிடித்த அகம்பா முடிச்சு ஆணவம் பிடித்த இவர்கள் எல்லாம் அரசியல் வந்து, இப்போ இந்த தலைவர்கள் எல்லாம் சின்ன வயசுல அரசியலை படித்து வந்தவர்கள் அல்ல, பணத்தை அறிந்து பணத்தாலே அரசியலை படித்தவர்கள். பாருங்கள், அந்த காலத்திலே நேரு, இந்திரா காந்தி அவர்கள் சிறு வயதிலிருந்து அரசியலை படித்தவர்கள். படித்தவர்களுக்கு அரசியலே படிப்பு, அரசியல் படிப்போடு அரசியல் அனுபவங்கள் நிறைய உள்ளவர்கள். எத்தனை நாட்டின் முதல் பெரும் தலைவர்கள் அப்படி இருந்திருக்கின்றார்கள். இவர் அவர்கள் எல்லாம் மஞ்சனியால் கொல்லப்பட்டார்கள். இவரெல்லாம் ட்ரம்ப் பண்டவர் வந்தது பிறகு அவர் எங்களுக்கு தெரிகிறது ஆரண்டு. அவர் பணம் பணம் இந்தியா ஒரு ஊடகங்கள்ல நான் பத்திரிகைகள பார்த்திருந்தேன், அந்த பெருந்தலைவர் இவ்வளவு சட்டங்கள் போடுவோம், அவரே சட்டத்தை மீறி அமெரிக்க அரசாங்கத்துக்கு வரி கட்டாமல் பணங்களை வச்சிருப்பவர். அப்படியான ஆக்கள் அவர்களுக்கு அரசியல் இந்த இப்படியான காலகட்டத்தில் என்னத்தை செய்ய என்ன செய்யறோம்னு தெரியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியா மறந்து கொடுக்கலன்னா நான் செய்யறேன். இவரங்க இருந்தா தானே செய்யறதுக்கு, வெளியே மூச்சு விடாம. அன்னைக்கு இரண்டு குரங்குகள் இந்த பகுதி போட்டிருந்தார்கள், ஒரு நகைச்சுவை போட்டிருந்தார் ஊடகத்தில். இரண்டு குரங்குகள் பேசிக்கொள்ள, ஒரு குரங்கு கூறுகின்றது, என்னடா செவ்வாய் மண்டலத்துக்கு கால் வைக்க போறோம் என்று சொன்னாங்க, இன்னும் வைக்க காணலையே என்று ஒரு குரங்கு சொல்லும்போது மற்ற குரங்கு சொல்லுது, இருக்கிற வீட்டு வாசப்படியிலே கால் வைக்க முடியாம இருக்காங்க, இவங்களை எப்படி செவ்வாய் மண்டலத்துக்கு போறேன் சொல்லுது. உள்ளூருக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இவர்கள் எல்லாம் இந்த விஞ்ஞானத்தை உபயோகிக்கிறோம், பணத்தை செலவழித்து ஆய்வுகளை நடத்தி இந்த சந்திர மண்டலம் செவ்வாய் மண்டலத்துக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய, இது எப்போவோ கண்டுபிடிக்கப்பட்டது 9 கிரகங்கள் இருக்கு, அப்போ அதுக்கு செவ்வாய், இதுக்கு சூரியன், இதுக்கு புதன், இது பூமி. பூமியில உள்ளவர்கள் இருந்து கொண்டு பூமியை நீங்கள் காப்பாற்ற முடியாதவர்கள், ஏலியன் பாரான எல்லாம் பொய் பொய் புரட்சி கதைகளை கூப்பிட்டு தங்களை பிரபலியப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள். இன்று இந்த வல்லரசுகள் எல்லாம் தங்கள் பலத்தையும் விஞ்ஞான ஆய்வு அறிவுகளையும் வைத்து இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க தெரியாமல் இருக்கணுமே, முடியாமல் இருக்கணுமே. எல்லோற்ற எல்லாமே நினைக்கும் பொழுது எங்களுக்கு இப்ப என்ன, எங்களுக்கு நாள் பொழுது போகும். இப்ப நீங்கள் வேலைக்கு போ, கடமைக்கு போற காலங்கள் எல்லாம் ஒன்று திங்கள், நாளைக்கு செவ்வாய், எனக்கு இந்த இடத்துல என்ன கடமை என்று நேரங்களை கணித்து நேரத்துக்கேற்ப நாங்கள் நடமாடித்திருந்த மக்கள் அத்தனை பேரை முடமாக்கி வீட்டுக்கு வைத்திருந்து இன்றைக்கு என்ன கிழமை என்ன நாள் என்று தெரியாமல் இருக்கின்றோம். நாங்கள் பக்கத்து எங்கள் வீட்டுக்கு அருகாமல் வீட்டு குழந்தைகள் எல்லாம் அந்த விளையாடும் அந்த அந்த பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் போல அவர்கள் வேறு நாட்டவர்கள், ஆனால் காணவில்லை, ஈயாடவில்லை. அந்த வீடு என்ன நடந்தது எங்களால் அறிய முடியாமல் இருக்கின்றது. பக்கத்து வீடு, பக்கத்து வீடு அறிய முடியாது. இன்னொரு பக்கத்து வீட்டில் எங்கள் நாட்டு மக்கள் தான் இருக்கின்றார்கள். அங்கே ஒரு சத்தமும் இல்லை. என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. நாங்களை தட்டி திறந்து கேட்க முடியாத நிலையில் இருக்கின்றோம். என்ன காலகட்டங்கள் என்றது, எப்படி எல்லாவற்றையும் நினைக்கும் பொழுது மனதுக்கு வேதனையாக தான் இருக்கின்றது. சந்தோஷம் என்ற பொருளை காணவில்லை. ஏதோ ஒரு வகையில் நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு. ஏதோ நாங்கள் உள்ளூரை இருந்து நாங்கள் 3 வேளை உணவு அருந்துவதற்கு ஒரு வழியை காட்டியிருக்கின்றார் இறைவன். மேலும் அப்படியே எங்களுக்கு ஒரு நிலையை தருவணும், இந்த வீட்டுக்கே இருந்து வாழும் ஒரு நிலையாவது, எங்களுக்கு தேகாரோக்கியமாக இருந்து வாழும் நிலை வேணும். ஆனால் அதுக்கு பொருளாதாரம் வேணும். அதுக்கு ஒரு சில நாடுகள் உதவி செய்கிற தங்களது நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்துல வீரம் பேசி, வல்லமை பேசி, அரசியல் சாசனங்களை எடுத்து வாதிச்சு வெளிநாட்டு கொள்கைகளை கடைபிடிக்கணும், அது இது அதெல்லாம்

0: முட்டாள்தனமான மக்களுக்கு மூலச்செலவை செய்கிற விடயங்கள் என்றுதான் என்னுடைய கருத்து. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு மனிதநேயம் புரிந்துணர்வு
1: இல்ல
0: பரஸ்பரம்
1: கண்டிப்பா இல்ல இந்த இதுலயும் எல்லாம் அரசியல் செய்யறதுக்கு தான் பார்த்துட்டு
0: இருக்காங்க. எங்க ஒரு ஒரு வெள்ளப்பெருக்கு அடிச்சாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் அங்க அரசியல் தான் தலை தூக்கி ஆண்டதை தவிர மக்களுக்கு சுபிட்சம் பொருள் கிடைக்கவே இல்லை எந்த நாட்டிலையும். இல்ல இல்ல இல்ல இல்ல, நேற்று இதேபோல அமெரிக்காவில் அங்க சூறாவளி நடந்திருக்கின்றது. ஒரு பகுதியில எல்லாம் எல்லாம் அடிச்சு எல்லாம் வீடு பாதெல்லாம் இல்லாம பண்ணிருக்கிறது சூறாவளி வந்து. காரணம் ஐயா, பூமியிலே அட்டூழியம் கூடி விட்டது, பஞ்சமா பாதகங்கள் கூடி விட்டது. இறைவனதை தானே கூறுகிறாய், இறைவன நாங்கள் போய் வணங்குறது என்ன? மனிதனாக வாழ வேணும் என்றுதான் போய் கேட்டோம், எல்லோரும் வாழ வேணும் என்றுதான் கேட்கணும். அந்த எல்லோரும் வாழ வேணும் என்று கேட்ட இடத்துல இறைவன் கருணை புரியும் பொழுது இவர்கள் அறிவு படைத்தவர்கள் பணம் படைத்தவர்கள் அட்டகாசமா இல்ல நடக்க பாக்குற அவர் தான் விலைக்கு வாங்குறார். மனிதன் மனிதன் சாப்பிடுறான்டா தம்பி பயலு என்ற ஒரு மாடலை இணைக்க வேண்டியதா இருக்கின்றது. இது மனிதன் செத்துவிட்டது, புரிந்துணர்வு செத்துவிட்டது, பரோபகாரம் செத்துவிட்டது, தர்ம சிந்தை இல்லை யாருக்கும். கண்டால் என்ன சொல்றேன்னு தெரியல, என்ன மனுஷ மக்களா அல்லது மக்களான்னு. இப்ப நேற்றைய தினம் மகள் மீரா அவளியே என்னற்கால் பார்த்து நிறைய இங்க ஒரு ரொபின் என்ற ஒரு பறவை இந்த காலகட்டத்தில் வசந்த காலத்தில் வாரது. இந்த கோடை காலத்துக்கு வேறு நாட்டுக்கு சென்றுவிடும், குளிர்காலத்துக்கு சென்றுவிடும், குளிர்காலத்துக்கு கோடை காலம் பிறந்தாலும் இந்த நாட்டுக்கு வரும். வந்து தனக்கு கிடைத்த இடத்திலே கூடு கட்டி தன் உணவு பொருத்தி குடும்பம் நடத்தி குழந்தைகளை பெற்று வளர்த்து கொண்டு குளிர் விளம்பரம் பறந்து சென்றுவிடும். நேற்று நிறைய பறவைகள் வந்து எங்கள் வீட்டு நேற்று மழை ஒன்று பெய்தது, என்னல் கால் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்பா ரொபின் பறவைகள் நிறைய வந்திருக்கப்பா, காட்சி ரம்யமான காட்சி. அப்பொழுது நான் கூறினேன், அவர்களுக்கு இந்த நோயின் நொடி இந்த மனித ஆணவம் அதில் ஒன்று இல்லை. அவர்களுக்கு அவை மனிதநேயத்தோடு ஒன்று கொண்டு கொத்தி எடுத்து மற்றதுக்கு கொடுத்து அப்படி சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டு மகிழ்வாக பறந்து கொண்டு செல்கின்றது. ஏனென்றால் மனிதனின் தொல்லை நீடிக்கவில்லை. இப்ப அவர்கள் எல்லாம் மொழியை சுதந்திரமா பிறந்து எங்களை பார்க்கின்றார்கள். உள்ளுக்கே கூடமாக்கி
1: வச்சிருந்த அது எனக்கு ஒரு இந்த இவருடைய கனடாவுடைய பிரதம மந்திரியோட மக்களுக்காக ஆற்றின உரையை
0: பார்த்தேன்.
1: அந்த உரையில வந்து என்னோட காண முடிஞ்சிச்சு. அத வந்து அவரு மக்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், இப்படி இது இது பயப்பட வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் ஒரு எல்லா நாட்டு தலைவர் இன்னைக்கு கூட எங்களுடைய பிரதம மந்திரியோட உரையாற்றிருந்தாரு. நம்ம வந்து அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அவர் வந்து மக்களுக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை ஊட்டும் இதையெல்லாம் சொன்னாரு. இங்க எதுக்காக நீங்க கவலைப்படையாங்க எல்லாம் அப்படி நிறைய
0: சொல்லியிருந்தாரு. ஒரு வசனம் சொல்ல, பயம் வேண்டாம் துடிப்பு வேண்டும் தான் சொல்லுவேன். ஏனென்றால் ஷஹுல் ஹமீத் அவர் வந்து பிறந்தது பாராளுமன்றத்துக்குள்ளதான். அவர் அவருடைய தந்தையார் மிஸ்டர் பியர் ட்ரூடோ அவருடைய பெயரில் தான் எங்கள் விமான நிலையம் இருக்கின்றது, மொன்றியல் விமான நிலையம், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். அவர் பிரதமராக இருந்த காலத்தில் தான் இவர் அந்த பார்லிமெண்ட் அதாவது பாராளுமன்ற மனையில் தான் இவர் பிரசவமாகினவர். அப்படியும் அரசியல்வாட இருக்கும், தந்தை செய்த அனுபவம் இருந்திருக்கும். அப்ப அரசியல் அரசியல் மக்களோடு தான் அவர் கூடி வாழ்ந்திருக்கின்றார். சில இடத்திலே பார்த்தால் இவர் கம்யூனிசவாதியோ ஒன்று கூட என்ன தோன்றுவது, அவருடைய நடை உடை பழக்க வழக்கங்கள், அவர் கொண்டு வர கொள்கை கோட்பாடுகள் எல்லாம், அவர் ஒரு சமதர்மவாதியாகத்தான் இருக்கின்றார். சாதாரணமாக எங்கள் நாடுகளிலே நான்கு ஆகமிஞ்ச ஐந்து மொழி பெரிய மொழியாகவும் நான்கு சமயம் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ பௌத்த மதங்கள்லாம் தரப்பட்ட மதமாக இருக்கின்றது. ஆனா இந்த கனடா அந்த நாலு மதமும் மூன்று நான்கு மொழிகளும் உள்ள நாட்டை ஆள முடியாத ஒரு ஆளுநர்கள் கனடா போன்ற நூற்றுக்கும் அதிகப்பட்ட இன மத பேத மக்கள் வாழும் நாட்டை எப்படி சகோதர தத்துவமாக கொண்டு செலுத்துகிறார்கள் பார்த்தீர்களா? இங்கே இனச்சண்டை பணச்சண்டை பசி பட்டினி என்றது இல்லை. அது அரசியல் அரசியல் தலைவர்களுடைய கட்டித்தனம். இத்தனை நாட்டு எல்லோரும் பாருங்கள், சிரியாவில் நடந்தபோது இவர் ரெண்டு மூன்று பிளைட் அனுப்பி அங்குள்ள அகதிகளை உள்ளே எடுத்தார். இவர் தான் செய்தார். அப்படி மனித நேயத்தோட சகோதர தத்துவம் புரிந்துணர்வு பற்றாக்குறை இல்லாம எல்லாருக்கும் சமம் என்ற ரீதியிலே நடந்து கொண்டு போவது எங்கள் நாட்டிலே அப்படி இல்லை, நான் காணவில்லை.
1: இல்ல தலைவருக்கு ஒரு தலைவர் ஒரு அழகு இந்த அவரு கனடாவுடைய பிரதம மந்திரி அவரு போலதான் ஒரு நல்லா இருக்கு. அவர் வந்து இப்ப எப்படின்னா எல்லாரு மனசுலயும் அவர் இடம்பெற்று இருக்காரு.
0: ஆமா, அது மட்டும் இல்லாமல் தனது மனைவிக்கு அந்த உமன்ஸ் டே பெண்கள் தினத்துக்கு யூகே போயிட்டு வரும் பொழுது அவவுக்கு தொற்று விட்டது. அவவோடு தானே இவர் வந்தவர். அவர் கூறியதுதான், எனக்கு இல்லை என்று கூறுகிறீர்கள் ஆனால் நான் என்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறேன், நான் அவவோடு தான் சேர்ந்து வந்த நான் என்று அவர் தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டு வீட்டில் உள்ள இருந்தாலும் பின் கதவை திறந்து முன் கதவை திறந்து அங்கே மைக் பூட்டியிருக்கும், அதிலே வந்து மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் செய்திகளை பரப்பிக் கொண்டு துணிவை ஊர்த்தி கொண்டு தன்னம்பிக்கை கொடுத்துக் கொண்டிருந்தவர். மக்களும் அதை கடைபிடித்தார்கள். என்ன, அவர்கள் அரசியலை படித்தவர்கள், மக்களை படித்தவர்கள், மனிதநேயத்தை பற்றி புரிந்தவர்கள். இலங்கை
1: அவருடைய மக்களுக்கான அறிவிப்புகள் அந்த அதெல்லாமும் கூட கேட்டிருந்தனாம். மக்களுக்காக அறிவிப்பு கொடுத்திருந்த அது அப்புறம் இந்த இதுக்கு அந்த சம்பளத்தை பத்தி அந்த பைசா அந்த இதெல்லாம் கூட கேட்டிருந்தேன். அது எல்லாம் அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். சரி, கவர்மெண்ட் நம்மளோட கவர்மெண்ட் இருக்கு, நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும்.
0: இப்பொழுதும் வெளிநாடுகளில் இருக்கும் எங்கள் அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று பிளைட் அனுப்பி அழைக்கின்றார். இங்கே யாரும் முழுமான இப்ப 500,000 ஒரு வீடு என்ற 500,000 முழு பணமும் கொடுத்து நாங்கள் வீடுகளை வாங்குவதில்லை வெளிநாடுகளிலே. அந்த பேங்க் வந்து எங்களுக்கு மோல்கேஜ் தந்திருக்கு, அதாவது வீடு தந்திருக்கு. நாங்கள் ஒரு வீட்டை வாங்கி கொஞ்சம் பணத்தை போட்டு வாங்கிக் கொண்டு மீதம் மாதம் மாதம் கட்டுகிறோம் என்று அதற்கு கூட அவர் கெடு கொடுத்திருக்கின்றார். பேங்குகளுக்கு எல்லாம் இந்த உனக்கு இவ்வளவு பில்லியனை தருகின்றோம், நீ வச்சுக்கொண்டு மக்களை துன்புறுத்த அந்த மோல்கேஜ் அதாவது மாதம் அந்த பணம் கட்டாதவர்களும் நீ கட்டாக மாதத்துக்கு நீ கேட்கப்படாது என்று கூறியிருக்கார். அதே மாதிரிதான் வங்கிகளை கொடுத்தோம், கடன் மட்டைகள் அவை உங்களுக்கு அடித்து மக்களை துன்புறுத்த வேண்டாம். எலக்ட்ரிக் வசதி உள்ளவர்கள் எலக்ட்ரிக் காசு கூட நீ துன்புறுத்த வேண்டாம். மற்றது இங்கே அந்த வரி காசு இருக்கிறது, சிட்டியினுடைய வரி, நிலத்துக்கு வீடு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு வரி வரும் வருஷத்தில் இவ்வளவு, அதெல்லாம் கேட்க வேண்டாம். இப்பொழுது 6 மாதத்துக்கு அவர்களை ரிலாக்ஸாக இருக்கப்பட செலுத்தம் சொல்லியிருக்கார். இந்த கொரோனாவால் வேலை இழந்து வேலைக்கு போக முடியாது உங்களை குடும்ப நேரத்தில் அவர்களுக்கு $2,000 அப்படி கொடுக்கின்றார்.
1: இல்ல அது அது சரி, ஓகே, நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இந்தியால எப்படி தெரியுமா சொல்றாங்கன்னா, மக்களே மக்களுக்கு உதவுங்கள், மக்களே தான் உதவ சொல்றாங்க கவர்மெண்ட்.
0: ஆமா, அதை முன்வந்து அவர் முன்னுக்கு நிக்கிற ஒரு பெரிய மக்களுக்கு எப்படி உதவி செய்யறது
1: இல்ல அவரு அம்பர சொல்றாங்க தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்கள் வந்து வேலையில இருந்து நீக்கிறாதீங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க அப்படி. நான் கவர்மெண்ட் நான் ஏதாவது தர்றேன் அப்படின்னு சொல்லல. நீங்க வந்து அவங்களை நீக்கிறாதீங்க, வேலையில இருந்து நீக்கிறாதீங்க, அவங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுங்க அப்படி கொடுங்க இது அப்படி எல்லாம் சொல்றாங்க. நான் கவர்மெண்ட் நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு ஒன்னும் சொல்லல. அது போல இன்னைக்கு வந்து குவைத் கவர்மெண்ட் என்ன தெரியுமா சொல்லிடுச்சா இந்திய கவர்மெண்ட், நீங்க உங்க நாட்டு ஆள்ல நீங்க வந்து எடுத்துக்கலன்னா நான் வந்து உங்களுக்கு விசா தர மாட்டேன், விசாவை நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு இன்னைக்கு சொல்ல. இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இல்ல இது கொஞ்சம் குறைஞ்சோன்னு நாங்க வேணா எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு.
0: எப்ப குறையும், அந்த கேள்விக்கு பதில் இல்ல. எப்ப குறையும் இல்ல, நாலாந்தம் கூடி
1: அது தெரியும்.
0: மனித நேயத்தோட மனித நேயம் இல்லாதவர்கள் ஒவ்வொருத்தரையும் கிரிமினல் குற்றங்களை வச்சுக்கொண்டு மக்களுக்கு தொழிலாளர் தொழிற்சாலைக்காரர் பணத்தை கொடுனா அவன் உயிரோடு இருக்கைக்கு இரத்தத்தை உறிஞ்சி எடுத்த தொழில் அதிபர்கள் இப்படி பணத்தை திருப்பி கொடுப்பார்கள். அந்த இரக்க சிந்தி அவர்களுக்கு இருந்திருந்தால் ஏற்கனவே அந்த தொழிலாளர்கள் நன்மைகளை செய்திருப்பார்கள். நல்லது ஷாவல் ஹமீத், என்ன பாடலை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு வந்து ஆட்டோகிராப் திரைப்படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதை வாழ்வென்றால் போராடும் போர்க்களம்.
0: நல்ல ஒரு பாடல், அந்த பாடல் நம்பிக்கை ஊடுற பாடல் இல்லையா? அதுல ஆரம்பிங்க, அந்த காட்சியை பார்த்துட்டு வந்தா நம்பிக்கை கூடும். அந்த அங்கவீனம் முற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் திறமைகள் இல்லையா?
1: அந்த எல்லாருமே மாற்றுத்திறனாளிகள் தான் இருக்கும்.
0: நாங்க எல்லாம் அப்படித்தான், வாயிருந்து ஊமைகளாக, காலிருந்து நடக்க முடியாத மூடர்களாக, மூடமாக இருக்கின்றோம். உங்களுடைய நண்பர் எப்படி இருக்கின்றார் அனீப்?
1: நல்லா இருக்கிறாரு.
0: நேரம் வரும்போது அழைக்கட்டும். நல்லது, நாங்கள் இவ்வளவு நேரம் பேசியது, நல்ல விஷயங்களை பகிர்ந்தோம். அதனால்தான் நாங்கள் இந்த முறை மொழியல் தமிழ் வானொலியை ஒரு புது வருடம் என்று ஒன்று ஒரு வார்த்தையை கூட நான் விடவில்லை என் மகள் கூட. ஏனென்றால் எங்களுக்கு இப்ப என்ன நாள் என்று தெரியாம இருக்கிறது. இந்த பக்கத்து வீட்டில் உள்ளவருடைய நன்மை தீமை தெரியாமல், நான் வெளியிலே என்ன புல்லு எவ்வளவு வளர்ந்திருக்கு எவ்வளவு என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் எப்படி புது வருடம், ஏன் இந்த புது வருடம், இப்ப யாருக்கு புது வருடம், எப்படி கொண்டாடுவது? முடியாது.
1: இல்ல நான் இது நான் கொஞ்சம் முன்னாடி பேஸ்புக்ல நான் கொஞ்சம் பாத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சில பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, அவர் வாழ்த்து சொன்னாரு, ஏன் இவர் வாழ்த்து சொல்லல, ஏன் அவர் வாழ்த்து சொல்லல அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்கவுங்க வந்து சரி இது வந்து ஒரு கொண்டாட்டமே கிடையாது,
0: உலகம் எல்லாம் மரண கிடங்குகள் பாதவைக்கு நாங்க இது என்ன, இது மனித என்ன காத்து கொண்டு வந்து முடிய வரக்கடையில இங்க போடுவாங்களே ஐயா வாழ்த்துக்கள், சரி நன்றி அவ்வளவுதான். நாங்கள் செய்ய முடியும் எப்படி நான் செய்யறது இல்ல, வழக்கமாக கோலாகலமாக எங்கள் பிறந்த இந்த வருட வாழ்க்கை ஒவ்வொரு அறிவிப்பாளர் கலைஞர்கள் நிகழ்வுகளை கொண்டாடுகள் ஒருவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் பரிமாறி செய்திருந்தார்கள், நாங்கள் அது போட முடியாத நிலையில இருக்கின்றோம். யாருக்கு சொல்லுவது இப்ப ஹாப்பி நியூ இயர் என்று நான் உங்களுக்கு சொன்னால் உங்களோட மனநிலை சரி, நீங்க பாதுகாப்பு சுகமா இருந்தாலும் உங்களோட உள்ளம் இப்ப என்ன எண்ணுகிறது, ஊருத்தானே கொண்டிருக்கு எவ்வளவு இளப்புகள் மத்தியில் இருக்கிறது, சில பேர் என்னன்னு தெரியல எனக்கு. நல்லது ஷாவல, நன்றி, மீண்டும் சந்திப்போம். நல்லது, இதுவரை நேரம் நாங்கள் ஷாவலோட பேசியிருந்தோம், அடுத்து ஒரு அன்பு உறவு வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மகாலிங்கம், நன்றி. ஆனால் புத்தாண்டு எனக்கு தெரியல, இன்னைக்கு என்ன கிழமை என்ன நாள் என்று தெரியாம இருக்கும் மகாலிங்கம்.
2: செவ்வாய்க்கிழமை,
0: செவ்வாய்க்கிழமை நல்லது. அப்படி உங்களை கேட்டு நான் அறிய வேண்டியா இருக்கு, எனக்கு பத்து புது வருடம் வந்தா தெரியவில்லை. நீங்கள் புது வருடத்தை எப்படி கொண்டாடினீர்கள்?
2: அமைதியா தான் கொண்டாடணும், ஏன்னா எந்த இதுவும் இல்லாதனால.
0: என்ன கொண்டாடுவீர்கள்?
2: பக்கத்துல
0: இருக்க கூறுங்கள், கூறுங்கள்.
2: பக்கத்து வீட்டுல, பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு பிள்ளையாருக்கு மட்டும் விளக்கு போட்டுட்டு, முருகனுக்கும் போட்டுட்டு நேரா வந்து வீட்டுல வந்து மதியம் 1:30 அளவுல வீட்டுல எப்போதும் செய்யற மாதிரி வடை பாயசம் செஞ்சு கும்பிட்டோம். கொஞ்சம் நாங்க ரெண்டு பேரும் தானே, அதனால கொஞ்சமா செஞ்சு அப்படியே நீர்வாகிட்டோம்.
0: இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். இப்படி ஒரு செயலை செய்து நீங்கள் இன்று புது வருடம் என்று நினைத்து அதை உங்கள் அளவில் செய்வதற்காக ஒரு உடல் பலம் இருந்தது, அந்த அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ள. நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை, யாரோடும் பகிர்ந்து கொள்ளவில்லை, பகிர்ந்து கொள்ள முடியாத நிலை. மரணக்கிடங்கை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே நாங்கள் கோலமிட்டு இது வச்சு புத்தாடை அணிஞ்சு அதான் அது புதுவாக வளமை போல நேற்று என்ன அதை இன்று சாப்பிட்டாடு அப்படி இல்லாமல் அது நல்லது. எனவே அயல்லையும் அப்படி செய்தார்களா மற்றவர்களும் தெரியாது இல்லையா?
2: ஆமையா, ஆமா, யாரும் ஒன்னும் சொல்றாங்க, அதாவது ஒரு மதிவு இல்லாம செஞ்சாங்க.
0: அதனால் இது ஒரு புது வருடம் என்றோ அல்ல மங்களமான புது வருடம் என்று சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹாப்பி நியூ இயர்
2: இல்லாம அது புது வருடமா
0: இந்த வருடம் ஏன் வந்தது என்றுதானே ஐயா இப்ப கேள்வி. ஏன் இந்த சித்திரை வந்தது? யாருக்கு இந்த சித்திரை தேவையில்லை? இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற நாட்கள் நின்றுவிட போகின்றது, கலண்டரை யார் கிளிக்க போகிறார்கள்.
2: இது சித்திரை அல்ல, சித்திரை வதை.
0: அப்படியா, நேரத்தில் நாங்கள் ஹாப்பி என்று கொண்டாட முடியாது. என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
2: ஒளி விளக்குங்கிற படத்துல
0: நல்ல ஒரு பாடல்,
2: ஆண்டவனே பாடங்களின் அந்த பாட்டுங்க.
0: இன்றைய தினம் நீங்க ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு ஆண்டவனே உன் பாதங்களை கண்ணீரால் நீராட்டின
2: பாடகள் முருகன் இல்ல அவர்கிட்ட வேண்ட மாதிரி அந்த பாடலும் வரும். இப்ப உள்ள நிலைமைக்கு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அதுலயே வந்து வேற வார்த்தைகள் போட்டு இப்ப உள்ள இதுக்கு வந்து எழுதுவோம்னு இருந்தேன், அது வேண்டாம் இந்த பாடல் பாடுவோம் அப்படின்னு
0: வந்து. அப்போ அவருக்கு பாடுகள் பார்ப்போம்.
2: இறைவா உன் எத்தனையோ மணிவிலக்கு தலைவா உன் காலடியில்

0: பாதங்களை நான் தண்ணீரில் நீராட்டுவேன். இந்த ஓடுயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் பெய்யேந்தினேன். உருவைய ஆண்டவனே, பாதங்களை நான் தண்ணீரில் நீராட்டினேன். இந்த ஓர்வீரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் பெய்யேந்தினே. பன்னிரண்டு கண்களிலே ஒன்று இரண்டு மலர்ந்தாலும், பன்னிரண்டு கண்களிலே ஒன்று இரண்டு மலர்ந்தாலும், என் இரண்டு கண்களிலும் இன்ப ஒளி உண்டாகும். என் இரண்டு கண்களிலும் இன்ப ஒளி உண்டாகும். உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை, உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை. விண்ணுலகம் வா என்றார் மண்ணுலகம் என்னாகும், மண்ணுலகம் என்னாகும். ஆண்டவனே, உன் பாதங்களை நான் தண்ணீரால் நீராட்டுவேன். இந்த ஓருயிரை நீ வாழ வைக்க இன்று உன்னிடம் தெய்யேந்தினே. மேகங்கள் கண் கலந்தும் மின்னல் வந்து துடி துடிக்கும், மேகங்கள் கண் கலந்தும் மின்னல் வந்து துடி துடிக்கும். வானகமே உருகாதோ வல்ல முகம் பாராமல், வானகமே உருகாதோ வல்லல் முகம் பாராதோ. உன்னுடனே வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன், உன்னுடனே வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன். மன்ன உயிர் போகாமல் இறைவா நீ ஆணையிடு, இறைவா நீ ஆணையிடு, இறைவா இறைவா இறைவா.
1: நன்றாக பாடல் பாடமாக்கி பாடியிருக்கீங்க. நல்ல பாடல் மரியம் மகாலிங்கம் அவர்களே. பேசிவிட்டோம், மீண்டும் சந்திப்போம். நல்ல பாடல், அந்த பாடல் மீண்டும் மீண்டும்
2: பேசிக்கலாம்.
1: அதே நாங்கள் சொல்லிக்கலாம் மொழியே நல்லது. அந்த பாடலை கேட்டோம், நன்றா இருந்தா இன்னும் ஒரு அழைப்பு வருகின்றது. என்னவென்றால், ஓருயிரைத்தான் ஒருயிருக்காக தான் வணங்கப்பட்டது. அதை நாங்கள் பாடல் கருத்துக்களை இப்ப நாங்கள் எடுத்து ஆய தேவையில்லை. இந்த இடத்திலும் இறைவனுடைய உதவியைத்தான் நாடுகின்றோம் நாங்கள், இல்லையா? நல்லது. ஒரு உயிர் போல் பல உயிர்களும் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாடியமைக்கு நன்றி. பாடம் நன்றாக இருந்தால் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம். வணக்கம். பூக்கடை குமார், வாருங்கள்.
3: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் குமார். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்கள். உங்கள் அயலில் உங்கள் உறவினர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கின்றார்களா?
3: எல்லாம் பாதுகாப்பாக வீட்டில் தான்
1: அதனால் தான் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் எந்த இந்த பகுதி பூக்கடை, நீங்கள் தர்மபுரியா அல்லது?
3: தர்மபுரி. தர்மபுரி மாவட்டம், காரியமங்கலம். குமார், காரியமங்கலம்.
1: உங்களோட தர்மபுரியிலே எப்படி இருக்கின்றது இந்த நிலைமை?
3: எங்க தர்மபுரியில வந்து இந்த பிரச்சனை இருக்கு, ஆனா அதாவது அதோட தாக்கம் கொஞ்சம் இங்க இல்ல.
1: யாராவது பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் இருக்கின்றார்களா?
3: இல்லை இல்லை
1: இல்லை, மரணமும் இல்லை. நல்ல செய்தி. காரணம் என்ன? அவங்க ஏன் உங்களோட பகுதிக்கு வரவில்லை?
3: எங்க பகுதிக்கு வரவில்லைன்னா, மற்ற மாவட்டத்துல இருக்கிறவங்க இந்த மாவட்டத்துல கொஞ்சம் அப்படி அப்படியே ஸ்டாப் பண்ணதுனால இதுல இந்த மாவட்டத்தில்
1: பாதுகாப்பு நடவடிக்கை முறைகளை நீங்கள் கடைபிடித்தபடியால் பாதுகாப்பாக இருக்கின்றீர்கள். அன்று நான் மகளோடு பேசும் பொழுது உங்களை பற்றி பேசினேன். பூக்கடை குமார், அப்படி பூக்களையோடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், பூக்களிலும் இந்த கிருமிகள் இருக்கலாம் தானே, என்ன செய்கிற என்று பேசிக்கொண்டோம் எங்களுக்குள்ளே. இப்பொழுதும் பூக்கடை வேலை நடந்து கொண்டிருக்கின்றதா?
3: இல்லை இல்லை,
1: மூடிவிட்டீர்கள்.
3: அப்படி அந்த கிரிமினாச்சு இருந்தாலும் இங்க இருக்கிற லோக்கல் பூ மட்டும்தான் வருது.
1: லோக்கல் பூ
3: வெளியில
1: இறக்குமதி செய்வது இல்லையா? கவனமாக இருக்கணும் என்றால் அந்த எந்த பொருளில் கிருமி நாசினிகள் எந்த பொருளுக்கு விஞ்ஞான முறைப்படி இந்த அமிலங்கள் தெளிக்கப்படுகின்றோ அந்த இடத்திலிருந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கருதுகின்றார்கள். கவனமாக நிதானமாக கையுறை முகவங்கி அணிந்து என்று ஒரு செய்தியிலே பார்த்தேன். இனிமேல் நாங்கள் காலம் முழுவதும் வெளியே போவதாயிருந்தால் முகவங்கி கையுறை பாவித்துத்தான் போக வேண்டும். நாங்கள் வெயிலுக்காக ஷர்ட், அழகுக்காக ஷர்ட், மானத்துக்காக உடை என்று கூறியது போன்று எங்கள் உயிர் வாழ்வதற்காக நாங்கள் முக அங்கி கையுறைகள் போட வேண்டி வரும். வீட்டில் வந்தவுடன் கை கழுவி பழைய முறைப்படி நாங்கள் கைகால் நன்றாக கழுவி சுத்தமாக போக வேண்டும். சுத்தம் சுகாதாரம் தரும் என்ற விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அளவுக்கு இனி வரும் காலங்களில் நடக்க இருக்கின்றது. ஏனென்றால் இந்த வைரஸினை நிறுத்த முடியாது என்று பெருந்தலைவர்களும் கூறியிருக்கின்றார்கள். இதுக்கு மருந்து இருக்கின்றதா என்றால் இல்லை என்று கூறுகின்றார்கள். எவ்வளவு காலத்துக்கு இது இருக்கும் என்றால் தெரியாது என்று கூறுகிறார்கள். அதனால் நாங்கள்தான் எங்கள் புத்தியின்படி சுய பாதுகாப்போட இருக்க தண்டிக்க வேண்டும் இல்லையா குமார்?
3: உலக நாடே வந்து இதனால பயம், ஒரு பயத்தால தானே இருக்கிறாங்க.
1: பயம் இல்ல, மருட பயம். பெரிய பெரிய பெரிய வல்லரசுகள் எல்லாம் எவ்வளவு பெரிய துள்ளி கொண்டிருந்த நாடெல்லாம் அடங்கி போயிருக்கிறார்கள். அதை பத்தி என்ன நினைக்கிறீர்கள்?
3: ஒரு அமெரிக்கா ஒரு வல்லரசு நாடு, அதே அந்த நாட்டிலே மருந்து கண்டுபிடிக்கவில்லை.
1: ரஷ்யா ஒரு வல்லரசு நாடு என்றார்கள், லண்டன் பெரிய அரசு என்று கூறினார்கள். எல்லா வசதியும் இருக்கு என்று கூறினா அவர் அந்த லண்டன்ல ஆங்கிலேய இங்கிலாந்து பிரதமருக்கே வந்துவிட்டது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இன்றைய காலகட்டத்தில் இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது என்ன காரணமா இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்?
3: நினைக்கிறது 100 வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும் தான் சொல்றாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு எல்லா நாட்டையுமே ஒரு ஒழுக்கிக் கொண்டிருக்கிறது வைரஸ் தான். இது சொல்ல முடியும் 100 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க.
1: அதாவது 100 வருடத்துக்கு முன்பு இப்படி வந்ததா கொரோனா என்பது?
3: கொரோனான்றதெல்லாம் அது ஒரு ஏதாவது கால்ரா இப்படி ஒரு வியாதிகள் வரும்ன்றாங்க.
1: எல்லாம்
3: வந்திருக்கிறது இதுமே.
1: என்னென்றது குமார், நாங்கள் எப்பொழுது இந்த பூமியில் பிறந்தோமோ அப்ப இந்த பூமி ஆரம்பித்த காலத்திலிருந்தே வைரஸ் பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. ஆனா இந்த தாக்கங்கள் எங்களை தாக்கவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறை போஷாக்குள்ள உணவுகளை உண்டு நம்பை நல்ல திடகாத்திரமா வைத்திருக்கின்றோம், இயற்கை உணவுகளை உண்டு வந்தோம். அதனால் அது அப்ப படிக்கு படி அம்மை நோய், பொக்கலிப்பான், சிக்கன், அதை சொல்லி சிக்கன் பாக்ஸ், இந்த காலரா பல வருடத்துக்கு வருடம் காலத்துக்கு காலம் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு ஒருக்கா வருகின்றது என்றது வைரஸ் தான். உதாரணமா ஒவ்வொரு வருடமும் நாடுகளில் சாகின்ற நிமோனியாவினால் சாகின்றவர் எத்தனை 1000 பேர். அது ஒரு வைரஸ் ஆரம்பத்திலேயே கண்டவுடன் சுகப்படுத்தி விட்டார்கள், அதுக்கு மருந்து கண்டுபிடிச்ச. அந்த வைரஸ் வைரஸ் வைரஸ் வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து இப்பொழுது ஒரு உச்ச நிலையில் வந்த ஒரு வைரஸ் ஆகிடுது. ஏன்னா அந்த பழைய மருந்துகள் இல்லாதது இது டாட்டா காட்டுகின்றது. இந்த வைரஸ் பழக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் நாங்கள் பாய் சொல்ல வேண்டியதா இருக்கிறோம் மண்ணுக்கு. ஏனென்றால் எங்களிலே திடகாத்திரமான இது இல்லை. உணவு முறைகள் அப்படி, வாழ்க்கை நிலை ஓடியாடி இயந்திரம் போல் வாழ்ந்து எங்கள் உடலை பலதரைய வைத்து விட்டோம். அதோடு பக்க விளைவுகள் உள்ள பக்க விளைவான வாதம், நீரிழிவு, தொய்வு, கசம், அழுத்தம், உயர் இரத்த அழுத்தம் என்று போன்ற வருத்தங்களுக்கு மருந்துகளை எடுத்து எங்கள் உடல் உள்ளே போட்டு எங்கள் உடல் விஞ்ஞான இந்த கெமிக்கல்களினாலே இந்த ரசாயனங்களாலே எங்கள் சக்தியை இழந்து கொண்டு போயிருக்கோம். அதனால்
3: நாங்கள்
1: சக்தி இழந்திருக்கோம்.
3: தினந்தோறும் உணவு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது மருந்து தான்.
1: அதான் காரணம் அழிக்க முடியாது. இப்பொழுது ஏதோ ஜடங்கள் மாதிரி இருப்போம். நாங்களே வீட்டுக்குள்ளே இருந்து முடங்கி கொண்டு வந்து வருவாயும் இல்லாமல் கஷ்டப்படும் நேரத்தில் நாங்கள் ஓட்டை போட்டு அனுப்பிவிட்டு அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கும் உதவி செய்யுமென்றால் அவர்களால் எதையும் செய்ய முடியாது. கையை விரிக்கின்ற அவர்களால் அவர்களே அவர்கள் பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றார்கள். இது ஒரு காலத்தின் கட்டாயம் என்றுதான் என்ன வேணும் குமார், இது ஒரு காலத்தின் கட்டாயம் இல்லையா? நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீர்கள்? வெளியே போகும்போது முகவங்கி பாவிக்கிறீர்களா?
3: இல்ல, மாஸ்க் போட்டுக்கிட்டு வெளியில செல்றேன். அதே வீட்டுக்கு வந்து உடனே ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வச்சுட்டு முதல்ல வந்து சோப்பு போட்டு கையை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணுமே தொட வர.
1: அந்த பிளாஸ்டிக் பேக்குகளே பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு வந்தால் ஒரு 3 மணித்தியாலம் வழியை வச்சு அதை கையாளையாமல் அதன் பின்பு அந்த பொருட்களை எடுத்துவிட்டு அந்த பேக்குகளை நீங்க வீசி விட வேண்டும் குப்பையில. வீட்டுல திருப்பி உபயோகிக்க வைத்திருக்க கூடாது. அது நீங்க பாதுகாப்பு முறையில் பல ஊடகங்களில் பல சமூக வலைத்தளங்கள் செய்முறைகள் எல்லாம் காட்டியிருக்காள், அதை பின்பற்றுவோம். வேறு என்ன செய்ய முடியும் குமார்?
3: அதுதான் நடக்கும்.
1: வீட்டுள்ள இருப்பது ஒரு வில்லங்கம் தான், ஒரு
3: கடினம் விதினும் முடிவா இருக்குது. கடமத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு.
1: இந்த ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள்ல வர எல்லா செய்திகளையும் படிக்காத மூளையை வறட்சி அடைய வைத்து விடு. நல்லதுகளை எழுதுகிறார்கள் இல்லை, ஒரு புத்து உணர்வாக ஒரு விழிப்புணர்வான கருத்துக்களை பதிகிறார்கள். அங்கே 1000 இங்கே 10000 அங்கே அப்படி இங்கே அப்படி என்று. அந்த நேற்றைய தினம் ஒரு செய்தியில் கேள்விப்பட்டேன், இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்திலே ஒரு போலீஸ் அதிகாரி கையை வெட்டி துண்டாடி இருக்கின்றார்கள். இதற்கு போக வேண்டாம் என்று மறைத்து அந்த கையை மலமலண்டு வேனில் விட்டு இறங்கி அந்த கையை வெட்டி எறிந்து விட்டு போயிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கொடூர சிந்தை உள்ள மக்கள் வாழும் மண்ணை எப்படி ஆண்டவர் இறைவர் வைத்திருக்க விரும்புவார்?
3: நம்மளோட நன்மைக்காக தான் காவல்துறை எல்லாமே சொல்றாங்க.
1: கையை
3: புரிஞ்சிக்காம தான்
1: முட்டாளர்கள் தானே, அதற்கு மண்டைக்கு என்ன இருக்குன்னு தெரியல. முட்டாளர்கள்
3: அந்த காரியத்தை செஞ்சுதான் வந்து ஒரு சுயநலமா இருக்க மாட்டான்.
1: இவற்றையெல்லாம் இறைவன் பார்க்கின்றார். பஞ்ச மா பாதகங்களை புரிந்து கொண்டிருக்கும் மக்கள் இந்த மண்ணுக்கு வேண்டாம் என்று அளிக்கின்றார்.
3: நம்மளோட நன்மைக்கு தானே சொல்றாங்க.
1: அந்த மனிதன் அவருக்கு குடும்பம் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, மக்கள் இருக்கு, எதிர்காலம் இருக்கு, வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற கனவு இருக்கின்றது. என்னுடைய நன்மைக்காக சொல்லுகிறார்கள் என்று இல்லாமல் கையை வெட்டி எறிந்து விட்டு போனார்கள் என்றால் இந்த மக்கள் ஐயாதுகள். நல்லது கும்முத்து குமார் அவர்கள், என்ன பாடல் நீங்கள் பாட விரும்புகிறீர்கள், கேட்க விரும்புகிறீர்கள்?
3: அம்மன் கோயில் வாசலில் திறப்பது, அம்மன் கோயில் கிழக்கையில் படத்துல இந்த சின்னமாணி கோயில்.
1: நல்ல ஒரு பாடல், நல்ல ராகமான பாடல், சின்ன மணி கோயில். அம்மன் கோயில் கிழக்காலே, அம்மன் கோயில் கிழக்காலே. நல்ல குடும்பம், நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் அயலவர்கள் மக்கள் எங்கள் மக்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் மனித நேயத்துடன் இறைவனைத்தான் கேட்க வேண்டும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது.
3: நன்றி நன்றி
1: நன்றி குமார், நீங்கள் இணைந்து சிறப்பித்தவங்க. நீண்ட நாட்கள் என்று நாங்கள் பேசுகிறோம். நான் சிந்தனை செல்வன் தெரிகிறது தானே? முன்பு பேசி இருக்கின்றோம். அம்மா இழைப்பாரல் பெற்றுக் கொண்டிருக்கிறார், வருவார்கள், மீண்டும் உங்களோட பேசுவார்கள். நன்றி வணக்கம்.
3: நன்றி நன்றி
1: நன்றி. வணக்கம், அழைப்பில் மல்லியம் ரவி. வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நலமாக இருக்கின்றேன் மகனே. நீங்க உங்கள் மகனோடு
4: நல்லது
1: மகனோடு பேசினீர்களா?
4: பேசினப்பா, ஆனா சில சங்கடமான செய்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டா அங்க ஊரடங்கு அமல்ல இருக்கு, ஆனா வந்து பஸ்ஸுக்கு மட்டும் பர்மிஷன் வாங்கி ரூம்ல தங்கியிருக்கிறவங்கள அந்த பஸ்ல ஏத்திட்டு போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி சாயந்தரம் கொண்டாந்து 6 மணிக்கு கொண்டாந்து விடுறாங்களா, அதோட அவங்க வேலை முடிஞ்சிடுது. ஆனா 6 மணிக்கு மேல சாப்பாடு வாங்கறதுக்கு வெளியில கூட போக முடியல. எப்படி சாப்பாடு தயார் பண்றதுக்கான ஜாமான் நம்மகிட்ட கையில கிடையாது. சாப்பாடு வாங்கி நீங்க எப்படியா சாப்பிட்டுங்க, எங்க வேலை முடிஞ்சிருக்குன்னு சொல்லி காலையில 6 மணிக்கு ஆச்சு போய் சாயந்தரம் 6 மணிக்கு விட்டுறாங்களா.
1: இவர்கள்
4: பாருங்க, இல்லன்னா நீங்க ஊருக்கு கிளம்புங்க
1: அப்படின்னு சொல்றாங்களா?
4: நான் சொல்லுங்கப்பா.
1: இல்ல அவர்கள் முன்னேற்பாடாக
4: அதனால நாங்க என்ன செய்யறது?
1: இல்ல முன்னேற்பாடாக
4: ரொம்ப அதாவது
1: உண்மைதான். இவர்களுக்கு தெரியும் இப்படி இருக்கின்றது, ஊரடங்கள் எல்லாம் வரும் என்று. கொஞ்சம் உணவுப் பொருட்கள் தங்கள் தேவையான பொருட்களை முன்னேற்பாடாகவே வாங்கி வைத்திருக்கவில்லையா?
4: ஏற்கனவே வந்து ஹோட்டல்ல தான் இப்ப சாப்பாடு பழக்கம் அவங்களுக்கு. இப்போ லேபர் எல்லாம் வந்து அவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. இன்ஜினியர் போனவங்களுக்கு எல்லாம் வந்து ஹோட்டல்ல தான் சாப்பிடணும்னு சொல்லி பழக்கம் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வேலை செஞ்சுட்டு வந்து ஹோட்டல் தான் சாப்பிடணும். இப்ப முன்னாடியெல்லாம் அது சௌரியமா இருந்தது. இப்ப இந்த ஊரடங்கு வந்ததுனால இவங்க கொண்டாடுற டயத்துக்கு போய் வெளியில போய் போக முடியாத ஒரு சூழ்நிலை. சாப்பாட்டுக்கு காலையிலயே 5 மணிக்கு அழிச்சு போடுறாங்க கடை திறக்கிறதுக்குள்ளேயே. திருப்பி கொண்டாடுற போது கடை திறந்துதான் திறக்கிறதுக்குள்ளே கொண்டாந்து விட்டுறாங்க. சாப்பாடு பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்கு
1: அப்படின்னு அவர்கள் அதை அந்த தலைமை பீடத்துக்கு அறிவிக்கலாம் தானே. நீர் அட்டவணை மாற்றங்கள் எங்களுக்கு இப்படி உணவு
4: சொன்னா அவங்க வந்து ஒத்தி மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஏகப்பட்ட லாஸ்ல இருக்கிறோம், நீங்க கொஞ்ச நாள் வேலை செஞ்சு விடுங்க, பிடிக்கலன்னா நீங்க ஊருக்கு போவேன்னா இப்ப எங்க நம்ம ஊருக்கு போறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆமா, அந்த மாதிரி ஒரு அவங்களும் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், நம்மளும் அதை வந்து ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு மனவரிபல் இருக்கு, அது மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதான் நான் அதான் சொன்னேன், ஒரு மாசம் இல்லைன்னா வேலையை கேன்சல் பண்ணிட்டு ரூம்ல இருந்துட்டு எப்ப பிளேட் வந்து வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டேன்.
1: அவர் வந்து ஏஜென்ட் மூலம் போனாரா? ஏஜென்ட் மூலமாக போனார். அங்கே அந்த பத்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும், கவனமாக படித்து பார்க்க சொல்லுங்கள். ஒரு தடவை அப்படி ஒரு தடவை உணவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இரண்டு மூன்று உணவுகளை கொண்டு வந்து குளிர்சாதன பெட்டியிலோ ஏதோ வைத்திருக்க சொல்லுங்கள். சந்தர்ப்பத்தை ஒரு மாதிரி மனம் நோகாமல் மன வெறுப்படையாமல் அவர் பாதுகாப்பாக அவர் எத்தனை பேர் அவரோட இருக்கிறார்கள்?
4: மொத்தம் 400 பேர் இருக்காங்க.
1: அவர்கள் வேறு வேறு இடங்களில் இருக்கிறார்கள். இவர்களோடு இவரோடு எத்தனை பேர் இருக்காங்க? இவர் இருக்கிற அறை
4: 30 பேர் இருக்காங்க.
1: ஒரு ஹாஸ்டல்
4: 30 பேர் இருக்காங்க.
1: 30 பேருக்கும் அதே நிலைமைதான.
4: ஆமாப்பா, ஒரு ஒரு பில்டிங், ஒரு பில்டிங்ல ஒரு 30 பேர் தனியா, 5 மாடியில 30 பேர் தனியா இருக்காங்க.
1: இவர்கள் இந்த ஹோட்டல்காரரோட பேசி எங்களுக்கு இந்த நேரத்துக்கு நீங்கள் சாப்பாடு அனுப்பி வைங்கன்னு கேட்க முடியாதா?
4: அனுப்பி வைக்க முடியாதுப்பா, நேரடியா வந்து வாங்கிட்டு தான் போறதுக்கான சட்டம் இப்போதைக்கு அமல்ல இருக்கு. தினமும்
1: இப்படி நடப்பதா இருந்தால் தினமும் இப்படி நடப்பதா இருந்தால் அதை கவனத்துக்கு எடுக்க கொள்ளும் வகையில் இவர்கள் அவர்களோடு நடந்து பேசினால் சுமூகமான சில சமயம் அந்த வேலை செய்கிற இடத்துக்கே அவர்கள் விநியோகிப்பார்கள் உணவு பொட்டலங்களை அந்த ஹோட்டலுக்கு. அப்படி அரேஞ்ச்மெண்ட் செய்யலாம் நல்ல, அவர்களுக்கு கூறுங்கள் அப்படி ஒரு நடவடிக்கை. சாப்பிட போகும்போது எங்களுக்கு இப்படி நேர அட்டணம் பிழையாக இருக்கிறது, உங்களால் ஒரு 5 காசோ 10 காசோ கூட எடுத்துக்கொள்ள நீங்கள் இங்கேயே சாப்பாடு ஒரு நேரத்தில் 3 சாப்பாடு கொண்டு வந்து அங்க தாருங்கள் சொன்னால் அவர்கள் அங்கே வீட்டுக்கும் கொண்டு போய் ஏதாவது ஒரு நடவடிக்கை ஒரு முறையை எடுக்கத்தானே. அவங்க பாதுகாப்பாக இவர்களை அழைத்துக் கொண்டு போய் அழைத்துக் கொண்டு போறார்கள். அது ஒரு
4: பெருந்தனி,
1: அது இறைவனுக்கு நன்றி கூறிக்கொள்ளத்தான் வேண்டும். உணவுக்கு இப்படியான ஒழுங்குமுறைகளை செய்யலாம், தினமும் உணவெடுக்க உணவு பெறும் இடத்திலே இப்படியான ஒழுங்கை செய்து கொள்ளலாம் என்று என்னுடைய ஒரு சிற்றறிவு கட்டிய சொல்லுகிறேன். மற்றது
4: அந்த மீட்டிங் வந்து டெய்லி போடுவாங்க, அந்த மீட்டிங்ல நான் அந்த கருத்தை நான் பையன் சொல்லி கேட்க
1: சொல்றேன். அவர்களுக்கு அவர்கள் படித்தவர்கள், அவர்கள் போராட்டம் என்று இல்லாமல் மனிதாய துறைப்படியா இருக்கு, நேர அட்டவணை சற்று தளர்த்தி விடப்படும் அல்லது எங்களுக்கு இந்த உணவு நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு வழிமுறை செய்ய வேண்டும் என்றால் இங்கிருந்து எங்களை அழைத்து சென்று அங்க பணியில் அமைத்தின அந்த நிர்வாகத்தினருக்கு தெரிய வேண்டும். மனிதநேயம் இருக்க வேண்டும், மனிதனோட உயிர் முக்கியம். உணவு இருந்தால் தான் எல்லா வசதியும் கொடுத்திருக்காங்க உணவுக்கு. அவர்கள் சமைக்கக்கூடிய பக்குவம் இருந்திருந்தால் அவர்கள் பொருட்களை வாங்கிட்டு வீட்டில் வைத்து தெரிஞ்ச உப்பு காணாட்டிலும் புளியானாலும் தாங்கள் சுட்டுக்கிட்டு சாப்பிடுவார்கள். இது அப்படி வசதி இல்லை, ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டும் என்றால் அவர்கள் அந்த ஹோட்டல்காரர் தான் இதுக்கு அவர்களோட பேசி இவர்கள் கம்பெனி மூலமாயும் பேசி இப்ப மத்தியானம் 50 பேர் 100 பேருக்கு உணவுனா அவங்களுக்கு தாராளமா டெலிவரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு
4: ஒழுங்கு
1: அவன் ஹோட்டல்காரன் கொண்டு சப்ளை பண்ணக்கூடிய ஹோட்டல்களை ஒழுங்கு பண்ணி கொடுப்பார்கள் அந்த கம்பெனியினர். அவரோட பேச எப்படி
4: பக்கத்துல தான் இருக்கு, ரொம்ப தூரம் நடக்கல, ஒரு 5 ஹோட்டல் போயிடல, ஆனா நம்ம போய் வாங்கிட்டு தான் வரணுங்கிற மாதிரி அவங்க சொல்றதுனால நம்ம வாங்கிட்டு நம்ம வலியுறுத்தணும்.
1: இல்ல, ஊரடங்கு சட்டம் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி 5 வெளியே போவது? ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் பொழுது 5 எப்படி அவர்கள் வீட்டை விட்டு வெளியே ஹோட்டலுக்கு போக முடியாது? அதுவும் மரபு நாடுகள், சட்டம் சட்டம்
4: போனோம்.
1: அப்ப அங்க அவருடைய அவங்கள்ட்ட கேட்கணும், நிர்வாகத்தினிடம் உங்களுக்கு இப்படி எனக்கு கஷ்டம், நீங்க 7 மணிக்கு எங்களை கொண்டு இறக்கி விடுகிறேன், நான் வீட்டுக்குள்ளே போயிடுவேன், பாதுகாப்பு என்னோட உடல் தான் போகும், நான் உயிர் வாழ்வதற்கு உணவு வேணும், அதை முதலே பெற்றுக் கொள்வதற்கு ஒரு ஒழுங்கு பண்ண தாங்கள் உணவருந்திர ஒட்டையலோட கழிச்சு அனுப்பி வைக்க சொல்ல வேண்டும், ஒவ்வொரு பேரையும் மொழி கொண்டு வச்சுட்டு காசை கட்டி போட்டு எடுத்து கொண்டு போகலாம். அங்க வேலை பார்க்கும் பொழுது ஊதியம் வழங்கப்படுகின்றது. முதலில் சுவர், அதன் பின் தான் சித்திரம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். உடல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படியே அறிவுரைகளை அவருக்கு மனம் தளர வேண்டாம். அவர் பாதுகாப்பான ஒரு நாட்டில் இருக்கின்றார். அவர்கள் பாதுகாப்பாக எடுத்து சென்று திருப்பி கொண்டு வந்து வீட்டிலே விடுவது ஒரு பெருங்காரியம். அதை இட்டு கொஞ்சம் மனதுக்கு ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள்.
4: ஆமாப்பா, நீங்க சொன்ன இந்த சாப்பாடு கருத்தை மட்டும் நான் வந்து மீட்டிங்ல பேச சொல்லி டைட்டை மாத்தி சொல்றதுக்கான ஒரு அணுகுமுறை.
1: ஆமா, எங்களுக்கு அலர்ஜி பேசினால் தானே நியாயம் பிறக்கும், வழி பிறக்கும். அவர்கள் நல்ல முறையிலே பேசி அப்படி தண்டால் அங்கே உள்ளவர்கள் எவ்வளவு அதை உணர்வார்கள். அவர்கள் வேலை முக்கியம், வேலை முக்கியம் தான் சம்பளம், இதுதான் வேலையை சொல்லுவார்களே தவிர, அது முதலே கொண்டாக்கிலே போடப்பட்டிருக்கும் தானே. சாப்பாடு போக்குவரத்துல உங்களை பொறுத்தது நாங்கள் வேலையை தருகிறோம், சம்பளத்தை தருகிறோம் என்று எழுதியிருப்பார்கள். ஆனா இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைமை வந்த நேரத்தில் இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன முடிவை காண்பது, இதுக்கு என்ன ஒரு ஒரு சுமூகமான முடிவை தர வேண்டும் என்று அவர்கிட்ட நிச்சயமாக அவர்கள் உணவுக்கு, அது இஸ்லாமிய மக்கள் உள்ள நாடு இல்ல இஸ்லாமிய அரசாங்கம் உள்ள உணவுக்கு எந்த விதமான தடையும் விதிக்க மாட்டார்கள். உணவுக்கு உதவி செய்யக்கூடிய நாடு அந்த நாடு. எத்தனையோ 1000 அகதிகளையும் எத்தனையோ 1000 மன்னிப்பு கொடுத்தெல்லாம் விடுகிற அந்த நாடு நிச்சயமாக மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள நீங்கள் மனதை தளரப்பட வேண்டாம். மகனோடு பேசும் பொழுது அந்த நிலைமைகளை புரியக்கூடிய வகையில் புரிந்துணர்வா இருக்கணும்.
4: அதனால்
1: உங்களுடைய நட்பண்புகள், உங்களுடைய பிரார்த்தனைகள் வீண் போவாது, இறைவன் நிச்சயமாக கருணை காட்டுவார். எல்லோருக்கும் இப்போ
4: மனம்
1: சாந்தி
4: கொள்ளும். அவர்களுக்கு மத்தபடி ஒண்ணும் பாதிப்பு இல்ல. அந்த ஒரு ஒரு 2 பேருக்கு தான் இருந்தது, அவங்களுக்கு தனியாக ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துட்டாங்க, அதனால அந்த பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல.
1: மற்றது இப்ப நீங்க திடீரென்று அப்படி முடியலண்டோ 15 நாளை பாத்துட்டு வீட்டுக்கு வாங்க, எப்படி அவர் வாரது வர முடியாது. வீட்டுக்கு போக போறேன்னா வரவே முடியாது. கான்ட்ராக்ட் முடிச்சுக்கிட்டு அப்படி கான்ட்ராக்ட் முடிச்சு விட்டு வெளியில வந்தால் அவங்க கண் எடுத்து பார்க்க மாட்டாங்கள். இவர் கஷ்டப்படுவார். அவங்களோட பேசி ஒரு சுமூகமான நிலைக்கு வந்து அங்கிருக்க பார்க்க சொல்லுங்க. அங்க சரியா இப்படியான கட்டம்
4: ரெண்டு கட்டான ஒரு சூழ்நிலை. இப்படி நம்ம வந்து அவங்களை வந்து கோச்சிக்கிட்டு நான் போறேன்னு சொன்னா எங்க போறது? நம்ம ரூம்ல தான் இருக்கணும். ரூம்ல இருந்தா பாதுகாப்பு, நம்ம கவர்மெண்ட் பாதுகாப்பு தான் இருக்கணும்.
1: சாப்பாடு அதெல்லாம் பெரிய கரைச்சல், சம்பளம் அதெல்லாம் பெரிய கரைச்சல். அவங்களோட சேர்ந்து அவங்கள்ட்ட எடுத்து சொன்னால் அவங்கள அதுக்கேற்ற முறைகளை செய்வார்கள். இவர் பணத்தை இவரது எடுத்தாலும் வேலையை செய்து கொண்டிருக்க இவருடைய சம்பளம், அந்த சம்பளத்தில் சாப்பாட்டுக்கு ஒரு தொகையை கழித்து ஹோட்டலுக்கு அனுப்பி ஹோட்டல்காரன் விரியும் அப்படி அவங்க செய்வாங்கள். அங்கே இல்ல அங்கேயே கம்பெனியிலேயே கேன்டீன் வசதியில இருப்பாங்கள், அல்லது கேன்டீன் வசதி
4: இல்ல அந்த மாதிரி கேன்டீன் கிடையாது. கம்பெனில கேன்டீன் கிடையாது. ஆமா, அவங்களை வந்து லேபர்களுக்கு வந்து ஒரு ஒரு தனியா வந்து ஒரு சமைச்சு அவங்களை பராமரிப்பு தனியா வச்சுக்கிறாங்க. இவங்க இன்ஜினியரை தனியா பிடிச்சு விட்டு ரூம்ல தனியா இருக்க சொல்லிட்டாங்க. அப்படிதான் பிடிச்சிட்டாங்க.
1: ஓகே, அவர்களுக்கு உணவுக்கு என்ன வழி செய்யறது என்று இவர்களுக்கு வாய் திறந்து கேட்க சொல்லுங்கள். சுமூகமாக போராட்டம் மாதிரி இல்லாமல் எங்களுடைய நாட்டிலே போராட்டம், கொடிதூக்கல், சத்தியாகிரகம், உண்ணாவிரதம் தானே எங்களை தெரிஞ்ச ஆயுதங்கள். அதெல்லாம் அந்த வெளிநாடுகளை பயன்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு மனநீதியா மனித நேயத்தோட அவரோட அன்போட பேசி இப்படி கொஞ்சம் கஷ்டம் இருக்கையா, நாங்க என்ன பண்றோம்னா அவங்க நிச்சயமாக, அதுவும் இஸ்லாமிய மக்கள் உதவி செய்வார்கள். இஸ்லாமிய அரசாங்கம் குற்றங்களை செய்தால்தான் அவர்கள் கடுமையாக இருப்பார்களே தவிர நேர்மையாக இருந்தால் இன்னும் விசுவாசிப்பார்கள். நல்லது மல்லியம் என்று ஒரு பாடல் ஒன்று கேட்போமா? எப்படியான
4: பாடல்? தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற படத்தில் இருந்துப்பா. மனுஷன மனுஷன் எழுச்சி பழைக்கிறான் தம்பி பயலே அறுபது. இப்போ அந்த பாடல்
1: மனுஷன மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே.
4: தம்பி பயலு அந்த பாட்டு
1: தரைய பாக்குதுன்னு இல்ல நல்ல கதிர் அப்படி இல்ல நல்ல வசனங்கள் வந்த மனுஷன மனுஷன் இது வந்து
4: பட்டுக்கோட்டையாட்ட
1: பாடலா இல்ல
4: கோயில் மகாதேவன் இசையமைப்பு பட்டுக்கோட்டை பாடல
1: நல்ல ஒரு பாடல்
4: மகாதேவன் இசை
1: எங்களை கேள்வி மகாந்தன் அந்த காலத்துக்கு கொஞ்சம் திரை விஷயத்தில் வந்து இது எங்களை புரட்சி தலைவருடைய திரைப்படம் தான் பானுமதி அம்மாவோட
4: ஆமாப்பா தாய்க்கு பின் தாரன் பானுமதி அம்மா எம்ஜிஆர்
1: தாய்க்கு பின் தாரன் நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்கள் மற்றது வீட்டு உங்களுக்கு அமுதா உங்களோட மனைவியின் பேர் அமுதா தானே
4: எல்லா சௌரியமா இருக்கிறாங்க இருந்தாலும் இன்னைக்கு வருஷப்பிறப்புங்கிறது எப்போதும் அதாவது தனிமையில வந்து எது செஞ்சாலும் அது சிறப்பு இருப்பாது இருக்காது அப்படிம்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு வருஷப்பிறப்பா இருந்தாலும் ஒரு சிறப்பு இல்லாம ஒரு அமைதியா ஒரு மௌனமா தான் செஞ்சு செய்யற மாதிரி இருந்தது
1: வளமை போல நாள் ஓடிக்கொண்டிருக்கின்றது கட்டுப்பாடுகளும் தட்டுப்பாடுகளும் வெளியே எட்டி புத்தரையே புத்தரையிலே கால் வைத்து நடக்க முடியாத நாங்கள் சித்திரையை எப்படி வரவேற்பது இந்த சித்திரை ஏன் வந்தது என்ற கேள்விக்கு ஒரு இடம் இருக்கின்றது ஆனாலும் மனம் தளராமல் வீட்டிலே
4: மகளாக
1: இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் என்று மகிழ்ச்சி கொள்வோம் ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம் முத்துவேல் விளமல் முத்துவேல் எப்படி இருக்கின்றீர்கள்
4: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் பத்து வணக்கம் சொல்ல சொல்ல வணக்கமாக இருக்கின்றது இரண்டு மூன்று தலைவர்கள் நீங்கள் அழைத்தீர்கள் அழைப்பு வந்து வளமையாக நீங்கள் தான் முதலில் வருவது நான் முத்துவேல முந்துவேல் என்று நினைச்சிருந்து இன்றைக்கு முந்த வரவில்லை முத்துவேல் ஓகே
4: இல்ல இல்ல இல்ல இல்ல செல்லுக்கு சார்ஜ் போட்டிருந்தேன் சரி கொஞ்சம் சார்ஜ் ஏறட்டுமேன்றதான் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா போய்க்க மாட்டேன்
1: அது மட்டும் இல்ல முத்துவேல் இன்னும் சில காலத்துக்கு தான் நாங்கள் இதுவும் பாவிக்க முடியும் இப்ப இருக்கிற நிலையில் இந்த விஞ்ஞானத்துறை வளர்ந்ததால் தான் இந்த வைரஸ் வந்ததென்றும் ஒரு சாராருடைய ஆய்வு கூறுகின்றது அன்று நான் கூறியிருந்தேன் தொலைபேசி வாட்ஸ்அப் போன்ற புலனங்கள் அத்தனைக்கும் மேலே சேட்டலைட் நிறைய இருக்கின்றது இங்க நாங்கள் அழைக்கிற அழைப்பு அங்கு சென்று திரும்பி வருவது அந்த வேவ் அந்த அலைவரிசையாலும் ஏற்படலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது கவனமா இருக்கணும் அதனால அவர் குறைக்க பார்ப்பார்கள் விஞ்ஞான இந்த இதுகளுக்கெல்லாம்
4: கட்டுப்படுத்தி இப்பவே வந்து நிறைய பேருக்கு வந்து நெட் சர்வீஸ் கிடைக்கல விட்டு விட்டு வருது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு இப்ப
1: ஏனென்றால் பாவனை
4: நான் என்ன நினைச்சேன்னு நகர்ப்புறங்களில் கிடைக்கிது கிராமப்புறங்களில் கிடைக்கலையோன்னு நினைச்சுட்டு இருந்தேன்
1: இல்ல இல்ல இது வந்து பாவனைகள் கூட கிராமப்புறம் நகர்ப்புறம் வயலுக்குள்ளே ஏரூட்டி கொண்டு செல்லுகின்ற விவசாயி இவருடைய அந்த திருக்கரத்தில் கூட அங்க இடையிலே சிறுகி வைத்திருப்பார் செல்போனை செல்போன் செல்லாத நாடுகளே இல்லை ஐயா செல்போன் செல்லாத இடமே இல்லை பிறந்த குழந்தை அழுது கொண்டிருக்கும் அம்மா சென்று மார்போடு அணைத்து பால் குடி கொடுத்தால் கூட குடிக்காமல் அந்த செல் தான் வேணும் அதை அதற்கு நோண்டி அதைத்தான் அதுக்குள்ளே பாட்டை போட்டு கொடுத்தால் கேட்டுக்கொண்டு கிடக்கின்றது அவ்வளவுதான் ஆட்சி பெற்றிருக்கின்ற செல் மக்களுடைய மூளையை வறட்சி அடைய வைத்து விட்டது இன்றைய நாள் உங்களுக்கு அப்படி போனது என்று எல்லோரும் புது வருடம் என்று கூறுகிறார்கள் அப்படி போனது உங்களுக்கு
4: புது வருடம் எங்களுக்கு நான் எப்போ வீட்டுல இருக்கிறது தான் இன்னைக்கு எங்களுக்கு
1: மகிழ்வாக செய்திருக்க அதனால் ஒருவருக்கு ஒருவர் புது வருட வாழ்த்து என்று செய்ய சொல்ல முடியவில்லை உங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி மறுபடியும் நாங்கள் வளமையாக இன்றைய தினம் எங்களுக்கு வேறு நிகழ்வே இருக்காது அறிவிப்பாளர்கள் வாழ்த்துக்களை எடுத்து வருவார்கள் உறவினர்கள் அழைத்துக் கொண்டே இருப்பார்கள் 24 மணி நேரம் உங்களுக்கு ஓயாது இருக்கும் எல்லா அறிவிப்பாளர்களும் கலைஞர்களும் ஒன்று கூடி கும்மாளமாக பேசி அடித்துக் கொண்டிருக்கிற நாள் இந்த இடத்திலே பக்கத்து வீட்டில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன நடக்குது என்று தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முடங்கி போய் இருக்கிற வேளையிலே எப்படி மகிழ்வாக நாங்கள் ஒரு மகிழ்வாக செய்தாத்தான் ஒரு மகிழ்வான புத்தாண்டு இந்த புத்தாண்டு எங்களுக்கு
4: தேவை
1: எங்களுக்கு தேவை நல்ல புனிதமான நோயற்ற ஆண்டுதான் தேவை அதனுள்ள இவரு எங்க வருட பலன்கள் வாசிக்கிறவர்கள் புருடா விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை ஜோதிடர்களை பற்றி தூக்கி எரிஞ்சு விட்டார்கள் இப்ப எல்லோரும் அவர்கள் சொன்னபடி ஒன்றுமே நடக்கவில்லை ஆனால் இதற்கு முன்பு ஒரு சில நடந்தது அது சுமூகமாக இருந்தால் இது வந்து ஒரு ஒரு அனர்த்த தாண்டவம் இதை யாராலும் மறைக்க முடியாது இல்லையா முத்துவேல்
4: இப்பவே அமெரிக்கால 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு தான் நியூஸ் வருது
1: அதுவே அரைவாசி இறந்து விட்டது, 200,000 மேல் இறந்து விட்டது. ஒரு சிலர் தான் தவறி இருக்கு. ஆனா எங்கட அந்த செய்திகளையும் தகவல் தருபவர்களும் கூடுதலாக இத்தனை பேருக்கு கண்டுபிடிக்கப்பட்ட என்ற தொகை, கண்டுபிடிக்கப்பட்டன தடிமேல் காய்ச்சல் அதாவது குளிர் இருப்பவர்கள் எல்லாரும் கொரோனாவுக்குள்ளதான் எழுந்து போடுறாங்க. இந்த தொட்டு பார்த்து போட உனக்கு காய்ச்சல் கொரோனா போ அப்படி என்றாங்களே தவிர முத்தி மரணித்தவர்களுடைய தொகையை தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அங்க அது எத்தனை பேர் குணமடைந்து வழியில போயிருவாங்க, 500,000 கண்டிருக்கின்றார்கள், அதில் எத்தனை பேர் குணமடைந்திருக்கலாம், எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் இல்லாமல் போய் திருப்பி அனுப்பி இருக்கலாம். இவர்கள் அந்த சென்று ஒவ்வொரு இடமும் சோதனை செய்யும் இடத்திலே தான் கண்டு கொள்ளுகிறார்கள். இப்ப போய் பார்க்கும்போது இல்லை, இன்னொரு மனித போக இருக்கலாம் தானே. அதே மாதிரி ஒவ்வொரு நாடுகளையும் இந்தியாவிலேயும் கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் வைத்தியசாலைக்கு சென்று எனக்கு வருத்தம் என்று போய் போகவில்லை. இவர்கள் தேடி சென்று சோதனை பண்ணும் பொழுது அந்த அறிவுரை உள்ளவர்களும் எடுத்து வைத்தியத்தை செய்கிறார்கள், காப்பாற்றிவிடுகிறார்கள். எத்தனை பேர் தவறு இருக்கின்றார்கள், தவறு என்று அந்த கொரோனா நோயில் இருந்து தவறு இருக்கின்றார்கள், எத்தனை பேர் உலகத்தை விட்டு தவறி சென்று விட்டார்கள் என்று பார்க்க வேண்டும். இறப்பின் எண்ணிக்கை குறைவுதானே, இறப்பின் எண்ணிக்கை குறைவாக இருக்கு,
4: இறப்பின் எண்ணிக்கை குறைவு. அவங்க பாதிப்பு வந்து 10,000 சொச்சுன்னா இந்தியாவில் சொல்றாங்க
1: பாதிப்பு அதிலே அம்பிட்டு அதற்குள் ஆகினவர்கள் என்று சந்தேகத்தின் பேரில் தான் கொண்டு போயிருக்கின்றார்கள். இல்லையா 10,000 பேருமே
4: சோதனை
1: நாடுகள இயற்கை உணவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க நாடுகளில் மக்கள் தங்களை தாங்கள் இப்பொழுது தர்மபுரியில் இருந்து எங்களோட பூக்கடை குமார் சொன்னால் அங்கு யாருக்கும் அப்படி தட்டியதாக தெரியவில்லை. காரணம் அவர்கள் அந்த கடைபிடிக்க அதற்காகத்தான் நாட்டிலே ஊருக்கு ஊர் அவர்கள் தடைகளை போட்டு இதை வெளியே கொண்டு செல்லாதீர்கள், நீங்கள் கொண்டு வீட்டுக்கு போகிற வீட்டுக்கு இருங்கள் என்று கூறு. ஆனால் உண்மையே ஒரு கடினம் என்றால் எங்களுடைய மத்திய வகுப்பு நாடுகளை பொறுத்தவரையில் கடினம் என்னவென்றால் பொருளாதாரம். எத்தனை நாளைக்கு கையில் பணம் இல்லாமல் வீட்டிலே இருக்க முடியும், வேலையை இழந்து இருக்க முடியும், அந்த ஒரு இடர்பாடு நோய் வெளியிலே இருக்கிறவர்களுக்கு தான தர்மம் செய்வதற்கு கூட தனக்கும் வைத்துத்தான் தானம் என்றும் ஒரு பழமொழி இருக்கின்றது முத்துவேல், கேள்விப்பட்டீர்களா? அப்ப என்னிடம் இருப்பதை பாதுகாத்துத்தான் மற்றவர்களுக்கு அப்படி இருக்கின்றது முத்துவேல். கூறுங்கள், நீங்கள் ஊழிய விளக்கங்களை கூறுங்கள்.
4: இல்ல தானம் கொடுக்கறதா இருந்தாலும் வீட்டு விட்டு வெளியில தானம் கொடுக்கலாம்.
1: ஆமா, வீட்டுல இருந்தால் தானே கொடுக்கலாம். ஏனென்றால் மாதக்கணக்காக தேவையானது இருக்கின்றது, மாதக்கணக்கில் இதை நீடித்து நாங்கள் நினைக்கல ஒரு கிழமையால முடிந்துவோம், 2 கிழமையில முடிந்துவோம், 3 கிழமையில சேர வேண்டும் என்று நாங்கள் எண்ண முடியாது முத்துவேல். இன்று இன்றைய தலைவர்களுடைய உலக தலைவர் சுகாதார நிறுவனத்தை கேட்டால் இந்த இதை மாற்ற முடியுமா? விரைவில் முடியாது. எப்பொழுது இதுக்கு தடை மருந்து கண்டுபிடிப்பீர்கள்? காலம் எடுக்கும். இது எப்பொழுது முடியும் யாராலும் கூற முடியாது. இப்படியான பதிலைத்தான் கூறுகிறார்கள் உலக சுகாதார மையம். அப்ப நாங்கள் என்ன செய்ய முடியும்?
4: நாட்டு மருந்து கிடைக்கும் வரை இதற்கு பிரச்சனை தான்.
1: அப்ப எப்பொழுது கிடைக்கும் என்றால் அவர்கள் தெரியாது என்று கூறுகின்றார்கள்.
4: தெரியவில்லை.
1: எங்களுக்கு கிடைத்ததை கவனமாக நாங்கள் பாவித்தவன் கொடுக்கத்தான் வேண்டும், அதற்காக எல்லாவற்றையும் கொடுக்க முடியாது தானே.
4: உள்ள சூழ்நிலையே இன்னும் 1 மாசம் போயிடுச்சுன்னா அனைத்து மக்களுக்கும் இன்னும் சிரமம் தான்.
1: அடுத்தது அந்த பீதி வலிய பெரிய கட்டடத்தின் ஓரத்திலே மரத்தின் கீழே எல்லாம் குடிசை அமைத்து அல்லது கூடாரம் அடித்து வாழும் கீழ்த்தரமட்ட மக்களை எண்ணும் பொழுதுதான் கொஞ்சம் கவலையாக இருக்கிறது. அவர்கள் வெளியில் சென்று பிச்சை எடுப்பதென்றால் கூட யார் வீட்டுக்கு போவதென்று தெரியாமல் இருக்கு, போக முடியாது. அதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு நிலையத்தை எடுத்து இங்கே எங்களுடைய பிரதமர் இப்பொழுது வீட்டிலே இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளே சச்சரவு வரலாம், கருத்து பிறழ்வு வரலாம், விவாதம் வரலாம், விதண்டாவாதம் செய்ய வேண்டாம், அப்படி பிரிக்கவில்லையோ கணவன் மனைவி போலீசுக்கு அடிச்சு நீங்கள் எல்லாம் முறைப்பாடு செய்ய வேண்டாம், சண்டையிட வேண்டாம், அப்படி முடியவில்லை என்றால் அதற்கென்ற ஒரு இடத்தை ஒதுக்கியிருக்கார். அங்கே தொலைபேசியில் அழைத்து உங்களை பேரை கொடுத்து போங்க, அங்கே உங்களுக்கு வீடு இருக்கும், அங்கே சாப்பாடு தருவார்கள், உங்களை மன ஆறுதல் படுத்துவார்கள், அங்கே மனம் தெரபி செய்பவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார். அப்படியெல்லாம் அந்த அரசாங்கம் தான் அதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டும். அவையெல்லாம் மந்திரி மேலும் கூடியன்னா அதுக்கு 25-30 கட்சி கொடிகளோட பயிருப்பினும் 1008 பத்திரிகையாளர் தேவையற்ற கேள்விகள் கேப்பினும் யாரையும் விடமாட்டாங்களே ஐயாங்கடாக்கள். இதுகளுக்கு வசதி ஏன் வந்தது, கொரோனா வந்தது ஆறுல பிள்ளை எங்கள பிள்ளை இல்ல, நாங்கள் கொண்டு அரசாங்கமும் கொண்டு வரல, நாங்களும் கொண்டு வரல, வந்து விட்டது. இந்த இடத்தில் புத்திசாலித்தனமாக சமயோசிதமாக புரிந்துணர்வோடு மனித நேயத்தோட உறவாட வேண்டும். தொழிலாளர்களுக்கு கஷ்டம் அந்த தொழில் அதிபர்கள் தான் உதவி செய்ய வேண்டாம். தொழில் அதிபர்கள் தானே தொழிலாளிகளின் ரத்தத்தை உறிஞ்சி எடுத்தவங்க, அவங்கள அப்படி திருப்பி கொடுப்பாங்க. அந்த ஏழை மக்கள், அந்த திருப்பூரம் வாழ்கின்ற எத்தனையோ குடிசை இல்லாத அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் அல்லது ஸ்தாபனங்கள் அதை எடுத்து நிர்வகிக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன தேவை, அவருக்கு ஒன்றும் தேவை இல்லை. ஒரு நேரம் கஞ்சி, ஒரு நேரம் கஞ்சி கொடுத்து.
5: இங்கு சென்னையில் வந்து முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில். அதாவது இந்த மாதிரி குடிசை பகுதியில் உள்ளவர்கள், ஏழை எளிய மக்கள், பிளாட்ஃபார்மில் வசிக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த அம்மா உணவகத்தின் வழியாக இலவச உணவு
1: அனுப்புகிறார்களா?
5: சென்னையில் நடக்கின்றது.
1: அதே
5: நடக்கும்போது தமிழ்நாடு முழுவதும்
1: அப்ப தமிழ்நாடு
5: அரசாங்கம் சொல்லிருக்கிறாங்க,
1: சொல்லிட்டாங்க, செயல்முறை கொண்டு வந்தால் வரவேற்கத்தக்கது.
5: ஆமா, அது சொல்லிருக்கிறாங்க. இனிமேல் தான் தமிழ்நாடு முழுக்க அதை நடைமுறைப்படுத்துவாங்க. முதற்கட்டமாக சென்னையில் நடைபெறுகிறது.
1: கட்டம் கட்டமாக தமிழ்நாடு முடிகிற அவர்கள் அழிந்து விடுவார்.
5: என்ன செய்யுது, ஒரே நேரத்தில் நாடு முழுவதும் பார்த்தோம்னா சிரமம் தானே?
1: இல்லையே, அது சிரமம் இல்லையே. மத்திய அரசு, அதுக்குள்ள இந்த அரசு, ஒவ்வொருக்கும் துறைகள், இலாக்காக்கள் இருக்குத்தானே. வாயால தான் அதை அமல்படுத்த முடியாது. மனம் இல்லையே ஐயா. 1000 பேருக்கு சாப்பாடு கொடுங்கள்னு அரசாங்கம் அறிவித்து எல்லாம் செய்ய சொன்னோன்னு 2000 பேர் பொருளை செய்யறோம் என்று சொல்லி போட்டு 100 பேருக்கு கொடுப்பாங்க, மீதி எல்லாம் தண்ட பொக்கெட்டுக்கு போடுவாங்க. எங்கட ஆசிய நாட்டு அரசியலை பற்றி, சாக்கடை அரசியலை பற்றி எனக்கு நன்றாக
5: தெரியும்.
1: கதிரைக்கு சண்டை பிடிக்கிறோம், நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு தானே எங்கட நாடுன்னு சொல்லி. இதுக்குள்ள கட்சி நல்லதை செய்தால் மற்றவர் விட மாட்டார். அரசாங்கம் அதை செய்ய மறந்து, அந்த திட்டத்தை செய்ய மறந்து விட்டு உயர்த்தி கையை வச்சு மக்கள ஓட்டுகளை சேர்க்க, மக்கள மனதை மாத்திரத்துக்கு பேசிக்கொண்டிருக்க அரசியல் தலைவர்கள் இந்த நாட்டிலே. அங்கே பார்த்தேன் நான் செய்திகளை, வெளிநாடுகள் இருந்து பார்க்கும் பொழுதுதான் எங்களோட உள்நாட்டுகளில் உள்ள ஊழல்கள் தெரியுது. ஒருவர் நல்லதை செய்ய வழிகிட்டாலும் எதிர்கட்சினா அவர் அதுக்கு ஏதோ எதிராக சொல்ல முடியும் என்றதுக்காக சொல்லுவோம். சரியான பிள்ளையா முட்டாளர்கள் ஓட்டு வங்கி எல்லாம் வெளியே கலைச்சு விட்டது. மக்கள் தெரியாத மாதிரி அவர் இப்ப திருப்பி தாங்கள் வரலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. நப்பாசை வரவே முடியாது. யார் இவங்களுக்கு மண்டைக்கு உண்டு? அவங்க மண்டைக்கு இருக்கிறது நான், எனது குடும்பம், எனது உறவுகள் என்று நான் சேர்த்து சேர்த்து அடிச்சு வச்சு அதுக்கு என்ன முடிவை கண்டது? ரெண்டுமே இல்ல தானே. அனர்த்தம் பெறும். இப்ப இப்படி ஒரு அரசாங்க உதவிகள் கிடைக்கும், அதை எடுத்து தாங்கள் தங்களை புகழ்க்க போட பாப்பாங்க. 1000 பேருக்கு உணவு கொடுண்டா எத்தனை பேர் கொடுப்பாங்க? 100 பேர் கொடுப்பாங்க. இந்த
5: நாட்டு
1: கணக்கு எழுதி காட்டி போட அரசாங்கம் காண முடிக்கணும். இல்லன்னு ஒரு நாளையிலே எல்லாம் செய்ய முடியாது, யாரும் சொல்ல முடியாது. என்ன, 4 இனம், 4 எத்தனை, 21 மாநிலம், சரி 21 மொழி பேசுபவர்கள் இருக்கலாம். இன்றைய கனடாவில் எத்தனை மொழி பேசுகிறார்கள், எத்தனை நாட்டு மக்கள், எத்தனை இனம், எத்தனை மதம் இருக்கின்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் ஒரே சட்டம். ஒரு அமல் இந்த அரசாங்கத்தில் ஒரு சட்டம் இன்று இப்ப 10 மணிக்கு வருதுன்னா 10 மணிக்கே மக்கள் கடைபிடித்து விடுவார்கள். இல்லையென்றா மக்கள் கேட்பார்கள். அதற்காக ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வரும் பொழுது எதிர் அரசாங்கம் தடுக்காது. இப்பொழுதெல்லாம் எங்களுடைய பிரதமர் போட்ட திட்டத்திற்கு எதிர் அரசாங்கங்கள் மூச்சு காட்டல். அவர்களை நான் சேர்ந்து அதுக்கு ஒத்துழைத்துக் கொடுக்கின்றார்கள். அப்ரிசியேட் பண்ணி நாட்டை முன்னேற்ற முதலில் தேவை நாட்டின் வளம், மனித வளம் பெருக வேண்டும். அதன் பின்பு கட்சியை வளப்படுத்துங்கள், உங்களோட கட்சியை வாழ்ற பணத்தை திருடி போடுங்கள். ஒவ்வொரு கட்சிக்காரங்க இருக்கிற இந்த தமிழ்நாடு வழக்கு பதிவு செய்யலாம். நான் இந்த பதவியத்திறன் தமிழ்நாட்டிலே எத்தனை நிறக்கொடிகளை தாங்கிக் கொண்டு பல்வேறு கட்சிகள் பணக்க மக்களிடம் அடைச்சி வைக்கணும். அவர்கள் எத்தனை பேரும் வெளியே வந்தால் கூட தமிழ்நாட்டை பஞ்சத்தை நீக்கலாம். ஒவ்வொரு கட்சிக்காரன் பணம் பணம் பணம், கட்சி மாறி கட்சி. இன்னொரு ஒரு ஒரு வயது வந்த ஒரு ஒரு பணம், ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு இந்த கட்சியிலேருக்கு, நாளைக்கு அந்த கட்சியிலேருக்கு, நடத்தினால் அந்த கட்சியில் அங்கலாய்த்து ஓடித்திருந்து பதவியை காப்பாற்ற வேண்டும், தங்களுக்கு பதவி வேணும் என்று ஒருவர் இந்த மக்களையும் திரும்பி பாருங்க. நீங்கள் குரல் கொடுத்தோன்னா உங்களுக்கு பின்னால சாப்பாடும் இல்லாமல் அலையுங்கள். ஊர்வலம் சத்தியாகிரகம் போராட்டம் என்றால் வருகுது இளைஜனங்கள். யார நம்பி நாங்கள் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி பிரியோசனம் இல்லை. நமத்துவே நான் நிறைய பேசிவிட்டேன்னு சொல்றது நீங்க வேண்டும். நான் உங்களோட நாட்டை மட்டும் சொல்றேன், உங்களோட நாட்டம் இல்லை எங்களோட நாட்டை. நானும் ஒரு ஆசியான நாடு, நான் ஸ்ரீலங்கன், இலங்கை இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் போன்ற அரசாங்கங்கள்லாம் ஊழல் நிறைந்தது. அது கார்பேஜ் என்று கூறுவாரோ காலிசர்
5: காலியாது. உலகம் பூரா ஒரே மாதிரிதான் ஓரளவுக்கு இருக்குது. ஆனா இப்ப எனக்கு தெரிந்த வகையில் அமெரிக்க மாகாணங்களில் கனடா வந்து முதலிடத்தில் கட்டுக்கோப்பாக இருக்குதுன்னு.
1: கட்டுக்கோப்பாக இருந்தாலும் இங்கே கட்டுமீறி கொண்டுதான் வேற நோய் செல்லுகின்றது. அதைத்தானே கூறுகின்றேன். எங்கள் நாட்டு பிறந்திட்ட மனைவிக்கும் வந்து அவ இப்ப குணமடைந்திருக்கின்றார். ஆனா அவர் அதுக்காக மகிழ்வடையவில்லை. மக்கள் அனைவரும் குணப்பட வேண்டும். ஆங்கிலேய நாடு பெரிய வல்லரசுகள் என்று கூறுகிற பெரிய நாடு, உலகத்துக்கு எல்லாம் எடுத்துக்காட்டார் நாடு என்று கூறின பிரிட்டனுக்கு என்ன நடந்த அந்த பிரதமருக்கு வந்திருக்கின்றது. அமெரிக்கா உலகத்துக்கு உலக நாட்டுக்கு போலீஸ்காரன் என்று சொல்றார். அவர் எல்லாத்துக்கும் சட்டம் போடுறவர், எல்லாருக்கும் சராப் சொல்றவர். அவருக்கு வந்திருக்கு, அவர் வாய துறக்கலாம் இருக்கு.
5: ஒன்னும் பண்ண முடியாம இருக்கு. நம்ம இன்னொரு விஷயம் காலையில நியூஸ்ல கேட்டேன்,

0: ஒரு காரணம் அதாண்டு இல்லை. ஆனால் அதோட பேச்சுக்கு கூறப்படும் ஆண்களுடைய வல்லாது ஆண்கள் தான் இல்லாமல் என்று சொல்லிக்கொண்டு தெரிஞ்சவர்கள் ஆண்கள். அது அப்படி பார்க்க போனால் நாங்கள் எல்லாவற்றையும் பெண்களுடைய ஆட்சிதந்திரம் என்று சொல்ற மாதிரி வருவது அல்ல. பெண்கள் என்ன, அவர் கூறியது என்னவென்றால் தாய் போன்று தன் மக்களை காக்க வேண்டும் என்ற தாய்மை உணர்வுள்ள பெண்களுக்கு தான் இருக்கும். அவர்கள் அவர் அம்மா சொல்வதை நாங்கள் நிறைய கேட்போம், அப்பா சொல்வதை தட்டுவோம், அம்மா சொல்வதை கேட்போம் இல்லையா. அந்த கேட்டு நடக்கும் மக்களும் அன்னையின் சொல் என்று சொல்லி கேட்டு நடந்திருக்க நல்ல விடியம் அது.
1: பொதுவாக ஆண்களை விட பெண்களுக்கு வந்து கடமைகள் வந்து அதிகம், பொறுப்புகள் அதிகம், ஒரு சின்சியாரிட்டி வந்து அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதனால வந்து இப்ப இங்க தமிழ்நாட்டிலே வந்து அவங்க லேடி செக்ரட்டரி தான் ஒருத்தவங்க நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
0: அந்த அடிக்கடி அந்த காட்சியில வந்து பேசுகிற தொகைகள் எல்லாம் கூட அவதானே.
1: ஆமா ஆமா, அவங்க லேடி செக்ரட்டரி, அவங்க நல்ல உழைப்பாளி. வந்து பெண்கள் வந்து கடின உழைப்பு தான் அவங்களுக்கு. நான் வந்து ஆண்களை விட பெண்களுக்கு கடின உழைப்பு, பொறுப்புகள் அதிகம், பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுகிறாங்க. அதுதான் பெரிய விஷயம்.
0: அந்த பெண்கள்
1: ஆண்கள் கொஞ்சம் அலட்சியமா இருந்துருவாங்க.
0: பெண்களுடைய செயல்பட்டாலும் மக்கள் அதை கிரகித்து அதுக்கு பின்பற்றினால் தானே அது சக்சஸ் ஆகும்.
1: ஆமா ஆமா, அது நாங்கள் மூணு நாடுகளும் வெளிநாடு வெளிநாடு அந்த நாட்டு மக்கள் வந்து அடுத்து நாளைக்கே நம்ம ஸ்கூல் திறக்க போறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது டென்மார்க்ல.
0: டென்மார்க்கிலே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் என்றும் பாதுகாப்பாக முன்னேற்பாடாக நாளை 15ஆம் தேதி கீழ் வகுப்பு மாணவர்களை திறந்து ஒரு சில இடங்களிலே செய்யணும். அதுக்கேற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை முற்கொண்டுதான் அதை செய்ய முடியும். மீந்தி பின்னாலே கூறப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் மாணவர்களை அங்கு அனுப்பலாம். அப்ப அந்த கட்டுப்பாட்டு அந்த கட்டுப்பாட்டுக்கு ஏற்ற வழிவகைகளை அவர்கள் செய்து வைத்துக் கொண்டு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப செய்து வைத்து கொண்டு செய்துவிட்டார்கள். எத்தனை 1000 கழிவறைகள், 2 மாணவருக்கு மத்தியில் இடைத்தூரங்கள், கையலம்பிகள், அதுக்கேற்ற கை கழுவுற திரவ பொருட்கள் எல்லாம் அங்கே நிறைவாக வைத்துக் கொண்டுதான் பரீட்சா அதிகாரமாக திறக்கின்றார்கள். அப்ப அது வந்து அதன் அர்த்தம் உலகத்தில் நோய் நின்று விட்டது என்றல்ல, அவர்கள் தங்கள் நாட்டிலே கட்ட முதலில் அவர்கள் செய்தது வெளியே இருந்து உள்ளே வருபவர்களை தடை செய்தது, இரண்டாவது ஊருக்கு ஊர் போறதை தடை செய்தார்கள். நோய் அரம்பி இருக்கின்றது தெரிந்தவர்கள் முன்னேற்பாடாக தெரிவு பரீட்சை செய்து கொண்டு சென்று மாற்றி வைத்து விட்டார்கள். அப்படி இருக்கின்றது முத்துவர். இப்ப எங்கள் நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் எத்தனையோ 1000 பேருக்கு தொற்று இருக்குது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவர்கள் வைத்தியசாலைக்குள் அனுமதிக்கப்படவில்லை. அத்தனை பேரும் இங்கே அனுமதிக்கப்பட இல்லை. அந்த அத்தனை பேருக்களும் இல்லை என்று திருப்பி விட்டவர்களும் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த நாக்கிலே மூக்கிலே இரத்தத்திலே மூன்றிலேயும் பரிசோதிக்கின்றார்கள். அதிலே ஏதாவது அது வைரஸ் வந்து வரக்கூடிய சான்று இருக்கு, அப்படி இருக்கிறவர்களை கொண்டு சென்று சிகிச்சை செய்கிறார்கள். இல்லாதவர்கள் எங்கட மக்களும் அப்படித்தானே, எனக்கு தடிமலா இருக்கு, இருமலா இருக்கு, இது கொரோனாவா இருக்குமோ என்று ஓடி போறது வைத்தியர்கள்ட்ட. அப்படியான கேசலம் பல இருக்கின்றது. இதை பார்த்துவிட்டு ஊடகவியலாளர்களும் அதை திரித்து எழுதுபவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1000 பேர் போயிருந்தால் அதை எத்தனை பேருக்கு உண்மையான வைரஸ் இருந்திருக்குது, வைத்தியத்தில் சிகிச்சையில் இருக்கின்றார்கள், இத்தனை பேர் காப்பாற்ற விடப்பட்டிருக்கிறார்கள் நல்ல செய்தியே போடவில்லை. 10,000 பேருக்கு வந்துட்டு 50,000 பேருக்கு வந்துட்டு தந்தால் உங்களை எல்லாம் எழுதுறாங்க. அதுல எத்தனை பேரையும் எத்தனை பேருக்கு உண்மையாக சிகிச்சை நடக்கிறது, இத்தாலி போன்ற இடங்கள்லயே எல்லாம் வந்தது கொண்டு போனாங்கன்னு சொல்றாங்க. எத்தனை பேருக்கு அந்த இது முற்று பெற்றது என்றதை போடவில்லை. அதனால் எங்கள் நாட்டிலேயும் அங்கங்கு வரத்தான் தெண்டிக்கின்றது. காரணம் நாங்களும் சற்று தடைகளை முறை இல்லை என்றால் அன்று பஞ்சாப் மாநிலத்தில் இந்த செய்தியிலே நான் படித்திருந்தேன், ஒரு வேனிலே வந்தவர்களை ஒரு ரோட்டுக்குள் போக வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தியவுடன் வேனை நிறுத்திவிட்டு வேனால் இறங்கி வந்து அந்த கையை காட்டி போகாதே என்று போலீசார் சொன்ன அந்த காவல்துறையின் கையை வெட்டி எறிந்து விட்டு போனார்களாம். பஞ்சாப் மாநிலம் கூறப்பட்டது. அப்ப இப்படிப்பட்ட பஞ்சமா பாதகங்களை புரியும் இந்த மண்ணில் மனிதர்கள் வேணுமா வேண்டாமா என்றுதான் இறைவனும் நினைப்பார். அந்த மனிதனுக்கும் குடும்பம் இருக்குது, அந்த மனிதன் தன்னுடைய கடமையைத்தான் செய்கின்றார், அவர் தன்னிச்சையாக உங்களுக்கு

0: நினைக்கவில்லை. கைய வெட்டி எறிந்து விட்டு போறேன்னா இவ்வளவு கொடூர சிந்தை உள்ளவனா இருக்கணும். இந்த வைரஸ் இவ்வளவு கொடுமையானவன். அப்ப ஒன்னும் செய்யல, பலதும் பத்து இருக்கத்தான் செய்யும். அந்த செய்தியின்படி உண்மையிலே தாய்மைக்கு வலிமை கூட. அதனால்தான் ஆசிரியர் அவர்களும் அந்த செய்தியை நல்ல சிறப்பாக சொல்லியிருந்தார். தாய்மையின் சொல்லை தட்டு, தாய் சொல்லை தட்டாதே என்றெல்லாம் இருக்கதா இல்லவா? ஒருவரும் தட்ட மாட்டாங்க. அப்பா சொல்லுவதை மீறி ஒளிச்சு எதுவும் செய்தாலும் அம்மா சொன்னால் அதை நாங்கள் மீற மாட்டோம். அதே போன்று அந்நியர்கள் ஆளும் அந்த பூமியிலே அந்நியர்கள் இந்த கட்டுப்பாடுகளை வைத்து இதை எப்படி செய்யுங்கள் என்றபடியால் அங்குள்ள மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கடைபிடித்தார்கள். இங்கிலாந்துல எல்லாம் யதாச்சாதிகாரம் எல்லாரும். அமெரிக்காவிலே ஒன்று என்னென்றால், இன்னும் ஒன்று முத்துவேல், அங்கே தொகை கூடுவதற்கு காரணம் எல்லாம் பக்க விளைவு நோயாளிகள், வயதாளிகள். அவர்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை, அவர்களுக்கு வருத்தங்கள் இருக்கின்றது. அதாவது வாத பித்த சிலேசமே மூன்று விதமான, வாத சம்பந்தமான, பித்த சம்பந்தமான, கபம் சளி சம்பந்தமான வருத்தங்கள் எல்லோருக்கும் உலகத்தில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு இருக்கின்றது. அவற்றுக்கு அப்பப்போ நாங்கள் சென்று மருந்து எடுத்துக் கொள்ளுகின்றோம், இயற்கை வைத்தியத்தை பாவிக்கின்றோம், ஆஸ்பத்திரிக்கு சென்று வைத்தியத்தை செய்வோம். அமெரிக்காவில் அந்த வைத்திய வசதி குறைவா, வைத்தியம் இருக்கின்றதும் பணம். அதற்கு இன்சூரன்ஸ் உள்ளவர்கள் நல்ல சத்திர சிகிச்சைகளையும் செய்வார்கள். சாதாரணமான ஆட்கள் போனால் பணம், மருந்துக்கு காசு என்று கடையில பார்மசியில இருக்கின்ற முதலுதவி மருந்தான தைலனோல், பெலனோல் போன்ற மாத்திரைகளை வாங்கி போடுவார்கள். அவர்களெல்லாம் குடிநீர்கள் எடுக்கும் வசதியிலே அப்படிப்பட்ட தொகைதான் கூடுகின்றது. இரண்டாவது, மது போதைக்கு அடிமையானவர்கள், போதை வஸ்துவுக்கு அடிமையானவர்கள், புகைத்தல் அடிமையானவர்கள் பலர் இருக்கின்றார்கள் மேல நாடுகளிலே. அதற்கு அடிமைப்பட்டவர்கள் சற்று பலம் குறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தொற்று இருக்குதென்று வைத்தியத்துறை எடுத்துக்கொண்டு சென்றால் கூட அவர்களுக்கு உடனே சிகிச்சை கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்களை இரத்தத்திலே மது, போதை வஸ்து, அந்த சுவாசத்திலே புகை மண்டலம் இருக்கின்றது. அது பற்றுவதற்கு, அந்த நிலைமை கொஞ்சம் குறைவதற்கு அந்த நிலையில் அவர்களுக்கு எந்த மருந்தும் பலன் அளிக்காது. 24 மணித்தியாலத்துக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த மருந்து பலன் அளிக்கும். அந்த 24 மணித்தியாலத்துக்குள்ளே வைரஸ் தன்னுடைய கடமையை செய்துவிடும். அதனால் தான் தொகையான மக்கள், மற்றது இறந்தவர்கள் எண்ணிக்கையிலே எத்தனை முதியவர்கள், இளைஞர்கள் பார்க்கும்போது கொஞ்சம் இளைஞர்களும் இருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களுடைய பழக்க வழக்கத்தினால் அவர்களுக்கு ஏற்பட்டது. ஒன்று தடையை மீறி செல்லும் ஆணவம், இரண்டாவது எனக்கெல்லாம் தெரியும் தானே என்று எல்லாரிடம் கட்டி பிறண்டு கொண்டது, மற்றது மது போதையில் இருந்தவர்கள், போதை வஸ்துவு கடுமையானவர்கள், 10 வயது 12 வயதிலே மாறி மாறி சிகரெட் பீடி பத்துகிறார்கள். அப்படிப்பட்ட பழக்கம் உள்ளவர்களுக்கு இந்த வைத்தியம் வேலை செய்யாதையா? அதனால் அதுகளை நாங்கள் உற்று பார்க்கும்போது எங்களை நாங்கள் பெருமைப்படுத்திக் கொள்வோம், எங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் கடைபிடித்தால் நன்றாக வாழலாம், சுத்தமாக வாழ்ந்தால் சுகமாக இருக்கலாம் என்று தெரிகிறது அல்லவா? அந்த மேல நாடுகளில் அதிகமான இது வருவதற்கு காரணம், இதுவும் ஒரு காரணம் முத்துவேல் இப்ப நான் சொன்ன காரணமும். ஆனால் அதே நேரத்தில் நடுக்கடலில் நங்கூரமிட்டுக் கொண்டிருக்கும் போர்க்கப்பல்கள், பெரும் கப்பல்களுக்குள்ள உள்ளவர்களுக்கு வந்திருக்கு. அது எப்படி வந்தது என்ற கேள்வி இப்பொழுது ஆய்வுக்குரியதாக இருக்கின்றது. கட்டிலான பரவுகின்றது என்று ஒன்றும், இன்னும் ஒன்று வருகின்றது, அலை வரிசைகளினாலும் ஏற்படலாம். வேவ் 5G வரைக்கும் போய்விட்டார்கள். 6G கால் வைக்க இருக்கிறான் ஜப்பானும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு. அந்த அலைவரிசை பெருக்கத்தினாலும் ஏற்படலாம் என்று கூறுகின்றார்கள் விளமல் முத்துவேல் அவர்களே. உங்களுடைய பகுதியிலே எத்தனை பேருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு?
1: இல்ல, இங்கு கண்டுபிடிக்கப்பட்டதில்லை, இறந்தவர்கள்னா 12 பேர் தான் சொல்லியிருந்தாங்க திருவாரூர் மாவட்டத்தில். ஆமா, இறந்தவர்கள் 12 பேர். அதாவது மாவட்டத்துக்கு சொல்லலாம், ஒரு இடத்துல இல்ல, மாவட்டத்துல அங்க ஒண்ணு அப்படின்னு.
0: அந்த 12 பேர்ல எத்தனை வயோதிகர்கள்?
1: வயோதிகர்கள் வந்து கிட்டத்தட்ட 8 பேர் இருக்காங்க.
0: கூடுதலான பகுதி அவர்கள், மற்ற 4 பேரும் மத்திய வகுப்போ அல்லது வயதா இல்ல கீழ் வயதா?
1: மத்திய வயதுதான், கீழ் வயது கிடையாது.
0: கீழ் வயது கிடையாது. அவருடைய போஷாக்கு நான் செஞ்சிருக்க, அவரை தாக்காது. அவர் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பார், பாடசாலை சென்று. இந்த மத்திய இதில் உள்ள புகைத்தல், முதல் எதிரி புகைத்தல், இரண்டாவது மது. இத்தனை இந்த திரைப்படங்களில் கூட புகைப்படுத்தல் கூடாது, மது கூடாது என்று எழுதிக்கொண்டு அந்த காட்சியை தான் அங்க காட்டுகிறார்கள். அதையும் மிகப்படுத்தி, ஒரு ஒரு குடித்து விட்டு மது போதையில் வாரவனை அழகாக காட்டுகிறார்கள். அப்படியா இருக்கலாம். அதனால் நாங்கள் பயப்பட தேவையில்லை முதன். அந்த இவ்வளவும் கூறியதுனால் எங்களுக்கு மனப்பயம் வேண்டாம். எங்கட பிரதமரும் மனப்பயம் முதல் இருக்கக்கூடாது. இந்த வருத்தத்துக்கு மனதிலே பயம் வேண்டாம். நீங்கள் இதை நிதானித்து இதை கடைபிடித்து வாழுங்கள். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை பொருளாதாரம். அதற்கு நீங்கள் கட்டுப்பாடாக இரண்டு ஒரு நேரத்தில் சாப்பிடுற சாப்பாடை முழுவதையும் வளமை போல் சாப்பிடாமல் குறைத்து சாப்பிட்டு அடுத்த நேரத்துக்கும் பார்த்து வைத்து சாப்பிட வேண்டாம். நீண்ட நாள் நீடிக்கும் இந்த உலக சட்டம் நிச்சயமாக நீடிக்கும்.
1: உண்மை உண்மை உண்மை உண்மை உண்மை. நம்மளிடம் இருக்கும் பொருட்கள் வந்து ஒரு மாதம் போதும் அப்படின்னா அந்த ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்துக்கு நமக்கு தேவைப்படும். அந்த அடுத்த மாதம் தேவைப்படும் போது நம்ம கிட்ட வெளியில பொருட்கள் கிடைக்காது.
0: அதே நேரம் வெளியே செல்லும் வேளையிலே உங்களுக்கு வெளியே செல்லும் சந்தர்ப்பம் அவர்கள் கொடுத்து வெளியே பொருள் கொள்வனவு செய்ய போகும் வேளை ஒருவராக சென்று வீட்டில் இருந்தாலும் கடையிலே கண்டால் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து வையுங்கள். ஏன்னா இது முடிய என்ன செய்வோம். எனக்கு உங்களுக்கு அந்த தட்டுப்பாடு இருக்கின்றது. இங்க நாங்கள் ஒரு ரெண்டு வாரம் மூன்று வாரத்துக்கு வாங்கி கொண்டு வந்து வைத்த பொருட்கள் இப்பொழுது இல்லை. நானும் வெளியிலே செல்வதில்லை. மகளையும் வெளியே போக விடாமல் வெளியே போவதில்லை. நாங்கள் எனக்கு அயலில் உள்ளவர்கள் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் இங்கே இருக்கிற பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் தான் கொண்டு வந்து வைத்து விட்டு போவார்கள். அப்படியே முடியத்தானே செய்யும் உணவு பொருட்கள் எங்களுக்கு.
1: ஆமா கொஞ்சம் தேர்தலும் செய்யும். அது வந்து அடுத்து எப்படி ஒரு மாதம் வந்து கொஞ்சம்
0: இந்த அமேசான் போன்ற ஆன்லைன் ஆர்டர்கள் நான் பார்த்தேன். அங்கே சில பொருட்கள் தட்டுப்பாடு, அவுட் ஆஃப் ஸ்டாக் கொண்டு போடுகிறார்கள். அப்ப அமேசான் வந்து ஒரு களஞ்சியம். எல்லா நாட்டு பொருட்களும் எல்லா இடத்திலும் வாரது எங்கெங்கோ அமைத்திருக்கிறார்கள். அங்கே இல்லை என்று கூறுகிறார்கள் சில பொருட்களை.
1: டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறதுனால அது இந்த மாதிரி இருக்கலாம்.
0: இல்லையே இப்ப கார்கோ வேலை செய்யறது தானே.
1: கார்கோ இருக்கும் ஒரு ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியாவுக்கும் வந்து உங்களுக்கு வேன் டிராவல் தானே அதிகமா இருக்கு.
0: வளமை போல தொகையாக வராமல் கட்டுப்பாடாக வருவதனால் அதை எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கும் வேளையிலே ஏற்படுகின்றது. அடுத்து உங்கள் அயலில் எத்தனை பேர்? 12 பேருக்கு வந்ததா?
1: 12 பேர்.
0: அவர் உங்கள் அயல்லாம் அல்ல சற்று தொலைவா?
1: எனக்கு நான் வசிக்கும் இடத்தில் இல்லை, எங்களது மாவட்டத்தில்.
0: அவர்களுக்கு அதை எப்படி வந்தாங்க? வெளியிலிருந்து வந்தார்களா?
1: அல்ல வெளியிலிருந்து வந்தவங்க, பயணத்திலிருந்து வந்தவங்க,
0: அப்படியானது
1: அங்க வந்தவங்களுடைய உறவினர் அந்த மாதிரி
0: வந்துடும். மற்ற இந்த கடைக்கு கடையை இந்த குடிநீர் அதுகள் பெற்றுக் கொள்ளக்கூடிய இருக்கிறதா உங்களுக்கு கிடைக்கிடையே? இந்த கஷாயங்கள்
1: குடிநீர் கிடையாது.
0: இந்த கஷாயங்கள் குடிநீர் குடிநீர் போன்ற அந்த மருந்து வகைகள் கிடைக்கின்றதா உங்களுக்கு? மூலி வகையில இருந்து பாதசுர குடிநீரோ அப்படி என்ன
1: ஒன்று மருந்து கடைகள் விற்பனை ஆகுது.
0: கை கொடுக்கும் மற்ற நிலவேம்பு போன்ற பொருட்கள் இல்லையா? அப்ப நீங்கள் எப்படியான பாதுகாப்பு நடைமுறைகளை வீட்டிலேயே கடைபிடிக்கிறீர்கள்?
1: வீட்டிலேயே இந்த சுபசுர குடிநீர் அதை குடிச்சோம்.
0: அதே ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் குடிப்பீர்கள்?
1: ரெண்டு வேளை, காலையில் ஒன்று மாலையில் ஒன்று.
0: மாலை ஒன்று குடிப்பீர்கள். மற்றபடி வேற என்ன?
1: மற்றபடி நானும் இல்ல, எனக்கு நான் எப்போதுமே இந்த ஹெர்பல் டீ தான் குடிக்கிறது. டீ குடிக்கிறது ஹெர்பல். ஆமா, அந்த இஞ்சி ஏலக்காய் சுக்கு இந்த எல்லாமே கலந்தது. அது
0: நீங்கள் செய்வதா கடையில் வாங்குவதா?
1: இல்ல வாங்கினது கடையில் வாங்குறதுதான். அது வந்து
0: உங்களால செய்ய முடியாதா?
1: இல்ல, அது டீ தூள்ல மிக்ஸ் வந்துடும். அது
0: இல்லையா, நீங்கள் உங்கள் வீட்டிலே இஞ்சி இருக்கின்றது, உங்கள் வீட்டிலே சுக்கு பவுடர் வேர்க்கம்பு சுக்கு தேயிலைத்தூள வாங்கி நீங்களே அது களவாக போட்டு செய்தால் என்ன?
1: செய்யலாம். வீட்டில் செஞ்சா அவங்க வீட்டில்தான் செய்யணும். இப்ப எல்லாருமே ரெடிமேட் தானே எதிர்பார்க்கறாங்க.
0: அதனாலதான் இந்த ரெடிமேட் அப்ப வந்தது இந்த வருத்தம். நான் செய்வது இஞ்சி தோல் நீக்கி அதை சீவி அதை வெட்டி நுணுக்கி போட்டு ஒரு கிளாஸ்ல போட்டு சுக்கு பவுடர் முதுக்கிலே போட்டு ரெண்டுலேயும் ரெண்டு விதமான நியூட்ரிஷன் இருக்கின்றது போட்டு நல்ல கொதிநீரை ஊற்றி 5 நிமிடம் ஆற வைத்து அது குடிக்கிற பருவம் வரும்பொழுது ஒரு ஸ்பூன் தேன் அதுக்குள்ளே விட்டு கலக்கி குடிப்பேன். அல்லது இஞ்சி ஒரு எலுமிச்சம்பழம் சாறு
1: எடுத்துக்கொள்வேன்.
0: மஞ்சள் மிக முக்கியமானது. மருந்து, சீரகம், மிளகு, உள்ளி இவையெல்லாம் உங்கள் கிச்சன் அதாவது சமையல் அறைக்குள்ளே இருக்கின்றது. மருந்து கடையிலான் வாங்கி போடணும். அந்த ருசிக்கு கடைக்கார அவர்களுடைய ருசிக்கும் கூட நாக்கை அடிமைப்படுத்த விடாதீர்கள். எங்களுடைய
1: கைப்பக்குவம்
0: நாங்கள் நடைய நாங்கள் நாக்கை அடிமைப்படுத்திக் கொள்ள
1: முடியும்.
0: கடை உணவுகள் எங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய போவதில்லை. அவர்கள் இன்று சமைத்து விட்டு எங்களை போல் முடித்து விட மாட்டார்கள். அல்லது கொஞ்சம் மீதினா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. அவங்க ஃப்ரீசர்களில் வச்சு கொடுத்துருவாங்க. அவர்கள் செய்ய முடியாது. நீங்கள் எப்பொழுதும் இதுவரையில வந்த வருத்தங்களுக்கு முக்கிய காரணம் நாங்கள் எங்களுடைய நாவினுடைய சுவை, எங்கள் நாக்கினுடைய சுவையை அடுத்தவர்களுடைய ருசிக்கு அடிமையாக்கி விட்டோம். வீட்டிலே அழகாக செய்யலாம் உணவுகளை. உப்பு புளி குறைந்தாலும் வீட்டிலே செய்து சாப்பிடுவது போஷாக்குள்ளது. பட்சணங்கள் எல்லாம் வீட்டிலே வாங்க, கடையிலே வாங்கி வாங்கி இருந்து சாப்பிடாதீர்கள். அவர்கள் என்ன எண்ணெய் பாவிக்கின்றார்கள், என்ன விதமான உப்பு பாவிக்கின்றார்கள், தேங்காய் என்ன விதமான தேங்காய், புளிஞ்ச பூவுகளையும் பொடி செய்வார்கள் அவர்கள். அது அவர்கள் பிள்ளையில அவர்கள் நோக்கம் பணம், பொருளாதாரம், மக்களுக்கு சேவை என்ற பெயர் இல்லையா அங்க? அது வெளிநாடுகளிலே போட்டிக்கு மக்களுக்கு சேவை, மக்களை விரும்பக்கூடிய வகையில செய்யறது. நல்லபடியாக பேசியிருக்கின்றோம் முத்துவேல். இன்று என்ன பாடலை நீங்கள் விரும்பி கேட்கின்றீர்கள்?
1: இன்று பாடல் வந்து நான் யூடியூப்ல வரிசையா ஒரு பழைய பாடலாம் தேடிட்டு
0: இருந்தேன். பாடல் உங்களுக்கு நீங்கள் கேட்டவளே உங்களை அத்தான் அத்தான் அத்தான் எத்தனை அத்தான் என்று தேடி சென்று அந்த பாடல் எடுத்தேன். இறுதியில் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு கூட இருந்தேன், நீங்கள் தூங்குவீர்கள் என்று அழைக்கவில்லை. ஆனா அந்த பாடலை ஆரம்பிக்கும் போது முதல் தொகையாரம் எல்லாம் வந்திருக்கிறது. முடிந்தவரை இந்த படம் எந்த படம் என்றதையும் தெரிந்து வைத்துக் கொண்டு வந்தால் நீங்கள் வரைகிறீர்கள். பாடல் கேட்க உங்கள் கையிலே கைபேசி இருக்க அந்த பாடலை தட்டி பார்த்தால் என்ன படம் என்று தெரியும். சரியான பதங்கள் வெறும் வந்தேன் வந்தால் வந்து என்று முடிகிறது கஷ்டம். ஒரு இடத்திலே சாமி கிட்ட சொல்லி என்று இருக்கு. சாமியை போட்ட முடிச்சு சாமி போட்ட முடிச்சு இந்த கடைசி சொல்லு வந்து இறுதி சொல்லும் நல்ல சரியாக பெற வேண்டும். வந்தேன் வந்தான் என்ற எல்லாம் பாடல்கள் எங்கோ கொண்டு செல்லுகின்றது. யூடியூப்பிலே நாங்களும் யூடியூப் போன்ற தளங்களில் சென்று பாடலை தெரிவித்து இருக்கும் பொழுது உங்களுடைய திரைப்படம் ஒரு நல்ல பாடல், கல்லும் கனியாகும் திரைப்படத்து பாடல் அந்த பாடல்.
1: இன்று
0: என்ன பாடல்
1: வந்து ஏஎல் ராகவன், ஏஎல் ராகவனும் டி எம் சவுந்தரராஜனும் சேர்ந்து தயாரித்த படம் அது. அதுல பாடகர் வந்து ஏஎல் ராகவன் தான் கதாநாயகன் அந்த படத்துக்கு. அவங்க ராஜஸ்ரீ அவங்களும் அந்த பாட்டின பாடல் அது. இல்ல நான் இந்த அத்தான்கிற விஷயம் வந்து நேத்து ஒரு டாபிக்காக பேசணும்னு தான் எடுத்தேன். அது அப்படியே நேத்து அந்த அதுக்கான காரணத்தை என்னால சொல்ல முடியல, அது அப்படியே இன்சிடென்ட் போயிடுச்சு.
0: நல்ல நல்ல விடயம், நல்ல விடயம் அது. இன்று என்ன அத்தானை கூப்பிடுறீர்களா, மச்சாவை கூப்பிடுறீர்களா, மாமாவை கூப்பிடுறீர்களா, மருமகளை என்ன போறோம்?
1: இல்ல அப்படி இல்ல, இங்க வந்து அந்த அத்தானுக்கு நான் ஒரு கதை இருக்கேன், நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு பெரிய கதை, ஒரு கதைன்னு வச்சுங்களேன்,
0: பெரிய கதை. நீங்க உங்க குழுவினர்கள் வந்து அளபலாகும் போது பேசுங்கள், நன்றாக இருக்கின்றது. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு மேல மகிழ்வாக இருக்கு. அந்த நேர உல்லாசமாக நல்ல அழகாக நாலு பக்கத்தாலே நாலு பேர் நின்று பேசும் பொழுது அது இந்த வானொலியில் தான் அது கிடைக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் போதிய அளவு நேரம் கொடுப்பா மீரா கொடுத்து அவவும் இணைந்து தட்டி கொடுத்து சிரித்து மகிழ்ந்து விளையாடும் போது வீட்டிலே விடுமுறை நாள் குழந்தைகள் எல்லாம் வந்து செல்லாபித்து விளையாடுற அந்த விளையாட்டு போன்று எனக்கு குதூகலிப்பு என் மனதில் ஏற்பட்டது. அதை கேட்கும் பொழுது நான் அந்த பதிவிலே கூறியிருக்கின்றேன், பாடல் பதிவு செய்து ஒலிபரப்பும் வேளையிலும் அதை கூறி செய்திருக்கின்றேன். சந்தோஷமாக ஒரு காழ்ப்புணர்வு இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் போட்டியாக இல்லாமல் நல்ல அன்பாக மகிழ்வாக சரளமாக நகைச்சுவையாக எல்லாம் செய்கிறீங்க. நல்ல இந்த கதைகளை நீங்கள் அப்படியான தருணத்தில் எடுத்து வந்தால் நகைச்சுவையாக இருக்கும். மற்றது
1: எனக்கு
0: சிறப்பாக இருக்கு.
1: நான் சடசடமும் பேசும்போது சிரிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ளவங்க
0: இல்ல. நான் பார்க்கும்பொழுது நான் பேசும்பொழுது உங்களுக்கு நான் வானொலியில் வந்து பேசிக்கொண்டிருக்க ஒரு தொகுப்பாளர் என்று உங்களுக்கு புரியுமா? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பேசும்பொழுது வீட்டிலே எல்லோருமாக குடும்ப உறவுகள் இணைந்து சல்லாபமாக உல்லாசமாக குதூகலிக்க ஒரு குதூகல குடும்பம் போல இருக்கின்றது. பார்க்க அங்க நவரசமும் இருக்கும் தானே. ஒருவருக்கு வெட்கம் இருக்கும், ஒருவருக்கு திக்குபாய் இருக்கும், இன்னொருவருக்கு வார்த்தைகள் வேற, அது இன்னொருவருக்கு பிறப்பு ரெண்டு வார்த்தைகள் வேற, இன்னொருவருக்கு உரத்த குரல் இருக்கும், இன்னொருவருக்கு மெல்லிய குரல் இருக்கும். இப்படி எல்லாம் போகும்போது அந்த தாய் இருந்த அவர்களை எல்லாம் தட்டி கொடுத்து தட்டி கொடுத்து போவது போல அந்த நிகழ்வு அழகாக இருந்தது. நீங்கள் அழகாக சிறப்பாக செய்தது. அதுக்கு ஆண் குரல் பெண் குரல் என இரண்டும் கலந்து வந்ததும் மேலும் சிறப்பாக இருந்தது. முத்துவேர்
1: ஆமா, அதுல இன்னொரு பெரிய விஷயம் நான் வந்து எல்லாருக்கும் பாராட்டு ஒண்ணு தெரியுதுன்னா, நான் வந்து பேச ஆரம்பிச்சேன்னா என்னோட பேசணும்னு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்துடுறாங்க.
0: உடனே
1: அவங்களும் நான் ஒரு கருத்து சொன்னா, ஆமா நான் ஒரு கருத்து சொன்னா அவங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அந்த பாயிண்ட் வந்து உள்ளதுனால கொஞ்சம்
0: ஒளிபரப்பு செய்யும் போது நான் கூறியிருந்தேன், எல்லோருக்கும் சில்லப்பிள்ளை விளையாட்டு பிள்ளை என்று உங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்திருந்தேன். நீங்கள் வந்தால் அனைவரும் வந்து உங்களோடு ஒரு குடும்பத்தில் ஐந்து குழந்தைகள் இருந்து இறுதி கடைசி குழந்தை செல்ல குழந்தை, எல்லோரும் அக்கா அண்ணா அம்மா பெரிய அண்ணா அண்ணா எல்லாரும் அந்த குழந்தையை தான் சீண்டிக்கொண்டும் அந்த பிள்ளையை தான் உதவியும் செய்து கொண்டிருப்பார்கள். கவனித்திருக்கிறீர்களா? அதே போன்றுதான் நீங்கள் அனைவரும் வந்து பார்க்க நான் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கும் போது என் குழந்தைகள் எல்லாம் இப்படி எவ்வளவு மகிழ்வாக, உண்மையில நல்ல ஒரு நிகழ்ச்சி நல்லா இருந்தாலும் அதை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். நல்லா இருந்த நல்லா ஒரு காப்புணர்வும் இல்லை.
1: எனக்கு எனக்கு பொதுவா ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து மக்கள் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும், அது மட்டும்தான் நான் விரும்புறேன். அது நான் மகிழ்ச்சியா இருக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்.
0: அதனால தானே அன்று நாங்கள் விளையாடணும். அடுத்தவர்கள் மகிழ்வாக இருந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி.
1: ஆமா, அது நிறைய பேர் வந்து நான் பார்க்கையில நான் சொன்ன அந்த ரெண்டு மூணு மாநிலர்கள் பத்தி சொல்லியிருந்தேன், தடாரென்று மகிழ்ச்சி அடைவது ஒரு சாரார் என்ன மாதிரி வச்சுங்களேன். இன்னும் அடுத்த சாரார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி சிரிச்சு எல்லாம் அரட்டை அடிச்சு எல்லாம் பண்ணா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொன்னீங்க எது சொன்னீங்கன்னு திருப்பி நான் மட்டும் கேட்பாங்க. அதுல அவங்களே கொஞ்ச நாள் அப்படியே ட்ரைனிங் கொடுத்து அவங்களும் ஓரளவு மாறி வந்துருவாங்க.
0: நீங்கள்
1: மூணாவது ஒரு பிரிவு,
0: நீங்கள் எவ்வளவோ வளர்ந்தீர்கள் காற்றாலையில் வந்து கவனிச்சு உங்களுடைய வளர்ச்சி எனக்கு தெரிகின்றது. அந்த வகையில இப்ப பாடல் கூற இருந்தீர்கள், மறந்து விடாதீர்கள் பாடல் என்ன கேட்கிறீர்கள்?
1: இல்ல இல்ல இல்ல, பாடல் என்று அந்த பழைய பாடல் கேட்டுக்கிட்டே இருந்தும் இல்ல, ஒரு அருமையான பாடல் ஒன்னு வந்தது. அதுல நிறைய பாடல் இன்னைக்கு நான் தேடி பார்த்தேன், இன்னைக்கு ஒரு பாடல் வந்து வந்தது, இந்த தங்க பதுமைங்கிற படத்துல என் வாழ்வில் புது பாதை கண்டு
0: அழகாக
1: போடாமல் தடுமாறி நின்றேன், என் வாழ்வில் புது பாதை கண்டு. சுசீலா அம்மா பாடிய பாடல் எல்லாம் நிறைய எடுத்து
0: நினைக்கிறானு. அருமையான ஒரு மெலோடி இந்த பாடல். இன்னிசை இசை கூட நல்ல வார்த்தியங்கள்,
1: அருமையான இசை, நல்ல கவிதை நயம். பொதுக்கு வந்து அந்த பாடல வந்து பத்மினி அம்மா வந்து அவ்வளவு இளமையா இருப்பாங்க ஆரம்ப காலத்துல
0: நாட்டிய பேர்.
1: ஆமா, அவ்வளவு இளமையா இருப்பாங்க, லீனமா இருப்பாங்க. அரம்ப காலத்துல அந்த படத்துல நல்ல டான்ஸ் ஆடி
0: பரதநாட்டியம் பரதநாட்டியம் பயில சென்றதே அவருடைய தந்தை, தன் மகள் உடல் உறுப்பு உடல் மெலிந்து கொண்டு போகிறார், விளைவுக்கு உடல் நல்லாக பெற வேண்டும் என்ற பயிற்சிக்காகத்தான் முதல் பரத கலைக்கு அனுப்பினவர். ஆனால் அவர் நாட்டிய பேரொழியாக வந்து விட்டார். அளவுக்கு ஈடாக எந்த நடிகையும் இல்லை, இதுவரையிலும் இல்லை. சிறப்பான தரமான நடிகைகள் வந்திருக்கின்றார்கள், ஆனால் நடிக பேரொழி பத்மினி அம்மா போன்று எந்த பாத்திரமும் சரியாக செய்கிறதுக்கு அவ ஒரு வித்தியாசமான ஒரு குணாம்சம், வித்தியாசமான நடிப்பு திறமை, முகபாவனை அவவிடம் இருந்தது. இன்றைய காலகட்டத்திலும் ஒரு நடிகை நான் குறிப்பிட்டு சொல்வேன், ஜோதிகா. பிற்காலத்தில் வந்த நடிகை தான் அவை பலதரப்பட்ட நடிப்பு. இந்த தேவிகா என்ற நடிகை கண்ணாலும் உதட்டாலும் நடித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது போல இந்த ஜோதிகாவில் அந்த தன்மை நான் பார்த்தேன். கவனித்து பாருங்கள், ஜோதிகாவில் அந்த முகபாவனை கண்ணாலும் இதழாலும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதம், அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதங்கள் இருக்குது ஐயா. அதுல பத்மினி அம்மா சிறப்பான ஒரு நல்ல நல்ல தேர்வு எடுத்திருக்கு, நல்ல பாடலும் என்பாள் புது பாடங்கள் பார்ப்போம். அந்த பாடலை ரெண்டு பேரும்
1: என் வாழ்வில் புது பாதை கண்டு ஏதும் தோணாமல்
0: தடுமாறினேன்,
1: கண்டதினாலே தங்கு தாரையும் கடல் போல இது கனவோ அன்னோ எனதே நீ சுபாயோ இது கனவோ அன்பி மனோ எனதே நீ சொல்வாயோ.
0: எளிமையான பாடல் என்ன கருத்துக்களை பார்த்தீரா? என் வாழ்வில் புது பாதை கண்டேன், என் தோணாமல் தடுமாறுகின்றேன் இல்லையா? காணாத கண்டதினாலே பொங்கும் அந்த உள்ள என்ன வரிகள் ஐயா, அப்படி எதுகை மூலையோட தொடர்ந்து வந்து கொண்டிருக்க. ஒரு வரியை விட்டாலும் உடனே தொட்டு விடலாம் நாங்கள். அந்த இசை மனதில் இருந்தால், ராகம் மனதில் இருந்தால் நல்ல விடயம், நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல தெளிவு. புதிய பாடல்களும் நிறைய நல்ல பாடல்கள் இருந்தாலும் இந்த பழைய பாடல்கள் நாங்கள் எடுத்து வைத்து பேசக்கூடியதாக இருக்கும்.
1: எனக்கு பிடித்தது கவிதை நயம், அடுத்து வார்த்தை உச்சரிப்பு, மூன்றாவது ராகம், அடுத்து இசை. இது எல்லாமே கலந்தது பழைய பாடல்கள் தான்
0: இருக்குது இருக்குது.
1: அதனாலதான் நான் அப்படியே பார்த்து தேடி எடுக்கிற மாதிரி வருது.
0: இப்பொழுதும் சில பாடல்கள் நல்ல வரிகளோட வருகின்றது. இங்கேயும் ஒரு இடத்துல கருத்து புரள்வு வந்து விடுவாங்க, அந்த கருத்துல மாற்றங்கள் வரக்கூடிய இருக்கும். அது பிடிக்க சரிப்பட்டு வருதில்லை. நானும் பார்க்கிறேன், இசை நன்றாக இருக்கும், ராகம் நன்றாக இருக்கும், பாடுபவற்ற குரல் நன்றாக இருக்கும், பாடல்ல வந்து கருத்து பிறல்கள் கணக்கு எதுகை மோனைக்காக எதையோ போட்டு விடுகிறார்கள். நேற்று மீது ஒரு பாடலே கண்டுபிட்டு மீராவுடன் சொன்னது இப்படி வரும், இந்த இடத்துல இந்த பாடலுக்கு இப்படி கருத்து இதாக இருக்கு, என்ன கருத்தோட போட்டு அவர் அந்த எதுகை மோனை சந்தம் பெற வேண்டும் என்பதற்காக எழுதி விடுவார்கள். ஆனால் முன்ன நாள் அப்படியில் அவரெல்லாம் கவிஞர்கள், திலகங்கள், காவிய கவிஞர்கள் என்று இருந்தவர்கள் எல்லோரும். இத்தனை கவிஞர்கள் ஐயா, அத்தனை கவிஞர்களும் எழுதும் கவிதைகளுக்கு போட்டிகள் உண்டு. ஒரு திரைப்படத்தில் கவிதைகள் கவிதை எழுதுவார்கள். இப்பொழுது அப்படி இல்லையே. நானும் முத்துவேலுவும் இன்னும் நாலு பேரும் சேர்ந்தால் ஒரு படம் எடுத்து போட்டு போகலாம் இந்த காலத்தில். முகம் அழகு அல்லது அந்த எல்லாரும் கொடுத்து தூக்கி போட்டு அடிப்பானையா ஒரு குச்சி பிடிக்கிறது. நாங்களும் மண்டைய கலவுற மாதிரி இல்லை. அந்த நாளிலே 50-60 வயது வந்தும் எங்களுடைய முப்பெரும் கவிய மூவரசர்களாயிருந்த ஜெனி கணேசன், எம் ஜி ராமச்சந்திரன், சிவாலியார் சிவாஜி கணேசன் ஐயா, மற்றது ஜெய்சங்கர் போன்ற காலங்களிலே நடிகர்களோட தோற்றம் ஐயா எங்களை கவர்ந்து கொண்டு போவோம். இப்ப அப்படி இல்லையே. மூஞ்சை ஐயோ சகிக்க முடியாது. நான் அதுக்காக கூடாதுன்னு சொல்ல வரல. அவர்களும் கண்ணாடியில முகத்தை பார்ப்பவர்கள் தானே. பணம் இருக்குது, தனக்கு அங்க படத்துறைகள் தொடர்பு இருக்குது, சிபாரிசு இருக்கு, வரக்கூடாது ஐயா. இப்பொழுது தென்னகத்து திரை படம் எங்கேயோ போய் கொண்டிருக்கு. அதுக்குள்ள வர புதிய பதிவாளர்கள், பாடல்களை பதிவு செய்கிறவர்கள் ஐயோ. எனவே நல்ல பாடலை நீங்க தெரிவு செய்திருக்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பழைய பாடல்களில் தான் இவர்கள் இருக்கு என்று கூறும் விதத்திலே அவர்கள் எல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தவர்கள் கூறுங்கள். அந்த கவிஞர்
1: நேற்று இன்னொரு பாடலும் ஞாபகம் வந்தது. அதுல மிகப்பெரிய வேடிக்கை வந்து ஒரு கண்ணதாசன் அவங்க இருந்தது. அவர் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான். அதுல பாத்தீங்கன்னா அதுல ஆயிரம் அத்தான் வருது.
0: ஆமா ஆமா ஆமா, அது மட்டும் இல்ல,
1: ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அத்தான், அதாவது தான்லதான் முடியும். ஒரு வார்த்தை வந்து தான்லதான் முடியும்.
0: அதே போன்று காய் காய் காய் என்று வந்த பாடல்கள் இருக்கிறது. தேன் தேன் தேன் என்று வந்தது. அப்படி அவர்கள் எனக்கு கவிஞர் கண்ணதாசனை நினைக்கும் பொழுது இந்த இலக்கண இலக்கியம் எப்படி ஐயா அவருக்கு புகுந்தது என்று தெரியவில்லை. இலக்கியம் இலக்கிய சுவையோட இலக்கணம் தவறாமல் எழுதுவார் ஐயா. ஒரு சில கவிஞர்கள் வாழ்வியல் தத்துவங்களை குறித்து வந்திருக்கின்றார்கள். இவர் தத்துவம் அப்படியே முள்ளிடும். அவருடைய கதை எண்ணி எண்ணி திருப்பி திருப்பி சுவைக்கலாம். நாங்கள் சுவைக்கலாம், ஆனா பிழையான கருத்து கொடுக்க மாட்டேன். பிழையான கருத்து கொடுக்க மாட்டேன். ஒரு ஒரு இடத்துலயாவது
1: இல்ல, வராது வராது. நான் சிறுவயதுல பள்ளி படிப்பை முடித்தவுடன் எனக்கு வந்து மேல வந்து காலேஜில் படிக்கணும்னா தமிழ் இலக்கியம் எடுத்து படிக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். தமிழ்ல பிஏ தமிழ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு. எங்க ஊர்ல இருந்து காலேஜுக்கு 35 கிலோமீட்டர் ஒரு ஏரியா, இன்னொரு ஏரியா 33 கிலோமீட்டர், இன்னொரு ஏரியா வந்து ஒரு 28 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து டெய்லி பஸ்ல போயிட்டு வரணும். அடுத்து சூழ்நிலைகள்லாம் அனுசரிச்சு சரி வேண்டாம் படிப்பு வேண்டாம்னு பிளஸ் டூட நிப்பாட்டிட்டேன் நானு. அப்ப வந்து எனக்கு என்ன யோசனை இருந்ததுன்னா, அப்ப ஒரு கனவு சொன்னா வந்து ஒன்னும் பெரிய அளவுல படிச்சவர் இல்லை, வெறும் பள்ளி படிப்பு மட்டும்தான் படிச்சவர். அந்த இலக்கிய ரசனை அவருடைய எப்படி ஒட்டியது, எப்படி அந்த இலக்கியங்கள்லாம் அவர் கத்துக்கிட்டாரு, இந்த இலக்கியங்களை வச்சு ஒவ்வொரு ஒரு விஷயத்திலும் பாடல் எழுதுற அளவுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய திறமையை வந்து
0: அதற்காக
1: இலக்கியங்களை தேடி தேடி படித்திருப்பார் என்று நினைக்கிறேன்.
0: அனைத்து அந்த காலத்தில் வந்த கல்வி முறைகளும் அப்படித்தான். அப்ப அத எனக்கு ஒரு ஆச்சரியமா, இந்த பாடகர்கள் இந்த பாடலை எழுதியவர்கள் இங்கே எந்த பல்கலைக்கழகத்திலே படித்து வந்தவர்கள், அப்பா இலக்கியத்தில் எங்கே இவர்கள் பட்டதாரி பட்டம் பெற்றவர்கள் என்று எண்ணுவேன். அப்படிப்பட்ட வித்துவான்கள் மகா பிரபுக்கள் பெரிய பிரபலங்கள் எழுதிய இடத்தில் இப்பொழுது வந்து கொடுக்கிறார்களே, ஒரு ஒரு பாடலை எடுத்தால் ஒரு நான்கு வரியும் தமிழ் வரி இருக்காது, நான்கு வரியிலாம் ஒன்று ரெண்டு சொற்கள் வரும், மிச்சமெல்லாம் டங் டோங் டங்கடா டங்கடா டிங்கிரி டிங்கிரி என்று சேர்த்து ஒரு பாடி பாடலை முடிச்சு விடுவார்கள். அதுக்கு அவரும் வந்து உச்சியில இருந்து உள்ளங்காலம் துள்ளி உள்ளாண்டு துள்ளி ஆடி போட்டு அதுதான் நடிப்பண்ணிட்டு போகிறார்கள். இது பாருங்கள் பழைய படங்கள்லேயே அப்படி 70 mm 35 mm அந்த காலத்தில் 35 mm திரை, பின்பு 70 mm சினிமாஸ்கோப் பண்ணி வந்த பொழுது அந்த அந்த முகத்தை மட்டும் அந்த முழு திரையிலும் காட்டக்கூடிய முக பாவனை தரக்கூடிய நடிகர் நடிகையர்கள் தான் அன்று தோன்றி எங்களை கவர்ந்தார்கள். இன்று அந்த திரையிலே பார்த்தால் கதாநாயகன் கதாநாயகி முன்னுக்கு விட்டுட்டு பின்னாலே ஒரு 25 பேரை போடுவாங்க, அவங்க ஆடும் போது இவர்களுக்கு நடிக்க தெரியாதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள, அவங்களைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டிய வேறு வந்தாங்க, கவனத்தை அப்படி திசை திருப்பி போட்டு இந்த நடிகர்கள் உட்காந்து தெரியப்படாது, இவர்கள் வந்து காலை மாட்டி கையை மாட்டி இப்படி இப்படி ஆடி போட்டு போறோம். ஒரு பெரும் நடிகராக இருந்தவர், அவர் வந்து அங்க எந்த விதமான பாவனையும் காட்ட தெரியாது, கையை சுத்துவார் குரலி வித்தவை செய்வார் அப்படிப்பட மேஜிக் டைகர் மாதிரி நடித்து விட்டு அவரெல்லாம் பெரும் நடிகராக வந்தது. அதே நேரம் நவரசத்தோட குழந்தையிலிருந்து வளர்ந்து வந்த நடிகர்கள் எல்லாம் பின்னு நினைக்கிறாங்க, அதை எதிர்நோக்கல் இப்ப அந்த கொள்வனவு மக்கள் மத்தியிலே எந்த பொருள் எடுபடுவது என்றால் கொமர்ஷியலாக எடுத்துக்கொண்டு வந்து இப்படியான பிழையான வழிகளை காட்டி வார கதைகளோடு வார பாடல்களும் கதைகளும் தான் ஓடுது திரைப்படமாக வருவது. இப்ப முந்தி அப்படி இல்லை,
1: பாடல்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்ல முகபாகம் காட்டக்கூடியவர்களை வந்து க்ளோஸ் அப்ல அந்த பாட்டுக்கு எடுத்துக்கிறாங்க,
0: கண்டிப்பாக தனி நடக்க விடுவாங்க
1: முகபாகம் தெரியாதவங்களை என்ன பண்றாங்கன்னா லாங் ஷாட்ல எடுத்துறாங்க,
0: லாங் ஷாட்ல மூஞ்சியை காட்ட மாட்டாங்க. கலர் இப்ப அந்த கலர் வந்ததால இன்னொரு நன்மை அவங்களுக்கு, பிளாக் அண்ட் ஒயிட்ல பிழைகள் எல்லாம் துல்லியமாக தெரியும், கலர்ல தெரியாது, கண்ணுக்கு கலர் எல்லாம் அதிகமாக காட்டி கண் பார்வையின் விழியிலே அகலமாக தெரிகிறது. இந்த ஆட்டம் இவர்களை விட நடன பயிற்சியில பள்ளியிலிருந்து வந்த இந்த நடனத்தை ஆடுபவர்கள் ஆண்களும் பெண்களும் அழகாகவும் சிறப்பாகவும் நடிக்கின்ற அவர்களை எல்லாம் துல்லியமாக காட்ட மாட்டார், இவர்களை மட்டும்தான் காட்டி போடுப்போம். இந்த இவற்றை படத்தில் தான் எங்க படம் விடுபடுது எங்கள் மோசம் ஐயா. முந்தி முன்பு எல்லாம் நடிகர் தேர்வு என்றால் எத்தனை தேர்வு இருக்கும், ஆளை பார்ப்பார்கள், உயரம் பார்ப்பார்கள், கையை பார்ப்பார்கள், கை அசைவை பார்ப்பார்கள், நடையை பார்ப்பார்கள், சிரிப்பை பார்ப்பார்கள், பற்கள் பார்ப்பார்கள், இவற்றையெல்லாம் பார்த்து உடல் சாந்திரிய லட்சணம் அத்தனை நலைவன் ஒரு கதாநாயகனாக ப்ரொடியூஸ் பண்ணலாம், இந்த கதை கேட்ட நாயகன் வந்தான் என்று என்ன அவன் இந்த வெள்ளமை இருப்பதை காட்டிக்கொள்ளக்கூடிய அங்க அடையாளங்கள் அவனிடம் இருக்கு. இரண்டாவது குரலை பார்ப்பார்கள், குரல் அவர் குரல் மூலம் நடிக்கின்றாரா, அந்த குரல் வந்து தங்களுடைய கருத்தினுடைய நவரசத்தையும் வெளிக்கொண்டு வருகின்றதா, அதற்கு முற்பாவது சொந்த குரலில் பாட வேண்டும், சொந்த நடனம் ஆட வேண்டும், சொந்தமாக சண்டை பிடிக்க வேண்டும். எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் காலத்தில் அதுக்கு முன்பு சி எல் ஆனந்தன் போன்ற நடிகர்கள் எல்லாம் வந்த காலத்தில் அவர்களெல்லாம் சண்டை பயிற்சி வாழ் சண்டை எல்லாம் நன்றாக புரியக்கூடியவர்கள், சிலம்பம் எல்லாம் நன்றாக செய்யக்கூடிய, வாகனம் என்றால் வாகனம் ஓட்ட வேண்டும் அவர், அப்படியெல்லாம் டூப் என்ற பொருள் அந்த நாளையிலே குறைவு, இப்ப எல்லாம் டூப் தானே, இதுல காரை எடுப்பார் அங்க இடையில ஒரே ஆள் தானே ஓடிக்கொண்டு வர்றது, காட்சிகளை அப்படி அமைத்து விடுவார்கள். அது தந்திர காட்சிகள் தான். ஆனா அப்படி அந்த ஒத்துறை தேர்வுகளின் மத்தியில் வரும் இசையமைப்பாளர் என்றால் இத்தனை தடவை அவர் வேறு இறங்கி ஸ்டுடியோக்குள்ளே ப்ரொடியூசர் மாரை பார்த்து தங்களுடைய சாம்பிள்களை எல்லாம் காட்டி காட்டி காட்டி வர வேண்டும். இப்பொழுது அப்படி இல்லை. தன் வீட்டில் இருந்தபடி வயலின் என்றால் வாசிச்சு போட்டு டேப்பில் அனுப்பி விடுவார். அவர் பார்த்துட்டு ஓகே இதை எடுக்கலாம் இதில் கட் பண்ணலாம் அவர் எடிட் பண்ணி தேய்ச்சி போட்டு இசையமைப்பாளர் என்று பெறுகிறார்கள். இத்தனை புதிய புதிய இசையமைப்பாளர் வந்துட்டார். எல்லாம் புஷ்பானமா போய் கொண்டிருக்காரு. அந்த காலத்தில்
1: ஒரு பாடல் இப்போ வந்து ஒரு பாடலை முழுமையாக ரெக்கார்ட் பண்ணதில்லை, பிட்டு பிட்டு பிட்டாதான்
0: அதனாலதான் இந்த இது வர்றது. முன்பு அப்படி இல்லை, இசை அமைப்பு கொண்ட ஸ்டூடியோ தனியே இருக்கும். இந்த பாடல் எங்கேயே நிம்மதி என்ற பாட்டிலே மெல்லிசை மன்னர் 100 வயலின் மட்டும் வயலின் வார்த்தையை மட்டும் 100 பாவித்திருக்கின்றார். அந்த 100 ஒலி முறையடியா வரும்பொழுது எது எது கொண்டு தெரியாத அளவுக்கு அதை அமைக்கின்றார். அந்த அந்த அந்த நேரம் அந்த சத்தத்தின் உயர்வு தாழ்வு ஆரோகணம் அவரோணம் அவர் ஒற்றேதா போற மாதிரி செய்வார். இப்ப அப்படி இல்லை தானே. பாட்டின் குரல் வருமா இருக்கும், பின்னணி வாத்தியம் இன்னொரு பக்கத்தால் உங்களை ட்ரம் செட் அடி அடி அடி என்று அடிச்சு மண்டை கண்டையெல்லாம் கிளிகிற மாதிரி அடிப்பாங்க. எங்களோட மரபு வாத்தியங்கள் தோல் வாத்தியம் துளை வாத்தியம் நரம்பு வாத்தியம் ஒன்றுமே இப்பொழுது இல்லை தானே. எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்
1: எலக்ட்ரானிக்
0: கீபோர்டு அமைச்சு அனுப்பி விடுறார்கள். இவியல் தொடுத்து போட்டு இது ஒரு விஷயம் என்று சொல்லுவாங்க. அவர்கள் அப்படி இல்லை. அந்த காலத்தில் இந்த இசையமைப்பாளர் சகல வாத்தியங்களும் வாசிப்பார்கள். ஒரு பாடகருக்கு இந்த பாட சரியில்லைனா இசையமைப்பாளர் தானே பாடி சென்று விடுவார் அந்த கருத்தோடு. இப்ப அப்படி வளர்ந்த கலை அது. அந்த பாடல்கள் எங்களுக்கு இன்னும் கேட்க அழகாக இருக்கின்றது. மூன்றாவது காரணம், இன்றைய பாடல்களில் இந்த பாடலை புது மட்டில் அமைத்தால் கூட இதனுள்ள கருத்துக்களை உள்வாங்குகின்ற அறிவு எங்கள் இளைய தலைமுறையில் இல்லை. பல மொழிகள் வந்து புகுந்து அவர்களை மூளைச்சலவை செய்து விட்டது. அவர் பாருங்கள், அவர் பேசும்போது அதில் ஆங்கிலம் இருக்கும் ஹிந்தி இருக்கும் எல்லா மொழியும் கலந்துதான் அந்த பிள்ளைகள் இந்த குரலில் வருகின்றது. வீட்டிலேயும் பெற்றோர் வந்து ஆங்கில மோகம் பிடித்து ஆங்கிலத்தில் எதை எடுத்தாலும் ஆங்கில சிட் டவுன் ஈட் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். அம்மா பசிக்கிறதுனா கம்மன் சிட் அண்ட் ஈட் என்று சொல்ற தெரிந்தவர்கள் அந்த பையன் ஐ எம் ஹங்கிரி என்று சொன்னால் கூட வாமகனே சாப்பிடு இதில் அமர் உட்காரு என்று சொல்லி தமிழிலே சொல்லி பழக்கி வந்தால் அந்த தமிழ் வீட்டிலே இருந்தே வாழும். நான் என்னுடைய தமிழ் ஓவியத்தில் இதை கூறியிருக்கின்றேன். தமிழ் வளர்வதற்கு எங்களுக்கு வீட்டிலே
1: தான் இருக்கு. பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யறாங்கன்னா, பள்ளிக்கூடத்திலயும் இங்கிலீஷ் தான் பேசணும், வீட்லயும் இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னு முதல் கண்டிஷனே அதான் வைக்கிறாங்க.
0: நாங்கள் வைக்கிற கண்டிஷன் இங்கிலீஷ பள்ளிக்கூடத்திலே வச்சுக்கொள், தமிழை வீட்டில் வைத்துக்கொள்ள பேச வேண்டும். நல்லது முத்துவேல், நீண்ட நேரம் பேசிவிட்டோம். உங்கள் பாடல் காற்றலைச்சலன் மீண்டும் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுவோமா?
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் வந்தவர் சேர்ந்து விட்டார். இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். இது முதலில் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சபையிலே கதம்ப நிகழ்வில் உங்களுக்கு 11:22 எங்களுக்கு 1:52. இன்றைய அழைப்புகள் குறைவு காரணம் நான் எனக்கு தெரியும். இன்றைய நாளிலே நீங்கள் உங்கள் தொலைபேசிகள் மூலம் கிட்ட நெருங்க முடியாத பார்க்காத உறவுகள் என்று தூரம் தூரமாக இருப்பவர்கள் சித்திர வருஷம் வந்துவிட்டது தானே என்று எல்லோருடன் உறவாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று தெரியும். ஒரு சிலருக்கு தொலை தொடர்புகள் பொருத்தமில்லை என்று சொல்லி கூறியிருக்கின்றீர்கள். தொடர்புகளை ஆட முடியவில்லை என்று எழுதியிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நாங்கள் உறவாடி கொண்டிருக்கோம், நலமாக இருப்போம் என்று கூறுகிறோம். நாள் மணி நிமிடம் தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடல் என்ன கூறுகின்றது கேட்போம்.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே இந்த நாள்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

இனிமையான அந்த பாடல் அந்த நாள் ஞாபகத்தை ஓட்டிச் சென்ற வேளையிலே இது மன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்திருக்கின்றோம். கதம்பன் நிகழ்வில் ஒரு சில அன்பு உறவுகள் வந்து இணைந்து கொண்டு செல்கின்றீர்கள். ரதீஷ் நீங்கள் அழைப்பு விடுத்தீர்கள், அந்த வேளையின் ஒரு உறவு இணைந்து கொண்டிருந்தவர். ஒரு வழியில் நான் இருக்கின்றேன், ஒரு வழி அழைப்பை ஏற்று பேசும் பாக்கியத்தில் நீங்கள் வரலாம். முடிந்தால் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. புதிதாக வந்த உறவுகளுக்கு இந்த இலக்கம் தெரிந்திருக்க வேண்டும். இருப்பினும் கூறுகின்றேன், 647-8744-15 என்ற முகவரிக்கு வாருங்கள். 12 மணி வரை கதம்பம் நிலைத்திருக்கும். வருபவர்கள் அழைக்கப்பட்டு பேசி அவர்களுக்கான பாடல்களும் கொடுக்கப்படும். புலனத்தில் எழுதுவதும் குறைவாக இருக்கின்றது. நான் நினைக்கிறேன் உங்களுடைய நெட்வொர்க்குகள் சரியாக எல்லோருக்கும் கிடைக்கவில்லை என்பது தெரிகின்றது. புதிதாக இணைவதற்கு யாரும் இல்லை, புலனத்திலும் கேட்டு எழுதவில்லை. உங்களுடைய நெட்வொர்க் குறைவாக இருக்கும். இரண்டாவது, இன்று நிறைவான தொடர்புகள் உங்களுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியும். இன்றைய நாள் எல்லோருடன் நீங்கள் அழைத்து பேசி மகிழ்ந்து கலந்துரையாடி கொண்டிருப்பீர்கள் என்றும் புரிகின்றது. நேரமும் போய்கொண்டிருக்கின்றது. 11:29 உங்களுக்கு இப்பொழுது 11:30 ஆகின்றது. இரவு நித்திரைக்கு போகும் வேளை, சித்திரையும் பிறந்த வேளை, சற்று நீங்கள் இடரோடு இருப்பீர்கள், தொடர்போடு இருப்பீர்கள், இணைந்திருப்பீர்கள், அணைந்திருப்பீர்கள். முடிந்தால் காற்றலைக்கு வந்து கலந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு பாடலை கேட்போமா? இதுவும் ஒரு இனிமையான ஒரு பாடல் கேட்டு விடுவோம்.

0: கொஞ்ச நேரம் உங்களை மறந்து நாங்கள் பேசிக் கொள்வதற்காக காத்தலைக்கு வந்து பேசிக் கொள்ளுங்கள். அன்பு உறவுகள் வர எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், வெறுது நேரத்தில் வரலாம், எல்லோரும் பேசட்டும் என்றும் விட்டு இருப்பீர்கள். அடிக்கடி வந்து கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு வசதி ஏற்பட நேரம் என் வழி இடையூறு இல்லாமல் இருக்கும்போது அழைத்து விடுங்கள். நீங்கள் அழைப்பதற்கு காத்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரிகின்றது. அழைத்து பேசிக் கொள்ளுங்கள். வணக்கம்.
1: வணக்கம். சுகமாக இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கார்த்திகேயன் ஆசான் அவர்களே. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக இருக்கிறோம். எல்லாம் இறைவன் புண்ணியத்தால்.
0: இறைவனுடைய
1: அனைவரும் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என நினைக்கிற மனது நமக்கு இருக்கிறது.
0: அது தாராள மனப்பான்மை ஐயா, அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் ஐயா. அந்த மனப்பான்மை
1: அனைத்து உயிர்களும் நலமாக இருக்க வேண்டும். ஆமா, இப்பொழுது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாததால் பல விலங்குகளுக்கு, அதாவது கால்நடைகள், மாடு மாடு பூனை துணிகளுக்கு கூட குரங்குகளுக்கு எதுவும் இல்லாமல் இயங்குகின்றன.
0: அவர்களுக்கு இடையூறு இல்லை. நாங்கள் அவர்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் மிருக காட்சி சாலையில், பறவை காட்சி சாலையில் சென்று பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் முடங்கிவிட்டோம், அவைகள் வந்து எங்களை பார்க்கின்றது. நேற்றைய தினம் மாலை நேரம் இங்கு மழை ஒன்று பெய்திருந்தது. அப்பொழுது இங்கே அந்த ரொபின் என்ற ஒரு குருவியை ஒன்று வாழது நான் முதலில் கூறியிருந்தேன். கூட்டமாக வந்து பின்னாலே எங்கள் வீட்டுக்கு பின்னால் கொஞ்சம் நீட்டு நிலம் உண்டு. அங்கே வந்து மழை வந்தவுடன் புல்வளுக்குள்ளேருந்து புழுக்கள் பூச்சிகள் இருக்கும் பொறுக்கி ஆனந்தமாக கலந்து ஒரு 15-20-30 குருவி ஒரே அடியா இருக்கும்போது மகள் பார்த்துவிட்டு ஓடியதுன்னா, அப்பா நிறைய குருவி வந்திருக்கப்பா. அப்ப கூறினேன், எங்களை நலம் விசாரிக்க வந்திருக்காரு, சுதந்திரமா எங்கும் பறந்து திரிகிறது. ஆக்கள் நடமாட்டம் இல்லை தானே, எங்கும் பறந்து திரிகின்றது.
1: ஆமா கண்டிப்பா, அது இந்த காலகட்டங்கள்ல அதுவாவது சுதந்திரமா இருக்கட்டும்.
0: நிச்சயம் ஏன்டா இந்த கூறுங்க நீங்கள்.
1: இன்றைக்கு சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி. ஆனால் தமிழர் புத்தாண்டு மலர்ந்திருக்கிறது, தமிழன் மலராமல் இருக்கின்றான் வீடு வழியே. அது கொண்டாடும் பட்சத்தில் இல்லை யாரும். அதனால்தான் இந்த முறை மொன்றியல் தமிழ் வானொலியில் புது வருட சிறப்பு நிகழ்ச்சிகள் வரவில்லை. எங்கள் அறிவிப்பாளர்கள் கலைஞர்கள் எல்லோரும் உந்தினார்கள் அதை செய்வதற்கு. ஆனால் நாங்கள் மனம் எங்களுக்கே மகிழ்வில்லாம இருக்கின்றோம். பக்கத்தில் என்ன நடக்குது என்று தெரியாம இருக்கின்றோம். அப்ப எப்படி அதை கொண்டாடுவது? வருட பலன்கள் என்று ஒன்று இருக்கின்றது. அப்ப அது ஒரு தீராத வீட்டுக்குள் முடங்கி இருக்கும் பலனை கொண்ட வருடம் நமக்கு ஏன் என்ற ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கின்றது திரு கார்த்திகேயன் ஐயா. ஆனாலும் எங்கள் மரபு முறைப்படி வளமையாக அந்தந்த ஆலயங்கள், எல்லா ஆலயங்களும் தங்கள் முறை படி அதை செய்கின்றார்கள். அந்த மதம் அழிந்து போகக்கூடாது. அவர்கள் செய்யும் அந்த கிரியைகளினால் எங்களுக்கு எல்லாம் கலாச்சாரம் கிடைக்கட்டும் என்று அவர்கள் அதன் உள்ளே இருந்து இறைவனை துதிக்கின்றார்கள். நாங்கள் கடவுளின் அருளாலே நாங்கள் காட்சியாக பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் சொல்லித்தான் எனக்கு அந்த எண்ணம் வருகின்றது. உண்மையிலே மகளக்கட்டை என்று என்ன கிழமை என்று வீட்டுக்குள்ளே இருக்கின்றோம் கார்த்திகேயன். இந்த தொலைபேசியை கையில் எடுத்தால் அதில் கீழே ஒரு வரியிலே வருகின்றது. இன்றைக்கு 14/4/2020 அது அது கூற மாட்டேது. புது தட்டி கொண்டு போனாதான் மக்கள் போட்ட புது வருட வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் போடுகிற ஒரு சிலர் யாருக்கு ஐயா யார் என்று புது வருட வாழ்த்தை அனுப்புவது. மரணக்கிடங்கை நோக்கி மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையில் என்ன கொண்டாட்டம் முடியாது ஐயா.
1: கொண்டாட்டம் கூடாது என்றுதான்
0: முடியாது. கொண்டாட முடியாது மனதிலே
1: முடியாது. ஆண்டுகளில் இன்று மட்டும்தான் நான் வெளியிலே செல்லவில்லை, கோயிலுக்கும் செல்லவில்லை என்று.
0: அநேகமா நீங்கள் ஆன்மீகத்தில் நீங்கள் மனித நேயத்தில் ஈடுபாடு, நீங்கள் பரோபகாரத்தில் ஈடுபாடு செய்வார்கள். வெளியிலே செல்ல முடியாது. இப்பொழுது உண்மையான மனித நேயமும் பரோபகாரமும் புரிந்துணர்வும் எங்களை நாங்கள் உணர்ந்து வீட்டிலே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதுதான் எங்களால். இப்ப நான் தனிமனிதனாக இருக்கலாம், தனிமனிதனால் குடும்பம் இருக்கின்றது. எங்களால் எங்கள் குடும்பம், எனக்கு ஒன்று வந்துவிட்டால் வைத்தியசாலை கொண்டு வந்தால் யாரும் வந்து திரும்பி பார்க்க முடியாது. நான் இறந்து விட்டால் கூட என் மகள் திரும்பி என் வீட்டுக்கு வராது, என்னுடைய எய்ம கடனுக்கு என் பிள்ளைகள் கூட வர மாட்டார்கள். அப்படியா?
1: அமெரிக்க நண்பரிடம் பேசிக் கொண்டிருந்தேன் இப்பொழுது. அவர் சொன்னார், பகலாக இருக்கிறது, வெளியில் திறந்து காட்டினார் எப்படி இருக்கு, சாலைகள் எல்லாம் வெறுத்தோடி கிடைக்கிறது. அவர் சொல்கிறார் இப்பொழுது இங்கு 25,000 நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்க ஊரிலே,
0: அவருடைய ஊரில்
1: மட்டும். ஆமா, இங்க ரோட்டுக்கு போனா யாரும் தடுக்க மாட்டார்கள், சுய கட்டுப்பாடு தான் எங்களுக்கு.
0: மோசமான
1: போலீஸ் கட்டுப்படுத்துகிறது. ஆமா, போலீஸ் கட்டுப்படுத்துகிறது.
0: அமெரிக்காவிலும் போலீஸ் கட்டுப்பாடு இருக்கிறது. மக்கள் அதை 99 வீதம் கடைப்பிடிக்கிறான். அத்தியாவசிய சேவையின் பொருட்டு வெளியே செல்லும் போது அந்த போலீஸ் மறைத்து எங்கே போகிறாய், எதற்காக போகின்றாய், அத்தியாவசியம் என்றார் அனுப்புவார் இல்லையென்றா திருப்பி விட்டு கிடந்தார். அது மாதிரிதான் கனடாவிலும் கணவன் மனைவி கூட வாகனத்தில் முன்னுக்கு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கல, வாகனத்தில் டிரைவர் சீட்டிலே கணவனும் பின்னாலே மனைவி 3 அடி தூரம் தள்ளி இருக்க வேண்டும். இருவரும் போகும் பொழுது எங்கே போகின்றார் என்ற கேள்விக்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும். யாரையும் பார்க்க போக முடியாது, கோவிலுக்கு செல்ல முடியாது, பெரும் கொள்வரவு செய்யப்படணும், ஒரு ஆள் போய் செய்து கொண்டு வரலாம், அப்படி எனக்கு எங்களுக்காகத்தான் அவர்கள் தருகின்றார்கள். அதை 100 வீதம் கடைபிடிக்கின்றார்கள், சுகமடைகின்றார்கள். இருப்பினும் இந்த வைரஸ் தொற்று என்று சொல்லி எண்ணிக்கை கூறுகின்றார்கள் கார்த்திகேயன் ஐயா, அது வந்து சந்தேகிக்கப்படுபவர்கள் தொகைதான் அந்த தொகை. அதில் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டு வந்தார்கள் என்ற தொகையை யாரும் கூறுகிறார்கள் இல்லை, அதில் மரணித்தவர்கள் கூறுகின்றார்கள். மரணித்தவர்களுள் உள்ள விகிதத்தை பார்த்தால் உயர்ந்த வயதுள்ளவர்கள், அதாவது பக்க விளைவு நோயாளர்கள் தான் இறந்திருக்கின்றார்கள். நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்கள் நோய் வாய் வராமல் தன்னுடைய கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து உணவு வகையிலும் நடை உட பாவனைகளிலும் மற்ற நடத்தைகளிலும் அவர்கள் நலமாக இருப்பவர்கள் வாழ்கிறார்கள். மதுவிலக்கு, புகைத்தல், இந்த போதை வஸ்துக்களுக்கு எல்லாம் அகப்படாதவர்கள், ஒரே கடை உணவு, அதாவது ரசாயன பொருட்கள் ஊட்டிய உணவுகளை உண்டவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த நோய் பாதிக்கின்ற.
1: நீங்க சொன்னீர்கள் 10 வயது 15 வயது சிறுவர்கள்லாம் பீடி பிடிக்கிறார்கள் அங்கே.
0: அது கட்டுப்பாடு இல்லை, இவர்கள் கட்டுப்பாடு. இங்கே 19 வயதுக்கு கீழ்பட்டவருக்கு வர்த்தக நிலையங்கள், அவர் சின்ன கடையில் கூட போய் அவர் சிகரெட் வாங்க முடியாது. ஆனால் பாடசாலைக்கு வெளியே நான் வாகனத்தில் செல்லும் போது காலையில் 16 பையன் வெளியில பார்க்கிங்ல நின்று சிகரெட்டை பத்துக்கிறான், யாரும் தடுக்க முடியாது. எப்படி கிடைத்தது அவனுக்கு? அவனுடைய நண்பர்கள் அல்லது பெற்றாருடைய பக்கத்தில் இருந்து திருடி கொண்டு வந்தார். எல்லோருமே அதை நிப்பாட்டி விட்டா ஏன் அந்தபடி இவர்கள் முதல் கடையிலே நிப்பாட்டினால் ஏன் அவர்கள் உபயோகிக்க போகிறார்கள்? இன்று தமிழ்நாட்டிலே மது கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது இல்லையா? ஆனா பிளாக்லே விற்பார்கள் தானே. எங்களவர்கள் மிகவும் அதிபுத்திசாலிகள். எதுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றதோ, எதுக்கு கட்டுப்பாடு இருக்கின்றதோ, அது நாங்கள் தட்டுப்பாடு தான் வாங்கிக் கொள்ளலாம்.
1: என்ன
0: பாடலை
1: என்று
0: கூறுங்கள்.
1: சரியோ தவறோ நான் காதலிப்பது என்ற ஒரு பாடல் இப்பொழுது கேட்டேன், அதை உங்களிடம் கேட்டு விடுவேன்.
0: சரியோ தப்பா தவறோ நான் காதலிப்பது, நல்ல ஒரு பாடல், புதிய பாடல்.
1: ஆமா,
0: தெரியாமல் காதலிக்கின்றான். ஏதோ சட்ட முடியோ காதலிக்கு பாப்பாட்டு காதலிக்கிறான் அந்த பையன். தரியோ பிள்ளையோ காதலி
1: பாடலை
0: எப்படி இருந்தாலும் நாங்கள் தமிழர்கள் ஒரு வருடம் வந்ததென்றதை நாங்கள் அறிகின்றோம். அந்த பலாபலன்களை நோக்கி நகர்ந்து செல்வோம். நன்றி உங்களுக்கு.
1: அனைவருக்கும் சுகம் பெற வேண்டும்,
0: நலமாக
1: மீண்டும் இந்த நிலை சகஜ நிலைக்கு இந்த உலகம் திரும்ப வேண்டும்.
0: அதுதான்
1: அந்த ஆன்டிபயோட்டிக், அதாவது யாராவது தெய்வம் தான் கொடுக்கணும், அதாவது இந்த மனதை உருக்கி தெய்வத்திறன் கேட்க கேட்க அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த தெய்வ ரூப அவ தெய்வத்தின் ரூபத்தில் இப்பொழுது பார்மசிஸ்ட் தான் இருக்கிறார்கள். ஒரு ஆன்டிபயோட்டிக், அதாவது ஒரு வேக்சின்.
0: அது உங்களுக்கு ஆன்மீகத்தில் நன்றாக ஆழமாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் இறை சன்னிதானங்கள் கிடைப்பது தெரியும். அதுதான் அந்த தீர்த்தம். அதை
1: எடுத்துக்கொள்ள இந்தியர்கள் உணவு முறை இது மாதிரி சித்த மருத்துவம் இருப்பதால் தான் தப்பித்துக் கொண்டிருக்கிறது.
0: உண்மை, உண்மை, முற்றிலும் உண்மை.
1: ஆமா, தப்பித்துக் கொண்டிருப்பது காரணம் இந்த இந்த மூலிகைகளும் ஒரு விதத்தில் சிறந்த
0: பணியாற்றுகிறது.
1: நான் இப்பொழுது கேட்டேன் அமெரிக்காவில் இது நினைக்காது,
0: இங்க கிடைக்காது, இங்க கிடைக்காது, இங்க இல்ல
1: கிடைக்காது.
0: நல்லது ஐயா, நாங்கள்
1: மீண்டும்
0: நன்றி நன்றி. செல்வகுமார் வணக்கம். புதுக்கோட்டை செல்வகுமார் வணக்கம். மகனே எப்படி இருக்கின்றீர்கள் செல்வகுமார்?
2: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள், உங்கள் குடும்பம், அயல் உறவினர்கள் எல்லோரும் நலமா?
2: அனைவரும் அனைவரும் நலம் ஐயா.
0: நல்லபடியா? உங்களை உங்களோட பேசுவதற்கு நான் காத்துக் கொண்டிருந்தேன். வழி
2: அனைவரும்
0: கூறுங்க. உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கின்றதா?
2: நெட்வொர்க் கிழக்கு பார்த்து நிக்கிறேன்.
0: கிழக்கேதான் பார்க்க வேணும், வடக்கேயோ மேற்கேயோ போக கூடாது. வடக்கேதான் இந்த காந்த சக்தி இருக்கின்ற, தெரியுது, வட திசையில்.
2: ஆமா, இடமிருந்து வளமா தான் சுத்துது. கிழக்கும் வடக்கும் தான், கிழக்கும் மேற்குமா தான் அந்த காந்த சக்தி போகுது.
0: இல்ல, வடக்கு வடக்கிலிருந்து அது உற்பத்தி ஆகி வருகின்றது. வடக்கிலேதான் காந்த சக்தி வடக்கிலேதான் இருக்கின்றது, சுத்துவதால் அணிகிறது. மற்றது இன்று நாள் எப்படி உங்களுக்கு அமைந்தது?
2: இந்த நாள் வழக்கம் போல வீட்டுக்குள்ளேயே அரெஸ்ட் தாங்க.
0: ஆமா, நாங்கள் எல்லாவற்றையும் வீட்டுக்குள்ளேயே உண்டு உணவு. அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு இல்லையா? இந்த நேரத்தில் இப்படி
2: இவ்வளவு காலம் வேலை செஞ்சாங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு இது விட்டுப்பாருன்னு தோணுச்சு.
0: இந்த விதத்துல உங்களிடம் ஒரு கேள்வி. புது வருஷம் ஒன்று ஒன்று வருகின்றது என்றால் நீங்கள் என்ன பாடுபட்டு? ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முந்தி வீடெல்லாம் அடிச்சு, வீட்டு பெண்களுக்கு எல்லாம் கடுமையான வேலை, ஆண்களும் ஓவர் டைம் பார்க்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், புத்தாடை வாங்கணும், புதிய பொருள் வாங்கணும், நகை வாங்கணும், எப்படி ஓடி திரிந்தோம். இப்போ நேற்றைய பொழுதும் இன்றைய பொழுதும் ஒரே மாதிரி இருக்குது எங்களுக்கு.
2: புது டிரெஸ் யாருமே போடல.
0: நானே எங்க வாங்கறது?
2: வீட்டுக்குள்ளே
0: போட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நேற்றும் இன்றும் நாளையும் ஒரே மாதிரி தான் தெரியும். எனக்கு உண்மையில கிழமைகள் தெரிவதில்லை இப்பொழுது.
2: ஆமா, எனக்குமே இன்னைக்கு வீட்டுல கேட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன். இன்னைக்கு புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமையான்னு எனக்கு டவுட் ஆகி போச்சு.
0: இதே கேள்வியை நான் என் மகளிடம் கேட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து விட்டது. என்னென்றால் அவ இந்திய இந்திய நேரத்தோட இருக்கின்றா, அவளுக்கு மனதில் இந்திய நேரம் மணி கணக்குதான். அவ இந்த நேரம் அவளுக்கு வராது, எனக்கு இந்த நேரத்தை பார்த்துக் கொள்வேன். இந்த கையில தொலைபேசியில விழுந்து கொண்டிருக்கேன். மகள் இப்படி இருக்கணும். ஒரு கேலண்டர் பார்த்தால் இது செவ்வாயா புதனான்னு தெரியாம இருக்கிறது எனக்கு.
2: ஒரே டவுட் எனக்கு புதன்கிழமை. அப்புறம் தான் சரி, வருஷப்பிறப்பு இன்னைக்கு, வருஷப்பிறப்பு சாமியை கும்பிட்டோம். இறைவா எல்லாத்தையும்
0: சரியாக்கு, கும்பிட வேணும். ஒரு நாள் மனங்களாம் வீட்டுல இருந்து கொண்டு கூறுங்க.
2: நல்ல ஒரு பாயசம் வச்சு சாமியை கும்பிட்டு
0: சந்தோஷம் சாப்பிட்டு ஏதோ கிடைத்ததை கொண்டு இன்று நாங்கள் இதுல புது மகிழ்ச்சி என்னவென்றால், நேற்றைய தினம் தூக்கத்துக்கு போன நாங்கள் இன்று காலை விழித்து உயிரோடு இருக்கின்றோம் என்ற மகிழ்வான செய்தி அதுதான். அதுதான் இப்போ எங்களுக்கு மகிழ்வு. அப்ப
2: நம்பிக்கைங்கிற ஒரு அச்சாணியில்தான் உலகம் ஓடிக்கிட்டு.
0: தினமும் எங்களுக்கு பொழுது விடிந்ததும் நான் எழுந்து விட்டேன், இறைவா உனக்கு நன்றி என்று கூறினால் அதுதான்.

0: பால்வு திறந்து விட்டுரும்.
1: ஒரு ஆளுங்க மலையில இருந்து கீழே உருண்டு விழுந்துட்டாரு, உருண்டாலும் உயிர் போகல. ஆனா சும்மா தடுக்கி விட்டு கல்லு தடுக்கி விட்டு கீழே விழுந்தா ஆள் செத்து போயிட்டான்.
0: பாத்ரூம்ல நம்ம
1: உயிர் யாருக்குமே
0: தெரியாது. பாத்ரூமை அடைத்து விட்டு குளிக்க சென்றவர் தடுமாறி பின்னாடி விழுந்து விட்டார். திரும்பி அவர் எழுந்து வரவே இல்லை. என்னடா மரணமா இருக்கு? ஒரு பெண் குழந்தை, அவளுக்கு நல்ல நீட்டு தலைமுடி, அவள் பெண் குழந்தை பெண் பிள்ளை பாத்ரூமுக்கு போனேன் அடைத்து மூடி போட்டுதான் குளிப்பாள். அங்க அந்த பாத் பேசின் என்று ஒன்று இருக்கு, அதுக்குள்ள நீர் ஒன்று, தண்ணியை திறந்தால் நீரால ஷவர் வந்து கொண்டிருக்கும். அவள் ஷவர்லயே குளித்து கொடுத்து சோப் போட்டிருக்காள், கால் வளைக்கு கீழே விழுந்து விட்டாள். கீழே விழுந்தவுடன் ஒரு நீட்டு முடி அந்த கழிவு தண்ணி போற குழாயை அடைத்து விட்டது. அப்போ தொட்டி நிறைந்து வந்து அவள் அதுக்குள்ளே மூழ்கி விட்டாள். அப்படி என்ன இருக்குல்ல ஐயா, இந்த ஓட்டை இந்த காற்று எங்கள் மனது இதுக்குள்ளே இவ்வளவு வேலை செய்து அது நின்று போனால் வெளியே போயிட்டு அவ்வளவுதான், பிணம் தான். அதுக்கு பேர் சபம் என்று சொல்லுவார்கள். அதற்கு முன்பு இறைவன் உயிர் வாழும் சிவம் அவருக்கு தெரியும். காத்து
1: திறந்து
0: ஒரு அனுபவம் அசையாது.
1: ஆமா அவன் நன்றி. இப்ப அத்தஞ்சி இருக்க கிருமி நாசினி இருக்கு, இதுவும் வந்து இறைவனுடைய ஒரு திருவிளையாடல தான். ஏதோ ஒரு காரணத்துக்கு தான், ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை.
0: இல்லவே இல்லை. அதைத்தான்
1: ஏதோ ஒரு காரணம்.
0: இயற்கை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் இதை அறியாமல் நடந்தபடியால் தான் இந்த நேற்றைய தினம் அந்த எனக்கு இன்னும் அது மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு அரசாங்க கட்டுப்பாட்டோட வாழுகிற மக்கள், ஒரு மக்களினுடைய அரசாங்கம் மக்களுக்கு தந்த ஒரு கடமையை நிறைவேற்ற விடாமல் அவனுடைய கையை வெட்டி எறிந்த ஒரு கையவன் என்ன, அவன் எவ்வளவு அப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் ஐயா? அப்ப
1: நிலைன்னு பாருங்களேன்.
0: அப்ப இப்படிப்பட்ட பஞ்சமா பாதகங்களை பிரிகின்றவனுக்கு மண்ணில் என்ன வாழ்க்கை போன்றுதான் கடவுள் செய்கிறாய் போல நடக்கு.
1: மக்கள் ஆமா, அதை விட ஒரு இதுங்க, ஒரு மருத்துவருக்கு கொரோனா வந்து தாக்கி இறந்து போயிட்டாரு. அவரை வந்து சென்னையில உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல்ல பிணத்தை எரிக்கிறதுக்கு வர்றாங்க. ஒரு பிரேத எரிக்கிற அங்க உள்ள இங்க எரிக்கப்படாதுன்னு போராட்டம் பண்ணி தூக்கிட்டு போக வச்சுட்டாங்க. இது எவ்வளவு பெரிய
0: எங்களுடைய நாடு இன்னும் புரிந்துணர்வு வர இல்லையா? அதனாலதான் மூளை செலவில் செலவை செய்து வாழ்கின்ற நாடுகள். அந்த சொன்னவன் அரசியல்வாதி அல்ல, அவன் ஒரு பொதுமகன். அவனை அந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது அந்த கும்பல்.
1: அதுல கொண்டு போய் அவங்க வந்து இது பண்ண கூடாதுன்னு சொல்லி தூக்கிட்டு போக வச்சுட்டாங்க.
0: கொண்டு மாவட்ட நாடு எந்த நாடு நடந்தது?
1: இங்க சென்னையில. இங்க
0: சென்னையில இருந்து அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? அவரும் சென்னையை சேர்ந்தவரா? அந்த வைத்தியரும்
1: அவரும் சென்னையை சேர்ந்தவர் தான்.
0: ஆனா ஊர் வித்தியாசம், கிராமம்
1: ஏரியா மாறி வந்து எரிக்க வந்திருக்காங்க.
0: ஐயோ
1: கடவுளே, போராட்டம் பண்ணி கொண்டு போய் இது பண்ணிவிட்டாங்க.
0: எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி சமரசம் உலாபம் இடவே என்ற பாடல் கூறப்பட்டிருந்தது. ஆண்டியோ அரசனோ ஏழையோ பணக்காரனோ அழகனோ அழகற்றவனோ சகலரும் கடைசியாக சென்று அடைகிறது அந்த இடம். அங்க கூட இவங்கள் பாரபட்சம் பாக்குறாங்க. கடவுள் பொறுத்து கொள்ள முடியல.
1: இந்த கொரோனா வந்தும் கூட இந்த மக்கள் வந்து இன்னும் மண்டையில புரியலன்னா இவங்களை எல்லாம் எங்க போய் நம்ம சொல்றது?
0: ஐயோ முட்டாளுகள் முட்டாளுகள் முட்டாளுகள்.
1: ஜாதி மதம் இல்லாம வச்சு தீட்டுது எல்லாத்தையும், முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின்ஸ் அனைத்தும் எல்லாரையும், போலீஸ் வரையும் பிச்சைக்காரன் அனைத்து வரைக்கும் போடுறது. அப்படி போடும்போது இன்னமும் மனித நேயம் இல்லைன்னா அது எங்க போய் நம்ம உருவாக்குறது? மனித நேயமே இல்லாம போச்சு.
0: மனித நேயம்
1: அது விடாது இல்ல. அது வந்து எந்த ஒரு சூழல்லையும் இறைவன் வந்து அப்படியே சல்லட ஓட்டு சலிச்சுதான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கறாரு.
0: தண்டனையை
1: வந்து கரெக்டா கொடுப்பாரு இறைவன். வந்து எப்பேற்பட்டவர் தெரியுங்களா? கண்ணுக்கு தெரியாதவர், ஆனா மிகப்பெரிய வலிமையானவர். அந்த தண்டனை யாருக்கும் தெரியாம நம்ம தப்பு செஞ்சிருப்போம், இதுக்கு எப்படி அவர் கொடுப்பாருன்னா நிச்சயமா ஒரு நாள் கொடுத்துருவார்.
0: கொடுத்துருவார்.
1: எவனுக்கும் தெரியலைனாலும் இறைவனுக்கு தெரிஞ்சே ஆகும். சி சி

0: கேமராவில் கண்டுபிடிச்சிருவாரு.
1: அவருடைய சிசிடிவி கேமராவில் அவருடைய
0: கண்டுபிடிச்சிருவாரு.
1: அப்படியெல்லாம் தெரிந்தும் நாங்கள் பாதகங்கள் செய்கிறோம் தானே, கடவுளுக்கு தெரியும். அவருக்கு மறைத்து எதுவும் செய்ய முடியாது. சிறு வயதிலிருந்து எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கோம், அறிந்திருக்கின்றோம், தெரிந்திருக்கின்றோம்.
0: மனிதாபிமானத்துக்கு மனசுக்கு விரோதம் இல்லாத செயல்களை தைரியமா செய்யலாங்க. மனசுக்கு தப்புச்சுன்னா அந்த செயலை செய்யவே
1: கூடாது.
0: அதுதான்,
1: அதனால தானே கூட அரசன் அன்று அறுப்பான் தெய்வம் நின்று அறுக்கும்.
0: கடை உள்ளாவே சொல்லாங்கயா, கடனாவே உள்ளன்னு அர்த்தமா. கடவுள் வந்து இதயத்துக்குள்ளதான் இருக்காரு கடவுள்.
1: நான் முதலில் கூறினேன், இறந்து விட்டால் சவம், உயிரோடு இருந்தால் சிவம். எங்கள் உள்ளத்தில் சிவம் வாழுகின்றார். அந்த சிவம், அந்த சிவத்தை எப்படி இருக்க வேண்டும், அந்த குணத்தோடுதான் நாங்கள் நடக்க வேண்டும்.
0: ஆலயம் அது வந்து என்ன, ரெண்டு வரி வரும், வள்ளல் வள்ள பாட்டு.
1: என்ன பாடல்?
0: உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருமாளுக்கு என்னமோ ஒரு சின்ன ரெண்டு வரி வரும், டக்குன்னு ஞாபகத்துக்கொள்ள.
1: உள்ளம்
0: அந்த
1: கோவிலா?
0: உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு, ஊன் நம்மளுடைய உடம்பு வந்து
1: என்ன படம் தெரியுமா?
0: இல்ல படம் இல்ல, இந்த வள்ளலாருடைய பாட்டு.
1: அவருடைய அவர்கள் எல்லாம் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து இப்படி உருக்கமாகவும் கருத்தாழமாகவும் எதுகை மோனியோட சிறப்பான சொற்களை வச்சிருக்கின்றார். உள்ளம் பெருங்காயம்
0: அவர்கள் தான் வந்து விஞ்ஞானிகள். விஞ்ஞானி அப்படின்னா
1: விஞ்ஞானிகள் உண்மைதான்.
0: பயங்கரமான ரிச்சி எம்எல் எம்எட்டன்னு படிச்சு படிச்சுதான் அவங்களாம் வந்து விஞ்ஞானி.
1: தாங்க
0: எந்த படிப்பும் படிக்காம இவங்க வந்து விஞ்ஞானி,
1: தான் தோன்றிய அறிவாளிகள்.
0: ஆமா, இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உலகம் உருண்டேன்னு சொன்னாங்க. அப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நாசா பல்கலைக்கழகம் ஆமான்னு ஒத்துக்கிச்சு, தட்டைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உலகம் தட்டையான
1: உருண்டேன்னு சொன்னவனையும் பைத்தியக்காரன் பட்டம் கட்டினார்கள்.
0: அப்புறம் உருண்டை அப்படின்னு அதே மாதிரி இந்த பஞ்சாங்கம் ஜாதகம் எல்லாம் கணிச்சது வந்து ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு நபர் தான் கணிச்சிருக்காங்க. இந்த மாதிரி விஞ்ஞானிகள் தான் பஞ்சாங்கம் ஜாதகம் இதே மாதிரி ஒன்பது அப்படின்னு எல்லாத்தையும் கணிச்சு பாத்திருக்காங்க.
1: இவங்க ஒன்பது கிரகத்தை கண்டிப்பா ஒரு பத்தாவது கண்டிருக்கேன் சொல்லியிருக்காங்க நம் முன்னோர்கள். சித்தர்கள் கீழேழு உலகம் மேலேழு உலகம் என்று கூறியிருக்கின்றார்கள்.
0: அதுவும் உண்மைங்க. இப்ப எல்லாம்
1: இந்த பூமிக்கு கீழேயும் உலகங்கள் இருக்கின்றது, மேலேயும் இருக்கின்றது. அதுதான் அதனுடைய அர்த்தம். மேலே சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்று கீழே இருக்கின்றது.
0: ஆமா, மேலே இருக்கு, மேலே
1: ஆமா
0: இருக்கு,
1: பூமி நடுவிலே சுத்தி கொண்டு
0: இன்னேழு உலகங்கள் இருக்கான். ஈரேழு பதினாலு லோகம் இருக்கு அப்படிங்கிறாங்க.
1: அதுதான் கீழே ஏழு உலகம், மேலே ஏழு உலகம், ஈரேழு பதினாலு உலகம்,
0: பதினாலு உலகம். அங்கேயும் மனிதர்கள் என்னென்ன மாடல்ல வாழ்றாங்களோ தெரியல, அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. இன்னும் விஞ்ஞானிகள்
1: எதைபங்கள் நாசா எதைபங்கள் சந்திர மண்டலம் போனாங்க, செவ்வாயில போனாங்கன்றாங்க. இன்னைக்கு நாங்கள் வீட்டுக்கு வெளியே போயிடலாமே இருக்கிறோம்.
0: ஆமா, ஒண்ணும் பண்ண முடியல.
1: அங்க போய் இந்த பூலோகத்தையே சரியான முறையில நெறிப்படுத்தி நோய் நொடி இன்றி பஞ்சம பாதகங்களை செய்யாமல் வாழ வைக்க நெறிமுறைப்படுத்தாமல் சந்திர மண்டலத்துல என்ன பண்ண போறாங்க? செவ்வாயில கத்திரிக்காய் நட போறோம்னு சொல்லி கொண்டிருக்காங்க. அதுக்கிடையில பிறகு செவ்வாயில பில்கேட் காணி வாங்கிட்டு வரணும் சொன்னாங்க.
0: ஆமா,
1: அவர் பணக்காரன் தானே, அவர் வாங்குவாரு தானே.
0: எனக்கு இது ஓய் இடம், இது ஏன் இடம், பெரிய ஒரு வரப்பு வாய்க்கால தண்ணி போகுது பாத்தீங்களா, தண்ணி வரப்புல சண்டை போட்டு ரெண்டு பேரும் நிலத்தை வித்து கோர்ட்டு கட்டியிருக்காங்க. வரப்பு தண்ணி இங்க வரல அங்க வரலன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு இடத்த வித்து உத்தரவுக்கு வந்துருக்காங்க.
1: அப்படி
0: இந்த மாதிரி இதெல்லாம் இருக்காங்க.
1: என்ன பாடல், திரைப்பட பாடல் கேட்கிறீர்கள்?
0: இன்னைக்கு வந்து அதாவது நம்ம பேசிட்டு இருந்தோமா டக்குன்னு நடந்து போச்சு.
1: அப்படியா?
0: அப்பாட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் முத்துவேல் வந்து சொன்னார், ஒண்ணு பேசிட்டு இருந்தார் பாத்தீங்களா, அதாவது நம்ம செய்த வந்து ஐயா வந்து பேசினது வந்து என்ன பேசினாரு, நீங்க கூட சொன்னீங்க நம்ம செய்யற தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம், தனக்கு மிஞ்சிதான் தானம்.
1: அது இன்றைய காலகட்டத்தில் அது பயன்படுது ஐயா?
0: இல்ல, அது அதனுடைய உண்மையான ஒரு இதே வந்து தனக்கு மிஞ்சிறது நம்ம செஞ்ச தானமும் தர்மமும் தானாங்க. அது நாளடைவுல வரி தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம்ன்ற மாதிரி
1: ஆக்கிட்டான்.
0: நம்ம செஞ்ச தானமும் தர்மமும் தான் நமக்கு மிஞ்ச போறது லாஸ்ட்.
1: அப்படி என்றால் இப்படி வரும், தனக்கு மிஞ்சுவது தானமும் தர்மமும் தான், தனக்கு மிஞ்சுவது இறுதியிலே எஞ்சி நிற்பது தானமும் தர்மமும் தான். நல்ல கருத்து.
0: இறுதியில் மிஞ்சுவது நமக்கு செஞ்ச தானமும் தர்மமும்
1: தான். நல்லபடியும் நல்லபடியும்
0: அது கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அது இதுதான் சரியான ஒரு இது.
1: நல்ல கருத்து செல்வகுமார். அப்ப பாடல் நினைவுக்கு வந்திருக்கிறதா, நாங்கள் இனிமேல் வந்தவுடன் பாடலை சொல்லிவிட்டு பேசுவோம்.
0: உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு நீதான் நீ.
1: அருமையான பாடல். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே உனக்கு, தனக்கு தானே தான் நீதிபதி இல்லையா? நல்ல ஒரு பாடல் அந்த பாடல்
0: தான்.
1: அவர் தான் நடித்தவர் அதுக்கு இல்லையா? நல்ல உணர்ச்சி வசமா நடிப்பார். அதனால்தான் நேற்று நான் சொன்னேன், உங்கள் மனச்சாட்சி மனநீதி இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதான் மற்றவையெல்லாம். என்னுடைய மனச்சாட்சி சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய மனநீதி சரியாக இருக்கணும், எல்லோரும் சமத்துவம், எல்லோரும் வாழ வேண்டும். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது செல்வகுமார். நன்று, உங்களோட உரையாடிய மகிழ்ச்சி. மீண்டும் நாங்கள் கலந்து கொள்வோம். ராத்திரி நேரம் நீங்கள் வாழ்த்து அனுப்பியிருந்தீர்கள், நன்றி சொல்லியிருந்தேன் நான். அந்த நேரம் மொழித்தான் இருக்கிறோம், வானொலி விடயமாகத்தான் இருக்கிறோம், ஒலி குறைவாக இருக்கின்றது எழுதினீர்கள், நன்றி. உடனடியாக விட்டோம். அப்ப எவ்வளவு தூரம் எங்களுடைய வானொலியில் நீங்கள் அக்கறையோடு இருக்கின்றீர்கள் என புரிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் அந்த நேரம் எங்களுக்கு அதிகாலை 3 மணி 3:10 அந்த நேரத்திலும் நாங்கள் வானொலியினுடைய சிந்தனையோடு தான் இருக்கின்றோம் என்றால் இதை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம் பார்த்தீர்களா? 24 மணி
0: வரல மற மாட்டேங்குது. இந்த உங்க நேரமும் என்ன நேரமும் ஞாபகம் வர மாட்டேங்குது.
1: அது பிரச்சனை இல்லையா, வானொலி எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நேரம் 2 மணியை நெருங்குகின்றது. எங்களுக்கு 2.5 மணி பிற்பகல் இல்ல இல்ல என்ன, ஏனென்றால் நான் அங்கே அதற்கு அதை பார்த்த போது உங்களுக்கு தெரிகிறது, நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்களோ அப்போ அதில் ஒரு பிழையும் இல்லை. மிக்க மகிழ்ச்சி. அது நீங்கள் அப்படி கூறுனது நன்றி ஐயா. என்னது உங்கள் வானொலி உங்கள் கவனம் இங்கே இருக்கின்றது என்பதை எண்ணி நாங்கள் மெச்சுகிறோம். நன்றி. நலமாக பலமாக புது வருடம் என்று ஒன்று வந்திருக்கின்றது. இந்த வருட கலண்டரிலேயாவது இந்த கொரோனா விலகி செல்லட்டும், நாங்கள் மீண்டும் எப்பொழுது மகிழ்வாக இருக்கின்றோமோ அப்பொழுது கொண்டாடுவோம், பல பண்டிகைகளை கொண்டாடுவோம் என்று.
0: நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம். வாழ்வோம்
0: வளர்வோம். நன்றி ஐயாவுக்கும் நன்றி. அடுத்த புத்தாண்டுக்கு சிறப்பாக அமையட்டும்.
1: நல்லது. நன்றி. உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும். நன்றி. இது முன்னேல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. செல்வகுமார் அவர்கள் இணைந்து சிறப்பித்து வானொலியை கொண்டு சென்றார். நான் வானொலியை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஒரு பாடல் ஒன்று வருகின்றது, அந்த பாடலோடு நிகழ்ச்சியாக நிறைவாகும். இதுவரை நேரமும் இணைந்தவர்களும் இணையத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் எங்களுக்கு வாழ்த்துக்கள் அனுப்பினவர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் கூறி மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி காற்றலிருந்து விடைபெறுகிறேன். இந்த பாடலோடு விடைபெறுவதற்கு முன்பு நேரம் சரியாக வந்ததினால் காற்றலையிலிருந்து நான் விடுபட எண்ணிக்கொண்டு மீண்டும் விடுபடுகிறேன் என்று கூறிக்கொண்டு அன்போடு சென்று வருகின்றேன். வணக்கம். நன்றி.

0: கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
1: தம்பி, பொண்ணுக்கு சொந்த ஒரு மெட்ராஸ் தானா? ஓ, வேற ஊரா? எந்த ஊரு? அட, பேர சொல்லுங்க தம்பி.
2: தூத்துக்குடி.
1: பரவாயில்ல. என் தம்பி, நீங்களும் போலீஸ்காரரா? அப்படின்னா கத்தி சிலம்பு விளையாட்டுலாம் தெரியும்.
2: ஓ,
1: வேற விளையாட்டுலாம் தெரியுமா? என்ன விளையாட்டு தெரியும்? அட, பேர சொல்லுங்க தம்பி. நன்றி, வணக்கம். தெரியாம வீட்டுல கொடுத்து
3: விட்டேன். ஒரு கலகலப்பே இல்லையே. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர லேட்டாகும் போல. போரடிக்குதேப்பா. யாருங்க? ஒரு பாட்டு கிட்ட போடுங்களப்பா.
4: ஒருத்தரையும் காணாம. ஹலோ, உங்களுக்கு பாட தெரியுமா? எங்க பாடுங்க.
5: அப்படி போடு போடு போடு.
3: அப்படியே போட்டுட்டானே.
6: என்னைக்கு
7: எத்தனை வருஷமா தாயா பிள்ளையா பழைய இருக்கும்? இது வரைக்கும் அவன் மிலிட்டரியில இருந்த விஷயத்த மட்டும் சொல்லிருக்கானா?

வணக்கம். இது மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக உங்களோடு கலந்து வந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது பாடுவோர் பாடலாம் நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. உங்களுடைய நேரம் இப்பொழுது 8:47 உங்களுக்கு 11:16 என்று காட்டிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஒவ்வொருவராக வந்து உங்கள் பாடல்களை பாடி காட்டி சொல்லுங்கள். ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு வாரத்துக்கு முன்பு கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிகழ்ந்த வேளை உங்களுக்கு தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் பாடல்களை எடுத்து வர வேண்டும் என்று தயார் நிலையில் இருக்கும் நீங்கள் இந்த தளம் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாடுவோர் பாடலாம், வாருங்கள் வந்து பாடுங்கள் என்று கூறிக்கொண்டு தொடர்கின்றேன். காற்றலையில் நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடு நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை இணைந்து சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பு உறவுகளை வரவேற்க காத்திருக்கின்றேன். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-8746-415. வாருங்கள் இணைந்து கொள்ளுங்கள், நிகழ்ச்சியை கலந்து சிறப்பியுங்கள். பாடல் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும். பாடல் ஓடுவதை நீங்கள் எண்ண வேண்டாம். பாடலை இடைநிறுத்தி உங்களோடு இணைவே நீங்கள் அழைக்கலாம்.

வருடத்தில் ஒரு தடவை வரும் ஆடி பதினெட்டை அனுபவித்த உங்களுக்கு வாரத்தில் ஒருமுறை வரும் பாடுவோர் பாடலாமும் அணிந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். ஆடி பதினெட்டு புண்ணிய தினமானது என்று நீங்கள் வெளியே செல்ல முடியாத கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றோம். இந்த களியாட்டங்கள், இந்த பண்டிகைகள், இந்த கோலாகலங்கள் எல்லாவற்றையும் ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத கிருமி வந்து தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றதே. அந்த தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிற அந்த சின்ன கிருமியை தடை செய்து அல்லது அவரை இல்லாமல் செய்து மக்களை அந்த இன்னலிலிருந்து காக்க இந்த விஞ்ஞான உலகம், வைத்திய உலகம் என்ன செய்கின்றது என்ற கேள்வியை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டு பார்க்கின்றோம். கிடைக்கும் பதில் இன்னும் சரியான தடை மறந்து நாங்கள் காணவில்லை. அதற்கு காலம் எடுக்கும். அதுவரை நீங்கள் தற்பாதுகாப்பாக இருங்கள். முடிந்தால் கொரோனா என்ற அந்த வைரஸோடு இணைந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். இதுதான் எங்களுக்கு அவர்கள் வாய் மூலம் கொடுத்த மருந்து. அதை சட்டகோம் மூலம் எங்களுக்கு திணித்திருக்கின்றார்கள். அநேகமாக நாங்கள் அந்த இதை கடைபிடித்து எல்லோரும் வாழ்ந்தோம். வாழ்ந்தும் வர வர அந்த எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றதே தவிர குறைந்த பாடில்லை. சட்டம் வந்து மக்களை அழுத்துகின்றது. இந்த கொரோனா வந்து எங்களை பயமுறுத்துகின்றது. சட்டத்தின் அழுத்தத்திலும் நிம்மிய கிருமியின் பயத்திலும் இருக்கும் எங்களுக்கு மகிழ்ச்சி எங்கே, நிம்மதி எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எண்ணத்தில் பலவாறான சிந்தனைகள் தோன்றுகின்றன. எத்தனையோ மக்கள் இந்த விரக்தியினால், மன உளைச்சல் கொண்டு, மன அழுத்தங்களினால் கடினமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பசி ஒரு பக்கம், பட்டினி எத்தனை நாளைக்கு தன் தாங்கும். இயற்கையாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே இருந்த பஞ்சம் பட்டினி என்றது. இப்பொழுது அதைவிட மோசமாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம், பணம் என்னும் பெசாசு எங்கோ போய் ஒதுங்கிவிட்டு இப்போ எல்லோருடைய கைகளிலும் வர தாமதிக்கின்றது. பிரயத்தனப்பட்டு செய்த தொழில்களை கடினத்தோடு எத்தனையோ இன்ப துன்பங்களை அனுபவிக்காமல் வேலை வேலை என்று விஞ்ஞான உலகத்திலே இயந்திரம் போல் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அப்படியே சட்டென்று நின்று விட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்ப எங்கே போவது, என்ன செய்வது என்ற எண்ணத்தில் திண்டாடிக்கொண்டு அதிலும் பட்டினத்து வாழ்க்கையை வாழ்பவர்கள் ஆக மோசமாக இருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பதா அதை மீறுவதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் தார்மீகம், மனிதநேயம், பரோபகாரம் என்றெல்லாம் மனிதனுடைய இதயத்தில் இருந்தும் செய்ய முடியாமல் கூட எத்தனை பேர் அந்த அறவழி செல்ல முடியாமல் வருந்துகின்றார்கள். ஏன் இந்த நிலை, ஏன் இப்படி வந்தது என்று சற்று சிந்தித்து பார்த்தால் எத்தனையோ பதில்கள் வருகின்றது. அத்தனை பதில்களும் எங்களுக்கு ஜீரணமாவதற்கு கடினமாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ள கடுமையாக இருக்கின்றது அந்த நியாயங்கள். வல்லரசு நாடுகள் எல்லாம் தாங்கள் போட்டி போடுகிறோம், மருந்தை கண்டுபிடிக்கின்றோம் என்று அவர்கள் எல்லாம் தலைவீடாயிருக்கின்றார்கள். இப்பொழுது எல்லாம் சிதறி போய் இருக்கின்றார்கள், சின்னாபின்னப்பட்டு போய் இருக்கின்றது உலகம். இந்த நேரத்திலே ஆட்சியாளர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், தேர்தலை வை, என்னத்துக்கு தேர்தல், எதுக்கு தேர்தல் என்று தெரியாமல் இருக்கின்ற, தேர்தல் வைத்து என்ன செய்வது, அவருடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவனும் அரசாங்கம் எல்லாம் வருவாய் என்று வங்குரோத்து நிலையில் இருக்கும் பொழுது இந்த அமைச்சர்கள் பிரதானிகள் எல்லோருக்கும் யார் ஊதியம் கொடுப்பது, அந்த கேள்வியை நாங்கள் போட்டு பார்க்க வேண்டும் உங்கள் உள்ளத்திலே. வேலைக்கு உத்தரவாதம் இல்லை, வருமானத்துக்கு உத்தரவாதம் இல்லை, மக்களுடைய ஜீவாதாரத்துக்கு வழி இல்லை, கடினமாக இருக்கின்ற. இயற்கை இயற்கை இயற்கை இயற்கை உணவை பெறுவதென்றாலும் அதை சும்மா வரமா வராதான். எல்லோர் வீட்டிலேயும் இயற்கை தானியங்களும் பல வகைகளும் காய்கறிகளும் விளைகிற நிலமா இருக்கின்றது. விவசாயிகள் கரத்தில் தான் இருந்து எங்களுக்கு விநியோகிக்கின்றார்கள். அந்த விவசாயிகளை யார், பாரத நாட்டிலே இருக்கின்ற விவசாயிகளை யார் பணக்காரர் என்று கூறும், எந்த பாடலில் வந்தாலும், எந்த கட்டுரை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் விவசாயிகள் பட்டினி, விவசாயிகளுக்கு போதிய உதவி இல்லை, விவசாயிகள் ஏழைகள் என்ற பட்டத்தை தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் இந்த நிலை ஏன் வந்தது,
உலகளாக இருக்கின்ற விவசாய திணைக்களங்கள் என்ன செய்கின்றன கேட்டால், மக்கள் உற்பத்தி பெருகிக் கொண்டிருக்கின்றது, அந்த உற்பத்திக்கு ஏற்ப நாங்கள் உணவுகளை விநியோகம் செய்ய வேண்டும், அதனால் நாங்களும் உற்பத்தியை பெருக்குவதற்காக விஞ்ஞான உலகத்தை நாடும் அறிவியல் ரீதியாக சில விடயங்களை செய்கிறோம் என்றார்கள். அந்த அறிவியல் ரீதியாக அவர்கள் கடைபிடிக்கின்ற அவற்றிலேதானே நஞ்சு உண்டு என்று இவர்கள் கூறுகின்றார்கள். இதற்கிடையிலே வர வல்லரசுகள் தங்களுக்கு தாங்கள் போட்டி போட்டுக்கொண்டு பேரெடுப்பதற்காக வல்லாதிக்கம் செலுத்துவதற்காக அங்கே ஆயுதங்களை குவிக்கிறார்கள், அணுசோதனைகள் இருக்கின்றார்கள். இன்னொரு புறம் விஞ்ஞானத்தின் அறிவியலை செலவழித்து அதி கூடுதலான நிதியை செலவழித்து நாட்டில் உள்ள மக்களுக்கு பஞ்சம் போக்காமல் இந்த நாட்டை பாதுகாக்க முடியாமல் இந்த நாட்டிலே இருப்பது என்ன, ஏன் இப்படி இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்யாமல் சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் மண்டலத்துக்கும் சவாரி செய்கின்றார்கள். யாருக்காக அது எல்லாம் மருந்தை கண்டுபிடித்து விட்டோம், இதோ தடை மருந்து வருகின்றது, இதோ தடை ஊசி மருந்து, ஊசி மூலம் முதலில் தடுப்பூசி செய்கின்றோம் என்று தடுப்பூசியை ஆய்வு கொண்டு வருகிறது. எங்கே உற்பத்தியாக்கப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, அது எவ்வளவு பாதுகாப்பானது என்றதுக்கு எந்த விளக்கமும் இல்லை. மக்கள் இதை பரீட்சித்து பார்க்க போகின்றார்களாம். அவர்கள் பரீட்சித்து பார்ப்பவர்கள் எல்லாரும் உயிரோடு இருப்பார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, அது கொடுக்க மாட்டார்கள். பார்ப்போம், இந்த பதில்தான் வருகின்றது. அநேகருடைய கருத்தின்படி வீடுகளிலே வாழ்கின்றவர்கள் உயிரோடு நலமாக வாழ்கின்றார்கள், இயற்கை பாதுகாப்போடும் மூலிகையோடும். மூலிகைகள் விலை உயர்ந்த மூலிகைகள் சாதாரண அடுக்களைக்கு இருக்கின்றது, இஞ்சி, உள்ளி, மஞ்சள், மிளகு போன்ற பொருட்கள் அவற்றை உண்டு அவற்றை பாவித்து இந்த கொரோனா விரட்டி இருக்கின்றார். இவர்களை தான் ஆய்வு கூடங்கள் வைத்து ஆய்கிறார்களாம், ஆய்வு செய்கிறார்களாம், கண்டுபிடிக்கிறார்களாம் என்று அதுக்கு விலை கூட அந்த தடுப்பூசி விலை கூட நிர்ணயித்திருக்கின்றார்கள். என்ன உலகம், யாருக்கு மூளையை கழுவுகிறார்களோ. இந்த பாடலை கேட்போம்.

வரும். ஆடலுடன் பாடல் கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பாதையில் எல்லாம் ஆயிரம் என்

0: இது நேர் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. ஈழத்திலும் இந்திய நாட்டிலும் இப்பொழுது 9 மணியை எட்டிக் கொண்டிருக்கின்றது. இரவு நேரம் உங்கள் இரவு போஷணங்களை முடித்துவிட்டு ஆறுதலாக வீட்டிலே நீங்கள் அமைதியாக இருக்கும் வேளையில் காற்றலையில் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை கலந்து நீங்கள் உங்கள் மன உழைவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே முடங்கி இருந்து கொண்டு என்னடா செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பூர் அடைப்பாக பாரத நாட்டிலே முழுவதும் அடைப்பு தடுப்பு, வெளியே செல்ல முடியாது. இன்றைய நல்ல நாளை கூட சென்று கொண்டாட முடியாது. ஆலயங்களில் சென்று தரிசனம் செய்வதற்கு கூட அளவீடு இருக்கின்ற 5 பேர் 10 பேர் அளவீட்டோட போய் ஆண்டவனை தரிசிக்க, ஆண்டவனை அப்படியா தரிசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் கட்டுப்பாடுகளை சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து போட்டு அடக்கி கொண்டு சாதாரணமாக கிராமிய வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் நல்ல சட்ட பாதுகாப்போடு தான் வாழ்கின்றவர்கள். அவர்கள் யாரும் அனாவசியமாக வாழ்க்கையின் வழிமுறைகளை விட்டு விலத்தி சென்றவர்கள். அங்கெல்லாம் பெரிய கொரோனா தாக்கு குறைவு. ஆனால் வெளியிடத்திற்கு சென்றவர்கள் தான் கொண்டு போகின்றார்கள் என்று இவர் கண்டுபிடித்து கூறுகிறார்கள். இவர் ஒருவருக்கு கொரோனா இருக்கின்ற அவர்கள் பரிசோதனை செய்து கொண்டு போகிறார்கள். அவர் சுத்தமாக குணமடைந்து வர்றது கடினம். அந்த வீடுகளில் இருந்து கொண்டு தங்களுக்கு அந்த அறிவுறு இருக்குது என்றவுடன் தாங்களாக வைத்தியத்தை தங்கள் கையால் எடுத்து தாங்களே செய்து கொண்டிருந்தவர்கள் உயிரோடு வாழ்கின்றார்கள், திடகாத்திரமாக இருக்கின்றார்கள். சிந்திச்சு சிந்திச்சு எங்களுக்கு மூளை செலவாகி கொண்டு போகின்றது. பாரம் ஏற்படுகிறது மனதிலே. மென்மையான பூ போன்ற ஒரு இதயத்தை இறைவன் படைத்து எங்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த வேளையிலே அந்த பூமிக்கு வந்த எங்கள் இதயத்திலே பாரம் துன்பம் என்ற சுமை கூடி கூடிக்கொண்டு சென்று பாரமாக வந்து அழுத்துகின்றது இதயத்தை. அதனால் இத்தனை தீங்குகள் விளைகின்றன. சரி, அதை எண்ண வேண்டாம். இது மெல்லிய இதே விதிலே துன்பங்களை நாங்கள் சுமக்க வேண்டாம் என்று தூக்கி வைக்க முடியாமல் இருக்கின்றார்கள். சொல்லவும் முடியாமல், சொல்ல முடியாமலும் அதை சொல்லாமல் இருக்க முடியாமல் இருக்கின்றார்கள். தனக்கு இருந்த கஷ்டம் மன உளைச்சலை அடுத்தவுடன் சொல்லி ஆறுதல் அடைய முடியாமல் இருக்கின்றார்கள். என்ற ஒவ்வொருவருக்கும் இந்த உளைச்சல் இருக்கின்றது. யாரிடம் போய் யார் கூறுவது? கூறினால் நலமாக இருப்பவர்களுக்கும் நலம் குறைவடைய செய்கின்றதே. இது உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடம். அதிலும் விசேஷமாக மனித ஜாதி, மனித இனம். ஏனையா இந்த உயிரினங்கள் இந்த அச்சம் இல்லை பயம் இல்லை, வந்தாச்சு போகலாக பார்த்தாச்சு கிடைத்ததை உண்டாச்சு அப்படியே மரணித்து போகிறார்கள். யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. ஆனால் எங்களுக்கு மனிதர்களுக்கு எவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கின்றோம். உங்க மிருக வளம் என்று பாவிக்கின்ற வனங்களை பாவிப்போம், இயற்கையை பாவிப்போம் எல்லாம் கூட்டங்கள் போட்டு பத்திரிகை அடிச்சு பெரிய பதாதைகளை வச்சு எல்லாம் செலவு செய்கிறார்கள். மக்களை பாதுகாப்போம், மக்களுக்கு உணவளிப்போம் என்று யாரும் பெறவில்லை. வணக்கம். இப்பொழுது அன்பு நெஞ்சம் வருகின்றது, அவரை இணைத்து விடுவோம் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே. வணக்கம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். நான் காற்றலையில் இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். நான் பேசுவது கேட்கவில்லை. வணக்கம் பூம்புகார் சங்கரன் ஐயா அவர்களே, உங்களோட வருகை நல்வரவாக.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா? வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றோம் ஐயா.
0: நலமாக
1: உங்களுடைய நலமறிய ஆவல்.
0: நாங்கள் மிக நலமாக இருக்கின்றோம். இந்த வேளை நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா, சந்தோஷமாக இருக்கின்றீர்களா?
1: சந்தோஷமாக என்று ஆடிப்பெருக்கு திருநாள், அதாவது சோகத்திலேயே ஒரு இனிமையா கொண்டாடி இருக்கோம். சோகத்திலேயும் வீட்டிலேயே இருந்து கொண்டாடி இருக்கோம் நாங்க.
0: வாழ்த்துக்கள். நாங்கள் மனித இனம் ஆறறிவு படைத்தவர்கள் அல்லவா? அடக்கமாகவும் இருப்போம், எழுப்பமாகவும் இருப்போம். வெளியிலே கட்டுப்பாடு என்றாலும் உங்கள் பரம்பரை பண்பாடுகளை நாங்கள் வீட்டிலே இருந்தும் கொண்டாடுவோம் என்று காட்டியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல ஆசிகள். இந்த ஆடி 18 என்ற ஒரு புண்ணிய நாள், அந்த புண்ணிய தினத்தை கூட நாங்கள் அதை போற்றி கொண்டாடி மகிழ முடியாத நிலையில் ஒரு வாழ்க்கை முறையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏன் இந்த நிலை என்றதுதான் கேள்விக்குறி.
1: கண்டிப்பாக மக்கள் சிந்திக்க வேண்டும் ஐயா.
0: சிந்திக்க கூறுங்கள். நீங்கள் உங்கள் கூட்டுக்களை கூறுங்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: ஆடி ஆடி பெருக்கு விழா தான் ஐயா. அது ஆடி 18ஆம் தேதி வர, ஆடி மாசம் 18ஆம் தேதி வருவதால் ஆடி பெருக்கு விழா.
0: ஆமா.
1: அதாவது காவிரி நதியானது பொங்கி வருகின்ற காவிரி நதி அது. குடகமலையில் உற்பத்தி ஆகி பூம்புகார், அதாவது காவேரி புகும்பட்டினம் கடலில் சங்கம் வைக்கின்ற அந்த காவிரி ஆனது பொங்கி வருகின்றது. பொங்கி வருகின்ற காவிரிக்கு படைகளுக்கு அதனுடைய விவசாயம் தழைக்க வேண்டும், மக்களில் ஒரு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பொங்கி வருகின்ற காவிரியை சாந்தப்படுத்துவதற்காக நாம் ஆடி மாதம் இந்த விழாவினை கொண்டாடுகிறோம். விவசாயிகள் திருநாளாகவும் கொண்டாடுகிறோம். இது
0: நல்லது.
1: பொங்கி வரும் காவிரி அதே போல் பொங்கிக் கொண்டே இருக்கக்கூடாது, சாந்தமாகவும் இருக்க வேண்டும், நீர்நிலைகள் இருக்க வேண்டும், பொங்கியும் வர வேண்டும், மக்களுக்கு எந்த விதமான துன்புறுத்தலும் இல்லாமல் என்பது இந்த தமிழருடைய பண்பாட்டுடைய ரகசியம் ஐயா.
0: நல்லது. ஆனால் இன்று அந்த பொங்கு வரும் காவிரியை நாங்கள் பொங்கும் உள்ளத்தோடு மகிழ்வோடு வரவேற்று அதற்கு பூஜைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி எங்களுக்கு
1: செய்ய முடியாது.
0: அந்த பசுமையாக இருக்க வேண்டும், நிலமெல்லாம் பசுமையாகி உலகத்தில் மக்கள் பசியின்றி வாழ வேண்டும், அதற்கான விவசாயம்
1: வெள்ளம் வரக்கூடாது,
0: அணை கடந்த வெள்ளம் வந்து அதை அழித்து விடக்கூடாது என்றெல்லாம் மொழிந்து வரமிருந்து தவம் இருந்து அதற்கு நாங்கள் பண்பாடாக செய்வதால் தான் அவர் பக்குவமாக ஓடி எங்கள் விவசாயத்தை பெருக்கி மக்களுக்கு வளம் கொடுத்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று அப்படி இல்லையே, அதற்கு என்ன காரணம்?
1: காவிரியிலும் தண்ணீர் வந்து சரிவர, அதாவது எங்க பகுதி, அதாவது பூம்புகார் காவிரி வந்து கடலோட கலக்கிற பகுதிக்கு வந்து குடகுமலையில் மைசூர்ல குடகுமலையில உற்பத்தியாக வருகின்ற காவிரியானது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே பொய்த்து விட்டது.
0: பொய்த்து விட்டது, அதாவது அவங்களுக்கு அங்க ஊட்டடைப்பு இல்லையா அல்லது வருகின்ற இடையிலே தடையா?
1: ஆமா ஆமா, மழை இயற்கையின் மழை இல்லை என்றால் இங்கே தண்ணீர் வருவது கிடையாது. அதனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தினத்திலே இங்கே பூம்புகார் அதாவது காவிரியிலே தண்ணீர் வந்தது. தண்ணீர் என்றால் அளவு கிடந்த தண்ணீர், நல்ல ஒரு தண்ணீர் வந்து விவசாயம் செய்யிக்க பேருதவியாக இருந்தது ஐயா. இந்த தண்ணீர் ஒவ்வொரு ஆண்டும் ஒரே சீராக வர வேண்டும் என்பதற்காக தான் காவிரி தாயிக்கு படையில் எறிகிறோம்.
0: ஆமா,
1: அதாவது மாவிளக்கு இட்டு, ஆமா அரிசி பச்சை அரிசி வைத்து, அதில் மறுபடியும் பழங்கள், மாம்பழம், பேரிக்காய், விளாம்பழம், இது போல பழம், கொய்யா பழம் போல நிறைய பழ வகைகள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, ஆப்பிள், இதெல்லாம் இல்லாவிட்டாலும் கிராமத்தில் கிடைக்கின்ற பழங்களை முக்கியமாக வைத்து படைக்கின்ற ஒரு திருநாள் ஐயாது.
0: நல்லது. அதை நாங்கள் மகிழ்வாக கொண்டாட முடியாமல் இருக்கின்றதே, அதற்கு காரணம் என்ன?
1: காரணம் இந்த கொரோனா தீர்த்தல் தான் ஐயா.
0: ஆமா, இந்த கொரோனாவை வந்த நேரத்திலே, கொரோனா வந்துவிட்டது என்று கண்டுபிடித்த இந்த வைத்திய உலகம் அதை கட்டுப்படுத்துவதற்கு ஏன் இதுவரை காலமும் அதற்கு ஒரு தடுப்பை ஏற்படுத்தவில்லை?
1: ஆமா ஆமாம், ஏற்படுத்துகிறோம் என்று கூறுகிறார்கள், இன்னும் சரிவர மேம்படுத்தப்படவில்லை.
0: அவர்கள் ஏற்படுத்துகிறோம் என்ற ஒரு வார்த்தை கூறுவதற்கிடையிலே இந்த ஊடகங்கள் அதை பெரிதாக சோடுத்தி இந்த வந்துவிட்டது மறந்து இந்த கொரோனா சாவம் எங்கள் மூளையை செலவை செய்கின்றார்களே, ஏமாற்றுகின்றார்கள். அதே நேரம் இந்த கட்டுப்பாடு, அரசாங்கம் கட்டுப்பாட்டை விதித்து மக்களைத்தானே வீட்டுகளை அடக்கி வைத்தது, ஏன் அவர்கள் இந்த கொரோனாவை அடக்க முடியவில்லை? இங்கிருந்து விஞ்ஞான உலகத்தில் எத்தனை அணு ஆயுதங்கள் வைத்திருக்கின்றோம், எத்தனை போர்க்கப்பல் வைத்திருக்கின்றோம், நாங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகின்றோம், செவ்வாய் மண்டலத்துக்கு போகின்றோம் என்று இந்த பணத்தை, மக்களுடைய பணத்தை விரிவுபடுத்தி அதை யாருக்காக செய்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழும்புது வருகிறது. சாதாரணமாக வீட்டுக்கு வெளியாலே கால் வைப்பதற்கு கட்டுப்பாடும் கொரோனாவினுடைய பய அச்சுறுத்தலும் இருக்கும் போலே இவர்கள் சந்திர மண்டலம் போய் இன்னத்தை கண்டார்கள். அதால எந்த மக்களுக்கு பயன் இல்லை. சரி, விஞ்ஞான உலகம் அப்படி செய்கிறது, அறிவியல் வளர்ந்து சுகாதாரத்திலே எங்கெல்லாம் கொண்டு சென்று இறைவனால் படைக்கப்பட்ட அந்த சிசுவை கூட தங்களால் முடியும் என்று வல்லமை பேசினார்கள்.
1: கண்டிப்பாக.
0: ஆனால் இந்த சாதாரண சின்ன நுண்ணிய கிருமியை அதுக்கு ஒரு அழிவு, அதை அழிப்பதற்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்கவில்லையே. அப்ப இவர்களை யார நம்புவது? இவர்களை எப்படி நம்புவது? நாங்கள்
1: ஓராண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது,
0: நிச்சயமா ஓராண்டு நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. பொறுமையோடு இருந்த மக்களுக்கு கூறுகின்றார்கள், வைத்திய உலகத்தால் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் கொரோனாவோட சேர்ந்து வாழுங்கள் என்று. இது என்ன பதில் ஐயா? இந்த எப்படி அதை முன்பே கூறியிருக்கலாமே, முன்பே கூறியிருக்க, அப்படி சேர்ந்து வாழ்றா சேர்ந்து வேலைக்கு செல்ல முடியும். மக்கள் சரிய பட்டினியால் வருந்துகிறார்கள், வெளியே காட்ட முடியாமல் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலும் தமிழன் இந்த விழாக்களையும் மரபு வழியையும் பின்பற்றிக் கொண்டு அறத்தின் வழியே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அறம் வெல்லும் எங்களுக்கு தெரியும், ஆனால் எப்போது என்று கேள்வி வருகின்றது. பூம்புகார் சங்கரன் ஐயா அவர்களே, நீங்கள் கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள். இந்த வேளையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: அதாவது கொரோனாவுக்கு பயந்து நம்ம வீட்டை விட்டு வெளில வராம இருக்கோம், அது வந்து முகக்கவசம் கண்டிப்பா அணிஞ்சிருக்கோம். இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்தும் கொரோனா பரவுதல் ஒரு கண்ட்ரோல் ஒரு நிலையற்ற நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. அது அரசின் மீது குறை கூறுவதா, கிருமி மீது குறை கூறுவதா என்று தெரியவில்லை. மக்கள் மீது குறை கூறுவதா என்று தெரியவில்லை. மக்கள்கள் கூட்டம் கூடக்கூடாது என்கின்றார்கள், கூட்டம் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தினை நிறுத்துவதற்கான ஆயுதங்கள் அரசாங்கம் செய்து பார்த்து விட்டு 3 மாத காலமாக செய்து பார்த்து விட்டு இப்போது ஓய்ந்து விட்டது. அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையும் பழகி கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டது. அதனால் கொரோனா என்பது ஒரு நோயே இல்லை என்பது போல இப்பொழுது மக்களிடம் ஒரு நிலவுடைய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது.
0: உண்மையிலே கொரோனா தான் வந்து உலாவுகின்றது என்று கூற முடியாது. என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு எண்ணம் வருகிறது, உலகெல்லாம் மக்கள் தொகை கூடிவிட்டது, பூமி தாங்க முடியாது. அதனால் இந்த ஆளும் கட்சி ஆளுபவர்களால் இதை அளக்க முடியாது, நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் போலவே இப்படி ஒரு புரளியை கிளப்பிவிட்டு மக்களை கொள்ளுகிறார்கள், ஜனத்தொகையை குறைக்கிறார்கள் போல் தெரிகின்றது. முகக்கவசம் என்று கூறுகின்றார்கள் ஐயா, அந்த முகக்கவசம் சாதாரணமாக வைத்தியசாலைக்கு போகும் பொழுது அந்த வைத்தியர்களும் தாதிகளும் உபயோகிக்கின்ற அந்த முகக்கவசம் சிறந்தது என்றுதான் அவர்கள் போட்டிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு அந்த கவசம் கூடாது, இந்த கவசத்தை வாங்க, இந்த கவசத்தை வாங்க என்று விளம்பரம் செய்கிறார்கள். அது இரட்டை துணி தோய்ச்சி போடலாம், கழுவி போடலாம் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதை நாங்கள் முகத்திலே அணிந்து கொண்டு ஒரு 10 நிமிடம் எங்களால் இருக்க முடியுமா? முடியாது ஐயா. ஏனென்றால் நாங்கள் உள்ளே எடுப்பது பிராணவாயு, வெளியே விடுகிறது கரியமில வாயு, உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த முகக்கவசம் தடிப்பாக இருக்கின்றது. அந்த நாங்கள் வெளியே விடும் அந்த கரியமில வாயு வெளியேற மாட்டாது, அதுக்குள்ளேயே நின்று கொண்டு மீண்டும் நாங்கள் அதை சுவாசிக்கும் பொழுது வருத்தம், அதனால் இறந்திருக்கின்றார்கள் ஒரு சிலர். அந்த கரியமில வாயை தொடர்ந்து உபயோகித்தால் மரணம் ஏற்படும். சுவாச பையக்கு கருணமில வாயு மட்டும்தான், பிராணவாயு தேவைப்படும் இடத்திலும் காவன் போய் எங்களை அப்ப இவர்கள் என்ன செய்ய போகின்றார்களோ எனக்கு தெரியும். வைத்தியர்களும் தாதியர்களையும் இழந்து விட்டோம். இந்த முகக்கவசத்தை 24 மணித்தியாலம் போட்டுக்கொண்டு வேலை செய்து இழந்திருக்கின்றோம். இப்ப இன்னும் ஒரு புரளி வந்திருக்கின்றது. 2வது தடையாக கொரோனா வலம் வருகின்றது. இப்ப 2வது தடையாக வருகின்ற கொரோனா மிகவும் வலிமை பொருந்தியது, வீரியம் கூடியது என்றும் கூறுகிறார்கள் ஐயா.
1: ஐயா, மீடியாக்களோ அரசாங்கம் வந்து செய்தியில வெளியிடாமல் இருந்தாலே மக்களுக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கு. வெளியிட்டு வர மக்களை வேற பயமுறுத்துறாங்க.
0: நிச்சயமா, அதுதான் காரணம். மக்கள் வாழ தயாரா இருக்கின்றார்கள், வெளியே போக தயாரா தைரியமாகத்தான் இருக்க. கூட்டத்தோடு சேராது என்றால் வீட்டுவே கூட்டத்தோடு தான். வீட்டுவே நாங்கள் முகக்கவசம் போட்டிருந்தா மனைவி மக்களோடு பேசுகிறோம்.
1: வீட்டுக்குள்ளே கவசம் இல்லை, வெளியில் சொல்லும் போதுதான் முகக்கவசம்.
0: என்ன இவர்கள் சுகப்படுத்துவார்கள், இதுக்கு கண்டுபிடிப்பார்கள் கேட்டால் அங்கே 2021 அளவில் தான் வரும் என்றார்கள். இதோ வந்துவிட்டது என்று இப்படித்தானே வந்த நோய்களுக்கெல்லாம் சரியான சார்ஸ் நோய் என்று ஒன்று கூறினார்கள். அந்த கிருமி இன்னும் முற்றாக அதுக்கு மருந்து காணப்பிடிக்கவில்லை. எய்ட்ஸ் என்று கூறினார்கள், அதுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. நாங்கள் அதோடு தானே சேர்ந்து வாழுகிறோம். எய்ட்ஸ் நோய் பரவி மக்களை சந்திக்கின்றோம், காசநோய் உள்ள மனிதரை சந்திக்கிறோம். இதை நாங்கள் அதை பாதுகாப்போட தான் இருக்கின்றோம். இது என்ன புதுவிதமாக வந்து இது கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்குங்க. இதை படங்கள் வரைந்து காட்டினா அங்கே ஒரு டாக்டர் என்ன தானதை தூரதிருஷ்டி கண்ணாடி அந்த அந்த அந்த குழாய் மூலம் பார்த்தேன் என்று ஒரு பெண் டாக்டர் அரைக்கப்பட்டிருந்தார். அது இப்படித்தான் அடையாளம் இருக்குன்றதான் கூறியிருந்தார். அதை கண்டுபிடித்தவர் ஏன் அதற்கு மருந்து காணாமல் இருக்கின்றார்கள்? பாரத நாட்டிலே உள்ள இயற்கை மூலிகை வைத்தியங்கள் சிறந்தது, அதை கூட பகிரங்கமாக செய்ய விடுகிறார்கள் இல்லை.
1: ஐயா விடுவதில்லை, கண்டிப்பாக ஐயா கண்டிப்பாக.
0: அங்கொரு வைத்தியர் அதை நன்றாக செய்திருந்தார், பரீட்சித்தும் காட்டியிருந்தார். அவர் வெளிவர்ற நேரம் பார்த்து இன்னொரு மருத்துவ உலகம் அவரை உள்ளடக்கி வச்சு இப்ப உள்ளே போட்டுவிட்டு அவருடைய நிலை என்னவென்று தெரியாது. 28 காலமாக வைத்தியம் செய்த ஒருவர் என்னவென்றால் எங்களுடைய மனித உலகத்தில் ஒருவர் ஒன்றை செய்து விட்டால் அதற்கு போட்டியாக வருவார்களே தவிர அதை விட மிகையாக தாங்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு குந்தகம் உலகத்தில் அதை இல்லாமல் பண்ணி மக்களுக்கு அதை மக்களுக்கு போய் சென்றடைய வைக்கிறார்கள் அல்ல, இது எங்களுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. அப்ப வந்து நீங்கள் உங்கள் அளவிலோ ஓரளவு இந்த அறத்தின் வழி சென்று அந்த பூஜைகள் எல்லாம் செய்திருக்கீங்க, அது பலனளிக்கும், நிச்சயமாக எல்லோருக்கும் பலனளிக்க வேண்டும். அந்த காவிரி
1: எல்லோருக்கும் பலனளிக்க வேண்டும் என்றுதான் நீங்க காவிரி தாயே வேண்டுகிறோம்.
0: ஆமாம், அந்த காவிரி
1: வேண்டும். நாட்டு மக்கள் காவிரி பாய்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் அனைவருமே பலன் பெற வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொள்கிறோம்.
0: எங்கள் கையில் இனி எதுவும் இல்லை, எங்களால் முடிந்த வகையில் செய்துவிட்டோம். இது என்ன நடக்கும் என்று தெரியாது. உங்களோடு பேசியதில் மகிழ்வாக இருக்கிறது சங்கரன் ஐயா. இன்று என்ன பாடல் பாடுவோமா?
1: பாடல் வேணும்.
0: நீங்கள் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? அந்த பாடலை எடுத்து வருவோம்.
2: என்ன பாடல் சொல்லுங்க
0: கூறுங்க, நான் இருக்கிறேன் காட்டாளர். நீங்கள் பேசுவது கேட்கின்றது. இன்று ஆடி 18 எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும்.
1: காவிரியை பத்தி குடகு மலையில் உற்பத்தி ஆகின்ற காவிரியானது பல வளங்களை கொடுத்து கடல கலக்கிற ஒரு பாடல் வருது. உரிமை குரல் படத்துல நடந்தால் வாழி காவேரி என்ற பாட்டை பாருங்கள் ஐயா.
0: நடந்தால் வாழி காவேரி என்பது அகத்தியர் திரைப்படத்தில் அகத்தியர்ல
1: ஆரம்ப வரிகள் ஐயா தென்னகத்துல ஆரம்பிக்காது.
0: ஓ, அது அது நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னோர் அந்த பாடலா? அந்த பாடல புலாயர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா.
1: உரிமை குரல்
0: சரி, உரிமை
1: குறைவாங்க.
0: அந்த உற்பத்தியாக இங்கே வந்து இப்படி வருகின்றது என்று ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடல் தருகின்றேன் உங்களுக்கு. அந்த பாடல் நான் உங்களுக்கு தருவேன். அந்த பாடல் காற்றலையில் உங்களுக்கு பாடுவோர் பாடினோர் பாடல் நிகழ்விலே வரும் ஐயா. இணைந்து சிறப்பித்த உங்களுடைய அறவழி போக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் செய்த நல்ல கைங்கரியங்கள் மேலும் கைவிட வேண்டும். எங்களால் செய்யக்கூடிய இதுதான், இறை வழிபாடுதான் முக்கியம். இந்த இடத்திலே எங்களுக்கு மனதுக்கும் உடலுக்கும் மக்களுக்கு நினைவையும் தருவது இறை வழிபாடு ஒன்றுதான். நாங்கள் அந்த இறை வழிபாட்டில் இருப்போம் என்று கூறிக்கொள்வோம். நலமாக இருக்கின்றேன் நவீன். நவீன், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கிறேன்.
0: மகிழ்வாக இருக்கின்ற சரி, எங்கே பாடுங்கள். ஒரு பாடல் பார்ப்போம். என்ன பாடலோடு வந்திருக்கீங்க பாடுங்கள்.
3: நான் பாடுபோம் பாட்டு இளையராஜா வரிகளில் முரளி பட்டத்தின் பெயர் எனக்கு தெரியவில்லை.
0: காரியமில்லை, பாடலை நீங்கள் பாடலாம் தானே.
3: ஓகே அப்பா, ஒரு
1: நிமிஷம்.
0: இல்ல இப்பொழுது பாடுங்க.
3: என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தாபி வரும் தேனூற்று, நான் பொழுது போகணும், எனக்கோ பொழுப்பு பார்க்கணும், உன்னை பொழுது பார்க்கணும், எனக்குள்ள அழுது தீக்கணும், அடிமானே துவைக்கிறதாக மீது, என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து, தாலாட்டு தவி வரும் தேனூற்று, அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதிகாலோலம் பாடி மனம் நொந்து கிளி ஒன்று, நொந்து கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயப்பட்டு கத்துதடி, எது வந்த வண்ண கிளி நெஞ்ச நெஞ்ச குத்துதடி. இடமானே தத்தளிக்கும் மித்த கிளி தவடடி விட்டு கிளி, நீங்கூரா நிஜமாங்க நிஜம் காணுமா. என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் தாலாட்டு தாலாட்டு தவி வரும் தேனூற்று. நான் பொழுத போகணும் எனக்கோ பொழப்பு பார்க்கணும், உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும். அடிமானே நெஞ்சு தவிக்கிற ராகமிது, என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாற்று தாலாற்று தவி வரும் தேனூற்று. ஆத்தோரம் வேலி கட்டி நந்தவனம் போட்டேன், நந்தவனம் போட்டேன் அதில் அளவான மலச்செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேனா, நட்டு வைத்து வளர்த்தேன். உமலர வந்தமென்னா புத்தம்பு வாசமடி, உபரிக்க வந்தவளோ புத்தி மோசமடி. அறிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும், ஒரு நூலு பிரிஞ்சாலும் என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தவி வரும் தேனூத்து. பொழுது போகணும் எனக்கோ பொழப்பு பார்க்கணும், உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும். நெஞ்சு துவைக்கிற ராகம் இது, என் பாட்டு என் பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காத்து தாலாட்டு தாலாட்டு தவி வரும் தேனூற்று.
0: அற்புதம் அற்புதம், சிறப்பாக முழுமையாக பாடியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சொற்கள் மாற்றம் இல்லாமல் நன்றாக சிந்தித்து பாடலை நீங்கள் ஆயத்தப்படுத்தி இன்று பாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்த நோக்கத்திற்கு வாழ்த்துக்கள். மற்றும் நீங்கள் உணர்ந்து உள்ளூரை உணர்ந்து அதை நீங்கள் அனுபவித்து பாடுவீர்கள் என்பதற்கு அறிகுறியாக நீங்கள் தாளம் தட்டி பாடுவீர்கள் கையாலே, இல்லையா? அந்த தாளம் நிச்சயமாக அதை உணர்ந்து நீங்கள் ரசித்து பாடும் பொழுது உங்களை அறியாமல் அந்த தாளம் வந்து கொண்டிருக்கும் என்னவென்றால் அதுதான் உண்மையான உணர்வோடு பாடுவது. இப்ப நீங்கள் இந்த பாடலை பக்க வார்த்தியங்கள் இசையமைப்பாளர் எல்லாம் இருந்திருந்தால் இதை விட சிறம்பட நீங்கள் பாடலாம் தானே. இந்த பாடலை இளையராஜா ஐயாவினுடைய இசைஞானி இசையில் அவர்கள் இசை அமைத்து அதற்கு இசை கருவிகளும் இசைகளை கோர்த்து ஏற்ற இறக்கங்கள் பார்த்து கூட்டி குறைத்து கருவிகள் எல்லாத்தையும் உபயோகித்து தான் இந்த பாடலை பதிவு செய்து நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதனால் அதை பெரிய அதை நான் ரசித்தவே நாங்கள் இசை வந்தது கதை வந்தது இல்லை. ஆனால் நீங்கள் இது ஒரு தொலைபேசி மூலம் முழுமையாக அந்த பாடலை பாடி நல்ல உணர்வோடு பாடினீர்கள். அதனால் உங்களைத்தான் நாங்கள் சிறப்பாக கதை அவருடைய குரலிலே பல பாடல்களை கேட்டுவிட்டோம் இந்த பாடலை. ஆனால் உங்கள் குரலில் காற்றலைக்குள் கதம்பம் இந்த முன்னிலை தமிழ் வானொலிக்கு ஊடாக வரும் பொழுது அது வேறு இனிமை திறமை நல்ல சிறப்பு நல்ல எதிர்காலம் இருக்கிறது நவீன் சிறப்பான நல்ல நீங்கள் அதை நீங்கள் அக்கறை எடுத்து செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றாக இந்த பாடல் வந்து பூமணி என்ற திரைப்படுத்து பாடல்
3: பூமணி
0: பூமணி நல்லது காரியம். நன்று நன்று, வாழ்த்துக்கள். இறைவன் உங்களுக்கு அருள் புரிய, அந்த கலைத்தான் உங்களுக்கு நல்ல அருள் புரிய வேண்டும்.
3: கண்டுபிடித்து
0: விட்டீர்களா? நல்லது நல்லது நல்லது.
3: நான் முதலில் நினைத்தேன் உங்களுக்கு சுமார் வயது ஒரு 50 வயதுக்குள் இருக்கும் என்று நினைத்தேன்.
0: இப்போது எப்படி நினைத்தீர்கள் பார்த்து விட்டு? உள்ளம் எப்பொழுதும் அதனால்தான் நான் மகிழ்வாக இருக்கின்றீர்களா என்று கேட்டேன். இந்த இறைவன் எங்களை இந்த படைக்கும் பொழுது நல்ல பூ போன்ற மெல்லிய இனிய நினைவுகளையும் சம்பவங்களையும் தாங்கக்கூடிய ஒரு மெல்லிய ஒரு இதயத்தை தான் எங்களுக்கு மென்மையான இதயம், எங்கள் கைப்பிடி அளவு ஒரு சின்ன இதயத்தை தான் இந்த பெரிய உடம்புக்குள்ளே வைத்திருக்கின்றார். உடலுக்குள்ளே அந்த இதயம் எப்பொழுதும் மலர்ந்து இருக்க வேண்டும், கனிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இனிப்பாக பேச வேண்டும், மற்றவருடைய இன்சொல் பேச வேண்டும், நல்ல செயல்களை புரிந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த இதயத்துக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். அந்த மெல்லிய பூ போன்ற இதயத்துக்கு இந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது. அந்த துன்பங்கள் வரும்பொழுதுதான் சுமை தாங்க முடியாமல் அந்த இதயம் கடினப்படுது. இது அழுத்தங்களை
3: இவ்வளவு கவலை இருந்தாலும் வீட்டிற்கு வரும்பொழுது காலனியை கழட்டி விடுவது போல கழட்டி வெளியே
0: அவ்வளவுதான். மற்ற துன்பம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை மகனே. வாழ்க்கையால் இன்பமும் துன்பமும் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் இன்பம் வருகின்ற நல்ல வழியில் அதுக்கு மனித நேயம், பரோபகாரம், புரிந்துணர்வு, தேசபக்தி, அதை விட ஜீவகாருண்யம், இதை போன்ற அறவழி செயல்களில் நாங்கள் எங்கள் இதயத்தை பயன்படுத்தி போவோமா என்றால் எப்பொழுதும் இதயம் புனிதமாக இருக்கும். புனிதமாக
3: இருந்தாலும் ஆகஸ்ட் 15 தான் தேசப்பற்றோடு தான் வருகிறது.
0: அப்படி வருகின்றது. ஏன் நல்லது, நீங்கள் பாடி மகிழ்ச்சி. வேறு யார் பாட போகின்றார்கள்?
3: ராகுல்
0: அங்கு அவர் ராகுல் பாடல் வரலாம். ராகுல் கிருஷ்ணா தானே?
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ராகுல் கிருஷ்ணா அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக இருக்கின்றேன் ஐயா.
0: இப்போ நலமாக இருக்கின்றேன் மகனே, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்பதை கேட்டு நானும் மகிழ்வாக இருக்கேன். ஒருவர் மகிழ்வாக இருந்தால் அதை பார்த்து எங்களுக்கும் மகிழ்வு வரும் தானே. அந்த மகிழ்ச்சிக்காகத்தானே இந்த உலகம் இயங்குகிறது. மகிழ்ச்சி என்ற ஒரு விடயம் எங்கள் உள்ளத்திலே எங்கள் இதயத்திலே பதிந்து வாழ்க்கை கூடாமல் நாங்கள் மகிழ்ச்சியை எடுப்பதாக இருந்தால் நலமாக வாழலாம். துன்பங்கள் வரும், அதை அப்படியே துவண்டு விடாமல் அந்த துன்பத்தை நீக்குவது எப்படி என்று அதை நீக்கி அதுக்கு போகிற மாட்டின் வழியிலே நாங்கள் சென்று விடுவோம். நீங்கள் என்ன பாடலை பாட வந்திருக்கின்றீர்கள்? நீங்கள் பாடுங்கள் பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கே
3: தெரிந்த அளவு பாடுகிறேன்.
0: முடிந்ததானே செய்யும், உங்களால் முடிந்தது. ராகுல் கிருஷ்ணா பாடுங்கள்.
3: பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேரி வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பிலே. பொன்மகள் வந்தால் பொருட்கோடி தந்தால் பூமேடி வாசல் பொங்கும் தேனாகே முத்துக்கள் சிரிக்கும் நினத்தில் திட்டிக்கும் நினைப்பை விதைக்கும் பாவனி வா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தில் மயக்கம் வளர்க்கும் யோகமே வா. வைரமோ என்வசம் வாழ்வினே பரவசம் வீதியில் ஊர்வலம் நவரசம்.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். குறிப்பிட்ட வரிகளை நல்ல அழகாக பாடியிருக்கின்றீர்கள்.

0: ரெண்டு வகையா இருக்கு. ஒன்று வந்து அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலும் ஒன்று இருக்கின்றது, சிவாஜி கணேசன் ஐயா நடித்த பாடலும் இது. நீங்களே விரும்புகிறீர்கள் அந்த பழைய பொண்ணுகள் வந்தார் இல்லையா, அருமையான பாடல் இந்த பழைய பொண்ணுகள் வந்தார் திரைப்படத்து பாடல். அந்த திரைப்படம் வந்து அருமையான திரைப்படம், அதுல அழகாக நடிச்சிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் நன்றாக பாடியிருக்கிறார் அந்த அந்த பாடலை. சிறந்த ஒரு பாடல் உங்களுக்கு அந்த பழைய பாடல் காற்றலையும் நாளை வரும் உங்களுக்கு அந்த பொண்ணுகள் வந்தால் அந்த பாடல். ஆனா நீங்க பாடியிருக்கீங்க நன்றாக பாடு, முழுமையாக இல்லாத விட்டாலும் ஒரு பல்லவியும் சரணையும் பாடியிருந்தீர்கள், அத்தனையும் நன்றாக இருந்தது. மேலும் முயற்சி செய்யுங்கள், நீ நன்றாக வரலாம், நன்றாக பாடலாம். அதற்காகவே முன்றியல் தமிழ் வானொலியில் 24 வருடங்களாக முன்றியல் தமிழ் வானொலியில இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு பல பாடகர்கள் வெளியேறியிருக்கிறார். இலைமறைகாயாக இருந்த திறமைசாலிகள் சந்தர்ப்பம் கிடைக்காமல் அவர்கள் பெரிதாக பாடுவதில்லை, தங்களை பயிற்சி கொடுப்பதில்லை. இப்படி ஒரு தளத்தை நாங்கள் அமைத்து விட்டவுடன் இவருக்கு பாட வேண்டும் என்று தங்களை தயார்படுத்தி நல்ல பாடகர்களாயிருக்கும். கடந்த வாரம் ஒரு பாடகர் வந்து எல்லோர் மனதையும் கவர்ந்து சென்றாரே, பாலசிங்கம் மண்டியம் என்று எங்களது கனடாவில் இருப்பவர். அவர் பெரிய எங்கள் ஆரம்ப காலத்தில் எங்கள் வானொலிக்கு வந்து பாட துவங்கி இப்பொழுது அவர் அவருடைய மகள் அவருடைய பேர குழந்தைகள் கூட பாடுகின்றனர், வெளியிலே மேடைகளிலே பாடுவார். அவர் சிறந்த பாடகராகவும் இருக்கிறார். இப்படி பயிற்சி பெற்றுத்தான் வந்த அவர் சங்கீத காரணம் அல்ல, நல்ல ஒரு சந்தர்ப்பம் நல்லது. ராகுல் கிருஷ்ணா நல்லது, வாழ்த்துக்கள். உங்களுக்கு வேறு யார் பாட இருக்கின்றார்கள்? அவர் பேசி இருந்தார், இன்னும் பேசலாம்.
1: ஜெகதீசன் அவர்கள் பேசுகிறார்கள்.
0: ஜெகதீசன் வாருங்கள், ஆட்டுக்குட்டி ஜெகதீசன். அவருக்கு நான் ஆட்டுக்குட்டி என்ன ஞாபகத்துல வச்சு, என்னுடைய மகள் வந்த போது ஆட்டுக்குட்டியை தூக்கி துள்ளி விளையாடி கொண்டிருந்தாலும் நல்ல ஆட்டுக்குட்டி என்று கூறிக்கொள்வார். கூறுங்கள், நலமாக இருக்கின்றீர்களா ஜெகதீசன்?
2: நலமா இருக்கீங்க?
0: நாங்கள் நலம். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? துன்பங்கள் இருக்கின்றது, கவலைகள் இருக்கின்றது, அந்த இடத்திலும் அவற்றை ஒருபுறம் தள்ளிவிட்டு எங்கள் இதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதும் மகிழ்ச்சி தான் ஒரு சுக வாழ்வை தரும். என்ன பாடல், என்ன பாடலை பாடப்போகின்ற பாடுங்கள்? ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்த பாடல், அதிகமாக பாடுகிற பாடலை பாடி பாருங்கள். இது சங்கீத மாடை அல்ல, உங்களை ஒருவரும் பார்க்கவில்லை, உங்களுடைய பக்கத்தில் இருப்பவர்கள் பார்க்கின்றார்கள், உலகத்தில் உள்ளவர்கள் உங்களை கேட்கின்றார்களை வேற பார்க்கவில்லை. பாருங்கள் முடிந்தவரை. நான் மலரோடு தனியாக ஏமிந்து வந்தேன்.
2: பாருங்கள். மோத உன்மலை கொண்ட கையால மெதுவாக மூட என் கருங்கோங்கள் பறந்தோடி மேகங்களாக நான் பயந்தோடி வந்தேன் உண்மை கூட
0: மலரென்று முகத்தோடு மூத எங்களை உண்ட கையால மெதுவாக மூட. எங்களை பாருங்கள், உங்களுக்கு வருகின்றது பாடல், நீங்கள் பாட முடியும். நீங்கள் நீண்ட நாட்களாக பாடவில்லை, உங்கள் மனதிற்குள்ள இருக்கிற இந்த பாடல் என்றால் நான் மலரோடு தனியாக ஏமிஞ்சு வந்தேன். அற்புதமான பாடல் அந்த பாடல். அந்த பாடல் அங்கே இறுதி வரிகளும் அழகாக வருகின்றது. உங்களுக்கு நீங்கள் பயிற்சி செய்து பாடுங்கள். என்ன ஏன் கேட்பேன் என்றால், இந்த வானொலியை சிறப்பிக்கிறது மட்டுமில்லை, உங்கள் உள்ளத்தை சரிப்படுத்துகிறீர்கள். உள்ளத்திலே சற்று வினாடியாவது, ஒரு சிறு வினாடி, ஒரு சிறு நிமிடங்களாவது ஒரு மகிழ்ச்சி வருகின்ற ஒரு பாடலை பாடும் பொழுது எங்களை அறியாமல் நாங்கள் அந்த பாடலை உச்சரிக்கும் போது மற்றவற்றையெல்லாம் மறந்து விடுகின்றோம். அது மட்டுமல்ல, எங்கள் தென்னகத்து திரைப்படத்துறையிலே வந்த பாடல்கள் அத்தனையும் எங்கள் வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, எங்கள் வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. எங்கள் வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்து, அந்த மகிழ்வு எப்படி ஏற்படும், எல்லாருக்கும் இசை. இசை என்பது நாங்கள் பிறக்கும் பொழுது இருந்தே, நாங்கள் அம்மா என்று அழுது கொண்டு பிறந்த நேரம் இருந்தே எங்களோடு அந்த ஓசை வந்து விட்டது. இறுதியில் நாங்கள் போகும் பொழுது கூட நாங்கள் மிக்கர் எடுத்து அப்படியே அடங்கும் போதும் அந்த ஓசையோடு தான் போகின்றது. ஓசை அந்த இசை அந்த ஓசையை இசையாக்கி இசையால்

0: வசமாக இதயம் எது என்ற கேள்வியை போட்டு உலகத்திலே அந்த இசை முக்கியமான இசையினால் பெரிய பயிர்கள் எல்லாம் வளர்கின்றது. ஆய்விலே கண்டிருக்கின்றார்கள், பெரிய மதம் கொண்ட யானையை கூட இசையால் நாங்கள் வசமாக்கலாம். அதனால் தான் ஆனாகப்பட்ட எங்கள் பெரிய எங்களை படைத்த இறைவன் கூட இசையால் மயங்கி இருப்பார். நல்லது ஜலதேசம் இந்த பாடலை பாடியமைக்கு நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள், முயற்சி எடுங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இதைவிட சிறப்பாக பாடுங்கள். நன்றி நன்றி. அடுத்து யாரு பாடப்போகின்றார்கள் நவீன்?
1: அவ்வளவுதான்,
0: நாலு பேரும் வந்து அழகாக பாடி எங்களோடு இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்க பெண் குரல்ல யாரும் இல்லையா பாடுவதற்கு? அவர்கள் தானாக வருவார்கள், நீங்கள் பாடுவதை வானொலியில் கேட்பார்கள், வானொலியில் கேட்டுவிட்டு அவர்களுக்கு ஆச்சரியம் வரும். மீண்டும் உங்கள் பாடலை இந்த நீங்கள் பாடிய பாடல்கள் ஐயா கேட்ட பாடலும் நாளை உங்களுக்கு காற்றலையே பாடுவோர் பாடல்கள் கதம்பா நிகழ்வு வந்து பாடினோர் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே பாடினோர் பாடல்கள் நேரத்திலே கிடைக்கும். சரி, நன்றியா? நன்றி, விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி நன்றி நன்றி உங்களுக்கு நன்றி. இனிமையான பாடல்கள் கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். சங்கரன் ஐயா அவர்கள் அறநெறி பற்றி எங்களுக்கு கூறியிருந்தால் அறத்தின் வழி நின்றால் தான் வாழலாம் வந்து இந்த ஆடி 18 பூம்புகார் அதை பற்றி கூறினார். ஆடி 18 என்று அதை என்ன ஆடிப்பெருக்கு எப்படி வருகின்றது, அந்த காவிரி ஆறு எப்படி பொங்கி வருகின்றது என்பதை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்ட வேளையில் காற்றலையிலிருந்து அவர்கள் விடுபட்டு அலங்கரித்து சென்றவருக்கு நன்றி கூறிக்கொள்வோம். எங்கே மற்றவர்களும் பெறலாம் என்று கூறிக்கொள்கின்றேன்.

அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-874-6415. இந்த இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் நீங்கள் மனதிலே பதித்து வைத்திருக்கும் அந்த பாடலை வெளியே கொண்டு வாருங்கள். இந்த தளத்திலே கொண்டு வந்து நீங்கள் நின்று பாடும் பொழுது நீங்கள் பாடலை சிறப்பாக பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை பெற்றுக் கொள்ளலாம். யாரும் உங்களை முகம் தெரியாத யாருக்கும், உங்களை தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் உங்களை தெரியும். ஆனால் உலகளாக பல ஆயிரக்கணக்கான உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் பாடல ஒரு வரி, இரண்டு வரி, மூன்று உங்களால் முடிந்தவரை வந்து பாடி காட்டி செல்லலாம். ஆனால் இணைந்து பேசிவிட்டு செல்லலாம். நீங்கள் அப்படியும் வந்து இணையுங்கள். 647-874-6415. இப்பொழுது கனடாவில் 12 மணி, நண்பகல் 12 மணியை கடந்து 8 நிமிடங்களும் ஆகிவிட்டது. உங்களுக்கு இரவு நேரம் 9:30 தொடு 8 நிமிடம் கூடி வந்திருக்கிறது. 9:38 என்று கூறிக்கொள்ளலாம். ஈழத் திருநாட்டிலும் அதே போன்றுதான். இப்பொழுது நீங்கள் நல்ல நாளை கழித்து உணவருந்தி உறக்கத்துக்கு செல்லும் வேளையிலே குழந்தைகள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், வீட்டிலே மற்றவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் நீங்கள் தொலைபேசியிலே அழகாக அழைத்து கொள்ளலாம். இணைந்து கொள்ளுங்கள். 647-874-6415. இது மூன்று தமிழ் வானொலி. பாடுவோர் பாடலாம்.

0: அன்பு உறவு ஒருவர் வருகின்றார், அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: ஐயா. வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் ஜோதி பாண்டியன்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஜோதி பாண்டியன், நான் காட்டுவதில் இருக்கின்றேன். வணக்கம், நலமாக இருக்கின்றீர்களா?
1: வணக்கம், நலமாக இருக்கிறேன் ஐயா. தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்காங்க. நலமாக இருக்கின்றேன். நலம் நலமாக இருக்கின்றார்கள்.
1: நீங்களும்
0: பாடுவோர் பாடலாம் தானே, பாடுங்க, உங்களுக்கு விருப்பமான இந்த பாடுவோர் பாடலாம். நீங்கள் பாடக்கூடிய சிறப்பான பாடல் கவிஞர், அதை விட பாடவர் பாடுங்கள் பார்ப்போம். ஒரு பாடலை தாருங்கள், ஒரு பாடல் நன்றாக பாடுங்கள்.
1: சரிங்க.

0: ஹலோ.
1: ஓ பாடுங்கள், பார்த்துக்கொண்டு கேட்டு இருக்கேன், பாடுங்கள்.
0: இருக்கீங்களா? சரி சரி சரிங்க சரிங்க. இந்த மைக்காக கழுட்டை
1: எடுத்துட்டாங்க.
0: இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகினை மெல்லெனையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட, நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும் நீந்தும் உடலினை காணும் பொழுதில் சின்ன சிற்பம் அதை கேட்கும். நான் ஆராரோ என்று
1: தொலைபேசி இணைப்பு சரியாக இல்லை. உங்கள் தொலைபேசி இணைப்பு உங்களுடைய குரலை வர விடுவதில்லை. சரியாக பார்த்து திரும்பி நின்று அல்லது மறுபக்கம் ஒரு இரண்டடி தள்ளி நின்று பேசுங்களே.
0: இன்னும் யாராரோ வந்து பாராட்ட என்பதை சொல்லி.
1: உங்களுடைய தொலைபேசி சரியாக இயங்கவில்லை. என்ன நடந்தது? ஜோதி பாண்டியன்,
2: ஹலோ
1: ஜோதி பாண்டியன், உங்களுடைய பாடல் வருவதில்லையே. உங்களுடைய இணைப்பு சரியாக இல்லையா? அல்ல, நிற்கிற இடத்தை விட்டு ஒரு இரண்டடி தள்ளி நில்லுங்கள், அதை திரும்பி திசையை மாற்றி பாருங்கள். உங்களுடைய இணைப்பு
2: நல்லா கேக்குது.
1: நான் பேசுவது உங்களுடைய கேட்குறது. உங்களுடைய உங்களுடைய குரல் எங்களுக்கு விக்கி விக்கி புழுங்கி புழுங்கி அறவா பாதி கேட்டோம், பாதி கேட்கவில்லை. நல்ல பாடல் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தது, அப்படியே தொடர்ந்து இருந்தால் நன்றாக இருந்திருக்கு. இடத்தை மாற்றாதீர்கள், பாடங்கள் திருப்பி. என்ன உங்க மைக்கில் வேற ஏதாவது கருவிகளை பொறுத்தவர்களோ நேரடியாக தொலைபேசியில் பாடுகிறீர்களா? தொலைபேசியில நேரடியாக வாய வைத்து அழகாக பாடுங்கள்.
0: இப்ப நல்லா கேக்குதா?
1: கேட்கின்றது, பாடுங்கள்.
0: சரியா. இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தொகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லினையிட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட, நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும், நின்று நிமிர்ந்து என் பிள்ளை நடக்கையில் ராஜனடை தோற்கும், எழில் நீந்தும் உடலினை காணும் பொழுதினில் சிற்பம் அதை கேட்கும். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட, என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட என்பதை சொல்லிவிடு. என்னென்ன தேவை உன் உள்ளம் மகிழ்ந்திட என்பதை சொல்லிவிடு. என்றும் இல்லை எனும் சொல் நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட, நேருக்கு நேர் உன்னை பார்க்க வருபவர் நெஞ்சில் பயம் இருக்கும், நேருக்கு நேர் உன்னை பார்க்க வருபவர் நெஞ்சில் பயம் இருக்கும், இங்கு நித்தம் தவழ்ந்திடும் காற்றும் உன்னை கண்டு கேட்டு வழி நடக்கும். நான் ஆராரோ என்று தாளாட்ட, இன்னும் யாராரோ வந்து பாராட்ட, இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன், அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சீரகினை மெல்லினையிட்டு வைத்தேன். ஐயா
1: சிறப்பு சிறப்பு நலமாக இருக்கீங்க, நன்றாக பாடியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் எங்களுக்கு தேவை. உங்கள் குரல்ல நீங்கள் அழகாக பாடுவது எங்களுக்கு கேட்கின்றது. விடையில நீங்கள் வேறு கருவிகளை பொருத்தி காற்றலைக்கு சரிபெறாது. தெளிவாக உங்கள் குரல் அப்படியே வந்தது. அப்படி ஒரு இடத்துல சற்று தடுமாற்றம் இந்த காற்றலை தவறுவிட்டது. மற்றும்
0: இது வந்து இந்த பாட்டு வந்து அந்த படத்துல எம்ஜிஆர் படத்துல வந்து அவங்க அம்மா பாடுவாங்க, வரலட்சுமி நீதிக்கு தலைவணங்கன்னு ஒரு படத்துல
1: வரலட்சுமி
0: ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அந்த பாட்டு ஜாஸ்தி வைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களே சொந்த குரல்ல பாடுவாங்க. எனக்கு ஒரு ஆசை அந்த பாட்டு அந்த வார்த்தைகள்லாம் அவங்க அருமையா இருக்கும்.
1: அற்புதமான வார்த்தைகளை
0: விழுந்து என் பிள்ளை நடக்கையில்
1: ராஜ நடை தோற்கும் நல்ல பாடல். அந்த பாடல் ஆடை உறுதி அழகா வரும்போது சிற்பம்
0: புலமை
1: வரலட்சுமி அம்மா நடிக்கிற திரைப்படங்களிலே பாடல் காட்சி அவர் சொந்த குரலே பாடுவார். அவ்வளவு சங்கீத ஞானம் உள்ளவர்கள். அந்த நாளையில வந்த திரைப்பட நடிகர்கள் பாடக்கூடியவர்களா இருப்பார்கள், ஆடக்கூடியவரா இருக்கார்கள், எல்லாம் சொந்தமாக.
0: எம் கே தியாகராஜ பாகவதர் வந்து அவர் பக்கத்துல உட்காந்து நான் பாடி இருக்கிறேன்.
1: என்ன பாடல் பாடினீர்கள்?
0: மாரியம்மன் கோயிலுக்கு வந்து அவர் தங்கியிருந்தாருங்க, ஒரு 1965 வாக்குல தங்கியிருந்தாரு. அப்ப நான் சின்ன பையனா இருப்பேன். வந்து அவருக்கு வந்து என்னன்னா நானாவது எஃப்8 கார்ல அழைச்சிட்டு மாரியம்மனுக்கு போனேன். தஞ்சாவூர்ல எங்க வீடு இருக்கும். அப்ப எங்க வீட்டுக்கு 8th வீட்டுல அவங்க சொந்தக்காரவங்க வந்திருந்தாரு. அவர் அழைச்சிக்கிட்டு கண்ணு கொஞ்சம் சுமாரா தெரிஞ்சது அவருக்கு, ரொம்ப தெரியல. அதுக்கு வேண்டிட்டு இருந்து மாயக்கோட்டை தங்கியிருந்தாரு, ஒரு வாரம் போல தங்கியிருந்தாருங்க. அப்ப வந்து எங்களெல்லாம் சின்ன சின்ன பசங்க பத்து பத்து பேரும் கிடைச்சி வர நான் பக்கத்துல உட்காந்துருப்பேன். அவங்க கூணு விழுந்த மாதிரி உட்காந்துருப்பேன். அவர் பாத்துட்டே இருந்தவர் என்ன பண்ணாரு, முதுகு ஒரு குத்து ஊத்துனாரு. நிமிஷி
1: விட்டு அவரோட சேர்ந்து என்ன பாடலை பாடுவீர்கள்? அவரோட இணைந்து
0: நான் அவரோட அந்த மாரியம்மன் ராகம் தெரியல, எனக்கு மறந்துட்டேன். மாரியம்மனுக்காக அவர் பாட்டு பாடினாரு. ஓம்கார ரூபத்தினுள் ஒளியுமாகி ஒப்புவோமை இல்லாத ஒளியுமாகி ஆங்காரமாகி அப்பால் அடக்கமாகி அணுவுக்குள் அணுவமாகி பாங்கமுறு பஞ்சேந்திரியமாகி பகரும் முப்பால் கடந்த பதவியாகி சிங்காரமான பொன்னை நல்லூர் வாழும் தேஜோமை ஆனந்த தேவி தாயன்னு அந்த பாட்டு.
1: அந்த பாடல் அந்த பாடலை உங்களோட பதிவுலையே இல்லையா?
0: எனக்கு ராகத்தை வர மாட்டேங்குது.
1: அவருடைய பாடல் பதிவு இருக்குங்களா? அந்த பாடல் பதிவு இல்லை.
0: அந்த பாடல் பதிவு கிடையாது, எதுவும் கிடையாது.
1: நல்ல பாடல். அந்த பாடலுக்கு நீங்கள் ஒரு ராகத்தை அமைத்து பாடலாம் தான். நீங்கள் தான் புலவர் ஆயிட்டு
0: சொல்லிட்டீங்களா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை
1: அடுத்த நேரம் அந்த பாடலுக்கு நீங்கள் ஒரு இசையை போட்டு பாடுங்கள். அதுல அம்ம நேரம் பாருங்களுக்கு. பலிக்கும் உங்களுக்கு. நீங்கள் திரைப்படத்துக்கே பாடல் எழுதி இருக்கின்றீர்கள். உங்களுடைய திரைப்படத்துக்கு பாடல் தெரியல. இந்த பாடலுக்கு நீங்களாக
0: நினைக்கிறேன், நான்
1: நீங்களாக ஒரு இசை போட்டு
0: ஒரு இசை
1: அடுத்த வாரம் பாட வேண்டும்.
0: அடுத்த வாரம்
1: ஆடி பதினெட்டு
0: வீட்டுக்குள்ளே போகுது, பைப்படி இல்லையா?
1: நல்லது நல்லது. என்ன செய்வோம்? அப்படியாவது
0: தண்ணீர் இருக்கும் இடம்தான் நமக்கு நதி ஓடை ஆறு எல்லாமே
1: அவ்வளவுதான்.
0: எல்லாருக்கும் ஆமா எல்லாருக்கும் ஆமா தண்ணீருங்கிறது எங்கேயுமே கிடைக்கும். இருந்தாலும் அங்க கும்பிடுறது ஒரு விசேஷம். அதாவது பசுவோடைய எல்லா இடத்துலயும் சாமி இருக்கு, நம்ம போயிட்டு வச்சு கும்பிடுறோம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு ஒரு டைப்புங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பசுவுக்கு வந்து மடியதான் பால் வரும், வேற எங்கேயும் பால் வராது. அது மாதிரி ஆலயங்கள்ல இருக்க தெய்வங்கள்ட்டதான் அறிவுடு இருக்கும்.
1: ஆமா,
0: இப்ப எல்லா ஆலயங்களையும் பூட்டி வச்சிருக்கிறாங்க.
1: வறுமை சட்டங்களும் இவளும் வந்து பூட்டிக்கு. ஆனா எங்களுக்கு இதயத்தை பூட்ட முடியாது. நாங்கள் உறவினை எங்கிருந்தும் வழிபடலாம்.
0: இயற்கையான காரணம் இருந்தாலும் அவங்க நான் இன்னைக்கு வீட்டுல கும்பிட்டுருக்கோம், ஆத்துல கும்பிட முடியல.
1: அது ஆற்றிலே கும்பிட்டதாக அவர்கள் எடுத்துக்கொள்ள. உங்களுடைய பதிவான உண்மையான உள்ளார்ந்த ரீதியாக நீங்கள் உளப்பூர்வமாக செய்தால் அது அங்கு செல்லும். கடமைக்கு செய்ய கடமைக்கு செய்ய இல்லை, நீங்கள்
0: கடமைக்கு செய்ய
1: நன்றாக உள்ளத்தால்
0: இதான் நமக்கு ஆறு தண்ணீர் தான் தெய்வம்.
1: நன்றி நன்றி தேவி காந்தி,
0: நன்றி அடுத்த வாரம் வருகிறேன்.
1: நன்றி நன்றி,
0: அடுத்த வாரம்
1: நலமோடு வாழ்க்கை.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, ரொம்ப நாளாச்சு. உங்களை எப்படி இருக்காங்க? மீரா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றார் கணபதி அவர்களே, நலமாக இருக்கின்றார். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன். பாடுமா உங்களோட உங்களோட பேசி
1: ரொம்ப
2: சில சில பல மாதங்கள் ஆகிட்டது.
1: ஆமா ஆமா ஆமா, நான் அடிக்கடி வருவது உண்டு நேரலைக்கு. மகிழ்ச்சி, அடிக்கடி நான் நேரலையில் வருவதுண்டு. இன்றும் பாட்டு முதல் ஒரு தடவை வந்தபோது நீங்கள் வந்தீர்கள், இன்று வந்திருக்கின்றீர்கள். நல்லது.
2: என்னோட
1: பேசுவதற்கு இந்த இன்றைய நாள் அமைந்திருக்கிறது வந்திருக்கிறது. மகிழ்ச்சியா இருங்கள், நலமா இருங்கள், பாதுகாப்பா இருக்கிறீர்கள் தானே?
2: கண்டிப்பாக.
1: எப்படி
2: போகிறேன்?
1: ஆமா ஆமா ஆமா, ஆடி 18 எப்படி வந்து போயிட்டு
2: நல்லபடியா சென்றது?
1: சரி, உங்களோட பாடலை கேட்போம். அவளோடு இருக்கின்ற நீண்ட நாட்களாக நான் கேட்பதுண்டு. மகளோடு மகளின் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பாடும் பொழுது நான் வானொலியை கேட்டுக்கொண்டிருப்பேன் தானே, நான் கேட்பதுண்டு. நன்றாக பாடு. இப்போது உங்களுடைய அந்த பல் பற்கள் எல்லாம் சரியாக வந்து விட்டதா?
2: என்ன
1: பாடல் எடுத்து பாடுங்கள்? பாடுங்கள்
2: இன்னைக்கு
1: பாடல் பாடுங்கள்.
2: அது பாடி கிடைத்த 2019 பாடினேன், செப்டம்பர்ல ஒரு வருஷம் ஆப்பது கரெக்டா. 1919 பாடின, குறிச்சு வச்சிருக்கேன், குறிச்சு
1: வச்சிருக்கேன்.
2: ஆமா பாடின, குறிச்சு வச்சிருக்கேன். ஆமா, அது 1919 பாடின. அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு 1 இயருக்கு அப்புறம் பாடுறேன்.
1: ஆமா பாடுங்கள். பாடுறோம்.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, போல வந்த பாவ எல்லவா, நானும் பாடி தேடி ஓடி வந்த கலை எல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா, மேக வண்ணம் மூலம் இன்னும் ஆடையினாலே, மலை மீனி எல்லாம் மூடுதம் ஆனத்தினாலே, பக்கமாக வந்த பின்பும் பெக்கமாகும்மா, இங்கே பாடையோடு பார்வை சேர் தூது வேணுமா. மாலை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவம் தேடி ஓடி வந்த காலை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, அங்கமில்ல மங்கைய தங்கமாகும் மங்கையை போலி, தினம் அண்ணன் அடை போடுதம்மா பூமியின் மேலே. அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலி, தினம் அண்ணன் அடை போடுதம்மா பூமியின் மேலே. கண்ணிறைந்த காதலனை காணவில்லையா, அந்த காதலுக்கு தேனிலவில் ஆசையில்லையா. காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பாலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த பாவை அல்லவா. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டம் சொல்லவா, பறந்து செல்லவா. மிக்க நன்றி. மற்ற நேருக்கு வைவிடுறேன்.
1: இல்லை இல்லை, இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள், அவசரம் இல்லை அவசரம் இல்லை, இது உங்கள் நேரம். இனிமையாக பாடினீர்கள், இனிமையாக பாடினீர்கள்.
2: சந்தோஷம்.
1: நீங்கள் அவசரமாக செல்ல வேண்டுமா? அவர்கள் வருவார்கள், வந்தால் அவர்கள் போற உங்களுக்கு கிடைத்த நேரம் வாரம் ஒருமுறை வருகின்றீர்கள். இந்த தளம் உங்களுக்கான தளம், நீங்கள் பாடுவீர்கள், அதை தெரிந்து கொள்ள முடியும். முழுமையாக நன்றாக பாடுகின்றீர்கள். எனக்கு ஒரு
0: கொஞ்சம் ஒரு சேர்த்து கொஞ்சம்
1: அது பழைய
0: பாடல்கள் பாட்டு புஸ்தம் அந்த காலத்துல 40 வருஷம் பாட்டு புஸ்தம் பிரிண்டிங் சரியா பிரிண்ட் ஆகல. நான் பாட ஞாபகம் வச்சு பண்ணேன், சரியா வரல. ஞாபகம் வச்சு பண்ணேன்.
1: அங்கமெல்லாம் தங்கமான மங்கையை போலே அந்த இடத்துல ஒரு ஒரு சொல்லுமானது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த பாடலை நீங்கள் இளமை காலத்தில் பாடியிருந்தால் அப்படி இருந்திருக்கு, என்ன போட போட்டிருப்பீர்கள். இதை யாருக்கு பாடி காட்டி யாருக்காவது பாடி காட்டியிருக்கிறது?
0: அதேதான் அதேதான் மீரா தங்க தங்கச்சி சொல்லுவாங்க. இப்ப இந்த போட்டு போறீங்க, நீ 19 வயசுல என்ன ஆட்டம்
1: இல்ல. இந்த பாட்டு எந்த நீங்க பள்ளி பருவ காலத்திலே வாலிபனாக காலத்திலே கண்ணீரை
0: கண்டா
1: சைக்கிள் போகும்போது கண்ணீரை கண்டா அப்படி ஒரு பாட்டு பாடிக்கணும், அதுல இடைவெளியில பாடி இருப்பீர்கள் இல்லையா? அந்த அனுபவங்கள்
0: பாடசாலை காலத்திலே
1: பாடசாலை காலத்தில் அந்த மாணவர்கள் சங்கங்கள் இருக்கும். அதுல பாடங்களுக்கு நான் படித்த பாடசாலை வாரம் ஒரு நாள் மாணவர் தேர்ச்சி சங்கம் என்று அதுல கட்டுரை கவிதை பாடல்கள் பாடலாம். அப்பொழுது பாடச்சுன்னா நாங்கள் யாரை எண்ணிக்கொண்டிருக்கோம் வகுப்புல. நான் ஒரு காலத்திலே ஆண்கள் பாடசாலை, பின்பு ஆண்களும் பெண்களும் கலவன் பாடசாலையில படித்த பொழுது மேலும் எங்களுக்கு உற்சாகம் கூட எங்களுக்கு தெரிந்த விருப்பமானவர்களை இணைத்துக் கொண்டு இந்த பாடல்கள் இப்படியான பாடல்களை பாடுவேன். கண்ணெதிரியே தோன்றினா அந்த பாடல் ஞாபகம் வந்து அந்த பாடல இருக்கா பாடும். கண்ணெதிரே தோன்றினாள்
0: கண்ணெதிரியில பாட்டு பாடுறேன். பாட்டு வேதனா
1: இளமை காலத்து
0: பாட்டு இளமை காலத்து பாட்டு சொல்றேன். பாட்டு பழைய பாட்டு இப்ப தெளிவா பாடுறேன். ஒண்ணு இது கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு. நான் பெற்ற செல்வம்.
1: ஓ அருமையான பாடல் பாடுங்கள்.
0: கரெக்டா அது 1/19/19 அதே சமயத்துல 2-3 பாட்டு பாட வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே டேட்ல பாருங்க.
1: பாடுங்கள் பாடுங்கள்.
0: ஓகே ஓகே. நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாகு. எட்டையிலிருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மனக்கும் உருவம் நீ. நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தென்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் அன்பே இல்லா மானிடரா, அன்னையே இழந்தாய் இளவயது. அன்பே இல்லா மானிடராய், அன்னையே இழந்தாய் இளம் வயதில்.
2: அன்பே அறியா பாவியர்கள் வாழுகின்ற பூமி இது அறிவாய் கண்ணே நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் என்னொடி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம்.
3: அற்புதம் அற்புதம் அருமையாக பாடியிருந்தீர்கள். அந்த அந்த அந்த ஜீவன் அப்படியே இருந்தது இந்த பாடல்ல. இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடலும் கூட கணபதி அவர்களே. நான் சின்ன வயதாக இருந்தது தந்தையார் என்னை தூக்கி
2: வைக்க பாட்டு கேட்கும்போது
3: தந்தையார் என்னை தூக்கி வைத்துக் கொண்டு கலங்கி பாடுவார். நான் எனக்கு அப்ப புரியாது. என் தந்தை அன்னை இழந்த போது அவர் அந்த பாடலை பாடியிருந்தார். அடிக்கடியும் பாடுவார். என்னை பார்த்தால் என்னை அணைத்து வைத்துக் கொண்டு பாப்பர் சின்ன பையன் தான் அவர் அந்த பாடலை பாடிக்கொள்ளுவார். அவர் பாடியது அவர் நல்ல சாரீரம் உள்ளவர். ஆனா பாடகர் அல்ல, பாடுவார். உணர்ந்து பாடும் பொழுது தன்னை அறியாமல்
2: கேள்வி சார்
3: கேள்வி
2: ஆமா
3: கேள்வி ஞானத்தை நாங்கள் மனதிலே வைத்து அதை உணர்ந்து பாடுவோமாக இருந்தால் நிச்சயமாக வரும். பழைய பாடல்களோட வரிகள் எங்களை தள்ளிக்கொண்டு போகும். இந்த ராகத்தோட பாடும்போது முதல் வரி போ அடுத்த வரி எங்களை அறியாமல் வந்து கொண்டிருக்கும். அப்படியான வரிகளைத்தான் அவர்கள் கவிதை மூலம் கொண்டு வந்து தந்தார்கள் பாடலுக்கு. அதாவது ஒரு பாடல் முதல் வரியை எடுத்தால் நான் பெற்ற செல்வம்னா அடுத்த அடி வரும். இரண்டா அந்த பாடலை உள்வாங்கி விடுவீர்கள் நீங்கள். நாங்கள் உள்வாங்கக்கூடிய வகையில் இசையோடு அந்த பாடல்கள் எங்களை கவர்ந்திருந்தது. அதனால எங்களால்
2: மருதகாசி மருதகாசி நீங்க பாட்டு மருதகாசி பாடல் ஆசை மருதகாசி
3: அவர் வந்து கவிஞர்கள் திலகம் அல்லவா அவர். ஆனா மருதகாசி அவர்கள் கவிஞர்கள் திலகம் என்று அந்த காலத்தில் கவிஞர்கள் திலகம் அவர் திரை இசை திலகம் அப்படி இருக்கின்றார்கள். அது சாதாரணமான விருது அல்ல. அந்த காலத்திலே இவர்கள் எல்லாம் இந்த ஊடகங்களுக்கு அழைத்து ஊடகங்கள் வழியாக வந்து விளம்பரம் தேடினவர்கள் அல்ல. திரைப்படம் மூலம் வந்து மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பெரிய பெரிய
2: சாதனங்களால்
3: நல்ல நிலைக்கு வந்தவர்கள். அது அன்னை கலைவாணி கொடுத்த கொடை நல்லது என்று எங்களுக்கு
2: மகிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்திருக்கு. எல்லாருக்கும் இந்திய போது நல்லபடியா சென்று நாளை விடிய எல்லாருக்கும் நல்லபடியா விடிய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். வாய்ப்பு மிக்க நன்றி அண்ணா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். கேட்டுக்கொண்டு தேவதி அம்மா வருவாங்க. தேவதி அம்மா வருவாங்க. அவங்க பிள்ளை கேட்க
3: காத்திருக்கேன். நல்லது நல்லது. அவங்க மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி. பாடல் வைத்ததுக்கு நன்றி. நன்றி. ஆண்டவன் அருள் என்று உங்கள் பக்கம் இருக்கட்டும்.
2: வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா. எல்லாமே ஆசைதான்.
3: நன்றி சகோதரா. நன்றி சகோதரா. இது மொழியல் தமிழ் வானொலி உடைபெறும். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. பாடுவோர் பாடலாம். இந்த தளத்தில் வந்து கால் பதித்தவர்கள் பலர். அவர்கள் தொடர்ந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் பாடலில் முன்னேறி வந்திருக்கின்றார்கள். இத்தனை பல பாடகர்கள் வெள்ளிடம் அதாவது வந்து தலை இலை தரை இலை மறை காயாக இல்லாமல் வெளிவந்து மற்றவர்களால் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பாடல் மேடை பாடகர்களாக இருக்கின்றார்கள். ஏன் எங்கள் அன்பு நேயர்களாக இருந்து எங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் எங்களிடம் வந்து பாடி பழகியவர்கள் இன்று திரைப்பட பின்னணி பாடகர்களும் பாடியிருக்கின்றார்கள். அப்படியான வல்லமை கொண்ட ஒரு தளம் இந்த தளம். நீங்கள் வெட்கம் இல்லாமல் நன்றாக நீங்கள் அதை ஒரு இலக்கு வைத்து இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்று உங்களை அதிலே புகுத்தி அர்ப்பணித்து பாடும் பொழுது நிச்சயமாக சிறப்பாக வருகின்றது. ஒரு முறை பாடலை தந்துவிட்டு மறுமுறை நான் பாட வேண்டும் அடுத்த முறை பாட வேண்டும் என்று வந்து முழுமையாக பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர சேவையை 24வது ஆண்டாக செய்து கொண்டிருக்கின்றது. 23 ஆண்டுகளை வெற்றிகரமாக கழித்து 24வது ஆண்டை எட்டிப்பிடிக்க இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன. வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தளத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். வந்து பாடுங்கள், பாடி மகளுங்கள் என்று கேட்கும் வேளை பாடலை கேட்போம்.
4: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும் வரும்.
3: ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
1: அழைப்பில் வந்து திரும்பி சென்ற அன்பு உறவு நீங்கள் மீண்டும் அழைக்கலாம். பாடல் முடிந்து அவருடைய பாடல் முடிந்தது. இது வந்து இசை பாடல், நாங்கள் காற்றலையில் தரும் இசை. இந்த இசை பாடல் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இடையறுத்து வரலாம்.

எளிமையான அந்த பாடல் காற்றலையில் நன்றாக பாடி எங்களை கலகலக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியின் பாடுபோர் பாடலாம். இரண்டு மூன்று அன்பு உறவுகள் வந்து அழைத்தார்கள், வாருங்கள் காற்றலைக்கு மீண்டும் வந்து அழைப்பை தந்து பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு பாடலை தருவேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள் வாருங்கள்.

0: மனித ஜாதி தன் கவலையை மறப்பதற்கு உதவுவது பாட்டு என்று கூறி சென்ற பாட்டை கேட்டு சென்றோம் அன்பு உறவுகளே. வண்ண வண்ண சொல் எடுத்து வந்ததுதான் செந்தமிழ் பாட்டு. அது தமிழ் பாட்டுமல்ல, செந்தமிழ் பாட்டு என்று கூறப்பட்டிருக்கின்றது. வாசம் உள்ள மல்லிகை போலே வாசம் வீசும் வாழ்க்கையிலே மனம் வீசக்கூடிய இசை. இந்த இசை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. காற்றடித்தால் இசை, தடக்கி விழுந்தால் இசை, கையில் இருக்கிற பொருளை கீழே போட்டால் இசை, வாயிலிருந்த எச்சியை நாங்கள் வெளியே உமிழும் பொழுது இசை, மூக்கிலே இருக்கிற சீர்ந்த மூக்கை சீரும் பொழுது கூட இசை தான் வருகின்றது. அந்த ஓசை, அந்த ஓசை இசையாக வரும். அதே அவற்றையே பாடல்கள். ஒரு அங்கே ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் கேட்டேன். ஒரு பாட்டி வந்து தனக்கு வெத்தலை தாம்பூலத்தை அந்த பாக்குகளை போட்டு இடிக்கின்றார். உடலே அந்த இடிக்கிற சத்தமே இசையாக வருகின்றது. அன்பு உறவு ஒருவர் வருகின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார்.
0: வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார். வருக வருக என்று வரவேற்கிறேன். என்று பாடுவோர் பாடுவர் நிலையத்துக்கு நலமா இருக்கின்றீர்களா? நான் நலமாக இருக்கின்றேன் செல்வம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வா இருக்கேன்.
0: இப்பொழுது நேரம் உங்களுக்கு
1: சொல்லுங்க.
0: 10:30 அமைதியான நேரம், அழகாக பாடலாம் பாருங்கள். நீங்கள் பாடவில்லையா? முதல் பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது எங்கள் மதமும் மொழியும் பண்பாடுதான். பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது. வணக்கம் மகளே. மோகனா வணக்கம். பேராண்டியில் தூங்கி விட்டாங்க. வணக்கம் மகளே. மோகனா நலமா இருக்கின்றீங்களா? அம்மா
2: நலமா இருக்கிறேன்.
0: மகிழ்வாக
2: இருக்கின்றீங்களா?
0: நலமா இருக்கேன்டா. மகிழ்வாக இருக்க வேண்டும். நல்லது நல்லது நல்லது. சரி, எங்கே ஒரு இன்று மகிழ்வான நாள் ஆடி 18 ஒரு மங்களமான நாள். மகிழ்வாக வீட்டில் இருப்பீர்கள். மகிழ்வாக ஒரு பாடலை பாடுங்கள் பார்ப்போம்.
2: பாடுகிறேன்.
0: பாடுங்கள் பாடுங்கள் கேட்போம். மோனா சார் சார், நான் நினைக்க இணைப்பு துண்டித்து விட்டதோ என்று பயந்து விட்டேன். வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள். உங்களுடைய நேரத்தை எடுத்து சுவாசத்தை விட்டு நன்றாக ஆழமாக சிந்தித்து அழகாக பாடுங்கள். உங்களுடைய நாதத்தை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காற்றலையில் எல்லோரும் ஆவலோடு பார்க்கின்றார்கள். வாரந்தோறும் வந்து பாடும் மோகனா இன்றும் பாடுகின்றார் என்று.
3: அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம். அருள் வாயினி இசை தரவாணி, இங்கு வருவாயினி லயம் தரும் மேனி.
0: இணைப்பு துண்டித்து விட்டதா மகளே? இணைப்பு துண்டித்து விட்டதா? தொலைபேசி
3: பூஜை செய்தால் பூவை நீ மகிழ் மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவா தேன் தமிழ் சொல் எடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம்.

0: உறைந்து நிற்பாய். கள்ளமில்லாமல் துளும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ. வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி, காணும் பொருளில் தோன்றும் கலின் வேண்டும் வரம் தரும் வேணி. நான் முகன் நாயகி மோகன ரூபி நான் நிறை போற்றும் தேவினி. வானவர் தமுதே தேனரும் சிந்த காண மனோகரி கல்யாணி அருள்வாணி. இசை தருவாணி இங்கு வருவாய் நீ, லயம் தரும் வேணியம்மா மாணிக்க வீணையும் மாதேன் கலைவாணி. தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம்.
1: சிறப்பு சிறப்பு மாலை சிறப்பாக தொலைபேசி சற்று தொல்லை கொடுத்து விட்டது, மற்றும்படி நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொற்களை பிரயோகித்து உள்வாங்கி பாடியிருந்தீர்கள். இந்த பாடலை மேடையிலே கூட பாடுவதற்கு அஞ்சுவார்கள். அவ்வளவு ராகசங்கமம் உள்ள பாடல், நல்ல சுரவரிசை உள்ள பாடல், நல்ல கனவங்கள் உள்ள பாடல். அதற்கு உங்களுக்கு பக்க வார்த்தியங்கள் இருந்தால் உங்களுக்கு அதற்கு உதவியாக இருந்திருக்கு. நீங்கள் தனியாக ஒரு தொலைபேசியிலே, அதுவும் தொலைபேசியா இருக்கிற தொலைபேசிகளையும் நாங்கள் பாடுவோம் போது இடையில் நன்றாக பாடியிருந்தீர்கள். முழுமையாக அந்த பாடலை நீங்க உணர்ந்து நன்றாக
0: பாடியிருந்த
1: இந்த பாடலை நீங்கள் மாலையிலே நீங்கள் கடவுள் வணக்கம் செய்யும் பொழுது, பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடலை பாடிக்கொண்டு வருவதால் அன்னை கலைமானின் அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் முடிந்தவரை அன்னை கலைமானி சங்கீத காரியத்தான் பாட சொல்வதல்ல, உங்களுக்கு இருக்கு தெரிந்த பாடலை உங்களுடைய இசையிலே நீங்கள் மொழி நாங்கள் சுசீலா அம்மாவின் குரலை இந்த பாடலை கேட்டிருக்கின்றோம். அதோடு உங்களை ஒப்பிட மாட்டேன். அவ பாடியில் தனியல்ல, அவரோட நீங்க சிறப்பான பாடியிருக்கு. ஏனென்றால் நீங்கள் தனியும் ஒரு தொலைபேசியில முழுமையாக அந்த பாடலை பாடி முடிச்சீர்கள் ராகத்தோடு. ஆனா அவ அப்படி இல்ல, துண்டு துண்டா பாடி பார்த்து சரிப்பதத்தின பயிற்சி பெற்று பெண் இசையமைப்பாளர்களோட சேர்ந்து இசை பாரதிய கல்வியோடு பாடினார். நீங்கள் தனிய சிறப்பு சிறப்பு இப்படியான இளமறை காய் ஆக இருக்கும் தரம் உள்ள சிறப்பு வாய்ந்த நீங்கள் தகுதி உள்ள ஆர்வம் உள்ள உங்களுக்கு தளம் கொடுக்கணும். நீங்கள் இதிலே வந்து பாட வேண்டும். ஒரு நாளுக்கு வந்து பாடினவுடன் சரியில்லை, இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்று அதை ஒரு வாரமாக பயிற்சி பண்ணி போட்டு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றாக பாடுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் என் ஆசைகள் உங்களுக்கு. எங்கே உங்கள் ஆத்துக்காரன் பாட நன்றி அம்மா. மீண்டும் அவர்களிடம் கொடுங்க.
0: நன்றி
1: மகளே. எங்கே பாடுங்கள் செல்வகுமார்.
2: நன்றிப்பா.
1: இப்ப பாடுகிறேன்.
2: அடுத்த இணைப்புல இணைப்புல இணைஞ்சுக்கிறேன்.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்
2: இணைப்புல இணைஞ்சு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெயம் கண்டம் மகளே. வணக்கம் மகளே. நேர்ச்சி கலைவாணன் நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாக இருக்கிறேன். நலமாக இருக்கிறேன்.
1: நன்று நன்று. நலமாக இருக்கின்றீர்களா? சரி சரி. மகிழ்வாக இருக்கிறேன். மகிழ்வாக சிரிப்பாக சிறப்பாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்ற அழைப்பில் இருந்தீர்கள் எனக்கு தெரிகின்றது. நான் ஒரு வழியிலே தான் அழைத்துக் கொண்டிருக்கேன், முழுமையாக பாட வேண்டும் என்பதற்காக. சரி, இப்ப பாடுவோர் பாடுவோர் பாடலாம். உங்கள் களம் தயாராக இருக்கின்றது. உங்கள் பெயரை கூறியவுடன் உலகத்தில் எல்லாரும் கேட்டுக் கொண்டிருக்க, உங்களுக்கு தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும், உங்களை தெரியாதவர்களும், அதாவது முகம் தெரியாத உறவுகள் கூட உங்கள் அனைவருடைய பாடலையும் கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே பாடுங்கள், என்ன பாடல் மகளே?
2: அப்பா அப்பா வணக்கம்ப்பா. கலைவாணன்.
1: வணக்கம் கலைவாணன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா மகனே? குடும்பமே வந்து விட்டீர்களா? நல்லது நல்லது நல்லது. நலமாக இருக்கின்றீர்களா மகளே ஜான்சி ராணி? வணக்கம். செல்லக்குட்டி செல்லக்குட்டி ரோஷினி குட்டி, நீண்ட நாள் தாத்தாவோட பேசி நலமாக இருக்கின்றீர்களா?
3: புரிஞ்சிச்சா?
1: பாட்டு புரிஞ்சு. உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தேன், கேட்டீர்களா? அந்த பாடல் பிடிக்குமா தாத்தா? அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா? கேட்க இனிமையாக இருக்கும் இல்லவா? சின்ன குழந்தைகளை கேட்ட பாடல் அந்த பாடல். என் செல்லக்குட்டியை தான் நினைத்து விட இந்த பாடல் போடுவேன் நான் உங்களுக்கு தந்தேன் என்று. நல்லது.
3: சரி, பவுல் சாமி ரோஷினி அப்பா லைன்ல இருக்கா?
1: ஆமா, அவர் இருந்து அவர் அழைச்சிருந்தாரு. இப்ப உங்களோடு இருக்கின்றாரா? சரி, பவுல் நீங்கள் தான் முதலில் அழைப்புக்கு வந்தீர்கள். பார்த்தேன் இன்னொருவர் பாடிக்கொண்டிருந்தபடியால் உங்களை அழைக்கவில்லை. அழைப்போம் என்று இருந்தேன். அதற்குள்ளே நீங்கள் நால்வரும் சேர்ந்து வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது பவுல். சரி, இப்ப யார் முதல் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? மகிழ்வாக இருக்க வேண்டும். என்னுடைய நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும் உங்களுக்கு. சரி பவுல், இப்ப யார் முதலில் பாடப்போகின்ற? ரோஹிணி குட்டி பாடுகிறாவா, மேர்சிராணி பாடுகிறாவா, கலைவாணன் ஜோடி குயில்? இப்பொழுது ஜோடி குயில்கள் பாட இருக்கின்றது. ஜோடி குயில்களாக மேர்சி ராணி மகளும் மகன் கலைவாணனும் இணைந்து பாடு. அப்பா அழைக்கின்ற, அப்பா பாடுவார். ரோசி, ரோஷினி அப்பா கூறுங்கள்.
2: ரோஷினி என்னம்மா?
1: இளவரசி இந்த கலையத்துக்கு உங்களுக்கும் அவ குருவான் நாங்கள் கேட்க வேணும். எங்கே பாங்க ரோஷினி குட்டி, அப்பா இப்பொழுது பாடப்போகின்றார். அமைதியாக கேளுங்க பார்ப்போம். பாடுங்கள் சமத்துக்குட்டி.
2: கண்ணாளனே, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைவாயும் சிறு பேதை நான். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனும். வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ? கண்ணாலனே, எனது கண்ணை நீற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் இன்னும் பேசவில்லை. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு வந்தேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டா. எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை, இது கனவா இல்லை நினைவா? என்னை கிள்ளி உன்னை கிள்ளி உன்னை பார்த்தென்ன தாய்மொழி மறந்து. கண்ணாளரே, எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை? ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானும். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் நிறமாறும் ஏனும். வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே, வழியிற வழி என்னவோ? அவ்வளவுதான்.
1: நல்லது, நல்லது. இனிமையான ஒரு பாடல், நல்ல கருத்தான பாடலை நீங்க உள்வாங்கி முழுமையாக பாடியிருக்கீங்க, நல்ல வரிகளோடு. ஆனால் சற்று உரத்து பாடியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உங்களுடைய சவுண்ட், அதாவது சத்தம், சற்று அந்த பாடல் அப்படித்தான் நீங்கள் பாட வேண்டும். ஆனால் கொஞ்சம் உயர்த்தி பாடியிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அடி வயிற்றில் அடி நாபி கமலத்திலிருந்து அந்த ஓசை வரமாக இருந்தால் அப்படி நிமிர்ந்திருந்து பாடினால் அப்படியே வரும் அந்த வரிகள், அந்த ஓசை வரும். பெரிதாக நன்றாக இருந்தது, நன்றாக இருந்த பாடல். நல்லா பாடி இருக்கீங்க. அடுத்த வாரம் இதை விட சிறப்பாக பாடுவீர்கள் எண்ணிக்கொண்டு. ரோஷி, ரோஷினி அப்பா பாடிவிட்டார் பாத்தீங்களா? பாத்தீங்களா அப்பா பாடினார், கேட்டதா? எப்படி உங்களுடைய அப்பா பாடினார், எப்படி பாடினார்? இப்ப அமைதியா இருக்கோம் பெரியப்பா பெரியம்மா. நீங்க பாடுங்க ரோஷினி குட்டி, கேட்டுக்கணும். இப்ப உங்களுக்கு மார்க்ஸ் போட போறா. அப்பாவ சூப்பர் என்னட்டா பாப்ப உங்களை எப்படி கூறுவாண்டு பாருங்கள்.
4: ஆடிப்பட்டம் தேடி பார்த்து வெறுக்கணும்

மனுஷன் சேர்க்கும் பணம் தான், அது நிறைஞ்சா மாறும் குணம் தான், அது ஒருத்தர் வாங்கும் கடம் தான், அது சில வாங்கும் தினம் தான், கட்டெழும்பும் கூட்டம் கூடி வாழும் இங்கே புத்தி கெட்டு நீ போனா வாழ்க்கை என்ன ஆடிப்பட்டம் தேடி பார்த்து வெறுக்கின்றன்னையா, போட்டும் ஏழைப்பாடும் சென்னையா, தந்தானே தானே தானே தானே தானே தானே, தந்தானே தானே தானே தானே தானே தானே, அஞ்சு விரல் மோதிரமும் பஞ்சீரமும் அஞ்சு விரல் மோதிரமும் பஞ்சீரமும் ஒரு பொண்ணு கேட்கும் வரம்தான், அவனுக்கு ஒரு சுரமான செய்யணும்தான், அடவங்களும் சேர்ந்து நடந்த கால் காலும் மேலும் தடந்த எல்லாமே ஒன்று போல என்று உன்னிடந்து தானாக பெருமை பேசும் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து எதுக்கணும் தன்னையா, ஏறு கூட்டம் ஏழை கூட மாறணும் சென்னையா, விளைஞ்சது நெல்லு மணி விதச்சது பொண்ணு மதி போடணும் போடணும் உலகே பசி ஆரணும் ஆரணும் ஆடிப்பட்டம் அம்மா.

0: ஆடி பாட்டம் தேடி பார்த்து விதைக்கின் கண்ணையா, ஏறு கூட்டம் ஏழை கூட்டம் ஆடும் சின்னையா.
1: அற்புதம், அற்புதம். நான் இங்கே கச்சேரி மேடையிலே இருக்கின்ற ஃபீலிங்ல இருக்கின்றேன். என்னுடைய மூத்த மகள் அல்லவா, அற்புதம். எங்க ரோஷினி குட்டி பார்ப்போம், உங்களோட அப்பா பாடினக்கு சூப்பர் என்று கூடு. எந்த மகள் பாடுறது, எங்க மகளும் மகளும் மகனும் பாடினார்களே, இது எப்படி இருக்கின்றது? பெரியப்பா பெரியம்மா பாடியது ரோஷினி நல்லா இருக்கு. அப்ப சூப்பர் சொல்ல இல்ல, அப்பாவுக்கு மட்டும் சூப்பர், சூப்பரே சூப்பர். அப்படியா? ரெண்டு பேர் பாடு, ஒரு ஆளுக்கு சூப்பர், ரெண்டு பேருக்கு சூப்பரோ சூப்பர் சொல்லப்படும். பெரியப்பாவும் பெரியம்மாவும் இல்ல பாடியது, சூப்பரோ சூப்பர். கைதட்டு வந்தாங்களே எல்லாரும், கைதட்டுங்கள். ஆச்சா, திறமை திறமை சிறப்பு. ஆச்சா, எல்லாம் கைதாட்டுது, சிறப்பு சிறப்பு. மகள் நன்றா பாடு,
2: நன்றா
1: தயார்படுத்தி நீங்கள் அதை முழுமையாக உள்வாங்கி இருவரும் அதை செய்ய பாட வேண்டும் என்று தீர்மானித்து அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை பயிற்று கொண்டு வந்து இன்று ஒப்படைத்தது மெத்த சிறப்பு. இதுதான் டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு. நன்றாக இருந்தது அம்மா பாடல். நாங்கள் பொதுமணி பாட்டை நாங்கள் நிறைய கேட்டிருக்கின்றோம். அவர்களுடைய குரலிலே இசையோடு தாளத்தோடு திருப்பி திருப்பி பாடி அவர்கள் பயிற்சி பெற்று டிஓடி தந்து விட்டார்கள் திரைப்படத்தில். இது நீங்கள் நேரடியாக ஒரே நேரத்தில் எவ்வளவு திறமை என்று கூறுங்கள். உங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் அவர் அந்த தம்பி கூட போகல, எல்லாம் மற்றவர்களும் என்று பாடினவர்கள் தொலைபேசி எடுத்து தொலைபேசிக்கு ஊடாக ஒரே நேரத்தில் அந்த பாடலை பாடுவது எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும். உள்வாங்கி இருக்கின்றீர்கள், அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு அந்த ராகத்தை தெரிந்து கொண்டு அந்த சொற்களை மனதிலே வச்சுக்கொண்டு உதிர்த்து விட்டீர்கள். அழகாக இருந்து ரெண்டு பேரும் அந்த வண்டி உருண்டோட அச்சாணிதேவன் அந்த ரெண்டு மாடும் உண்டாக இழுத்தா தான் வண்டி ஓடுவது. இருவரும் அங்கு இங்கு இழுக்காமல் அழகாக போனீர்கள், அழகாக சென்றீர்கள் அந்த பாடலை கொண்டு சென்றதுக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்கள் மக்களே. ஆடி 18 நாள் இருவரும் ஜோடியாக வந்து எங்களுக்கு பாடிய ஜோடி குயிலா, நீங்க வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு.

0: நல்லது, நன்றாக நன்றாக இருந்த பாடல். சரி, எங்கே இந்த சின்ன மகளை பார்ப்போம்? ஜான்சி ராணி மகள் பாடும்பொழுது ரோஷினி குட்டி கேட்டுக்கொண்டுங்கள். மம்மி எப்படி பாடுகின்றார், அம்மா எப்படி பாடுகின்றார் பாப்போம். இங்கே பாடுங்கள்.
1: பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க கட்டி பாப்பா

தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ, ரெண்டு தாய்க்கொரு பிள்ளை என்று வாழ்ந்திடும் உள்ளை உண்மை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ. ரெண்டு தாய்க்கொரு பிள்ளை என்றும் வாழ்ந்திடும் உள்ளை உண்மை யார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ. உன்னை நினைத்து

குமுக்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. பெற்ற தாய் படும்பாடு பிள்ளை தானறியாது, இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு. பெற்ற தாய் படும்பாடு பிள்ளை தானறியாது, இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு. வந்த உறவை இவள் விடுவாளோ, சொந்த உறவை அவள் தருவாளோ. பாசம் உயிர் நேசம் வாழும் நெஞ்சோடு, பாடும் உறவாடும் ஜீவன் உன்னோடு. ஆராரோ ஆராரோ ஆரோ ஆரோ ஆராரோ, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ. தங்க கட்டி

0: கால பூச்சரம் குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலிலோ.
1: அற்புதம், அற்புதம் அம்மா. உங்களோட மகள் ரோஜினி குட்டியை மனதிலேயே வைத்துக் கொண்டு பாடிய பாடு உள்ளத்தை தொட்டதம்மா, உள்ளத்தை தொடும் வகையிலே பாடியிருக்கிறீர்கள். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு ஜான்சி ராணி. சின்ன மேலே நன்றாக பாடியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்து. ரோஜினி குட்டி, எப்படி அம்மா என்ற பாடல்? சூப்பரா இருக்குதான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாடல் சூப்பரா இருக்குதான். நல்லது, நல்லது. ரோஜினி குட்டி ரசிச்சிருக்கின்ற இந்த பாடல் விளங்கக்கூடிய இப்படியான பாடல்களை சின்ன குழந்தைகளுக்கு முன்னாலே நாங்கள் பாடலாம். அருமையான பாடல் அம்மா. தாய்மொழி பற்றி ஒரு பாடல் சிறப்பாக எடுத்து வந்து முழுமையாக உள்வாங்கி அதை நன்றாக பயிற்சி செய்து
0: பாட்ட பாட சொன்னிக்கு.
1: ரோஜினி என்னம்மா, ரோஜினி அப்பா பாடினாரு இல்லவா? சரி, எங்க ரோஜினி, எங்க அப்பா அந்த பாடு நீங்க பாடுங்க பார்ப்போம்.
2: குட்டி பாப்பாவுக்கு ஆறாரோ, செல்ல குட்டி பாப்பாவுக்கு ஆறாரோ, பொம்மா குட்டி பாப்பாவுக்கு ஆறாரோ, செல்ல குட்டி பாப்பாவுக்கு ஆறாரோ.
1: அது தங்க குட்டி, தங்க குட்டி பாப்பா. அம்மா செல்லத்துக்கு ஆறாரு சொல்லுங்க. அம்மா செல்லத்துக்கு ஆறாரு என்ன சொல்லுங்க? அம்மா இல்ல, அம்மா, அம்மாவுக்கு அம்மா செல்லம் ஆறாரு. அதையும் பாருங்க, அம்மா செல்லம் என்று நீங்க பாருங்க. அம்மா செல்லம், அம்மா செல்லம் ஆறாரு, அப்பா செல்லம் ஆறாரு. அப்பா செல்லம் பாருங்க, அப்பா செல்லம் ஆறாரு பாருங்க. அடுத்த அம்மா செல்லம் ஆறாரு,
2: அம்மா செல்லம் ஆறாரு,
0: தாத்தா செல்லம் ஆறாரு,
3: சுண்டாட்டி செல்லம் ஆறாரு.
1: அப்ப பெரியம்மா செல்லம் பாருங்க. பெரியம்மா செல்லம், பெரியப்பா செல்லம், அருமை. எல்லோருக்கும் நீங்கள் செல்லம், உங்களுக்கு இவர்கள் எல்லோரும் செல்லம், பிள்ளையினுடைய செல்லம் தான் எல்லோரும். அங்க நிறமாக செல்லத்தோட பேசுறதுக்கு கூப்பிடுங்கள் பார்ப்போம். அலையுங்கள் நிறமாக. மீரம்மா, மீரம்மா தூங்குறா இல்லையா? நன்றாக இணைந்து சிறப்பித்தீர்கள் அன்பு செல்வங்களே. உங்களுடைய பாடல்கள் சிறப்பாக இருந்தம்மா, சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இப்பொழுது நன்றி அம்மா. காற்றலை இணைந்து குடும்பமாக வந்து ஒற்றுமை அருமையான பாடல், நல்ல கருத்தான பாடல்களை பாடி செல்கிறேன். வாழ்த்துக்கள். ஆண்டவன் அருள் உங்களுக்கு என்றும் நிச்சயங்களுக்கு நலமாக பலமாக மகிழ்வாக நீங்கள் இந்த மகிழ்வை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நினைவுங்கள், இந்த மெல்லிய இதயத்திலே அந்த மகிழ்வு தான் நாங்கள் கூட கொடுக்கணும். துன்பங்கள் சுமைகளை பொருத்தக்கூடாது, அது தாங்க மாட்டாது. அந்த அந்த இதயத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உலகமே என்று ஊசாடுவது மகிழ்ச்சிக்கும் சிரிப்புக்கும். மெல்லிய இதயம் நல்ல இனிமையாக ஒற்றுமையாக ஒன்றும் சிறப்போடு நீங்கள் வாழ வேணுங்க. இறுதியிலே ஒரு வரி ஒன்றை பாடினாள் சின்ன மகள், அது என் மனதிலே இருக்கின்றது. அந்த பாடலை நேற்று பாருங்கள். நல்ல பாடல், நல்ல கருத்தாளம் உள்ள பாடல். உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அம்மா.
0: நன்றி
1: செல்வம். நன்றி செல்வங்களே.
4: நன்றி, நன்றி அப்பா.
1: நன்றி, நன்றி பாவல்குட்டி. நன்றி, நன்றி செல்வங்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வரவுடன் செல்லட்டும். நன்றி, நன்றி, நன்றி,
0: நன்றி அப்பா.
1: நன்றி. வணக்கம், வணக்கம், வணக்கம். காற்றலையில் இருப்பவர் யாரோ?
3: வணக்கம்,
1: வணக்கம, வணக்கம்.
3: காற்றலையில் இருப்பது ரதீஷ், பாலக்காட்டிலிருந்து.
1: பாலக்காடு
3: இருக்குது.
1: ரதீஷ், பாலக்காட்டிலிருந்து பேசுகிறீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா? நல்லது கேட்க மகிழ்வாக. இன்று மாவீரன் எப்படி இருக்கின்றார்? மாவீரன் எப்படி இருக்கு?
3: மாவீரன் நல்லா, மாவீரன் நல்லா சுகமா விளையாடிட்டு இருக்கிறாங்க.
1: இப்படி தூங்கத்துக்கு போவோம் இல்லையா? 10 மணி ஆகிவிட்டு, 10:41 தூக்கத்துக்கு போவோம் இல்லையா?
3: இல்ல அவன் இப்ப ஸ்கூல் எல்லாம் இல்ல, அதனால தூங்குறது 12 மணி, எழும்புறது காலையில 10 மணி.
1: அப்ப அவரும் சேர்ந்து அவரும் தூங்கி போட்டு.
3: இப்போ மாவீரன், மாவீரன் டிவி பார்க்க வச்சு நான் இப்ப ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சு ரூமுக்குள்ள கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வந்திருக்கு. இந்த ஒரு மியூசிக் ஒரு கரோக்க போட்டு பாடுறேன்.
1: கரோக்கிய போட்டு பாடுறா அம்மா? அப்படி இருக்குங்க அம்மா.
3: எல்லாரும் நல்ல
1: மாவீரன். மாவீரனுடைய அம்மா
3: எல்லாரும்
1: பார்ப்போம். அத கம்மியா குறைங்க, வேலையும் குறைங்க. சரி இப்பொழுது பாருங்கள். இதே வலிமையில் உங்களுடைய குரலில் நீங்கள் பாடும்போது உங்களோட குரலை விட அந்த அது கம்மியாக இருக்க வேண்டும். அப்ப அழகாக இருக்கும் கேட்டு பாருங்க. சாதாரணமாக மெதுவாக விட்டு விட்டால் உங்களுக்கு இசை கேட்கும்.
3: மியூசிக் கேட்கும் போது பாட தெரிஞ்சிருக்கல?
1: ஆமா, பாடல் மட்டும் தெரிய வேணும். அந்த இடைவெளியில மியூசிக்
3: இந்த மியூசிக் கேட்டா அப்பாவுக்கு இந்த பாட எந்த பாட்டு தெரிஞ்சுதா?
1: முழுமையா கேட்குங்க.
3: அடி ரக்கு என் மூக்கு, என் கண்ணு, என் பல்லு, என் அடை. அடி என் அடி ரகம் அப்பல்லாக்கு நெளிப்பு, என் நெஞ்சு குலுங்குதறி. இரு கண்ணறி மூக்குத்தி மாணிக்க செவப்பு, மச்சானே இழுகுதறி.

அடி என்ன தீராக்கு, அடி என்ன அடீராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செலவு மச்சானே இழுக்குதடி.

அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமாலவும் கருத்துக்கு பொருத்தமடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உன் கருத்துக்கு பொருத்தமடி. அம்மாறு மீனாட்சிதான் பார்த்தாலும் அவ கணக்கு வருத்தமடி, அம்மாறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னாள பட்டையிலே கண்டாங்கி எடுத்து என் கை கட்டிவிடவாத்தரவா அடி என் அடி ரத்தம் பல்லாக்கு நெழுப்பு என் நெஞ்சு துருங்குதறி, திரு கண்ணடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே இருக்குதடி.

0: தெய்வானே சக்கரத்தி வழி துரத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. தெய்வான சக்கரத்தி வழி துரத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினந்தினம் நடத்துதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடத்துதடி. அப்பா நான் உன்னே சிறையெடுத்து உன்னுரண்டகை இருக்கட்டுமே. என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என்றி கல்யாண வைபோகமே. அடா பிப்பி பீடும் பிப்பி பீடும் பிப்பி பீடும் அடா விப்பி பீடும் பிப்பி பீடும் பிப்பி பீடும்.
1: சிறப்பு சிறப்பு நன்றா. இதுல என்ன உங்களுக்கு ஏதாவது கடினம் இருந்ததாக கொஞ்சம்
2: கடினம்? அதாவது இந்த பாடு வந்து நான் இப்போ அப்பா இந்த நிகழ்ச்சி கேட்ட உடனே இந்த கராக்கி எடுத்து இப்பதான் இந்த பாட்டு பாடுச்சு. இதுக்கு முன்னாடி ரிகர்சல் பண்ணது கிடையாது.
1: அதுதான் நீங்கள் என்னவென்றால் ரதீஷ் நன்றாக பாடக்கூடிய நீங்கள், உங்களுக்கு வரிகள் தெரியும், நீங்கள் அங்கே நீங்கள் உங்களுடைய கவனம் வந்து அந்த கரோக்கியிலே செல்கிறது. அங்கே அதை அதோட பாட வேணும் பாட வேணும் வந்து தடுமாற்றம் வருகின்றது. அதை என்ன செய்ய வேணும் என்றால்
2: கரோக்கியில கரோக்கி வந்து கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா இருந்தா நம்ம அதுக்கு அப்படியே ஓடும்.
1: அப்ப நீங்கள் என்ன செய்யணும், ஒரு தடவை இரண்டு தடவை அவரோட சேர்ந்து இணைந்து பாடி பழக வேண்டும். என்ன உங்க வரிகள் தெரியும், அந்த வரிகள் அதோட போக வேணும் என்று நீங்கள் அவசரப்படுவது போலும் தாமதிப்பது போலும் தெரியும். இப்பொழுது நீங்க என்ன செய்யறீர்கள் என்றால் கரோக்கியை நிறுத்திவிட்டு தனியை சும்மா பாடுங்கள், பாருங்கள் அதுல எவ்வளவு சில கரோக்கி இல்லாமல் பாடுங்கள். அந்த அந்த கரோக்கியும்
2: கரோக்கி இருந்தா நமக்கு அதே மாதிரி பாடி போகலாம். கரோக்கி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல,
1: கரோக்கி இல்லாமல் பாடுங்க, இன்னும் அழகாக இருக்கு. என்றால் இப்பொழுது கேட்பவர்களும் பாடின நீங்களும் அந்த கரோக்கியின் இசைக்குத்தான் கவனத்தை கொண்டு போய்விட்டீர்கள். பாடலில் கவனம் செலுத்த அதை நிறுத்தி
2: கொஞ்சம்
1: கரோக்கி இல்லாமல் பாடுங்கள், அழகாக பாடுவீர்கள்.
0: அடி ரக்கம் அப்பல்லாக்கு எழுப்பு இன்னெஞ்சு குலுங்குவடி. இரு கண்ணடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே இருக்குதடி. அடி என்னடி ராக்கு அடி என்னடி ரக்கம் அப்பல்லாக்கு எழுப்பு என்னெஞ்சு குலுங்குதடி. இரு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே இருக்குதடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உங்க கருத்துக்கு பொருத்தமை. அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உங்க கருத்துக்கு பொருத்தமடி. அமூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு பொருத்தமடி. அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. சின்னால பட்டியல கண்டாங்க. இது லிரிக்ஸ் வந்து
1: நீங்கள் லிரிக்ஸ் எதிலே எடுத்து உங்களுடைய மொழியிலே பார்த்து பாடுகின்றீர்களா? அதான் அதுதானே பார்த்து படிக்கிறீர்கள்.
2: இல்ல இல்ல, முதல்ல வந்து பாடினாரு கரோக்கே வந்து மலையாளம், தமிழ்ல வந்து இருக்கிறது மலையாளத்துல எழுதினது, இப்போ இப்ப பாடினது ஆங்கிலத்துல எழுதினது.
1: என்னவென்றால் இந்த உங்களுடைய இப்ப பேசிக்கொண்டிருங்கள், தொலைபேசியில என்னப்படி பேசிக்கொண்டிருக்கீங்க, நிலமாகத்தானே இருக்கின்றீர்கள்.
2: நிலமா தான் இருக்கு,
1: மகிழ்வாக இருக்கின்றீர்கள் அல்லவா? தொலைபேசியில ஒரு தடை உண்டு, சில சொற்கள் விக்கி வருவது போல் தெரிகின்றது, சலனமாக பேசுவது போல் இல்லை பாடுவது போல். அப்ப ஒன்றில் உங்களுக்கு அந்த வரிகள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க வேண்டும், அல்லது உங்களோட தொலைபேசி இணைப்பிலே பிழை இருக்க வேண்டும். நன்றாக இருக்கின்றது உங்களோட முயற்சி, சிறப்பு. நீங்கள் கரோக்கியோட பாடலை நீங்கள் பாடுங்கள், வேர்ட்ஸ்களை நன்றாக.
2: இந்த பாட்டு நான் பாடுறதுக்கு காரணமே சொல்றேன்,
1: சொல்லுங்க.
2: இந்த பாட்டு வந்து நம்ம கலாபவன் இருக்குதுல்ல, மலையாளம்
1: கலாபவன் நடிகர்
2: கலாபவன்மணி. ஆமா, கலாபவன்மணி வந்து ஒரு திரைப்படத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிராமீண பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்த ஒரு ஆளு கேசட்ல மட்டும். அப்ப அந்த கேசட்ல எல்லாம் டயர் ரெக்கார்ட் கேசட்ல எல்லாம் அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு
1: முன்னாடி
2: அந்த அந்த மணி கலாபா மணி பாடுற பாடல்கள் வந்து தமிழ் படங்களிலையும் மற்ற படங்கள்ல எல்லாம் பழைய பாடல்களோட ரிமிக்ஸ் மாதிரி பாடுறான். ரிமிக்ஸ்ல என்னது அதுல இருந்து அதே ஒரு மியூசிக் பாட்டு மட்டும் லிரிக்ஸ் வந்து மலையாளம் அப்படி. அப்ப அதுல வந்து இந்த படம் தான் கேட்டிருக்கு. அந்த இப்ப பாடுற பாட்டு வந்து
1: உங்களோட குரல் நல்லாக பாடுவீர்கள், நீங்கள பாடக்கூடிய ஒரு பையன் நம்மனு நன்றாக பாடுவீர்கள். நீங்கள் இந்த முயற்சி நன்கு கரோக்கியோட இசையோடு பாட வேண்டும் என்று எண்ணிவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது நல்ல நேரங்கள் கிடைக்கும் நேரம் இந்த இசையோடு ஒன்றி போகும்போது நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இசையோடு போவதுக்கு நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள் எங்கே கூட்டி குறைந்து எங்கே நான் புலவிட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும். அதனால நல்ல முயற்சி, நல்ல முயற்சி
2: பண்ணிட்டு
1: நீங்கள் உங்களுடைய தொலைபேசியிலேயே பாடிக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணலாம். பாடிக்கிட்டு திருப்பி நீங்கள் அந்த ரெக்கார்டை கேட்டு பாருங்கள். நீங்களே முதல் கேட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் எங்கே பிழை இருக்கின்றது என்று. அப்ப 2-3 தடவைகள் அப்படி பாடுவீர்கள் என்றா வந்து விடுவீர்கள். அதன் பின்பு கரோக்கியோட போவது உங்களுக்கு ஏனென்றா இப்ப நீங்கள் பாடலையும் கவனிக்க வேண்டும், இசை கரோக்கி இசையையும் கவனித்து நீங்கள் ஓட வேண்டும். இந்த கவனம் 2 பக்கம் செல்வதற்கு உங்களுக்கு பயிற்சி வேண்டும் மகனே. நல்லா இருந்தது, நன்றா
2: இருந்தது. வந்து இந்த பாடல் வந்து மலையாளத்தில் வந்து நல்ல ஹிட்டான ஒரு பாடல், எல்லாரும் பிடிக்கும்
1: இந்த பாடல். இப்பொழுதும் ஹிட்டான பாடல்தான் அது. இது ஃபாஸ்ட் நம்பர் சாங் என்று சொல்வது, விரைவிலே பாடுற பாடல். அப்ப இசையோடு சேர்ந்து போவதற்கு சற்று உங்களுக்கு கடினமா இருந்தால் ஸ்லோ மோஷன்ல போற பாடல்களை எடுத்து பாடுங்கள். அல்லே அதற்கு
2: ஒரு
1: இந்த கரோக்கியிலே பாருங்கள். இப்ப ஆலயமணி திரைப்படத்தில் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகும் என்றபடி ஆறுதலாக பாடக்கூடிய பாடல், குறைந்த வரி உள்ள பாடல். அதற்கு இசையும் நல்ல அழகாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். அது உங்களோட கணினியிலேயே எடுக்கலாம் ஐயா. ஆலயமணி கல்லெல்லாம் மாணிக்க கல்லாமே மியூசிக் கேட்டா தரும். அதில் எழுத்துக்களோட போகும். நீங்கள் ஆறுதலாக 2-3 தடவை பாடி பாடி பார்த்துட்டு ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு கேளுங்கள். நீங்களே கேட்கும் பொழுது அதில் சிறப்பாக வரலாம். நீங்கள் சிறப்பாக, நீங்கள் நல்ல பாடகர், நல்லா பாடக்கூடிய எனக்கு நல்லா தெரியும் தானே மகனே. நல்ல இந்த பாடலை நன்றாக பாடி இருக்கின்றீர்கள் என்று முயற்சி திருமணியாக்கும் பட ஒண்ணு அந்த அப்படி அந்த பாடல் தான் என்றால் உங்களுக்கு எது சுலபமாக வரக்கூடிய வார்த்தை பிரயோகம், இந்த வார்த்தைகளை எப்படி நீங்கள் உச்சரிக்க முடியுமோ அப்படியான பாடல் பல இருக்கின்றன. அதற்கு இசையும் வரும். அதிலே எடுத்து பாருங்கள். மற்ற உங்களுக்கு சிறுநிவாசன பாடல் நல்லா பிடிக்கும் என்று ஏ எம் ராஜாவோட வாய்ஸ் உங்களுக்கு நல்லா பிடிக்கும். அப்படியான பாடல் ஆறுதலாக குறைந்த வரியுள்ள பாடல், விரைவாக போவது இல்லாமல் குறைந்த வரியுள்ள பாடல்கள் எழுதீர்கள் என்றால் ஒரு 3 நிமிஷம் 3.5 நிமிட பாடல் எடுத்தால் கரோக்கியோட போக வரும். நல்ல நீளமா வரும், பாடலாம். நல்லது, பாடலை தந்து பாடலை பாடிக்காட்டி சிறப்பித்தமைக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இன்னும் ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவர்களுடன் செல்ல போகும்.
2: நன்றி
1: நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம் வணக்கம். அப்ப இருக்குங்க என் காட்டு இடையில் உங்களுக்கா? வணக்கம் ரேவதி.
3: வணக்கம்
1: வணக்கம் மகளே. நலமாக வணக்கம் வணக்கம் நலமாக இருக்க
3: வணக்கம்
1: வணக்கம். நான் பேசுவது கேட்கின்றதா?
3: கேட்கிறதப்பா, கேட்கிறது.
1: நல்லது நல்லது. நலமாக நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
1: நன்று நன்று. கேட்கறதுக்கும் நலமாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றீர்கள் என்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நல்லது. இன்று என்ன, இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் பாடலை பாடுகின்றீர்களா, அது அந்தாதி பாடுகின்றீர்களா, இன்றைக்கு ஆடி 18 புனிதமானால் என்ன என்ன உங்களுடைய பங்களிப்பு உங்கள் காற்றலையிலே கொண்டு வாருங்கள்.
3: அப்பா நான் அபிராமி அந்தாதியில வீட்டுக்குள்ள வச்சிட்டேன்ப்பா.
1: சரி, அப்ப
3: டைரியில
1: பாடல் பாடல் பாடுங்கள். சரி நல்லதம்மா, பாடுங்கள். இதுக்கெல்லாம் இந்த பாடல் பாடு சினிமா பாடல் பாடக நீங்க திருச்சி டெம்பிளும் சொல்ல தேவையில்லை.
3: நல்ல நகைச்சுவை. இங்கேயும் ஒரு கங்கை,
1: இங்கேயும் ஒரு கங்கை. ஆமா, அங்கே கங்கையை தேடி போய் ஆடி 18 செய்ததில்ல, இங்கேயும் ஒரு கங்கை. பாடுங்கள் பாடுங்கம்மா.
3: சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. கண்ணாலனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்கள்.

கண்ணா ஜோடி குயில் மாலையிடுமா, இல்லை ஓடி விடுமா, கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா, கங்கை வற்றி விடுமா, உண்மை மூச்சு இருக்குது, உள்ளூரில் என்ன நம்ம பேச்சு இருக்குது, கல்யாணமும் கச்சேரியும் தாங்காதடி நெஞ்சு, கொக்கு ஒண்ணு காத்திருக்குது, கண்ணீரில் தத்தளிச்சு மீன் இருக்குது, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, தேவியை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, உன்னை மீறி ஒரு மாலை வருமா, சொந்தம் மாறிவிடுமா, உள்ளம் காத்திருந்து இன்று விடுமா, தன்னை விட்டு விடுமா, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நான் பொறுக்கலே, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நான் பொறுக்கலே, பன்னீருக்கும் மண்ணெண்ணைக்கும் கல்யாணம்.

0: கண்ணால நீ கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே.
1: சரியா? நிறைவேறுமா நல்ல ஒரு பாடலமா முழுமையாக நீங்கள் அந்த வரிகள் எல்லாம் மாறாமல் அழகாக பாடி தந்திருக்கின்றீர்கள். குரல் நல்ல அழகாக வந்திருக்கிறது என்று உங்கள் குரல் எந்த விதமான தளப்பம் இல்லை, தடையும் இல்லை. இறைவனுடைய அருள் என்று உங்களுக்கு தொலைபேசியும் தொலைபேசியாக இருக்கவில்லை, பேராண்டியும் தூங்கிவிட்டார். அப்ப உங்களுக்கு ஒரு இடையூறு இல்லை தானே? அதோட புரிவினால நல்ல பாடல், அந்த பாடல் நல்ல ஒரு பாடல். சோலை புஷ்பங்கள் எடுத்து புஷ்பமாகவே இறைவரையும் மலர் போல இருந்தது. உங்களோட குரல் தெளிவாக கணீர் என்று இருந்தது, குரல் நன்றாக இருந்தது அம்மா. அந்த ஆரம்பத்தில் எடுத்து
0: பாடுங்களேன்.
1: அந்த இளமைக்கு திரும்ப விட்டீர்கள், வாருங்கள் அங்கே பாடுங்கள்.

பன்னி பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பன்னி பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும் சுற்றி பின்னலிட்ட கூந்தல் என்னும் போகையை கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினான் என்னை அவளிடத்தில் தருகிறே அவள் இன்னும் என்னை ஏன் நிறுத்து மறைகிறா என்னை அவளிடத்தில் தருகிறே அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறான் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவான் என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவான் அந்த இனிய மகள் எனது தாய்.

0: அற்புதம் அற்புதம் அற்புதம் கைதட்டி ஆரவாரித்து உங்களை வாழ்த்தவன். இந்த பாடலை அம்மா அழகாக நீங்கள் மனநம் செய்து ஒரு ஆண் குரல் பாடல் அழகாக நீங்கள் பாடுவீர்கள். முதலிலே அந்த முதல் பாடலே விருகுரல்ல வந்த அந்த பாடல் இல்லையா? அழகாக பாடுவது நல்ல. இந்த இடத்துல முதல் பல்லவியை அடுத்து வந்த சரணம் கொஞ்சம் அவசரப்பட்டது, அதாவது வந்து விட்டார் அந்த இடையில இசை வாரது, அந்த இசையை கவர் பண்ண இசை இல்லாதபடியால் நீங்கள் எடுத்து விட்டு அழகாக இருந்த அந்த பாடல் உங்கள் குரல் நல்ல தெளிவாக இருந்து நல்ல சிறப்பாக பாடியிருந்து இன்னையும் பழைய இளமைக்கு இழுத்து சென்று விட்டீர்கள். இளமைக்கா இந்த பாடலுக்கு பல பல கதைகள் எல்லாம் சரித்திரங்களுக்கு அதெல்லாம் பிள்ளைகள் அவங்களோட நான் அதை பகிர இயலாது. அப்படி இந்த பாடல் அந்த நாளையில அற்புதமான பாடலாம் என்று நினைக்கின்றது. இது என்று நினைக்கின்ற பாடல் நீங்கள் தெரிவு செய்து வந்து நன்றாக மனநம் செய்து அதை கொண்டு வந்து ஒப்புவித்த அந்த கடமை, அந்த நான் செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களிடம் இருக்கின்றதை நான் பார்த்தேன், நான் கவனித்திருக்கின்றேன். ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதை தொடர்ந்து அதுக்கு நேரத்தை கொடுத்து அதில் நீங்கள் பயிற்சியை எடுத்து அந்த விடயத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. ரேவதி அன்பு நன்றாக இருந்ததம்மா, இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். ஏதாவது கூற வேண்டுமா நீங்கள்? இல்லை அது தெரியவில்லை. இந்த இடத்துல உங்களை பக்கத்தில் செய்யலை தானே, அப்ப நீங்கள் அவசரம் தான் அதை எடுக்க வேண்டி பாரு. அதுல பிள்ளை அப்ப இந்த பாடலை பாடியவர் இந்த பாடலை நிதானம் நிதானம் எங்க தப்பில் அந்த பாடலை பாடியவர்கள் எத்தனை இசையமைப்பாளர்கள் பக்கத்தில் இயக்குநர்கள் அங்கே அந்த சேனல் இந்த மைக் அந்த எத்தனை செட்டிங்ல வச்சிருப்பார்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு இன்று பாடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு தொலைபேசியிலே எடுத்து வாய வைத்து பாடுகிறீர்கள் அம்மா. இந்த திறமை எவ்வளவு திறமை உங்களிடம் இருக்கு. இப்ப உங்களுக்கு அவர்களை போன்ற வசதிகள் இருந்தால் நீங்கள் எப்படி பாடுவீர்கள்? இதை விட சிறப்பாக ஓஹோ ஓஹோ என்று பாடுவீர்கள். நீங்கள் இளைமறை காயா இருக்க உங்களுடைய இயற்கையாக ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அந்த திறமையை நீங்கள் மீட்டி மீட்டி செய்வதனாலே நீங்கள் மேலும் பயிற்சி பெற்று திறமாக வந்து ஒப்படைக்கின்றீர்கள். அற்புதமாக இருந்த பெண்ணும் பாராட்டுகின்றீர்கள். இதுவரை நாளும் பாடியதை விட இன்று நிதானம் அமைதி அந்த ராகம் அந்த சாயல் எல்லாம் அப்படியே இருந்த அந்த பாடல்ல நன்றாக இருந்தது. இப்ப நாங்கள் இந்த பாடலை டி எம் சாமராஜன் பி சுசீலா கங்கமரன் அவர்களோட குரல்லே கேட்டுவிட்டோம். எங்களுக்கு அந்த குரல் தேவையில்லை. நீங்கள் உங்கள் சொந்த குரலில் எப்படி இது ரேவதி பாடுகிறார் என்று நாங்கள் கூறக்கூடியதாக நன்றாக இருந்தோம். இந்த பாடியவர் எல்லோரும் அற்புதமாக பாடிக்கொண்டு உங்களை வளர்ச்சி எனக்கு தெரிகின்ற நன்றிகள் தமிழ் வானொலி பெருமைப்படுகின்றது. உங்கள் அனைவரையும் நினைத்து ஆரம்பத்திலே நீங்கள் வரும்பொழுது நீங்கள் பாடக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே வருவதை விட இப்பொழுது மேலும் சிறப்பாக இருக்க ஏனென்றால் உங்கள் நேரத்திலே இந்த வானொலியில் வந்து பாட வேண்டுமே என்னுடைய பாடல் திறமையை வளர்க்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் பதிந்து விட்டது. அதனோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உயர்வடைவீர்கள். நன்றி மகளே. நன்றி. இரண்டு பாடலை தந்திருக்கிறார். சரி, உங்களுக்கு இந்த இரண்டு பாடல்ல எந்த பாடல் உங்களுக்கு பாடினோர் பாடலாம் நிகழ்விலே ரெக்கார்ட் கண்ணெதிரே தோன்றது வேண்டும் உங்களுக்கு? சரி, இந்த பாடலை உங்களுக்கு கட்டளையிலே தருவேன். நான் நாளைய தினம் பாடினோர் பாடல்கள் நிகழ்வில் அற்புதமாக நன்றாக பாடியிருக்கலையம்மா. எந்த குறையும் சொல்றதுக்கு இல்ல, இடமே இல்லை. நீங்கள் இருந்த இடம், பாடின நேரம், பாடின கருவி இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு 100க்கு மேலதான் மார்க்ஸ். இன்று பாடினவர்கள் அந்த அவர்களுடைய ஜோடி குயிலோட்டம் பாடினவர்கள் பார்த்தீர்களா? வளர்ச்சி அவர்கள் ஜான்சி ராணி நான் எதிர்பார்க்கல. இப்படி முழுமையாக அழகாக உணர்வோடு பாடுவான், நன்றாக பாடியிருந்தார். அந்த ரோஜினிக்குட்டியை பாத்தீங்கன்னா அப்பாக்கும் அம்மாக்கும் சூப்பர் சொல்லுது, பெரியப்பாக்கும் நல்ல குட்டி. அவர் ஸ்மார்ட் கேர்ள், ஸ்மார்ட் குட்டி. நல்லதம்மா, இணைந்து சிறப்பித்தது நல்லது மகளே. வாழ்த்துக்கள். இன்னும் ஆடி 18 எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: வீட்டிலே
0: நல்லதம்மா. எல்லோருக்கும் நலமாக
1: சக்கரப்பொங்கல்
0: சக்கரப்பொங்கல் எல்லாம் எல்லாமே நல்ல. எங்களுக்கு அம்மா ஆடி 18 தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு மலை தூரல் இருந்தது, இப்பொழுது வெயில் வந்தது, இப்பொழுது மந்தாரமாக இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் சரிதான் எங்களுக்கு தெரிகின்றது. இங்கே உள்ள நாட்காட்டி வந்து ஆங்கிலேய நாட்காட்டி தான் கிடைக்கும், தமிழ் நாட்காட்டியும் கிடைக்கின்றது. அதை போய் கிட்ட போய் வாசித்து நாங்கள் பார்க்க வேண்டும். இது எங்களுக்கு அந்த இலக்கம் தானே போகணும். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தெரியுது. சிலவர்கள் சனி ஞாயிறும் தெரிவதில்லை. இந்த நிகழ்ச்சிகளால் தான் எங்களுக்கு கிழமைகள் புரிகின்றது. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கின்றோம். வெளியே சொல்வதில்லை. அதனால் தான் அப்பொழுது இங்க உங்களுக்கு பாடல்கள் தரும் பொழுது இந்த எங்கள் தான் எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய எங்களுடைய இந்த பண்டிகைகள் அத்தனையும் நாங்கள் புரிந்து கொண்டு பாடலை போடும் பொழுது இந்த காட்சிகளையும் பார்த்துத்தான் மகிழ்கின்றோம். அதற்காக உங்களுக்கு தான் உங்கள் அனைவருக்கும் தான் நாங்கள் நன்றி கூறுவோம். நீங்க பக்கத்து வீட்லயோ அயல் வீட்லயோ அயல் கிராமத்திலயோ அப்படி ஒன்று நடைபெறாது. எங்களாவது ஒரு இடத்துலயே ஒரு பேர் நான் இருக்கும் வீதியில ஒரு ஒரு ஏழு எட்டு தமிழர்களுடைய குடும்பம் இருக்கின்றார்கள். ஆனா வெளியே எதுவும் தெரியாது. வீட்டில் அழுகிறார்களா சிரிக்கின்றார்களா என்றே எங்களுக்கு தெரியாது. வெளியே வந்தால்தான் பார்த்துக்கொள்ளலாம். தொலைபேசி இருக்கின்றது. நாங்கள் அழைத்து இதெல்லாம் கூறுவதில்லை பேசுவதில்லை. ஏதாவது அவசர காரியம் என்றால் பேசிக்கொள்ளும். ஆனால் உங்கள் மூலம்தான், அதாவது தென்னகத்து எங்கள் தொப்புள்கொடி உறவுகளே உங்களால் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை திரும்ப மீண்டும் இந்த கலை கலாச்சார பண்பாடுகளை மீட்டிக்கொள்ளும் எங்களால் முடிந்த அளவு கடைபிடித்து வருகின்றோம். ஆனால் உங்களால் இந்த ஒளிப்பதிவுகளை பார்க்கும் பொழுது மேலும் நாங்கள் உணர்கின்றோம், அதுகளை நினைக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். அதற்காக உங்களுக்கு நன்றியும் என் வாழ்த்துக்களும்.
1: நீங்க நல்ல மழைப்பா.
0: நன்றி அப்பா. நன்றி நன்றி. இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் மகளே. நன்றி. இது மாநில தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையத்திலிருந்து ஒருவரை பாடி கொண்டிருக்கும் பாடுபோர் பாடலாம் நிகழ்விலே வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 16 அன்பர்கள் வந்து பாடியிருந்த வேளையிலே பாடல்களையும் கேட்டிருக்கின்றோம். ஒரு சிலர் 2 பாடல்களையும் தந்திருக்கின்றார்கள். அற்புதமாக இருக்கின்றது. அதே நேரம் கலந்து உரையாடி கொண்டு செல்கின்றார்கள். உரையாடும் பொழுது சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். மேலும் வரவேண்டிய அன்பு உறவுகள் வாருங்கள். உங்களுடைய நேரம் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அதற்கிடையிலே வந்து பாடுபவர்கள் பாடிக்கொண்டிருக்கலாம். ஒரு பாடலை கேட்போமா? இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது கனடாவில் 1:37 இந்திய இலங்கை நாட்டிலே 11:08 இரவு நேரம், மத்திய கிழக்கு நாடுகளில் குவைத் நாட்டிலே இப்பொழுது 8:37 என்று காட்டுகின்றது. அங்கும் இரவாகிவிட்டது. அங்கு சரியான வெப்பம் என்று கூறியிருந்தார் காலை மாலையிலே வந்த சாகுல் ஹமீத் அவர்கள். சரியான உஷ்ணம் என்று கூறியிருந்தார். 50 மேல் காட்டுகின்றது என்று எப்படித்தான் தாங்குகின்றார்களோ. மற்றும் அங்கே அந்த அமுக்கம் ஆணி தூக்கம் என்று கூறுவது போன்ற அந்த ஒரு அந்த அக்கினி நாளையிலே இருக்கிறது போன்ற ஒரு புழுக்கம் இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். அன்பு நெஞ்சம் செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? பாடல் ஆயத்தமா? பாடுங்கள் பார்ப்போம்.
2: புதுக்கோட்டை செல்வகுமார் பேசுகிறேன்.
0: பேசுங்கள், தெரிகின்றது. உங்களுடைய இடம் அப்படியே இருக்கின்றது. உங்களுடைய தளம் அதிலே நிரப்பி விடுங்கள். உங்கள் பாடலை
2: பெறுவோம்பா.

0: செல்லம், செல்லகுமார், செல்லகுமார், என்ன நடந்த ஐயா? இணைப்பில் இருக்கின்றீர்கள்?
1: இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மண்ணும் கொடியும் சோலையும் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நதியும் மாறிவிட்ட நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் மாறுவான்.
0: இது வேந்தன் விதி என்று ஓதுவான்.
1: வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியின் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவார், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவார், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவார். இது தேவன் விதி என்றோதுவார். மனிதன் மாறிவிட்டான், மதத்தின் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். எதனை கண்டான்? பணம் தனை படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான்.

0: வைத்ததையெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான்.
1: அற்புதம், அற்புதம். செல்வகுமார், செல்வகுமார் ஆரம்பத்திலே ஞாபகம் இருக்கின்றதா அப்பா ஒரு பாடல் பாடுங்க, அதெல்லாம் எனக்கு சரிவிகாலப்பா பாட மாட்டேன்ப்பான்னு சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள், இல்லை பாடுங்கள் பாடுங்க அம்மாவும் நானும் உங்களை தோண்டி தோண்டி விட இந்த மொழியல் தமிழ் வானொலி, இந்த மொழியல் தமிழ் வானொலி உங்களை பாட வேண்டும் ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து, இந்த பாடுவோர் பாடலாமே நான் முழுமையாக பாட வேண்டும் என்ற எண்ணத்தை தந்து, அதற்காக நீங்கள் முயற்சி செய்து எவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், எவ்வளவு சிறப்பாக பாடி நன்றாக பாடியிருக்கீங்க, மேலும் மேலும் சிறப்பாக வருவீங்க, உங்கள் குரல் நல்ல குரல் உங்களுக்கு இருக்கு, நல்ல தத்துவ பாடல்கள் எடுத்து பொருத்தமான பாடல்களை பாடுகின்றீர்கள், சிறப்பு சிறப்பு மகனே. வருவதற்கு முன்பு உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களோட தொலைபேசி எல்லாம் சில நேரம் இடைஞ்சல் தரா, இப்பொழுது நன்றாக தெளிவாக உங்களை பாட வைத்திருக்கிறது, அதற்காக தொலைபேசிக்கு நன்றி நாம் கொள்வோம்.
0: கூகுள்ல எடுக்கும் போது வந்து வரிசையா வந்துச்சு, அது கரெக்டா எடுக்கிறேன், வேற வேற மாதிரி அப்படியே வரிகள்லாம் வரி இந்த பக்கம் இப்படி மாறி மாறி
1: வரும். அந்த பாடல்களை எங்களுக்கு வலைத்தளத்துல விநியோகம் செய்யற அந்த பாடலுக்கு கீழே இருக்கும் அவர்களுடைய பெயரும் எத்தனை பேர் பார்த்திருக்கின்ற இடம் இருக்கு, அவர்கள் தான் அந்த விநியோகம் செய்கிறார்கள், இந்த பாட நாங்கள் எடுத்தவுடன் அவர்கள் தான், நீங்களும் இது செய்யலாம், நீங்களும் அழகாக செய்யலாம், நல்ல வருமானம் அவங்க பாடல் பிள்ளையோ சரியோ ராகம் சரியோ பாடினவர் சரியோ ஒன்றே, இப்ப புதிய புதிய விநியோகத்தர் வந்து உள்ளடுகின்றார்கள், அதுக்குள்ளே அவர்கள பெயரில் போட்டு எத்தனை பேர் பார்த்த, அவர்கள் தரும் பொழுது ஒரு படத்துக்கு பேரை போடுவார்கள், பாடல்ல சில பல வரிகளை மாத்தி படத்தின் பெயரையே மாத்தி போடுவார்கள், எழுத்துப்பிழை விடுவார்கள், நடிகர்களை மாத்துகிறார் அவர்களை நம்புகிறார். அப்ப வரிகளை பார்க்கும் பொழுது சில பல ஒவ்வொரு வரிகளும் இருக்கலாம், அங்கே கவலைப்படாதீர்கள், சரியான வரிகளை நீங்கள் முதலே ரெண்டு மூன்று தடவை பார்த்தபடியால் பிழை உங்களுக்கு தெரிகின்றது, இந்த வரி வரவில்லை என்றவுடன் கண்டுபிடித்து விட்டீர்கள், முழுமையாக உள்வாங்கி நன்றாக பாடுங்கள், நல்ல கலை குடும்பமாக நீங்கள் வரவும் ஆடி 18 அழகாக முழுமையாக பாடுங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் மகனே,
0: நன்றி
1: நன்றி நன்றி, மீண்டும் மீண்டும் இணைவோம், நன்றி நன்றி
0: நன்றி, அப்புறம் வரம்பா,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் என்று பாடிய அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலை கேட்போமா, இன்னொரு பாடலை கேடுவோம் பாடுவோம், இந்த பாடலை பார்ப்போம்.

நன்மையான அந்த பாடல், பாடலை பற்றி குறித்து பாடுவதால் ஏற்படும் நன்மை. இன்று பாடலை பாடிய சென்றவர்கள் அன்பாக வந்து அழகாக முழுமையாக பாடிய தங்களுடைய கவனத்தை முழுவதும் அதிலே செலுத்திய வேளை தங்களை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த புறச்சூழல் தங்களை நோக்கி வருவதில் ஒன்றுமே தெரியாது. நாங்கள் எங்களை மறந்து இருக்கின்றபோது அந்த இசையை உள்வாங்கி நாங்கள் பாடும்போது எங்களை மறந்து நாங்கள் அந்த இசையோடு ஒன்று விடுகின்றோம். அப்பொழுது எங்கள் இதயத்துக்கு எவ்வளவோ ஆறுதல் கிடைக்கின்றது. அந்த இதயம் வேறு சிந்தனைகள் வேறு எண்ணங்களிலே போகாமல் அந்த இசையை நோக்கி இருக்கும் பொழுது அதனால் அந்த இதயம் ஓய்வு பெறுகின்றது, ஆறுதல் அடைகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பவர்களே. நீங்கள் அதை பாருங்கள். எங்களுக்கு ஏதாவது துன்பம் அல்லது கூடுதலான மகிழ்ச்சி ஏதாவது வந்த உடனே எங்களை அறியாமல் எங்கள் வாய் ஒரு பாடலை பாடுகின்றது. எங்களை அறியாமலே அந்த பாடல் வருகின்றது. அந்த இதயத்துக்கு அது தேவைப்படுகின்றது. அந்த நினைவு அங்கே வந்தவுடன் தட்டி விடுகிறது பாடுகின்றது. சின்ன வயது நடந்தது கூட வருகின்றது. அதனால்தான் தொடுவானம் எங்களுக்கு வருகின்றது. தொடுவானத்திலே அதைத்தான் நான் கொண்டு வருகின்றேன் உங்களுக்கு. நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது விட்டாலும் அந்த இடத்துக்கு நினைத்துக் கொண்டு அந்த நேரம் உங்கள் இதயம் அமைதி காண்கின்றது. அந்த பசுமையான நினைவுகளை இல்லை அந்த துன்பமான நினைவுகளை எண்ணும் பொழுது கூட அதெல்லாம் நடந்திருக்கின்றது, நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் என்ற ஒரு துணிவு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தந்து கொண்டிருக்கின்றது முன்னாள் தமிழ் வானொலி. உங்களுக்கு சில சில பாடல்களை தந்து உங்கள் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது காற்றலையில் இப்பொழுது நேரம் 1:52 நண்பகல் கனடாவில் ஒரு மந்தாரமான நிலையில் தான் இருக்கின்றது, மப்பாக இருக்கின்றது. அதாவது வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கின்ற சூரியன் அல்ல சூரிய கிரணமோ தெரியவில்லை. ஆடி 18 தாக்கம் இங்கே தெரியவில்லை எங்களுக்கு. எங்களுக்கு ஆடி 18 என்றால் உங்களோடு பேசித்தான் தெரிந்தது. கனடாவில் இப்பொழுது நேரம் 1:52 என்று கூறியிருந்தேன். அதேவேளை ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் இந்திய பெரு நாட்டிலும் 11:23 80% மக்கள் தூக்கத்துக்கு சென்றிருப்பார்கள். 20% தூக்கம் வருவதில்லையே, நாளை என்ன செய்வது என்பதை ஒரு 10% மக்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சரி, பகல் நன்றாக தூங்கிவிட்டேன், இரவு சற்று காலதாமதமாக தூங்கலாம், காலதாமதமாக எழுந்திடலாம் என்று எண்ணிக்கொண்டொரு 10% இருப்பீர்கள். முன்னேல் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டொரு இருப்பீர்கள். சரி, அதில் பங்கு பெற்றுவோம் என்று எண்ணிக்கொண்டு இப்படியான மனித நடமாட்டங்கள், மனிதனுடைய மனங்கள் அலே உறவாடி கொண்டிருக்கின்றது, ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதாவது ஓடிக்கொண்டிருக்கிறது மனம். போகத்திலே சிறந்த போகம் எது என்றால் மனோபோகம் தான். நான் இங்கு இருக்கின்றேன், என்னுடைய மனம் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்றது. நீங்கள் இந்தியாவில் இருக்கின்றீர்கள், உங்கள் மனம் உடனே இங்கே கனடாவுக்கு வருது. மனோபோகம் அதிகமான மிகவும் போகமானது, மின்னலை விட போகமான மனோபோகம். அந்த வேகத்தில் வருவதுதான் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நிலைப்பதும் உண்டு, அது மறைவதும் உண்டு, ஆழ்மனத்திலே பதிந்திருப்பதும் உண்டு. அதே போன்றுதான் காதலும், நினைத்து வைத்து எழுதி வைத்து எண்ணிக்கொண்டு போய் காதலிப்பதில்லை. ஒருவரை ஒருவரை ஒருவர் ஈர்ப்பதென்றால் ஒரு நிமிடம், ஒரு மின்னல் போன்ற ஒரு நேரத்துக்குள்ளே அந்த காதல் எண்ணம் இதயத்தில் இது பதிந்துவிடும். அது காலம் முழுக்க அமைந்து அப்படியே இருக்கும் என்று அது உணர்வால் வருகின்றது, உணர்வால் வருகின்றது. உள்ளார உணர்ந்து எங்களுடைய மூளை, எங்களுடைய இதயம் தொழிற்பட்டு கண் காது அத்தனையும் அங்கே பயன்படுகிறது, நிலைத்து விடும். அப்படியே அது ஒரு தாக்கம் போல் இருக்கும். அது வந்தவர்களுக்கு அந்த அனுபவம் புரியும், வராதவர்களுக்கும் புரியக்கூடும். அந்த காதல் எண்ணம் என்பது நல்ல நல்லபடியே தானே இங்கே வருகின்றது. அதனால் வருவதற்கு முன்பு நாங்கள் சிந்திக்க வேண்டும். நன்றாக சிந்தித்து எங்களுக்கு நல்ல ஆறு அறிவு இருக்கு, கலந்து ஆலோசித்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு போகலாம். இப்பொழுது இன்னும் 5 இருக்கின்றது, 11:30 உங்களுக்கு நான் நிறைவுக்கு வர நேரங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற மகிழ்வோடு இருக்கின்றேன். அதிகாலையில் எங்களுடைய அதிகாலை நேரத்தில் உங்களிடம் வந்தேன், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்து இன்னும் சற்று நிமிடம் ஓய்வு எடுத்து சிறு மணி நேரம் ஓய்வு. அந்த ஓய்வு நேரத்தில் எனக்கு பதிவு அறவோ வெட்டி ஒட்டுதல் அந்த நிகழ்ச்சி தயாரிப்புகளிலே நேரம் போய்கொண்டிருக்கும். உணவுகள் உண்ண வேண்டும். பின்பு பதிவுகள் வரும். பதிவுகள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 மணிக்கு மேல் பதிவுகளுக்கு செலவழிவேன். அதன் பின்பு தூங்கத்தில் என்னுடைய தூக்க நேரத்தை தான், இரவில் ஓய்வெடுத்து தூங்கும் நேரத்தை தான் இந்த ஒன்றியல் தமிழ் வானொலியில் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது மகள் சற்று ஓய்வு தேவைப்படுகிறது, அவருக்கு உடல் நிறம் ஒத்து வருகின்றில்லை. காரணம் நித்திரை முளைப்பும் தொலைபேசி அழைப்பும். நான் துணிந்து கூறுகின்றேன்,
தூக்கத்தை ஒழித்து தொலைபேசியில் இந்த நிகழ்ச்சிகளை கோர்த்து அமைத்து பேசிக் கொண்டே இருப்பார், புரிய வைத்துக் கொண்டிருப்பார். ஆக்களுக்கு வானொலி நிகழ்ச்சி செய்பவர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக அவர் செய்வதுண்டு. பகல் வேளையிலே நிகழ்ச்சி தயாரிப்பு நிகழ்ச்சிகளை மாறி மாறி போடுவதுண்டு. தூக்கம் காணாது, அவருடைய தூக்கம் வந்து விட்டு விட்டு வருகின்றது. வேறு எந்த விதமான பாரதமான வருத்தம் அவருக்கு இல்லை. அவர் நினைக்கின்றார், நான் காற்றலையில் இருக்கேன், பேசுகிறேன், கலவரப்பா இருக்கேன், வருத்தம் என்ன இல்லை. அவருடைய இதயத்துக்கும் உடலுக்கும் உள்ள ஆறுதல் அந்த அந்த நேரத்தை தட்டி கலைக்கின்றார். மற்ற இன்னும் நன்றாக தெரிய வேண்டும் என்பவர்களே, எங்களுடைய உடலில் உள்ள கூறுகள், இதை படித்தவர்கள், சுகாதாரம் படித்தவர்கள் மட்டுமல்ல வைத்தியர்களுக்கும் இது தெரிந்தபடியும் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய உடல் உறுப்புகள், மூளை, இதயம், சுவாசம், இழைப்பை, கிட்னி போன்ற அந்த முக்கியமான உறுப்புகள் தங்களை தாங்கள் மறுபீடு பரிசீலனை செய்து ரீபூட் பண்ணுகின்ற ஒரு நேரம் இருக்கின்றது. எங்கள் கணனி கூட அந்த குறிப்பிட்ட தவணை வந்தவுடன் ஓய்வெடுத்து திருப்பி மீண்டும் வந்து கொள்வது, ரீஸ்டார்ட் பண்ணிக் கொள்ளுகின்றது. எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு மணி நேரத்தை வைத்து ஒரே நேரத்தில் எல்லாம் தங்கள் தொழிலை செய்வதில்லை. குறிப்பாக ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் கிட்னி பங்கன் தன்னுடைய புனரமைப்பை சீரமைத்துக் கொள்ளுகின்ற நேரம். சாதாரண இந்த மாடுகள், மிருகங்கள் கூட உணவை அறிந்துவிட்டு வயிற்றுநிலை வைத்து திருப்பி அதை மீட்டு சப்பி விழுங்கிக் கொள்ளுகின்றது. கவனித்து பாருங்கள், எங்களுக்கும் இந்த நூல் பரிசீலனை நடக்கின்றது எங்களது உடல். அப்ப அந்த நேரத்திலே நாங்கள் தொழில் பட்டுக் கொண்டிருந்தால் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி மட்டும் தூக்கம் கொள்ளாமல் நாங்கள் வேலையிலே இருந்தால் அப்படி இருக்கும், நடைபெறாது. அதனால் அதற்கு தொல்லை, அதற்கு வருத்தம் இருப்பாங்க. இறைப்பாய் உணவு உண்டு, அதுக்கு சரி இரண்டு மணி நேரம் கொடுக்கணும். எந்த உணவு உண்டதிலிருந்து இரண்டு மணி நேரங்களுக்கு நாங்கள் தூக்கமோ அல்லது எந்த வேலையோ எந்த பயிற்சியோ செய்யக்கூடாது. இறைப்பை தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்றது. மூளைக்கு ஆறுதல் வேணும், அதுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. இதயத்துக்கு ஒரு நேரம் இருக்கின்றது. சுவாச குழாய்களுக்கு அதை கவனிக்காமல் நாங்கள் 24 மணித்தியாலமும் வேலையும் அப்படி தூங்கி, நேரமற்ற நேரத்தில் தூங்கி, நேரம் முறையற்ற நேரத்தில் உணவருந்தி, முறையற்ற நேரத்தில் பானங்களை அறிந்து, தேநீர் அதுகளை அறிந்து, அது எங்களை உடலுக்கு கூட ஒவ்வாத வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடியதான் உடலிலே வருத்தங்கள் வருகின்றது. இதுதான் நீராக

அதுபோலவே தாங்கள் வளர்ந்தவர்கள் தங்களை தாங்கள் கவனிக்க வேண்டும். குளிக்கிற நேரத்தில் குளிக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய கழிவுகள் செல்லும் நேரத்துக்கு அந்த சரியான நேரத்துக்கு எங்களை வில்லங்கப்படுத்தியாவது அனுப்புகின்றது எங்களுடைய உடல். ஒரு நாள் நித்திரம் முடித்து பாருங்கள், அது மாறிவிடும். ஒரு நாள் பயணம், நீண்ட தூர பயணம் செய்துவிட்டு பாருங்களேன், உங்களுக்கு சலிப்பு வருகின்றது. அலுப்பு வருவதற்கு காரணம் அதுதான், அசதி வருவதற்கு காரணம் அதுதான். சரியான நேரத்து சரியான மாதிரி இருக்கை கிடைக்காது. பஸ் வண்டி போக்குவரத்து செய்யும் பொழுது உங்களுக்கு உல்லாசமாக சென்றாலும் சரி, எங்களுக்கு இருக்கைகள் எல்லாம் சரியாக அமைவதில்லை. உடலுக்கு ஆறுதல் வேணும். ஒவ்வொரு உறுப்பும், கால், கை, மூக்கு, முகம், கண், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. 24 மணி நேரத்தையும் அவர்களும் செருள் பணி வச்சிருக்கின்றார்கள். எந்தெந்த நேரத்தில் எந்த உறுப்பு தொழில்பட வேண்டும், அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதுதானே வலைத்தளங்களில் நிறைய பார்க்கக்கூடியதா இருக்கின்றது, அதில் போய் பாருங்கள், தெரியும். தமிழிலே இருக்கின்றது. எத்தனை அனுபவசாலிகள் கூறியிருக்கின்றார்கள், வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள், தங்களோட உள்ளங்காலில் இருந்து நோயை நாங்கள் கணித்துக் கொள்ள, உள்ளங்காலிலே எந்த இடத்தில் நோய்கிறது பாருங்கள், தொட்டு பாருங்கள், விரல்ல நுனியிலையா, குதியிலையா, நடுவிலையா, கரையிலையான்னு பாருங்க, அந்த அழுத்தி விட்டு நீங்கள் போய் கூகுளில் பாருங்கள், இன்ன இடத்துல நொந்தால் உடலிலே என்ன வருத்தம் இருக்குன்றது காட்டிக்கொள்ளும். அதற்கேற்ற சிகிச்சையை நாங்கள் பெற்றுக்கொள்ளோம். இப்பொழுது யாரும் வைத்தியசாலைக்கு போய்தான் செய்ய வேண்டியதில்லை. நீண்ட நாள் வீட்டினுள்ளே இருந்துவிட்டு திடீரென்று வெளியே சென்று கடும் உஷ்ணம் பட்டாலும் வருத்தம் வருகின்றது. பிராணவாயுங்களுக்கு கிடைப்பது குறைவு. அதில் எங்களுக்கு செயற்கையாகத்தான் கிடைக்கின்றது. வீட்டினுள்ள காற்று வீசுகிறது, மின் விசிறு இந்த காற்று தான் எங்களுக்கு கிடைக்கும். ஜன்னலெல்லாம் அடைத்துத்தானே வைத்திருப்போம். நாங்கள் திறந்து விடுவதில்லை. திறந்து விட்டால் வெளியிடம் இருந்த டஸ்டுகள், அந்த தூசிகள் உள்ளே வரும். இரண்டாவது கொசு வரும். இங்கேயும் கொசு இருக்கின்றது, கோடை காலம் இல்லவா, கொசு. அதை விட அந்த இலையான் என்று ஒன்று, ஈ என்று கூறுவீர்கள், அதுகள் எல்லாம் வரும். எங்கெங்கெல்லாம் இருந்து விட்டு வந்து வீட்டினுள்ளே வந்தால் வீட்டிலே எல்லாம் பரவிவிடும் நோய்கள். நாங்கள் சாதாரணமான இந்த பூமி ஒரு புண்ணியமான, புனிதமான மண் தான். புனிதமான உலகத்திலே வந்து இருக்கின்றோம். அங்கேயும் பல இடைஞ்சல்கள் இருக்கின்றன. எங்களை சுற்றி பல எதிரிகள் வாழ்கின்றார்கள், தூசிகள், கிருமிகள் எதிரிகளாக வாழ்கின்றார்கள். அவர்களிடையிருந்து விடுபட்டுத்தான் நாங்கள். 3 நாள் நீங்கள் குளிக்கவில்லை என்றால் உங்கள் தேகத்தை உங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளிருந்து வெளியே வருகின்ற அந்த கழிவுகள் சருமத்தினாலே வெளியேற்றப்படுகின்றது. வியர் துளை, அந்த மயிர் துளை குழாய்கள் என்று சொல்றது, அதுக்குள்ளாலே தான் வியர்வை வெளியிலே வருகின்றது. குளிக்காது விட்டால் ஊத்தை அடைந்தவுடன் நாற்றம், உடலே வருத்தம். எங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஆயா வைத்து அல்லது ஒரு வேலையாளை வைத்து பார்ப்பதில்லை. எங்களை நாங்கள் தானே பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு நாள் பல்லு விளக்கவில்லை என்றால் அடுத்த நாள் அந்த பல் துளக்காது விட்டால் அப்படி உங்களால் அன்று முழுவதும் உணவே சாப்பிட முடியாது, தேநீரே குடிக்க முடியாது. எங்களை அறியாமல் எங்களுக்கு அருவறுப்பு வந்து கொண்டிருக்கும், அதனுடைய கிருமிகள் இருக்கும், அது அப்படியே உள்ளுக்கு போய்விடும் வயிற்றுக்குள்ளே. இதனால் தான் வருத்தங்கள் வருகின்றது. எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அறிவியல் வளர்ந்த காலத்திலே எல்லா இடங்களிலும் அறிவியல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வது சுலபம், சுலபமாக இருக்கின்றது. அதை தெரிந்து வைத்திருந்து அதன்படி நடக்க வேண்டும் பிள்ளைகளை. சரி, நீண்ட நேரம் பேசாமல் ஒரு பாடலை கேட்போமா? இன்னும் ஒரு பாடல் வருகின்றது, கேட்டு பார்ப்போம்.

இனிமையான அந்த பாடல் மனசோடு பாடுவது கேட்கின்றதா என்று கேட்டுச் சென்ற வேளையில் இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் பாடுவோர் பாடலாம். ஞாயிற்றுக்கிழமை 2/8/2020 இப்பொழுது நேரம் 2 மணியை கடந்து 7 நிமிடங்கள் கூடிவிட்டது. உங்களுக்கும் 11:30 கடந்து 7:07 கூடி 11:37 நள்ளிரவை எட்டி பிடிக்கும் நேரம், எல்லோரும் தூங்கச் செல்லும் நேரம். வீட்டிலே தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் தூங்கும் பொழுது நீங்கள் மொழி ஒலி ஒலி எழுப்ப முடியாது, அதை எடுத்தால் அவர்களுக்கு இடையூறாக இருக்கும். உங்களுக்கும் ஓய்வு தே, என்னதான் நாளைக்கு வேலை இல்லை வீட்டிலேதான் தூங்குவது என்றாலும் அந்த இரவு தூக்கம் சரியான நேரத்துக்கு தூங்கி எழுந்தால்தான் உங்களுடைய உணர்வுகள் சரியாக வரும். ஒரு நாள் இரவு நித்திரையை முடித்தால் 6 நாள் செல்லும் அது நித்திரை கொண்டு முடிய. அப்படியான வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழுகின்றோம் என்பவர்கள் இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன், கேட்போம். இந்த பாடலை என்ன கூறுவது என்று பார்ப்போம்.

இனியும் அந்த பாடல் நல்ல கருத்துக்களை தந்துவிடு சிறந்த பாடலை பற்றி. முனிவர் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இன்று 16-17 பாடல்களை கேட்டிருக்கின்றோம். அதிலே 15 உறவுகள் வந்திருந்தார்கள். ஒவ்வொருவர் இருவர் பாடலையும் பாடியிருப்பதை பார்த்தார். இந்த உறவுகள் தாங்கள் இந்த காற்றலையில் தங்களுடைய திறமையை காட்ட வேண்டும், உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும், எங்களுக்காக ஒரு தளம் இருக்கின்றதை அந்த களத்தில் சென்று நாங்கள் வெளிப்பட வேண்டும், நாங்கள் இலை மறை காயாக இருக்காமல் எங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்றும் அந்த களத்தை உபயோகிக்க வேண்டும் என்று பிரயோசனப்படுத்திக் கொண்டிருந்த அன்புனிய நெஞ்சங்கள் பாடல் மட்டும் கேட்டு காற்றலையிலே வந்து நேரம் விடுமுறை விருப்பம் பாடலை கேட்டு பாடலை திருப்பி கேட்பதில் எந்த உங்களுடைய திறமையை காட்ட வேண்டும், நீங்கள் வளர வேண்டும், பாடி பார்க்க வேண்டும். அதனால் தான் பாடுவோர் பாடலாம் என்ற ஜனரஞ்சகமான நிகழ்வு இந்த நிகழ்வு. எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க புதிய புதிய குரல் பாடல் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடலை இன்னொருவருடைய குரலில் கேட்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கு. இந்த பாடுபவர் எப்படி பாடுகின்றார் என்று அவர்கள் கேட்டு உணர்ந்து கொள்வார்கள். வருகின்றது இன்னொரு பாடல்.

0: அந்த உறவு ஒருவர் வரவிருந்தால் நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக சிதம்பரத்திலிருந்து கார்த்திகேயன் ஐயா வந்திருக்கிறீர்கள். நலமாக இருக்கிறீர்களா ஆசான்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: இந்த ஆடி மாசம் ஆடி 18 எப்படி உங்கள் ஊரிலே அமையும்?
1: ஆடி காவிரியை நாங்கள் தொழுகிறோம், காவிரியை வணங்குகிறோம். காவிரியில் தண்ணி நிறைய வந்து கொண்டிருக்கிறது, தண்ணீரை வணங்க வேண்டும்.
0: சென்றீர்களா அங்கே கார்த்திகை காவேரி? உங்களுக்கு அயல்ல இருக்கின்றதா காவேரி நதி?
1: பக்கத்தில் இருக்கிறது.
0: சென்று செல்லக்கூடியதா இருந்ததா வணங்குவதற்கு?
1: இல்லை, அங்க சென்று காவிரியில் தண்ணீரில் பூ போட்டா போதும்.
0: இல்ல, நீங்கள் சென்றீர்களா?
1: நான் சென்றேன்.
0: தேவை அநேகம் பேர் செல்ல முடியாத நிலையில் இருந்தார்கள். கட்டுப்பாடுகள், வெளியிலே செல்லக்கூடாது என்ற ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு இருந்தது. அதனால் தான் நீங்கள் சென்றீர்களா? காவிரி தண்ணீர் காலை நினைத்தீர்களா? அதுல மலர் போட்டு வணங்கினீர்களா? நீரை வணங்க என்றால் ஐம்பெரும் புதங்கள் தானே ஐயா? நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று இருக்கின்றது அல்லவா? அதிலே நிலத்திலே வாழ்கின்றோம், ஆகாயத்தின் கீழே இருக்கின்றோம். நாங்கள் நீரை பெறுகின்றோம், நீரால் வாழுகின்றோம், நெருப்பால் வாழுகின்றோம் என்று இருக்கின்றோம். நீங்கள் சென்று இன்றைக்கு காவிரி ஆற்றிலே காவிரி அன்னையை வணங்கி அதில் ஒரு மலர் போட்டு உங்கள் மனத்தால் அவர்களை வணங்கி வந்தபடியால் உங்கள் எல்லா நலமும் கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. நன்றி. காவிரி, கங்கை இரண்டுமே புனிதம், நதிகள் அனைத்தும் புனிதம். அதை வணங்குகிறோம், நிலத்தை வணங்குகிறோம், காற்றை வணங்குகிறோம், ஆகாயத்தையும் நாங்கள் வணங்குகிறோம். அது வந்து மன லயிக்கும் இடங்கள் அந்த வகைகள் எல்லாம்.
0: இயற்கை பஞ்சபூதங்கள் சரியாக இருந்தா தான் பூமி பந்திலே வாழ வந்த நாங்கள் சரியாக வாழலாம் இல்லையா?
1: ஆமா, காசு ஆமா, காசு காற்று மாசு அடைந்ததுன்னா வாழ முடியாது.
0: காற்று
1: காசு ஆமா, காற்றை கூட நாம் வணங்க வேண்டும். காற்றிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் இறைவன்.
0: நிச்சயமே அந்த காற்றிலே தானே நாங்கள் சுவாசிக்கிறோம், நடக்கிறோம், வாழ்த்து பாடுகின்றோம். பாடும்போது காற்று தானே அந்த இசையை எடுத்து சொல்லுகின்றது அந்த விங்கம். அதனால்தான் ஐம்பெரும் பூதங்கள் இந்த பஞ்ச புலன்களால் நாங்கள் ஆக்கப்பட்ட, அது பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த பேரு. நிறைய ஜனக்கூட்டம் இருந்தது ஐயா?
1: இல்லங்க ஐயா, முக்கிய கரைகளுக்கு செல்லவில்லை. ஆறு எங்கும் ஓடுகிறது, ஆறில் உள்ள ஒரு சின்ன கரைக்கு சென்று
0: வசதியான ஒரு கரை, நதிக்கரையோரத்திலே போய் நின்று அந்த வயல இந்த நதிக்கரையோரத்து மரங்கள் செடிகள் எல்லாம் அவ்வளவு புண்ணியம் செய்திருக்கு, பிறந்திருக்கின்றது.
1: தண்ணீர் இருந்தாதான் செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும், நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும்.
0: கிடைக்கும், கிடைக்கும். அதில் வாழுகின்ற மீன்கள் அவ்வளவு சுதந்திரமானவை, சுத்தமான நீரை உண்டு வாழுகின்றது, நீரிலே வாழுகின்றது. நல்லது. என்ன பாடல் பாடி காட்ட வந்திருக்கின்றீர்கள்? நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. முதலில் பாடலை
1: ஒரு பாடல்
0: பாடலை பாடுங்கள்.
1: பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, ஏன் விரித்தார் சிறகை அருகில் நீ வருவாயா? ஓ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, மலர்கள் தோறும் நடந்து போகும் சிறிய ஜீவனே, உங்கள் மனதை கொஞ்சம் இரவல் கேட்கும் எனது ஜீவனே. அகவிழிகள் ஒரு கடிதம் போட்டும் பதில்கள் இல்லையே, பிறகதாவம் அவளை மூட்டும் பருவம் சொல்லையே. உன்னை நான் கொஞ்சத்தான் மடிமேல் துஞ்சத்தான் தினம் நான் எதிர்பார்க்கும் திருநாள் வருமோ? பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை, ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை வாவாஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை அருகில் நீ வருவாயா உனக்காக பிறந்தேன் மனதில் கதவை ஆஹோ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை
0: இனிமையாக பாடியிருக்கிறீர்கள். அழகாக வார்த்தைகளை அடுக்கி அந்த வார்த்தைகளை உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இந்த வேளையில பக்கவாத்தியம் இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கின்றது நீங்கள் எண்ணி பாருங்கள். இந்த பாடலை பாடும் பொழுது இசையமைப்பாளர்கள் அங்கே எவ்வளவு பாடுபட்டு இத்தனை நாள் எடுத்து இத்தனை மணி நேரங்கள் செலவழித்து இந்த பாடலை பதிவு செய்து திரைப்படத்திலே தந்தார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தொலைபேசியிலேயே எடுத்த இடத்துல அந்த பாடலை தொடர்ந்து பாடுவது இவ்வளவு திறமை வேண்டும். பாடலை உள்வாங்கி மனனம் செய்து சொற்களை பிழைவிடாமல் தாளம் முடியாமல் அந்த ராகத்தோடு அந்த சாயலோடையே தந்தீர்கள். அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது அங்கே முதலில் கேட்டிருக்கின்றோம், அவர்கள் எவ்வளவு திறமைசாலிகள், எவ்வளவு சங்கீத பூஷணங்களாக வந்து அதில எல்லாம் பயிற்சிகள் பெற்று அந்த கருவிகளோடு எல்லாம் பாடினார். நீங்கள் அப்படி அல்ல, சிறப்பு சிறப்பு மகிழ்வாக இருக்கின்றது. கார்த்திகேயனுடைய பொருத்தமாக அந்த பாடலை எடுத்திருக்கின்றீர்கள், நன்றாக பாடியது.
1: ஒரு சிறிய முயற்சி தான், முயற்சி தான் உரிய, இதில் பெரிய பாராட்டும் அளவுக்கு பாடவில்லை. இதுவும் முயற்சி, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் கடைசியில ஏதாவது கிடைக்கும்.
0: இல்ல
1: பயிற்சியும் முயற்சி இருக்கணும்.
0: நீங்கள் முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பாடியபடியால் காற்றலையில் முழுமையாக நீங்கள் வந்து பாடும் பொழுது மற்றவர்கள் சகிப்போடு கேட்டார்கள். அது முயற்சியெல்லாம் சும்மா பாட்டை கேட்டுப்போட்டு ஒரு விதத்திற்கு பாடி அது எந்த பாடகரும் செய்ய மாட்டார்கள். உடனே பாடலை கேட்டுப்போட்டு ஒரு பாட்டு பாடி விடுவோம்னு அவர்கள் முன்னோர வழியில் பாடகர்களை பாருங்கள். ஒரு பாடலை எத்தனை தடவை பாடுகின்றார்கள், எத்தனை தடவை பிரயோகிக்கின்றார்கள். ஒரு பாடலை மட்டுமல்ல, தினமும் அந்த தங்களோட குரலை வளப்படுத்துகிறார்கள். இசையை பாடி பாடி சாதகம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அப்படி இல்லை, தினங்கள் பல சொல்லி பல தொல்லை பல விடயங்களை சென்று விட்டு ஒரு பாடல் கிடைக்கிற நேரத்திலே கேட்டு மைண்டிலே அதாவது மனதிலே மூளையிலே பயிற்சி வைத்து ஒரு பிரயோகித்து பார்த்துருக்கோம், ஒரு உச்சரித்து பார்த்துருக்கோம், நல்லா வருது. அப்படியே தொடர்ந்து அதை பயிற்சி ஆக்கி விட்டீர்கள், நன்றாக இருந்தது இந்த பாடல். இதுதான் ஐயா.
1: ஆமா, அடுத்த இது அடுத்தவர்களுக்காக பாடும் பாடல் அல்ல, என் மனம் மகிழ்வாக இருக்க வேண்டும்.
0: நிச்சயமாக
1: பாடும் பொழுது சந்தோஷமா இருக்கிறேன்.
0: நிச்சயமாக உங்களுக்காக தான், நீங்க எங்களுக்காக பாடவில்லை. எங்களுக்கு 1000 பேர்த்தையும் பாடல்கள் இருக்கு, நாங்கள் கேட்டு இது நீங்கள் பாடும்போது நாங்கள் ஒரு புதிய குரல் இந்த பாடல் எப்படி பாடுறான்னு கவனிக்கிறமே தவிர உங்களுக்காக நாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லை. நீங்கள் தான் அந்த முயற்சி எடுத்து நீங்கள் தான் பாடும்போது உங்களுக்கு மனதுக்கு நான் முழுமையாக பாடு அதை பாட பாட உங்களை அறியாமல் ஒரு இன்பம் தோன்றும். நன்றாக நான் பாடுகிறேன் பாடுகிறேன் என்று பயந்து அல்லது நடுங்கி அல்லது நரம்பு தளர்ச்சியாகி அப்படி நீங்கள் செய்யவில்லை தான் இல்ல. ஆனா அந்த வேளை உங்களுடைய இதயத்துக்கு இவ்வளவு மன ஆறுதல் இருக்கின்றது. பாடி முடிந்ததுடன் திருப்தி என்று ஒன்று வரும் பொழுது அதை விட மகிழ்ச்சி அந்த இதயத்துக்கு கிடைக்கின்றது. நல்லது. இந்த நேரத்தில் உங்களுடைய வரலட்சுமி எப்படி இருக்கின்றார்கள்?
1: வரலட்சுமி நோம்பு அம்மன்னா
0: உங்கள் வீட்டிலேயே ஒரு லட்சுமியை கொண்டு வந்தீர்கள் தானே?
1: ஆமா, லட்சுமி கடாட்சமாக இருக்கிறார், அருமையாக இருக்கிறார். இப்பொழுது 2 லட்சுமி, முதல் தளத்திற்கு 1, 2 தளத்திற்கு 1.
0: அப்படியா, நல்லது நல்லது, லட்சுமிகரமாக இருக்கின்றது உங்கள் வீடு. நல்லது நல்லது நல்லது. காதி
1: இந்த எடுத்து அதை வைத்து பூஜை செய்தோம்.
0: நன்று நன்று நன்று, நல்லது நல்லது. அப்படித்தான் இருக்க வேணும். அதிலே ஒரு ஆத்ம திருப்தி உண்டு, ஆன்மீக திருப்தி உண்டு, வேற ஆன்மா சாந்தி அடைகிறது மாதிரி ஒரு இழைப்பாறுதல் போல. அதுல இருந்து ஒரு தெய்வத்தை ஒரு 2 நிமிடம் கைகூப்பி நின்று கண்ணை மூடி முருகா அல்லது சண்முகா அல்லது சிவனி அல்லது பெருமாளே என்று
1: கூறிவிட்டு
0: திரும்பும் போது எங்களை அறியாத ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா? நம்பிக்கைதான் வாழ்க்கை.
1: எல்லாம் அவன் பார்த்துப்பா, எல்லாம் அவன் பார்த்துப்பான்னு அந்த மன பாரத்தை இறக்கி வைத்து விடலாம் அவர்கள் மீது.
0: அவரிடம்தான் நான் உண்மையை கூறலாம், நாங்கள் வேறு யாரிடமும் கூற முடியும். இறைவா என்று அவரிடம்.
1: இன்னொரு விடயம், ஆமா இன்னொரு விடயம் இருக்கு ஐயா. அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் எனும் பொழுது நமக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும்.
0: நிச்சயமா எங்களை எந்த அவனன்றி அனுபவம் அசையாது என்று அங்கே கூறிவிட்டார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்தாலும் அங்கே தெரியும் என்ற எண்ணம் எங்கள் மனதில் உதிக்கும் பொழுது நாங்கள் சரியாகத்தான் செய்ய ஏற்படுவோம் இல்லையா?
1: ஆமா, சுய கட்டுப்பாடு அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வரும். இறைவனை நினைக்கும் பொழுது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், ஒழுக்கம்
0: ஒழுக்கம் விழுப்பம் தருவதால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே கூட இந்த ஒழுக்கம் தானே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கோம். இந்த ஒழுங்கு
1: இன்னைக்கு இன்று நான் வெளியில் செல்லவே இல்லை.
0: அப்ப இவ ஆடி அதுக்கு
1: ஒரு முறை மட்டும் போயிட்டு வந்தேன். நான் பல முறை சென்று வருவேன் வெளியில்.
0: எவ்வளவு தூரம் உங்கள் வீட்டில் இருந்து அந்த ஆட்டங்கரை இருக்கின்றது? ஒரு ஒரு கிலோமீட்டர்
1: ஒரு கிலோமீட்டரில் இருக்கிறது.
0: அவ்வளவு கிட்ட
1: காஞ்சாக வாய்க்கால், அதாவது காஞ்ச வாய்க்கால் என்பார்.
0: காஞ்ச வாய்க்கால்
1: கான்சாக வாய்க்கால், அதாவது அந்த கொள்ளிடம் ஆற்றில் இருந்து காவேரி கொள்ளிடமாக்கி கொள்ளிடம் எங்கள் ஊருக்கு வருகிறது. வீராணம் ஏரி ஒன்று இருக்கிறது, வீர நாராயணபுரம் ஏரி. அந்த ஏரியிலிருந்தும் இங்கே காவேரியின் துணை ஆறுகள் வெள்ளாறு கொள்ளிடம், அந்த காவிரியில் கொள்ளிடத்தில் இருந்து எங்கள் பகுதிக்கு அந்த நதி, அதாவது சிற்றாறு என்று சொல்லலாம், இல்ல வாய்க்கால், காஞ்ச வாய்க்கால்
0: கணவாய்கள் என்று. இந்த எங்களுடைய முன்னேற்ற தமிழ் வானொலி இன்று தொடக்கம் அந்த பொன்னியின் செல்வன் கதையில இந்த வீரநாராயண எல்லாம் வருகின்றது. அந்த அதை பற்றிய கதை பொன்னியின் செல்வன் கல்கியிலே வந்த கதை, அதை தொடர்ந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகமானது எங்களுக்கு தந்து கொண்டிருக்க முதலாவது பாகம் இன்று சென்றது. கேட்டீர்களா?
1: பொன்னியின் செல்வம் கதைகள் எல்லாம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக
0: நீண்ட பயணம் செய்தது கல்கியிலே. அந்த இது கல்கியிலே வந்த கதை இல்லையா?
1: எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்கள் இங்கே சிதம்பரத்தை சுற்றி உள்ள ஊர்கள்.
0: அடுத்த அடுத்த அத்தியாயங்களே அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து வருவார்கள். நல்லது கார்த்திகேயன் ஐயா, நான் நினைப்பேன் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிருந்தேன். மகளோடு நான் சற்று என்னன்னா கொஞ்சம் அசௌகரியமா இருக்கின்றார். என்ன உண்டாரோ அவரையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னையும் நான் அதிகாலை நான் 6 மணிக்கு இந்த காற்றலைக்கு வந்தேன். இரவு 3 மணி நான் தூங்குவது. என்னுடைய நேரங்களும் இப்பொழுது இதிலே வருவதால் இடையூறு ஏற்படுது. என்னுடைய வயதுக்கும் என்னுடைய சக்தியை நான் இழக்கக்கூடாது. இந்த காலத்திலே ஓய்வு தேவை. நல்லது நீங்கள் காற்றலையில் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கும் பாடலை தந்ததுக்கு. அன்பு உறவு ஒருவர் இறுதி நேரத்தில் வந்தார் வளமை போல் வருவது போல் என்று எண்ணி இல்லை இன்று பாடுவோர் பாடலாம். நான் நீண்ட நேரம் இருந்து விட்டேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நேர் நேரத்திற்கு வருவேன். கதம்பும் எப்படியோ மகளோட நிலையை பொறுத்து தான் வரும். மகளுக்கு சரியான ஓய்வு தேவைப்படுகிறது. அப்போவுக்கு கொஞ்சம் என்னென்னு தெரியவில்லை. நல்லது, நன்றி கார்த்திகேயன் ஐயா. சில தகவல்களையும் தந்து ஒரு பாடலையும் இனிமையாக பாடி சென்றீர்கள். உங்கள் பாடல் நாளை பாடினோர் பாடல் நிகழ்வு வரும். அன்பு உறவு அழைத்திருந்தார் அவரை எனக்கு எடுக்க முடியாது. எடுத்தால் மீண்டும் நேரங்கள் போய்விடும். நேரத்தை கணக்கிட்டு நாங்கள் நீங்கள் சொன்னீர்கள் அந்த நியதி கட்டளை கட்டுப்பாடு ஒழுக்கம் என்று சொல்லி நேரம் தவறாமையும் ஒரு ஒழுக்கம், நேரத்துக்கு செல்வதும் ஒரு ஒழுக்கம் இல்லையா? அந்த வகையில் இன்று நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா. மீண்டும் நாங்கள் நன்றி வணக்கம். அன்பு உறவுகளை இது மொழியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் கதம்பம் அல்ல, இது வந்து பாடுவோர் பாடலான் நிகழ்வு. பாடுவோர் பாடலான் நிகழ்வுக்கு வந்து முன்னேற்பாடாக வந்து இவ்வளவு 18 உறவுகள் வந்து இணைந்து பாடல்களை பாடி காட்டி தங்களுடைய சிறப்புகள் நாளை பற்றி பகிர்ந்து கலந்து உரையாடி கொண்டு சென்ற பொழுது உங்களுடைய நேரம் இப்போது 11:57. இந்த 3 நிமிடங்களில் நீங்கள் நள்ளிரவை தொடப்போகின்றீர்கள். எனக்கு இந்த 3 நிமிடங்களில் 2:30 மணி அதாவது பிற்பகலாக இனிமேல் தான் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதனால் இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து விடுபட்டு மற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வரும் அவற்றை கேட்டு மகளும் கண்டு கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

0: கேக்குறேன்டா கேக்குறேன். தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத போ.
2: ஓடுற பஸ்ல ஏறாத.
3: அப்பா நம்மளுக்கு இடம் இருக்கு.
0: நம்ம என்னைக்கு உட்காந்தோம்?
4: சீட்டு தான் இருக்குது, உட்கார வேண்டியதாயா? அம்மா
0: முழங்கால் சத்தம் தான் உட்காருவான். தெரியுதா தெரியுதா? நாங்கெல்லாம் கரும் சிறுத்த எப்பயுமே.
5: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.
6: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது காட்டளைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோண்டியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காட்டளையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
7: அப்பா டே அப்பா, ஐயோ அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா, அப்பா தலைய காணா.
8: தலை இந்த பக்கம் இருக்குங்க நைனா.
7: ஆமா இன்னைக்கு தலைய மாத்திட்டாப்பா.
8: இல்ல நைனா, இந்த பக்கம் தலை வச்சு படுத்த முந்தங்க நைனா.
7: என்ன கல்யாணம் பண்ணிவிடா?
8: ராத்திரியோ தொல்லை பண்றீங்களே நைனா.
7: ராத்திரியானதான் கல்யாணம் நினப்பு சாஸ்தியா வருது. கல்யாணம் பண்ணிவிடா.
8: கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க நைனா?
7: நீ என்னடாப்பா பண்ண?
8: பெரிய பாவத்தை பண்ண. உங்களை பத்தி தொலைச்சிருக்கேனே.
7: நீ பண்ண அதே பாவத்தை எனக்கு பண்ண தெரியுமா? அப்பா
8: உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கு நைனா. ராத்திரியோட ராத்திரி எந்திரிச்சு போயிருங்க. இப்படித்தான் நேத்து ராத்திரி நைனா வண்ணாத்தி மங்கம்மா வீட்டுல கழுதையோட கழுத படுத்துட்டீங்க. அந்த வண்ணாத்தி மங்கம்மா உங்களை குனிய வச்சு மூட்டைய முதுகுல ஏத்தி தொற வரைக்கும் கொண்டு போய் துவச்சு எடுத்துட்டா. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உணர்வு வந்து ராத்திரியோட ராத்திரி இங்க வந்து படுத்திருக்கீங்க நைனா. உங்களுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வெளியே தெரிஞ்சா எப்படிங்க நைனா பொண்ணு கொடுப்பாங்க?
7: எனக்கு எப்பதான் கல்யாணம்?
8: நீங்க என்னைக்கு தூக்கத்துல எந்திரிச்சு நடக்காம படுத்துக்கிறீங்களோ அன்னைக்குத்தான் நைனா கல்யாணம் பண்ணி வைப்பேன் நைனா.
7: அப்ப ஆஞ்சநேயா நீ தான் அருள் புரியணும். நீ தான் பிரம்மச்சரியாச்சே, உனக்கு எங்க ஏன் அவசரம் தெரிய போகுது? முருகா நீ தான் நம்ம ஆளு, ரெண்டு கொண்டாடிக்கிற நீ தான் மனசு வைக்கணும். அப்பா முருகிட்ட சொல்லிட்டேன். அப்பா தலைய காணா
8: இங்க இருக்குங்க.
7: ஏன் அடிக்கடி மாத்திக்கிற?
8: ஏன் இஷ்டம்
7: சேர்றேன்.

0: ஆளு நரம் மாதிரி இருக்க, காலு இரும்பு மாதிரி இருக்கு, ஏடியா கலை?
1: சும்மா இரே, களைப்பா இருக்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் போடி.
0: ராணிய
1: காலம் ரொம்ப கெட்டு போச்சு. மனுஷன் தான் 8 மணிக்கு எழுந்திருக்கிறான்னா, சேவல் கூட 7 மணிக்கு தான் எழுந்துச்சு கூவுது. அடியே பறி கொடுத்த மாதிரி என்னடி, பறியா போயிடுச்சுடி அந்த பாரடி. ஓடாதடா, நின்னுடா, ஓடாதடா, நின்னுடா. என்னால ஓட முடியலடா,
2: ஓட முடியாது.
0: என்னடா பேசிட்டு இருக்க, வெட்டி அவன
1: அடியே, வெட்டினா போலீஸ் கேஸ் ஆயிடும். என்ன
2: செய்வேன்
1: தெரியுமா? மானஸ்தன் இந்த அறிவால ஓங்கி ஓங்கி என் கழுத்தை ஓட்டிக்கிட்டு நானே செத்துருவேன்.
0: ஐயோ, என்ன விதவையாக்க பாக்குறீங்களே, என்ன விதவையாக்க பாக்குறீங்க?
1: இவர் இருந்தவன செத்தா ஒட்டோட குச்சிக்கு நல்லா வேசி கட்டின மாதிரி.
2: அப்பா ஆமா, அப்பா
1: எந்த ஆம
2: நாட்டாம?
1: என்னையா என்ன அங்க கலாட்டா பண்றீங்க?
0: நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நாட்டாம இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
1: கேட்டீங்களா கேட்டீங்களான்னு அவர் எப்படி கேப்பாரு? சொன்னாதாங்க கேப்பாரு. நீங்க சொல்ல போறது இல்லையா, நானே சொல்லிக்கிறேன். நாட்டாம, என் பையனுக்கு ராத்திரி தூங்கும் போது நடக்கிற வியாதி இருக்கு. இது வெளியே தெரிஞ்சா என் பையனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால எனக்கு சாதகமா தீர்ப்பு சொன்னீங்கன்னா 12 ரூபா 90 பைசா தர்றேன்.
2: அதுமையா பேட்டாசு இருப்பு மாதிரி 12 ரூபா
1: உங்களுக்கு சாராயத்துக்கு, 90 பைசா ஊர்லாச்சு.
2: மேற்கொண்டு உள்ளத நான் பாத்துக்கிறேன். சங்கு புள்ள நல்ல புள்ள, அவன் புள்ள கண்ட புள்ள நல்ல புள்ள. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். எல்லாரும் கலைஞ்ச அவன் வீட்டுக்கு போங்கய்யா. என்னையா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க?
1: புரோட்டாவுக்கு மாவு பண்ணிக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க.
2: பழம் எங்கடா?
1: பழம் கீழே இருக்கு.
2: அப்பா கல்யாணம் முடிச்சு போயிடா, கல்யாணத்தை முடிச்சு போயிடா.
1: என்னங்க நைனா இந்த நேரத்துல தொல்லை பண்றீங்க? உங்களை பெற்றதுக்கு என்ன செருப்பால அடிச்சுக்கணும். ரொம்ப நன்றி நைனா. நைனா இது நியாயம் தானா? ராத்திரியில தூக்கத்துல நடக்கிறீங்கன்னு தெரிஞ்சுதானே மூக்கு முட்டா சாராயத்தை வாங்கி கொடுத்தேன். குடிச்சு புட்டு இப்படி குழப்பம் பண்றீங்களே, இது நியாயம் தானா
2: நைனா?
1: நைனா
2: இதுக்குதான் அப்பனே இல்லாம பிறக்கணுங்கிறது. நம்ம இஷ்டத்தை கல்யாணத்தை பண்ணிக்கலாம்ல.
1: என்ன நைனா, பழத்தை பழனி பஞ்சாமிரதம் ஆக்கிட்டீங்க. படுங்க நைனா படுங்க, இல்லைன்னா சங்கிலே மெதிப்பு. இந்த சங்கு புள்ள
2: கண்டா புள்ள காலம் ஒடிச்சிருவேன்.
1: நைனா நைனா என்ன நைனா, போரிங் பைப்பை வாயில வச்சு குடிக்கிற சத்தம் கேக்குது.

0: தம்பிக்கு எந்த ஊரு?
1: இதே ஊர் தான்.
0: எந்த தெரு?
1: முட்டு தெரு.
0: வீட்டு நம்பரு?
1: பழைய நம்பர் 8.
0: புது நம்பரு?
1: அதுவும் 8 தான்.
0: அரே ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. தம்பி பேரு?
1: கண்டப்பிள்ளை.
0: என் பையன் நைனா பேரு அதே தான்.
1: அப்படியா?
0: உங்க அப்பா பேரு?
1: சங்குப்பிள்ளை.
0: என் பேரு அதே தான்.
1: அப்படியா?
0: ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க.
1: ஆமா.
0: அம்மா இப்ப நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: கையில கொடுத்தது அப்படியே ஐஸ் போட்டு சர்பத்து குடிக்கலான்னு போறேன்.
0: நான் கூட சர்பத்து போட்டு ஐஸ் குடிக்கலான்னு போறேன். என்ன நம்ம வீட்டு வந்து யாரோ நாமம் போட்டுருக்காங்க
1: தெரியலடா.
0: நைனா
1: என்னடா?
0: ஒழுங்கா படுங்க நைனா. ராத்திரியில எந்திரிச்சு நடக்காதீங்க நைனா. கைய கட்டிமமா புடிச்சுக்கங்க நைனா.
1: புடிச்சுக்கிட்டா.
0: என்ன நைனா மூக்கு குத்தி இருக்கீங்க?
1: நீந்தானு சின்ன புள்ளில குத்தி விட்ட.
0: அது காதுல
1: நீ மட்டும் தலைய மாத்திக்கலாமா? நானும் மாத்திக்கிட்டேன்.
0: எப்படியோ குத்துன அடையாளம் இருந்தா சரி.
1: என்ன
0: அடிச்சு புட்டு ஏண்டா பாடுச்சீங்க?
1: என்ன தைரியம் அடிச்சு
0: பண்ணி கௌரி? உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி எங்க வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு ஆம்பளைங்களை அடிப்ப?
2: எங்க வேடியா சுத்தி பாருங்கயா.
1: அப்பா படுறா படான்னு கடைசியில இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ
0: என்னங்க நைனா, நீங்க தான் இது வரைக்கும் தனித்தனியா போய் படுத்தீங்க, இப்போ என்னையும் சேர்த்து கூட்டணி அமைச்சு இங்க கொண்டாந்து படுக்க வச்சு இவங்க குடும்பத்தையும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களே. நைனா நான் அப்பவே நினைச்சேன்,
1: என்னடா
0: கடவுளை நாமம் போட்டுக்கும் போதே இது நம்ம விட இருக்காதுன்னு.
2: என்கிட்ட சாராயத்தை கடை வாங்கி குடிச்சிட்டு என்ன தைரியம் இருந்தாலும் படுப்பீங்க. வாங்க எனக்கு உங்களை ஒரு வழி பண்றேன்.
3: என்ன சங்க பிள்ளைங்க கலாட்டா, நீங்க எங்க பாக்குறீங்கன்னே தெரியல. நான் இங்க நிக்கிறேன். என் பார்வையே அப்படித்தான். என்ன விஷயம்? நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அப்புறம் நீங்க கூட்டம் முடிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க வீட்டுக்கு. ஏமா நாட்டாம சொல்றேன்.
0: நைனா தூங்கிட்டீங்களா?
1: தூங்கி 6 மணி நேரம் ஆச்சுடா அப்பா.
0: இப்படி விட்டா சரி வர மாட்டீங்க. இன்னைக்கு உங்களை ஒரு வழி பண்ணிடுறேன். மதுரை திருமணம் தூணு மாதிரி.
1: அப்பா தங்கத்துல அரணகர் கேட்டியா?
0: இல்ல இல்ல, பெல்லாவுக்கு 6 முடி கட்டுறேன்.
1: கேட்டு கேட்டு

0: என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாத்தீங்களா? அதான் நைனா முடியாது. ஒழுங்கா மரியாதையா படுங்க நைனா. தங்கா நொங்கா.
1: என்னடா மல்லிகைப்பூ வாசனை அடிக்குது?
0: நான் தலையில வச்சிருக்கேன்.
1: கழுத்துல தாலி மாதிரி ஒண்ணு கட்டிருக்க?
0: அது அருணா கயிறு.
1: அப்படியா? தனிய தள்ளி விழுந்துடா.
2: ஏண்டி, நான் ஒரு நாட்டாம, இந்த ஊரே என்ன பார்த்து மரியாதை கொடுத்து கையெட்டி நிக்குது. என்னையா எட்டி உதைக்கிற? உன்ன
1: ஏண்டாப்பா, என கல்யாணம் பண்ணிருந்தா நாலு புள்ள நறுக்குன்னு பத்திருப்பேன். என்னையா எட்டி உதைக்கிற? எனக்கும் உதைக்க தெரியண்டா அப்பா.
3: பகல்ல மட்டும் பொட்டி பாம்பா அருங்கி கிடக்குற, ராத்திரியில மட்டும் பொண்டாடிட்ட வீரத்தை காட்டுறியா? அது இந்த காலேறிட்ட நடக்காது.
0: நைனா, பெத்த பிதாவையே உதைக்கிறீங்களா? இருங்க, விடியட்டும், உங்க நல்லி எலும்ப உறிஞ்சிடுறேன்.
1: கழுத கழுத
2: எருமை எருமை. ஐயோ, ஏண்டா இப்படி நேரங்காலம் தெரியாம என்ன வந்து எழுப்புறீங்க? உங்களுக்கு பஞ்சாயத்து வைக்க வேற நேரமே கிடையாதா?
0: அவருதெல்லாம் அவர் அடிச்சுக்கிறாரு, நமக்கு என்ன? நைனா நீங்க போடுங்க, எங்க புள்ள நீங்களும் போடுங்க. சரிங்க,
2: எழுந்துருச்சு சொல்லடி.
1: என்ன தைரியம் இருந்தா எங்க வீட்டுல வந்து எங்களே விரட்டுவேன்.
0: உங்க அப்பா எங்க
2: இருக்கேன்? ஏண்டா, ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி ஏன் பொண்டாட்டி பக்கத்திலேயே வந்து படுத்துட்டீங்களேடா?
4: ஐயா, இதுக்கும் போய் பஞ்சாயத்து பேசிட்டு இருக்கேன், இவங்க சும்மா விடக்கூடாது.
2: விடவே மாட்டேன் டி. இங்க பாருங்கடா, உங்களை விடவே மாட்டேன்டா.
0: ரொம்ப கட்டாதயா, மானம் போயிரும்.
1: யாருக்கடா?
0: உனக்குதான்.
1: போட்டோம்.
2: என்ன திமிர்றா உனக்கு? இப்பவே ஊரை கூட்டி கொடுக்கறேன்டா.
0: அது வேறையா?
2: அது வந்து ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உங்க மானத்தை வாங்குறேன்டா.
5: இந்த அநியாயத்தை கேட்டீங்களா மகாஜனங்களே? இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? என்னருமை தாய்க்குலமே, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா?
6: நாங்களும் அப்போல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? அநியாயத்தை கேட்டீங்களா சொல்றீங்களே தவிர
4: என்ன அநியாயத்தை சொல்லவே இல்லையா?
5: சொல்லி
3: நான் என்ன கதைங்க சொல்றது? நான் பிறந்த கதைய சொல்லவா? நான் வளர்ந்த கதைய சொல்லவா? இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட கதைய சொல்லவா? இவனுங்களால இங்க பங்கப்பட்டு நிக்கிறானே, அந்த கதைய சொல்லவா?
4: பொண்டாட்டி கலந்து பேசி எப்ப சொல்லலாம் ஒரு முடிவு போங்க. வாங்க போலாம்.
5: போகாதீங்க ஐயா, நில்லுங்க ஐயா, சொல்ற உட்காருங்க ஐயா. இந்த சங்கு புள்ளையும் அவன் மகன் கண்ட புள்ளையும் நேத்தைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பக்கத்துல படுத்துட்டானுங்க ஐயா.
2: என்னையா எல்லாரும் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க ஐயா, இவங்களை இந்த ஊருக்குள்ள விட்டு வைக்கலாமா?
6: ஏதோ நடந்தவை நடந்தவையாவே இருக்கட்டும், இனி நடக்க போவது நல்லவைகளாக நடக்கட்டும்.
1: இதுக்குதான் நான் போய் சொன்னேன், வேணா வேணாம் சொன்ன கேட்டீங்களா?
0: இது வரைக்கும் நாட்டாமேனு பேர் இருந்துச்சு, இப்ப கிழிஞ்சிருச்சு.
1: ஏண்டா வைக்க முடியாதா?
0: இது துணி இல்ல, பஞ்சாயத்து.
1: அப்ப நல்லா வைக்கட்டும்.
5: சங்கு புள்ள, சங்கு புள்ள, எனக்கு ஒரு உதவி செய்வியா?
0: என்ன செய்யணும்?
5: நீதான் குடிகாரன், உன் பையனை பத்திரமா பாத்துக்க முடியல, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னா
0: நீ பாத்துக்கிறேங்கிறியா?
5: ஐயோ, நான் அதை சொல்லல ஐயா. அவன் பொண்டாட்டி அவனை பத்திரமா பாத்துக்குவா.
0: நல்ல யோசனைதான்.
1: நாட்டம நாட்டம, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா?
5: என்னடா கண்ட பிள்ள,
1: நீங்களே எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருங்களா?
5: ஏண்டா, நான் என்ன நாட்டாமையா இல்ல மாமாவா?
0: இல்லைங்க, நீங்க நாட்டாமா மாமா.
1: ஆமா மாமா. மாமா
0: உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க.
1: நாளை மறுநாள் இதே மாதிரி நடந்தா நான் பொறுப்பு இல்ல மாமா.
0: உங்க வசதி எப்படி மாமா?
5: அதே என்ன மாமா வாக்கிட்டீங்களா?
0: ஆமா, இந்த மூஞ்சிக்கு பஞ்சாயத்து தலைவராக்குனதே பெரிய விஷயம், மாமா வாக்க கூடாதா?
5: டேய், ஊரு பொண்டாட்டி எல்லாம் பத்திரமா இருக்கணும்னா இந்த பயலுக்கு ஒரு பொண்டாட்டிய தேடி பிடிச்சுதான்.
1: பேசிக்கிட்டே இருக்கீங்களே, தேடி புடிங்க.
0: பிடிக்கிறதா பிடிக்கிறீங்க? உங்க குடும்பத்துல பொண்ணு எடுத்துடாதீங்க.
5: ஏன்?
0: ரொம்ப அகோரமா இருக்கும்.
1: கொஞ்சம் அழகா பாத்து புடிங்க,
0: எனக்கு வசதியா இருக்கும். சமைக்கிறதுக்குங்க நைனா.
5: என்னடா இது குடும்பம், புள்ள அப்பனா அப்பாடாங்கிறான், அப்பன் புள்ளைய நைனாங்கிறான்.
0: அதுதான் சங்க பிள்ளை குடும்பம்.
5: ஆமா, பெரிய தேசிய குடும்பம்.
4: என்னங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன்.
7: எனக்கு வெக்கமா இருக்கு.
8: இந்த பாலையாவது குடிங்க.
7: ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு.
2: சின்ன பிள்ளைல முடிச்சு
8: இப்படி வசப்பட்டு இப்படிங்க.
2: வேற என்ன பண்ண சொல்றீங்க?
8: அந்த பழம் எடுத்து வச்சிருக்கு
2: சாப்பிடுறதுக்கு.
8: இந்த பாய எடுத்து போட்டிருக்க
2: படுக்கிறதுக்கு.
8: உங்களுக்கு முதலிரவு பத்தி நான் சொல்லி கொடுத்துமா?
2: உங்களுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்கா?
8: ஐயோ எனக்கு இதான் பஸ்ட்.
2: எனக்கு இதான் பஸ்ட்.
8: அப்ப நான் சொல்லபடி செய்வீங்களா?
2: செய்யறேன்.
8: முதல்ல கையை எடுங்க.
2: கையெல்லாம் தண்ணி எடுக்க முடியாதுங்க.
8: ஐயோ கையை தூக்குங்க.
2: தூக்கினேன்.
8: அப்படியே என்ன கட்டிப்பிடுங்க.
2: கட்டிக்கினே.
8: அப்படியே ஒரு முத்தம் கொடுங்க.
2: சின்ன முத்தமா பெரிய முத்தமா?
9: என்ன கிணறு வச்சிட்டு இப்பதான் நான் வர்றேன். மருமகளே நான் உன் மாமா.
8: மாமா என்னங்க மாமா இந்த நேரத்துல?
9: மருமகளே தப்பா நினைக்காத, நான் அவரை பாக்கணும்.
8: அவரா? யாரது?
9: என் மகனே. நான் அவரு இவருன்னு சொல்லி பழக்கம்.
2: நான் எங்க அப்பாவை வாடா போடணும் சொல்லித்தான் பழக்கம்.
9: எப்படி எங்க குடும்பம்?
8: நல்ல குடும்பம்.
9: இப்படி குடும்பத்துல இந்தியாவில பாத்திருக்கவே முடியாது. நீ கொஞ்சம் உட்காருமா? மகளே நைனா 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை நடத்தி இருக்குங்க.
2: திருப்பி கொடுக்கணுமா?
9: அது இல்லைங்க. நீங்க பாட்டுக்கு ராத்திரி தூங்கி எந்திரிச்சு நடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி போய் நரிக்குறம் வீட்டுல படுத்துட்டீங்கன்னா நாளை காலையில எந்திரிச்சு ஊசி விக்கலையோ பாசி விக்கலையோ விக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த விஷயம் அவளுக்கு தெரியக்கூடாதுங்க.
2: எது ஊசி பாசி விக்கிறதா?
9: ஐயோ அது இல்லைங்க. நீங்க ராத்திரி தூக்கத்துல எந்திரிச்சு நடந்து போற விஷயம்
2: கவலைப்படாரா? நான்
9: சொல்லும் போதே கொட்டாய் விடுறீங்களே.
2: நைனா நீ போ, நான் ஒத்தையிலே நின்று சமாளிக்கிறேன்.
9: ஒத்தையில தான் சமாளிக்கணும். இதுக்கு கூட்டணி அமைக்க முடியும். கடவுளே இந்த ராத்திரியை நீ தான் பாத்துக்கணும். இந்த முதலுறவ உனக்கே அஞ்சலி செலுத்துறேன். சமர்ப்பணம்.
2: இவ வேற கரடி மாதிரி. கல்யாணி கல்லு தூங்கிட்டியா? அப்போ நான் தூங்கிடுவேன். இன்னைக்கு வேணா நாளைக்கு வச்சுக்கோ. நாளைக்கு இவ்வளவு தூங்கவே விடக்கூடாது.
9: அப்ப மேல படுத்திருக்கும் கீழே தெரியுங்களே நைனா.
2: அப்பா பொண்டாட்டிய காணடா.
9: பொண்டாட்டியா காணாமா?
2: கல்யாணியே காணடா.
9: ஐயோ 10,000 ரூபாய் கடன் வாங்கி கல்யாணத்தை பண்ணி வச்சனே. கல்யாணி ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடிவிட்டாள்.
2: ஐயோ பராசக்தி வசனம் பேசுற நேரமா இது? பொண்டாட்டி காணும்டா அப்பா.
9: காசு தொலைஞ்சு போனா தேடலாம். பொண்டாட்டி தொலைஞ்சு போனா எங்கெங்க தேட முடியும்? நல்லா தேடி பாத்தீங்களா?
2: அஞ்சரை புட்டில இருந்து அடுக்கு போன வரைக்கும் இன்டோர்ல தேடி பாத்துட்டேன்.
9: சரி வாங்க அவுட்டோர்ல போய் தேடி
2: பாப்போம்.
9: கல்யாணி
2: மோப்ப முடிக்க. எங்க எங்க என் பொண்டாட்டி
9: பாத்தீங்களா? பாக்கலையே. எங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா?
2: அப்பா என் பொண்டாட்டிடாப்பா.
9: எங்க பொண்டாட்டிய பாத்தீங்களா?
10: சிகப்பா ஒல்லியா இருக்குமே.
2: ஆமா
10: ஒத்த ஜட போட்டிருக்குமே அதானே?
2: ஆமா அதே பொண்ணுதான் பாத்தியா?
10: இல்லையே காலையில கல்யாணத்துல
2: பார்த்ததுதான்.
9: மடசாமி இல்ல மாடசாமி.
2: அப்படிதான் அப்படித்தான் கூப்பிடுவேன். மடசாமி மாமா.
9: சம்பந்தி
2: மாமா.
9: சம்பந்தி
2: வந்தி.
9: என்ன மாப்பிள்ள என்ன சம்பந்தம்? அத்த ராத்திரியில உன் பொண்டாட்டியா காணும்?
2: என் பொண்டாட்டியா?
9: என் மகன் பொண்டாட்டியா காணும். ஐயா
2: என்ன யோசிக்கிறீங்க?
9: இங்க வரலையே எதுக்கு? வாங்க தேடி பாத்துருவோம்.
2: அப்பா இங்க புருஷ மட்டும் ரெண்டு பேர் படுத்து கிடக்காங்க. இவங்களுக்கு அம்மா எங்க? என்னங்க என் பொண்டாட்டிய பாத்தீங்களா?
8: யோ யாரையும் பாக்கலையா?
9: என்ன முதலுறவு இங்க நடக்குது?
2: ஐயோ நாயனடா இல்ல ஒருத்தன்.
9: ஐயோ என்ன நைனா, ஆரம்பத்திலிருந்தே உங்க கல்யாணம் ஒரே குழப்பமாவே இருக்கு. என்னங்க நைனா?
2: இவ எனக்கு வேணவே வேணாண்டா.
9: ஏங்க நைனா?
2: இவளுக்கும் அவனுக்கும் ஏற்கனவே கள்ள காதல் இருந்திருக்கு. அதான் கட்டில படுத்திருக்காங்க.
9: இந்த சின்ன விஷயத்த போய் பெருசுபடுத்துறீங்களா மாப்பிள்ள? இது சின்ன விஷயமா? ஏயா கட்டுறவனை கை விட்டுட்டு கண்டவனோட கட்டு வந்து படுத்திருக்கா? இது சின்ன விஷயமா? அப்படியே வாய்க்குள்ள கைய விட்டா உள்ளாக்க ஜோன்னு இழுக்குறவன்.
11: இல்லீங்க
9: உள்ளாக்கே இல்லங்கறியா?
11: அது இல்லீங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்.
2: எது கள்ளக்கடல் இருக்கிறதா?
11: இல்ல இல்ல என் பொண்ணுக்கும் இவரு மாதிரியே
9: பையனே இருக்காங்கறியா?
11: அது இல்லீங்க தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குதுங்க.
9: ஏத்தனா
12: என்னமாமா
13: இங்க ஒண்ணும் தப்பு நடக்கலையே.
12: தப்புக்கு எதுவும் நடக்கலமாமா.
13: சரி வா வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டா தண்ணியில குளிச்சு விட்டு திருப்பியும் முதலிடம் நடத்துங்க.
12: சரி சரி வாங்க சொல்லுங்க.
13: மருமகளே இன்னொரு ரெண்டா தண்ணியில குளிக்கணும் போல இருக்க இவருகையே புடி
14: வேண்டாமாங்க. என்ன
13: என்னவா உலகமே இடிஞ்சு விடுகிற மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. என்னவா
14: இங்கேயே நான் படுத்திருக்கேன்.
13: ஐயோ
14: இது யாரு உங்க வீடா?
13: உங்க குடும்பம் தான் கெட்ட குடும்பம் தான். இது கேடு கெட்ட குடும்பமா இருக்குமா?
15: சரி சரி சரி சரி சரி சரி சரி நல்லது. என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.